82 சங்கீதம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? பாருங்க, தேவ சபையிலே தேவன செய்யறாரா? எழுந்தருள் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறார். தேவன் நம் நடுவிலே எழுந்தருளுகிறவர். ஆகவே இந்த நேரத்திலும் நம் எல்லாரும் இணைந்து தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் எல்லாம் பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இப்பொழுது மகிமைப்படுத்தப் போகிறோம்.

சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி இந்த பக்தன் பாடுகிறான். கூடுவோமா சபையில்? ஆண்டவரே, எங்க அளவிலே நீ எப்போது இருக்கணும்ப்பா, எங்க குடும்பத்தில் இருக்கணும்ப்பா, எங்க வாழ்க்கையில நீங்க கூட இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த இயேசுவை அழைத்திடுவோம். அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே தங்கியிருப்பார். அவர் நம் நடுவில் இருக்கிறார் உண்மை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், எமாவுஸ் சீஷர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களோடு கூட வந்து இந்த இரவு தங்கியிருங்கப்பா என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அவர்களோடு கூட சென்று அவர்கள் இல்லத்திலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த இரவு அவர்களோடு தங்கினார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் இயேசு வந்து தங்கணும். இயேசு நம்மோடு கூட இருக்கணும். நம் உள்ளத்தை அவர் ஆட்கொள்ளணும். அதற்காக தான் நாம் கேட்கணும், இயேசுவே எங்க உள்ளத்தில் எப்பொழுதுமே நீங்க தங்கியிருக்கணும் ஆண்டவரே. அப்படி அவர் தங்கியிருந்தார்னா வேதத்தில் இப்படியே வாசிக்கிற 132 சங்கீதம் வாசித்து பாருங்க. 132 சங்கீதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. 132 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க போறோம். பாருங்க, அவர் சொல்கிற இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன், அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே. கர்த்தர் நம் நடுவில் தங்கியிருந்தார்னா நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அவர் திருப்தி ஆக்குவார். அதுக்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதுமே நீங்க எங்களுக்குள்ள தங்கியிருக்கணும். அவர் வந்துட்டார்னா நம்ம குறையெல்லாம் நிறைய வாங்கி விடுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? தேங்க்யூ லார்ட். வாசிங்க பார்க்கலாம், 23 சங்கீதம் 1 2 வசனத்தை வாசிப்போமா. பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்புறம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன செய்கிறார், அவர்ந்த தண்ணீரண்டே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன். தாழ்ச்சி வராது. குறைவுகள் ஒரு போல் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். இணைந்து பாடுவோமா? தேவ பிதா எந்தன் மெய்ப்பன் நல்லோன்.

ஹல்லேலூயா. சங்கீதகாரன் வாஞ்சை எல்லாம் பாருங்க, கடைசியாக சங்கீதம் முடிக்கும் பொழுது முடிக்கிறார் பாருங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஏக்கம் இல்லாதவா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நிலைச்சிருக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் தேவைதான். வீடு வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், வியாபாரம் வேணும், படிப்பு வேணும், எல்லாவற்றுக்கும் இல்லை தேவ கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் இருப்பது தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்திலே பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் எப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நம்ம என்ன சொல்றோம், நான் அப்படி இருக்கிறேன், அதனால இருக்கிறேன், இதனால இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, ஒன்று கொரிந்தியர் 15 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு, தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் ஒருவேளை தேவையாக இருக்கலாம். பணம், பொருள், அறிவு, ஞானம் எல்லாம் ஒருவேளை தேவைப்படுதா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னது சொல்லுங்க, என்னது வாய் திறந்து சொல்லுவோமா சொல்லுங்க. அந்த கிருபை நம் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அது ஆதி பக்தர்லாம் கத்தட்டவன் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. நம்ம கிருபை அப்படின்னு சொல்றதுக்கே வாயில கஷ்டப்படுறோமே, எப்படி கிருபை கொடுப்பாரு. எல்லாம் சொல்லுவோமா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை, தேவ கிருபை நமக்கு தேவையா கத்திட்ட சொல்லணும், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும். எழுந்து நின்று கேட்கலாமா, சங்கீதகனுடைய வாஞ்சையை பார்த்தீங்களா, நான் இருப்பது தேவ கிருபையிலே நான் இருக்கிறேன் பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும் ராஜா. எல்லாம் எழுந்து நின்று கத்தட்டு அந்த கிருபைக்காய் நாம் கேட்க போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்போமா, அந்த கிருபையினால் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாற்று ஆண்டவரே. அதை திறந்து சொல்லுவீங்களா, நன்றி ராஜா. உங்க மகா பெரிய கிருபையின் உள்ளத்திலே தாரு ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம், கிருபையார் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க தான் கேட்கணும், நன்றி ராஜா, தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா, அந்த கிருபையினால் என் உள்ளத்தை நிரப்புவீராக. இன்றைக்கு உங்கள் பிரசன்னத்தால் என் நிரப்புவீராக ஆண்டவரே, உங்கள் மகிமையினால் என் நிரப்புவீராக ஆண்டவரே. கேளுங்க, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூல்லா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, என்னை நிரப்பும், உங்கள் மகிமையினால் நிரப்பும். எந்த அளவுக்கு நீங்கள் கேட்குறீங்களோ, கூப்பிடுகிறவர் மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா, அவனை பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து கேட்கலாமா, நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொன்னார். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குறவர். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா, நீரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் என்னால் வாழ இயலாத ஆண்டவரே. வாய் திறந்து சொல், எனக்குள்ள கடந்து வாங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க குருவை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய கண்களுக்கு குருபை கிடைத்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு குருபை கிடைத்தது, அன்னை மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களுக்கு குருபை கிடைத்தது. இந்த குருவினால்தான் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறோம் என்ற பவுல் சொல்லுகிறார். இந்த கிருபையினாலே நீதிமானாய் மாற்றும் இயேசுப்பா, உங்க ரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

நாட்களை பிறகு மீண்டுமாக கத்தருடைய பரிசுத்த நாளிலே கத்தரை ஆராதிக்க கத்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கையில தட்டி வாய் திறந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை கத்தர் நீக்கி போட்டதற்காக சொல்லுங்க நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, மே ஆராதிக்கிறோ. முழுதோடு கத்தரை துதிப்போம், சத்தத்தை உயர்த்தி நாம் துதிப்போம். நன்றி சங்கீதக்காரன் சொல்லு, முழுதோடு கத்தரை துதிக்கிறேன், நாம் முழுதோடு துதிப்போமா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. கூப்பிடுங்க ஆவியானவரே, ஏரி காபாதோ, ரொம்ப மகிமை செலுத்துறோம். சுகம் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை

கையில தட்டி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரிகாபா துராபா லிபரபா ருசகதா ராபா லிபரபா ரபா

0: உம் சித்தம்
1: இல்ல கண்ண முடி ஆராதிங்க.
0: உம் நாம
1: வாழ்க சொல்ல இயேசுவே நீர் வாழ்க.
0: வருக உம் சித்தம் நிறைவேறுக.
1: ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா.

அப்படியே ஆவியில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி நல்ல கத்தர் கொடுக்கிற வாசல பேசி ஓ ரிகாவா தோ ராபா லாசா தாராபா துதிங்க துதிங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க கண்ணை மூடி வாய் திறந்து கூப்பிடு ஆவியானவரே, என் நிரப்பும் அண்ணன் கூப்பிடுங்க ஆவியானவரே நிரப்பும் ஐயா சொல்லுங்க பரிசுத்த ஆவியனுக்குள் வாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூப்பிடுங்க.

0: சுதந்திரமான எங்கள் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நிரப்புங்க
0: ஆராதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, எம்மை ஆராதிக்கிற குமாரனா இயேசுவே, எம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமை உமக்கே, துதி புகழ் மகிமை அப்பா. ஓ ரீகாபா, தூராபா, லீபார், சாதா ராபா, லாக ராபா, ராபா. நன்றி ராஜா, நன்றி.

0: தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி கோஸ்ட், நன்றி இயேசப்பா. மகிமை குமாரன் இயேசு நாமத்திலே துதித்து போற்றி வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேர தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். குறிப்பு சொன்ன உடனே முன்பாக கடந்தது எதற்காய் சொல்லுகிறார்களோ அதற்காக மாத்திரம் பாரத்தோடு ஜெபியுங்கள்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க போறப்ப எங்களுக்கு கிருபையினாவை விண்ணப்பங்களாக நிரப்புங்க. எதற்கெல்லாம் ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க. உங்க நாம கீப்பிடட்டும். யாசுப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. முத குடிக்கிற மக்களை ரட்சிக்கப்படணும், போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க இயேசு அறிஞ்சிக்கணும். இயேசப்பா அவங்க இயேசுப்பா சீனுள்ள தேவன் அறிந்து அவங்க விசுவாசம் வைக்கணும். அவங்க அந்த காரியத்தில் அவங்க விடுதலை பெறணும். அதுக்காக சாம் பண்ணலாம்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குடிக்கிறாங்களே ஏசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி அதுல இருந்து வர முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ எங்களோட வாலிபர்கள் அப்பா அடிமைப்பட்டிருக்கிறாங்களே அப்பா ஆண்டவரே. ரோட்டிலையும் ஆண்டவரே எங்க நினைக்கிறாங்களே ஆண்டவரே, நேதான இல்லாமல் படுத்து கிடக்கிறாங்க. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறதான எங்களோட சகோதர சவுல தூக்கி எடுங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் எந்த இடம் ஆண்டவரே இல்லாதபடி ஆண்டவரே அப்பா அம்மா இங்க விழுந்து கிடக்குறாங்க ஏசப்பா. தேவனே அப்பா இறங்குங்க ஏசப்பா. இந்த போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்களை விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த போதையை தூண்டுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க பெரியவர்கள் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்பெடுத்து காத்து கொள்ளுங்கப்பா. துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: சௌத்ரம் சௌத்ரம். மந்திராதிகளா ரட்சிக்கப்படணும், மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படணும். மந்திராதிகள் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனை மந்திரவாதிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இயேசு அறிஞ்சிக்கணும். மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படும், அவங்களை ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டு விசுவாசம் வச்சு ஆண்டு பிள்ளையா மாறணும். அதுக்காக சேம்பலாம்.
3: தர முடிக்கிறோம் அப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடும் துதிக்கிறோம் தகப்பனே. அதுபோல ஏசப்பா மந்திரங்களை செய்யறதுக்காக தகப்பனே பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்களே ஏசப்பா. அந்த ஆத்து மக்கள் எப்படியாவது மன திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களுக்கு மந்திரங்கள் செய்து தகப்பனே எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா சீரழிஞ்சு போறாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க கிருபையாக இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோம். அந்த மந்திரங்களை செய்யறதுக்காக போற ஆத்து மக்களை தகப்பனே நீங்க சந்திக்க மடிக்கம் பார்த்தவங்களும் ஜெபிக்கிறேசப்பா. அவங்க உள்ளங்களை மாற்றும் தகப்பனே. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு மேட்டுக்கொள்ள கிருபி ஏசப்பா. அவங்களுக்கு நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம். அவங்க பணங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு போனேசப்பா. அவங்க எண்ணங்கள் எல்லாம் முடக்கி போடும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்களுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் விடுதலை தந்தே சப்பா. நம் அந்த ஜோலி முழுவதுமாக மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா, உங்க நாம மட்டும் அகிப்படணும் ஏசப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிம உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேட்டு குழந்தைகள் பரிசுத்த பிதாவே.
1: கத்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம முதலமைச்சருக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா மாநில முதலமைச்சருக்காகவும், நம்ம பிரதமருக்காக, எல்லாருக்கும் அவனை விச்சப்பணும், அவங்கள ஆண்டு வரைஞ்சிக்கணும்.

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமே சப்பா கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்துக்காம கோடான கோடி நன்றியே சப்பா. இவ்வேளையில எங்களை ஆராதிக்க கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டி வைத்தீரே, அதற்காக நன்றியே சப்பா. அதே போல எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்டில் உள்ள முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா கர்த்தாவே. அப்பா அவங்களை போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதான வேலையில் ஆண்டவரே, அவங்க கண்ணும் கருத்துமா இருந்து ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஞானத்தை தாங்க ஏசப்பா. உம்மை கேட்டவர்களாக எல்லாரும் மாறணும்ப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. உமது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா கர்த்தாவே. அவங்க எங்கெங்கெல்லாம் செல்றாங்களோ அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவரே பாதுகாப்பா, அவங்களோடு கூட இருக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஏற்ற ஞானத்தை தந்து அப்பா நீங்க காரியத்துல உண்மையும் உத்தமமாய் நடக்கணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. அங்க வீட்டார்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உண்மையை சேவிக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு ஏசப்பா. அப்பா நீர் ஒருவரே உயிர் உள்ள தேவன், உன்னத தேவன் என்று உணர்ந்து கொள்ளணும் ஏசப்பா. அவர்களெல்லாம் நீங்க ரட்சித்துக் கொண்டு அப்பா அதிகாரிகளை ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு உங்க பக்கமாய் திருப்பிக் கொள்ள போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கே குஜியும் நல்ல பிதாவே.
1: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசல், இந்த நம்ம தேசம் மாத்திர எல்லா தேசலுக்கு எல்லா தீவிரவாதிகளும் ரட்சிக்கப்படணும். அவங்க நாட்டை எந்த விதத்திலையும் நாட்டை பழகிருக்க கூடாது. எல்லா தீவிர ரட்சிக்கப்படணும். யாருக்கு அவங்க தீவிரவாதம் எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாது, அதுக்காக சேம்படும்.
2: பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. சர்வ வளமுள்ள தேவனே, கொடுத்த விண்ணப்ப தம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆமென். தேசம் முழுவதும் இருக்கிறதான துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தீவிரவாதிகளை கத்தர் முழுமையா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்க மேல உங்க ரத்தத்தை தெளிங்க. மனுஷன் முகத்தப்பாப்பா, நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. அவங்களோட இருதயத்துல அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவ ஜெபிக்கிறப்பா. அவர்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு வேரோட பிடுங்க படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீரே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. அவங்க நாளை எங்க தேசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை தெளிங்கப்பா. தீவிரவாதினால யாருக்கு எந்த ஆபத்தும் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால பாதுகாத்து. தேசம் முழுவதும் உங்க ரத்தத்தை தெளிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு பக்கம் அப்பா நிலச்சொன்னால, ஒரு பக்கம் தீயினால, ஒரு பக்கம் ஆண்டவரே எதிர்பார்க்க முடியாத பேர் அழிவு ராஜா. இது நிமித்தம் தீவிரவாத கரங்கள் ஓங்க விடாதபடி அந்த கரங்களால கத்தர் முடக்கும்படி ஜெபிக்கிற ராஜா. தேவன் கிரியை செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உண்மை நான் துதிக்கிறேன், போற்றி வாழ்த்துகிறப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் பரிசுத்த ஜீவனுள்ள பிதாவே.
1: ஸ்தோத்திராண்டு உரிமை எங்கள் சிவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பான் ஏசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறமே ஸ்தோத்திரம். பாப்கான்ஸ்தா மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறமையா. இந்த மக்கள் ஆண்டவர் அப்பா, அப்பா கிட்னி விற்று சாப்பிட்றாங்களம் அப்பா. எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவர், பிள்ளைகளை விற்கிறாங்க ஆண்டவர். ஐயா அந்த மக்களுக்கு இறங்க வேண்டுமா செவிக்கிறோம். அவங்களுக்கு பஞ்சத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். ஆப்கானிஸ்தான் மக்கள் ரட்சிக்கப்பட முடியாது செவிக்கிறோம். பரலோத்துக்காரணம் ஐயா அப்பா, அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமே. 5 கோடி ஜனங்கள் இருக்காங்களப்பா, பஞ்சத்தினால கஷ்டப்படுறாங்களப்பா. அவங்க பஞ்சங்களா ஆண்டவரை நீக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர வேண்டும் அப்பா. பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் ராஜா. மனம் இறங்க வேண்டும் அப்பா, அந்த மக்களுக்கு மனம் இறங்க வேண்டும். அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டுமையா, கவலையில்லா மாற்ற வேண்டும் அப்பா. சிலோன் மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், அவங்களுக்கும் ஆண்டவரே மனம் இறங்குமையா, மனம் இறங்குமையா. அவங்களையும் கத்தாவே கண்ணூக்கி பாருங்கப்பா. அங்கேயும் பஞ்சம் பசிப்பா, இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமாப்பா. எத்தனை பேர் உதவி செய்தாலும் எவ்வளவு நாள் ஆண்டவரே இந்த உதவி இருக்க முடியும்? ஆண்டவரே இயேசுவே,

0: எத்தனையோ பேர் உதவி செஞ்சாலும் அந்த உதவி எவ்வளவு நாள்பா கிடைக்க முடியும்? எவ்வளவு நாள்பா அதை வச்சு சாப்பிட முடியும்? என் தகப்பனே நீங்க இறங்க வேண்டுமா ஆண்டவரே? அப்பா நீங்க இறங்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. சிங்களர்கள் மூத்தமா எத்தனையோ ரத்தம் சிந்தது ஆண்டவரே. தமிழர்கள் மீத்தமா எத்தனையோ ரத்தம் சிந்திச்சு ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற சிங்களர் எல்லாம் பாதுகாக்கணும் ஐயா, பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே அங்க இருக்கிற அப்பா, அப்பா தகப்பனே, தகப்பனே அப்பா அங்க இருக்கிற அப்பா தமிழர்களாம் பாதுகாக்கணும் ஐயா. அங்க இருக்கிற முஸ்லீம் மக்களை எல்லாம் பாதுகாக்கணும் ஆண்டவரு. ஏசப்பா எல்லா மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். பஞ்சம் நீங்கி போகணும் ஆண்டவரு. நீங்க நீக்கினாதான் நீக்க முடியும். எத்தனை பேர் கொடுத்தாலும் எவ்வளவு நாளைக்கு ஆண்டவர் அது அப்பா எவ்வளவு நாளைக்கு அந்த சாப்பாடு கிடைக்க முடியும் ராஜா? என் தேவனாய் கத்தாவே நீங்க இறங்க வேண்டும் அப்பா, நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு நீங்க இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க அப்பா. நீங்க இப்படி செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் ரட்சிக்கப்படணும். இந்தியா தேசத்தில் இருக்கப்பட்ட எல்லா சேனல் ரட்சிக்கப்படணும். இங்க இருக்கப்பட்ட அப்பா அந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரே இருக்கவே கூடாதப்பா, இருக்கக்கூடாது ராஜா. கெஞ்சிரோம், கெஞ்சிரோம், கெஞ்சிரோ ஐயா. கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா. உமைக்கரன் அந்த வைரஸ்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே நீங்க ஒருவர் தான் விடுதலை தர முடியுமையா? எங்கள் பாவங்கள் மிகுதி அப்பா, எல்லாவற்றையும் மன்னிமையா. என் பாவங்கள், தேசத்தின் மக்களுடைய பாவங்களுக்கு, சபை மக்களுடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது இறங்கி ஆண்டவரே அப்பா அந்த உமாக்கரான் வியாதி அப்பா கொரோனா கொள்ளை நோய் என்னென்ன வியாதி இருந்தாலும் அப்பறப்படுத்த உமால முடியுமையா? நீ சொல்லாக நீ கட்டளை நிற்குமையா? ஆண்டவரே எங்களுக்கு இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. எங்க தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், முடிப்பிள்ளையாய் மாத்திக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: உட்கார்லாம். வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக எபிரேயர் நிருபம், எபிரேயர் 13 அதிகாரம். எபிரேயர் 13 அதிகாரத்தை முதல் திருமறை பாடமாக வாசிக்க போகிறோம். சகோதரிகள் வாசிக்கலாம். திருமறை பாடம் வாசிக்கிற கவனத்திற்கு பிழை இல்லாமல் நீங்கள் வந்து வாசிக்கணும். வாசிக்கிறன்னு வாசிக்கக்கூடாது. யார் வாசித்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும். அது வாசிக்கும் பொழுது அது அர்த்தங்கள் மாறாமல் இருக்கும். இப்போ கர்ணத்து வேத பாடம் வாசித்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் முக்காலிட்டுக் கொள்வது அவலட்சணமாக இருக்குமோ அப்படின்னு பவுல் கேட்குறாரு. இவங்க வாசிக்கிறது அவலட்சணம் இருக்குமே அப்படின்னு அந்த மோபமேன்னு வாசிட்டாங்க. அது எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு லட்சணமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் வாசிட்டாங்க. அப்போ அந்த மா மோ கால் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வாசி தட தடன்னு வாசிடாதீங்க, நிறுத்தி நிதானமாக. என்ன போட்டிருக்குது கண் பார், கண்ணாடி போடுங்க. அப்புறம் கண்ணாடி சரியாக தெரியலையா, போட்டு வாசிங்க. இப்போ எங்களுக்கும் சில டைமில் அங்கே தான் செய்கிறது. இப்போ வேத பாடத்தை தான் வாசிக்கணும். வாசிக்க வரணும் நல்ல கவனமாக, தெளிவாக என்ன வார்த்தை போட்டிருக்கிறது அந்த வார்த்தையை கரெக்டாக உச்சரித்து தெளிவாக வாசித்தா. எத்தனை படிக்க முடியாதுங்க இருக்கிறாங்க, நிறைய மக்கள் கேட்குறாங்க, அதை நீங்கள் தான் கரெக்டாக வாசிக்கணும். வாசிக்கிற தவறில் யார் வேண்டுமானாலும் வந்து வாசிக்கலாம், ஆனால் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கூட அறிவுறுத்துகிறோம். முதலாம் திருமறை பாடம் வாசிங்க, எபிரேயர் 13 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் எபிரேயர் எழுதின புஸ்தகம் அதிகாரம் 13. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல்மன சாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் என்பதே ஆமீன். பாடம் முடிந்தது.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் சகோதரர்கள் யாரும் வாசிக்கலாம். மார்க்கு 13 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மார்க்கு 13 அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம், நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது, யுதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்தராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கும் கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 13வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். எழுதலாமா? சங்கீத புஸ்தகம் 13வது அதிகாரம். பதிமூன்றாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும், நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஆமேன். உட்காரலாம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் நமது ஜெப வீட்டில் மாதத்தில் முதல் நாள் காலை ஆராதனை நடைபெறும். காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் நமது ஜெப வீட்டில் காலை ஆராதனை மாதத்தின் முதல் நாள் ஜபக்கூட்டம் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த ஒரு மணி நேர ஜபத்தில் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அதே போல வெள்ளிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் உபவாச ஜபக்கூட்டம் நம்முடைய ஜப வீட்டில் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். தேசத்திற்காக ஜபிக்கிறோம், வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆகவே இந்த கூட்டங்களிலே நீங்களும் பங்கு பெற அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம். ஆகவே திருவிருந்து ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். ஆகவே திருவிருந்திற்காகவும் சபையா நீங்கள் ஆயுதத்தோடு கூட கடந்து வாருங்கள். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ஆகவே அதற்கேற்ற ஆயுதத்தோடு நீங்கள் கடந்து வர அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சேர்ந்து வந்து ஆடவர்கள் சகோதரர்லாம் சேர்ந்து வந்து வாகத்துல ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம், சகோதரிமார்கள்லாம் நீங்க தாய்மார்லாம் கடந்து வந்து தாய்மார் கூட்டம் நல்ல ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தேசத்திற்காக ஊழியங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள்லாம் நீங்கள் கடந்து வந்து குழுவாக சேர்ந்து ஜெபிக்கலாம். வாலிப சகோதரிகள் எல்லாம் கடந்து வந்து நம்ம தேசத்திற்காக நம்முடைய ஊழியங்களுக்காக எல்லாம் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கலாம். அதுமாதிரி வாலிப சகோதரர்கள் எல்லாம் கடந்து வரலாம். இப்படி நாம் நம்முடைய ஜெபங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க முதலாவது எழுப்புதல் என்பது நம்முடைய நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள அந்த எழுப்புதல் துவங்க வேண்டும். அல்லேலூயா. எழுப்புதல் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து வருவதில்லை. எழுப்புதல் என்பது எங்கே வரணும்? முதலாவது நம்முடைய நமக்குள்ள எனக்குள்ள எழுப்புதல், உங்களுக்குள்ள எழுப்புதல், நம்முடைய குடும்பத்துக்குள்ள எழுப்புதல், நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சபையில் எழுப்புதல். இந்த எழுப்புதல் வருமுன்னு தான் இந்த எழுப்புதல் என்னாகும், அப்படியே எல்லாரையும் பற்றி பரவி பிடிக்கும். சார்ஸ் பின்னி வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வந்தது. ஒரு வழக்கறிஞர் அவர், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர், ஆண்டவர் ஒருவேளை அவர் பெயர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் கர்த்தருக்குள் இல்லாமல் இருந்தார். அவருக்காக அநேகர் பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு நாள் சார்லஸ் பின்னியை ஆண்டவர் தொட்டார். அவர் தொட்ட உடனே அவர் ஒரு நாள் அவர் மனம் திரும்பி எச்சரிக்கப்பட்டு மாத்திரமில்ல, அதற்கு பிறகு அவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காட்டில் போய் அவர் உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஆவியானவர் அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். எதுவரையும் தெரியுமா? ஆண்டவரே போதும், இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்று அவர் கதறி கூச்சல் போடக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு அவர் மேல் இறங்கியது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்னன்னா, அவர் எங்கு போனாலும் மக்கள் அவரை பார்த்த உடனே முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் யாருக்கு சத்தியம் சொல்றது இல்ல, ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் ஐந்து பேர் இருக்கிற இடத்துல போய் அவர் நின்ற உடனே அவர் பார்த்த உடனே மக்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்துருமா, எல்லாம் முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம், கதற ஆரம்பித்து விடுவாங்களாம். ஒரு முறை ஒரு தொழிற்சாலைக்கு அவர் ஒரு அலுவலாய் அவர் சென்ற பொழுது அவரை பார்த்த உடனே சில சகோதரிமார்கள் அவரை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் திரும்பி அவர்களை பார்த்த உடனே, அவர் தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்குள்ளிருந்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த பெண்களை தாக்க ஆரம்பித்தது. எல்லாம் முழங்கால் போட்டு கதறி தன் பாவத்தை அறிக்கிட்டு கர்த்தருக்குள் வர ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அவர் ரயிலில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியேட்டி பார்த்த நிறைய மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் கிராமங்களில். அவர் கரங்களை அசைத்து கொண்டு போனார். அவர் எங்கெல்லாம் எந்த ஊர்வலையெல்லாம் கரங்களை அசைத்து போனார், அந்த இடத்தெல்லாம் தேவ வல்லமை இறங்கியது. ஹலேலூயா. மக்கள் குவியலுக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் எழுப்புதல். ஹலேலூயா. அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த எழுப்புதல் எவ்வளோ பெரிய தேசத்தை பற்றி பிடித்தது. இன்றைக்கு அந்த எழுப்புதல் நமக்குள்ள வரணும். ஆமேன். ஆகிய வந்து ஜெபிங்க, அக்காமா இருக்கிறாங்க அவனோடு இணைந்து ஜெபிங்க, அடுத்தது தனியாக ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் கூடி தேசத்திற்காக நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அடிக்கடி ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்தினால நம்ம தேசத்தை மூட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இனி ஒரு நாட்களில் எல்லா கொலை நோயும் மேற்கொள்ள முடியும், பஞ்சங்களை மேற்கொள்ள முடியும். நம்ம இந்த திறப்பின் வாசல் இருக்கிற சமயத்திலே நம்ம அப்படியே அமைதியாக இருந்தோம்னா அதனால தான் அடிக்கடி நமக்கு ஜெபிக்க முடியாது, அப்படிக்கு தடை வந்து விடுகிறது. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹலேலூயா. ஆகவே சபையை புரிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். யார் பாடுறா இன்னைக்கு? யார் பாடுறா? யாரும் பாடலையா? சரி, நம்ம பாடுறீங்களா? வாங்க.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தியக்க அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, ஜெபிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எல்லோருக்கும் பல மடங்காக நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. குடும்பங்களில எந்த குறையும் வராதபடிக்கு எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்படி செய்ய போகிற தைக்காக கிருபிக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். அதே போல நமது ஊழியங்களை தாங்கி வருகிற பலர் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில மாத்திரமல்ல, பல இடங்களிலிருந்தும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்குகிற குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? நேரம் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ எல்லா, நல்ல வாயிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைகளுக்காக ஜெபிங்க. பிரைஸ் அல்லாஹ். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. உமை துதிக்கின்ற ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட அம்மா நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வருகிற அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் உம்மால் ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் இரத்தத்தினால் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை ஊழியங்களுக்கு கொடுத்து வருகிற அன்பு குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவராய் கர்த்தத்தாமே மனதுருகி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் நிறைவை தருவீராக, அவர்களை திருப்தி ஆக்குவீராக, செழிப்பை கொடுப்பீராக, முன்னேற்றங்களை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. எல்லாருக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்தும், கனப்படுத்தும், பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கும் யாரையும் அணுகாதபடிக்கு அப்பா ஊழியத்தை தாங்குற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. அதே போல ஒன்றாம் தேதி நம்முடைய பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுக்காக நம்ம ஜெபமான போகிறோம். எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிகள் எல்லாம் இந்த ஒன்றாம் தேதி திறக்க இருக்கிறது. ஆகவே அதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். ஒருவர் யாராவது வந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகணும்ப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. யாருங்க படிக்கிற பிள்ளைங்க யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகணும், எங்களுக்கு அறிவு உண்டாகணும், எங்களுக்கு கிருபை உண்டாகணும், எங்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகள் யாராவது முன் வந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். நமது பிள்ளைகள் மீது கத்துடைய கரம் இறங்கட்டும். யாரா சிறு பிள்ளையும் ஜெபம் பண்ணுவீங்களா? யார் வரா? வாங்க பார்க்கலாம், வந்து சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். ஆ ஜெபம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜெபிங்க. நம்ம அன்பான மாணவ மாணவியருக்காக எல்லாம் வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? எல்லாம் ஜெபிங்க.
2: ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒன்னாம் தேதியிலேருந்து எல்லா சிறு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிற ஏசப்பா, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எந்த சிறு பிள்ளைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா போகும்போது வரும்போது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா எந்த பாதிப்பும் எந்த சிறு பிள்ளைகளையும் தொடக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா சாத்தான் எந்த சிறு பிள்ளைகள் மேலையும் கை வைக்க கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கூட உங்களோட தூதர்களை நீங்க வைங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா, எப்படி நீங்க செய்ய போற தயவுக்காக கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் தூய்பிதாவே. ஆமென்.
0: கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கேம்ஸுக்கு ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாம், நம்ம பிள்ளைகளை ஆண்டு விடுவிக்கணும் ஆண்டவரே. இந்த கேம்ஸுக்கு அடிமையான பிள்ளைங்க, நேற்று நியூஸ் பார்த்தீங்கல்ல, ஒரு பையன் பப்ஜி கேம் விளையாண்டவனை தாய் கண்டித்ததற்காக அவங்க வீட்டில் இருந்த துப்பாக்கி எடுத்து தாயை சுட்டு கொண்டுட்டான். பாருங்க எவ்வளோ பயங்கரமான கொடூர காலமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் இந்த கேம்ஸ் விளையாடுவது இப்படிப்பட்ட இந்த செல்ஃபோன்லேயே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை ஆண்டு விடுவிக்கணும். அதுக்கு அடிமையாக கூடாது. அதே பெற்றோர் வந்து பிள்ளைகள் ரொம்ப நம்பி அப்படியே பிள்ளை அப்படியே அப்படின்னு பெற்றோர் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, பெற்றோருடைய ஒரு அறியாமை என்னன்னா, பிள்ளைகள் மேலே அப்படியே ஒரு பெரிய நம்பிக்கை, என் பிள்ளை செய்யாது, என் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் பிள்ளைங்க இன்றைக்கு எவ்வளோ பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி, கேம்ஸுக்கு அடிமையாகி அவங்க மனநிலை பாதிக்கப்படுற லெவலில் இருக்கிறாங்க. பெற்றோர் கவனம் செலுத்துறதில்ல அவங்க மேலே, என் பிள்ளை செய்யாத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. மலமாறு நம்புறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க, இந்த கேம்ஸ்ல இருந்து எங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது பெற்றோர் ஒருவர் வந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, கேம்ஸ் கடுமையான பிள்ளைகள்லாம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். பெற்றோர்லாம் உங்க பிள்ளைகள் மேல கை வச்சு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி.
3: ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாருங்க சப்பா, அண்டு இந்த செல்போன்ல அடிமே அண்டு சப்பா, எந்த நேரமும் அண்டு சப்பா செல்போனே நோண்டிட்டு இருக்காங்க. பெற்றோர்ட்டோத்திர முகம் கொடுத்து பேசுறது இல்ல சப்பா, அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் தெரியறது இல்ல சப்பா. அண்டு இந்த செல்போன் அண்டு சப்பா கேம்ஸுக்கு அடிமை பிள்ளைகள் அகற்றி போடுங்க அழிக்கப்படுவதாக உங்க ரத்தம் தெளிங்க சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கத்தாவே சோத்ரம், அந்த மனநிலையில தேவனே சப்பா, அந்த இருதயங்களை கெடுக்கிற பொல்லாத நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். நீங்க விடுதலை செய்யாவிட்டால் யார் விடுதலை செய்ய முடியும் சப்பா? அந்த பிள்ளைகளை நாமத்துல அந்த காரியத்துல விடுதலை செய்வீராக சப்பா. செல்போன் நோன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ரட்சிக்க வேண்டும் செபிக்கிறோம். அன்றைய கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாமத்துல விடுதலை செய்ய வேண்டும் செபிக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிங்க. ஒரு பிள்ளைகளோட கெட்டு போயிடக்கூடாது சப்பா.
4: நன்றி.

0: உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்முடைய அருமை சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
1: ஒரு நிமிடம் கண்களை முடிச்சவங்க போனோம். எங்களை அன்பானியை சித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பாப்பாமே நீங்கள் இறங்கி வாங்க. நம்மளோட பிரசனம் உங்களுடைய மகிமை உங்களுடைய அக்கினி உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே என்னை மறைச்சி பேசுங்கப்பா. பேசுகிற நீங்களும் இல்லை பிதாவின் ஆவியோனே பேசுவேன் சொன்னீரே. ஒவ்வொரு வார்த்தையும் நீர் தான் பேச வேண்டும் ஐயா. 1:30 60 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். வசந்த எல்லாரும் கவனிக்க கிருபை தீங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க. எசப்பா நீர் எப்படி செய்யப்படுற அன்புக்காக ரகத்துக்காய் ஸ்தோத்திரம். இதுக்குற மாக்கி ரீச்சர எல்லா சாத்தானி இயேசுக்குத்து நாமத்தில் கரிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் எசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஞ்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே கத்தடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இங்கே கூறியிருக்க அனைத்து சபைகள் அனைவரையும் இயேசுக்கிறது நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரலை பார்க்குற மக்களும் டிவி பார்க்குற எல்லா மக்களும் ஆண்டவராக இயேசுக்கிறது நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட 2 மார்க்கு விசேஷம் 13:37 வசனம்.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை
1: எல்லாருக்கும் சொல்லுகிறேன்
2: விழித்திருங்கள் என்றார்.
1: பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லு எல்லாருக்கும், அவங்களுக்கு மட்டும் சொல்லல, பின்னால வருகிற நம்மளுக்கும் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்ன செய்யுங்க? விழித்திருங்க. உங்களுக்கு விழித்திருங்க விழித்திரு என்னன்ட்டு நம்ம நினைச்சிருக்கலாம். விழித்திருங்க என்ன விழிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஏன் நம்ம தூங்கக்கூடாதா அப்படின்னு தூக்கத்துக்கு சான்றவரை இயேசுக்கு சொல்லவில்லை. என்ன சொல்றாருன்னா விழித்திருங்க. நமக்கு இதான் உட்கார்ந்துருக்குறோம், உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன சொன்னாங்க, எந்த வாசனை சொன்னாங்கன்னா நம்ம மறந்தே போயிடுவோம். அதான் நம்ம இது எதை குறிக்கின்னு பார்த்தா நம்ம பாரில் பார்த்தா அந்த அலட்சியமாக இருக்கும்ல, அலட்சியமாக வாசனை கேட்காம அப்படியே அலட்சியமாக யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அதை குறித்து ஆண்டர் சொல்கிறார் விழித்திருங்க. விழித்திருந்தா தானே நம்ம என்ன வாசனை சொல்லுவாங்க என்னன்னு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சிந்திச்சுட்டு அப்படியே குழம்பிகிட்டே உட்காந்துருந்தா நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் ஆண்டர் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் நமக்கும் சொல்லிட்டாரு. அப்போவே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கார். ஆண்டவரை இயேசுக்கிறது அப்போவே நமக்கு சொல்லி வச்சுருக்க. உங்களுக்கு சொல்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க,
2: விழித்திருங்கள்.
1: தூக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்ம விழிப்பா வசனத்து மேலே கவனமாக, நடக்கிற காரியங்களில் கவனமாக, நம்ம அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அதான் அது உன்னதப்பட்ட உன்னதப்பட்டின் புஸ்தகம் 5:2
2: நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ
1: விழித்திருந்தது. நித்திரை பண்ணாரு ஆனால் அவர் இருதயம் விழித்திருந்துச்சான். நம்ம என்ன நடக்குது நித்திரை பண்ணாலும் நம்ம உள்ளத்தில் கத்திற்குள்ளே இருந்தால் நிறைய காரியங்களும் காண்டு சொல்லி தருவார். நம்ம நைட்டில் கனவுல நம்ம தேவை நம்மளோடு பேசுவார். தெரிய பிறகு தரிசனம் பார்ப்பாங்க. தெரிய பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லி தருவாங்க. அதான் சொல்கிறேன் நான் விழித்திருந்தானாலும் நான் என்ன செய்கிறேன், நான் நித்திரை பண்ணேன் ஆனாலும் என் இறுதியும் விழித்திருந்து இறுதியை விழித்திருக்கும் போது தான் கத்திர நிறைய காரியங்களை நமக்கு சொல்லித்தருவார். நமக்கு எப்படி இல்லை நம்ம அப்போ நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அப்போ ஆண்டவர் நம்ம கூட நிறைய காரியங்களை பேசுவார். அதுதான் என்ன செய்யணும், நித்திரை செய்தாலும் நம்ம இறுதி விழிப்பாக இருக்கணும். இறுதியத்தில் தான் விழிப்பா மிக மிக அவசியம். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் இறுதியத்தில் விழிப்பை தருமப்பா, என் இதயத்தில் விழிப்பை தரும். ஆண்டவர் கேட்கும்போது நமக்கு இதயத்தில் விழிப்பை தருவார். மாசிக்கு கேட்டு சங்கீதத்தில் வாசித்தோம், என் கண்கள் மரண நித்திரை அடையாத வெடிக்க என் கண்கள் தெளிவாக்கும். சங்கீதம் 13:3
2: என் தேவனாகிய கர்த்தாவே,
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
2: நீர் நோக்கி பார்த்து
1: என்னை நோக்கி பார்த்து
2: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும். நான் மரணத்தில் அடைஞ்சிடக்கூடாது. நான் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படி அடைஞ்சிருக்கூடாது. என் கண்களை தெளிவாக்கும், நான் விழிப்பா இருக்கணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நமக்கு விழிப்பை தருவார். நம்ம அலட்சியமாக அசதியாக அப்படியே இப்படி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. உட்காந்து யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டே இருந்தால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்கிறாரு, நான் நான் இத்தனை செய்தேன், இறுதியுமா விழித்து எது விழிப்பா இருக்குண்ணா சொல்லுங்க, எது விழிப்பா இருக்குண்ணா? இறுதியில் விழிப்பா இருக்கு, அதுக்குள்ள மறந்துட்டு இருக்கீங்களே. நம்ம இத்தனை செய்தாலும் இறுதி என்ன செய்யணும்? விழிப்பா இருக்கணும். இந்த வசனத்தை கேட்டாதான் நம்ம நைட்டு படுக்கும் போது அப்படியே வசனத்தை தியானிச்சுட்டே இருக்க முடியும். வசனத்தை நம்ம கேட்கறதுல அலட்சியமா இருந்துடக்கூடாது, அசதியா இருந்துடக்கூடாது, நிர்வாசனமா இருந்துடக்கூடாது. வசனத்தை நம்ம கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்க்கிறோம், விழித்திருக்கணுமா? விழித்திரு எப்படி விழித்திருக்கணும் தான் கர்த்தருடைய வேதனை சொல்றது. ஆண்டவரே இயேசுக்கு வாயினாலே சொன்ன வார்த்தை மார்க்கு சுவிசேஷம் 13:33. எல்லாருமே பைபிள் எடுத்துக்கோங்க, தயவு செய்து எல்லாரும் பைபிளை பரட்டுங்க. அப்ப நமக்கு எல்லாருமே நம்ம விழிப்பா இருக்க முடியும். எல்லாரும் பைபிளை பரட்டுங்க.
2: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
1: நீங்கள் அறியாதபடியால்
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
2: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: எந்த எந்த காலத்தை இயேசுக்கு வருவார்னு யாருக்குமே தெரியாது, பிதாவை தவிர குமாரனு கூட அறியாருன்னு சொல்லிட்டாரு. அதனாலதாங்க சொல்றாரு, அக்காலத்தை நீங்க அறியாதபடியால் என்ன செஞ்சிருங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூசிட்டே இருங்க, ஜெபிச்சிட்டே இருங்க. ஆண்டு வருவார் யாருக்கும் தெரியாது, அக்காலத்தை அறியாதபடியால், அந்த இயேசுக்கு வர்ற காலத்தை அறியாதபடியால் என்ன செய்ய? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம வேலை செஞ்சாலும், நம்ம நடந்தாலும் போனாலும் பிரயாணம் பட்டாலும் எப்பொழுதுமே நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருந்தா நமக்கு எந்த கவலையும் வராது, எந்த சோறு வராது, நமக்குள்ள பெரிய சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு நிரம்பி இருக்கும். அதான் சொல்லி விழி எப்பொழுது என்ன விழி ஜெபம் பண்ணுங்க. வாசி பண்ண இருக்க,
2: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள்,
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
2: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூங்கிராதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மரணத்தில் வர அப்படி கத்துக்கணும். நமக்குள்ள நித்திரை இறுதியை விழிச்சிருக்காம இருக்கக்கூடாது. நான் படுத்து நித்திரை செய்யணும், இறுதியுமா விழித்திருந்தோம், இறுதி எப்போது விழித்திருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 26:41.
2: நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு,
1: சோதனைக்குட்படாதபடிக்கு
2: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: விழித்திருந்து ஜெபம், சோதனை பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வருவான், அநேக பிரச்சனை கொண்டு வருவான். அதாங்க சொல்றாரு, சோதனைக்குட்பட பண்ணாமல் இருந்து இருக்கணும், என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பலவிதமான சோதனை பிசாசு கொண்டு வருவான், நம்ம சோதனைக்குள்பட பண்ணாட்டா பண்ணாமல் இருக்கணும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபம் தான் எப்பொழுதுமே ஜெபம் ஜெபம் ஜெபம். நடந்தாலும் ஜெபம், உட்கார்ந்தாலும் ஜெபம், படுத்துட்டு இருந்தாலும் ஜெபம், எந்த நேரத்துலையும் ஜெபிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சோதனை வந்து நமக்கே தெரியும், சரி அன்றை சொன்னார் இந்த வாச இதனால இந்த சோதனை. இப்போ பாருங்களேன் என்ன சோதனை, கொரோனா கொள்ளை நோயின்றாங்க, உமைகரம்ன்றாங்க, இன்னும் என்னென்ன எங்கே பாருங்க, பஞ்சம் சிலோன் தேசத்தில் பஞ்சம்னு சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா கஷ்டங்கள் நிறைவா. இப்போ நம்ம தேசத்துலேயும் எப்படி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுது. சோதனைக்குள் பண்ணாமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஜெபம் அதுதான். சங்கீதத்தில் பரமண்ட ஜெபத்தில் பாருங்கள், சோதனைக்குள் பண்ணாமல் என்ன செய்யுங்க? சோதனைகள் பல பண்ணாமல் தீமைந்து எங்களை ரசித்துக்கொள்ளும். தீமையான காரியம் வரப்போகுது, இந்த தீமைந்து ரசித்துக்கொள்ள என்ன செய்யணும்? நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஏன் இப்படியே இது இதுவே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒருத்தர் கூட கரையை விட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் எங்களுடைய வாஞ்ச. இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இருக்கிற பரலோகத்துலேயும் நம்ம என்ன செய்யணும்? ஒரே இடத்துல ஆண்டவராக இயேசுகிறது எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும். அது தான் கர்த்தர் வருகை பற்றியே சொல்ல சொல்கிறாரு. என்ன எல்லா இடத்துலையும் அதை கொடுப்பாரு, அதை பா இதை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இவங்க பாரு எப்போ பாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, இதை பண்ணு சொல்லிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் தான் இந்த வசனம் கொடுத்தாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணும். இங்கே சொல்கிறாரு லூக்கா சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கேன். இனி சம்பவிக்க போற என்ன? பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இன்னும் கொள்ளை நோய், என்னென்னமோ வரும். சில வியாசத்தை வாசிக்கப்பட்ட இல்லையா? மார்க்கல் சுவிசேஷம் 13 சகோதரர்கள் காட்டி கொடுப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, பெற்றவங்க பிள்ளைகளை காட்டி கொடுப்பாங்களாம், பிள்ளைகள் பெற்றவங்களை காட்டி கொடுப்பாங்களாம். அவ்வளோ பெரிய காரியங்கள் வரப்போகுது. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுது மனசுக்கு முறை முன்பாக இருக்க பாத்திரோட என்ன போட என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிப்பார். பயங்கரமான காரியம் வாசத்தில் மார்க்கல் விசுவாசம் 13 நிறைய காரியங்கள் ஆண்டு சொல்லிகிட்டே வந்தார். இவன் என்ன செய்யக்கூடாது? இனிமேல் வரப்போற காரியத்துக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னா தப்பி மனசுக்கு வரணாக்கி ஏசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரோனே என்ன பண்ற என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறிட்டுருக்கு. நம்ம விழிப்பாக இருக்கணும். அதில் ஆண்டு நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறாரு. நான் வரப்போகிறேன், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும். இப்போ 2-3 இதுதான் ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் பேச வச்சிருக்கிறாரு. அதனால் நம்ம என்ன செய்யணும்? செவ்வம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போ தான் அவருக்கு முன்பாக நான் நிற்க முடியும். இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்கிறார். கல்யாணம் போகிறேன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு குடவை கட்டாட்டா நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மாதிரி யாருக்குமே மதிக்க மாட்டாங்க. முகத்தை நம்மளை பார்த்தவே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதே போல் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம விழித்திருக்க போயிட்டால் அவருக்கு முன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அதே சொல்கிறாரு, இனி சம்பவிப்பார். இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி மனசுக்கு வர இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம ஜெபம் பண்ணால் கத்துக்கு முன்னால் எப்போ வேணாலும் நிற்கலாம். நம்ம ஜெபம் பண்ணி எப்போ ஆண்டவர் வருவாரோ நமக்கு தெரியாது. நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவர் இங்கே சொல்கிறாரு, லூக்கான் சுவிசேஷம் 22:46 எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா?
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன?
1: சோதனைக்குட்படாதபடிக்கு
2: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்.
1: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சரியா பார்த்து சொல்லுவாங்க, நான் படுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருப்பேன், நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஆண்டவராக இயேசுக்கிறது என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யணுமா? சோதனைக்குட்படாத படிக்க என்ன செய்யணுமா? எழுந்திருந்து செவனுங்க. படுத்துட்டு செவம் இல்லை, எழுந்திருந்து செவம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லலாம், படுத்துட்டு தாங்க, அதை செவிச்சுட்டு தான் நான் படுத்துருப்பேன். நான் செவிச்சுட்டு ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறது, நான் படுத்துட்டே செவம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காண்டவராக இயேசுக்கிறது சொல்கிறாரு, எழுந்திருந்து செவம் பண்ணுங்க. ஏன் சோதனைக்குள்பட பண்ணாலும் பண்ணாமல் இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யுங்க? எழுந்திருந்து செவம் பண்ணுங்க. செவம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: கொலோசியன் புஸ்தகம் 4:2
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொருத்தருக்கா இடைவிட என்னதான் ஜெபம் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க? குடிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவரே இந்த சகோதரி ரட்சியும், பாவத்தில் இருக்கங்களா அவங்கள பார்த்து ஆண்டவரே இந்த சகோதரி ரட்சியும், ஆண்டவரே இவங்க குடும்பம் ஆசிரிக்கப்படும், கண்ணீர் வடிக்கு கண்ணீரோடு எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்காங்க, அவங்களுக்கு போது ஆண்டு வரையும் இவங்க கண்ணீரத்தோட இங்கே படத்தை இவங்களுக்கு சேர்ந்தீங்க, இது செவம் பண்ணுங்க. அதை தாண்டி விரும்புகிறாரு. எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க, ஆண்டு வரையும் இவங்க கடன்லாம் அடைச்சி தரணும், கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க. இப்படி பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி செவிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நேரமே போகாது, நேரம் போதாது. அதான் சொல்கிறாரு, எப்பொழுது செவம் பண்ணி சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. சோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. கத்தர் வரும்போது பரலோக்கு போவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் சொன்ன வாக்குத்தலம் நிறைவேறிடுச்சு. மார்க்கின் சுவிசேஷ வாஸ்தவில் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிடுச்சு. சவாலயத்தில் அடிக்கப்படுவீங்க தான் சொன்னார். அதெல்லாம் நிறைவேறுது. நம்ம ஆண்டவர் சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் இருக்க வேண்டும். ஹலேலூயா,
2: ஹலேலூயா.
1: மொத வாசி மொத என்ன செய்யணும்? நம்ம பரலோத்துக்கு போகணும். நம்ம என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன செய்யணுமா பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
2: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியாது. அதான் சரி, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருந்து என்ன செய்யணும்? தெளிந்தவர்களா இருக்கணும். நமக்குள்ள எப்பயும் தெளிவு இருக்கும். குழப்பம் குழப்பம் குழப்பம்னா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. குழம்பிக்கிட்டே தானே இருப்போம். பரலோகத்துக்கு போக முடியாது. குழப்பம் நமக்குள்ள வராதபடி காத்துக்கொள்ளணும். அதான் சொல்றாரு. நம்ம விழித்திருக்கணும். என்ன செய்ய நம்ம பாவம் செய்யாது இருக்கணும். என்ன செய்யணுமா? சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 119 சங்கீதம் 11 வசனம்.
2: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
2: உமது வாக்கை
1: என்
2: இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
1: என் இருதயத்தில் செய்யணும், வைத்து வைத்தேன். வசனம்குள்ள இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வசனம் தடுத்து ஆள்கொள்ளும். ஐயோ, நீ இது செய்ய தப்பு, நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்ய தப்புன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை தடுத்து ஆள்கொள்ளும். அதனால தான் வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும். அதிகமாக வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கணும். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத அடிக்க இதயத்தில் நம்முடைய வாக்கை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்கிறார் சங்கீதக்காரர். நம்ம வசனத்தை உள்ளத்தில் எழுதி வைக்கணும். ஆண்டவரே எனக்கு எழுதி கொடுங்க வசனத்தை, எனக்கு உள்ளத்தில் எழுதி அங்கே வசனம் இருந்தால் நம்ம பாவம் செய்யாதபடிக்க கர்த்தருடைய வசனத்தை தடுத்துரும். ஐயோ, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிற, செய்யக்கூடாதுன்னு சொல்லி. அதனால்தான் வசனத்தை நம்ம இதயத்தில் வைத்து வைக்கணும். வசனத்தை ஒவ்வொரு வசனமும் இதயத்தில் வைக்கணும். ஆண்டவர் கேட்கணும். அது மாத்திர 139 சங்கீதம் 11 வசனம்.
2: கர்த்தாவே
1: கர்த்தாவே,
2: என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல,
1: இருமாப்பு உள்ளதல்ல,
2: என் கண்கள்
1: மேட்டிமை
2: உள்ளவைகளும் அல்ல,
1: பெரிய காரியங்களிலும் 39 ஒண்ணு.
2: என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு,
1: நம்ம எதனால் பாவம் செய்யறோமா? என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு
2: நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன்.
1: என் வாயை என்ன செஞ்சாரா? கடிவாளத்தினால அடக்கி வைத்தேன் என்று. நாவினால் தான் பாவம் செய்யறோம். அதனால தான் சங்கீத கரை சொல்ற இன்னொரு வாசிப்பா,
2: என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு
1: நான்
2: என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும்
1: என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைத்தேன் என்று. பார்த்தீங்களா, வாயை தான் நம்ம காத்துக்கணும். வாயை நாவை காத்துக்கணும். நாவு தான் பாவம் செய்யுது. நம்ம என்ன தேவையெல்லாம் பேசிடுறோம். சின்ன வார்த்தை இருந்தாலும் அதில் பாவம் வந்தது. பார்த்தீங்களா, நாவு பாவம் செய்யபடிக்கு என் வழியிலே காத்துக்கொண்டேன்னு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. அந்த பாவம் வராதபடிக்கு நம்ம காத்து, நாவு தான் நம்ம காரணம் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு. நாவை காத்துக்கோங்க. இங்கே சொல்கிறாரு, முக்குறாம பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாக்கை நிதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்கிறேன். இங்கே சொல்கிறாரு, நாக்கை வந்து பாவம் செய்யாதபடிக்கு என் வழியை காத்துக்கொண்டேன்னு சொல்கிறாரு. நம்ம நாக்கினால் தான் பாவம் செய்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 8:1 வசனம்.
2: ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.
1: நாம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையா? ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பில்லை. நம்ம என்ன செய்யணும்? மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்ச விரும்பின்படி நடக்கூடாது. மாம்சத்துக்குள் அதன் கிறிஸ்துக்குள்பட்டவர்களை என்ன செய்ய மாட்டாங்களா? மாம்சத்தின்படி நடவாம ஆவின் நடக்கிறவங்களுக்கு என்ன இல்லை? ஆக்கின தீர்ப்பில்ல. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்துட்டா நமக்கு என்ன செய்ய மாட்டோம்? ஆக்கின தீர்ப்பே இல்லை. பரிசுத்தேவன் நம்மோடு பேசுவாரு. பரிசுத்தவன் என்ன சொல்றாரு, அதன் பாவத்தை குறிச்சும் நீதி குறிச்சும் நியாய தீர்ப்பு குறிச்சும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது நம்ம அதன்படி நம்ம செஞ்சிட்டா நமக்கு என்ன என்ன இல்ல ஆக்கின தீர்ப்பு இல்ல. அவர் நமக்கு உணர்த்துவார், இதை செய்ய இதை பேசாத, இது பேசின தப்பு, இது வந்து தப்புன்னு சொல்லி நம்மோடு பேசுவார். அதன்படி நடக்க வேண்டும்.

0: கிறிஸ்து இயேசுவுக்கு உள்பட்டவர்களாய் இருந்து
1: மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே
0: நடக்கிறவர்களுக்கு
1: ஆக்கினை தீர்ப்பில்லை.
0: கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன இல்ல? ஆக்கினை தீர்ப்பில்லை. பரிசுத்தவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா நமக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை. நம்ம பாவம் செய்த அப்படிங்கிற நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ளும். பரிசுத்தவர் நம்மளோட பேசுவார், இதை செய்யாது இதை செய்யாது இதை செய்யன்னு சொல்வார். அதுபடி நடந்தால் நமக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை. அது இங்கே சொல்றாரு பாருங்க, ஆதியாம புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 6:3
1: அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சம் தானே.
0: பரிசுத்தவன் சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம கீழ்படியாம போயிட்டார் அவர் என்ன மாட்டார், நம்மளோட போராடவே மாட்டார். பரிசுத்தவன் நம்மளோட உணர்த்திட்டே இருப்பாரு, உணர்த்துவார், சொல்லிட்டே இருப்பாரு, இதை செய்ய இதை செய்யாத இதை செய்ய இப்படி பேசாத இது எனக்கு பிடிமில்லாத காரணம் கூட உள்ளத்தில் பேசிட்டே இருப்பாரு. அதுக்கு நம்ம கீழ்படிய வேண்டும். உணர்த்தும் போது நம்ம கீழ்படியணும். இங்க உங்க சொல்றாருல்ல யாத்ரா புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 4:14 பாருங்க, நீங்கள் பயப்படுங்க அப்பதான் உங்களுக்கு புரியும்.
1: அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன்,
0: 15:16
1: நீ அவனோட பேசி அவன் வாயில் வார்த்தை போடு நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் தான் நமக்கு உணர்த்துறாரு. நம்மளோட பேசி நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உணர்த்துவேன். அந்த உணர்த்தலுக்கு நம்ம அப்படியே அந்த உணர்த்தும் போது நமக்கு செவி கொடுக்காட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளோட பேசுவோம். அதான் இங்க இப்ப வாசி ஆதியாம புஸ்தகம் 6:3
1: அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை
0: சொல்லி பார்ப்பாரு. கேட்கலன்னு விட்டுருவாரு, கட்டாயம் நீ கேட்கணும்னு சொல்ல மாட்டார், உணர்த்துவாரு. அந்த உணர்வுக்கு நம்ம இடம் கொடுக்காம போயிட்டாதான் அவர் சொல்றாரு, என்றைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷனோட போராடுவதில்லை. முதல்ல பார்த்தோம், எப்போ ஆண்டு வருகைக்கு ஆயத்தமாக இருக்க என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம பாய்பான் செய்யாதபடிக்கு விழித்திருக்கணும். தேவனோட வாசம் நமக்குள்ளே இருக்கணும். அது மாத்திரல நாவினாலும் பாவம் செய்யபடிக்கு நம்ம வழியில் காத்துக்கொள்ளணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம கத்திற்குள்பட்டு மாம்சத்தின்படி செய்யாமல் பரிசுத்த ஆவியின்படி செஞ்சால் நமக்கு என்ன இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை. அவர் நம்மளை உணர்த்துவார், உணர்த்துறதுக்கு நம்ம உடனே செவி கொடுக்க வேண்டும். 3 1 புஸ்தகம் 5:8
1: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்
0: விழித்திருங்கள்
1: ஏனெனில்
0: உங்கள் எதிரியாளியாகிய பிசாசானவன்
1: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
0: வழி தேடி யாரை விழுங்கலாம், என்ன செய்யலாம், யாரை என்ன செய்யலாம், தள்ளலாம், யாரை கத்திரி பிரிக்கலாம் சொல்லி பிசாசு என்ன செய்யறானே, எவ்வளவு விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி என்ன செய்யறானா,
1: சுற்றி திரிகிறான்.
0: யாரை கத்திரிட்டு பிரிக்கலாம், எப்படி சேவம் பண்றாங்க, சேவம் பண்ணோட என்ன அவங்களை பாழாக்கலான்னு சொல்லி வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான். நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் 2 Corinthians 2:11
1: சாத்தானாலே
0: நாம்
1: மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள்
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. 10
1: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
0: வந்து மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். மன்னிக்காம இருதய கடினமா இருந்தா அதங்க சொல்றாரு, எவனுக்கு மன்னிக்கிறீர்களோ
1: அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்,
0: நான் அவர்களுக்கு நானும் மன்னிக்கிறேன்.
1: மேலும்
0: மேலும்
1: எதை நான் மன்னித்திருக்கிறேனோ
0: எதை நான் மன்னித்திருக்கிறேனோ
1: அதை உங்கள் நிமித்தம்
0: அதை உங்கள் நிமித்தம்
1: கிறிஸ்துவனுடைய
0: கிறிஸ்துவனுடைய
1: சன்னிதானத்திலே

0: மன்னித்திருக்கிறேன்.
1: எங்க மன்னிச்சிருக்கிறாரா? கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.
0: சாத்தானாலே,
1: சாத்தானாலே என்ன செய்யக்கூடாது?
0: நாம் மோசம் போகாதபடி.
1: சாத்த மோசம் போகணும். நீ என்ன அவங்க கூட போய் பேசுறது? உனக்கு என்ன அவங்களுக்கு? நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்குறியா? அதெல்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்வோம்? நம்மளை மோசம் பார்க்குவான். சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
0: அப்படி செய்தே,
1: அப்படி செய்தே
0: அவனுடைய தந்திரங்கள்,
1: அவனுடைய தந்திரங்கள்
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
1: தந்திரம் சாத்தனுடைய தந்திரம் அப்படித்தான், அப்படி இப்படி குழப்பிட்டே இருப்பான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹலேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 11:3
0: ஆகிலும் சர்ப்பமானது,
1: சர்ப்பமானது
0: தன்னுடைய தந்திரத்தினாலே,
1: தன்னுடைய தந்திரம் பார்த்தீங்களா? அது வந்து சர்ப்பம் என்ன செய்யுதான்? தன்னுடைய தந்திரத்தினாலே
0: ஏவாளை வஞ்சித்தது போல.
1: தன்னுடைய தந்திரத்தினாலே என்ன செஞ்ச? ஏவாளத்தை வஞ்சிச்சிட்டான். வந்த பழத்தை சாப்பிடணும் ஆண்டர் சொன்னாரா? அதை சாப்பிடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வஞ்சித்து கத்திரப்படி பிரிச்சிட்டான் பார்த்தீங்களா? ஏவாளை என்ன செஞ்சான்? தன்னுடைய தந்திரத்தினால யாசவா விட்டு பிரிச்சிட்டான். அந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிட்டா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பிரிச்சிட்டான். ஏவாளை வஞ்சித்தது போல
0: உங்கள் மனதும்,
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று,
1: கிறிஸ்துவ நம்ம வந்து உண்மையா இருக்கணும் நினைக்கிறேன். கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து
0: விலகும்படி,
1: விலகும்படி
0: கெடுக்கப்படுமோ என்று,
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன்.
1: பயந்திருக்கேன். கர்த்தர் உண்மையா இருக்கிறாரு. நம்ம அந்த கர்த்தர் வழியில் உண்மை நடக்கிறோம். அதுல இருந்து பிரித்து அவ வந்து என்ன செஞ்சான்? கெடுக்கப்பட்டுருமா? கர்த்தருடைய பிரிச்சிருமா என்று சொல்லி என்ன செய்யறேன்? பரிசுத்த பவுல் சொல்றேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? பயந்திருக்கிறேன். உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய உண்மையிலிருந்து பிரிக்கப்படுமோ என்று சொல்ல என்ன செஞ்சிருக்கேன்? நானு பயந்திருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. இன்னொரு வாசிப்பா.
0: ஆகிலும் சர்ப்பமானது,
1: சர்ப்பமானது
0: தன்னுடைய தந்திரத்தினால்,
1: தன்னுடைய தந்திரத்தினால்தான் அந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லி ஏமாத்தி ஏவாளும் சாப்பிட்டாங்க, ஆதாமுக்கு கொடுத்தாங்க. அதை சந்ததியே கர்த்தர், கர்த்தர் விட்டு என்ன செஞ்சு? பிசாசு பிரிச்சிருச்சு. அதே போல
0: ஏவாளை வஞ்சித்தது போல,
1: ஏவாளை வஞ்சித்தது போல
0: உங்கள் மனதும்,
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று,
1: கிறிஸ்து பற்றிய கர்த்தர் தான் எனக்கு வேணும், இயேசுதான் எனக்கு உண்மையான தெய்வம், அவர் தான் எனக்கு உயிருள்ள தெய்வம், அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உண்மையா இருக்கிற உண்மையில இருந்து
0: விலகும்படி,
1: கர்த்தருடைய உண்மையிலிருந்து விலகும்படி
0: கெடுக்கப்படுமோ என்று,
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன்.
1: பயந்திருக்கிறேன் பார்த்தீங்களா? கர்த்தருடைய உண்மையிலிருந்து விலக பண்ண முடியும், விலகி பண்ணிடுவானோன்னு சொல்லி பரிசு பயந்துருக்கேன்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரில் கர்த்தருடைய உண்மையை நம்ம எத்தனை அவர்கிட்ட உண்மையா அவரோடு இணைஞ்சிருக்கிறோம். ஒரு நாள் சாத்தனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதான் பிசாசத்தை போல சொன்னாரு. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. இடம் கொடுக்கும்போது தான் வஞ்சிப்பான். இடம் கொடுக்காம இருந்தா அவன் வஞ்சிக்க முடியாது. இடம் கொடாம இருங்க. இடம் கொடுக்க கூடாது. 1 Peter 5:9
0: விசுவாசத்தில் உறுதியா இருந்து,
1: விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, விசுவாசத்தில் உறுதியா இருந்து
0: அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதான் விசுவாசத்தில் உறுதியா இருங்க. விசுவாசத்தில் எப்போது உறுதியா இருங்க. அந்த உறுதியிலிருந்து ஒரு நாள் வெளியிடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியா இருக்குங்க. நம்ம கைவிட மாட்டார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். விசுவாசத்தை உறுதியா இருங்க. விசுவாசத்துக்கு இடம் மாத்திரம் கொடுத்துடாதீங்க. அவர் நம்ம கர்த்தருடைய தொழில் இருக்கப்பட்ட உண்மையிலிருந்து நம்மளை விலகும்படி செய்வானோன்னு சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு பரிசுத்த பவுல். நம்ம உண்மையிலிருந்து நம்ம ஒரு நாள் பிசாசத்தை நம்மளை பிரிக்காதபடிக்கு நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். மத பார்த்தோம், ஜெபத்துல விழித்திருக்கணும். ஆண்டு வர்றதுக்கு இவைகளா சம்பவிக்கு சம்பவிக்க போறதுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும்? சம்பவத்துக்கு முன்னால மனசுக்கு வர இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழுத்து படுத்துருந்து செவம் பண்ணாங்க, எழுந்திருந்து செவம் பண்ணுங்கன்னு சொன்னாரு. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆத்துமாவை காத்துக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆத்துமா காத்துக்கணும். இருதயத்துல எதை வைக்கணும்? கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்துல வைக்கணும். கர்த்தருடைய வாக்க நம்ம இருதயத்துல பதித்து வைக்கணும். அது மாத்திர நாலு நாள் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம வழிய காத்துக்கொள்ளணும். அது மாத்திர கிறிஸ்துக்குள்பட்டவங்க மாம்சத்தின்படி நடக்காதபடிக்கு ஆவிக்கு மாம்சத்தின்படி நடந்தா என்ன கிடைக்கும்? மாம்சத்தின் நடந்தா ஆக்கினை. ஆக்கியின்படி, ஆக்கியன் வராதபடிக்கு ஆவியின்படி நடக்கணும். பரிசுத்தவனை உணர்த்துறாருன்னா உடனே கீழ்ப்படியணும். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாண்டவர் இப்படி இல்லாண்டவர் அப்படின்னு அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் உணர்த்துறதுக்கு உடனே கீழ்ப்படியணும். நான்காவதாக, நம்ம ஊழியராக்கி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. நம்ம வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 13:17.
0: உங்களை நடத்துகிறவர்கள்,
1: உங்களை நடத்துகிறவர் ஊழியராக எல்லாரும் தான், ஊழியர்கள் எல்லாருமே எப்படி இருக்கணுமா, உங்களை நடத்துகிறவர்கள்
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
0: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
0: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
1: விழித்திருக்கிற ஆனபடியால் நம்ம என்ன செய்யணும், கொடுத்த ஆத்துமாக்கள் என்ன செய்யணுமா, உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம ஊழியத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் பண்ண வேண்டும், தரப்பில் நிற்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உத்தரவாதம் பண்ணுவர்களாய். லட்ட ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பார், நீ இத்தனை குடும்பத்துக்கு ஜெபிச்சிய, எத்தனை நேரம் எவ்வளோ நேரம் ஜெபிச்சுட்டு இருக்க, அவங்களுக்காக நீ என்ன ஜெபிக்கிறேன்னு கணக்கு கேட்பார். நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும். உத்தரவாதம் என்ன, கத்துட்ட நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஊழியராய் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம கத்துக்காக நம்ம கத்துட்டு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். உத்தரவாதம் என்னது, எதை குறிக்குது, கணக்கு, கணக்கு கொடுக்கணும். நம்ம நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லை, போயிட்டு வந்துட்டு ஊழிய அதோட முடிஞ்சிருது இல்லை, நம்ம ஒரு நாள் கத்துரு கணக்கு கொடுக்கணும், எவ்வளோ ஜெபிக்கிறோம் எவ்வளோ செய்கிறோன்னு சொல்லி. அதனால் ஊழியருக்கு ரொம்ப பொறுப்பு. நம்ம ஊழியர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்காகவும் கணக்கு கொடுக்கறனால உத்தரவாதம் நம்மகிட்ட கேட்பார், உனக்கு இவ்வளோ ஆத்துமாக்களை கொடுத்தனே, இவ்வளோ பேர் வாண்டி செவிக்க சொன்னாங்களே, நீ எவ்வளோ நாள் செவிச்ச, என்ன செஞ்சேன்னு சொல்லி நம்மகிட்ட உத்தரவாதம் கேட்பார். நம்ம ஒரு நாள் கத்துட்டு உத்தரவாதம் நிற்கணும். அதங்க சொல்கிறாரு நீதிமொழி புஸ்தகம் 27:23.
0: உன் ஆடுகளின் நிலைமையை,
1: உன் ஆடுகளின் நிலைமையை
0: நன்றாய் அறிந்து கொள்,
1: நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
1: ஆடுகள் நல்ல நன்றா அழிஞ்சிக்கோ, அது மாத்திரல மந்தைகள் மேல என்ன செய்ய, கவனமாயிரு. நாங்க மாத்திரல எல்லாரும் ஒளிஞ்சிரு, எல்லாருமே ஆடுகள் நல்ல அறிஞ்சு, ஆடுகள் நம்ம கையில கொடுத்த ஒவ்வொரு மக்கள் நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்ய, மந்த மேல கவனமா இருக்கணும். அவங்க ஆண்டவரே, நம்ம சபை மக்கள் ஆண்டவரே, ஒருத்தர் கூட ஆண்டவர்கிட்ட போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு இழந்துடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும், அவங்க இந்த பாவத்தில் விடுதலை செய்யணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாக காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் செபிச்சிட்டோம், ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாக காணப்படும். அந்த மேலே எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும். எதை செபிச்சிட்டோம் விட்டுட்டோம் இதோட முடிஞ்சிருச்சு இல்லை, வந்த மேலே கவனமாக இருக்கணும். நம்ம நாளைக்கு கத்துட்ட உத்தரவாதம் சொல்லணும், கத்து நம்ம கடை கேட்பார், எவ்வளோ ஊழியத்து போனேன், நீ என்ன செஞ்ச, என் பிள்ளைகளுக்காக என்ன நீ செப்பிச்ச, என்ன செய்ய, அவங்க அவங்க கத்துட்டு தூரம் போகிற காரணம் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கணக்கு கேட்பார். உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம விருப்பம் முடியல, நம்ம மாற்றிக்கோக முடியாது, நம்ம விருப்பம் நம்ம இதெல்லாம் மாற்றவே முடியாது. கத்திர கருத்தில் இருக்குது ஊழியக்காரனா, கத்திர கருத்தில் இருக்கணும். நம்ம நாளைக்கு உத்தரவாதம் சொல்லணும். அது மாத்திரல, கொலோசியர் புஸ்தகம் 4:17. அர்ப்பிப்பை கண்டு
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றும்படி கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
1: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். வாரம் ஒரு நாள் வாரம், ரெண்டு நாள் வாரம், மூணு நாள் வர மாட்டேன்றோம், செபிக்க முடிஞ்சா செபிக்கிறோம், செபிக்கிற விட்டுறோம். அப்படி இல்லை அருமையானவர்களே, ஒரு நாள் கர்த்தர் நம்மகிட்ட உத்தரவாதம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, நீ என்ன செஞ்ச, ஊழியத்துக்கு வந்தே நீ எனக்காக என்ன செஞ்ச சொல்ல மட்டும் ஒரு நாள் நம்ம கணக்கு கேட்பாரு. அதை உத்தரவாதம் பண்ண வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தராக இருந்தாலும் இல்லை, கேட்டுக்கிட்ட ஊழியம் செய்கிறவங்க இந்த வசனத்தை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிட்ட உத்தரவாதம் பண்ண வேண்டும். மந்த மேலே கவனமாக இருக்கணும். நம்ம பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். ஊழியமே ஏதோ வந்துட்டு போகிறது அது இல்லை, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு அப்படி சொல்கிறாரு. இங்கே யாராவது நீ ஊழியக்காரங்க அந்த வசனத்தை கேட்டிருந்தாலும் உங்களுக்கும் தான், ஊழியம் செய்யாமல் இருக்கீங்களா, உங்களுக்கும் தான் அந்த மக்களுக்காக உத்தரவாதம் நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். அதனால பரிசுத்த பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
0: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து
1: கவலைப்பட மாட்டேன். உலகத்துல என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அதை பத்தாலும் சரி, அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்.
0: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
1: என் பிராணனு கூட என் பிராணம் என்னாலும் சரி, அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன், அருமையா எண்ண மாட்டேன்.
0: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்.
1: கர்த்தர் ராஜ்யத்துக்கு போற அந்த ஓட்டத்தை எனக்குன்னு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்.
0: தேவனுடைய கிருபையும்
1: சுவிசேஷத்தை
0: பிரசங்கம் பண்ணும்படிக்கு.
1: தேவனுடைய கிருபையை பிரசங்கம் பண்ணும்படிக்கு
0: நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை.
1: நான் கர்த்தரா இந்த நம்ம ஊழியத்தின் மூலம் நம்ம ஊழிய ஆற்று பெற்றிருக்கோம். நம்ம ஒருவர் வேற்று ஊழியத்தை பெற்றிருக்கோம். கத்ராய் நம்மளே வரல, ஒரு நம்மளே வந்துட்டோம்னு நினைப்போம். சொல்ற கத்ராய் ஏசுகிற திடத்துல பெற்றிருக்கோம். அந்த நம்ம யாற்று ஊழியத்தை பெற்றிருக்கோம். கத்ராய் ஏசுகிற திடத்தை பெற்ற ஊழியத்தை
0: நிறைவேற்றுமே விரும்புகிறேன்.
1: நிறைவேற்றி அவர் பெற்ற ஊழியத்தை நம்ம நிறைவேற்றணும். இல்ல ஆண்டு மட்டும் ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, நான் உனக்கு இந்த ஊழியத்துக்கு அழைச்சேனே. அதாங்க சரி, ஆரோனு போல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டால் ஒழிய இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், தானா வந்து ஏற்பாடு. ஒரு நானே வந்துட்டேன் ஊழியத்துக்கு, நானே வந்துட்டேனா அப்படிலாம் நம்ம கதையெல்லாம் பேசக்கூடாது. இங்க சொல்றாரு பாருங்க, எப்ரேயின் புஸ்தகம் 5:4. நம்ம ஒளிஞ்சிடறோம், லட்டு விட்டுறோம், அது நம்மளால முடியாது, அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாள் கத்து நம்ம கேட்பாரு.
0: மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
1: ஒருவரும்
0: இந்த கனமான ஊழியத்திற்கு
1: எப்படிப்பட்ட ஊழியம், கனமான ஊழியத்திற்கு
0: தானா ஏற்படுகிறது இல்லை.
1: தானா ஏற்படு, நீங்களே வரல, கர்த்தருங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் ஒழுங்கும் கிருமாய் உண்மை உத்தமாய் அன்று ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் சொல்றாருங்க, தானாய் ஊழியத்துக்கு அழைக்கப்படல, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளே இந்த ஊழியத்துக்கு வரல, வரணும் நினைச்சாலும் நம்மள வர முடியாது. எத்தனையோ பேர் பாருங்க, படிச்சவங்க இருக்காங்க, எத்தனை பட்டம் பெற்றவங்க இருக்காங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஊழியத்தை கையில கொடுக்கல. கர்த்தர் நம்மளுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம உத்தரவாதம் கேட்பாரு, மந்தமால கவனமா இருக்கம்மா, மந்தைக்காக செபிக்கிறோமா, சபை மக்களுக்காக செபிக்கிறோமா, சபை பற்றி அசதியா விட்டுறோமா, சபைக்காக எப்படி செபிக்கிறோம் யோசித்து பாருங்க. சபை மக்கள் இன்னைக்கு வரலன்னு அவங்க மேல கவலைப்படுறோமா, ஏன் சர்ச்சைக்கு வரல, இப்ப கேட்கிறோமா, திரும்பி கேட்கிறோமா, வர எல்லாரும் எல்லார் கையிலும் போன் இருக்கு தானே, யார்கிட்ட கேட்கிறோம், இதெல்லாம் இருக்கணும். அதாங்க சொல்றாரு, மந்தை மேல என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஏதாவது ஊழியத்துக்கு வந்தா மட்டும் போதாது, கவனமா இருக்கணும். ஏன் வரல, ராஜாவே கேட்கணும் இல்ல, நாங்களே கேட்கணும் இல்ல, உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு, ஊழியத்துக்கு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஏன் ஊழியத்துக்கு ஏன் இன்னைக்கு வரல, செவத்துக்கு என்ன ஏன் வரல, அவங்க விசாரிக்கணும், ஒவ்வொருத்தரும் விசாரிக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம ஊழியத்து பணத்தினால் தாங்குறவங்களுக்காக, பொருளை தாங்குறவங்களுக்காக எல்லாருக்கும் செபிக்கணும். எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஊழியன்னு சொன்னா இது எல்லாருக்குமே அந்த பங்கு இருக்கு. ஊழியத்துக்கு வந்துட்டா போதாது, ஊழியத்துக்காக எல்லாருமே செபிக்கணும். கொஞ்ச நேரம் செபிச்சா முடிஞ்சிருச்சு இல்லை, அதான் சொல்றாரு. ஊழியத்தை ஊழிய எப்படி 13:17.
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள்
0: ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
1: நம்ம ஒவ்வொருத்தருக்கு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதோட என்ன செய்யணும், மந்த மேல கவனமா இருக்கணும். ஏன் வரல, ஏன் வரல, இன்னைக்கு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஆத்துமாக்களை தேடணும். தேடாதனால்தான் நீ எசைக்கல் புத்தகம் 34 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேடாதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை வந்து எங்க ஆடுகள் வந்து யாரும் தேடுறதில்ல தான் ஆண்டவங்க வேதனையோட சொல்றாரு. 34 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எசைக்கல் புத்தகம். தேடுறதில்ல, அந்த ஊழி பொறுப்பு இல்லை. ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம், ஊழியத்து மேலே பொறுப்பு இல்லை. நீ கத்தடுத்த பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எல்லாம் கவனமா இருக்கு, கவனமா இருக்கணும். அது மாத்திரல, அந்த நான் ஒன்றை குறித்து கவலைப்பட மாட்டேன், பிராணனே அடுப்பம், நான் வந்து அருமை எண்ண மாட்டேன். கர்த்தருடைய கிருபையின் ஊழியத்தை நான் வந்து நிறைவேற்றி அவன் ஓட்டத்தை முடிக்குவேன் நான் விரும்புகிறேன்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட வாஞ்ச பரிசுத்த பவளை போல வேணும். ஊழியம் செய்யும்போது தான் கர்த்தரோட ஆட்சியத்துக்கு போக முடியும். கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. தன்னை குறித்து கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். வாஸ்து பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை குறித்து கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 14:12 ஏதோ வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டோம் அப்படி இல்லை. ஊழிங்கிறது மிக மிக பெரிய காரியம். எத்தனை ஆத்துமானி கணிக்க நரகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்மகிட்ட தான் கர்த்தர் கேட்பாரு.
0: நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
1: தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு, நீ என்ன செஞ்ச? உனக்காய் இவ்வளவுலாம் செஞ்ச, நீ எனக்காய் என்ன செஞ்ச? தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொருவரும் கர்த்தரை பெற்ற குளித்து நம்ம வசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். முதல் கர்த்தர் வரணும். கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம போன என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்வடிக்க ஆண்டுடைய வாசனத்தை நம்ம உள்ளத்துல வைத்து வைக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்யணும்? நம்ம நாவினால பாவம் செய்வடிக்கணும். வழிய காத்துக்கொள்ளணும். கர்த்தருக்கு உள்பட்டவராக இருந்து மாம்சத்துக்கு உள்பட்ட ஆகாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு உள்பட்ட ஆவியின் படி ஆவியாரவர் என்ன சொல்றாங்கபடி நடந்தா நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு. நாலாவது என்ன? மூணாவது என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட எப்படிலாம் ஒப்பு கொடுத்தோமோ அதில் உண்மையிலேருந்து விளக்காக காத்து கொடுக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏவாலே வஞ்சிச்சிட்டேன் பார்த்தீங்களா? அந்த சாத்தனை வஞ்சிக்காத வெடிக்கு உண்மையிலேருந்து விலகாத வெடிக்கு கத்தத்தில் நிலைச்சிருக்கணும். விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். அது மாத்திர நாலாவது ஊழித்த பெற்ற ஊழித்த நிறைவேற்றது எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு நாள் உத்தரவாதம் கத்திற்கு உத்தரவாதம் சொல்லணும். இந்த காரியங்களாக இருக்குது, கத்திட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவற்றை இதுவரைக்கும் நாங்கள் அசதியாக இருந்திருக்கப்பா, இனிமேல் ஒரு வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம எழுந்திருந்து ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா?
1: Praise the Lord. நன்றி ராஜா. Jesus.

0: ஜெபிக்கலாமா? இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொன்னார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும்? நான் நித்திரை செய்தாலும் என் இதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொல்லாமா, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் விழித்திருக்கணும்ப்பா, எனக்கு நீங்க கிருபை கொடுங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும். எப்படி விழித்திருக்கணும்னு கர்த்தர் சொன்னார், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எழுந்திருந்து விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்று சொன்னார். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? இனி சம்பவிக்க போக இவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும், ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். சொல்லாமா, நான் ஜெபத்தில் விழித்திருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரெண்டாவது சொன்னா, நீ பாவம் செய்யாமல் விழித்திருக்க வேண்டும். எப்ப பாவம் செய்யாம இருக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமக்கு பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எல்லாம் கேட்கலாம். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் வேதத்தை வாசிக்கணும், உள்ளத்தில் வைத்து தியானம் செய்யணும் ஆண்டவரே, அந்த வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். எல்லாம் ஜெபிக்கலாமா? சின்ன பிள்ளை எல்லாம் ஜெபமானுங்க, பார்க்கலாம். எழுதுங்க, உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் எல்லாம் எழுதுங்க, எல்லாம் எழுது. நீங்களும் கண்ணமுடி ஜெபிக்கணும். இப்பொழுதே நீங்க பழகணும். எல்லாம் கண்ணமுடி, பெற்றோர் பாருங்க, பிள்ளைகள் கண்ணமுடி ஜெபிக்க வைங்க, எல்லாம் ஜெபிங்க. கடைசி நேர ஜெபத்துல பங்கு பெற வைங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே நான் பாவம் செய்யாம நான் விழித்திருக்கணும் ஆண்டவரே. பாவத்துக்கு அடிமையாக கூடாது ராஜா, என்னை பாதுகாத்துக்கள். நாவினால் நான் பாவம் செஞ்சிடக்கூடாதுப்பா. மாம்சத்துக்கு நான் அடிமையேறக்கூடாது ஆண்டவரே. ஆவிக்கு உட்பட்டவனான இருக்கணும் ஆண்டவரே. ஆக்கியன தீர்ப்புக்கு நான் உட்பற்றக்கூடாது ஆண்டவரே. என்னை காத்துக்கங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதப்பா. விழிப்பா இருக்கணும், என்னை காத்துக்கங்கப்பா. விழிப்பா இருக்கணும், விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரங்களுக்கு, அவன் தந்திரங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். நாங்கள் தந்திரங்களுக்கு அடிமையேறக்கூடாது ஆண்டவரே. உண்மை பற்றிய உண்மை என்று நாங்கள் ஒருபோது விலகும்படி கெடுக்கப்பட்டிருக்கூடாது ஆண்டவரே. ஏவால் வஞ்சிக்கப்பட்டது போல நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளும் புதிய ஏவால் சபை அல்லவா, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் கெடுக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. விழிப்பை தாரும், வாய் திறந்து எல்லாம் ஜெபிங்க. மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற அனைவரும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உத்தரவாதம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கள் கையில் கொடுத்த சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் விழிப்புள்ளவர்களாய் கவனத்தோடு, மந்தன் மேல் கவனத்தோடு நாங்கள் பெற்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பணும். அதில் அந்த விலை அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிராணை அருமையான எண்ணக்கூடாதப்பா. உமக்காய் ஓடி ஓடி ஓடி ஓடி நாங்கள் உழைக்க அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஜெபிக்கலாமா? இல்லை, அதை திறந்து ஜெபிங்க. நல்ல தகப்புனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொன்னீரே. எங்கள் இறுதியும் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நேற்று இரவு சொன்னீரே, அலட்சியமாய் இருக்கக்கூடாது, அதுதான் விழிப்பு என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் அலட்சியமா இருக்கக்கூடாதப்பா. ஜெபம் பண்ணி எப்பொழுதுமே நாங்கள் விழித்திருக்கணும். பாவத்திற்கு இடம் கொடுக்காம நாங்கள் உங்க வார்த்தை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் விழித்திருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் அப்பா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நின்று விழிப்புள்ளவர்களாய் அவனை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அவன் தந்திரத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. அப்பா, மாத்திரமல்ல, நாங்கள் உங்களிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் கவனமாய் இருக்கணும், ஜெபிக்கணும், அந்த மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணணும், போராடணும். மந்தையின் மேல் கவனமாக இருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். அசதிகள், அலட்சியங்கள் எல்லாம், சோம்பேறித்தனங்கள் எல்லாம் மன்னி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும், சமீபத்தில் இருந்தாலும், தூர இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நிறவலை தொடுமடிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விழிப்புள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. செய்து கொடுத்த அருமையாக இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி. கடைசியாக அன்புக்குரியவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபம் பண்ண போகிறாங்க. எல்லாரும் இணைந்து அவளோடு சேர்ந்த ஆண்டவரே, எங்களை என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, எங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தாங்கப்பா. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். என் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தாங்க. நான் குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். எங்கள் என்ன ஜன பந்துகள் நண்பர்கள் சேர்ந்து ரட்சிக்கப்படணும். எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம், போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அனுகிறோம்ப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க திருரத்தை நாபி ஆத்ம சரீரம் அந்தரங்க உள்ளந்திரிகள் மனதையும் கழுவி பரிசுத்தப்படுத்த உண்மை போல மாற்றும் ஆண்டவரே. நான் பரிசுத்தர ஆகியல் எனக்கேற்ற பரிசுரை சொன்னீரே, பரிசுத்தான மாற்றும் ஆண்டவரே. இறக்க செய்ய முடியாது செபிக்கிறோம், கிருவை செய்ய முடியாது செபிக்கிறோம். எங்கள் சிறு பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க, ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவிலையும் சிறந்து வழங்கணும். அப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். உன்னத பலத்தால் இடக்கட்ட முடியாது செபிக்கிறோம். உன்னத அக்கில மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க, துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க, ஆசீர்விக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. தேவாதி தேவர் ஒவ்வொரு மேலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. எங்கள் வாலிபர்களாக ரசிங்கப்பா, வாலிபர்களாக மனந்திருமணும் குணப்படணும், மே அறிந்து கொள்ளும், அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், வேதத்தை வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. பலப்படுத்த வேண்டும் தேவாதி தேவன் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்கப்பா. ஆண்டவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, மே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் கரம் குடும்பத்தில் சபையில் மக்கள் எல்லாரும் செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும், விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஐயா. செபத்தில் விழித்திருக்கணுமே, இரு விழிப்புள்ளவர்களாய் காணப்படணும் ஆண்டவரே. நம்ம சபை மக்கள் ஒருத்தரை விட்டுறாதீங்கப்பா, ஒருத்தரை விட்டுறாதீங்கப்பா. எல்லா மக்களும் கிறிஸ்தியஸ் உருவாக்கணும், ரச்சனையை சந்தோஷத்தாங்க, உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்கப்பா. உன்னத பலத்தால் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆண்டவரே வியாதிகள் நோய்கள் பலவீனம் நீக்கிப்படுங்கப்பா. மந்திரம் செய்வனை உடைத்துப்படுங்க ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தாங்கப்பா. சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே. கெஞ்சுரம்ப்பா கெஞ்சுரம். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியப்படணும், வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியப்படணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும் அப்பா. ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சு விட்டு காத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே, சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதத்தை தாரும் அப்பா. குடும்பத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிடமா அற்புதம் செய்யுங்க. குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம், உள்ளத்தில் சமாதானம் சந்தோஷத்தாரும். குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்களை கொண்டு வர எல்லா சாத்தானையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் சமாதானம் சந்தோஷத்தாரும். பண கஷ்டங்களை மாற்றணும் ஐயா. குடும்பத்தில் எத்தனையோ குடும்பங்களை பண கஷ்டங்களைப்பா, பண கஷ்டங்களை மாற்றுங்க, கடன் பிரச்சனை மாற்றுங்க. தேவைகளான் சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சுகிறோம் ஐயா. குடும்பத்தில் காணப்படுற எல்லா தடைகளையும் மாற்றும் கர்த்தாவே. குடும்ப குடும்பமே செய்விக்கட்டும் ஐயா. ராஜா யோசப் சொன்ன நான் என் வீட்டார்மாவே என்றால் கத்திரவே செய்ப்பேன்னு சொல்லணும் ஆண்டவர். அந்த பாக்கியத்தை தர வேண்டும்னு செவிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்கப்பா, அற்புதங்களை செய்யுங்க. உங்க தேடக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா. தகப்பனே தகப்பனே, வேற அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணாது, இப்படி செபிக்கட்டும், துதிக்கட்டும், யாராதிக்கட்டும், அறிந்து கொள்ளட்டும் அப்பா. உம்மோடு இருக்கணும், உண்மை போல மாத்துங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில். மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: சங்கீதக்காரனோடு கூட சேர்ந்து பின்வரும் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் அரவணைப்பும் பாதுகாவலும் நாம்

0: மத்தியான சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது
0: பிசாசு
1: பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்.
0: அவர் தாமே
1: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவர் தான் நம்ம பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியாக இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியாக இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நானும் எத்தனையோதோட பொண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்கினால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திரா புஸ்தகம் 23:25-26.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்களை என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துறாரு. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால்தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால்தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும்
0: பெண்ணிலாகிலும்
1: மலடு இருப்பதில்லை.
0: பார்த்தீங்களா, ஆணிலையும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பிட ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயுசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயுசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தி உன் ஆயுசு நாட்கள் என்ன செய்வார், பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்ருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது, அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு ஆயுசு நாள் பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆயுசு நாளுக்குல கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, பூர்ணப்படுத்த போகிறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. மதம் என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக்கின்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, எது நம்ம பாரமாக இருக்குது? முதல் பார்த்தோம் என்ன பாரமாக இருக்குது, பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது, லூக்கான் சுவிசேஷம் 21:34.
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்.
0: முதல் பெருந்திண்டி, ரெண்டாவது என்னது, பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்.
0: வெறி சண்டை வெறி, பிரச்சனை வெறி, பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முதல் என்னது,
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது,
1: வெரி வெரி சண்டை வெறி கோ வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறிய சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது. இந்த பாரத்தை கருத்துல மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவிய கவலை நம்ம இரு இந்த மூணு நாள் நம்ம இரு என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இரு பாரமாயிருது. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராத விடிக்க காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. முத என்னது நம்ம முதல்ல
2: உங்கள் இருதயங்கள்
1: பெருந்திண்டினாலும்
2: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
2: வெறியினாலும்
1: வெறியினாலும்
2: லௌகிக கவலைகளினாலும்
1: லௌகிக கவலையினாலும்
2: பாரம் அடையாத படிக்கும்
1: பாரம் அடையாத படிக்கு
2: நீங்கள் நினையாத நேரத்தில்
1: நீங்கள் நினையாத நேரத்தில்
2: அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும்
1: அந்த நாள் உங்கள் மேல வராத படிக்கும்
2: எச்சரிக்கையாயிருங்கள்.
1: எச்சரிக்கையாருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியாது, நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டார்னா பரலோகத்துக்கு போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும் பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்துல ஆண்டவரே, என்னை கரங்களை பிடிக்கிறப்பா, நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே. எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும், என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா. என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 12 கடைசி.
2: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
1: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராம பார்த்துக்கணும். பெருந்திண்டி வெறி லவ் கவலை வராடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எப்போ என்ன என்ன உண்டலாம், எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
2: ஆகையால்
1: எண்ணத்தை உண்போம்
2: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
2: கவலைப்படாதிருங்கள்.
1: எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க, இப்படி நமக்குள்ள பார் வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலுக்கு போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது, இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டு சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம். அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க. லூக்கான் சுவிசேஷம் 21:36
2: பூமியெங்கும் குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
1: இப்ப எல்லா காரியம் சம்பவிக்க போகுது. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்
1: என்ன செய்யணும், மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன செய்யணும் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முத நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரமம் நிறையா இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி, நான் என்னத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கோண்டு. அவருக்கு முன்பாக நிற்கின்றது 26
2: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற
1: எல்லா காரியம் நடந்துருச்சு. ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு. இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
2: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
2: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படணும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டு டர்ப்பணி ஜபம் பண்ணுமா? ஆண்டவர், என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு குடிச்சவன் போடுமா? ஆண்டவர், என்னை பொறுப்படும், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்படுக்கணும் சொல்லி கருத்தர் கருத்தில் அர்ப்பணிச்சு சேவம் போடுவோம்.

0: பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரமாயிட்டு என்று சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தர் சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பரம் சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிர் போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் ஒரு குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா. இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி இந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவர் உங்களை விசாரிக்கிறான் அப்படியால் கவலையில் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லார் இடத்துல வாருகின்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரே. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகா எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்ப எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரலாம் ஆண்டவரே. உங்க ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுதிகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க, ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார, பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும்பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தமடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர் எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்கள் தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்போ பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்க, இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நேரலைய டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக, இப்போ யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் சந்திக்க முடியாது, பாரத்தோடு இருந்த சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்தாக்காவே இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உமை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உமை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியன்ட்டை குணமாக்க மந்திர கட்டு, சேவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசன் கீழே அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய கட்டச்சப்படுத்தினால அப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா அப்பா. அப்பா மே துதிக்கிறேன், கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலத்த குணமாக்குங்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கிட்னி பலத்த குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை ஆண்டவரே, கெஞ்சிறப்ப நரம்பு பலியன்ற குணமாக்குப்பா, நரம்பு பலியன்ற குணமாக்க, காய்ச்சலை குணமாக்க ஆண்டவரே, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலி குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா, முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுகில பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லீசிரை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை என் இயேசுவே, என் இயேசுவே, என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தக்கிட்டு ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும்ப்பா. தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒருத்தர் மேல பரப்பட்டதுன்னு சொன்னீங்கிறேன். வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லா பொல்லாத ஆவியில அழிக்கப்பட்டு போட்டு ஏசு கிறிஸ்து நாமத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டும். பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து பாடுறவங்களா, மாற்று மாண்டவர் மாற்று மாண்டவரே மாற்று மாண்டவரே. யாருக்குள்ள நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. பிசாசுக்கு யாரு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்கல்ல ஆண்டவரே. யாரு பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் கோட்டைகள் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுக்கு செவிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீரோ பரவப்பிதாவே.
2: நேர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000022229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: இயேசுக்கு அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192.

0: 1922.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15:31
1: அதற்கு தகப்பன்,
0: மகனே, நீ
1: எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது,
0: உனக்குள்ளதாயிருக்கிறது. இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதா இருக்கிறது. நம்ம கத்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சிருக்கிறோ அத்தனையும் நமக்குரிதான். அதை என்னோடையெல்லாம் உனக்குரியதாக இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம இருப்போமானால் அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க, தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம், பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்கிறாரு 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன். அப்போ கற்று சங்கீதக்காரர் சொல்கிறார், நீ எப்போதும் உம்மோடு இருக்கிறேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் அப்போ நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்போ கத்தரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்போ நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பாக இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவர்களுடையதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17.
1: அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான். பார்த்தீங்களா, கர்த்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரு அதெல்லாம் நம்ம கேட்டு வாழும்போது கர்த்தரோடு இசைந்திருக்கிற அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யுமா, ஒரே ஆவியா கர்த்தருடைய ஆவி நம்ம ஆவியோ ஒரே ஆவியா இருது. அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மரோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கிறதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்கள், வாசி பாருங்கள். அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேல் புஸ்தகம் 2:32. யோவேல் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். அதான் கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது, கர்த்தருடையது. நம்ம கர்த்தர் எப்போதான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா, 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது, ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி ஆண்டவர் தூச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவன் என்ன செய்வாங்களாம், ரட்சிக்கப்படுங்க. அவர் தோத்திர பலியை செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் தூச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தோம்னா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்துகிற அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துகிறான் கர்த்தரை தொழுது கொள்றது. தொழுது கொள்ள நினைச்சு எப்போதும் கத்துற நினைச்சுனோ ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள யாரா இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ள யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம்னா யாரா இருந்தாலும் என்ன செய்வோம், ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யார் விடையது, கர்த்தருடையது. அதாங்க சொல்ல மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் ஒன்று அவர் அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலும் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும் யார் உரைத்திருக்கிறார், தேவன் உரைத்திருக்கிறார். அவரை நம்ம தொழுது கொண்டார் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா, அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும், யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடு உண்மையோடு பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னை பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு, ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போகிறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ அதே போல் பரலோகத்துக்கு போனால் நமக்கு என்ன அவசியம், ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை,
0: நம்ம தேவனாகிய கர்த்தரை
1: நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம்,
0: நமக்கு தொழுது கொள்கிற போதெல்லாம்
1: அவர் நமக்கு சமீபமா இருக்கிறது போல.
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ள போல கர்த்தர் எங்க இருக்கிறாரு, நமக்கு சமீபமா இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல. கர்த்தர் சொன்னார், கர்த்தராக இயேசுக்கு விசுவாசியப்படுது, நீ உன் வீட்டாரும் ரட்சிப்பட. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யார் உடையது, கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம், மகனை எப்போதும் என்னோட என்னோட இல்லை உன்னோட. அவர் நம்ம ரட்சிக்கும் நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவா பாருங்க, ஆகாயின் புஸ்தகம் 2:8.
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முத அவர்களுடையது என்னதாக இருந்தது, ரட்சிப்பு கர்த்தருடையதாக இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொன்னும் அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணும் உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17.
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன்.
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடின என்ன செய்வேன், தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா, ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் அவரிடத்துல ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவர் நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தா நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி பொன்னு ஐஸ்வர்யம் கனம் எல்லாமே அவருடையது தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனம் நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம் கனம் நீதி நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது,
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாராலதான் வருது, கர்த்தராக வருது. ஐஸ்வரியம் காலம் உம்மால வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும் வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்,
0: எவரையும்
1: பலப்படுத்தவும்
0: உம்முடைய
1: கரத்தினால் ஆகும்.
0: கரத்தினால் ஆகும். மேன்மைப்படுத்த ஒரு கருத்தினால் ஆகும், பலப்படுத்த ஒரு கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம் காலம் எல்லாம் அவற்றத்தான் இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகித்தா போதும், அதிகாலை இந்த செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காமல் இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்களா சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்றும் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்க மாத்திரம் இல்லை, தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹலேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்,
0: உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களுக்கு சுதந்திரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி,
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
0: ஆசீர்வதிப்பது
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகள் கடன்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய், நீயோ என்ன செய்ய போறதில்ல, கடை வாங்குறதில்ல. அதான் சொன்னார், மகனி எப்போதும் என்னோடு இருக்கு. என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடையது வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும், கனமும், நீதியும், நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திர முறையுமா ஆசிரியச்சு மேல் ஆசிரியத்தில் மேனேஜர் வரா. இவ்வாகம் 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி,
0: தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
0: ஆசீர்வதிப்பு
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து செபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறார், மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னோடையெல்லாம் உன்னோடைய. அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் காலையை அதிகாலை செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு. ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க, அறிந்து கொள்ள மெண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம். அப்பா மோசை போல நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவரை, கர்த்தாவே எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரை, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதியத்தில் கர்த்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனே முடியும் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதோடி காத்துக்கொள்ளுமையா. சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால் கஷ்டப்படக்கூடாதுப்பா. அவளோட வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடு நாளாக கஷ்டப்படுற மக்கள் மேலே அவளோட வல்லம் இறங்கட்டுமே ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாம ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர். அக்கினியில் நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்பனிகள், பெலிசனிகள், எல்லா கிரிகளையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும், கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கு சுகந்திரடி சென்னீரே, எத்தனை மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாமல், நீங்கள் குழந்தை தர வேண்டும் செபிக்கிற தர வேண்டுமாப்பா தர வேண்டும், இயேசுவே கற்பத்தின் கனி கத்திரால கிடைக்கும் சுகந்திரடி சொன்னீரே, மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்கள் ஆண்டவர், அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிறைய, பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம், குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும், கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா, ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை, வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க, கர்த்தருடைய மகத்துவில் நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா செபிக்கிறோம், மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம், வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற, வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா, அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா, சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, தகப்பறையுமே துதிக்கிறோம், கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா, தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க, எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம், எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே, கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார், இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192 81 44 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம்
1: என்னதான்
0: கர்த்தருடையது சொல்றோம்ல, எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்விதான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடை தான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது. அன்றைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள் வாழ்க்கையில், பிரச்சனைகள் குழப்பமாக இருக்குது, வருமானம் வருது எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யாருடையதான்? கர்த்தருடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. வேறு 2 Corinthians 2:14
1: கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது? கர்த்தர் தான் நம்மளை நினைச்சிடறாரு வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாவற்றையும் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்றார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்கு? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். முத பார்த்தோம் கர்த்தர் ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்துருக்கும். எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே என்ன ஜெயத்தை தரப்போ. எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்க, 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்யிச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமைக்கு தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்,
0: பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும்
1: தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்,
0: அவருக்குள் பலவீனராயிருந்தும்
1: உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஊழியமும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திரம் என்ன கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழியத்தை செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியமும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவர் கேட்போம், ஆண்டவரே என்னுடைய வல்லமை உங்படி தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? ரெண்டு நாளாம் புஸ்தகம் 16:9
1: வல்லமை விளங்க பண்ணும்படி,
0: தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி,
1: கர்த்தருடைய கண்கள்
0: கர்த்தருடைய
1: பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது.
0: யாரு உத்தமனா இருக்கா, யாரு கொடுக்கலாம், யாரு உத்தமா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கணும் கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்குன்னு சொல்லி கர்த்தருடைய கண்களை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றும் அப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முதல் கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்திரை தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதை சொல்ற என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டோட ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி கருத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுறேன், என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ரெண்டு நாள் நல்லா செவிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செவிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொள்ற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்துல ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முடிய முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடைய இது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவரே உங்க பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கர்த்தர் பாதிப்பு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லமை இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாஸ்து பாருங்க, சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே,
0: உம்முடைய வல்லமையிலே
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: நம்ம வல்லம் பெற்றிருந்தா கர்த்தருக்குள்ள என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடையது தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 16:13
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமையும்
0: மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு இல்லை. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறாரு, பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறதுக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களோட ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர,
0: இயேசு கிறிஸ்து இரட்சகர் வர
1: எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
0: பார்த்துட்டு இருக்கோம், எப்பாருவாரு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிரு பரலோகம்தான். இந்த உலகத்தில் என்னதான் எத்தனை வாழ்ந்தாலும், 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்கே போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போகிறப்ப கத்தரோடு இருந்தால் பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படா சிறுமந்தையே, ராஜ்ய பிதா ராஜ்யத்தை கொடுக்க. பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம், 90 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யூக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டி தகுதி நமக்கு இருந்தால் தான் இந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடுன்னு நினைக்கலங்கப்பா. சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளவு இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்துடும் என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்து கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்கள் தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படி வேணாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழிய ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலூர் ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமா இந்த மூணாவது
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்.
0: நீங்கள் உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்து கொள்வேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு யோவான் சுவிசேஷம் 12:26 ராஜ்யத்தில் இருக்கு. நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கர்த்தருக்காக நம்ம செய்ய.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பாத்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, அங்க நம்ம சின்ன ஊழியமாவது கர்த்தருக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்கிறார், என்னுடையெல்லாம் உன்னுடைய. முதல் என்னென்ன ஆண்டு இது, முதல் ஆண்டு ரட்சிப்பு கத்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கத்தருடையது, மூன்றாவது ஜெயம் கத்தருடையது, நான்காவதாக வல்லமை கத்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கத்திருக்கா செய்து அவர் ராஜ்யத்துக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலவத்து வழியை பிரவேசிக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலவத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன மூலியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழியம் செய்வானா பிதாவானவர் கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேனோ ஊழியம் செய்கிறவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால் நம்ம ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும், அம்மையோடு உண்மையோடு தொழணும், அன்னி பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடையது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லமை இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லமை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிரம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காது சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்கள். 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்,
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்,
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள்
1: இருக்க வேண்டும்,
0: இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது,
0: உலகத்து வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும்போது நம்ம ராஜாவாக நாடகம் நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யும், அந்த வேஷம் என்ன செஞ்சிடும், கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி, உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுவோமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும், அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்பயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனை எப்போதும் என்னுடைய எல்லாம் உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும், துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாதத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போதும் மோடு இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஐசப்பா, என்னை பலப்படுத்துங்க, நான் கஷ்டப்படுறது முடிச்சு சித்தம் இல்லை. ஆண்டவரே எள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க ஐஸ்வர்யம் கனம் கர்த்தரால் உம்மால் தான் வருது. ஆண்டவரே ஜெயத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரையும் நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனையும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம், லைவ்லாம் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்தர் பெரியவர், மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்துடைய கிருபை நாள் அவங்கள தாங்க முடியாது செபிக்கிறோம், நன்மையினால் முடிச்சுட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பண கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரிச்சிங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க ஏசப்பா, பிரச்சனை நீக்கிருங்க ஏசப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது ஏசப்பா, சோர்ந்து போகக்கூடாது அப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம் தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீகாலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பிழைக்க, உண்மை போல மாற கிருவி செய்ய முடியாத செபிக்கிறோம். வேண்டி கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரீச்சர் தேவன் நீங்க ஆண்டவர். அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க ஏசப்பா, வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க ஏசப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க. அண்டு வரையே கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுகந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் தானப்பா தர முடியும். அண்டு வரையே நீங்கள் தான் தரணும், குழந்தை பாக்கியத்தை தரணும். அண்டு வரையே கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரலும் அடியாக செய்வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாம் நீர் கட்டிட முடியாய் செவிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையை நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா, கர்த்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரமுடிக்காய் செவிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்கும் ஐயா, சந்தோஷம் இருக்கும் ஐயா, இருக்காதானாண்டவர். குடிய மாற்றுமையா, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் தர மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாரும் ஐயா. ராஜா இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் தர மாற்றுகிறவர், நீ குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமா இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமையும் வரங்களையும் கிருபிகளை தாரும் ஆண்டவர். அப்பாடி உள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவண்ட வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமிருத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. அமை ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் ஜெபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்கள் தான் பாதுகாலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகள் ஜெபிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனா மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் ஏசப்பா மக்கியை செலுத்துறோம். எல்லாவற்றையும் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
3: தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீத 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாருக்கும் அங்கே பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுவியா? அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் உபாகம் புஸ்தகம் 33 அதிகாரம் 12வது வசனம்.
1: பெண்ணிமனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெண்ணிமன் எப்படி இருந்தாரா? கர்த்தருக்கு பிரியமானவன்.
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: பார்த்தீங்க, அவர் பெண்ணிமன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானவன். அவர் அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்க பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாள் வாழ்க்கையில் என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அழுதரை பிரிப்படுத்தி வாழ்றானா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்றானா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது, நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்றேனா இல்லை கர்த்தர் பிரியமான பிள்ளை வாழ்றேனா சொல்லி நம்ம உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே பிரியமான செய்ய எனக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலின் உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143 சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
0: உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன். நல்ல ஆவி
0: உம்முடைய நல்ல ஆவியை
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும், நம்ம கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமா இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது. நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமா இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றேனா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமா நம்ம இருதே என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே நீ முடிய நல்ல ஆவினால் என்ன செம்மையான வழியை நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சி நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கருத்துட்டு கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாத இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க யவான் சுவிசேஷம் 8:29 வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவரே இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானதை செஞ்சா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மள தனியாக இருக்க மாட்டார், எப்போதும் நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. நம்ம பார்க்கணும், ஆண்டவரே நம்ம பிரியமானது செய்யறேனாப்பா, இல்லை நம்ம பிரியமில்லாத காரியம் செஞ்சிட்ருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்தை அலசி அலசி அலசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும்

0: கர்த்தர் பிரியமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது? நீதிமொழியின் புஸ்தகம் 12:22.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்.
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு? உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். 51:6 பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதா கர்த்தர் பிரியமா?
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையில வருவாரு, சின்ன காரியமா பெரிய காரியமா, அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய்வதோட கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியும், உண்மைகளா கர்த்தர் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்கிறேன், ஆண்டவர் உண்மைகளாலே மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்யறவர்களே அவன் என்ன செய்வதில்ல தனியே இருக்க விடல. அதே போல் நம்மளும் கர்த்தர் பிரியமானது எப்போது செஞ்சாலும் பார்க்கலாமே செய்ய, தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது எது பிரியமா கர்த்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பார்த்தீங்களா? கிறிஸ்துவுக்கு ஊழியம், உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குற அதை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். கர்த்தர் பார்க்கிறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையா செய்ய வேண்டும். உண்மையா செஞ்சா நம்ம கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? பிரியனா இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பிரியமானதை செய்யணும் ஐயா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல எல்லாவற்றிலும், ஆத்மா மாத்திரல நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்துலையும் எல்லாவற்றையும் என்ன செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10.
1: கர்த்தரின் நாமம் பலத்த துருகம்,
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி,
0: நீதிமான் அதற்குள் ஓடி
1: சுகமாயிருப்பான்.
0: சுகமாயிருப்பான் முத யாருக்கு? யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேலே செய்வோம், நம்ம சுகமா இருப்போம். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என்ன நீதிமானாய் மாற்றுமாப்பா. நம்மளா நினைக்கிறவர நம்ம நீதிமான் தான், கரெக்ட் தான், கர்த்தருக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்க கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவு, இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 5:9.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்றைக்கி உங்கள் பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோவப்பட்டிருக்கனே, இன்றைக்கி நான் கசப்பு வந்திருக்குது, என் வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்போ சொல்லணும். நான் இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்றைக்கி போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவர் இயேசுப்பா உங்கள் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவர். மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் வேத அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா, அவருக்கு இயேசு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களுக்கு அனுப்பியும் இல்லாத குழந்தை மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாட கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால முடியும், தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவப்பட்டேன் ஆண்டவர், இன்றைக்கி நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பரம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் இன்னைக்கு கழுவுணும், இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை நீங்கள் நம்மளை சுத்திகரிக்கும், இந்த பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சிட்டேனப்பா என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும், சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களாம்? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது. இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய அவங்களால, பக்கத்துடைய யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமானம் இருக்கம்மா, நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமானம் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு கொலாதி விஷயங்கள் ஆண்டு சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்தரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமாலை இல்லாட்ட பட படப்படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலை இல்லாதனால தான் நம்ம பட்டப்படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமான் என்ன செய்வாங்களா, பிரதித்தரம் சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்ன மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்களோட தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீதிமான் மனம் என்ன பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டப்படன்னு பேசிடுறோம் இல்லையா. ஆனால் நீதிமான் அப்படி பேச மாட்டாங்க, மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பான். ஹலேலூயா, என்ன செய்வாங்க அங்கே போய் நீதிமான் என்ன செய்வாங்க, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமானானா என்ன செய்ய, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்ட நம்ம கர்த்த நீதிமானம் மாத்துறாரு. அப்போ நீதிமான்னு ஆண்டு சொல்கிறாரு, யாரெல்லாம் நீதிமான், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யும், மற்றவங்களேருந்து மன நோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்களே மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்க இப்படி சொன்னால் அவங்க மனசு புண்பட்டுருமா, அவங்க இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை புண்பட்டுருமேன்னு சொல்லி யோசிப்பாங்க, அதுதான் நீதிமான். இன்னொரு ஆண்டவர் நீதிமானுக்கு அடையாளம் கொடுத்துருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானம் மாற்றினா, நான் உள்ளத்துக்குள்ளே பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களை இறுதியோடு கலந்துருக்கணும். நீதிமானம் பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமன் பாடி மகிழ்வான். அச்சிவான் இருக்க அலசி பார்த்து அப்படியே பாடணும், அப்ப நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹலேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, அதான் நீதிமன்ற குணம். மொத்தம் யார் சுகமா இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமா இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமா இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமா இருப்பாங்களா பாருங்க, 12:5
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து, சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுறாரு பாத்தீங்களா. ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வோம், எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு வாழ்க்கையில், இப்படி செஞ்சிட்டாங்களே நம்மளை பெருமூச்சு விடுற மொத்தம், நம்மளால் அவங்க சீர்றாங்கல்லே, எதிர்பார்க்குறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க. அவங்க மீது கத்திர என்ன செய்வாரா,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்க பொய் சாட்சி சொல்றாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்ல போட்டு பொய்யலான்னு சொல்லிடுவாங்க. காத்து என்ன செய்யறா,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹலேலூயா, உள்ள உடஞ்சுதான் இருப்பாங்க. அது மாத்திர பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுறாங்க. ஹலேலூயா, ஒரு மலைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு இத்தனை பேர் எதிர்பார்க்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் எத்தனை இக்கட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்க, நான் கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு எல்லா இக்கட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா, கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹலேலூயா. நமக்கு

0: ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், சிறுமை பெற்ற வேண்டுதல் கர்த்தர் என்ன செய்கிறாரா, கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கா, உங்களை பற்றி நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்களா, உங்கள் மேலே சீறி வராங்களா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் விலக்கி உங்களை காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். நம்ம கர்த்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு நம்ம வேண்டுதல் கேட்பார். அல்லேலூயா.
1: ஏற்க ஆண்டோடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செபிக்க போகிறோம். செபிப்பிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டு உரிமை நன்றியோடு மே துதிக்கிறோம் சார். வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தரலி, சந்தோஷம் தரலி, ஆசீர்வதிச்சு உயர்த்த முடியாது. செபிக்கிறோம், கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவர். நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சியை தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்துவில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க, இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருமாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாக மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசனிங்களை உடைத்துப்படும், பிசாசுங்களை அழித்துப்படுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும், கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் இணைக்கணுமையா, சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அண்டிக்கொள்ள கிருவச் செம்மையாக செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. ஆண்டவரே, உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும், எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. டிவி வழியாக, யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற

0: மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும் மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்ஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க மாட்டிக்கா என்று மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112-435. Our website, handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான நேரத்திற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஜெப நேரத்தை திருவிருந்த ஆராதனையை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்தவரே, கொடுத்திருக்கிறதான அந்த அருமையான நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுதி ராஜா கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. எதிராக தேவனே, நீ தலைவராயிருந்து இந்த கூட்டங்கள் நடத்துவீராக. நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பை எடுத்துக்கொள்வீராக. அப்போ அந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்பி வருகிற எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவிகள் எல்லாம் இயேசுவே நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தரா இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தோ சர்ப்பங்களை தேலி மிதிக்கவும், சத்தினுடைய சகல வல்ல மேற்கொள்ளவும், உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தரா இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். பாடப்போம் பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறெடுக்க போகிற மன்றாட்ட ஜெபங்கள், கேட்க போகிற தேவ செய்திகள். அப்பா, நாங்கள் பங்கு பெறுகிற திருவிருந்த ஆராதனை அனைத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்கள் ரத்தத்தினால், உங்கள் நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால், இயேசுவின் ரத்தத்தால், தேவ தூதலால் இந்த சுற்றி வேலி எடுப்பீராக. நிறைய தலைவராயிருந்து இந்த கூட்டங்களை நடத்தி தாரும். மின்கருவிகள், இசைக்கருவிகள் இயக்கிற இந்த பிள்ளைகள் எல்லார் மீதும் உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. வீட்டில் இருந்த வண்ணமாக இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஜனங்கள், ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு பிள்ளைவன் தோவருக்குள் வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றும். தங்க தடையில்லாமல் ஸ்டக்காக அவள் போக உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தாழ்த்தி ஒப்படுக்கிறோம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை இல்லாமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறோம் பிதாமே. ஆமாம், உட்கார்ந்து கொள்ளலாம்.

ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாசித்து பார்த்தீங்களா, 91 சங்கீதத்தில் சொல்றார் பாருங்களா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். இதை தான் நான் பாடலாக பாடினோம். 91 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அடுத்த சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அரைகுறை ஆயுசு இல்லை, பூரா ஆயுசை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அதுதான் பாடலாக பாடினோம். 7 வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. நாம் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் 92 சங்கீதம் 1 வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே எமது கிருபையையும் இரவிலேயும் சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை பாடி துதிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த பாடல் பாடி நாம் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட்.

146வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 146வது சங்கீதம் முதல் வசனம் 2வது வசனத்தை வாசிப்போமா. யாராவது ஒருவர் வாசிக்கு பார்க்கலாம். 146வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். பாருங்க, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரே துதி. அப்புறம் நான் உள்ளளவு என் தேவனே நான் கீர்த்தனம். அதுதான் நம்முடைய இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் பரியந்தமும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த பாடி துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 147வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை என்ன செய்யணுமா? கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்முடைய தேவனை பாடி அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு நல்லது. ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அமைதியாக கூட நல்லா பாடணும், துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். சர்வலோக அதிபா, நமஸ்காரம்.

நம்ம எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தரை, கடல், உயிர், வான் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய தேவனை தான் நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் கரை திரை பிழை இருக்குமானால் ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ராஜா, உமக்கு பிரியமான மகனாக மகளாக நாங்கள் வாழ்வதற்கு தேவனே எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் கேட்கலாமா? எங்களை மாற்றும் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான மகனாக மகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், வாய் திறந்து கேட்போமா? தேங்க்யூ லார்ட். என்னை உண்மை போல மாற்றிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உண்மை போல மகரன் ஆண்டவரை கேட்போமா? எல்லா கண்களையும் மூடி எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. இந்த பாடலை ஜபத்தோடு கூட பாடுவோம்.

பரிசுத்தத்தை தாழ்ந்த ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தத்தை எனக்கு தாழ மாண்டவர் கேட்கலாமா? உம்மை போல பரிசுத்தாவியான் நிரப்பு மாண்டவரே, அன்புள்ள மனதுருக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சாந்தத்தை தாரும், மனத்தாழ்மையை எனக்குள்ள தாரும், ஞானத்தின் ஆவியை தாரும், ஜபத்தின் ஆவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும். கேட்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், வாய் திறந்து சொல்லுங்க. என்னை மாற்றும், எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும், எனக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே.

நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாத ஐயா. பாவங்களை மன்னித்தீங்க, ஏற்றுக்கொண்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதிங்க, அவர் நாமத்தை சொல்லி துதிங்க. நல்லவர், பெரியவர், அதிசயமானவர். ஓ ராகா போ ஷாகா பா தோ கா பா லா பா ரா பா ரா பா ஓ ரி கர பரி பர பர பா. அப்படியே ஆவியனுக்கு உள்ளத்தை திறந்து கொடுப்போமா.

0: வல்லமை வல்லமை வல்லமை அரசு பசுத்தாவியானவர்கள் அக்கிலன் அரசுங்க வல்லமையா கிரியை நடப்பீங்க ஆண்டவரே, பசு தாவியானவரே வல்லமையா கிரியை நடப்பீங்க, ரட்சிப்பின் தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க, பசு தாவியானவரே உயர்ந்தவரே சிறந்தவரே உன்னதரே பாமி துதிக்கிறோம், வல்லமையா கிரியை நடப்பீங்க, வல்லமையா கிரியை நடப்பீங்க, வல்லமையா கிரியை நடப்பீங்க, தேவாதி தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க, பசு தாவியனை பலமாய் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே, வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும், ஜீவனுள்ள தேவனை வல்லமையா கிரியை நடப்பீங்க, ரச்சா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப வல்லமை வல்லமை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும், அக்கினி நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க, சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பறவா வல்லமையா கிரியை செய்ய, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய, கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா, சிக்கப்பற சிக்கப்பல சிக்கப்பற சிக்கப்பல ரீக்கப்பல ரீக்கப்பல ரீக்கப்பலவா வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே கெஞ்சுறப்பா, அக்கினி போடுங்கப்பா, சிறு பிள்ளை மேலேயும் வாலியூர் மேலேயும் பெரியவங்க மேலேயும் ஓடுங்க போடுங்க, ரிப ரப ரப லக்கரை தீரி பிரி பீக்கரவ ரீக்கரவ ரபரவா மகிமை, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை, வானாதி வானவரி வானம் கொள்ளாதவரே அக்கினி நான் நிரப்புங்கப்பா எங்களை நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, இவ ரப லக்கர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர்
1: விக்கலவர்
0: ஸ்தோத்திரம், நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க தேவனே தேவனே நிரப்புங்க, அக்கீழ நிரப்புங்க, வல்லமேல் நிரப்புங்க, தேவ பிரசனத்தில் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க ஆண்டவரே, கிருவ கிருவ கிருவ கிருவ கிருவ ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, வல்லமேல் நிரப்புங்க, காத்துக்கொள்ளும் எல்லா துதிக்கான மகிமுக்கு சொல்துறம் ஜாஸ்பானம் தாழ்மையாக்கி ஜிரப்பிதாவே ஆமென்
1: ஆமென். தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: தேசத்துக்காக ஜெபிக்க திறப்பில் நிற்கிறேன்னு சொல்லி அக்கா சொல்கிற குறிப்புக்காக மனதில் வைத்து முன்பாக வந்து பாரத்தோடு கருத்தாக என்ன சொல்கிறோம் அதுக்காக கருத்தாக ஜெபிக்கணும்.
1: விவசாயிகளுக்காக நம்ம சவம் போடுவோம். விவசாயிகள் யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது. விவசாயிகளை ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். நல்ல நல்ல போதுமான வழியை தேவன் தரணும். நல்ல வெள்ளம் விளைச்சல் விளையணும். அப்போ தான் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். விவசாயிகளுக்காக நம்ம சவம் போடுவோம்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா விவசாயிகளுக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விவசாயிகளை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் விவசாயிகளோட கண்ணீரை தொடங்க தகப்பனே அப்பா, மே துதிக்கிறோம். அவர்கள் கிடைக்க வேண்டிய நல்ல சலுகைகள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க தேவர் உதவி செய்வீராக ஏசப்பா. அப்பா, மே துதிக்கிறோம். அவர்கள் விதைக்கிறதான விதை 100, 60 பாய் பலன் கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்க விவசாயிகள் ஒருத்தர் கூட ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது ஏசப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேவனே, எங்க விவசாயிகளை நீங்க தான் காப்பாற்ற வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. ஒருத்தர் கூட ஆண்டவரே மறிக்க கூடாது அப்பா. ஒருத்தர் கூட மனம் உடைந்து ஆண்டவரே ஐயா மறித்து போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்க எப்படியாச்சும் இரக்கத்தை கட்டளிட வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம். விவசாயிகளுக்காக நீங்க செபிக்க சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. எங்க விவசாயி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளை தேவரீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. தேவனே, மீ துதிக்கிறேன். எங்க விவசாயிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்க விவசாயிகள் எல்லாரும் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விவசாயிகள் மேலும் முத ஆளுகை இறங்க வேண்டுமா எங்க சமூகத்தில் கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்றுவீராக. கர்த்தரை நோக்கி பார்க்கிற விவசாயிகளாக தேவரீர் மாற்ற வேண்டும். நன்றி செலுத்துறோம், துதிகன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே, எங்கள் செவத்தை கேட்டுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் யாருக்கு யாரை சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள கொண்டு வரணும். யாரை கொண்டு வர கர்த்தர் சித்தமாக இருக்கிறவங்கள கொண்டு வரணும். ஏந்திரத்திலையோ தந்திரத்திலையோ மந்திரத்திலையோ யாரும் ஜெயம் கொள்ளக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தம் இருக்கிற அவங்கள கொண்டு வரணும். அதே போல் சிலோன்லேயும் இந்த வருஷத்தில் எலெக்ஷன் இருக்குது. அதே போல் அமெரிக்காவிலும் எலெக்ஷன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே தேவனே தலைவராய் சகாயராய் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அவரே நடத்தி தரணும். அதுக்காக செம்பலாமா, நல்ல கருத்தாக செம்பலாம்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பாராளுமன்ற அப்பா தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதற்காக கர்த்தர் எங்களுக்காக நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக கர்த்தர் ஆண்டவரே துணை நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, அந்த தேர்தலில் எந்த ஒரு குளறுபடிகள் வரக்கூடாதப்பா. இயந்திரத்தில் ஆண்டவரே அப்போ ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. வாக்கு சாவடிகளிலே ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்ப நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆளுகும்படி ஆளும்படி எங்கள் கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் நல்ல ஆண்டவர் ஒரு பிரதமர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவரை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நியமித்து தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்ப எங்க தேசம் முழுவதும் இருக்கிற எல்லா வாக்கு சாவடிகளிலே உம்முடைய தேவத்துவதை நிலைநிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கும் கலவரங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது ஆண்டவரே. மந்திரத்தினாலோ மாந்திரகத்தினாலோ அப்பா ஊழலினாலோ ஆண்டவரே எந்த ஆறும் ஆண்டவரே ஆட்சியை பிடித்து விடாதபடி சத்துருவின் எல்லா கிரியைகளையும் கர்த்தர் கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிசாசானவனின் கிரியைகள் எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. அவருடைய ஆண்டவரே தந்திரங்கள் ஆண்டவரே எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. இந்த தேர்தலில் கர்த்தர் தாமே முன்னின்று நடத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்களிக்கிற எங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு போட வேண்டும் என்று ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்கள் ஆண்டவர் உள்ளத்தில் ஏவி அப்பா எந்த பிரதமரை கொண்டு வர வேண்டும் என்று உம்முடைய ஆதீனத்தில் நினைத்திருக்கிறீரோ அந்த பிரதமரை கொண்டு வரும்படி எல்லா உள்ளங்களிலும் கர்த்தர் ஏவுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஸ்ரீலங்காவிலும் ஆண்டவரே அமெரிக்காவிலும் நடப்போக நடைபெற

0: எங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும், நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா மனம் திரும்பணும். யாரெல்லாம் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கவங்க, எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லை, எத்தனை குடும்பங்களை உடைஞ்சி போகுது, எத்தனை குடும்பங்கள் இதனால தற்கொலை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்துல இருக்கக்கூடாது. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாம்.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களுக்கு பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நீங்கள் தாமே எப்படியாவது நீர் மாற்றி தரும்படிக்காக கெஞ்சி கேட்குறோமாப்பா. குடிக்கிற ஜனங்களெல்லாம் நீர் மாற்றுங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்களை குடித்து எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா, எவ்வளோ உபத்திரங்கள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானம் இல்லைப்பா. நீங்கள் தான் இறங்கி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சமாதானத்தை ஆண்டவரே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே அப்பா, பொடி புயலுக்கும் வேடிக்கும் சிகரத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு மாற்றும்படிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோமாப்பா. நீங்கள் தான் இறங்கி குணமாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்குறோம். அந்த ஆத்மத்தை குணமாக்குங்க தகப்பனே. எஸ் அப்பா, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிகளிலும் ஆண்டவரே இருக்கிற அனைத்து மக்களையும் சந்திங்க, ரட்சிங்க. அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் மூட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. பிராந்திக்கும் விஸ்கிக்கும் ஆண்டவரே அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கப்பா. வீடாக்கும் வீடிக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு மாற்றும்படிக்காய் கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. அப்பா கஞ்சா கடுமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகிட்டாங்களேப்பா. எல்லா மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். இந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ரட்சித்து மாற்றுங்கப்பா. வாலிபரை தொடுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. எத்தனை வாலிபர்கள் குடித்து வெறித்து குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சண்டையும் பிரச்சனையுமா இருக்குதப்பா. எல்லா குடும்பங்களிலும் ஒரு பெரிய சமாதானத்தை நிலைநாட்டி நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. இப்படியாக ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து எல்லா மக்களையும் ரட்சித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்த போறதைக்கா நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: கர்த்தாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி. ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பூமிக்கு ஆண்டவராக இயேசுவே, உமை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே. கருணை கடலே, கருண சமுத்திரமே, அப்பா பார்வையில்லாத எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஐயா ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்டு முடி பிள்ளையாக மாறணும் ஆண்டவரே. கை கால் முடியாத மக்கள் ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே, ரட்சிக்கப்பண்ணும் ஐயா. அவர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. முடி பிள்ளையாக மாற்றுமப்பா ஆண்டவரையுமே, தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களும் முடி பிள்ளையாக மாறணும், பரலோகத்துக்கு வரணும் ஐயா. பரிசுத்தவங்களை மாற்றணும் ஆண்டவரே. ஒரு ஜனம் கூட கெட்டு போகிறது உங்களுடைய சித்தம் இல்லைன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சுவாமி. எல்லா ஜனங்களும் இப்படி வருகை காய்த்தப்படுத்தின ஐயா, மே அண்டி கொள்ளணும் ராஜா. அவன் தாத்துமா வெளியேறப்பட்டு தானே சுவாமி, அவங்களுக்கு மனம் திரும்பணும் ஐயா. மே அண்டி கொள்ள கிருவை தர முடி ஆட்சேபிக்கிறோம் இயேசுவே. எப்படியாவது இறங்குமாப்பா, இறங்குமாப்பா. அந்த மக்கள் வீட்டு கொள்ளுங்கப்பா. தொழு நாயில் கஷ்டப்படுற மக்கள் அப்பா, அவங்களை இறைச்சி சொல்லும் பரிசுத்தப்படுத்துங்க. காத்து கொள்ளுங்க, உண்மை தேடவும் அண்டி கொள்ளவும் மோடு இருக்கவும் நீர் கிருபை தர முடியா செபிக்கிற ஐயா. மனமும் மாம்சமும் விரும்பினபடி வாழாது பிடிக்கி என் தேவனை கத்தவே, உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. திருநங்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ரச்சித்தொல்லும், ரச்சித்தொல்லும். பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வரை தாங்க. செபிக்கிற மக்களா, துதிக்கிற மக்களா, மீ ஆராதிக்கிற மக்களை, மீ அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ரச்சித்தொல்லும், ரச்சித்தொல்லும் ஐயா. பரலோக ராஜாவையுமே நோக்கி கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, எங்களை படைச்சவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களை மீட்டவரே,

0: அவை துதிக்கிறோம். அதே போல தெருவாரம் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா மக்கள் மனம் திருமணம் கொடப்படணும், உண்மை தேடணும், அண்டிக்கொள்ளணும் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் அறியாம பாவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். பகலெல்லாம் ஆண்டவரே அப்பா தருமெடுக்கிறாங்க, இரவில் போய் பார்த்தா குடி வெறியில இருக்காங்களே சுவாமி. அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்கெல்லாம் மனம் திருமணம் காத்துக்கொள்ளணும். தேவனே தேவனே, கிருபை தர முடிய ஆட்சி வைக்கிறோம். ரட்சித்து முடிப்பிள்ளையா மாற்ற வேண்டும், பரலோகத்துக்கு வரணும், பசுத்தவன்களை மாற்றும் ஐயா. உண்மையை சந்திக்க தகுதிப்படுத்த முடிய ஆட்சி வைக்கிற ஐயா. அதே போல எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ பாதுகாவல் இல்லை, பச்சிறு பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை, பெரியவங்களுக்கு பாதுகாவல் இல்லை, வாழை பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை, எவ்வளோ கஷ்டங்கள் ஐயா. எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கத்தர் வீடை கட்ட வைட்டால் கற்றவங்களுக்கு பிரயாசங்கள் விருதாகிண்டு சொன்னீரே. 9 வயசு குழந்தைக்கு எத்தனை பலவீனங்களும் வருதப்பா. இதெல்லாம் நினைக்கும் போது கத்தாவே எங்கள் தேசம் எங்கேயோ இருக்குதப்பா. இயேசுவே எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, மனம் இறங்க முடியா செவிக்கிறமையா. எத்தனை சனங்கள், எத்தனை சனங்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒன்றுவரே இறங்குமப்பா, இறங்குமப்பா, தகப்பனே இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கத்தர் வீடை கட்டா வைட்டால் கற்றவங்களுக்கு பிரயாசங்கள் விருதா. கத்தர் நகரத்தை காக்கா வீட்டால் காவலில் விழித்திருக்கிறது விருதுன்னு சொன்னீரப்பா. நீங்க தான் எங்களை காக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் ஐயா. அக்கினிமலா அந்த காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது மாத்திரில ஆண்டவரு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியாவுக்கும் அமாசை அவங்களுக்கு சண்டை நிப்பாட்டித்தாங்கப்பா, நிப்பாட்டித்தாங்க ஏசப்பா. எத்தனையோ சனங்கள் ரத்தம் சிந்திருக்காங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சனங்கள் அப்பா நெருக்கப்பட்டிருங்கப்பா. பாலஸ்தீனியாவில் 28,000 சொல்கிறாங்க ஏசப்பா. ஐயோ இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்குவப்பா அப்பா, எங்கள் மக்களுக்கு இறங்குவப்பா, இறங்குவப்பா. இந்த சண்டையை வாய பண்ண முடியாச்சு வைக்கிறோம். யுத்தத்தை வாய பண்ணுகிற தெய்வமே வேஷ்டா ஆத்துமா அப்பா பிசாசனவன் அப்பா ஆத்துமாக்களை கொண்டு கொள்ளை கொன்று குமிக்கிறான் ஏசப்பா. மனம் இறங்கும் ஐயா. இஸ்ரேல் எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க, பாலஸ்தீனிய மக்கள் எத்தனையோ இருந்துட்டாங்க, அமாசி மக்கள் இத்தனை பேர் இருந்துட்டாங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு சண்டை நிப்பாட்டுங்கப்பா. நீங்க சொல்லாக கட்டளை நிற்கு ஆண்டவரே. எத்தனையோ சனங்கள் கொல்லப்பட்டாங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அப்பா. ஐயா ஐயா, நரணத்தை தாய் விட்டு பிள்ளைகள் விட்டு பிள்ளைகள் தாய் விட்டு பிள்ளைகள் இழந்துடுறாங்க, பிள்ளைகளை விட்டு தாய் இழந்துடுறாங்க, தகப்பன் இழந்துறாங்க, கணவன் விட்டு மனைவி இழந்துடுறாங்க. இயேசுவே இந்த சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, இந்த மக்களுக்கு எப்படி ஆதி இறங்கி இந்த யுத்தத்தை ஓய பண்ண வேண்டுமா செபிக்கிற ஐயா. யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே அப்பா. அதே போல அப்பா மீன் நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கு பிரச்சனை எவ்வளோ நாட்களாக இருக்குதப்பா ஆண்டவரே. எத்தனையோ சனங்கள் அவதி ஆகிட்டாங்களேப்பா, எத்தனை சனங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. உன்ன உணவுக்கு உடுத்த உடைக்கும் தங்க இடம் இல்லாமல் எத்தனையோ தவிக்கிறாங்களே ஏசப்பா. ஐயா அந்த சண்டை நிப்பாட்டி தாங்க ஏசப்பா, நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்க ஐயா. அமை நோக்கி கெஞ்சரு யுத்தத்தை வாய பண்ணுகிறவரே. நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஐயா, ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா. அந்த சண்டைக்கு நிப்பாட்டி தாங்க பண்ண எந்தெந்த தேசத்திலாம் நான் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்குது ஆண்டவரே. இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. கத்தாவே இறங்க வேண்டும் ஐயா, எங்கேயுமே சண்டை வர வேண்டாம் ஆண்டவரே. தயவாக இறங்குமப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க. உங்களுடைய கரம் தாங்கட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்கள் இறங்க வேண்டும், தகப்பனே இறங்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் மாற்ற வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் மாற்ற வேண்டும், மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஐயா. சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, எல்லா சனங்களும் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும்ப்பா. உம்மோடு இருக்கணும் ஐயா, உண்மை போல மாற்றணும். எப்பொழுதும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா, உம்மோடு இருக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உலக ஆசை பாசத்துக்குள்ளேயும் ஆண்டவரே, உலக சிற்றின்பத்திலும் ஆண்டவரே சிக்கி தவிக்கிற மக்களை தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்க. இதுதான் உலகம், இதுதான் சந்தோஷம் நினைக்கிறாங்களப்பா. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமையும் மகத்துவத்தையும் முக செலுத்துகிறோம் எங்கள் அன்பு ரட்சகர் இயேசு நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன்வந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் யாத்ராகமும் 15 ஆம் அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள். ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் வலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர். உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியை போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர். உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள். பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும். ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள். மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும். கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள். பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவர்கள் குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதை குடிப்போம் என்றார் என்ன குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அப்பொழுது 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்படம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக 2 ராஜாக்கள் 3 அதிகாரம், சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3 அதிகாரம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம்.
2: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி 2 ராஜாக்கள் 3 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாவின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாம் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமேரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோம் வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெற்றி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பழி செலுத்தப்படும் நேரத்தில், இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதே மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது, அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதனால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோதோவெனில், இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போக்கத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதில் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருக்கிற போது கவன்கார் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாக விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலகத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 138வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 138வது அதிகாரம். சங்கீதம் 138. தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். மீண்டும் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நிகழ்விடாதிருப்பீராக என்பதே ஆமேன். வருகின்ற வாரம் 3வது ஞாயிற்றுக்கிழமை மிஷினரி காணிக்க சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருக்கிருபையால் தாங்கப்பட்டு வருகிற 4 மிஷினரிமார்கள், அவர்களுக்காக நாம் மாதந்தோறும் சபையாக ஒரு தொகையை கொடுத்து வருகிறோம். இன்னொரு மிஷினரிமாருக்கு முழுமையாக கொடுக்க முடியாமல் ஒரு அதில் ஒரு பகுதி நாம் கொடுக்குறோம். ஆகவே 5 மிஷினரிமார்கள் அவர்களுக்காக காணிக்க அடுத்த வாரம் சேகரிக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆயத்தத்தோடு கூட கடந்து வர அன்போடு கூட உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். புது காணிக்க நேரம் ஒரு பாடல் பாடப்படும் போது காணிக்க

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்துடைய வார்த்தையை அக்கா இன்றைக்கு நம் நடுவிலேயே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் எங்களுக்கு தந்தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உற்சாகமாக உதாரத்தமாக அண்டு உரை கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்தரலாம் அங்கீகரித்தரலாம். அண்டு உரை கத்தாமட கரங்களிலே பெற்றமுட கரங்களிலே கொடுக்க எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களிலும் அபிரிதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. நீங்கள் அப்படி செய்ப்பார்த்தாய்க்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: சின்ன கோரஸ் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகின்றோம்.

0: நல்ல பிதாவே, உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் வேத வசனத்தை தியானம் செய்யும் பொழுது அருமையான சகோதரர்களை மறைத்து கர்த்தர் பேசுங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் என்னோடு எங்களோடு இடைப்படும். இந்த வேத தியானத்துக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவை நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. அக்கா மறைத்து செயல்படுங்க. லைவில் ஏற்பட்டிருக்க தடைகள் இயேசுவை நாமத்தில் மாறுவதாக. தொழில்நுட்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தடை செய்கிற பொல்லாதாவைகள் இயேசுவை நாமத்தில் கை எடுப்பானாக. கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: ஒரு கண்கள் முடிச்சாங்க போடுவோம். எங்கள் அன்பாடியை சீத்து வழி நடத்துறங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை சௌத்தரிக்கிறமை அம்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம். செய்திக்குறதுமாய் கிரீச்சர் எல்லா சாத்தானையும் இயேசு கர்த்த நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சுறப்பா, கெஞ்சுறோம். நீங்கள் தான் பேசுன, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. நீர் பேசும் பொழுது பொருட்படுத்தி கொள்ளும். இதுக்கு உரமாக கிரீச்சர் எல்லா சாத்தானும் இயேசுக்கு திறமத்தில் கட்டப்பட்டு போட்டு ஆண்டவரே உங்கள் நாம மட்டும் மகிப்படட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகா நாம் மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தின் திருவசனம் ஊடுருவி செல்ல காத்தல் கெஞ்சுறோம் ஐயா. எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரசகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரவப்பிதாவே, ஆமே. கத்தடி பரிசுத்த நாமத்தை மகிப்படுவதாக. சபையர் அனைவரையும் லைவாக பார்க்குற அவரையும் யூடியூப்பில் பார்க்குற அவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த வசனம் 1 புஸ்தகம் 4:10 வசனம்.
2: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி,
2: தேவரீர் என்னை ஆசீர்வதித்து,
1: தேவரீர் என்னை ஆசீர்வதித்து,
2: என் எல்லையை பெரிதாக்கி,
1: என் எல்லைகளை பெரிதாக்கி,
2: உமது கரம் என்னோடு இருந்து,
1: உம்முடைய கரம் என்னோடு இருந்து,
2: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு,
1: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு,
2: அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று,
1: அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
2: வேண்டிக் கொண்டான்.
1: வேண்டிக் கொண்டார்.
2: அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
1: என்ன செஞ்சாரு அருளினார். நம்மளும் கத்துட்ட ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே கரைய மேல இருக்கட்டும், கரைய மேல இருக்கட்டும் சப்பா, கரையின் மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் கேட்க போகிறோம். கேட்கணும், கேட்டால் கத்துடி கரை நம்ம மேலே வரும். அல்லேலூயா. கத்துடி கரை இருந்தால் தான் நம்ம நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். கத்துடி கரை நம்ம மேலே இருக்கணும். ஏசாயின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 41:10
2: நீ பயப்படாதே,
1: நீ பயப்படாதே,
2: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்,
2: திகையாதே,
1: திகையாதே,
2: நான் உன் தேவன்,
1: நான் உன் தேவன்,
2: நான் உன்னை பலப்படுத்தி,
1: நான் உன்னை பலப்படுத்தி,
2: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்,
2: என் நீதியின் வலது கரத்தினால்,
1: நீ என் நீதியின் வலது கரத்தினால்
2: உன்னை தாங்குவேன்,
1: உன்னை தாங்குவேன். பார்த்தீங்களா, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மளுக்கு கத்துடைய வலது கரம் நம்மளை தாங்குறது. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதெல்லாம் கத்துடி கரந்தா நம்ம தாங்கிறது. ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள் கேட்கணும், ஆண்டவர் உடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும் சப்பா. எனக்கு இந்த நம்ம நிறைய பேர் அவங்க பேசலை இவங்க பேசலை எப்படியும் கலங்குறோம். ஆனால் கத்துடி கரை எம்எல் இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை. கத்துடி கரை எம்எல் இருக்கட்டும், பயப்படாத உன்னோடு இருக்குன்னு தகையதுன்னு உன் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தாங்குகிற கரம் கத்துடைய கரம், அவர் கரம் தான் நம்ம தாங்க முடியும். மற்றவங்க எத்தனை பேர் நம்ம கரை அவங்க கரை நம்ம கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை, கத்துடைய கரை நம்ம தாங்கணும். கத்தர் விழுமுறதோடு நம்ம கெஞ்சணும். இங்கேயும் சொல்கிற சங்கீத புஸ்தகம் 116:16
2: கர்த்தரின் வலது கரம்,
1: கர்த்தருடைய வலது கரம்
2: உயர்ந்திருக்கிறது,
1: உயர்ந்திருக்கிறது,
2: கர்த்தரின் வலது கரம்,
1: கர்த்தருடைய வலது கரம்
2: பராக்கிரம் செய்யும்,
1: பராக்கிரம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கு, கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா, பராக்கிரம செய்யும். கர்த்தருடைய கரத்தை நான் மேலே வைங்கப்பா, அவர் கரை உயர்ந்திருக்கிறது. அவர் உயர்ந்திருந்தார், நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை உயர்த்துவார், நம்மளை உயர்த்தி ஆசீர்விக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய கரை மேலே இருக்கட்டும், உங்களுடைய கரை உயர்ந்திருக்கு ஆண்டவர். என்னை உயர்த்திங்க, என்னை பராக்கிரமம் செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரி, கர்த்துடைய கரை என்னெல்லாம் நம்ம மேலே இருந்தால் என்ன ஆசீர்வாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் எஸ்ரன் புஸ்தகம் 7:6.
2: அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்,
1: அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
2: அவன் மேல் இருந்ததினால்,
1: அவர் மேல் இருந்ததினால்
2: அவன் கேட்டவைகளை எல்லாம்,
1: அவர் கேட்டவைகள் எல்லாம்
2: ராஜா அவனுக்கு கொடுத்தான்.
1: ராஜா அவனுக்கு கொடுத்தார், கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார். எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. எஸ்ரா என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தார். நம்ம மேலே கர்த்தருடைய கரை இருந்துன்னா நினச்சவர் நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க. கர்த்தர் கொடுக்க உதவிச்சுவார். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய கரை எஸ்ரா மேலே இருந்துச்சு, அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். உங்கள் மேலே யாசின் கரை இருக்கா? நீங்களே அலசி பாருங்கள். என் மேலே யாசின் கரை இருக்க, நானே அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்க வேண்டும். நெகேமியன் புஸ்தகம் 2:8.
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய அன்புள்ள கரம்,
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய தயவுள்ள கரம்
2: என் மேல் இருந்தபடியால்,
1: என் மேல் இருந்தபடியால்
2: ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார்.
1: அவர் அவைகளை ராஜா எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய தயவுள்ள கரமல் இருந்த ராஜா என்ன செய்வார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரம் மேலே தங்கி இருக்குதா? என் ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, என் மேலே உடைய கரை இருக்கட்டும் ஐயா, உடைய தயவுள்ள கரை என் மேலும் தங்கட்டும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். எஸ்தரின் புஸ்தகம் 3:15.
2: அந்த அஞ்சக்காரர்,
1: அஞ்சு அஞ்சல்காரர்
2: ராஜாவின் உத்தரவினால்,
1: ராஜாவின் உத்தரவினால்
2: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள்.
1: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். பஞ்சாதானா எஸ்தரின் கரம் 2:15. சாரி,
2: எஸ்தருக்கு,
1: எஸ்தருக்கு
2: தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும்,
1: எஸ்தருக்கு தான் காண்கிற எல்லார் கண்களிலையும்
2: தயவு கிடைத்தது.
1: தயவு கிடைத்தது. எஸ்தர் மேலே கர்த்தருடைய கரை இருந்ததுனால காண்கிற எல்லார் மேலே என்ன செஞ்சான், என்ன கிடைச்சதா? தயவு கிடைச்சிது. சொல்லுங்களேன், யார் கண்ணில் தான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாருமே என்னை பார்த்தா வெடுக்கு வெடுக்குன்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். எஸ்தருக்கு எல்லா கண்களும் என்ன கிடைச்சதா? தயவு கிடைச்சிது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார் லூக்கான சுவிசேஷம் 2:52.
2: இயேசுவானவர்,
1: இயேசுவானவர்
2: ஞானத்திலும்,
1: ஞானத்திலும்
2: வளர்த்தியிலும்,
1: பலத்திலும்
2: தேவ கிருபையிலும்,
1: தேவ கிருபையிலும்
2: மனுஷர் தயவிலும்,
1: மனுஷர் தயவிலும்
2: அதிகதிகமாய் விருத்தி அடைந்தார்.
1: அதிகமாக விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கண்களை அவருக்கு என்ன செஞ்சுதான், அதிகதமாக தயவு கிடைச்சிது. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிரு ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கைகளும் அதிகமாக விருத்தி அடைந்தார். மனிதர் கண்களை அவருக்கு தயவு கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கே மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சி நமக்கு எல்லாருக்கும் எத்தனை அதிகம் தேவை. நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் எல்லார் கண்களையும் தயவு கிடைக்கணுமாப்பா, உங்களுடைய கரை எம்எல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கண் ஆண்டவர் கரை நம்ம மேலே இருந்ததுன்னா எல்லார் கண்களையும் நமக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். ரெண்டாவதாக கற்றொரு கரை நம்ம மேலே இருந்தேன்னு சொல்லி ஒருமைப்படுத்து தான் வாசித்து பாருங்க. 2:4. 30:12.
2: யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: ராஜாவும்
2: பிரபுக்களும்
1: கட்டளையிட்ட பிரகாரம்
2: செய்கிறதற்கு
1: தேவனுடைய கரம்
2: அவர்களை ஒருமனப்படுத்திட்டு
1: கர்த்தர் நம்மள கர்த்தருடைய கரம் நம்மள இருந்த நினைச்சு ஒருமப்படுத்து. நமக்கு சொல்றோம்ல, எண்ணங்கள் செதறுது, ரொம்ப குழப்பம் வருது, என்ன செய்யறது எனக்கு தெரியல, என்னை அறியாமல் குழப்பறது, என்னை அறியாமல் குழப்பறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டவர் கரம் நம்மள இருந்ததுன்னா நம்ம உள்ளத்தை என்ன செஞ்சிடுவார், ஒருமப்படுத்துவார். நம்ம ஆண்டவர் கேட்கணும், கர்த்தாவே உடைய கரையை மேலே இருக்கட்டும், இயேசுவே உடைய கரையை மேலே இருக்கட்டும், என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும் ஐயா, என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும். நம்ம நாலஞ்சு பேர் சேர்ந்து செபிக்கிற நமக்குள்ள ஒருமானப்படலைன்னா கேத்தர் கேட்கலாம், ஆண்டவர் உங்களுடைய கரம் ஒருமைப்படுத்தணும்ப்பா, என்னை ஒருமைப்படுத்தும், உங்களுடைய கரை எம்எல் இருக்கட்டும். கர்த்தருடைய கரை இருந்தால் தான் நம்ம எல்லோரும் என்ன செய்யும், ஒருமைப்படுத்தணும். சபையிலே கர்த்தருடைய கரை எல்லோரும் மேலே இருந்தால் ஒற்றுமை ஒருமானது வரும். நமக்கு ஒருமானது இல்லைன்னா, நம்ம கர்த்தருடைய கரை இருந்தால் தான் நம்மளை ஒருமைப்படுத்தும். கர்த்தருடைய கரை இல்லாட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, குழப்பம், சோர்வு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிடிக்காது, இப்படிலாம் ஏறும். கர்த்தாவே உங்களுடைய கரையை நீ ஒருமைப்படுத்திட்டுமாப்பா, எங்கள் மேலே ஒவ்வொருவர் மேலேயும் சபையில் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரை இருக்கணும். நம்ம கேட்கணும், கர்த்தாவே கர்த்தருடைய நம்ம சபையில் எல்லார் மேலும் ஒருமை கர்த்தருடைய கரை இருக்கணும் ஐயா, அப்போ தான் எங்கள் சபையில் ஒருமானது இருக்கும். தங்க நம்ம கேட்கணும், கர்த்தர் ஒரு கரை நம்ம மேலே இருந்ததுன்னா நம்மளை என்ன செஞ்சிருவார், ஒருமகப்படுத்துவார். அது மாத்திர அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-3
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு,
1: அவர்கள் எல்லாம் அந்த இடத்துல என்ன செஞ்சாங்களா, கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்திருக்கும். அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்து
1: ஒருமனப்பட்டு, தூரம் இருக்குல்ல, ஒரு இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள்.
2: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர் நினைச்சு பரிசுத்தாவினர் எல்லாரும் மேலே வந்து இறங்கினா, ஏன்னா அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு குழப்பம், இன்னும் முடியலையே, வீட்டில் போய் அதை செய்யணும் இதை செய்யணும், எவ்வளோ நேரத்தை ஆக போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருமனப்பட்டிருந்தா கர்த்தர் பரிசுத்தாவை நம்ம மேலே உள்ளத்தில் இறங்குவார், அவர் நம்ம உள்ளத்தில் இறங்குவார். பலத்த வழக்கம் போல் ஒரு காற்று வந்துச்சு, எல்லார் மேலேயும் பரிசுத்தாவை இறங்கினான். ஏன் நம்ம மண்டல இறங்க மாட்டேன்றார், நம்ம உள்ளத்தில் ஒருமை வேணும். ஒருமுகத்தோடு ஒரே மனதோடு இருக்குமானா தேவனுடைய கரம் நம்மள இறங்கும். அது ஆண்டு சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 19:19
2: அல்லாமலும்
1: உங்களில் இரண்டு பேர்
2: தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: பூமியில் ரெண்டு பேராது ஒருமனப்பட்டிருந்தா நமக்கு என்ன கேட்குறோமோ பிதாவும் நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம ஒருமை இல்லாமல் மனசு குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம செபம் கேட்கப்படாது. ஒரு மனதோடு உட்கார்ந்துருந்தா கத்தடி நம்ம செபம் கத்துட்ட கேட்கப்படும், கத்தர் நமக்கு உடனே பதில் தருவார். அதுக்கு தான் ஒருமனப்பட்டிருக்கணும். அதான் இங்கேயும் வாசிக்கிற அப்போஸ்தலர் 4:32
2: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
1: ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவங்க அதுக்கடுத்து வாசிப்பாரு,
2: ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும்
1: தன்னுடையதென்று
2: சொல்லவில்லை
1: சகலமும்
2: அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது.
1: அதுக்கடுத்து அப்படி வாசிச்சு
2: கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
1: எப்படி சாட்சி கொடுத்தாங்களா? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
2: அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
1: எல்லார் மேலும் என்னாச்சு? பூரண கிருபை. ஏன்னா அங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒருமலைப்பட்டிருந்தாங்க. அதனால கர்த்தருடைய பூரண கிருபை எல்லார் மேலேயும் உண்டாயிருந்துச்சு. நம்ம ஒருமனப்பட்டிருக்கணும். நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மனசை ஒருமைப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒருமைப்படுத்தும். அது எப்போ ஒருமனை வருவோம்? கத்திரிக்கார நம்மள தங்கியிருந்தா மாத்திருந்தா இப்போதான் நமக்குள்ள ஒருமுகம் வரும். ஆண்டு கேட்கணும், ஆண்டு வரே என் உள்ளத்தை ஒருமைப்படுத்துங்கப்பா, ஒருமைப்படுத்துன்னு சொல்லி கேட்கணும். மொதல் கத்தர் ஒருமைப்படுத்துன்னா கத்தர் என்ன செய்யறா? கத்தருடைய கரந்து அவருக்கு என்ன செஞ்சு ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். ரெண்டாவது ஒருமைப்பட்டிருந்தா பரிசுத்தவனருக்கு மேலே இறங்கினார். இந்த கடைசியை பார்த்தோம், அவங்க எல்லாரும் உருவப்பட்டிருந்தாங்க, அவங்களை பூர்ண கிருபை உண்டாயிருச்சு. மூணாவதாக கர்த்தருடைய கரணம் மேலே இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? எஸ்ரா புஸ்தகம் 8:31.
2: நாங்கள் எருசலேமுக்கு போக
1: முதலாம் மாதம்
2: 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம்.
1: அகாவா நதி போகிறதுக்கு புறப்பட்டோம்.
2: எங்கள் தேவனுடைய கரம்
1: எங்கள் மேல் இருந்து
2: வழியிலே
1: சத்துருவின் கைக்கும்
2: பதவி இருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது.
1: யார் கைக்கு மொதல் என்ன, யார் கைக்கு தப்பிச்சாரா? சத்துருவின் கைக்கும் பதவி இருக்கிற கைக்கும் தப்பிச்சாரு. கர்த்தர் நமக்கு கர்த்தருடைய கரம் நம்மள இருந்தனா நம்மளுக்கு யார் சத்துரு? நமக்கு யார் பேர் சத்துரு? பிசாசு. பிசாசின் கைக்கும் நமக்குள்ள மனிதர்கள் பதவி இருந்தாலும் நம்மளை என்ன செய்யும்? கத்தடி கார நம்மளை தப்பு வைக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும்ப்பா, உங்களுடைய கரம் தங்கியிருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும், உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும், இயேசுவே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தரை கேட்டால் கர்த்தரி கரை நம்மள தங்கியிருக்கும். கர்த்தரை கேட்கணும், ஒரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யாத்திரா புஸ்தகம் 15:6.
2: கர்த்தாவே உம்முடைய வலது கரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது.
1: கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா?
2: கர்த்தாவே
1: உம்முடைய வலது கரம்
2: பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது.
1: பலத்தினாலவா? உம்முடைய கரம், கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா? பலத்தினால் மகத்துவம் நிறைந்திருக்கிறது.
2: கர்த்தாவே
1: உம்முடைய வலது கரம்
2: பகைங்கனை நொறுக்கி விட்டது.
1: கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்யுது? பகைங்கனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துன்னா பகைங்கனை என்ன செஞ்சிடும்? நொறுக்கிடும். நமக்கு பகைஞன் யாரு? பிசாசு. அவன் கையை நொறுக்கி அவனை நொறுக்கிறோம். கர்த்தருடைய ஒரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய வலக்கரை நிறைய மேலே இருக்கட்டும், உங்களுடைய கரம் பார்க்கிங்க நெருக்கட்டும் ஐயா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். முதல் பார்த்தோம் கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சிச்சு? எச்சரமில் தங்கியிருந்தோம்ல, ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். ரெண்டாவது கர்த்தருடைய கரம் நம்மளை தங்கின என்ன செய்யும்? நம்மளை ஒருமைப்படுத்தும். மூணாவது கர்த்தருடைய கரம் என்ன செய்யுது? நம்மளுக்கு சத்துருக்கள் கைக்கும் பதவி இருக்கு கைக்கும் நம்மளை விடி விலக்கி காத்தது. கத்துடி கரம் நாலாவது நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 15-16.
2: இப்போதும்
1: ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை
2: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார்.
1: சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து
2: வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும்
1: பரத்தக்கு எங்கும்
2: வாய்க்கால்களை வெட்டுங்கள்
1: வாய்க்காலை வெட்டுங்கள் 16 அதானா? அது கூட இன்னொரு 17 கூட வாசிக்கலாமா? வாய்க்கால் எங்கும் இந்த இடத்துல முழுவதும் வாய்க்கால் வெட்டுங்கன்னு சொன்னார். அதுக்கடுத்து
2: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்
1: மழையையும் காண மாட்டீர்கள்
2: ஆனாலும்
1: நீங்களும்
2: உங்கள் ஆடு மாடுகளும்
1: உங்கள் மிருக ஜீவன்களும்
2: குடிக்கும்படிக்கு
1: இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரனால் நிரப்பப்படும் என்று
2: கர்த்தர் சொல்லுகிறார்.
1: கர்த்தருடைய கரம் எலிசா மேல தங்கியிருந்துச்சு. அந்த ராஜாக்கெல்லாம் சொல்கிறாங்க, மொறுமொறுக்கிறாங்க, இந்த வனாந்திரத்தை எங்கேயுமே தண்ணி இல்லை, மாவப்பு கையில் தான் உப்பு கொடுக்க தான் ஆண்டர் கொண்டு வந்தாரான்னு மொறுமொறுக்கிறாங்க. அப்போ ஒரு சுரமண்டக்காரர் கூப்பிட்டு வந்து பாதிக்கும் போது எலிசா மேலே என்ன செய்தது? தேவனுடைய கரம் தன் அமர்ந்தது. அப்போ நம்ம கர்த்தருடைய கரம் முதல்ல பார்த்தோம். கர்த்தருடைய கரம் தங்கியிருந்து நமக்கு என்ன கிடைக்கிது? தாய்வு கிடைச்சிது. ரெண்டாவது ஒருமைப்படுத்துச்சு. மூணாவது நம்ம சத்துன் கைக்கும் பதவியில் கைக்கும் நம்மளை விளக்கிடுச்சு. நாலாவது என்ன செய்யுது? கத்தோடி கரணம் மேலே என்னது இறங்கினாருன்னா கத்தோடி கரணம் மேலே இறங்கினா என்ன செய்வோம்? நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நம்ம நீங்கள் நானும் சொல்லணும்னா கத்தர் கரணம் மேலே இருக்கணும். ஆண்டவரையும் உடைய கரையை மேலே இருக்கட்டும், இயேசுவே உடைய கரையை மேலே இருக்கட்டும், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் ஏசப்பா, எனக்கு உங்களுடைய கரையை மேலே இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. கத்தடி நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லி நமக்குள்ள வாஞ்சி வரணும், தாக வரணும். அப்போ கத்தடி கரை நம்ம மேலே இருக்கும். இருந்துச்சுன்னா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். அது மாத்திர தேவனை தரிசிக்கவும் முடியும். எசேக்கியேல் புஸ்தகம் 8:2.
2: அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற
1: ஆறாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே
2: நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் யூதாவின் மூப்பர்கள்
1: எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும்
2: கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது.
1: அப்பொழுது இதோ
2: அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம்
1: அக்கினியும்
2: அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது.
1: அங்கே என்ன செய்யற? கத்துடி காரம் எஸ்ரா தங்கி அவர் என்ன செய்யறாரு? தரிசனம் பார்க்குறாரு. எசைக்கிள் மேலே கத்துடைய கரம் தங்கினால அவர் என்ன செஞ்சார்? தரிசனம் பார்த்தார். முதல் எலிசா மேலே கத்துடைய கரம் தங்கிடுச்சு, அவர் தீர்க்க சொன்னார். ரெண்டாவது எஸ்ரா மேலே எசைக்கு மேலே கத்துடைய தங்கினாலும் எசைக்கிள் என்ன செஞ்சார்? தரிசனம் பார்த்தார். உங்கள் மேலேயும் என் மேலேயும் கத்துடைய கரம் தங்கிச்சுன்னா நம்ம தீர்க்கதரம் சொல்லவும் முடியும், அது மாத்திர நம்ம தரிசனம் பார்க்கவும் முடியும். கத்துடைய கரம் தங்கணும். ஏன் நமக்கு தீர்க்க தரிசனம் வரும்? நீதிமொழி புஸ்தகம் 29:18.
2: தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள்.
1: ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்களா? சீர்கெட்டு போவார்கள். நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாதான் மக்களுக்குள்ள ஒரு உயிர் மீச்சு அடையும். தரிசனம் பார்க்கணும், கத்துட்ட கேட்போம்மா, ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கட்டுமாப்பா. முதல் பார்த்தோம் கத்துடைய தங்க கத்துரு கரம் எஸ்ராமில் இருந்தது, ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ரெண்டாவது கத்துடைய கரம் ஒருமைப்படுத்துச்சு. ரெண்டு நாளாகமா 30:12. மூன்றாவது கத்துடைய கரம் தங்கிச்சு, சத்துருக்கும் கைக்கும் பதிவில் கைக்கும் விலை காத்து கொண்டார். அது மாத்திரல சங்கீத புஸ்தகம் 89:21-22.
2: என் கை அவனோட உறுதியாயிருக்கும்.
1: கத்தர் சொல்ற சங்கீதக்கார பார்த்து, என் கை அவரோட உறுதியாயிருக்கும்.
2: என் புயம் அவனை பலப்படுத்தும்.
1: என் புயம் அவனை பலப்படுத்தும்.
2: சத்ரு அவனை நெருக்குவதில்லை.
1: சத்ரு என்ன செய்ய, கத்துடைய கரம் நம்ம மேல உறுதியா இருக்கும். நம்மள என்ன செய்வது, சத்துரு என்ன செய்ய முடியும், நம்மள நெருக்க முடியாது.
2: நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை.
1: நியாயக்கேட்டின் மகன் அவனை என்ன செய்ய முடியாது, யாரையுமே நம்ம கத்துடைய கரம் நம்மள இருந்தா ஒடுக்க முடியாது. மொத்தம் கத்துடைய கரம் கத்துட்டு கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும், உங்களுடைய கரையை மேலே வேணுசப்பா. மூணாவது கத்துடைய கரை இருந்தால் சத்துர் கைக்கும் பதவியூர் கைக்கும் நம்மளை என்னச்சு விலைக்காக்கும். அது மாத்திர நான்காவது கத்துடைய கரை நம்ம மேலே இருந்தால் தீர்க்கதரிசியெல்லாம் மாற்றுவார். அது மாத்திரல கத்துடைய கரை நம்ம மேலே இருந்தால் என்ன செய்வோம், நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஆண்டு கருத்தில் ஒப்புச்சவும் பண்ணும், ஆண்டவரே உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா, நம்முடைய கரையங்க மேலே இருக்கணும், எங்களுக்கு உதவிச்சின்னு சொல்லி நம்ம கேட்போம்மா. கர்த்தர் நிச்சயம் ஆசீர்விப்பார்.
0: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா?

ஆண்டவரே, உம்முடைய கரையின் மேல் தங்கட்டும், வாய் திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா அப்பா? உங்க கரையின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாரும் கேட்போமா.

போன்றவர்கள் மீது கத்தோலிக்க நாம் இருந்த போது கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தான். போகிற இடத்துல தயவு கிடைக்க தேவக்கரம் நமக்கு அவசியம். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க கரம் என் மீது இறங்கட்டும். ஆண்டவரே எஸ்ரா மீது நெகமியா மீது இருந்த கரம் எங்கள் மீது இறங்கட்டும் ராஜா என்று சொல்லி வாய் திறந்து கேளுங்க. கேட்கும் பொழுது தேவன் நம்மை தொடுவார். அந்த கரை இப்பொழுது நம்ம வந்து அமரும். வாய் திறந்து சொல்லுங்க, உங்க கரம் என் மேல் அமரட்டும். தேங்க்யூ. திருவர் மேல திரும்ப கைகளை வைப்பேன். சிறு பிள்ளை போல தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் மீதும் கரத்தை வைங்க. ரெண்டாவது கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது நம்மை ஒருமுகப்படுத்தும். ஒருமன பாட்டை கொண்டு வரும். குடும்பத்தில், சபையில, ஊழியத்தில் தேவன் நம்மை ஒருமனப்பட்டவர்களாக மாற்றுவார். ஒருமனம் இருக்கும் பொழுது அங்கு ஆவியான சேவாட ஆரம்பித்து விடுவார். ஒரு மனதோடு சீசரில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பினார் என்று நாம் கேட்டோம். பா, எனக்கு ஒரு மனதை தருகிற அந்த கிருபை, உன கரம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி. மூன்றாவது, கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கும். நமக்கு விரோதமாய் பதிவிருக்கிறவர்கள் கைக்கு நம்மை தப்புவிக்கும். எவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அப்படி என்னால் நீங்க இப்ப ஜெபிக்கணும், கர்த்தாவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும், இயேசுவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி நன்றி நன்றி நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லாமா, உங்க கரம் இப்ப என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்க ஆயத்தமாய் இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே தேவனே இப்பொழுது உங்களுக்கு கரம் இறங்கட்டும். ஆமே. எலிசா மீது கர்த்தருடைய கரம் இறங்கின போது அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிய போது கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டது. தேவ தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்ப தாமதமே வாய் திறந்து சொல்லுங்க, என் மீதும் கரம் இறங்கட்டும். ஜீச ஜீச ஜீச ஜீச.

தோன்றுறப்பா. வல்லங்க இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. கத்துடைய வல்ல கரை எங்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவே, உங்களுடைய கரை எங்கள் மேலே இறங்கட்டும் ஐயா. உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா. எங்களை தீர்க்க தரிசியாக மாற்றுங்க. தரிசனம் பார்க்குறவங்களா, எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மோடு இருக்கட்டும் ஐயா. தகப்பனே, உங்களுடைய கரம் தாங்கி வழி நடத்த உங்களுடைய பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரே இயேசப்பா. கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. சிக்கமலை சிக்கமலை ரீக்கமலை ரீக்கமலை சபலபர் ரக்கலபர் ரக்கலவா. ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அக்கினி மலை அது காத்து கொள்ளுங்கப்பா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும். மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்யப்பா. ரட்சிக்க முடியாது செபிக்கிறோம், பரிசுத்தாவில் நிறைக்க முடியாது செபிக்கிறோம், பக்தி வரத்தை தர முடியா செபிக்கிறோம், தேவ கிருவை தேவ பிரசனம் மூட முடியா செபிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்க ஏசப்பா, நோய்களை சுகமாக்குங்க, வலியின் பணமாக்குங்க, மந்திர கட்டி செவனக்கட்டு உடையினு ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும் ஏசப்பா. கண்ணீரை துடைக்கணும் ஏசப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் கெஞ்சுரா. மனதுரிக்க ஆசீர்வதிங்க.

0: பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்ய ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் நீங்கி போட்டு மந்திர கட்டி செவனிட்டு உடைக்கப்படட்டுமையா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் வெற்றி தரும். பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளியாத குடும்பத்தில் சமாந்த தரன் ஐயா. மகிமையான காரியத்தை செய்ய நாண்டவரே அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும். கவலையெல்லாம் மாறணும். பிரச்சனை நீங்கணும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் ஐயா. உங்க நாம் மையப்பட வேண்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை நீங்க செய்ய முடியா செபிக்கிறோம். உள்ளத்திலே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மை செய்ய முடியா செபிக்கிறோம். ரீ பராக்கரவர் ஈ சந்தளக்கரவர் ஈக்கர வரவா. மகிமை மகிமை மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகள் தேவ வல்லமை இறங்கட்டும். தேவ ஞானத்தை கொடுத்துருல ரச்சா. அப்பா எல்லா பிள்ளைகளும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளையும் செபாவி ஊற்றுமையா விண்ணப்பத்தினை ஊற்றுமையா கிருவினாய் ஊற்றும் ஆண்டவரே. உண்மை அண்டி கொள்ளும் யார யார அப்பா உண்மோடு இருக்க எப்போதும் உண்மை போல மாற்றவனை பார்த்து செபிக்கிறோம். உளிஞ்சிற எல்லா மக்களுக்கு வரங்களி வல்லமையில கனிகள் நிரப்போம். துதிக்க செபிக்க உதவி செய்யுங்க. உன்னது பலத்தால் இடக்கட்டுங்க. அக்கீழ மூடிக்கோங்க ஆண்டவரே. கடைசி வினாடியில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருமே தேடக்கூடிய மக்களாக மே அண்டி கொள்ளக்கூடிய மக்களாக உம்மோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகா நம்ம மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுதும் திருவிருந்த ஆராதனை நடைபெறும். திருவிருந்தில் பங்கு பெற நம்மை நாம் அர்ப்பணம் சேம மூலங்கள் படியிட்டு ஆண்டவரே உங்க பரிசுத்தமான சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் உட்கொள்ள பானம் பண்ண என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் நீங்கள் கடந்து செல்லலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ்கார். திருவிருந்தில் பங்கு கொள்கிறவர் மூலங்கள் படியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்.

ஜெபம் செய்வோம். நேரத்தில் கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்ம ஏற்பாடு செய்து ஆண்டவராய் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா நடைபெறுகிற நமது ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியே கர்த்தர் எழுந்தருளும். இந்த கூட்டங்கள் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா, நீர் பிரசன்னராக இருக்கிறீர், நன்றி செலுத்துறோம். உங்க மகிமை எல்லாரையும் மூடுவதாக. இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அப்பா கட்டப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலயமாகும் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்து கட்டப்பட்டு போவதாக என்று நாங்கள் சொல்ல அப்பா ஜெபிக்கிறோம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடமையிலெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வாங்காண்டவரே, தலைவராக இருந்து பொறுப்படுத்து நடத்துங்க. உங்க மகிமை இறங்கட்டும். இடத்தை சுற்றி இயேசப்பா உங்க ரத்தத்தினால வேலையடைப்பீராக, உங்க அக்கினினாலும் ஆவியானவராலும் உங்க பிரசன்னத்தினாலும் வேலையடைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். வந்திருக்க அன்பு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்க மக்களை கொண்டு வரும். எல்லாம் நாம் மகிமைக்காகவே நடைபெறட்டும். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் நாம் மகிமைக்காக நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொறுப்பில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும். மின் கருவிகள் ஒவ்வொன்றிலும் ரத்தம் தெளிங்க ஏசப்பா. தங்கு தடையின்றி இயங்க உதவி செய்யுங்க. எல்லா பொறுப்பை எடுத்துக்கொள்ளும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தாழ்த்தி கொடுக்கிறோம். துதி கன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை மன்றாடி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமான

82 சங்கீதம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? பாருங்க, தேவ சபையிலே தேவன செய்யறாரா? எழுந்தருளி இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம்முடைய சபையில தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் நம் நடுவிலே எழுந்தருளுகிறவர். ஆகவே இந்த நேரத்திலும் நம் எல்லாரும் இணைந்து தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் எல்லாம் பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இப்பொழுது மகிமைப்படுத்தப் போகிறோம்.

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிறான். கூடுவோமா சபையில்? ஆண்டவரே, என் நடுவிலே நீ எப்போது இருக்கணும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கணும்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம இயேசுவை அழைத்திடுவோம். அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே தங்கியிருப்பார். அவர் நம் நடுவில் இருக்கிறார் உண்மை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், எமாவூர் சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களோடு கூட வந்து இன்று இரவு தங்கிருங்கப்பா என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அவர்களோடு கூட சென்று அவர்கள் இல்லத்திலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த இரவு அவர்களோடு தங்கினார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் இயேசு வந்து தங்கணும், இயேசு நம்மோடு கூட இருக்கணும், நம் உள்ளத்தை அவர் ஆட்கொள்ளணும். அதற்காக தான் நம்ம கேட்கணும், இயேசுவே எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதுமே நீங்கள் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. அப்படி அவர் தங்கியிருந்தார்னா வேதத்தில் இப்படியே வாசிக்கிற 132 சங்கீதத்தை வாசித்து பாருங்க. 132 சங்கீதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. 132 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க போறோம். பாருங்க அவர் சொல்கிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன். அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே கர்த்தர் நம் நடுவில் தங்கியிருந்தார்னா நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அவர் திருப்தி ஆக்குவார். அதுக்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதுமே நீங்கள் எங்களுக்குள்ளே தங்கியிருக்கணும். அவர் வந்துட்டார்னா நம்ம குறையெல்லாம் நிறைய வாங்கி விடுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? தேங்க்யூ லார்ட். வாசிங்க பார்க்கலாம், 23 சங்கீதம் 1 2 வசனத்தை வாசிப்போமா? பாருங்க, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்புறம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன செய்கிறாரா? அவர்ந்த தண்ணீரண்டே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன். தாழ்ச்சி வராது, குறைவுகள் ஒருவது போல் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். இணைந்து பாடுவோமா? தேவ பிதா எந்தன் மேய்ப்பன் நல்லோன்.

ஹல்லேலூயா. சங்கீதகரன் வாஞ்சையெல்லாம் பாருங்க, கடைசியாக சங்கீதம் முடிக்கும் பொழுது முடிக்கிறார் பாருங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஏக்கம் இல்லாதவா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களா நிலைச்சிருக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் தேவைதான். வீடு வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், வியாபாரம் வேணும், படிப்பு வேணும், எல்லாவற்றுக்கும் இல்லை தேவ கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் இருப்பது தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாஸ்து பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு. நான் எப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நம்ம என்ன சொல்றோம், நான் அப்படி இருக்கிறேன், அதனால இருக்கிறேன், இதனால இருக்கிறேன்னு சொல்றோம். ஆனா அவர் சொல்றாரு பாருங்க, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம் பாருங்க. ஆகிலும் நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு, தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் ஒருவேளை தேவையாக இருக்கலாம். பணம், பொருள், அறிவு, ஞானம் எல்லாம் ஒருவேளை தேவைப்படுதா இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னது சொல்லுங்க, என்னது வாய் திறந்து சொல்லுவோமா சொல்லுங்க. அந்த கிருபை நம்ம மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அதான் ஆதி பக்தர்லாம் கத்தட்டவன் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. நமது கிருபை அப்படின்னு சொல்றதுக்கே வாயில கஷ்டப்படுறோமே, எப்படி கிருபை கொடுப்பாரு. எல்லாம் சொல்லுவோமா, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு என்ன தேவை, தேவ கிருபை நமக்கு தேவையா. கத்திர சொல்லணும், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும். எழுந்து நின்று கேட்கலாமா, சங்கீதகனுடைய வாஞ்சையை பார்த்தீங்களா, நான் இருப்பது தேவ கிருபையிலே நான் இருக்கிறேன். பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும் ராஜா. எல்லாம் எழுந்து நின்று கத்தட்டு அந்த கிருபைக்காய் நாம் கேட்க போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்போமா, அந்த கிருபையினால் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாற்று ஆண்டவரே. அதை திறந்து சொல்லுவீங்களா, நன்றி ராஜா. உங்க மகா பெரிய கிருபையின் உள்ளத்திலே தாரு ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம், கிருபையான உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க தான் கேட்கணும், நன்றி ராஜா. தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா, அந்த கிருபையினால் என் உள்ளத்தை நிரப்புவீராக. இன்றைக்கு உங்க பிரசனத்தாலே என் நிரப்புவீராக ஆண்டவரே, உங்க மகிமையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. கேளுங்க, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூ லார், நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார், என்னை நிரப்பும், உங்க மகிமையினால் நிரப்பும். எந்த அளவுக்கு நீங்க கேட்கறீங்களோ, கூப்பிடுகிறவர் மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா. அவன் பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து கேட்கலாமா. நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொன்னார். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குறவர். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா. நீரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, நீர் இல்லாம என்னால் வாழ இயலாத ஆண்டவரே. வாய் திறந்து சொல்லி எனக்குள்ள கடந்து வாங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க குருவை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அன்னை மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபையினால் தான் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறோம் என்ற பவுல் சொல்லுகிறார். இந்த கிருபையினால நீதிமானாய் மாற்றும் இயேசுப்பா. உங்க ரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

நாட்களை பிறகு மீண்டுமாக கத்தருடைய பரிசுத்த நாளிலே கத்தரை ஆராதிக்க கத்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கைகளை தட்டி வாய் திறந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை கத்தர் நீக்கி போட்டதற்காக சொல்லுங்க நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, மே ஆராதிக்கிறோம். உள்ளிருதயத்தோடு கத்தரை துதிப்போம், சத்தத்தை உயர்த்தி நாம் துதிப்போம். தேங்க்யூ லார்ட். ரீகாபா தோகாபா லிசிரிபா லாபாரபா. நன்றி. சங்கீதகாரன் சொல்லு, முழுத்தோடு கத்தரை துதிக்கிறேன், நாம் முழுத்தோடு துதிப்போமா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கூப்பிடுங்க ஆவியானவரே. ரீகாபா தோ, உமக்கு மகிமை செலுத்துறோம். சுகம் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை

அப்படியே ஆவி நிரம்பி சத்தத்தை உயர்த்தி நல்ல கத்தர் கொடுக்கிற வாசல பேசி ஓ ரிகாவா தோராபா லாசா தாராபா துதிங்க துதிங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க கண்ண மூடி வாய் திறந்து கூப்பிடு ஆவியானவரே என் நிரப்பும் அண்ணன் கூப்பிடுங்க. ஆவியானவரே நிரப்பும் ஐயா சொல்லுங்க பரிசுத்த ஆவியனுக்குள் வாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூப்பிடுங்க.

0: இறங்குவீராக. கூப்பிடுங்கள், கூப்பிடுங்கள், நிரப்புவீராக. வனாந்தரமான எங்கள் வாழ்க்கை வயல்வெளியாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நிரப்புங்க தேவை கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. கபரி கபரி கபரி கபரி கபரி கபரி கபா நன்றி ஓடுமை கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா கெஞ்சிரப்பா ரீக்கபா பரபலபா உரிவீர பரபா ரீபீரி வீர பரபா ரீபீரி வீர பர பர பரபரபா மகிமை மகிமை மகிமை மகிமை சீச சீச சீச சீச வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா வானாதி மாணவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சிக்கப்பல சிக்கப்பல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபலபா சிக்கப்பல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபலபா ரீபிக்கபலபர் பிரி பிரி பிரி வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா அக்கினி அக்கினி அக்கினி பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர பர
0: ரபா ரீசேதேரி பிலபா அவனவரேமே ஆராதிக்கிறோம். பரிசுத்த பிதாவேமே ஆராதிக்கிறோம். குமாரனா இயேசுவேமே மகிமைப்படுத்துகிறோம். மகிமை உமக்கே துதி புகழ் மகிமை அப்பா. ஓ ரீகாபா தூராபா லீபா சாதா ராபா லாக ராபா ராபா நன்றி ராஜா நன்றி.

0: தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஹோலி கோஸ்ட். நன்றி இயேசப்பா, உமக்கே குமார் நான் இயேசு நாமத்திலே துதித்து போற்றி வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேர தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். குறிப்பு சொன்ன உடனே முன்பாக கடந்து எதற்காய் சொல்கிறார்களோ அதற்காக மாத்திரம் பாரத்தோடு ஜெபியுங்கள்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க போறப்ப எங்களுக்கு கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக நிரப்புங்க. எதற்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லித்தாங்க. அவங்க நாம் மகிப்பிடட்டும். யாசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. மொதல் குடிக்கிற மக்களை ரட்சிக்கப்படணும், போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க இயேசு அறிஞ்சிக்கணும். இயேசப்பா அவங்க இயேசுப்பா சீனுள்ள தேவனை அறிந்து அவங்க விசுவாசம் வைக்கணும். அவங்க அந்த காரியத்தில் அவங்க விடுதலை பெறணும். அதுக்காக சாம் பண்ணலாம்.
2: ஸ்தோத்ரேசப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குடிக்கிறாங்களே ஏசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி அதுல இருந்து வர முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ எங்களோட வாலிபர்கள் அப்பா அடிமைப்பட்டிருக்கிறாங்களேப்பா ஆண்டவரே. ரோட்டிலையும் ஆண்டவரே எங்க நினைக்கிறாங்களே ஆண்டவரே, நேதான இல்லாமல் படுத்து கடக்குறாங்க ஏசப்பா. தேவனே மனம் இறங்குவீராக ஏசப்பா. எங்க தேசத்துல குடிக்கிறதான எங்களோட சகோதரர்களை நீங்க எப்படியாச்சும் ரட்சிக்கணும் ஏசப்பா. போதை பொருளுக்கு எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா. தேவனே அவர்களை விடுதலை செய்யுங்க. எத்தனையோ பேர் அதுல விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்க குடிக்கிற சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும். போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறதான எங்களோட சகோதர சவில தூக்கி எடுங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் எந்த இடம் ஆண்டவரே இல்லாதபடி ஆண்டவரே அப்பா அம்மா எங்க விழுந்து கிடக்குறாங்க ஏசப்பா. தேவனே அப்பா இறங்குங்க ஏசப்பா. இந்த போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்களை விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த போதையை தூண்டுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க பெரியவர்கள் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்பெடுத்து காத்து கொள்ளுங்கப்பா. துதி கண்ண மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம். மந்திராதிகளா ரட்சிக்கப்படணும், மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படணும். மந்திராதிகள் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனை மந்திரவாதிகள் இருக்காங்க, அவங்கெல்லாம் இயேசு அறிஞ்சிக்கணும். மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படும், அவங்கள ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டு விசுவாசம் வச்சு ஆண்டு பிள்ளையா மாறணும். அதுக்காக சாம்பல்லாம்.
3: ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமியும் நன்றியோடும் துதிக்கிறோம். தகப்பிலே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. என்னை பிரஸ்துத்தப்படுத்த முடிக்காம செபிக்கிறோம். ஜபாபின் நிரப்புங்க ஏசப்பா. விண்ணப்பத்தை நாவிலிருந்து நிரப்ப முடிக்காம செபிக்கிறோம். போராடி செபிக்கூட ஜபாபி என்னக்குள்ள நீங்க ஊற்ற முடிக்காம செபிக்கிறேன் சப்பா. இந்த வேலையில கூட தகப்பிலேயும் துதிக்கிறோம். எங்க தேசம் முழுதுமா இருக்கும் தகப்பினை ஒவ்வொரு மந்திரவாதிகளும் ஏசப்பா. மன திரும்பி ரட்சிக்கப்பட நீங்க உதிச்ச முடிக்காம செபிக்கிறோம் தகப்பினே. எங்க உட்கார்ந்து மந்திரங்களும் செய்யறாங்களோ தகப்பனே, அந்த ஆத்து மக்களை நீங்க சந்திப்பீராக ஏசப்பா. எங்க தேசத்துல ஒரு மந்திரவாதிகள் கூட இருக்கவே கூடாது ஏசப்பா. எல்லாம் மன திரும்பி ரட்சிக்கப்பட தகப்பனே, உண்மை ஏற்றுக்கொள்ள கூட கிருபி அவங்களுக்கு தருமடிக்காம செபிக்கிறோம் அப்பா. முக்க சுத்திரிக்கிற மேசப்பா, நன்றியோடும் துதிக்கிறோம் தகப்பனே. அதுபோல ஏசப்பா மந்திரங்கள் செய்யறதுக்காக தகப்பனே பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க ஏசப்பா. அந்த ஆத்து மக்கள் எப்படியாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் மேசப்பா. எத்தனையோ குடும்பங்களுக்கு மந்திரங்கள் செய்து தகப்பனே எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா சீரழிஞ்சு போறாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க கிருபியாக இறங்க மடிக்காம ஜெபிக்கிறோம். அந்த மந்திரங்கள் செய்யறதுக்காக போற ஆத்து மக்களை தகப்பனே நீங்க சந்திக்க மடிக்காம பார்த்தவங்களும் ஜெபிக்கிறே தப்பா. அவங்க உள்ளங்களை மாற்றும் தகப்பனே. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு முயற்சிக்கொள்ள கிருபி ஏசப்பா. அவங்களுக்கு நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம். அவங்க பணங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு போனேசப்பா. அவங்க எண்ணங்கள் எல்லாம் முடக்கி போட மடிக்காம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க சோத்திரம் எல்லாவற்றிலும் விடுதலை தந்த ஏசப்பா, இந்த மந்திரோடு முழுவதுமாக மன திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா, உங்க நாம மட்டும் மகிமைப்படணும் ஏசப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேற்று குழந்தைகள் பரிசுத்த பிதாவே.
1: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம முதலமைச்சருக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா மாநில முதலமைச்சருக்காகவும், நம்ம பிரதமருக்காக, எல்லாருக்கும் அவனை வச்சு போகணும். அவங்கள ஆண்டு வரைஞ்சிக்கணும். அவங்க மேலே தேவனுடைய பிரசனை இருக்கணும். அவங்க போக்கியில் வரத்துலையும் தேவனுடைய பாதுகாவல் இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்து விற்று வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்து விற்றுமே இருக்கக்கூடாது. அவங்க போக்கியில் வரத்துலையும் தேவையில்லை. அவங்களை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம வச்சு போகணும்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமே சப்பா. கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்துக்காம கோடான கோடி நன்றியே சப்பா. இவ்வேளையில எங்களை ஆராதிக்க கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டி வைத்தீரே, அதற்காக நன்றியே சப்பா. அதே போல எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்டில் உள்ள முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா கர்த்தாவே. அப்பா அவங்களை போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதான வேலையில் ஆண்டவரே, அவங்க கண்ணும் கருத்துமா இருந்து ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஞானத்தை தாங்க ஏசப்பா. உமை கேட்டவர்களாக எல்லாரும் மாறணும்ப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. உமது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே, அவங்க எங்கெங்கெல்லாம் செல்றாங்களோ அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவரே பாதுகாப்பா, அவங்களோடு கூட இருக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஏற்ற ஞானத்தை தந்து அப்பா நீங்க காரியத்துல உண்மையும் உத்தமமாய் நடக்கணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. அங்க வீட்டார்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா உண்மையை சேவிக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு ஏசப்பா. அப்பா நீர் ஒருவரே உயிர் உள்ள தேவன், உன்னத தேவன் என்று உணர்ந்து கொள்ளணும் ஏசப்பா. அவர்களெல்லாம் நீங்க ரட்சித்துக் கொண்டு அப்பா அதிகாரிகளை ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு உங்க பக்கமாய் திருப்பிக் கொள்ள போறதுக்காக நன்றி. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கே குஜியும் நல்ல பிதாவே.
1: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, நம்ம தேசல் நம்ம தேசம் மாத்திர எல்லா தேசலுக்கு எல்லா தீவிரவாதிகளும் ரட்சிக்கப்படணும். அவங்க நாட்டை எந்த விதத்திலையும் நாட்டை பழகிருக்க கூடாது. எல்லா தீவிரவாத ரட்சிக்கப்படணும். யாருக்கு அவங்க தீவிரவாதினாலும் எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாது. அதுக்காக சம்பணும்.
5: பரிசுத்தமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ராஜா, சர்வ வளமுள்ள தேவனே, கொடுத்த விண்ணப்ப தம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆமென். தேசம் முழுவதும் இருக்கிறதான துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தீவிரவாதிகளை கத்தர் முழுமையா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்க மேல உங்க ரத்தத்தை தெளிங்க. மனுஷன் முகத்தப்பாப்பா, நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. அவங்களோட இருதயத்துல அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போக ஜெபிக்கிறப்பா. அவர்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம். அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு வேரோட பிடுங்க படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீரே பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. அவங்க நாளை எங்க தேசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க தான் பாதுகாக்கணும் ஆண்டவரே. உங்க ரத்தத்தை தெளிங்கப்பா. தீவிரவாதினால யாருக்கு எந்த ஆபத்தும் வராதபடி இயேசுவின் நாமத்தினால பாதுகாத்துக்கணும். தேசம் முழுவதும் உங்க ரத்தத்தை தெளிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு பக்கம் அப்பா நிலச்சொன்னால, ஒரு பக்கம் தீயினால, ஒரு பக்கம் ஆண்டவரே எதிர்பார்க்க முடியாத பேர் அழிவு ராஜா. இது நிமித்த இந்த தீவிரவாத கரங்கள் ஓங்க விடாதபடி அந்த கரங்களால கத்தர் முடக்கும்படி ஜெபிக்கிற ராஜா. தேவன் கிரியை செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உண்மை நான் துதிக்கிறேன், போற்றி வாழ்த்துகிறப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் பரிசுத்த ஜீவனுள்ள பிதாவே.
1: ஸ்தோத்திராண்டு உரிமை எங்கள் சிவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே. ஸ்தோத்திரம். பாப்கானிஸ்தான் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோமையா. இந்த மக்கள் ஆண்டவர் அப்பா, அப்பா கிட்னி விற்று சாப்பிட்றாங்களோ அப்பா, எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவர். பிள்ளைகளை விற்கிறாங்க ஆண்டவர். ஐயா அந்த மக்களுக்கு இறங்க வேண்டுமாய் செவிக்கிறோம். அவங்களுக்கு பஞ்சத்தை நீக்கிப்பட முடியாது செபிக்கிறோம். ஆப்கானிஸ்தான் மக்கள் ரட்சிக்கப்பட முடியாது செபிக்கிறோம். பரலோத்துக்காரன் வையா அப்பா, அந்த மக்களுக்கு கண்ணீரை துடைக்க வேண்டுமே. 5 கோடி ஜனங்கள் இருக்காங்களப்பா, பஞ்சத்தினால கஷ்டப்படுறாங்களப்பா. அவங்க பஞ்சங்களா ஆண்டவரை நீக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர வேண்டும் அப்பா, பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் ராஜா. மனம் இறங்க வேண்டும் அப்பா, அந்த மக்களுக்கு மனம் இறங்க வேண்டுமே. அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டுமே, கவலையில்லா மாற்ற வேண்டும் அப்பா. சிலோன் மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், அவங்களுக்கும் ஆண்டவரே மனம் இறங்குமையா, மனம் இறங்குமையா. அவங்களையும் கர்த்தாவே கண்ணுக்கி

0: இயேசுவே, எத்தனையோ பேர் உதவி செஞ்சாலும் அந்த உதவி எவ்வளவு நாள்பா கிடைக்க முடியும்? எவ்வளவு நாள்பா அதை வச்சு சாப்பிட முடியும்? என் தகப்பனே, நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா, நீங்க இறங்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே, மீ துதிக்கிறோம் அப்பா. சிங்களர்கள் மூத்தமா எத்தனையோ ரத்தம் சிந்தது ஆண்டவரே. தமிழர்கள் மூத்தமா எத்தனையோ ரத்தம் சிந்திச்சு ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற சிங்களர் எல்லாம் பாதுகாக்கணும் ஐயா, பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே, அங்க இருக்கிற அப்பா, அப்பா தகப்பனே, தகப்பனே அப்பா, அங்க இருக்கிற அப்பா தமிழர்களாம் பாதுகாக்கணும் ஐயா. அங்க இருக்கிற முஸ்லிம் மக்களை எல்லாம் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா, எல்லா மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். பஞ்ச நீங்கி போன ஆண்டவரே, நீங்க நீக்கினாதான் நீக்க முடியும். எத்தனை பேர் கொடுத்தாலும் எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே அது அப்பா, எவ்வளவு நாளைக்கு அந்த சாப்பாடு கிடைக்க முடியும் ராஜா? என் தேவனாய் கத்தாவே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு நீங்க இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க அப்பா. நீங்க எப்படி செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் ரட்சிக்கப்படணும். இந்தியா தேசத்தில் இருக்கப்பட்ட எல்லா சேனல் ரட்சிக்கப்படணும். இங்க இருக்கப்பட்ட அப்பா, அந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரே இருக்கவே கூடாதப்பா, இருக்கக்கூடாது ராச்சா. கெஞ்சிரும், கெஞ்சிரும், கெஞ்சிரும் ஐயா. கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா. உமைக்கரான் அந்த வைரஸ்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்க ஒருவர் தான் விடுதல் தர முடியுமையா? எங்கள் பாவங்கள் மிகுதி அப்பா, எல்லாவற்றையும் மன்னிமையா. என் பாவங்கள், எங்கள் தேசத்தின் மக்களுடைய பாவங்களுக்கு, சபை மக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது இறங்கி ஆண்டவரே அப்பா, அந்த உமாக்கரான் வியாதி அப்பா, கொரோனா கொள்ளை நோய், என்னென்ன வியாதி இருந்தாலும் அப்பறப்படுத்த உமால முடியுமையா? நீ சொல்லாக நீ கட்டளை நிற்குமையா? ஆண்டவரே, எங்களுக்கு இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. எங்க தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், முடிப்பிலையாய் மாத்திக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: உட்கார்லாம். வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக எபிரேயர் நிருபம், எபிரேயர் 13 அதிகாரம். எபிரேயர் 13 அதிகாரத்தை முதல் திருமறை பாடமாக வாசிக்க போகிறோம். சகோதரிகள் வாசிக்கலாம். திருமறை பாடம் வாசிக்கிற கவனத்திற்கு பிழை இல்லாமல் நீங்கள் வந்து வாசிக்கணும். வாசிக்கிறன்னு வாசிக்கக்கூடாது. யார் வாசித்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும். அது வாசிக்கும் பொழுது தான் அது அர்த்தங்கள் மாறாமல் இருக்கும். இப்போ கர்லத்து வேத பாடம் வாசித்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் முக்காலிட்டுக் கொள்வது அவலட்சணமாக இருக்குமோ அப்படின்னு பவுல் கேட்குறாரு. இவங்க வாசிக்கிறது அவலட்சணம் இருக்குமே அப்படின்னு, அந்த மோவ மேயின்னு வாசிட்டாங்க. அது எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு, லட்சணமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் வாசிட்டாங்க. அப்போ அந்த மா மோ கால் இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வாசி தட தடன்னு வாசிடாதீங்க. நிறுத்தி நிதானமாக என்ன போட்டிருக்குது, கண்பார் கண்ணாடி போடுங்க. அப்புறம் கண்ணாடி சரியாக தெரியலையா, போட்டு வாசிங்க. இப்போ எங்களுக்கும் சில டைமில் அங்கே தான் செய்கிறது. இப்போ வேத பாடது தான் வாசிக்கணும். வாசிக்க வரணும் நல்ல கவனமாக, தெளிவாக என்ன வார்த்தை போட்டிருக்கிறது அந்த வார்த்தை கரெக்டாக உச்சரித்து தெளிவாக வாசித்தா. எத்தனை படிக்க முடியாதுங்க இருக்கிறாங்க, நிறைய மக்கள் கேட்குறாங்க, அதை நீங்கள் தான் கரெக்டாக வாசிக்கணும். வாசிக்கிற தவறில் யார் வேண்டுமானாலும் வந்து வாசிக்கலாம். ஆனால் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கூட அறிவுறுத்துகிறோம். முதலாம் திருமறை பாடம் வாசிங்க, எபிரேயர் 13 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம்.

வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் எபிரேயர் எழுதின புஸ்தகம் அதிகாரம் 13. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை,

0: உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியங்கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சியுள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் என்பதே ஆமீன். பாடம் முடிந்தது.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம். சகோதரர்கள் யாரும் வந்து வாசிக்கலாம். மார்க்கு 13 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மார்க்கு 13 அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுப்பார்கள், நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள், என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள், சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்பு கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும் போது, யுதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாரி காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததும் இனிமேலும் சம்பவியாதமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்தராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள், ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் வீழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கும் கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 13வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். எழுதல் இருக்கலாமா? சங்கீத புஸ்தகம் 13வது அதிகாரம். பதிமூன்றாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஆமென். உட்கார்லாம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி காலை 6:30 மணி அளவில் நமது ஜெப வீட்டில் மாதத்தில் முதல் நாள் காலை ஆராதனை நடைபெறும். காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் நமது ஜெப வீட்டில் காலை ஆராதனை மாதத்தின் முதல் நாள் ஜெப கூட்டம் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த ஒரு மணி நேர ஜெபத்தில் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அதே போல வெள்ளிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும் உபவாச ஜப கூட்டம் நம்முடைய ஜப வீட்டில் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆகவே இந்த கூட்டங்களிலே நீங்களும் பங்கு பெற அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம். ஆகவே திருவிருந்த ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். ஆகவே திருவிருந்திற்காகவும் சபையா நீங்கள் ஆயுதத்தோடு கூட கடந்து வாருங்கள். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்த ஆராதனையாக இருக்கும். ஆகவே அதற்கேற்ற ஆயுதத்தோடு நீங்கள் கடந்து வர அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சேர்ந்து வந்து ஆடவர்கள் சகோதரர்லாம் சேர்ந்து வந்து வாகத்துல ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். சகோதரிமார்களா, நீங்கள் தாய்மார்லாம் கடந்து வந்து தாய்மார் கூட்டம் நல்ல ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தேசத்திற்காக ஊழியங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள்லாம் நீங்கள் கடந்து வந்து குழுவாக சேர்ந்து ஜெபிக்கலாம். வாலிப சகோதரிகள் எல்லாம் கடந்து வந்து நம்ம தேசத்திற்காக நம்முடைய ஊழியங்களுக்காக எல்லாம் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கலாம். அதுமாதிரி வாலிப சகோதரர்கள் எல்லாம் கடந்து வரலாம். இப்படி நாம் நம்முடைய ஜெபங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க முதலாவது எழுப்புதல் என்பது நம்முடைய நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள அந்த எழுப்பதை துவங்க வேண்டும். அல்லேலூயா. எழுப்பதில் இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து வருவதில்லை. எழுப்பதில் என்பது எங்கே வரணும்? முதலாவது நம்முடைய நமக்குள்ள எனக்குள்ள எழுப்புதல், உங்களுக்குள்ள எழுப்புதல், நம்முடைய குடும்பத்துக்குள்ள எழுப்புதல், நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சபையில் எழுப்புது. இந்த எழுப்புதல் வருமுன்னு தான் இந்த எழுப்பது என்னாகும், அப்படியே எல்லாரையும் பற்றி பரவி பிடிக்கும். சார்ஸ் பின்னி வாழ்க்கையில் ஒரு எழுப்பது வந்தது. ஒரு வழக்கறிஞர் அவர், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர், ஆண்டவர் ஒருவேளை அவர் பெயர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் கர்த்தருக்குள் இல்லாமல் இருந்தார். அவருக்காக அநேகர் பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு நாள் சார்லஸ் பின்னியை ஆண்டவர் தொட்டார். அவர் தொட்ட உடனே அவர் ஒரு நாள் அவர் மனம் திரும்பி எச்சரிக்கப்பட்டு மாத்திரமில்லை, அதற்கு பிறகு அவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காட்டில் போய் அவர் உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஆவியானவர் அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். எதுவரையும் தெரியுமா? ஆண்டவரே போதும், இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்று அவர் கதறி கூச்சல் போடக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு அவர் மேல் இறங்கியது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்னன்னா, அவர் எங்கு போனாலும் மக்கள் அவரை பார்த்த உடனே முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் யாருக்கு சத்தியம் சொல்றதில்ல. ஒரு இடத்துல ஒரு பத்து பேர் ஐந்து பேர் இருக்கிற இடத்துல போய் அவர் நின்ற உடனே, அவர் பார்த்த உடனே மக்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்துருமா, எல்லாம் முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம், கதற ஆரம்பித்து விடுவாங்களாம். ஒரு முறை ஒரு தொழிற்சாலைக்கு அவர் ஒரு அலுவலாய் அவர் சென்ற பொழுது அவரை பார்த்த உடனே சில சகோதரிமார்கள் அவர்களை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் திரும்பி அவர்களை பார்த்த உடனே, அவரை தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்குள்ளிருந்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த பெண்களை தாக்க ஆரம்பித்தது. எல்லாம் முழங்கால் போட்டு கதறி தன் பாவத்தை அறிக்கிட்டு கர்த்தருக்குள் வர ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அவர் ரயிலில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியேட்டி பார்த்த நிறைய மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் கிராமங்களிலே. அவர் கரங்களை அசைத்து கொண்டு போனார். அவர் எங்கெல்லாம் எந்த ஊர்வலையெல்லாம் கரங்களை அசைத்து போனார், அந்த இடத்தெல்லாம் தேவ வல்லமை இறங்கியது. ஹலேலூயா. மக்கள் குவியலுக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் எழுப்புதல். ஹலேலூயா. அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த எழுப்புதல் எவ்வளோ பெரிய தேசத்தை பற்றி பிடித்தது. இன்றைக்கு அந்த எழுப்புதல் நமக்குள்ள வரணும். ஆமேன். ஆகிய வந்து ஜெபிங்க, அக்காமா இருக்கிறாங்க அவனோடு இணைந்து ஜெபிங்க, அடுத்தது தனியாக ரெண்டு பேர் மூன்று பேர் நான்கு பேர் கூடி தேசத்திற்காக நம் ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அடிக்கடி ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்தினால நம்ம தேசத்தை மூட வேண்டும். ஹலேலூயா. அப்போ இனி ஒரு நாட்களில் எல்லா கொலை நோயும் மேற்கொள்ள முடியும், பஞ்சங்களையும் மேற்கொள்ள முடியும். நம்ம இந்த திறப்பின் வாசல் இருக்கிற சமயத்திலே நம்ம அப்படியே அமைதியாக இருந்தோம்னா அதனால தான் அடிக்கடி நமக்கு ஜெபிக்க முடியாது, அப்படிக்கு தடை வந்து விடுகிறது. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹலேலூயா. ஆகவே சபையை புரிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். யார் பாடுறா இன்னைக்கு? யார் பாடுறா? யாரும் பாடலையா? சரி, நம்ம பாடுறீங்களா? வாங்க.

0: அறிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே ஜெபிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எல்லோருக்கும் பல மடங்காக நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. குடும்பங்களில எந்த குறையும் வராதபடிக்கு எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்படி செய்யப்போகிற தைக்கா கிருபிக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: ஆமென், ஆமென். அதே போல நமது ஊழியங்களை தாங்கி வருகிற பலர் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில மாத்திரமல்ல, பல இடங்களில் இருந்தும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்குகிற குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? அது நேரம் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ எல்லா, நல்ல வாயிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைகளுக்காக ஜெபிங்க. பிரைஸ் அல்லாஹ். நன்றி, நன்றி, நன்றி. தகப்பனே உம்மை துதிக்கின்ற ஆண்டவரே, இந்த வேலையிலும் கூட அம்மா நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வருகிற அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் உம்மால் ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் இரத்தத்தினால் மூட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை ஊழியங்களுக்கு கொடுத்து வருகிற அன்பு குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவராய் கர்த்தத்தாமே மனதுருகி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் நிறைவை தருவீராக, அவர்களை திருப்தி ஆக்குவீராக, செழிப்பை கொடுப்பீராக, முன்னேற்றங்களை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. எல்லாருக்கும் வேண்டி எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்தும், கனப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த தீங்கும் யாரையும் அணுகாதபடிக்கு அப்பா ஊழியத்தை தாங்குற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. அதே போல ஒன்றாம் தேதி நம்முடைய பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுக்காக நம்ம ஜெபமான போகிறோம். எல்லா கல்லூரிகள், எல்லா பள்ளிகள் எல்லாம் இந்த ஒன்றாம் தேதி திறக்க இருக்கிறது. ஆகவே அதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். ஒருவர் யாராவது வந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகணும்ப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. யாரும் படிக்கிற பிள்ளைங்க யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகணும், எங்களுக்கு அறிவு உண்டாகணும், எங்களுக்கு கிருபை உண்டாகணும், எங்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும் ஆண்டவரே. அப்பா எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகள் யாராவது முன் வந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். நமது பிள்ளைகள் மீது கத்துடைய கரம் இறங்கட்டும். யாராவது சிறு பிள்ளை வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? யார் வரா? வாங்க பார்க்கலாம், வந்து சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். ஆ, ஜெபம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜெபிங்க. நம்ம அன்பான மாணவ மாணவியிற்காக எல்லாம் வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? எல்லாம் ஜெபிங்க.
2: ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா எப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒன்னாம் தேதியிலேருந்து எல்லா சிறு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எந்த சிறு பிள்ளைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா போகும்போது வரும்போது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா எந்த பாதிப்பும் எந்த சிறு பிள்ளைகளையும் தொடக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா சாத்தான் எந்த சிறு பிள்ளைகள் மேலேயும் கை வைக்க கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கூட உங்களோட தூதர்களை நீங்க வைங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. எப்படி நீங்க செய்ய போற தயவு காக்கிறப்பேக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் தூய்பிதாவே, ஆமென்.
0: கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கேம்ஸுக்கு ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமல் நம்ம பிள்ளைகளை ஆண்டு விடுவிக்கணும் ஆண்டவரே. இந்த கேம்ஸுக்கு அடிமையான பிள்ளைங்க, நேற்று நியூஸ் பார்த்தீங்கல்ல, ஒரு பையன் பப்ஜி கேம் விளையாண்டவனை தாய் கண்டித்ததற்காக அவங்க வீட்டில் இருந்த துப்பாக்கி எடுத்து தாயை சுட்டு கொண்டுட்டான். பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான கொடூர காலமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் இந்த கேம்ஸ் விளையாடுவது இப்படிப்பட்ட இந்த செல்ஃபோன்லேயே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை ஆண்டு விடுவிக்கணும். அதுக்கு அடிமையாக கூடாது. அதே பெற்றோர் வந்து பிள்ளைகள் ரொம்ப நம்பி அப்படியே பிள்ளை அப்படியே அப்படின்னு பிள்ளை பெற்றோர் வந்து நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பெற்றோருடைய ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, பெற்றோருடைய ஒரு அறியாமை என்னென்னா, பிள்ளைகள் மேலே அப்படியே ஒரு பெரிய நம்பிக்கை, ஏன் பிள்ளை செய்யாது, ஏன் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிறேன். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளோ பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி, கேம்ஸுக்கு அடிமையாகி அவங்க மனநிலை பாதிக்கப்படுற லெவலில் இருக்கிறாங்க. பெற்றோர் கவனம் செலுத்துறதில்லை அவங்க மேலே, ஏன் பிள்ளை செய்யாத நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. மலமாறு நம்புறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க, இந்த கேம்ஸ்ல இருந்து எங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது பெற்றோர் ஒருவர் வந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, கேம்ஸ் கடுமையான பிள்ளைகள்லாம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். பெற்றோர்லாம் உங்க பிள்ளைகள் மேல கை வச்சு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க. தேங்க்யூ லா, நன்றி.
3: ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாருங்க சப்பா, அண்டு இந்த செல்போன்ல அடிமே அண்டு சப்பா, எந்த நேரமும் அண்டு சப்பா செல்போனே நோண்டிட்டு இருக்காங்க. பெற்றோர்ட்ட மழப்பாம சோத்திர முகம் கொடுத்து பேசுறது இல்ல சப்பா, அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் தெரியறது இல்ல சப்பா. அண்டு இந்த செல்போன் அண்டு சப்பா கேம்ஸுக்கு அடிமை அகற்றி போடுங்க, உணர்வுள்ள இருதயத்தை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம், இந்த செல்போன் கடுமையா இருக்கிற பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீங்க தொடுங்க சப்பா. அவர்களுக்கு அந்த ரத்தத்தை சிந்திருக்கீங்களே சப்பா, அந்த சிலுவையின் ரத்தத்தை அந்த பிள்ளைகள் மீது ஊற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். அவர்களை வஞ்சிக்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. உங்க ரத்தம் தெளிங்க சப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆளுகை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். கத்தாவே சோத்திரம், அந்த மனநிலையில தேவனே சப்பா, அந்த இருதயங்களை கெடுக்கிற பொல்லாத நாமத்துல கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி செபிக்கிறோம். நீங்க விடுதலை செய்யாவிட்டால் யார் விடுதலை செய்ய முடியும் சப்பா? அந்த பிள்ளைகளை நாமத்துல அந்த காரியத்துல இருந்து விடுதலை செய்வீராக சப்பா. செல்போன் நோன்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் ரட்சிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அன்றே கேம்ஸுக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாமத்துல விடுதலை செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிங்க. ஒரு பிள்ளைகளோட கெட்டு போயிடக்கூடாது சப்பா. நல்ல பிதாவே.

0: உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்முடைய அருமை சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தை நம் நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
1: வரும் நிமிடம் கண்களை முடிச்சவங்க பண்ணுவோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பாப்பாமே நீங்கள் இறங்கி வாங்க. நம்மளை பிரசனம் உங்களுடைய மகிமை உங்களுடைய அக்கினி உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமப்பா. ஆண்டவரே என்னை மறைச்சி பேசுங்கப்பா. பேசுகிற நீங்களும் இல்லை பிதாவின் அவியோனே பேசுவேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு வார்த்தையும் நீர் தான் பேச வேண்டும் ஐயா. 1, 30, 60 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். வசந்த எல்லாரும் கவனிக்க கிருபை தங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க. யசப்பா நீர் எப்படி செய்ப்பற அன்புக்காக ரகத்துக்காய் ஸ்தோத்திரம். இதுக்குற மாக்கி ரீச்சர எல்லா சாத்தானி இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் நாம மாத்திரம் மகிப்படட்டு யசப்பா. எல்லா துதிகான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்களை அன்பு ரச்சகர் யசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமை கத்தோடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டு ஆகட்டும். இங்கே கூறியிருக்க அனை சபைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரலை பார்க்குற மக்களும் டிவி பார்க்குற எல்லா மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட 2 மார்க்கு விசேஷம் 13:37
2: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்
1: விழித்திருங்கள் என்றார். பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு சொல்லு எல்லாருக்கும், அவங்களுக்கு மட்டும் சொல்லல, பின்னால வருகிற நம்மளுக்கும் சொல்றாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்ன செய்ய விழித்திருங்க. உங்களுக்கு விழித்திருங்க விழித்திரு என்னன்ட்டு நம்ம நினைச்சிருக்கலாம். விழித்திருங்க என்ன என்னது விழிச்சிருங்கன்னு சொல்றாரு. ஏன் நம்ம தூங்கக்கூடாதா அப்படின்னு தூக்கத்தை குறித்து ஆண்டவரை இயேசுக்கு சொல்லவில்லை. என்ன சொல்றாருன்னா விழித்திருங்க. நமக்கு இதான் உட்கார்ந்துருக்குறோம், உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டால் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன சொன்னாங்க, எந்த வாசனை சொன்னாங்கன்னா நம்ம மறந்தே போயிடுவோம். அதான் நம்ம இது எதை குறிக்கின்னு பார்த்தா நம்ம பாருல பார்த்தா அந்த அலட்சியமாக இருக்கும்ல, அலட்சியமாக வாசனை கேட்காம அப்படியே அலட்சியமாக யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அதை குறித்து ஆண்டு சொல்கிறார் விழித்திருங்க. விழித்திருந்தா தானே நம்ம என்ன வாசனை சொல்லுவாங்க என்னான்னு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சிந்திச்சுட்டு அப்படியே குழம்பிகிட்டே உட்காந்துருந்தா நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் ஆண்டு சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாருக்கும் சொல்கிறேன் நமக்கும் சொல்லிட்டாரு. அப்போவே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கார். ஆண்டவரை ஏசுக்கிறது அப்போவே நமக்கு சொல்லி வச்சுருக்க. உங்களுக்கு சொல்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள், விழித்திருங்கள். தூக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்ம விழிப்பா, வசனத்து மேலே கவனமாக, நடக்கிற காரியங்களில் கவனமாக, நம்ம அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் உன்னதப்பட்ட உன்னதப்பாட்டின் புஸ்தகம் 5:2
2: நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ
1: விழித்திருந்தது. நித்திரை பண்ணாரு, ஆனால் அவன் இருதய விழித்திருந்துச்சான். நம்ம என்ன நடக்குது, நித்திரை பண்ணாலும் நம்ம உள்ளத்தில் கற்றுக்குள்ளே இருந்தால் நிறைய காரியங்களும் காண்டு சொல்லி தருவார். நம்ம நைட்டில் கனவுல நம்ம தேவன் நம்மளோடு பேசுவார். தெரிய பிறகு தரிசனம் பார்ப்பாங்க, தெரிய பிறகு தீர்க்கதரிசனம் ஆண்டு சொல்லி தருவாங்க. அதான் சொல்கிறேன், நான் விழித்திருந்தானாலும் நான் என்ன செய்கிறேன், நான் நித்திரை பண்ணேன் ஆனாலும் என் இறுதியும் விழித்திருந்து இறுதியை விழித்திருக்கும் போது தான் கர்த்தர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி தருவார். நமக்கு எப்படி இல்லை, நம்ம அப்போ நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம இப்போ அப்போ ஆண்டவர் நம்ம கூட நிறைய காரியங்களை பேசுவார். அதுதான் என்ன செய்யணும், நித்திரை செய்தாலும் நம்ம இறுதி விழிப்பாக இருக்கணும். இறுதியத்தில் தான் விழிப்பா மிக மிக அவசியம். நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் இறுதியத்தில் விழிப்பை தருமப்பா, என் இதயத்தில் விழிப்பை தரும். ஆண்டவர் கேட்கும்போது நமக்கு இதயத்தில் விழிப்பை தருவார். மாசிக்கு கேட்டு சங்கீதத்தில் வாசித்தோம், என் கண்கள் மரண நித்திரை அடையாத வெடிக்க என் கண்கள் தெளிவாக்கும். சங்கீதம் 13:3
2: என் தேவனாகிய கர்த்தாவே,
1: என் தேவனாகிய கர்த்தாவே,
2: நீர் நோக்கி பார்த்து
1: என்னை நோக்கி பார்த்து
2: எனக்கு செவி கொடுத்தருளும்,
1: எனக்கு செவி கொடுத்தருளும்,
2: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
2: என் கண்களை தெளிவாக்கும்,
1: என் கண்களை தெளிவாக்கும், என் கண்களை தெளிவாக்கும். நான் மரணத்தில் அடைஞ்சிடக்கூடாது, நான் எங்கேயோ இருக்கக்கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி அடைஞ்சிருக்கூட. அப்ப என் கண்களை தெளிவாக்கும், நான் விழிப்பா இருக்கணும், எனக்கு உதவி செய்யணும் சொல்லி நம்ம கேட்கணும். கர்த்தர் நமக்கு விழிப்பை தருவார். நம்ம அலட்சியமாக அசதியாக அப்படியே இப்படி பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்க. உட்காந்து யோசிச்சுட்டு சிந்திச்சே இருந்தால் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதான் சொல்கிறாரு, நான் நான் இத்தனை செய்தேன், இறுதியமா விழித்து எது விழிப்பா இருக்கணும் சொல்லுங்க, எது விழிப்பா இருக்கணும், இறுதிய விழிப்பா இருக்கு, அதுக்குள்ள மறந்துட்டு இருக்கீங்களே. நம்ம இத்தனை செய்தாலும் இறுதி என்ன செய்யணும், விழிப்பா இருக்கணும். இந்த வசனத்தை கேட்டா தான் நம்ம நைட்டு படுக்கும்போது அப்படியே வசனத்தை தியானிச்சுட்டே இருக்க முடியும். வசனத்தை நம்ம கேட்கறதுல அலட்சியமா இருந்துடக்கூடாது, அரசதியா இருந்துடக்கூடாது, நிர்வாசனமா இருந்துடக்கூடாது. வசனத்தை நம்ம கேட்கறதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா. அதெல்லாம் நம்ம பார்க்கிறோம், விழித்திருக்கணுமா, விழித்திருக்கு எப்படி விழித்திருக்கணும்னு தான் கர்த்தருடைய வேதனை போய் சொல்கிறது. ஆண்டவரே இயேசுக்கு வாயினாலே சொன்ன வார்த்தை மார்க்கில் சுவிசேஷம் 13:33. எல்லாருமே பைபிள் எடுத்துக்கோங்க, தயவுசெய்து எல்லோரும் பைபிளை பரட்டுங்க, அப்போ நமக்கு எல்லாருமே நம்ம விழிப்பாக இருக்க முடியும். எல்லாரும் பைபிளை பரட்டுங்க.
2: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
1: நீங்கள் அறியாதபடியால்
2: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
2: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: எந்த எந்த காலத்தை இயேசுக்கு வருவார் யாருக்குமே தெரியாது, பிதாவை தவிர குமாரனு கூட அறியாருன்னு சொல்லிட்டாருல, அதனால தாங்க சொல்றாரு. அக்காலத்தை நீங்க அறியாதபடியால் என்ன செஞ்சிருங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, துடிச்சிட்டே இருங்க, ஜெபிச்சிட்டே இருங்க. ஆண்டு வருவார் யாருக்கும் தெரியாது, அக்காலத்தை அறியாதபடியால், அந்த இயேசுக்கு வர்ற காலத்தை அறியாதபடியால் என்ன செய்ய, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம வேலை செஞ்சாலும், நம்ம நடந்தாலும் போனாலும் பிரயாணப்பட்டாலும் எப்பொழுதுமே நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் நமக்கு எந்த கவலையும் வராது, எந்த சோறு வராது, நமக்குள்ள பெரிய சந்தோஷம் சமாதானம் நம்மளுக்கு நிரம்பி இருக்கும். அதான் சொல்லி விழி எப்பொழுது என்ன விழி ஜெபம் பண்ணுங்க. வாசி பண்ண இருக்க,
2: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள்,
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
2: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, தூங்கிராதீங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. மரணத்தில் வர அப்படி கத்துக்கணும். நமக்களுக்கு நித்திரை இறுதியை விழிச்சிருக்காம இருக்கக்கூடாது. நான் படுத்து நித்திரை செய்யணும், இறுதியுமா விழித்திருந்தேன், இறுதி எப்போது விழித்திருக்கணும், விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். இங்கே மத்தேயு சுவிசேஷம் 26:41.
2: நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்.
1: விழித்திருந்து ஜெபம், சோதனை பலவிதமான சோதனைகள் பிரச்சனைகள் பிசாசு கொண்டு வருவான், அநேக பிரச்சனை கொண்டு வருவான். அதாங்க சொல்றாரு, சோதனைக்குள் பண்ணாமல் இருந்து இருக்கணும், என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணணும். பலவிதமான சோதனை பிசாசு கொண்டு வருவான், நம்ம சோதனைக்குள்பட பண்ணாட்டா பண்ணாமல் இருக்கணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஜெபந்தான் எப்பொழுதுமே ஜெபம் ஜெபம் ஜெபம், நடந்தாலும் ஜெபம், உட்கார்ந்தாலும் ஜெபம், படுத்துட்டு இருந்தாலும் ஜெபம், எந்த நேரத்துலையும் ஜெபிச்சுட்டே இருந்தோம் வச்சுக்கோங்க. நம்ம சோதனை வந்து நமக்கே தெரியும், சரி ஆண்டவர் சொன்னார் இந்த வாச இதனால இந்த சோதனை. இப்போ பாருங்களேன் என்ன சோதனை, கொரோனா கொள்ளை நோயின்றாங்க, உமைகரம்ன்றாங்க, இன்னும் என்னென்ன எங்கே பாருங்கள், பஞ்சம் சிலோன் தேசத்தில் பஞ்சம்னு சொல்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பஞ்சம், எல்லா கஷ்டங்கள் நிறைவா. இப்போ நம்ம தேசத்துலேயும் எப்படி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது, இவ்வளோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், விழித்திருந்து ஜெபப்படுது, சோதனைக்குள் பண்ணாமல் இருக்குன்னா என்ன செய்யணும், நமக்கு ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஜெபம் அது தான். சங்கீதத்தில் பரமண்ட ஜெபத்தில் பாருங்கள், சோதனைக்குள் பண்ணாமல் என்ன செய்யுங்க, சோதனைக்குள் பட பண்ணாமல் தீமைந்து எங்களை ரசித்துக்கொள்ளும். தீமையான காரியம் வரப்போகுது, இந்த தீமைந்து ரசித்துக்கொள்ள என்ன செய்யணும், நம்ம எப்போதுமே ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ஏன் இப்படியே இது இதுவே சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, நம்ம ஒருத்தர் கூட கலைய விட்டு போகக்கூடாது, நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் எங்களுடைய வாஞ்ச, இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் இருக்கிற பரலோகத்துலேயும் நம்ம என்ன செய்யணும், ஒரே இடத்துல ஆண்டவராக இயேசுக்கிறது எங்கே இருக்கிறாரோ அங்கே நம்ம இருக்கணும். அது தான் கர்த்தர் வருகை பற்றியே சொல்ல சொல்கிறாரு. என்ன எல்லா இடத்துலையும் அதை கொடுப்பார், இதை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க, இவங்க பாரு எப்போ பாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, இதை பண்ணுங்க இதை பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா. கர்த்தர் தான் இந்த வசனம் கொடுத்தார், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். இங்கே சொல்கிறாரு லூக்கா சுவிசேஷம் 21:36.
2: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கேன். இனி சம்பவிக்க போற என்ன? பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், இன்னும் கொள்ளை நோய், என்னென்னமோ வரும். சில வாசிக்கப்பட்ட இல்லையா மார்க்கல் சுவிசேஷம் 13 சகோதரர்கள் காட்டி கொடுப்பாங்க, கொலை பண்ணுவாங்க, பெற்றவங்க பிள்ளைகளை காட்டி கொடுப்பாங்களா, பிள்ளைகள் பெற்றவங்களை காட்டி கொடுப்பாங்களா, அவ்வளோ பெரிய காரியங்கள் வரப்போகுது. இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுது மனசுக்கு முறான் முன்பாக இருக்க பாத்திரோட என்னப்பட என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிப்பார். பயங்கரமான காரியம் மாசத்துல மார்க்கல் சுவிசேஷம் 13 நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லிட்டே வந்தாரு. இவன் என்ன செய்யக்கூடாது? இனிமேல் வரப்பார் காரியத்துக்கெல்லாம் நீங்க தப்புன்னா தப்பி மனசுக்கு மாறனாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரோனே என்ன பண்ற என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிட்டு இருக்கு. நம்ம விழிப்பா இருக்கணும். அதில் ஆண்டு நமக்கு எச்சரித்து கொண்டே இருக்கிறாரு. நான் வரப்போறேன், நீங்கள் இப்படிலாம் இருக்கணும். இப்போ 2-3 இதுதான் ஆண்டு நமக்கு சொல்லியிருக்காரு. இதை பற்றி தான் பேச வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? செவ்வம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்போ தான் அவருக்கு முன்பாக நான் நிற்க முடியும். இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்பார். கல்யாணம் போகிறேன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு குடவை கட்டாட்டா நம்மளை வந்து என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மாதிரி யாருக்குமே மதிக்க மாட்டாங்க. முகத்தை நம்மளை பார்த்தவே ஒரு மாதிரி பண்ணுவாங்க. அதே போல் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நம்ம விழித்திருக்கா போயிட்டா அவருக்கு முன்னால் நம்மளை என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. அதே சொல்கிறாரு, இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் நாங்கள் தப்பி மனசுக்கு வர இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரோட என்ன பண்ணணும், என்ன செய்யணுமா? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம செவம் பண்ணால் கற்றுக்க முன்னால் எப்போ வேணாலும் நிற்கலாம். நம்ம செவம் பண்ணி எப்போ ஆண்டவர் வருவார் நமக்கு தெரியாது. நம்ம எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அதை இங்கே சொல்கிறாரு லூக்கான் சுவிசேஷம் 22:46 எழுந்திருந்து செவம் பண்ணுங்க. வாசிக்க கேட்கலாமா?
2: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன?
1: சோதனைக்குட்படாதபடிக்கு
2: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார்.
1: எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சரியா பார்த்து சொல்லுவாங்க, நான் படுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு தாங்க இருப்பேன், நான் தூங்கவே மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க ஆண்டவராக இயேசுக்கு என்ன சொல்றாரு? நீங்க என்ன செய்யணுமா? சோதனைக்குட்படாதபடிக்கு என்ன செய்யணுமா? எழுந்திருந்து ஜெபம். படுத்துட்டு ஜெபம் இல்லை, எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லலாம், படுத்துட்டு தாங்க செவிச்சுட்டு தான் படுத்துப்பேன், நான் செவிச்சுட்டு ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் சொல்கிறது. நான் படுத்துக்கிட்டே செவம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. காண்டி விராக் இயேசுக்கிறது சொல்கிறாரு, எழுந்திருந்து செவம் பண்ணுங்க. ஏன் சோதனைக்குட்பட பண்ணானு பண்ணாமல் இருக்குன்னு நினச்சா நீங்கள் என்ன செய்யுங்க? எழுந்திருந்து செவம் பண்ணுங்க, செவம் பண்ணிகிட்டே இருக்கணும். அல்லேலூயா,
2: அல்லேலூயா.
1: கொலோசியன் புஸ்தகம் 4:2
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொருத்தருக்கா இடைவிட என்னதான் ஜெபம் வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க எத்தனை பேர் பாக்குறீங்க? குடிக்கிறவங்களை பார்த்து ஆண்டவரே இந்த சகோதரி ரட்சியும், பாவத்தில் இருக்கிறவங்களை அவங்கள பார்த்து ஆண்டவரே இந்த சகோதரி ரட்சியும், ஆண்டவரே இவங்க குடும்பம் ஆசிரிக்கப்படும், கண்ணீர் வடி கண்ணீரோடு எத்தனை ஏழை குடும்பங்கள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஆண்டவரே இவங்க கண்ணீரத்தோட இங்கே படத்தை இவங்களுக்கு சேர்ந்தீங்க, இது செவம் பண்ணுங்க. அதை தாண்டி விரும்புகிறாரு. எத்தனை ஏழை மக்கள் இருக்காங்க ஆண்டு விரைவு, இவங்க கடன்லாம் அடைச்சி தரணும், கஷ்டத்தெல்லாம் மாற்றுங்க. இப்படி பார்க்குறவங்களுக்கெல்லாம் நீங்கள் அப்படி செவிச்சிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நேரமே போகாது, நேரம் போதாது. அதான் சொல்கிறாரு, எப்பொழுது செவம் பண்ணி சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருங்க. சோத்திரத்தோடு செவத்தில் விழித்திருங்க. கத்தர் வரும்போது பரலுக்கு போவோம். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். இன்னும் கொஞ்ச நாள் தான் சொன்ன வாக்கு தலை நிறைவேறிடுச்சு. மார்க்கலின் சுவிசேஷம் வாஸ்தவில் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறிடுச்சு. சவாலயத்தில் அடிக்கப்படுவீங்க தான் சொன்னாரு. அதெல்லாம் நிறைவேறுது. நம்ம ஆண்டவர் சந்திக்க நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் இருக்க வேண்டும். ஹலேலூயா, மொத வாசி மொத என்ன செய்யணும்? பரலோகத்து போகணும். நம்ம என்ன செய்யணும்? செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். ரெண்டாவதாக என்ன செய்யணுமா பாருங்க, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15:34
2: நீங்கள் பாவம் செய்யாமல்,
1: நீங்கள் பாவம் செய்யாமல்
2: நீதி கேட்க விழித்துக் கொண்டு,
1: நீதி கேட்க விழித்துக் கொண்டு
2: தெளிந்தவர்களாயிருங்கள்,
1: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்யாம நம்மளால இருக்க முடியாது. அதான் சரி, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருந்து என்ன செய்யணும், தெளிந்தவர்களா இருக்கணும். நமக்குள்ள எப்பயும் தெளிவு இருக்கும். குழப்பம் குழப்பம் குழப்பம்னா பரலோகத்துக்கு நம்ம போக முடியாது. குழம்பிக்கிட்டே தானே இருப்போம், பரலோகத்துக்கு போக முடியாது. குழப்பம் நமக்குள் வராதபடி காத்துக்கொள்ளணும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம விழித்திருக்கலாம் என்ன செய்ய, நம்ம பாவம் செய்யாது இருக்கலாம் என்ன செய்யணுமா. சங்கீத புஸ்தகத்துல வாசிக்கிறோம், 119 சங்கீதம் 11 வசனம்.
2: நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு,
1: சங்கீதக்காரர் சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு
2: உமது வாக்கை
1: என்
2: இருதயத்தில் வைத்து வைத்தேன்.
1: என் இருதயத்தில் செய்யணும், வைத்து வைத்தேன். வசனம்குள்ள இருந்தா நம்ம பாவம் செய்ய மாட்டோம். வசனம் தடுத்து ஆள்கொள்ளும். ஐயோ நீ இது செய்ய தப்பு, நீ இப்படி செய்யாத, நீ இப்படி செய்ய தப்புன்னு சொல்லி நம்ம உள்ளத்தை தடுத்து ஆள்கொள்ளும். அதனாலதான் வசனத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். அதிகமாக வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கணும். உமக்கு விரோதமாக பாவம் செய்யாத அடிக்க இதயத்தில் நம்முடைய வாக்கை இதயத்தில் வைத்து வைத்தேன்னு சொல்றார் சங்கீதக்காரன். நம்ம வசனத்தை உள்ளத்தில் எழுதி வைக்கணும். ஆண்டவரே எனக்கு எழுதி கொடுங்க வசனத்தை, எனக்கு உள்ளத்தில் எழுதி அங்கே வசனம் இருந்தால் நம்ம பாவம் செய்யாதடிக்க கர்த்தருடைய வசனத்தை தடுத்துரும். ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிற செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதனால்தான் வசனத்தை இதயத்தில் வைத்து வைக்கணும். வசனத்தை ஒவ்வொரு வசனமும் இதயத்தில் வைக்கணும், ஆண்டவர் கேட்கணும். அது மாத்திர 139 சங்கீதம் 11 வசனம்.
2: கர்த்தாவே
1: கர்த்தாவே,
2: என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல,
1: இருமாப்பு உள்ளதல்ல
2: என் கண்கள் மேட்டிமை உள்ளவைகளும் அல்ல,
1: மேட்டிமை உள்ளவர்களும் அல்ல.
2: பெரிய காரியங்கள்
1: 39
2: என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு,
1: நம்ம எதனால் பாவம் செய்யறோமா, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு
2: நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன்.
1: என் வாயை என்ன செஞ்சார, கடிவாளத்தினால அடக்கி வைத்தேன் என்றேன். நாவினால் தான் பாவம் செய்யறோம். அதனால்தான் சங்கீத கரைச்சல் என்ன இருக்கும் வாசிப்பா,
2: என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு,
1: நான் என் வழிகளை காத்து
2: துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும்
1: என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்தேன் என்றேன். பார்த்தீங்களா, வாயை தான் நம்ம காத்துக்கணும். நாவுதான் பாவம் செய்யுது. நம்ம என்ன தேவையில்லாம பேசிடுறோம், சின்ன வார்த்தை இருந்தாலும் அதுல பாவம் வந்தது. பார்த்தீங்களா, நாபு பாவம் செய்யபடிக்க என் வழியில காத்துக்கொண்டேன் சங்கீதக்காரன் சொல்றாரு. அந்த பாவம் வராதபடிக்கு நம்ம காத்து, நாவுதான் நம்ம காரணம் பாவம் செய்ய வைக்கிறதுக்கு. நாம காத்துக்கோங்க. இங்க சொல்றாரு, முக்குறாம பாவம் செய்யாதபடிக்கு என்னுடைய வாக்கை இதயத்துல வைத்து வைத்தேன் சொல்றாரு. இங்க சொல்றாரு, நாக்கு வந்து பாவம் செய்யாதபடிக்கு என் வழியை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. நம்ம நாக்கினால்தான் பாவம் செய்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 8:1 வசனம்.
2: ஆனபடியால்
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து
2: மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை.
1: நாம் மாம்சத்தின்படி நடவாம ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன செய்யலையா, ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியின்படி நடந்தா ஆக்கின் தீர்ப்பு இல்லை. நம்ம என்ன செய்யணும், மாம்சத்தின்படி நடக்கக்கூடாது. மாம்ச விரும்பின்படி நடக்கக்கூடாது. மாம்சத்துக்குள் அதன் கிறிஸ்துக்குள்பட்டவர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, மாம்சத்தின்படி நடவாம ஆவின் நடக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை. தேவன் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்துட்டா நமக்கு என்ன செய்ய மாட்டோம், ஆக்கின தீர்ப்பே இல்லை. பரிசுத்தேவன் நம்மோடு பேசுவார், பரிசுத்தவர் என்ன சொல்றாரு, அதன் பாவத்தை குறிச்சு, நீதி குறிச்சு, நியாயத்திற்ப குறிச்சு உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உணர்த்தும் போது நம்ம அது அதன்படி நம்ம செஞ்சிட்டா நமக்கு என்ன என்ன இல்ல ஆக்கின தீர்ப்பு இல்ல. அவர் நமக்கு உணர்த்துவார், இதை செய்ய, இதை பேசாத, இது பேசின தப்பு, இது வந்து தப்புன்னு சொல்லி நம்மோடு பேசுவார். அதன்படி நடக்க வேண்டும். நமக்கு ராமர் 1:8
2: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களா இருந்து,
1: கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர், வெளிப்பட்டவங்க இல்ல, கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்டவர்களாய் இருந்து
2: மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே
1: நடக்கிறவர்களுக்கு
2: ஆக்கினை தீர்ப்பில்லை.
1: கிறிஸ்து இயேசுக்கு உள்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவங்களுக்கு என்ன இல்ல, ஆக்கின தீர்ப்பு இல்லை. பரிசுத்தவர் என்ன சொல்றாரோ அதன்படி நடந்தா நமக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை. நம்ம பாவம் செய்த அப்படி நம்ம ஆத்துமாவ காத்துக்கொள்ளும். பரிசுத்தவர் நம்ம பேசுவார், இதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யன்னு சொல்வார். அதுபடி நடந்தா நமக்கு ஆக்கின தீர்ப்பே இல்லை. அது எங்க சொல்றாரு பாருங்க, ஆதியாம புத்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 6:3
2: அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. அவன் மாம்சம் தானே.
1: பரிசுத்தவன் சொல்லிட்டே இருப்பாரு, நம்ம கீழ்படியாம போயிட்டாரா அவர் என்ன மாட்டார், நம்மோட போராடவே மாட்டார். பரிசுத்தவன் நம்மோட உணர்த்திட்டே இருப்பாரு, உணர்த்துவார், சொல்லிட்டே இருப்பாரு, இதை செய்ய, இதை செய்யாத, இதை செய்ய, இப்படி பேசாத, இது என பிடிமில்லாத காரணம் கூட உள்ளத்துல பேசிட்டே இருப்பாரு. அதுக்கு நம்ம கீழ்படிய வேண்டும். உணர்த்தும் போது நம்ம கீழ்படியணும். இங்க உங்க சொல்றாருல யாத்ரா புஸ்தகத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா 4:14-15 பாருங்க, நீங்கள் பயப்படுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும்.
2: அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி லேவியனாகிய ஆரோன்,
1: 15:16
2: அவன் வாயில் வார்த்தையை போடு, நான் உன் வாயிலும்
1: அவன் வாயிலும் இருந்து
2: நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன்.
1: பாத்தீங்களா, கர்த்தர் தான் நமக்கு உணர்த்துறாரு. நான் உங்களோட பேசி நீங்க செய்ய வேண்டியது உங்களுக்கு நான் என்ன செய்வேன், உணர்த்துவேன். அந்த உணர்த்தலுக்கு நம்ம அப்படியே அந்த உணர்த்தும் போது நம்ம செவி கொடுக்காட்டா கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், நம்மளோட பேசுவோம். அதான் இங்க இப்ப வாசி ஆதியாம் புஸ்தகம் 6:3
2: அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை.
1: சொல்லி பார்ப்பாரு, கேட்கலாம் விட்டுருவாரு, கட்டாயம் நீ கேட்கணும்னு சொல்ல மாட்டார், உணர்த்துவாரு. அந்த உணர்வுக்கு நம்ம இடம் கொடுக்காம போயிட்டாதான் அவர் சொல்றாரு, என்றைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், மனுஷனோட போராடுவதில்லை. முதல்ல நம்ம பார்த்தோம், ஆண்டு வருகைக்கு ஆயத்தமா இருக்க என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம பாய்பான் செய்யாதபடிக்கு விழித்திருக்கணும். தேவனோட வாசனை நமக்குள்ள இருக்கணும். அது மாத்திரல நாவினால பாவம் செய்யபடிக்கு நம்ம வழியில காத்து கொள்ளணும். அது மாத்திரல என்ன செய்யணும், நம்ம கர்த்தருக்குள் பட்டு மாம்சத்தின்படி செய்யாம பரிசுத்த ஆவியின்படி செய்ய நமக்கு என்ன இல்லை, ஆக்கின தீர்ப்பு இல்லை. அவர் நம்மளை உணர்த்துவார், உணர்த்திருந்து நம்ம உடனே செவி கொடுக்க வேண்டும். 3:1:5:8
2: தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்.
1: விழித்திருங்கள்.
2: ஏனெனில்
1: உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன்
2: கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்.
1: வகை தேடி யார விழுங்கலாம், என்ன செய்யலாம், யார என்ன செய்யலாம், தள்ளலாம், யார கத்தி பிரிக்கலாம் சொல்லி பிசாசு என்ன செய்யறானே, எவ்வளவு விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி என்ன செய்யறானா,
2: சுற்றி
1: திரிகிறான். யார கத்தரடி பிரிக்கலாம், எப்படி சேவம் பண்றாங்க, சேவம் பண்ணோட என்ன அவங்கள பாழாக்கலான்னு சொல்லி வந்து வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமா, அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2:11
2: சாத்தானாலே நான் மோசம் போகாதபடி அப்படி செய்தேன் அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே
1: பத்தவசனம்.
2: எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ
1: வந்து மற்றவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். மன்னிக்காம இருதய கடினமா இருந்தா அதங்க சொல்றாரு,

0: மன்னித்திருக்கிறேன்.
1: கிறிஸ்துவை எங்க மன்னிச்சிருக்கிறாரா? கிறிஸ்துவை சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன்.
0: சாத்தானாலே,
1: சாத்தானாலே என்ன செய்யக்கூடாது?
0: நாம் மோசம் போகாதபடி.
1: சாத்த மோசம் போகணும். நீ என்ன அவங்க கூட போய் பேசுறது? உனக்கு என்ன அவங்களுக்கு? நம்ம ஏன் அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்கறியா? அதெல்லாம் பேசக்கூடாது, அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்யும்? நம்மள மோசம் பார்க்குவான். சும்மா சாத்தானாலே மோசம் போகாதபடிக்கு
0: அப்படி செய்து,
1: அப்படி செய்து
0: அவனுடைய தந்திரங்கள்,
1: அவனுடைய தந்திரங்கள்
0: நமக்கு தெரியாதவைகள் அல்லவே.
1: தந்திரம் சாத்தனு தந்திரம் அப்படித்தான். அப்படி இப்படி குழப்பிட்டே இருப்பான். அவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஹலேலூயா. ரெண்டு குருந்தி புஸ்தகம் 11:3
0: ஆகிலும் சர்ப்பமானது,
1: சர்ப்பமானது
0: தன்னுடைய தந்திரத்தினாலே,
1: தன்னுடைய தந்திரம் பார்த்தீங்களா? அது வந்து சர்ப்பம் என்ன செய்யுதான்? தன்னுடைய தந்திரத்தினாலே
0: ஏவாளை வஞ்சித்தது போல.
1: தன்னுடைய தந்திரத்தினாலே என்ன செஞ்ச? ஏவாளத்தை வஞ்சிச்சிட்டான். வந்த பழத்தை சாப்பிடணும் ஆண்டு சொன்னாரா? அதை சாப்பிடு, அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி வஞ்சித்து கத்திரப்படி பிரிச்சிட்டான் பார்த்தீங்களா? ஏவாளை என்ன செஞ்சான்? தன்னுடைய தந்திரத்தினால யாசவா விட்டு பிரிச்சிட்டான். அந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிட்டா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி பிரிச்சிட்டான். ஏவாளை வஞ்சித்தது போல
0: உங்கள் மனதும்,
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று,
1: கிறிஸ்துவை நம்ம வந்து உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்து பற்றிய உண்மையிலிருந்து
0: விலகும்படி,
1: விலகும்படி
0: கெடுக்கப்படுமோ என்று,
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன்.
1: பயந்திருக்கேன். கர்த்தர் உண்மையா இருக்கிறாரு. நம்ம அந்த கர்த்தர் வழியில் உண்மையா நடக்கிறோம். அதுல இருந்து பிரித்து அவ வந்து என்ன செஞ்சான்? கெடுக்கப்பட்டுருமா? கர்த்தருடைய பிரிச்சிருமா என்று சொல்லி என்ன செய்யறேன்? பரிசுத்த பவுல் சொல்றேன், நான் என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? பயந்திருக்கிறேன். உண்மையா இருக்கணும். கர்த்தர் உண்மையிலிருந்து பிரிக்கப்படுமோ என்று சொல்ல என்ன செஞ்சிருக்கேன்? நானே பயந்திருக்கிறேன். அப்படித்தானே சொல்றாரு. இன்னொரு வாசிப்பா.
0: ஆகிலும் சர்ப்பமானது,
1: சர்ப்பமானது
0: தன்னுடைய தந்திரத்தின்,
1: தன்னுடைய தந்திரத்தினால்தான் அந்த பழத்தை சாப்பிடு, சாப்பிடுன்னு சொல்லி ஏமாத்தி ஏவாளும் சாப்பிட்டாங்க, ஆதாமுக்கு கொடுத்தாங்க. அதை சந்ததியே கர்த்தர் கர்த்தர் விட்டு என்ன செஞ்சு? பிசாசு பிரிச்சிருச்சு. அதே போல
0: ஏவாளை வஞ்சித்தது போல,
1: ஏவாளை வஞ்சித்தது போல
0: உங்கள் மனதும்,
1: உங்கள் மனதும்
0: கிறிஸ்துவை பற்றிய உண்மையை நின்று,
1: கிறிஸ்து பற்றிய கர்த்தர் தான் எனக்கு வேணும், இயேசுதான் எனக்கு உண்மையான தெய்வம், அவர் தான் எனக்கு உயிருள்ள தெய்வம், அவர் தான் எனக்கு வேணும்னு சொல்லி உண்மையா இருக்கிற உண்மையிலிருந்து
0: விலகும்படி,
1: கர்த்தருடைய உண்மையிலிருந்து விலகும்படி
0: கெடுக்கப்படுமோ என்று,
1: கெடுக்கப்படுமோ என்று
0: பயந்திருக்கிறேன்.
1: பயந்திருக்கிறேன் பார்த்தீங்களா? கத்தடி உண்மையிலிருந்து விலக பண்ண முடியும், விலகி பண்ணிடுவானோன்னு சொல்லி பரிசு பயந்துருக்குன்னு சொல்லி. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கத்தரில் கத்தடி உண்மையை நம்ம எத்தனை அவர்கிட்ட உண்மையா அவரோடு இணைஞ்சிருக்கிறோம். ஒரு நாளும் சாத்தனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதான் பிசாசுத்தை போல சொன்னாரு. பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? இடம் கொடாதீங்க. இடம் கொடுக்கும்போதான் வஞ்சிப்பான். இடம் கொடுக்காம இருந்தா அவன் வஞ்சிக்க முடியாது. இடம் கொடாமல் இருங்க. இடம் கொடுக்க கூடாது. 1 Peter 5:9
0: விசுவாசத்தில் உறுதியா இருந்து,
1: விசுவாசத்தில் என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, விசுவாசத்தில் உறுதியா இருந்து
0: அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
1: அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அதான் விசுவாசத்தில் உறுதியா இருங்க. விசுவாசத்தில் எப்போது உறுதியா இருங்க. அந்த உறுதியிலிருந்து ஒரு நாள் வெளியிடக்கூடாது. விசுவாசத்தில் உறுதியா இருக்குங்க. நம்ம கைவிட மாட்டார். நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஒரு நாள் நம்மளை கைவிட மாட்டார். விசுவாசத்தை உறுதியா இருங்க. விசுவாசத்துக்கு இடம் மாத்திரம் கொடுத்துடாதீங்க. அவரு நம்ம கர்த்தருடையதுல இருக்கப்பட்ட உண்மையிலிருந்து நம்மளை விலகும்படி செய்வானோன்னு சொல்ல பயந்திருக்கிறேன்னு சொல்றாரு பரிசுத்த பவுல். நம்ம உண்மையிலிருந்து நம்ம ஒரு நாள் விசுவாசத்தை நம்மளை பிரிக்காது படிக்கு நம்ம ஒரு விசுவாசத்துல உறுதியா இருக்க வேண்டும். மதம் பார்த்தோம். ஜெபத்துல விழித்திருக்கணும். ஆண்டு வர்றதுக்கு இவைகளா சம்பவருக்கு சம்பவிக்க போறதுக்கு முன்பாக நீங்க என்ன செய்யணும்? சம்பவத்துக்கு முன்னால மனசுக்கு வர இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் செபம் பண்ணி விழுத்துருங்க. படுத்துருங்க செபம் பண்ணாங்க, எழுந்திருந்து செபம் பண்ணுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆத்துமாவை காத்துக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம ஆத்துமா காத்துக்கணும். இருதயத்தில் எதை வைக்கணும்? கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் வைக்கணும். பதி கர்த்தருடைய வாக்க நம்ம இருதயத்தில் பதித்து வைக்கணும். அது மாத்திர நாலு நாள் பாவம் செய்யாதபடிக்கு நம்ம வழிய காத்துக்கொள்ளணும். அது மாத்திரல கிறிஸ்துக்குள்பட்டவங்க மாம்சத்தின்படி நடக்காதபடிக்கு ஆவிக்கு மாம்சத்தின்படி நடந்தா என்ன கிடைக்கும்? மாம்சத்தின் நடந்தா ஆக்கினை.

0: ஆக்கியின்படி, ஆக்கியன் வராதபடிக்கு ஆவியின்படி நடக்கணும். பரிசுத்தவனை உணர்த்துறாருன்னா உடனே கீழ்படியணும். அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாண்டவர் இப்படி இல்லாண்டவர் அப்படின்னு அவருக்கு நம்ம ஆலோசனை சொல்லக்கூடாது. அவர் உணர்த்துறதுக்கு உடனே கீழ்படியணும். நான்காவதாக, நம்ம ஊழியராக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு. நம்ம வாசிக்க கேட்ட எபிரேயன் புஸ்தகம் 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர் ஊழியராக எல்லாரும் தான், ஊழியர்கள் எல்லாருமே எப்படி இருக்கணுமா, உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால் நம்ம என்ன செய்யணும், பொறுத்த ஆத்துமாக்கள் என்ன செய்யணுமா, உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம ஊழியத்துக்கு மட்டும் போயிட்டு வந்தது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் உத்தரவாதம் பண்ண வேண்டும், தரப்பில் நிற்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். இந்த ஆத்மா பரலோகத்துக்கு வர்ற வரைக்கும் அவங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உத்தரவாதம் பண்ணுவர்களாய். லட்ட ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பார், நீ இத்தனை குடும்பத்துக்கு ஜெபிச்சிய, எத்தனை நேரம் எவ்வளவு நேரம் ஜெபிச்சுட்டு இருக்க, அவங்களுக்காக நீ என்ன ஜெபிக்கிறேன் கணக்கு கேட்பார். நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும். உத்தரவாதம் என்ன, கத்துட்ட நம்ம ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஊழியராய் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், நம்ம கத்திற்காக நம்ம கத்துட்டு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். உத்தரவாதம் என்னது, எதை குறிக்குது, கணக்கு, கணக்கு கொடுக்கணும். நம்ம ஊழியத்துக்கு போயிட்டு வந்தது மட்டும் இல்லை, போயிட்டு வந்துட்டு ஊழியம் அதோட முடிஞ்சிருது இல்லை, நம்ம ஒரு நாள் கத்திர கணக்கு கொடுக்கணும், எவ்வளோ ஜெபிக்கிறோம் எவ்வளோ செய்கிறோன்னு சொல்லி. அதனால் ஊழியருக்கு ரொம்ப பொறுப்பு. நம்ம ஊழியர் என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்காகவும் கணக்கு கொடுக்கறனால உத்தரவாதம் நம்மகிட்ட கேட்பார், உனக்கு இவ்வளோ ஆத்து மக்களை கொடுத்தனே, இவ்வளோ பேர் வாட்டி செபிக்க சொன்னாங்களே, நீ எவ்வளோ நாள் செபிச்ச, என்ன செஞ்சேன்னு சொல்லி நம்மகிட்ட உத்தரவாதம் கேட்பார். நம்ம ஒரு நாள் கத்துட்டு உத்தரவாதம் நிற்கணும். அதங்க சொல்கிறாரு நீதிமொழி புஸ்தகம் 27:23.
1: உன் ஆடுகளின் நிலைமையை,
0: உன் ஆடுகளின் நிலைமையை
1: நன்றாய் அறிந்து கொள்,
0: நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: ஆடுகள் நல்ல நன்றா அழிஞ்சிக்கோ, அது மாத்திரல்ல மந்தைகள் மேல என்ன செய்ய, கவனமாயிரு. நாங்க மாத்திரல்ல எல்லாரும் ஒளிஞ்சிரு, எல்லாருமே ஆடுகள் நல்ல அறிஞ்சு, ஆடுகள் நம்ம கையில கொடுத்த ஒவ்வொரு மக்கள் நிலையை அறிஞ்சு அவங்களுக்கு என்ன செய்ய, மந்தை மேல கவனமா இருக்கணும். அவங்க ஆண்டவரே, நம்ம சபை மக்கள் ஆண்டவரே, ஒருத்தர் கூட ஆண்டவர் போயிடக்கூடாது ஆண்டவரே, ஒருத்தர் கூட பரலோகத்துக்கு இழந்துடக்கூடாது, பரலோகத்துக்கு வரணும், அவங்க இந்த பாவத்தில் விடுதலை செய்யணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாக காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு நாள் செபிச்சிட்டோம், ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படி இல்லை, ஒவ்வொரு நாளும் செபிக்கிறவங்களாக காணப்படும். மந்த மேலே எப்படி இருக்கணுமா, கவனமாக இருக்கணும். எதை செபிச்சிட்டோம் விட்டுட்டோம் இதோட முடிஞ்சிருச்சு இல்லை, வந்த மேலே கவனமாக இருக்கணும். நம்ம நாளைக்கு கத்துட்ட உத்தரவாதம் சொல்லணும், கத்து நம்ம கடை கேட்பார், எவ்வளோ ஊழியத்துக்கு போனேன், நீ என்ன செஞ்ச, என் பிள்ளைகளுக்காக என்ன நீ செபிச்ச, என்ன செய்ய, அவங்க கத்துட்டு தூரம் போகிறது காரணம் என்னன்னு சொல்லி நம்மகிட்ட கணக்கு கேட்பார். உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம விருப்பம் முடியல, நம்ம மாற்றிக்கோக முடியாது, நம்ம விருப்பம் நம்ம இதெல்லாம் மாற்றவே முடியாது. கத்துரு கருத்தில் இருக்குது, ஊழிக்காரனா கத்துரு கருத்தில் இருக்கு, நம்ம நாளைக்கு உத்தரவாதம் சொல்லணும். அது மாத்திரல கொலோசியர் புஸ்தகம் 4:17.
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிப்பை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாய் இருப்பாயாக என்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணும், கவனமா இருக்கணும். வாரம் ஒரு நாள் வரோம், ரெண்டு நாள் வரோம், மூணு நாள் வர மாட்டேன்றோம், செபிக்க முடிஞ்சா செபிக்கிறோம், செபிக்கிற விட்டுறோம். அப்படி இல்லை அருமையானவர்களே, ஒரு நாள் கர்த்தர் நம்மகிட்ட உத்தரவாதம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, நீ என்ன செஞ்ச, ஊழியத்துக்கு வந்தே நீ எனக்காக என்ன செஞ்ச சொல்ல மட்டும் ஒரு நாள் நம்ம கணக்கு கேட்பாரு, அதை உத்தரவாதம் பண்ண வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிற ஒவ்வொருத்தராக இருந்தாலும் இல்லை, கேட்டுக்கிட்ட ஊழியம் செய்கிறவங்க இந்த வசனத்தை கேட்டிருந்து கேட்டுட்டு இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிட்ட உத்தரவாதம் பண்ண வேண்டும். மந்த மேலே கவனமாக இருக்கணும். நம்ம பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். ஊழியமே ஏதோ வந்துட்டு போனது அது இல்லை, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற கவனமாயிரு அப்படி சொல்கிறாரு. இங்கே யாராவது நீ ஊழியக்காரங்க அந்த வசனத்தை கேட்டிருந்தாலும் உங்களுக்கும் தான், ஊழியம் செய்யாமல் இருக்கீங்களா, உங்களுக்கும் தான், அந்த மக்களுக்காக உத்தரவாதம்னால நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். பர்ஸ்து பவுல் சொல்கிற பாருங்க, அப்போஸ்தலன் நடவடிக்கை புஸ்தகம் 20:24.
1: ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து
0: கவலைப்பட மாட்டேன். உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அதை பத்தாலும் சரி, அவைகளை ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன்.
1: என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன்.
0: என் பிராணனு கூட என் பிராணம் என்னாலும் சரி, அதை பத்தி என்ன செய்ய மாட்டேன், அருமையா எண்ண மாட்டேன்.
1: என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்.
0: கர்த்தர் ராஜ்யத்துக்கு போற அந்த ஓட்டத்தை எனக்கு நியமிச்சிருக்கிற ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும்.
1: தேவனுடைய கிருபையும்
0: சுவிசேஷத்தை
1: பிரசங்கம் பண்ணும்படிக்கு.
0: தேவனுடைய கிருபையை பிரசங்கம் பண்ணும்படிக்கு
1: நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை.
0: நான் கர்த்தரா இந்த நம்ம ஊழியத்தின் நம்ம ஊழிய ஆற்று பெற்றிருக்கோம். நம்ம ஒரு ஆற்று ஊழியத்தை பெற்றிருக்கோம். கத்ராய் நம்மளே வரல, ஒருவேளை நம்மளே வந்துட்டோம்னு நினைப்போம். என்ன சொல்ல, கத்ராய் இயேசுகிற திடத்துல பெற்றிருக்கோம். அந்த நம்ம யாற்று ஊழியத்தை பெற்றிருக்கோம். கத்ராய் இயேசுகிற திடத்தை பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றுமே விரும்புகிறேன்.
0: நிறைவேற்றி அவர் பெற்ற ஊழியத்தை நினைச்சு நம்ம நிறைவேற்றணும். இல்லை ஆண்டு நம்ம ஒரு நாள் கணக்கு கேட்பாரு, நம்மளுக்கு இந்த ஊழியத்துக்கு அழைச்சேனே. அதாங்க சரி, ஆரோனு போல் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாலும் ஒழிய இந்த ஊழியத்தை என்ன செய்யணும், தானா வந்து ஏற்பட ஒரு நானே வந்துட்டேன் ஊழியத்துக்கு, நானே வந்துட்டேனா அப்படிலாம் நம்ம கதையெல்லாம் பேசக்கூடாது. இங்க சொல்றாரு பாருங்க, எப்ரேயர் புஸ்தகம் 5:4. நம்ம ஊழியம் செய்யறோம், லட்டு விட்டுறோம், அது நம்மளால முடிய அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாள் கர்த்தர் நம்மகிட்ட கேட்பாரு,
1: மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய
0: ஒருவரும்
1: இந்த கனமான ஊழியத்திற்கு.
0: ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம், கனமான ஊழியத்திற்கு
1: தானா ஏற்படுகிறது இல்லை.
0: தானா ஏற்பட நீங்களே வரல, கர்த்தருங்களை அழைச்சிருக்கிறாரு. அந்த ஊழியத்தை கண்ணும் கருத்துமாய் ஒழுங்கும் கிருமாய் உண்மை முத்தமாய் அன்று ஊழியத்தை செய்ய வேண்டும். அதுதான் சொல்றாருங்க, தானாய் ஊழியத்துக்கு அழைக்கப்படல, கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. நம்மளே இந்த ஊழியத்துக்கு வரல, வரணும் நினைச்சாலும் நம்மள வர முடியாது. எத்தனையோ பேர் பாருங்க, படிச்சவங்க இருக்காங்க, எத்தனை பட்டம் பெற்றவங்க இருக்காங்க, எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஊழியத்தை கையில் கொடுக்கல. கர்த்தர் நம்மளுக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாளைக்கு நம்ம உத்தரவாதம் கேட்பாரு, மந்தமால கவனமாக இருக்கம்மா, மந்தைக்காக செபிக்கிறோம்மா, சபை மக்களுக்காக செபிக்கிறோம்மா, சபை பற்றி அசதியாக விட்டுறோம்மா, சபைக்காக எப்படி செபிக்கிறோம் யோசித்து பாருங்க. சபை மக்கள் இன்னைக்கு வரலின்னு அவங்க மேலே கவலைப்படுறோம்மா, ஏன் சர்ச்சைக்கு வரல, இப்போ கேட்குறோம்மா, திரும்பி கேட்குறோம்மா, வர எல்லார் கையிலும் போன் இருக்குது தானே, யார்கிட்ட கேட்குறோம், இதெல்லாம் இருக்கணும். அதாங்க சொல்றாரு, மந்த மேல என்ன செய்யணும், கவனமா இருக்கணும். ஏதாவது ஊழியத்துக்கு வந்தா மட்டும் போதாது, கவனமா இருக்கணும். ஏன் வரல, ராஜாவே கேட்கணும் இல்லை, நாங்களே கேட்கணும் இல்லை, உங்களுக்கு அந்த பங்கு இருக்கு, ஊழியத்துக்குன்னு அந்த ஒவ்வொருத்தருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஏன் ஊழியத்துக்கு ஏன் இன்னைக்கு வரல செவத்துக்கு, என்ன ஏன் வரல, அவங்க விசாரிக்கணும், ஒவ்வொருத்தரும் விசாரிக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நம்ம ஊழியத்து பணத்தினால் தாங்குறவங்களுக்காக, பொருளை தாங்குறவங்களுக்காக, எல்லாருக்கும் செபிக்கணும். எல்லாருக்கும் அந்த பங்கு இருக்கு. ஊழியம் சொன்னா இது எல்லாருக்குமே அந்த பங்கு இருக்கு. ஊழியத்துக்கு வந்துட்டா போதாது, ஊழியத்துக்காக எல்லாருமே செபிக்கணும். கொஞ்ச நேரம் செபிச்சா முடிஞ்சிருச்சு இல்லை, அதான் சொல்றாரு. ஊழியத்தை ஊழிய எப்படி 13:17.
1: உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்
0: நம்ம ஒருத்தருக்கு என்ன செய்யணும், உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதோட என்ன செய்யணும், மந்த மேல கவனமா இருக்கணும். ஏன் வரல இன்னைக்கு அவங்களுக்கு என்ன, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஆத்துமாக்களை தேடணும். தேடாதனால்தான் நீங்க எசைக்கல் புத்தகம் 34 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. தேடாதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் மக்களை வந்து எங்க ஆடுகளை வந்து யாரும் தேடுறது இல்லை தான் ஆண்டவங்க வேதனையோடு சொல்றாரு. 34 வீட்டில் போய் வாசித்து பாருங்க, எசைக்கல் புத்தகம். தேடுறது இல்லை, அந்த ஊழி பொறுப்பு இல்லை. ஏதாவது ஒரு இதுக்கு வந்துட்டோம் போயிட்டோம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். ஊழியத்து மேலே பொறுப்பு இல்லை. நீ கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற முடிய எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணும் சொல்லுங்க, எப்படி இருக்கணும் சொல்லுங்க. எல்லாம் கவனமாக இருக்கணும். அது மாத்திரல, அந்த நான் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டேன். பிராணனே அடுப்பம் நான் வந்து அருமையை எண்ண மாட்டேன். கர்த்தருடைய கிருபையின் ஊழியத்தை நான் வந்து நிறைவேற்றி நான் ஓட்டத்தை முடிக்கவே நான் விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாஞ்ச பரிசுத்த பவளை போல வேணும். ஊழியம் செய்யும்போதுதான் கர்த்தர் ஆட்சியத்து போக முடியும். கர்த்தர் ஒரு நாள் மட்டும் கணக்கு கேட்பார் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. தன்னை குறித்து கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். வாஸ்து பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மளை குறித்து கணக்கு ஒப்பி வைக்க வேண்டும். ரோமர்கள் நிருபம் 14:12 ஏதோ வந்தோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டோம் அப்படி இல்லை. ஊழிங்கிறது மிக மிக பெரிய காரியம். எத்தனை ஆத்துமானிக்க அரகத்துக்கு நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நம்மட்டு தான் கருத்து கேட்பாரு.
1: நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான்.
0: தன்னை குறித்து தேவனுக்கு என்ன செய்யணும்? கணக்கு ஒப்புவிக்கணும். ஒரு நாள் கர்த்தர் கேட்பாரு, நீ என்ன செஞ்ச? உனக்காய் இவ்வளவுலாம் செஞ்ச, நீ எனக்காய் என்ன செஞ்ச? தன்னை குறித்து கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொருவரும் கர்த்தரை பெற்று குளித்து நம்ம வசதியா இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். முதல் கர்த்தர் வரணும். கர்த்தர் ராஜ்யத்தை நம்ம போன என்ன செய்யணும்? செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பாவம் செய்வடிக்க ஆண்டோடைய வாசனத்தை நம்ம உள்ளத்துல வைத்து வைக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்யணும்? நம்ம நாவினால பாவம் செய்யப்படிக்கணும். வழிய காத்துக்கொள்ளணும். கத்திற்கு உள்பட்டவராக இருந்து மாம்சத்துக்கு உள்பட்ட ஆகாதவடிக்கு நம்ம என்ன செய்யணும்? கத்திற்குள்பட்ட ஆவியின் படி ஆவியாரவர் என்ன சொல்றாங்கபடி நடந்தா நமக்கு என்ன இல்லை, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடந்தா ஆக்கினை தீர்ப்பு. நாலாவது என்ன, மூணாவது என்ன செய்யணும்? பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது? இடம் கொடுக்கணும். ஆண்டவர் எப்படிலாம் ஒப்பு கொடுத்தோமோ அதில் உண்மையிலேருந்து விளக்காக காத்து கொடுக்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏவாலே வஞ்சிச்சிட்டோம் பார்த்தீங்களா, அந்த சாத்தனை வஞ்சிக்காத வெடிக்கு உண்மையிலேருந்து விலகாத வெடிக்கு கத்திரத்தில் நிலைச்சிருக்கணும். விஸ்வாசத்தில் உறுதியாக இருக்கணும். அது மாத்திர நாலாவது ஊழித்த பெற்ற ஊழித்த நிறைவேற்றது எப்படி இருக்கணும்? கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு நாள் உத்தரவாதம் கத்திற்கு உத்தரவாதம் சொல்லணும். இந்த காரியங்களாக இருக்குது, கத்திட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் இதுவரைக்கும் நாங்கள் அசதியாக இருந்திருக்கப்பா, இனிமேல் ஒரு வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம எழுந்திருந்து ஒவ்வொருவரும் கர்த்தரை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.

0: நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா?
1: Praise the Lord. நன்றி ராஜா. Jesus.

0: ஜெபிக்கலாமா? இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறதை தான் நான் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொன்னார். எப்படியெல்லாம் விழித்திருக்கணும்? நான் நித்திரை செய்தாலும் என் இதயம் விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன் என்று உன்னத பாட்டில் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சொல்லாமா, விழிப்புள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் விழித்திருக்கணும்ப்பா, எனக்கு நீங்க கிருப கொடுங்கப்பா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? விழிப்புள்ள இருதயத்தை எனக்கு தாரும். எப்படி விழித்திருக்கணும் கர்த்தர் சொன்னார்? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள், எழுந்திருந்து விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னார். ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று சொன்னார். ஜெபம் பண்ணி விழித்திருக்கணுமா? இனி சம்பவிக்க போவர்களுக்கெல்லாம் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்று சொன்னாலும், ஆண்டவரை கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொன்னாலும் நீங்கள் விழித்திருக்க வேண்டும். சொல்லாமா, நான் ஜெபத்தில் விழித்திருக்க, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ரெண்டாவது சொன்ன, நீ பாவம் செய்யாமல் விழித்திருக்க வேண்டும். எப்ப பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? கர்த்தருடைய வார்த்தையை சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நான் உமக்கு பாவம் செய்யாதபடிக்கு உங்களுடைய வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எல்லாம் கேட்கலாம். ஆண்டவரே, நான் இடைவிடாமல் வேதத்தை வாசிக்கணும், உள்ளத்தில் வைத்து தியானம் செய்யணும் ஆண்டவரே, அந்த வேத வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தை எனக்கு தாரும். எல்லாம் ஜெபிக்கலாமா? சின்ன பிள்ளை எல்லாம் ஜெபமானுங்க, பார்க்கலாம், எழுதுங்க, உட்கார்ந்துருக்க பிள்ளைகள் எழுதுனுங்க, எல்லாம் எழுத. நீங்களும் கண்ணமுடி ஜெபிக்கணும், இப்பொழுதே நீங்கள் பழகணும். எல்லாம் கண்ணமுடி, பெற்றோர் பாருங்க, பிள்ளைகள் கண்ணமுடி ஜெபிக்க வைங்க, எல்லாம் ஜெபிங்க. இந்த கடைசி நேர ஜெபத்தில் பங்கு பெற வைங்க. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே நான் பாவம் செய்யாமல் நான் விழித்திருக்கணும் ஆண்டவரே. பாவத்துக்கு அடிமையாக கூடாது ராஜா, என்னை பாதுகாத்துக்கள். நாவினால் நான் பாவம் செஞ்சிடக்கூடாதுப்பா, மாம்சத்துக்கு நான் அடிமையேறக்கூடாது ஆண்டவரே. ஆவிக்குட்பட்டவனான இருக்கணும் ஆண்டவரே, ஆக்கியன தீர்ப்புக்கு நான் உட்பட்டக்கூடாது ஆண்டவரே, என்னை காத்துக்கங்க ஆண்டவரே. மாத்திரமல்ல, பிசாசுக்கு இடம் கொடுத்துடக்கூடாதப்பா, விழிப்பா இருக்கணும், என்னை காத்துக்கங்கப்பா, விழிப்பா இருக்கணும். விசுவாசத்துல உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரங்களுக்கு, அவன் தந்திரங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறீர். நாங்கள் தந்திரங்களுக்கு அடிமையேறக்கூடாது ஆண்டவரே. உண்மை பற்றிய உண்மை என்று நாங்கள் ஒருபோது விலகும்படி கெடுக்கப்பட்டிருக்கூடாது ஆண்டவரே. ஏவால் வஞ்சிக்கப்பட்டது போல நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்களை காத்துக்கொள்ளும் புதிய ஏவால் சபை அல்லவா, நாங்கள் ஒருபோதும் நாங்கள் கெடுக்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. விழிப்பை தாரும், வாய் திறந்து எல்லாம் ஜெபிங்க. மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற அனைவரும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் உத்தரவாதம் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கள் கையில் கொடுத்த சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ அதில் விழிப்புள்ளவர்களாய் கவனத்தோடு, மந்தன் மேல் கவனத்தோடு நாங்கள் பெற்ற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்பணும். அதில் அந்த விலை அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நாங்கள் கவனமாக இருக்கணும் ஆண்டவரே. எங்கள் பிராணை அருமையான எண்ணக்கூடாதப்பா. உமக்காய் ஓடி ஓடி ஓடி ஓடி நாங்கள் உழைக்க அந்த கிருபை எங்களுக்கு தாரும். ஜெபிக்கலாமா? இல்லை, அதை திறந்து ஜெபிங்க. நல்ல தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு சொல்வதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று சொன்னீரே. எங்கள் இறுதியும் விழிப்பா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் அசதியா இருக்கக்கூடாது, அலட்சியமா இருக்கக்கூடாது ஆண்டவரே. நேற்று இரவு சொன்னீரே, அலட்சியமாய் இருக்கக்கூடாது, அதுதான் விழிப்பு என்று சொன்னீரே. அப்பா, நாங்கள் அலட்சியமா இருக்கக்கூடாதப்பா. ஜெபம் பண்ணி எப்பொழுதுமே நாங்கள் விழித்திருக்கணும். பாவத்திற்கு இடம் கொடுக்காம நாங்கள் உங்கள் வார்த்தை எங்கள் இருதயத்தில் வைத்து நாங்கள் விழித்திருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் அம்மா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனை எதிர்த்து நின்று விழிப்புள்ளவர்களாய் அவனை ஜெயிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. அவன் தந்திரத்துக்கு நாங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது ஆண்டவரே. இப்போ மாத்திரமல்ல, நாங்கள் உங்களிடத்தில் பெற்ற ஒழித்த நிறைவேற்றுவதில் கண்ணும் கருத்துமாய் கவனமாக இருக்கணும், ஜெபிக்கணும், மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணணும், போராடணும். மந்தையின் மேல் கவனமாக இருக்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். அசதிகள், அலட்சியங்கள் எல்லாம், சோம்பேறித்தனங்கள் எல்லாம் மன்னி ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகள் எங்கிருந்தாலும், சமீபத்தில் இருந்தாலும், தூர இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும் நிறவலை தொடும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த விழிப்புள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படிக்க ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. செய்து கொடுத்த அருமையாக இன்னும் வல்லமையாக பயன்படுத்தும். அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி. கடைசியாக அன்புக்குரியவர்களே, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபமான போகிறாங்க. எல்லாரும் இணைந்து அவளோடு சேர்ந்து, ஆண்டவரே எங்களை என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, எங்கள் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தாங்கப்பா, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். என் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தாங்க, நான் குடும்பம் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும். எங்கள் என்ன ஜன பந்துகள் நண்பர்கள் சேர்ந்து ரட்சிக்கப்படணும், எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி அக்கா கூட சேர்ந்து எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம்.
1: சோத்திரிக்கிறோம் ஆண்டவரையுமே நன்றி ஓடுமே துதிக்கிறோம் அகத்துமில் ராஜாவையுமே துதிக்கிறோம் போற்றுகிறோம் மை வாழ்த்துகிறோம் அனுகிறோம்ப்பா நன்றி ஓடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் திருரத்தின் ஆவி ஆத்தும சரீரம் அந்தரங்க உள்ளந்திரிகள் மனதையும் கழுவி பரிசுத்தப்படுத்த உண்மை போல மாற்றும் ஆண்டவரே நான் பரிசுத்தர் ஆகியல் எனக்கேற்ற பரிசுரை சொன்னீரே பரிசுத்தனை மாற்றும் ஆண்டவரே இறக்க செய்யமுடியாது செபிக்கிறோம் கிருபை செய்யமுடியாது செபிக்கிறோம் எங்கள் சிறு பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியலும் சிறந்து வழங்கணும் அப்போ பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் உன்னத பலத்தால் இடக்கட்ட முடியாது செபிக்கிறோம் உன்னத அக்கெல்லாம் முடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் எல்லா சிறு பிள்ளைகளும் செபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க துதிக்கக்கூடிய பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆசீர்விக்கப்பட்ட பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா தேவாதி தேவர் ஒவ்வொரு மேலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா எங்கள் வாலிபர்களாக ரசிங்கப்பா வாலிபர்களாக மனம் திரும்பணும் குணப்படணும் மே அறிந்து கொள்ளணும் அண்டிக்கொள்ளணும் மே சார்ந்து கொள்ளணும் வேதத்தை வாசிக்கணும் செபிக்கணும் அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா பலப்படுத்த வேண்டும் தேவாதி தேவன் பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்கப்பா அன்றுவரையும் மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் கரம் குடும்பத்தில் சபையில் மக்கள் எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும் ஆராதிக்கணும் அறிந்து கொள்ளணும் விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும் ஐயா செபத்தில் விழித்திருக்கணும் இரு விழிப்புள்ளவர்களாய் காணப்படணும் ஆண்டவர் நம்ம சபை மக்கள் ஒருத்தரை விட்டுறாதீங்கப்பா ஒருத்தரை விட்டுறாதீங்கப்பா எல்லா மக்களும் கிறிஸ்தியேசு உருவாக்கணும் ரச்சனையை சந்தோஷத்தாங்க உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்கப்பா உன்னத பலத்தால் இடக்கட்டுங்க அக்கையில் மூடிக்கொள்ளுங்க ஏசப்பா அன்றுவரே வியாதிகள் நோய்கள் பலிவீனம் நீக்கிப்படுங்கப்பா மந்திரம் செய்வனை உடைத்துப்படுங்க ஏசப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கிட்டு தாங்கப்பா சமாளம் இல்லாத மக்களுக்கு சமானத்தை கொடுங்க கடன் பிரச்சனை மாறணும் கண்ணீர் துடைக்கணும் ஐயா பிடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தரணும் ஆண்டவரே கெஞ்சுறோம் அப்பா கெஞ்சுறோம் தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசிரியப்படணும் வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிரியப்படணும் வீடு இல்லாத மக்கள் வீடு தரணும் அப்பா ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம் நன்மையினால முடிச்சு விட்டு காத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை ஆண்டவரே சமாதானம் இல்லாத குடும்பத்தில் சமாதானத்தை தாரும் அப்பா குடும்பத்தில் எல்லா குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிடமா இருப்பது செய்யுங்க குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உள்ளத்தில் சமாதானம் சந்தோஷத்தாரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் குழப்பங்களை கொண்டு வர எல்லா சாத்தானையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே எல்லா குடும்பங்களையும் சமாதானம் சந்தோஷத்தாரும் பண கஷ்டங்களை மாற்றணும் ஐயா குடும்பத்தில் எத்தனையோ குடும்பங்களை பண கஷ்டங்களை பண கஷ்டங்களை மாற்றுங்க கடன் பிரச்சனை மாற்றுங்க தேவைகளான் சந்திக்க முடியா கொடுக்க எஞ்சுகிறோம் ஐயா குடும்பத்தில் காணப்படுற எல்லா தடைகளையும் மாற்றும் கர்த்தாவே குடும்ப குடும்பமே செய்பிக்கட்டும் ஐயா ராஜா யோசப் சொன்ன நான் என் வீட்டார்மாவே என்றால் கத்திரவே செய்ப்பேன்னு சொல்லணும் ஆண்டவரே அந்த பாக்கியத்தை தர வேண்டும்னு செபிக்கிறோம் அதிசயங்களை செய்யுங்கப்பா அற்புதங்களை செய்யுங்க உங்க தேடக்கூடிய இருதயத்தை கொடுங்கப்பா தகப்பனே தகப்பனே வேற அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணால் இப்படி செபிக்கட்டும் துதிக்கட்டும் யாராதிக்கட்டும் அறிந்து கொள்ளட்டும் அப்பா உம்மோடு இருக்கணும் உண்மை போல மாத்துங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு பணியன்போடு கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே
0: சங்கீதக்காரங்களும் கூட சேர்ந்து பின்வரும் ஜபத்தை நாம் ஏறெடுப்போம் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் அரவணைப்பும் பாதுகாவலும் நாம்

0: மத்தியான சுவிசேஷம் 8:16-17
1: அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த
0: அநேகரை
1: அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள்.
0: கத்திட்டு கொண்டு பிசாசு பிடிச்ச அநேகர் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க.
1: அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார்.
0: அவர் தாமே
1: நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
0: அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை, எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அமைதியா இருப்பார். கொஞ்ச நேரம் நம்ம வியாதி கஷ்டப்படும் போது அமைதியா இருப்பார். நம்ம பிள்ளைங்க சோர்ந்துடுறாங்களான்னு சொல்லிட்டு அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நானே எத்தனையோதோட புண்ணுனால கஷ்டப்பட்டிருக்கேன், எத்தனையோதோட சிறங்குனால கஷ்டப்பட்டிருக்கேன். ஆனால் எந்த மருந்து போட்டாலும் எனக்கு சரியாகாது. எந்த வியாதி இருந்து என்னென்ன மருந்து போட்டாலும் சரியாகாது. அவர் தான் கடைசியை சுகமாக்குவார், அமைதியாக இருப்பார், சுகம் தருவார். இங்கே சொல்கிறாரு யாத்திராம் புஸ்தகம் 23:25-26
1: உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்.
0: வியாதியை என்ன செஞ்சிருவாரு? நம்மளிருந்து விளக்குவே.
1: கர்ப்பம் விழுகிறதும்
0: மலடும்
1: உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பார்த்தீங்களா, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை நீக்கி என்ன செய்யற, நம்ம ஆயுசு நாட்கள் என்ன செய்யறாரு, பூர்ணப்படுத்துற. அது மாத்திர இல்ல, கர்ப்பம் விழுவதில்லை. சொல்லுங்க, டாக்டர் பட்டா கணவரால் தான் உங்களுக்கு குழந்தை இல்லை, உங்க மனைவியால் தான் குழந்தை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. 7:14
1: சகல ஜனங்களை பார்க்கிலும்
0: நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
1: உனக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும்
0: ஆணிலாகிலும்
1: பெண்ணிலாகிலும் மலடு இருப்பதில்லை.
0: ஆணிலும் மலடு இருப்பதில்லை, பெண்ணையும் மலடு இருப்பதில்லை. யாரு பாய்ப்பிட ஏசு உறுதியா பிடிச்சுக்கோங்க, எனக்கு குழந்தை வேணும், நான் சும்மா லேசெல்லாம் தரமாட்டாரு, உறுதியாக பிடிச்சிக்கணும். அவர் குழந்தை தருவார், வாங்க வியாதியை சுகமாக்குவார். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதி வியாதியை குணமாக்குவார். உங்களுக்கு தீர்க்காயசை கொடுப்பார். கலங்காதீங்க, அவரே தீர்க்காயசு. அதை மட்டும் ஆசிடா, டாக்டர் கைவிட்டாங்களே, டாக்டர் சொல்லிட்டாங்க இவ்வளோதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா?
1: உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்.
0: பத்தின் ஆயுசு நாட்கள் இழைச்சவார் பூரணப்படுத்து. ஒருத்தர் வந்து லைவில் பார்த்துட்ருக்கீங்க, டாக்டர் இவ்வளோதான் முடியும், இதால் முடியாது அவ்வளோதான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கலங்குறீங்களா? லைவில் ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்களை ஆயுசு நாளுக்கு பூர்ணப்படுத்துவார். உங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். உங்கள் ஆயுசு நாளுக்கில் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு, பூர்ணப்படுத்த போகிறாரு. கலங்காதீங்க, கண்ணீர் துடைச்சிக்கோங்க, ஏசு உறுதியை பிடிச்சிக்கோங்க, அவ்வளோதான். பாரத்தை கர்த்தர் மேலே வச்சு விடு, நீங்களே வச்சு கலங்காதீங்க, அவற்றை வச்சுருங்க. முத என்ன பார்த்தா, நம்ம பாவம் நமக்கு பாரமாக இருக்கு. ரெண்டாவது, நம்முடைய வியாதி நம்ம பாரமாக இருக்குது. கர்த்தர் ஒப்பு கொடுத்துடலாம். இன்றைக்கி அவங்க இந்த டிவியில் பார்த்துட்ருக்கவங்களும் ஆண்டு வந்து சுகமாக்கின் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஹலேலூயா. மூன்றாவதாக எது நம்ம பாரமாக இருக்குது? முதல் பார்த்தோம் என்ன பாரமாக இருக்குது, பாவம். ரெண்டாவது வியாதி. மூன்றாவது லூக்கான் சுவிசேஷம் 21:34
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும்
0: மதந்து பெருந்திண்டி. ரெண்டாவது என்னது, பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறி சண்டை வெறி பிரச்சனை வெறி பெருந்திண்டினாலும் வெறியினாலும்
1: லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள்.
0: மூணு காரியம் நமக்கு பாரம் வருது. முதல் என்னது,
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டி. ரெண்டாவது என்ன வருது, வெரி வெரி சண்டை வெறி கோவம் வெறி சின்ன வெறி போன் வெறி எத்தனையோ வெறிய சொல்லலாம். லவ் யூ கவலை இன்னைக்கு என்ன செய்வோம், நாளை என்னைக்கு செய்வோம், இது எப்படி செய்யுது அது எப்படி செய்யுது, நமக்கு நம் பாறை வருது, இந்த பாரத்தை கருத்தில் மேலே வச்சிடணும். அவர் ஒரு குறையுமே வைக்க மாட்டார், சின்ன குறை கூட கருத்தில் நம்ம வைக்க மாட்டார். பெருந்திண்டி வெறி லகுவே கவலை நம்ம இறிய, இந்த மூணு நாள் நம்ம இறிய என்ன செய்தா பாரமடைகிறது. இந்த மூணு காரியம் நம்மகிட்ட வந்தால் நம்ம இறிய பாரமாயிடுது. இந்த மூணு காரியம் நமக்குள் வராத விடிக்க காத்து கொள்ளணும். அல்லேலூயா. முதல் என்னது, நம்ம முதல்ல
1: உங்கள் இருதயங்கள்
0: பெருந்திண்டினாலும்
1: பெருந்திண்டினாலும்
0: பெருந்திண்டினாலும்
1: வெறியினாலும்
0: வெறியினாலும்
1: லௌகிக கவலைகளினாலும்
0: லௌகிக கவலையினாலும்
1: பாரம் அடையாதபடிக்கும்
0: பாரம் அடையாதபடிக்கு
1: நீங்கள்
0: நீங்கள்
1: நினையாத நேரத்தில்
0: நீங்கள் நினையாத நேரத்தில்
1: அந்த நாள்
0: அந்த நாள்
1: உங்கள் மேல் வராதபடிக்கும்
0: அந்த நாள் உங்கள் மேல வராதபடிக்கும்
1: எச்சரிக்கையா இருங்கள்.
0: எச்சரிக்கையா இருங்க. இந்த மாதிரி கவலைப்பட்டே இருக்கும்போது இயேசுக்கு வந்துட்டாருன்னா எங்க போக முடியாது, நம்ம பரலோகத்து போக முடியாது. நம்ம அந்த நாளில் இயேசுக்கு வந்துட்டா மூணு காரியத்தை கட்டி நம்ம கவலைப்பட்டே இருப்போம். இயேசுக்கு வந்துட்டாருன்னா பரலோகத்து போக முடியாது. பெருந்திண்டி பாரம் வெறி வெறி லகுவி கவலை இந்த மூணு காரியம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா பரலோகத்து போக முடியாது. இல்லாமல் இறுதியாக என்ன செய்யும், பாரம் அடைஞ்சிரும். அதுவே யோசிச்சுட்டே இருப்போம், பரலோகத்து போக முடியாது. ஆண்டவர்கிட்ட இன்றைக்கி ஒப்பு கொடுத்துடலாம், ஆண்டவரே இனிமேலுக்காரங்களை பிடிக்கிறப்பா நீங்கள் தான் என்னை மாற்றணும் ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி காரியம் இருக்குதப்பா, என்னை மாற்றும் என்னை மாற்றும் ஆண்டவரே. பெருந்திண்டி வரக்கூடாது, வெறி வரக்கூடாது, லவ்வீக கவலை வரக்கூடாது. இந்த மூணு காரியத்தில் விடுதலை தாண்டுவப்பா, என் பாரத்தை எடுத்து போடும் ஆண்டவரே, என் பாரத்தை எடுத்து போடு. அதான் சொல்கிறாரு ஆமோசின் புஸ்தகம் 4:12 12 கடைசி,
1: உன் தேவனை சந்திக்கும்படி
0: உன் தேவனை சந்திக்கும்படி
1: ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்க என்ன செய்யணும், ஆயத்தப்படு. இந்த மூணு காரியம் நமக்குள்ள வராமல் பார்த்துக்கணும், பெருந்திண்டி வெறி லவ் கவலை வராபடி காத்துக்கணும். தேவனை சந்திக்கும்படி என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். எப்போ எப்போ என்ன என்ன உண்டுதலாம், எதை எதை விடுத்தலாம், என்ன செய்யலாம் சொல்லி நம்ம கவலை வந்துடுது. மத்தேயின் சுவிசேஷம் 6:31
1: ஆகையால்
0: ஆகையால்
1: எண்ணத்தை உண்போம்
0: எண்ணத்தை உண்போம்
1: எண்ணத்தை குடிப்போம்
0: எண்ணத்தை குடிப்போம்
1: எண்ணத்தை உடுப்போம் என்று
0: எண்ணத்தை உடுப்போம் என்று
1: கவலைப்படாதிருங்கள்
0: கவலைப்படாதிருங்கள். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம், கவலை நமக்கு வரக்கூடாது. அவங்க வீட போய் பாருங்க எப்படி இருக்கு, நம்ம இப்படியே இருக்கோம், நம்மளை எப்படி மதிப்பாங்க, இப்படி நமக்குள்ள பாறை வந்துடுது. அவங்களாம் பாரு டெய்லி ஹோட்டலில் போகிறாங்க, நம்ம எங்கே போகிறது, இப்படி பல விதமான கவலை நமக்கு வந்துடுது. இந்த கவலையெல்லாம் வந்துச்சுன்னா ஆண்டவரை சந்திக்க நம்ம முடியாது, செபிக்க முடியாது, சோறு வந்துடும். கடைசி நாளில் இருக்கோம், அதுதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், எப்பொழுதும் செவமண்ணி அவருக்கு முன்பாக நிற்கார். பாத்திரம்னு என்னப்படுது வாசிங்க, லூக்கான் சுவிசேஷம் 21:36
1: பூமியில் எங்கும்
0: பூமி எங்கும்
1: குடியிருக்கிற
0: குடியிருக்கிற
1: அனைவர் மேலும்
0: அனைவர் மேலும்
1: அது ஒரு கண்ணியை போல வரும்
0: அது ஒரு கண்ணியை போல வரும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற இப்ப எல்லா காரியமும் சம்பவிக்க போகுது, இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் என்ன செய்யணும், அவருக்கு மனுஷகுமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானாக என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். முதல் நம்ம உள்ள எது இதனால் பாரமடையுது, நம்ம அக்கிரமம் நிறைய இருக்கும்போது நம்ம உள்ள பாரமடையுது. ரெண்டாவது வியாதினால் பாரமடையுது. மூன்றாவது வெறி, நான் எண்ணத்தை சாப்பிடுவோம், வெறி வெறி சரி சின்ன வெறி போன் வெறி லவ் கவலை இந்த மாதிரி பாறை நமக்குள்ளே இருக்கும்போது கற்றுட்ட போக முடியாது. இதெல்லாம் விட்டுட்டு எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்கின்றது 26 மட்டும்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போற எல்லா காரியம் நடந்துருச்சு, ஆண்டு சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சு, இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்கள் எண்ணப்படணும். எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். ஆண்டவரே அர்ப்பணித்து ஜபம் பண்ணுமா? ஆண்டவரே என்னை பொறுப்பிடுங்கப்பா, என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குது, என்னை ஒப்பிடுகிறப்பா, என்னால் முடியாது. தாவிராஜா சொல்லிட்டார், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதுன்னு. ஆண்டவரே கரத்தில் ஒப்புகுறிச்சவன் போடுமா? ஆண்டவரே என்னை பொறுப்படும், என் காலங்குளம்ல கரத்தில் இருக்குதப்பா, நீங்கள் தான் பொறுப்பெடுக்கணும் சொல்லி கருத்து கருத்தில் அர்ப்பணிச்சு சவன் போடுவோம்.

0: பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாரங்கள் வருகின்ற மூன்று காரியங்களை குறித்து தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். முதலாவது பாரம் எப்படி வருகிறது? நம்முடைய அக்கிரமங்களினாலே, நம்முடைய பாவங்களினாலே பாரம் வருகிறதாம். தாவீது சொல்கிறார், என்னுடைய பாவம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டு, என் அக்கிரமம் தாங்கக்கூடாத பாரம் ஆயிட்டுன்னு சொல்கிறார். பாவத்தோடு கூட இருக்கிறோமா? இன்றைக்கு இந்த பாவத்தை அறிக்கை செய்வோம். தகப்பனே, என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் அக்கிரமத்தை அறிக்கிடுவே நின்றேன், என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று தாவீது சொன்னாரே. அறிக்கையிடுவோமா? நம்ம அக்கிரமங்கள் பாவங்கள் எது தடையா இருந்தாலும் கர்த்தரை சொல்லுவோம். அப்பதான் நம்ம ஜெபம் பண்ண முடியும். பக்தியில் அப்பொழுதுதான் நம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான் என்று தாவீது சொன்னார். ஜெபிக்கலாமா? எந்த பாவங்கள் இருந்தாலும் என்று கர்த்தர் அறிக்கை செய்வோம். நம்முடைய பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் அது வெண்பஞ்சை போல வெண்மையாகும். ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையாகும். சொல்லுங்க, என்னை மன்னியும் ஆண்டவரே. பாவம் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறது. ரெண்டாவது பாரம் எதுவாம்? நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாக விடுகிறது. உதிரு போக்கினால் கஷ்டப்பட்டு அந்த அம்மா எவ்வளோ பணம் செலவழித்தும் சற்றும் ஒரு குணமடையவில்லை. மிகுந்த வேதனை வருத்தம் அந்த நோயினால் அவர்களுக்கு உண்டானது என்று நாம் பார்த்தோம். யாரெல்லாம் என்னென்ன வியாதி நோய் பலவீனத்தில் கஷ்டப்படுறீங்களோ, கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பலவீனம் என்னால் தாங்க முடியல. ஆண்டவரே, இந்த வியாதி என்னால் சகிக்க முடியலப்பா. இது எனக்கு பாரமாக இருக்கிறது என்று சொல்லி அந்த பாரத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர்களை குணமாக்குவார். மூன்றாவது பாரம் எப்படி வருது என்று நாம் கேட்டோம். பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் நமக்கு பாரமாக மாறிவிடுகிறதாம். ஆண்டவரே, இந்த வெறித்தனத்தை என்னை விட்டு எடுத்து போடும். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்ற, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். வெறித்தனங்கள் வரக்கூடாது, உலக கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, பேதுரு சொன்னார், அவருங்க விசாரிக்கிறான் அப்படியால் கவலை எல்லாரும் மேல் வைத்து விடுங்கள் என்று சொன்னாரே. அர்ப்பணம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் இடத்துல வாருன்ற இயேசு அன்போடு அழைக்கிறாரு. பாவம் பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய வருத்தங்கள், நம்முடைய வியாதிகள் நமக்கு பாரமாய் மாறிவிடுகிறது. நம்முடைய உள்ளத்தில் வருகின்ற கவலைகள், நம் உள்ளத்தில் வருகின்ற இச்சைகள், வெறித்தனங்கள், அது பாரமாக மாறிவிடுகிறது. எல்லாவற்றையும் கத்துட்டு சொல்லி, அப்பா எனக்கு லகுவான மனதை தாரும், எனக்குள்ள வாங்கப்பான் கூப்பிடலாமா? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுவோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, எப்படியெல்லாம் பாரம் வருகிறது என்று சொல்லி அழகாக எங்களை விளக்கி கொடுத்தீர் ஆண்டவரே. அப்போ எங்கள் உள்ளத்தில் இருக்க எங்களுடைய பாவ அக்கிரமங்களை மன்னித்தரல ஆண்டவரே. உங்கள் ரத்தத்தின் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாங்கள் கேட்டோம். அப்பா வாங்கப்பா, என் உள்ளத்தில், எங்கள் உள்ளத்தில் எழுந்தருளி வந்து எங்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, பாவங்களை மன்னிங்க. ஒரு பெரிய சமாதானத்தை எங்கள் கர்த்தர் தந்தருளும் ஆண்டவரே. எங்கு போவோம் ஆண்டவர்? உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே ஒரு அப்பா மன சமாதானத்தை தார், பாரத்தை எடுத்து போடுங்க. எவ்வளோ வியாதிகள் எங்கள் உள்ளத்தில் வாழ்க்கையில் வரும் பொழுது துவண்டு விடுகிறோம், கலங்கி விடுகிறோம், வருத்தமடைகிறோம், அது எங்களை பாரமாய் மாறிவிடுகிறதப்பா. இப்பொழுதும் ஆண்டவர், எங்களுடைய வியாதியினால் வருகின்ற பாரங்களை எங்களை விட்டு எடுத்து போடும். இது உண்மையில் நாங்கள் வைக்கிறோம். எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை, எங்கள் பாரத்தை நீங்க தூக்கி சுமந்துட்டீங்க ஆண்டவரே. தேவனே, வியாதியினால் வருகின்ற பாரத்தை மாற்றி போடும் ஆண்டவரே. மாத்திரமல்ல, அப்ப பெருந்திண்டி, வெறித்தனங்கள், உலக கவலைகள் எங்களுக்கு பாரமாய் வந்து விடுகிறதப்பா. மாற்றம் ஆண்டவரே. எங்களோட இணைந்து ஜெபிக்க, இப்படி யாரெல்லாம் அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நேரலையே டிவி மூலமாக, எஃப்எம் ரேடியோ மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, யூடியூப் மூலமாக, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோட இணைந்து ஜெபிக்கிறார், லேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி மூலமாக இப்ப யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, இங்கே வந்திருக்க மக்கள் யாரெல்லாம் இப்படி ஜெபிக்கிறார்களோ, இப்பொழுது கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்குவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடுங்க, அர்ப்பணிக்கிற மக்களுடைய பாரங்களை ஒவ்வொரு இருதயத்தை விட்டு மாற்றித்தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போவதல்லப்பா. நீ வருகின்ற நாள் நெருங்கிவிட்டது, அல்லது எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நாங்களும் சந்திக்க முடியும், பாரத்தோடு இருந்தால் சந்திக்க முடியாது தானப்பா. எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க எங்களுக்கு அந்த கிருபையை தார். செய்து கொடுத்த அக்காவை என்ன வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற மக்களையும் பொறுப்பிடுங்க. அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்ம எல்லாம் இணைந்து ஜெபிக்கலாம்.
1: தேவ அக்கினி, தேவ பிரசனை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும். ஜீவனுள்ள பிதாவே, உம்மை நோக்கி கெஞ்சுறோம். பரலோக பிதாவே, அப்பா அப்பா அப்பா, உம்மை நோக்கி கெஞ்சுறோம், கெஞ்சுறோம், கெஞ்சுறோம். ஒவ்வொரு ஒரு வியாதியும் சுகமாக்கும், ஒவ்வொரு நோயும் சுகமாக்கும், ஒவ்வொரு பலியத்தை குணமாக்க மந்திர கட்டு, சேவனை கட்டு உடைத்து போடுங்க. பிசாசின் கீழே அழித்து போடுங்க. கட்டப்பட்ட மக்களை விடுதலை செய்ய, கட்டச்சப்படுத்தினால பாப்பா அப்பா நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா, கட்டச்சப்படுத்தினால நைட்டெல்லாம் அலறுற மக்களை குணமாக்கப்பா அப்பா அப்பாமே துதிக்கிறேன். கேன்சர் வியாதியை சுகமாக்க, கிட்னி பலனத்தை குணமாக்குங்கப்பா, கிட்னி பலனத்தை குணமாக்கப்பா, கிட்னி பலனத்தை குணமாக்கப்பா, கேன்சர் வியாதியை சுகமாக்குங்கப்பா. மந்திர கட்டி சைவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசனிகளை அழித்து போடுங்க. ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் இறங்கும். கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க தொடங்க தொடங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, மகிமையான மகிமான காரியத்தை செய்யுங்க. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. ஆண்டவரே கெஞ்சிறப்ப, நரம்பு பலியன்ட்ட குணமாக்குப்பா, நரம்பு பலியன்ட்ட குணமாக்க, காய்ச்சல குணமாக்க ஆண்டவரே, காய்ச்சல குணமாக்குங்கப்பா. அன்பின் ஆண்டவரே மே துதிக்கிற கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்கப்பா, கட்டி குணமாக்குங்க. கருணை கடலே, கருணை சமுத்திரமே மே துதிக்கிறோம் துதிக்கிறோம். வயிற்றுவலியை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்கப்பா, அல்சரை குணமாக்குங்கப்பா, அல்சரை குணமாக்குங்க. மஞ்சகாமாலை குணமாக்குங்கப்பா. ஐயா கைவலி கால்வலி எல்லாம் குணமாக்கப்பா. முதுவலியை குணமாக்குங்கப்பா. வல்லமை வல்லமை முதுகுல பலவீனத்தை குணமாக்கப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி பெல்லிசிலை கட்டுகளை உடைத்து போடும். வல்லமை வல்லமை வல்லமை. என் இயேசுவே என் இயேசுவே என் இயேசுவே, நீங்க சுகமாக்குங்கப்பா. இயேசப்பா நாமத்துல மன்றாடி கெஞ்சிறப்பா. மந்திர கட்டி சேவனை கட்டி உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க இயேசப்பா. திருமணமாகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்கப்பா. சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடனோடு இருக்கிற மக்கள் விடுதலை செய்ங்க. படிக்கிற பிள்ளைக்கு படிக்க ஞானத்தை கொடுங்க. வீடு இல்லாத மக்கள் வீடு தைக்கிட்டு ஆண்டவர். தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசிரியங்க. கேசில இருக்கிற மக்களை வெற்றி தாங்க. வல்லமை வல்லமை வல்லமை தே வல்லமை தே வல்லமை தே வல்லமை. இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும் இப்ப இறங்கட்டும்ப்பா. தர்மடஸ்திரி மேல அப்பா வல்லமை இறங்குச்சே ஆண்டவரே. அப்பா என் வல்லமை ஒரு மேல பரப்பட்டது சென்னைகிறேன். வல்லமை வல்லமை அப்பா இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. எல்லாம் பொல்லாத ஆவியில் அழிக்கப்பட்டு போட்டு ஏசுக்கிறது நாமத்தினால, ஏசுக்கிறது நாமத்துல அழிக்கப்பட்டு போட்டு, பொல்லாத கிரிகளை அழிக்கப்பட்டு போட்டும். நிர்வசாரமா இருக்கக்கூடாதுப்பா. எல்லாரும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா ஆண்டோடு இணைந்து வாழ்றவங்கள மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை மாற்று மாண்டவரை. யாருக்குள்ளையும் நிர்வசர அசதிகள் வரக்கூடாதப்பா. அப்பா பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. பிசாசுக்கு ஆறு இடம் கொடுக்க கூடாதப்பா. தேவனே பிசாசுக்கு இடம் கூடாது சொன்னீங்க இல்ல ஆண்டவரே. யார் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. சாத்தான் கோட்டைகள் தவிர்க்கப்பட்டு போட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தவிர்க்கப்பட்டு போட்டுட்டும். ஏசுக்கு நாமத்தில் சாத்தான் தவிர்க்கப்பட்டு போட்டும். ஏசுகத்து நாமத்தில் சாத்தான் தகர்க்கப்பட்டு போட்டும். பொல்லாதாவி ஏசுகத்தால் உருமலைக்கு போய் செபிக்கிறோம். எல்லா துதி கனமாக்கும் செலுத்துறோம். ஏசுபா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000022229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா, நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: லூக்காவின் சுவிசேஷம் 15:31.
1: அதற்கு தகப்பன்
0: மகனே,
1: நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது.
0: இப்ப நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே எப்போதும் என்னோடு இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னோடதாக இருக்கிறது. நம்ம கத்தரோடு ஒவ்வொரு நாள் இருந்தோம்னா ஆண்டவருடைய காரியம் எல்லாம் அவர் என்னென்ன வச்சுருக்கிறோம் அத்தனையும் நமக்குரி தான். அதை என்னோடையெல்லாம் உனக்குரிய தான் இருக்குது அப்படி சொல்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி துதித்து செவிச்சு பைபிள் வாசித்து எப்போது ஆண்டவரோடு நம்ம விருப்பமானால் அவருக்குடைய அவர் என்னென்ன நம்ம அவருடைய காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையும் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அவரோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். அவரை எப்போது அவர் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் அவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ அவருடைய பொருளுக்கெல்லாம் நம்மளுக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. ஒரு பெத்த தகப்பன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? தகப்பனுடைய இதில் யாருக்கு சொந்தம்? பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். அதே போல் தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்கிறார், நம்ம அவரோடு இருக்க வேண்டும். அது சங்கீதக்காரர் சொல்றாரு, 73:23.
1: ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன்.
0: ஆனாலும் எப்போதும் உம்மோட இருக்கிறேன். அப்ப கத்து சங்கீதக்காரர் சொல்றாரு, எப்போதும் உம்மோட இருக்கிறேன் அப்படி சொல்றாரு. அப்ப அவர் அப்ப நம்மளை மாதிரி அவர் பாடு உள்ள மனுஷன்தான். அப்ப கத்தரோடு அவர் எப்போது இருந்திருக்கிறாரு. அப்ப நம்ம இருக்க முடியவா இருக்க முடியாதா? கண்டிப்பா இருக்க முடியும். நம்ம எப்போது அவரோடு இருக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நம்ம இருதயத்தில் அவரோடு நம்ம இருதயத்தில் பரிசுத்தம் நிறைஞ்சி அன்னி பாசையில் பேசி இருக்கும்போது அவர் சொன்னதெல்லாம் நம்ம கீழ்ப்படியும் போது தான் அவரோடு நம்ம இருக்க முடியும். அவர் என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நினச்சி நம்ம கீழ்ப்படிந்து அவரோடு நம்ம இருந்தோம்னா அவருடைய இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம். அல்லேலூயா. அதான் 1 Cor 6:17.
1: அப்படியே கத்தரோடு இசைந்திருக்கிறவனும்
0: அவருடனே
1: ஒரே ஆவியா இருக்கிறான்.
0: அவரோட ஒரே ஆவியா இருக்கிறான் பார்த்தீங்களா. கத்தரோடு இசைந்திருக்கிற என்ன, அவர் சொன்னதெல்லாம் நம்ம கேட்டு அவருக்காக நம்ம வாழும்போது அவர் என்னென்னலாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு வாழும்போது கத்தரோடு இசைந்திருக்கிறவ அவர் இசைந்திர என்ன, அவரோட அவர் என்னெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் நம்ம கேட்டு அதன்படி செய்யும்போது அவரோட ஆவியோட நம்ம என்ன செய்யணுமா? ஒரே ஆவியா கத்தருடைய ஆவியும் நம்ம ஆவியோ ஒரே ஆவியா.

0: அப்பா, அப்போ கர்த்தர் நமக்கு எல்லாமே நமக்கு தராரு. அவருடைய இது என்னென்னலாம் இருக்குதோ அத்தை நமக்கு தராரு. இப்போ அவருடைய இது என்னெல்லாம் போய் பார்க்கலாம். முதலாவது நம்ம பார்க்குறோம் சங்கீத புஸ்தகம் 3:8.
1: ரட்சிப்பு கர்த்தருடையது.
0: ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம ரட்சிக்கப்பட முடியலையே, நம்ம என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, குடும்பம் ரட்சிக்கப்படலன்னு சொல்லி எத்தனை பேர் கலங்குறோம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது தான். நம்மளோடு நம்ம அவரோடு இருந்தால் ரட்சிப்பை நமக்கு தருவார். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு அவரோடு இருக்கதான் தேவனுடைய சித்தம். நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படல, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, நான் ரட்சிக்கப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறோம். எப்போ ரட்சிக்கப்படுவோம் பாருங்க, வாசி பாருங்க. அவர் நம்ம எப்போது எப்போ நம்ம ரட்சிக்கப்படுமா? யோவேலின் புஸ்தகம் 2:32. யோவேலின் புஸ்தகம் 2:32.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படும். நம்ம கர்த்தர் ரட்சிக்கப்படணும்னு நினச்சி அவரை நம்ம தொழுது கொள்ள வேண்டும். ஒரு நாள் அவர் தொழுது கொள் அவர் தொழுது கொள்ளணும். தொழுது கொள்ளும்போது நம்ம என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். அந்த கர்த்தர் சொன்னார், மகனே எப்போது என்னோட இருக்கிற என்னுடையங்களா உன்னுடைய ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. நம்ம கர்த்தரை எப்போ தான் தொழுது கொள்கிறோமோ அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ஒவ்வொரு நிமிஷம் அவரை தொழுது கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளணும். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தொழுது கொள்ளணும். நம்ம வேலை செஞ்சாலும் இறுதி அவரை பாடி துதித்து தொழுது கொள்றது என்னன்னு சொல்கிறார் இல்லையா? 116:17.
1: நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன்.
0: தொழுது கொள்ள என்னது? ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தரையும் தொழுது கொள்ளணும். எப்போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பலி சொலுத்தி ஆண்டவர் தூச்சிட்டே இருந்தோம்னா கர்த்தரை தொழுது கொள்வது. அப்போ தொழுது கொள்றவ என்ன செய்வாங்களாம்? ரட்சிக்கப்படுங்க. அவர் ஸ்தோத்திர பலி செலுத்தி அவர் தொழுது கொண்டே இருந்தோம்னா, அவர் தூச்சிட்டே இருந்தோம்னா நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம இறுதி வந்து எங்கேயோ இருந்துச்சுன்னா நம்ம ரட்சிக்கப்பட முடியாது. அவர் தொழுது கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்படணும்னு வாஞ்சிருந்தோம்னா அவர் தொழுது கொள்ள வேண்டும். ஸ்தோத்திர பலி செலுத்தினா அவர் ரட்சிக்கப்படுவோம். ஸ்தோத்திர பலி செலுத்துறதான் கர்த்தரை தொழுது கொள்வது. தொழுது கொள்ள நினச்சினோம் எப்போதும் கர்த்தர் நினைச்சினோம் ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவோம். ரோமர்கள் நிறுவோம் 10:13.
1: அதனால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்.
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ற யாராக இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. தொழுது கொள்ற யாவரும் எவனும் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுது. நம்ம கர்த்தர் தொழுது கொண்டோம் யாராக இருந்தாலும் என்ன செய்வோம்? ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அதான் சொல்லுவோம், மகனே எப்போது என்னோடு இருக்க என்னுடையெல்லாம் உன்னுடைய. அவர் நம்ம ரட்சிக்கணும்னு சொன்னால் நம்ம ஒரு நாள் அவளை தொழுது கொள்ளணும். அதுதான் இங்கேயும் சொல்கிறார் பாருங்க. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்லியிருக்காரு, புதிய ஏற்பாட்டிலையும் இங்கே சொல்கிற பாருங்க. அப்போஸ்தலம் நடவடிக்கை புஸ்தகம் 2:21.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தொழுது கொள்கிற எவனோ ரட்சிக்கப்படும். யார் உரைத்திருக்கிறார்? தேவன் உரைத்திருக்கிறார். அவரை நம்ம தொழுது கொண்டால் நம்ம ரட்சிக்கப்படுவோம். நம்ம ரட்சிக்கப்படணுமா? அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் எப்படி தொழுது கொள்ளணும்? யோவான் சுவிசேஷம் 4:24.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்.
0: தேவன் ஆவியா இருக்கிறார்.
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
0: ஆவியோடும்
1: உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி அன்னி பாசல் நிறைஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி தூச்சிட்டே இருந்தா நம்ம தொழுது கொள்றோம். அப்ப கர்த்தர் என்ன செய்ய நம்மள என்ன செய்யறாரு? ரட்சிக்கிறார். ரட்சிப்பு மிக மிக அவசியம். எப்படி பரலோகத்துக்கு நம்ம வெளிநாட்டு போறதுக்கு எப்படி பாஸ்போர்ட்டு விசா அவசியமோ, அதே போல பரலோகத்துக்கு போன நமக்கு என்ன அவசியம்? ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இந்த உபாகம் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 4:7.
1: நம்முடைய தேவனாகிய கர்த்தரை
0: நாம்
1: தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல.
0: அவர் நமக்கு நம்ம தொழுது கொள்ளும் போல கர்த்தரை எங்கே இருக்கிறாரு? நமக்கு சமீபமாக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம கட்டாயம் ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது. இவர் ரட்சிக்கப்பட முடியலையே, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படல, என் குடும்பத்தார் ரட்சிக்கப்படல. கத்திரிச்சனை கத்திராக இயேசுக்கு விசுவாசியப்படுது. நீ உன் வீட்டாரும் ரட்சிப்பட. ரட்சிப்பு மிக மிக அவசியம். ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அவர் தான் நம்ம ரட்சிப்பார். லூக்கான் சுவிசேஷத்தில் வாசித்தோம், என்ன சொல்கிறோம்? மகனை எப்போதும் என்னோடு என்னோடையெல்லாம் உன்னுடையது. அவர் நம்ம ரட்சிக்கணும். நம்ம ஒரு நாள் அவர் தொழுது கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்குறோம் கர்த்தருடையது என்னவாம் பாருங்கள். ஆகாயம் புஸ்தகம் 2:8
1: வெள்ளியும் என்னுடையது,
0: வெள்ளியும் என்னுடையது,
1: பொன்னும் என்னுடையது என்று,
0: பொன்னும் என்னுடையது என்று
1: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்க, வெள்ளியும் கர்த்தருடையது, பொன்னும் கர்த்தருடையது. முத அவர்களுடையது என்னதாக இருந்தது? ரட்சிப்பு கர்த்தருடையது இருந்தது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு அவருடையது தான். அவற்றை ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இப்போ எனக்கு தேவைகளை சந்திங்க, ஆண்டவரே எனக்கு வெள்ளியும் உங்களுடைய தானப்பா, பொண்ணு உங்களுடைய தானப்பா, எங்கள் தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:17-18,
1: என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன்,
0: என்னை சிநேகிக்கிறவர்கள் நான் சிநேகிக்கிறேன்,
1: அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள்.
0: அதிகாலம் தேடின என்ன செய்வேன்? தேவனை கண்டடைவோம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: ஐஸ்வர்யம் கனமும்,
1: நிலையான பொருளும்,
0: நிலையான பொருளும்,
1: நீதியும் என்னிடத்தில் உண்டு.
0: கர்த்தரிடத்தில் என்னென்ன இருக்குதா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் அவர் இடத்துல ஒன்று இருக்கு. அது ஆண்டவர் சிநேகிக்கிறவங்களும் அவர் சிநேகிப்பார். அவரை நம்ம சிநேகிச்சோம்னா அவர் ஊடு நம்ம இருந்தாலும் நம்மளை சிநேகிப்பார். வெள்ளி, பொண்ணு, ஐஸ்வர்யம், கணம் எல்லாமே அவருடையது தான். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம், கணம், நீதி எல்லாம் அவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு ஐஸ்வர்யத்தை தாரு, என் கஷ்டத்தை மாற்றுங்க, என் பிரச்சனையை மாற்றுங்க. நம்ம அவரை சிநேகிக்கும் போது, அவர் நம்மளை சிநேகிக்க அதிகாலமே தேடும் போது, கர்த்தர் நிச்சயமாக நமக்கு எல்லாம் தருவார். இந்த புதிய ஆண்டில் நிச்சயமாக தந்து நம்ம கண்ணீர்லாம் கர்த்தர் கட்டாயம் துடைப்பார். அல்லேலூயா. யாரெல்லாம் பண கஷ்டத்தோடு இருக்கிறோமோ அவர் நம்ம சிநேகிக்கணும், அவர் அதிகாலம் இருந்து செவிக்கணும். அவர்கிட்டலாம் ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவர்கிட்ட இருக்குது. அவற்றை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கேட்டால் அவர் கட்டாயம் தருவார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? மகனே எப்போது என்னோடு இருக்க, என்னுடையெல்லாம் உன்னுடையவள். நம்ம அவரோடு நம்ம இருந்தால் நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. ஏன்னா ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் அவருடைய தான். கட்டாயம் நமக்கு தருவார். 1:12
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
0: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: பாத்தீங்களா, ஐஸ்வர்யம் கனம் யாரால தான் வருது? கர்த்தரால தான் வருது. ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது.
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
0: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர்.
1: உம்முடைய கரத்திலே,
0: உம்முடைய கரத்திலே
1: சத்துவமும்,
0: சத்துவமும்,
1: வல்லமையும் உண்டு.
0: வல்லமை உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்,
0: எவரையும்
1: பலப்படுத்தவும்,
0: பலப்படுத்தவும்
1: கரத்தினாலாகும்.
0: அவர் கரத்தினாலாகும் மேன்மைப்படுத்த, அவர் கருத்தினாலாகும் பலப்படுத்த, அவர் கருத்தினால ஆகும். ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் அவற்றத்தான் இருக்குது. நம்ம எப்போது அவரோடு இருந்தால் போதும், அவரை சிநேகிச்சா போதும், அதிகாலை இந்த செவிச்சா போதும், கர்த்தர் நிச்சயமாக கண்ணீரும் துடைப்பார். யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்குமோ, யாரெல்லாம் பிரச்சனையோடு இருக்குமோ, ஒவ்வொரு கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். நம்ம செவிக்காம இருந்துட்டு என் கஷ்டங்கள் மாறலையா நம்ம சொல்லக்கூடாது. என்னை சிநேகிக்கிறவங்கள சிநேகிக்கிறேன், அதிகாலை தேடுறவங்க என்னை கண்டடைவுங்க. அவற்று என்ன இருக்கா? ஐஸ்வர்யம், கனம், நீதி, நிலையான பொருள் எல்லாம் அவற்று இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை சிநேகிக்கணும், அவரோடு இருக்கணும், எப்போதும் அவரோடு இருக்கணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், இயேசு பற்றி வசனத்தை தியானிக்கணும். வசனம் பைபிள் வாசிக்கிற மாத்திரில் தியானிச்சிக்கிட்டே இருந்தால் கர்த்தர் நமக்கு எல்லாமே தருவார். ஹல்லேலூயா. அவர்கிட்ட தான் இருக்குது. உபாகம் புஸ்தகம் 15:5-6
1: உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்,
0: உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில்
1: உன்னை மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: உங்களை சுதந்தரிக்கும் தேசத்துல என்ன செய்வாரா? மேன்மேலும் உங்களை
1: ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர்,
0: உன் தேவனாகிய கர்த்தர்
1: உனக்கு சொன்னபடி,
0: உனக்கு சொன்ன
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
0: ஆசீர்வதிப்பதினால்
1: நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார்.
0: அநேக ஜாதிகள் கடன்,
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. ஹல்லேலூயா. அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பா, நீயோ என்ன செய்ய போறதில்ல, கடை வாங்குறதில்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கு, என்னோட இதெல்லாம் ஒன்று. அப்போ முதல்ல அவருடையது என்னது? ரட்சிப்பு. ரெண்டாவது அவருடைய என்னது? வெள்ளியும் பொண்ணும் அவருடைய இது. அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கா? ஐஸ்வர்யமும், கனமும், நீதியும், நிலையான பொருள் அவர்கிட்ட இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், அவரால் பலப்படுத்த முடியும். மாத்திர முறையும் ஆசிரியச்சு மேல் ஆசிரியத்தில் மேனேஜர் வரா. இவ்வாக 15:6
1: மேன்மேலும் ஆசீர்வதிப்பார்.
0: மேலும் ஆசீர்வதிப்பார்.
1: உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி,
0: தேவனாய் கர்த்தர் உனக்கு சொன்னபடி
1: உன்னை ஆசீர்வதிப்பதினால்,
0: ஆசீர்வதி
1: நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய்.
0: அநேக ஜாதிகளுக்கு என்ன செய்வீங்க?
1: நீயோ கடன் வாங்குவதில்லை.
0: நீயோ கடன் வாங்குவதில்லை. நம்ம ஆண்டவரோடு எப்போது இருந்து ஜெபித்து பாருங்க, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிச்சு உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் சொல்கிற மகனே, எப்போது என்னோடு இருக்க, என்னோட எல்லாம் உன்னோட. அவர் நம்ம சிநேகிக்கணும். அவர் காலை அதிகாலை செவிச்சா போதும், நமக்கு எல்லாமே தருவார். அல்லேலூயா. முதல் ரட்சிக்கப்படுவார். நம்ம ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர் தான் பரலோக வெளிச்சத்தில் நடப்பாங்க. முதல் ரட்சிப்பு, ரெண்டாவது நமக்கு இருந்தார் வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்களால் மாதிரி நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை அன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது. செபிக்கிறோம் அப்பா மோசை போல, நாங்களும் உங்களுடத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரே, மே துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லம் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும். தகப்பனையும் முடி ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமே, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது. அவங்க வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம். பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே முடி வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும். பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாமல் ஊற்றும் ஐயா, ஊற்றும் ஆண்டவர், ஊற்றும் ஆண்டவர். அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம், ஜெய்வனிகள், பெலிசனிகள், எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி செய்யீர். எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாமல். நீ குழந்தை தர வேண்டும்னு செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீர். மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க ஏசப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க ஏசப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க ஏசப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81-44-192-192, 81-44-192-192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431101, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: மூன்றாவது பாருங்க, ஒன்று நாலாம் புஸ்தகம் புஸ்தகம் 21:11
1: கர்த்தாவே வல்லமையும்
0: மகிமையும்
1: ஜெயமும்
0: ஜெயமும்
1: மகத்துவமும்
0: உம்முடையவைகள். மூணாவது என்னதான் செய்யும் கர்த்தருடையது. சொல்றோம்ல, எந்த காரியத்து போனாலும் வெற்றியே கிடைக்கிறதுல, எங்க போனாலும் தோல்வி தான் இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடை தான் இருக்குது, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. நான் இவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒரு ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? ஜெயம் யார் உடையது? கர்த்தர். ஜெயம்னா என்ன? வெற்றி. நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி. நம் வாழ்க்கையில் ஜெயம் இல்லாமல் கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிறோம். எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் பிரச்சனை, எது எடுத்தாலும் நல்லா இருக்குல்ல, தடையாக இருக்குதுன்னு கலங்குறீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கர்த்தருடையது. மொதல் கர்த்தருடைய என்னது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது. மூன்றாவது ஜெயம் கர்த்தருடையது. அன்றையின் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாப்பா. ஆவிக்குரிய காரியத்தில் ஜெயம் இல்லை, நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா? ஒரு அடி எடுத்து வச்சா ரெண்டு அடி தள்ளிடுது. என் வாழ்க்கையில் ஜெயமே இல்லை. குடும்பத்தில் எது எடுத்தாலும் தடை, பிரச்சனைகள், வாழ்க்கையில் பிரச்சனைகள், குழப்பமாக இருக்குது. வருமானம் வருது, எப்படி போகுதுன்னே தெரியுதில்ல. கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் யார் உடையதான்? கர்த்தருடையது. ஜெயத்தை தருவார். ஆனால் ஒன்று குறைஞ்சர் புஸ்தகம் 15:57
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே,
0: நம் கர்த்தராகிய இயேசு
1: நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் தான் ஜெயத்தை கொடுக்க முடியும். ஜெயத்தை கொடுப்பார், கலங்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தருவார், கலங்காதீங்க. ரெண்டு குறைஞர் புஸ்தகம் 2:14
1: கிறிஸ்துவுக்குள்
0: எப்பொழுதும் எங்களை
1: வெற்றி சிறக்க பண்ணி.
0: எப்பொழுது கர்த்தர் தான் நம்மளை என்ன செய்கிறாரு? வெற்றி சிறக்க பண்ணி. உங்கள் பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, குழப்பமா, பண கஷ்டமா, தடையா, எல்லாம் ஒற்றின் ஆண்டவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார். அன்று சொல்கிறார், மகனே எப்போது என்னோடையெல்லாம் உன்னுடைய என்ன இருக்குது? அவரோடது என்னது? ரட்சிப்பு அவருடையது, வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, ஜெயம் அவருடையது. நமக்கு ஜெயத்து தருதான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நிச்சயமாக நமக்கு ஜெயத்து தருவார். எதெல்லாம் ஜெயம் இல்லாமல் இருக்கீங்களோ, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி இல்லாமல் சோர்வு கவலை குழப்பங்கள் இருக்கீங்களோ, கர்த்தர் வெற்றி தருவார். அல்லேலூயா. வெளிப்படுத்தும் விசேஷம் 21:7
1: ஜெயம் கொள்கிறவன்
0: ஜெயம் கொள்கிற
1: எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்.
0: ஜெயம் கொண்டு எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். முதல் பார்த்தோம் கர்த்த ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூணாவது ஜெயம் கர்த்தருடையது. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். பரலோக ராஜ்யத்தையும் நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த உலகத்தில் எல்லா காரியத்தையும் சேர்ந்துருக்கு. எப்போ? நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஜெயம் கொள்ளும் போது. ஜெயம் கொள்ள நம்மளால் முடியாது, ஜெயம் கர்த்தருடையது. நம்ம ஒவ்வொரு நாளும் அவற்றை கேட்டே இருக்கணும், ஆண்டவரே நான் ஜெயத்தை தரப்போம், எல்லா காரியத்திலையும் செய்ய வேணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் செய்ய வேணும், எனக்கு ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரின்னு சொல்லி நம்ம கேட்கணும். நான்காவதாக கர்த்தருடைய என்னதான் பாருங்கள், 62:11
1: வல்லமை தேவனுடையது என்பதே.
0: வல்லமை தேவனுடையது என்பதே. நம்ம சொல்கிறோம் ஊழியத்தில் வல்லமையே இல்லைங்க, நான் எங்கே போய் செவிச்சாலும் அறுப்பது நடக்கலை, எங்கே போய் செய்ச்சாலும் அதிசயம் நடக்க மாட்டேன்து. ஏன் வல்லம் யாருடையது? தேவனுடையது. நம்ம வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாருமப்பா, எனக்கு வரங்களை தாரும், வல்லமை தாரும், வல்லமை வேணும் ஆண்டவரே. எனக்கு வல்லமை இல்லாமல் ஊழியத்தில் ஒரு ஆசீர்வாதமும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரே வல்லமைக்கு தேவனுடையது தானே, எனக்கு வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். 2 Corinthians 13:4
1: ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படியே நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும்
0: உங்களிடமாய் விளங்கிய
1: தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம்.
0: தேவனுடைய வல்லமை பெற்று என்ன செய்வோம்? வல்லமை பெற்ற ஊழியமும் நல்லா செய்யலாம், வல்லமையா செய்யலாம். அது மாத்திர கர்த்தருக்குள்ள என்ன செஞ்சிருப்போம்? பிழைத்திருப்போம். ஆனால் தேவனுடைய வல்லமை கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமையினால் நம்ம பிழைத்திருக்க முடியும். ஊழித்திலையும் செய்ய ஊழித்தை செய்யும்பொழுது தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ நம்ம ஊழியும் செய்ய முடியும், தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்க முடியும். ஆண்டவரே கேட்போம், ஆண்டவரே உடைய வல்லமை உங்களுடைய தானேப்பா, எங்களுக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை தாங்கப்பா, வல்லமை இல்லாமல் எனக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒவ்வொரு ஊழியரும் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை தாங்க ஆண்டவரே, வல்லமை இல்லாமல் பழை ஒன்றுமே செய்ய முடியாதப்பா, வல்லமை இருந்தால் தான் செய்யணும் பிழைத்திருக்க முடியும். தேவனத்தில் வல்லமை கேட்டு பெற்றுக்கொள்வோம். யாருக்கு வல்லமை தராரா? ரெண்டு நாளாம் புஸ்தகம் 16:9
1: என்ன
0: செய்யும் உலாய் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் தரமாட்டாரு, தம்மை பற்றி ஆண்டரை பற்றி உத்தமாக இருத்தோடு இருக்கும்போது அவர் கண்கள் நமக்கு யார் உத்தமனாக இருக்கான்னு கொடுக்குறதுக்காக கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்குது. நம்ம எப்படி இருக்கோம், நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோன்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறது. வல்லமை கொடுக்கறதுக்குள்ளாக அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, நம்ம கரெக்டாக இருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி அவர் கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமனாய் மாற்றும் ஐயா, தம்மை பற்றி அவர் இப்போ அவர்களுடைய காரியத்தில் உத்தமாக இருந்தால் அவருடைய நமக்கு வல்லமை கொடுக்கறதுக்கு அவர் கண்கள் பூமி எங்கே என்ன செய்தான் உலாவி கொண்டிருக்கு. ஆண்டவரே என்னையும் உத்தமனாக மாற்றுமப்பா, நான் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழக்கூடாதுப்பா, உத்தமனாய் மாறணும் சொல்லி நம்ம கேட்கணும். முத கத்திர என்ன கொடுக்குறாரு, ரட்சிப்பு கொடு. ரட்சிப்பு கிடைக்க நம்ம என்ன செய்யணும், கத்தரை தொழுது கொள்ளணும். கத்திர தொழுது எவனோ ரட்சிக்கப்படுவான். ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணு என்னுடைய இது. அப்போ அவர் என்ன செய்யணும், அதிகாலம் செபிக்கணும், தேவனை சிநேகிக்கணும். அல்லேலூயா, அதான் சொல்கிற என்னை சிநேகிக்கிறவங்கள நான் அவங்கள சிநேகிக்கிறேன்னு சொல்கிறாரு. மூன்றாவதாக ஜெயம் கர்த்தருடையது. ஆண்டவர் ஜெயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஜெயம் தாங்கப்பா, என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் ஜெயம், ஆவிக்குறி கருத்தில் ஜெயமே இல்லை. ஒப்பு கொடுக்குற ரெண்டு நாள் நல்லா இருக்க, மூணு நாள் பின் வாங்கிடுற, என்னை அறியாமே சோர்ந்து போய் பின் வாங்கிறேன். ஆண்டவரே எனக்கு ஒப்பு கொடுக்க, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்கணும். ரெண்டு நாள் நல்லா செபிக்கிறேன், மூணாவது என்னால் முடியலப்பா, எனக்கு செபிக்க எனக்கு ஜெயத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். ஜெயம் கொடுற எல்லாவற்றையும் சுதந்திரத்துக்கு வந்து உலகத்தில் ஆசிரியத்தையும் சுதந்திரத்துக்குள்ள முடியும், பரலோக ராஜ்யத்தையும் சுதந்திரத்துக்கு முன்ன முடியும். நான்காவதாக தேவன் என்னது தேவனுடைய இது, வல்லமை. யாருக்கு வல்லமை கொடுக்குறாரா, உத்தமா தம்மை பற்றி உத்தமாக இருக்கிறவங்களுக்கு வல்லமே கொடுக்குறக்கு அவர் கண்கள் என்ன செய்தான், பூமி எங்கும் உலாய் கொண்டிருக்கப்பா. நம்ம ஆண்டவரே உங்களுக்கு பிரியமான பிள்ளை இருக்கணும்ப்பா, நான் உத்தமாக நடக்கணும் ஆண்டவரே, மனிதர் பாதிக்கல கர்த்தர் பாதிக்கு உத்தமாக இருக்கணும். அல்லேலூயா, வல்லம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்கலாம். வாஸ்து பாருங்கள், சங்கீதம் 21:1.
1: கர்த்தாவே
0: கர்த்தாவே
1: உம்முடைய வல்லமையிலே
0: உம்முடைய வல்லமை
1: ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
0: நம்ம வல்லம் பெற்றிருந்தால் கர்த்தருக்குள்ளே என்ன செய்ய முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுதான் வல்லமை, எல்லாம் கர்த்தருடைய தான். ரட்சிப்பு அவருடையது, வெள்ளி பொண்ணு அவருடையது, அப்புறம் ஜெயம் அவருடையது, வல்லமை அவருடையது, கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கடைசியாக மத்தேயு சுவிசேஷம் 16:13.
1: ராஜ்யமும்
0: ராஜ்யமும்
1: வல்லமையும்
0: வல்லமையும்
1: மகிமையும்
0: மகிமையும்
1: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே,
0: என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அப்புறம் என்னது, ராஜ்யமும் கர்த்தருடையது தான். நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறாரு இல்லை. ராஜ்யத்தை கொடுக்க பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா ராஜ்யம் அவருடைய தானே, பயப்படாத சிறுமந்தையே.
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாக இருக்கிறார்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்கிறார், பிதா இப்படி இருக்காரா, பிரியமாக இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்குறக்கு அவர் பிரியமாக இருக்கிறாரு, அதான் ராஜ்யம் அவருடைய தான். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நம்மளை ராஜ்யத்துக்கு நான் வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, ராஜ்யத்துக்கு நான் வர்றது எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அதான் பிலிப்பியர்ல வாசிக்கிற 3:20
1: நம்முடைய குடியிருப்போ,
0: நம்முடைய குடியிருப்போ
1: பரலோகத்தில் இருக்கிறது.
0: பரலோகத்தில் நம்ம குடியிருப்பு எங்கே இருக்குது, பரலோகத்தில் இருக்குது.
1: அங்கிருந்து
0: அங்கிருந்து
1: கர்த்தராய் இருக்கிற
0: இயேசு
1: கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து
0: கொண்டிருக்கிறோம். எப்பாருவாரு ஒரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம குடியிர் பரலோகம்தான். இந்த உலகத்துல என்னதான் எத்தனை நாள் வாழ்ந்தாலும், நீ 100 வயசு வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்ம போகணும். எங்க போகணும்? நம்ம இறந்து போகணும். இறந்து போறப்ப கர்த்தரோடு இருந்தா பரலோகம், கத்திருப்பிட்டு பின்வாங்கி இருந்தால் நான் எங்கே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனால் பிதா சொல்கிறாரு, பயப்படா சிறுமந்தைய, ராஜ்ய பிதா ராஜ்யத்துக்கு கொடுக்க பிதா எப்படி இருக்காரா? பிரியமாக இருக்கிறாரு. இங்கே கொஞ்ச நாள் தான், இங்கே சொற்ப நாள் நல்லா வாழ்ந்தால் 100 வருஷம், 90 வருஷம் அவ்வளோதான். பரலோகத்து தான் நமக்கு யுக யுகமாக அங்கே தான் வாழ போகிறோம். அதுக்கு வேண்டிய தகுதி நமக்கு இருந்தால் தான் அந்த ராஜ்யத்தை நம்ம தருவார். இந்த உலகத்திலேயே நம்ம கேட்கணும், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தி எப்படியா நான் பரலோகத்துக்கு வரணும்ப்பா, எனக்கு உதவி செய்யும்னு சொல்லி கேட்கணும். அங்கே கத்துட்டு எத்தனை வாசத்தில் இருக்கேன் பாருங்கள். நம்ம நினச்சிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரே வீடு நினைக்கலங்கப்பா. சொல்கிறார் பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 14:2-3.
1: என் பிதாவின் வீட்டில்
0: அநேக
1: வாசஸ்தலங்கள் உண்டு.
0: எவ்வளோ இருக்குதா? அநேக வாசஸ்தலங்கள்.
1: அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்.
0: கர்த்தர் நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார்.
1: நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு
0: நான் இருக்கிற இடத்திலே
1: நீங்களும் இருக்கும்படி
0: நான் மறுபடியும் வந்து
1: உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: மறுபடி வரப்போறாரு, வந்து நம்மளை என்ன செய்யறாரு, அவரிடத்துல சேர்த்துக் கொள்ள போறாரு. ஹலேலூயா. அதுக்குத்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்கு நீங்க தான் வேணும், அவருக்காக அவர் சித்தத்தை ஒவ்வொரு நாள் நம்ம நிறைவேற்றணும். எப்படியானாலும் வாழ்ந்தால அவர் சித்தத்தை நம்ம என்ன செய்யணும், ஊழிய ஏதோ ஒரு ஊழியம் இல்லை, அவர் என்ன சித்தம் வச்சுருக்காரோ அதை நிறைவேற்றினா தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ஆசிமந்த 3:3.
1: நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன்.
0: நீங்க உங்களை என்ன செஞ்சிடும், என்ன இடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொல்கிறாரு. இங்கே சொல்கிறாரு யோவான்சு விசேஷம் 12:26. ராஜ்யத்தில் இருக்கு நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஒரு சின்ன ஊழியமாவது கருத்துக்காக நம்ம செய்யணும்.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை பின்பற்ற கடவன்
1: நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: பார்த்தீங்களா, சின்ன ஊழியமா பெரிய ஊழியமோ, அங்கே நமக்கு சின்ன ஊழியமாவது கருத்துக்கு நம்ம செய்யணும். சரி, கர்த்தர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையெல்லாம் உன்னுடைய. முத என்ன ஆண்டுறது, முத ஆண்டு ரட்சிப்பு கர்த்தருடையது, ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையது, மூன்றாவது செயம் கர்த்தருடையது, நான்காவதாக வல்லமை கர்த்தருடையது, அஞ்சாவது ராஜ்யம் அவருடையது. அந்த ராஜ்யத்துக்கு போகணுன்னு சொன்னால் நம்ம சின்ன ஊழியமாக அது கர்த்தருக்காக செய்து அவர் ஆட்சிக்கு போக வேண்டும். இந்த உலகம் நமக்கு சொந்தல்ல, உலகத்தின் வயசு ஒரு நாள் என்ன செஞ்சிடும், கடந்து போகும். பூலகத்து வழியை பிரவேசிக்கிற ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த பூலகத்து வழியை பிரவேசிக்கும் போது நம்ம இந்த நாட்களில் கத்திற்காக எதையாவது சின்ன ஊழியமாக நம்ம செய்ய வேண்டும். அந்த ஊழியம் செய்வானா பிதாவான ஒரு கணம் பண்ணுவார், நான் எங்கே இருக்கிறேன்னா ஊழியம் செய்கிறவங்களோ அங்கே இருப்பார். சரி, இன்னொரு தடவை கடைசி வாசித்து முடிச்சிடலாம். யோவான் சுவிசேஷம் 12:26.
1: ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால்
0: என்னை
1: பின்பற்ற கடவன்,
0: நான் எங்கே இருக்கிறேனோ
1: அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான்.
0: கர்த்தர் எங்க இருக்கிறாரோ, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறோம் அங்கே நம்ம இருப்போம். அதனால நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அவங்களோடு எப்போது இருக்க எனக்கு உதவிச்சிங்கப்பா, எப்போதும் துதிக்க செவிக்க, வேதத்தை தியானிக்க, வேதத்தை வாசிக்க துதிச்சிட்டே இருக்கணும். அம்மையோடு உண்மையோடு தொல்லணும், அன்னி பாசில் பேசி உண்மையோடு இருக்க எனக்கு உதவிச்சிங்க ஆண்டவரே. அப்போ ரட்சிப்பு கர்த்தருடைய இது, ரட்சிப்பை தருவார், ரெண்டாவது வெள்ளியும் பொண்ணையும் தருவார், மூன்றாவது நேரத்தில் ஜெயத்தை தர. என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தடையாக இருக்கேன் கலங்குறீங்களா? ஜெயத்தை கொடுக்கார், வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. ஜெயம் கர்த்தருடைய இது. நான்காவதாக என்ன கர்த்தருடையது? வல்லமை. ஊழிக்கரெல்லாம் கேட்கணும், ஆண்டவரே உடைய வல்லமை எனக்கு தாங்கப்பா, வல்லம் எனக்கு தாங்கப்பா, வல்லம் இல்லாட்ட ஊழியத்தில் யார் என்ன நம்புவாங்கப்பா, வல்லம் எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்கணும். யாரெல்லாம் ஒளிஞ்சிடுறோம் ஒளிஞ்சிடுறோம் ஒவ்வொருவரும் கர்த்தரை நோக்கி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு வல்லமை தாங்க, வல்லமை தாங்கன்னு சொல்லி கேட்கணும். கர்த்தா அந்த ராஜ்யத்துக்கு தான் நம்ம எல்லாருமே போயாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்கு போனால் கத்திரிக்காய் சின்ன ஊழியமாவது கத்திரிக்காய் செய்ய வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்த இல்லை, உலகத்தின் வேசு வரனால என்ன செஞ்சிடும் வாசித்து பாருங்கள். ஒன்று பொருந்தியார் 7 31 வசனம்.
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: உலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும்
0: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் இருக்க வேண்டும்.
1: இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. எப்படி நாடகம் நடிக்கும் போது நம்ம ராஜாவா நாடகம் நடிக்கிறோம் வச்சுக்கோங்க, அந்த நாடகம் முடிஞ்சோடனே என்ன செய்யறோம், இந்த வேஷம் என்ன செஞ்சிடும், கலைந்து போயிட்டு பழைய ஆளாக மாறிடுவோம். அதே போல தான் இந்த உலகத்தின் வேஷம், உலகத்தை நம்பி உலகத்தை நம்பி உலகத்துக்காக வாழுமானால் உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். உலகத்தின் வேசம் ஒரு நாள் என்ன செஞ்சிடும், நம்மளை விட்டு கடந்து போயிடும். அன்றைக்கி உலகம் நம்மளை விட்டு நம்மளை விட்டு விட்டுரும். அப்போ நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த உலகத்தில் இப்போயே நம்ம என்ன செய்யணும், ஆண்டோட இயேசப்பா சொன்னாங்க, நான் மகனை எப்போதும் என்னோட இல்லை உன்னுடையது. அப்புறம் நமக்கு அந்த 5 காரியத்தை கொடுக்க தேவன் பிரியமாக இருக்கிறார். ஆண்டவரே நான் ஓடி எப்போது இருக்கணுமாப்பா, செவிக்கணும் துதிக்கணும், வேதத்தை வாசிக்கிற மாத்திரத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கணும். ஆண்டவரே நான் எப்போதும் மோடு இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க சப்பா, என்னை பலப்படுத்துங்க. நான் கஷ்டப்படுறது முடிய சித்தம் இல்லை ஆண்டவரே, எள்ளியும் பொண்ணு என்னோடன்னு சொல்லியிருக்கீங்கப்பா, நீங்கள் தாங்க. ஐஸ்வர்யம் கணம் கர்த்தரால் உம்மால் தான் வருது ஆண்டவரே, ஜெயத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு வல்லமே தாங்கப்பா, ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவரே. நான் சின்ன ஊழியமாக செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி கேளுங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர ஆண்டவரே, மீ நன்றியோடு மே துதிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனே, மீ நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா சபை மக்கள் அனைவருக்காக ஜெபிக்கிறோம். லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதானத்தை தாரும், சந்தோஷத்தாரும், மகிழ்ச்சி ஆறுதலும் தேர்தலை தாரும். கர்த்துடைய கரம் தாங்கட்டும் ஐயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நீர் அடக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்த வழி நடத்துங்க. தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். நீர் தேவனாய் கர்த்தர் பெரியவர் மகத்துவமுள்ள தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்கப்பா. கர்த்துடைய கிருபை நாள் அவங்க தாங்க முடியாது செபிக்கிறோம். நன்மையினால் முடிச்சு விட்டி பாதுகாத்து கொள்ள முடியாது செபிக்கிறோம். வெள்ளியும் பொண்ணு என்னோடனு சொன்னீங்களப்பா, யாரெல்லாம் அப்பா பட கஷ்டத்தினால கண்ணீரோடு இருக்காங்களோ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை மாற்றுங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க ராஜா. அப்பா பண்ணி வெள்ளியும் பொண்ணு அவங்களுக்கு தந்து அவங்க குறையெல்லாம் நிறைவாக்குங்கப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க சப்பா, கவலை மாத்திருங்க சப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. யாருமே கவலைப்படக்கூடாது எசப்பா, சோர்ந்து போகக்கூடாதப்பா. ஊக்கமாய் செபிக்க, உண்மையாய் செபிக்க, உம்மோடு எப்போது இருக்க வசந்தை தியானிக்க, இறக்கம் பாராட்ட வேண்டும்படி செபிக்கிறோம் தகப்பனே. இறங்குங்கப்பா, இறங்குங்க. ரீ காலாபா ஷபாலாபா, ஒரே ஒரு வாழ்க்காண்டவரை உமக்காக வாழ, உமக்காக பழைக்க, உண்மை போல மாற கிருபி செய்ய முடியாத செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அழைப்பதற்கு அதிகமாய் கிரீச்சர் தேவன் நீங்க ஆண்டவர். அப்பா இறங்குங்கப்பா, இறங்குங்க. வேலை இல்லாத குடும்பங்கள் வேலை கொடுங்க சப்பா. வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களான்ற வேலை தாங்க சப்பா, வேலை தாங்க. திருமணம் ஆகாத குடும்பங்களை திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத சகோதரி குழந்தை பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. கற்பத்தின் கனி கத்ரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீங்களப்பா, நீங்கள் தானப்பா தர முடியும் ஆண்டவரே. நீங்கள் தான் தரணும் குழந்தை பாக்கியத்தை தரணும் ஆண்டவரே. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைச்சிருங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை கொடுங்கப்பா, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும். சமாளாத குடும்பத்தில் சமாளித்து தந்திரமடியாக செய்வைக்கிறோம். குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு படுற பொல்லாத சாத்தான முறியடித்து போடுங்கப்பா. சண்டை சச்சிறுவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாளித்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் நீர் கட்டிட முடியாய் செவிக்கிறோமே. ஒவ்வொரு குடும்பத்திலையும் தகப்பரே நீரே தலைவராக சகாயராக பிரசனராக நடத்தி வழி நடத்த முடியாத கூட கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் உம்மிடத்தில் ஒப்பு வைத்து உண்மையே நம்பி ஜீவிக்க கிருவை செய்ய முடியாது செவிக்கிறோம். கர்த்தர் நம்பர்களுக்கு செழிப்பாரு சொன்னீரப்பா, கர்த்தர் நம்பர்கள் பாக்கியமானு சொன்னீரே. உண்மையை நம்பி ஜீவிக்க, உண்மையை நம்பி இருக்க, உம்மோடு இருக்க கிருவை தரும்படிக்காக செவிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, குடியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற மக்கள் அப்பா குடிக்கிற குடும்பத்தில் எப்படி சமாதானம் இருக்குமையா, சந்தோஷம் இருக்குமையா, இருக்காதானே ஆண்டவர். குடிய மாற்றுமையா, தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலையை தண்ணீர் தர மாற்றினீர், கற்பாரி நீர் ஊற்ற மாற்றினீர் அப்பா. குடியை பார்க்கும்போது ஒரு வெறுப்பை தாருமையா ராஜா. இயேசுவே இயேசுவே, கண்மலை தண்ணீர் தர மாற்றுகிறவர், நீர் குடிக்கிற ஒவ்வொரு சனங்களையும் மாற்றி தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க ஆண்டவர். பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமா இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தர வேண்டும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். ஒளிஞ்சிற மக்களுக்கு ஊழித்து வல்லமை கொடுங்க, வரங்களை கொடுங்கப்பா. ஒளிஞ்சிறவங்களுக்கு வல்லமை வரங்களையும் கிருபிகளையும் தாரும் ஆண்டவர். அப்பா நீ சிவுள்ளதை நிரூபிக்கத்தக்கதாக தேவனுடைய வல்லமை வரங்களை எங்களுக்கு சம்பூர்ணமாக தர வேண்டும் என்று செபிக்கிறோம். நாங்கள் உத்தமத்தோடுமே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா. ஊழிஞ்சிற ஒவ்வொருவர்களையும் தேவண்ட வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க அப்பா. ஆமை ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. தேவ கிருபங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் எல்லாம் செவிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா மாற்றும் ஆண்டவர். ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் ஜெபத்தோடு துதியோடு போக கிருபை தாரும் அப்பா. எங்கே பார்த்தாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாவல் இல்லை ஆண்டவர். நீங்கள் தான் பாதுகாலாக இருக்கணும் அப்பா. பிள்ளைகளை செவிக்கணும், துதிக்கணுமே, ஆராதிக்கணுமே, அறிந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு எப்போது உம்மோடு இருக்கணுமே. அந்த பெரிய பாக்கியத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கன மகிமே மகத்துவத்தையும் எங்கள் அன்பு ரச்சகர் இயேசப்பா உம்மைக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
1: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்.
3: தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598-12435. Our email address is asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: 122 சங்கீதம் 7வது வசனம்.
1: உன் அலங்கத்துக்குள்ளேயே சமாதானமும்,
0: பாத்தீங்களா சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும்
1: உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக.
0: அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அப்ப இப்படி நான் அலங்கம் என்னது, நம்ம வீட்டுக்குள்ள எத்தனை வீடுகளை பாருங்க, எல்லாமே இருக்கும், பொன் பொருள், படிப்பு, பட்டம், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது, சமாதானம் இருக்காது. எத்தனையோ குடும்பங்களை பாருங்க, வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, பிள்ளைகள் பேரம்பேத்தி நிரம்பி இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, ஆனால் என்ன இருக்காது, அங்கே சமாதானம் இருக்காது. எல்லாருக்கும் இருக்காது, சுகம் இருக்காது. ஆனால் அங்கே சங்கீதக்காரன் சொல்ல, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமா, உன்னுடைய அரண்மனைக்குள்ளே என்ன இருக்கணும், சுகமாக இருக்கணும் சொல்லி. எனக்கு பிரியமானவனே, உன் ஆற்று வாழுகிறது போல் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறாரு. அலையிலுவியா? அப்போ ஊழியர்களுடைய வாஞ்ச எல்லாருமே அப்படித்தான். சரி, நம்ம எப்போ நல்ல வியாதி இல்லாத வாழ்க்கை, நம்ம நல்ல ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறோம் வாக்கம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 12வது வசனம்.
1: பெண்ணிமனை
0: குறித்து
1: கர்த்தருக்கு பிரியமானவன்.
0: பெண்ணிமன் எப்படி இருந்தாரா? கர்த்தருக்கு பிரியமானவன்.
1: அவருடைய சுகமாய் தங்கியிருப்பான்.
0: பார்த்து அவர் பெண்ணிமன் எப்படி இருந்தாரு, கர்த்தருக்கு பிரியமானது அவர். அப்பதான் அவர் என்ன செய்ய முடியும், சுகமாய் தங்கியிருக்க முடியும். நம்மளும் ஒவ்வொருத்தரும் கர்த்தர் பிரியமான இருக்கணும், கர்த்தர் பிரியமா இருக்கணும். நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு நல்லா உங்கள் பிரியமான பிள்ளை மாறணும்னு சொல்லி. உண்மை நல்லது தான், ஆண்டே நம்ம ஊர் வாழ்நாள் வாழ்க்கையை என்ன செய்யணும், கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா கேட்குறாரு நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்தை என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் அடிச்சு பார்க்கணும். நம்ம அழுதரை பிரிப்படுத்தி வாழ்கிறேன்னா, நான் கர்த்தரை பிரிப்படுத்தி வாழ்கிறேன்னா, எப்படி என் வாழ்க்கை இருக்குது இருந்து நம்ம அலசி பார்க்கணும். நம்ம அலசி பார்த்தா தான் நமக்கு தெரியும். நம்ம கேட்டு விட்டுறக்கூடாது. நான் வந்து மனிதரை பிரியப்படுத்தி வாழ்கிறேன்னா, இல்லை கர்த்தர் பிரியமான பிள்ளை வாழ்கிறேன்னா சொல்லி நம்ம உள்ளத்தை ஒரு நாள் அலசி பார்த்து ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே உங்கள் பிரியமான செயனுக்கு போதிய முடியும், நல்ல ஆவியினாலே உள்ளத்தை நிரப்பி செம்மையான பாதையில் நடத்தும். வாசிங்க சங்கீத புஸ்தகம் 143வது சங்கீதம் 10வது வசனம்.
1: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும்.
0: உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதி தருளும்.
1: நீரே என் தேவன்.
0: நீரே என் தேவன்.
1: நல்ல ஆவி
0: உம்முடைய நல்ல ஆவி
1: என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக.
0: உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. நம்ம அடுத்து கேட்குறோம், கேட்டுட்டு விட்டுறோம். நம்ம உள்ளத்தை அடைச்சி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா, கர்த்தர் பிரியமாக இருக்கிறோமா இல்லையா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோமா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது நமக்கு. நம்ம இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருக்குன்னு எனக்கும் தெரியும், என்னை பற்றி யாருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். நான் பிரியமாக இருக்கிறேன்னா, கர்த்தர் பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்கிறேன்னா எப்படின்னு சொல்லி எனக்கும் தெரியும், என் கர்த்தருக்கும் தெரியும். நம்ம கர்த்தர் பிரியமாக நம்ம இருதே என்ன செய்யணும், ஆண்டவரோடு இணைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டர் பிரியமில்லாத வாழ்க்கை நம்ம செய்யும்போது நமக்கு என்ன செய்யணும், ஒரு மாதிரி கர்த்தர் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்கும். அப்போ நம்ம கர்த்தர் பிரியமாக இருக்கோமா, என் தேவனே நீ முடி நல்ல ஆவினால என்ன செம்மையான வழியை நடத்தும். ஆண்டவரால் செம்மையான வழி நடத்த முடியும். அவர் பாதத்தை பிடிச்சு நம்ம கெஞ்சணும், ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பிரியமான பிள்ளைய மாற்றுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கருத்து கேட்கணும். யாஸ்பா வந்து தேவனுக்கு பிரியமாத இதுதான் செஞ்சாராம். வாசித்து பாருங்க யவான் சுவிசேஷம் 8:29 வசனம்.
1: பிதாவுக்கு பிரியமானவைகளை
0: பிதாவுக்கு பிரியமான
1: நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்.
0: ஆண்டவர் இயேசுக்கு என்ன செஞ்சாராம், பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறபடியால்
1: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை.
0: அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்ப நம்ம யாசப்பாவுக்கு நம்ம பிரியமானது செஞ்சா கருத்து என்ன செய்ய மாட்டோம், நம்மள

0: வாசி கேட்டே இருக்கணும். நம்ம ஒரு நாளும் கர்த்தர் பிரியமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பிரிய எது? நீதிமொழியின் புஸ்தகம் 12:22.
1: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள்.
0: பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை.
1: உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம்.
0: யார் பிரியம் கர்த்தருக்கு? உண்மையா இருந்தா கர்த்தர் பிரியம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையா இருக்கணும், ஒவ்வொரு நாளும் உண்மையா இருக்கணும். சங்கீதக்காரர் சொல்றாரு, உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறீர். 51:6 பாருங்க. நம்ம உண்மை இருக்கிறதான் கர்த்தர் பிரியமா.
1: இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? நம் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். உண்மையில் வருவார். சின்ன காரியமா பெரிய காரியமா, அதுல வந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். பொய் பதில் கர்த்தருக்கு அருவறுப்பானது. உண்மைதான் கர்த்தருக்கு பிரியும். உண்மைகளா கர்த்தர் பிரியும். நமக்கு ஒரு நாள் ஆண்டவர் கேட்குறேன், ஆண்டவர் உண்மைகளாலே மாற்றும். ஆண்டவரே ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், நாம் பிதாவுக்கு எப்போதும் பிரியமானது செய்கிறவர்களாலே அவன் நான் என்ன செய்யறதில்ல தனியாக இருக்கவில்ல. அதே போல் நம்மளும் கர்த்தர் பிரியமானது எப்போது செஞ்சாலும் பார்க்கலாமே செய்ய தனியாக இருக்க மாட்டார். நம்ம தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துகிட்டே இருப்பார். இந்த உலகத்தில் கோடி பேர் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்புறம் ரெண்டாவது எது பிரியமா கர்த்தருக்கு? ஊழியம். ரோமர்கள் நிறுவோம் 14:18.
1: இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
0: கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன்
1: தேவனுக்கு பிரியனும்.
0: தேவனுக்கு பிரியனும் பார்த்தீங்களா? கிறிஸ்துக்கு ஊழியம். உண்மை உத்தமாய் பாயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தருக்காக நம்ம ஊழியம் செய்ய வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் போது யாருக்கு பிரியமா இருக்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறோம். நம்ம ஊழியத்தை வந்து சின்ன ஊழியமா பெரிய ஊழியமா, நான் பெரிய ஊழியமா, இப்போ நம்ம கையில் சின்ன ஊழியத்தை கொடுக்குற அதை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். கர்த்தர் பார்க்குறாருங்கிற பயத்தோடு அந்த ஊழியத்தை நம்ம உண்மையாக செய்ய வேண்டும். உண்மையாக செஞ்சால் நம்ம கர்த்தருக்கு எப்படி இருப்போம்? பிரியனாக இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நம்ம பிரியமானது செய்யணும்யா, எப்பயுமே நம்ம பிரியமானது செய்யணும். அவங்கள தான் பார்த்து சொல்கிறார் யோவான், என்ன சொல்கிறாரு, எனக்கு பிரியமானவரே உன் ஆத்மா வாழுகிற போல நீ எல்லாவற்றிலும், ஆத்மா மாத்திரம் இல்லை, நீ சுகத்திலையும் பலத்திலையும் ஆசீர்வாதத்திலையும் சமானத்திலையும் சந்தோஷத்துலையும் எல்லாவற்றையும் செய்வேன், வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்றாரு. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு யார் பிரியமாக இருக்குமா இல்லையோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். ரெண்டாவது யார் சுகமாக இருக்க முடியும்? நீதிமொழியின் புஸ்தகம் 18:10.
1: கர்த்தரின் நாமம்
0: பலத்த துருகம்,
1: நீதிமான் அதற்குள் ஓடி
0: சுகமாயிருப்பான். முத யாருக்கு? யார் உள்ள இருப்பா சுகமா இருப்பாங்க? கர்த்தருக்கு பிரியமா இருந்தா மேல செய்வோம் நம்ம சுகமா இருப்போம். இந்த ரெண்டாவது யார் சுகமா இருப்பாங்களா? நீதிமான். அப்ப நம்ம நீதிமானா இருக்கணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுமப்பா. நம்மளா நினைக்கிறவரை நம்ம நீதிமான் தான் கரெக்டாக கர்த்தருக்கு வந்துட்டோம் நம்ம நீதிமானாக இருக்கணும்னு சொல்லி நம்மளே நினச்சிக்கக்கூடாது. நம்ம நீதிமானாக இருக்கிறோமான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னை உங்கள் ரத்தத்தினாலே கழுவுங்க. இயேசுக்கு ரத்தம் என்ன செய்யுது? சகல பாவத்தை நீக்கி சுத்திக்கிறீங்க. ரோமரில் சொல்கிறாரு, ரோமர் 5:9.
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க.
0: அப்போ ஒவ்வொரு நாளும் கேட்கணும், ஆண்டவர் உங்கள் ரத்தத்தினாலே நீதிமானாக்குமப்பா. நான் என்ன பாவம் செய்ய, இன்றைக்கி உங்க பிரியமெல்லாம் பேசியிருக்கனே, கோவப்பட்டிருக்கனே, இன்றைக்கி நான் கசப்பு வந்திருக்குது, வெறுப்பு வந்திருக்குது, இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அப்பைக்கப்ப சொல்லணும். நான் இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு வெறுப்பு வந்துருச்சு, நான் இன்றைக்கி போய் சொல்லியிருக்கிறேன், இதெல்லாம் ஆண்டவரே இயேசு பாவம் ரத்தம் என்னை கழுவணும், என் பாவங்களை மன்னியும். இப்போ எப்படி நம்ம வீட்டில் ஒவ்வொரு நாளும் பெருக்கி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லணும், ஆண்டவரே நம்ம இன்றைக்கி கோவப்பட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பொறாப்பட்டிருக்கேன், கசப்பு வந்திருக்கு, வெறுப்பு வந்திருக்கு, இதெல்லாம் என்னை விட்டு அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. மனிதராக இருந்தால் கட்டாயம் இதெல்லாம் நம்ம கூட இருக்க தான் செய்யும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கர்த்தர் வேதம் அப்படி சொல்லலை. ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணுமா? அவருக்கு இயேசுக்கு ரத்தத்தினால நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? நீதிமான மாற்றப்பட்டிருக்க. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு குணங்களும் ஆண்டு பிரியமில்லாத குண மக்களும் வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஏசுபாடை கேட்கணும். நம்மளால் முடியாது, பலத்தினால அல்ல, பராக்கிரத்தில் யாரால் முடியும்? தேவாவில் முடியும். அவற்றை சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கி நான் கோவப்பட்டேன் ஆண்டவரே, இன்றைக்கி நான் கசப்பு எனக்கு வந்துருச்சு, வெறுப்பு வந்துருச்சு, பரம் வந்துருச்சு, எரிச்சல் வந்துருச்சு, எடுத்து போடுங்கப்பா, மன்னிங்கப்பா, மன்னிங்க, உங்கள் ரத்தம் நீ கழுவுணும். இயேசுக்கு ரத்தம் தான் சகல பாவத்தை இன்றைக்கி நம்மளை சுத்திகரிக்கும். இந்த பாவம் இன்றைக்கி இப்படி செஞ்சிட்டேனப்பா, என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கு திட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். சரி, நீதிமன் குளத்தை கர்த்தர் சொல்கிறாரு எப்படி இருப்பாங்களாம் பாருங்கள். நீதிமொழி புஸ்தகம் 21:26.
1: நீதிமானோ பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான்.
0: பிசினுத்தனம் இல்லாமல் கொடுப்பான். யாரும் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு என்ன வரும் மனசு வரும்? சிலர்லாம் கொடுக்கறக்கே மாட்டாங்க. ஆனால் நீதிமானம் எப்படி இருப்பாங்களா? பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான்.

0: அவங்களால முடிஞ்சது அதுக்குன்னு நிறைய செய்ய முடியாது. இருக்கிற வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்ய அவங்களால, பக்கத்துல யாருக்கா பிரச்சனையா கஷ்டம் வந்தாலும் செய்வாங்க, எது வேணாலும் செய்வாங்க. நீதிமான் என்ன செய்ய, பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனசு வரும், அதுதான் நீதிமான். நீதிமான இருக்கமா நம்ம உள்ளத்தை அலசி பார்ப்போம். நீதிமான இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன செய்யும், கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். இன்னொரு குணாதிசயங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு நீதிமணி எப்படி இருப்பான்னு சொல்லி. நீதிமணியின் புஸ்தகம் 15:28
1: நீதிமானுடைய மனம்,
0: நீதிமானுடைய மனம்
1: பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும்.
0: மறுபடியும் அவங்களுக்கு சொல்றது கூட, மற்றவங்களை ஒரு வார்த்தைக்கு சொல்றது கூட என்ன செய்வாங்களாம், யோசிப்பாங்க. நீதிமாலை இல்லாட்ட படப்படப்படன்னு பேசிடுவோம். நம்ம நீதிமாலை இல்லாதனால தான் நம்ம பட்டப்படன்னு எந்த வார்த்தை அப்படியே கொட்டிடுவோம். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்வாங்களாம், பிரதித்திரம் சொல்ல என்ன செய்வாங்களா, அவங்க மனம் யோசிக்க, சொன்னால் மனசு அவங்க புண்பட்டுருமா, அவங்கள தொடச்சிடக்கூடாது, அவங்க மனசை வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, புண்படுத்திடக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பாங்க. நீதிமான் மனம் என்ன பிரதித்திரம் சொல்ல யோசிக்கும். நம்ம என்ன செய்யணும், பட்டப்படன்னு பேசிடுறோம் இல்லையா. ஆனால் நீதிமன்றம் அப்படி பேச மாட்டாங்க, மனசு இப்போ அவங்க இப்படி சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க உள்ளே உடஞ்சிருமா, மனசு புண்பட்டுருமான்னு சொல்லி அவங்க யோசித்து பேசுவாங்க. அல்லேலூயா, அதான் நீதிமான். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அதில் என்ன செய்வாங்களாம் நீதிமான், அதற்குள்ள சுகமாய் தங்கியிருப்பா. அல்லேலூயா, என்ன செய்வாங்க அவங்க போய் நீதிமான் என்ன செய்வாங்களா, சுகமாய் கர்த்தருடைய நாமம் பலத்த துருவம், அதில் என்ன செய்வாங்க, ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். அப்போ நீதிமானா என்ன செய்ய, ஆண்டு ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்ட நம்ம கர்த்தர் நீதிமானம் மாத்துறாரு. அப்போ நீதிமான்னு ஆண்டு சொல்கிறாரு, யாரால் நீதிமான், பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்ன செய்யுங்க, மற்றவங்களேருந்து மன நோக பேச மாட்டாங்க. பிரதத்திரம் சொல்கிறதுக்கு அவங்களே மனம் என்ன செய்வான், யோசிக்குமா, ஐயோ அவங்களை இப்படி சொன்னால் அவங்க மனசு பின்பற்றுமா, அவங்களை இப்படி சொல்லக்கூடாது, அவங்க மனசை பின்பற்றுமேன்னு சொல்லி யோசிப்பாங்க, அதுதான் நீதிமான். இன்னொரு ஆண்டவர் நீதிமானுக்கு அடையாளம் கொடுத்திருக்கிறாரு, நீதிமொழிகள் 29:6
1: நீதிமானோ பாடி மகிழ்கிறான்.
0: நீதிமான் என்ன செய்வாங்களா, பாடி மகிழ்வாங்க, உள்ளத்தில் பாடிட்டே இருப்பாங்க, பாடி மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. அப்போ நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை நீதிமானம் மாற்றினா நம்ம உள்ளத்துக்குள்ளே பாடிட்டே இருக்கணும், அப்போ எப்பவும் பாடணும், துதிக்கணும், செவிக்கணும், என் இறுதி உங்களை இதயத்தோடு கலந்துருக்கணும். நீதிமான் செய்யலாம், பாடி மகிழ்வாங்க. நம்ம உணர்ந்து பாடுறோம்மா, நம்ம பாடும்போது மகிழ்ச்சி வருதா, பாட்டு ஏதோ ஒரு பாட்டு இல்லை, எந்த பாட்டு பாடினாலும் உணர்ந்து நம்ம பாடும்போது நம்ம உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வரும். நீதிமான் பாடி மகிழ்வான், அதிசயமான இருக்க
1: நீதிமானோ,
0: நம்ம நீதிமானோ
1: பாடி மகிழ்கிறான்.
0: பார்த்தீங்களா, பாடும்போதே நமக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, சமாதானம், சந்தோஷம் உணர்ந்து அந்த பாட்டு பாடும்போது நம்ம இருதயத்தை அலசி பார்த்து அப்படியே பாடணும், அப்போ நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வரும். ஹல்லேலூயா. நீதிமான் என்ன செய்வாங்களாம், பாடி மகிழ்வாங்க, அதுதான் நீதிமன்ற குணம். மொத்தம் யார் சுகமாக இருப்பா, கர்த்தருக்கு பிரியமானவங்க சுகமாக இருப்பாங்க. ரெண்டாவது நீதிமான் சுகமாக இருப்பாங்க. மூணாவதாக யார் சுகமாக இருப்பாங்களாம் பாருங்க, 12:5
1: ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும்,
0: ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தம்,
1: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும்,
0: எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தம்,
1: நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: அவன் மேல் சீர்களுக்கு அவனை காத்து
1: சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான்.
0: சுகமாயிருக்க பண்ணு கர்த்தர் சொல்லுவார். பார்த்தீங்களா, ஏழைகள் பாழாக்கப்படுற நிமித்தமும் அவங்க என்ன செய்வாங்க, எளியவங்க என்ன செய்வாங்களா, பெருமூச்சு, ஐயோ என்னை இப்படி சொல்லிட்டாங்களே, ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களான்றவரே, என்ன போய் என்னை இப்படி சொல்லிட்டாங்களேப்பா, ஒரு பெருமூச்சு வருது இல்லை, சே இப்படி செஞ்சிட்டாங்க நம்மளுக்கு, வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாங்களே, நம்மளை பெருமூச்சு விடுறது, நம்மளால் அவங்க சீர்றாங்கல்ல, எதிர்பார்க்குறவங்க நம்மளை சீர்றாங்க, நம்மளை பார்த்தா வெடுக்குன்னு பேசுகிறாங்க, சீர்றாங்க, அவங்க மீது இப்போ கத்துற என்ன செய்வாராம்,
1: அவன் மேல் சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து,
0: சீர்றவங்க சீர்றவங்க பொய் சாட்சி சொல்கிறாங்க, எத்தனை பேர் போய் கோர்ட்டில் போட்டு பொய்யலான்னு சொல்லிடுவாங்க, காத்து என்ன செய்யறாராம்,
1: சுகமாயிருக்க
0: பண்ணுவேன். ஹல்லேலூயா, உள்ள உடஞ்சிதான் இருப்பாங்க. அது மாத்திர பிரச்சனை வரும்போது நம்ம அப்படியே பெருமூச்சு விடுறோம்ல, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, எத்தனை பேர் நம்மளை சீர்றாங்க, இப்படிலாம் பேசுகிறாங்க. ஹல்லேலூயா, ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கல, எனக்கு இத்தனை பேர் எதிர்பார்க்காங்களே, நான் ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு தானே விடுறேன், ஒவ்வொரு நாளும் இத்தனை கெட்டு வேதனை, எத்தனை பேர் என்னை இப்படிலாம் பேசுகிறாங்களே, கலங்குறீங்களா, கத்துறவங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு எல்லா இக்கெட்டுக்கு அந்த ஏழைகளுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய கூப்பிடுற நிமித்தமா, உங்களுக்கு கண்ணீர் நிமித்தமா கத்துறவங்க மேலே யார் சீறி வராங்களோ அவங்களுக்கெல்லாம் விலைக்கு கத்துறவங்களை பார்த்து என்ன செய்வார், உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். ஹலேலூயா. நமக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குது, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், எவ்வளோ பெரியனை பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் விலைக்கு காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். கலங்காதீங்க. நான் கர்த்தர் வேதம் சொல்லுது. சங்கீதம் 10:17.
1: கர்த்தாவே, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர்.
0: பார்த்தீங்களா, சிறுமை பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டுக்கிற கர்த்தர் கேட்பறமே. சிறுமையானவங்க தான் நம்ம ரொம்ப அற்பமாக தான் நம்ம உலகத்தில் இருக்கோம். எல்லாரையும் பார்த்தா அற்பமாக காணப்படுறோம், எல்லாரையும் பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? சிறுமை பெற்ற வேண்டுதலை கர்த்தர் என்ன செய்கிறாரா? கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கா? உங்களை பற்றி நிறைய பேர் அற்பமாக நினைக்கிறாங்களா? உங்கள் மேலே சீறி வராங்களா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லாத்தையும் விலைக்கு உங்களை காத்து உங்களை சுகமாக இருக்க பண்ணுவார். நம்ம கர்த்தரை கேட்கும்போது, நம்ம சிறுமைப்பட்டவங்க நம்ம கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நமக்கு நம்மளுடைய வேண்டுதலை கேட்பார். ஹலேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, மீ நன்றியோடு மீ துதிக்கிறோம். சார் வல்லமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், அனுகிற சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சம்மான் தேர்லி சந்தோஷ தேர்லி ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது. ஜெபிக்கிறோம். கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக இருக்குன்னு சொன்னீங்களாண்டவரே. நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுறோம். இந்த மகிழ்ச்சி பார்க்குற ஒவ்வொரு மக்களையும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப வேண்டும்னு செபிக்கிறோம். மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். கத்தோடி மகத்துமில் நாம் அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா செபிக்கிறையா. அவங்கள பலப்படுத்துங்க. இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மலர்ந்திருவாத மக்கள் மலர்ந்திருமணும், குணப்படாத மக்கள் குணப்படணும், பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் செய்யுள்ள சாட்சியாய் மாற்றும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்குங்க சப்பா. மந்திரம் செய்வனையும் பெல்லிசுனிகளை உடைத்து போடும், பிசாசுன்களை அழித்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும். சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை மாறணும் ஐயா. அவங்களை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமம் இல்லாத குடும்பத்தில் சமானத்தை தரணும் ஐயா. அப்பாமே துதிக்கிறோம், அறிந்து கொள்ளும் அன்றி கொள்ள கிருவச்சியங்களா செபிக்கிறோம். தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்கும் மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்க, அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம். செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைமை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க சப்பா. அண்டு ஒரே உண்மை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்தில் காணப்படுற எல்லா பிரச்சனையும் மாற வேண்டும் ஐயா. எல்லாரும் அதிசயங்களை செய்ய வேண்டும். எல்லார் வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக செய்ய வேண்டும் ஐயா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே மே துதிக்கிறோம். ஆசீர்வதித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்தி காத்துக்கோங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். யேசுபா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்ட சந்தோஷமா இருங்க.
1: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர், 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான்
2: நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: வழியிலும் டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்குதான எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக கெஞ்சிக்கிறோம் தகப்பன. தூர இடங்களிலே டிவி கிளப்ல இணைக்கப்பட்டிருக்க எல்லா குடும்பங்களையும் பலப்படுத்தும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. இன்னும் நிறைய மக்கள் சேர உதவி செய்ய, சேர்ந்த மக்கள் கொடுக்க உதவி செய்யும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பன. வெப்டிவி வழியாக, யூடியூப் வழியாக, பேஸ்புக் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதித்தலும், மொபைல் வழியாக சந்திக்கப்படுகிற மக்களை நீர் பலப்படுத்துங்கப்பா. எஸ்எம்ஸ் பண்ணுற மக்களெல்லாம் நீர் ஆசீர்வதிக்க முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ரேடியோ நிகழ்ச்சி கேட்குற அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்தலும் தகப்பனே. முழுமையாய் பொருட்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே,
1: ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான நேரத்திற்காக நாம் நன்றி சொல்லி கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஜெப நேரத்தை திருவிருந்த ஆராதனையை நாம் அர்ப்பணம் செய்து ஜெபித்து நாம் ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற பரிசுத்த பிதாவே, இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்தவரே, இது கொடுத்திருக்கிறதான தர்மையான நேரத்திற்காக உம்மை துதிக்கின்றோம் ராஜா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடல் முழுதி ராஜா கழுவேகளை பரிசுத்தப்படுத்துவீராக. எதிராக தேவனே, நீ தலைவராயிருந்து இந்த கூட்டங்கள் நடத்துவீராக. நாம ஒன்றே மகிமைப்படுவதாக. கர்த்தர் பொறுப்பை எடுத்துக்கொள்வீராக. அப்போ அந்த கூட்டங்கள் குரதமாக எழும்பி வருகிற எல்லாம் பொல்லாத அந்தகார ஆவிகள் எல்லாம் இயேசுவே நாமத்தினாலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரி அளிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தரா இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. தோ சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்தினுடைய சகல வல்லமே மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதே என்று சொன்னீங்களே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தரா இயேசுவை நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். பாடப்போம் பாடல்கள், துதி ஆராதனைகள், ஏறெடுக்க போகிற மன்றாட்ட ஜெபங்கள், கேட்க போகிற தெய்வ செய்திகள், அப்பா நாங்கள் பங்கு பெறுகிற திருவிருந்த ஆராதனை அனைத்து எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும். உங்கள் ரத்தத்தினால், உங்கள் நாமத்தினால், அக்னியால், ஆவியானவரால், இயேசுவின் ரத்தத்தால், தேவ தூதலால் இந்த சுற்றி வேலி எடுப்பீராக. நிறைய தலைவராயிருந்து இந்த கூட்டங்களை நடத்தித்தாரும். மின் கருவிகள், இசைக்கருவிகள் இயக்கிற இந்த பிள்ளைகள் எல்லார் மீதும் உங்கள் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. வீட்டில் இருந்த வண்ணமாக இந்த ஆராதனை பங்கு பெறுகிற ஜனங்கள், ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு பிள்ளைவன் தோவருக்குள் வீட்டில் இருக்கிற மக்களுக்கும் இந்த ஆராதனை ஆசீர்வாதமாய் மாற்றும். தங்க தடை இல்லாமல் ஸ்டக்காக அவள் போக உதவி செய்யுங்க. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். தாழ் தேவைப்படுகிறோம். நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. துதி கன மகிமை இல்லாமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் நடுகிறோம் பிதாவே. ஆ உட்கார்ந்து கொள்ளலாம். பிரைஸ் காட்.

கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் வாசித்து பார்த்தீங்களா, 91 சங்கீதத்தில் சொல்றார் பாருங்களா, ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்தவனை கனப்படுத்துவேன். இதை தான் நான் பாடலாக பாடினோம். 91 சங்கீதம் 15 வசனம் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்றார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு அரைகுறை ஆயுசு இல்லை, பூரா ஆயுசு தேவனை கொடுப்பார். அல்லேலூயா சொல்லாமா, நீடித்த நாட்களால் நான் அவனை திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவன் காண்பிப்பேன், ஆபத்தில் நானே அவனோடு இருப்பேன். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அதுதான் பாடலாக பாடினோம். 7 வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. நாம் என்ன செய்யணும்? அடுத்த வசனம் 92 சங்கீதம் 1 வசனம் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே எமது கிருபையையும் இரவிலேயும் சத்தியத்தை அறிவிப்பதும் நலமாயிருக்கும். நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க வேண்டும். கர்த்தரை பாடி துதிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் பாடி நாம் கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ லார்ட். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே கோடி ஸ்தோத்திரமே. சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் தெரிஞ்ச பாட்டு சேர்ந்து பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட்.

146வது சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 146வது சங்கீதம் முதல் வசனம், இரண்டாவது வசனத்தை வாசிப்போமா. யாராவது ஒருவர் வாசிங்க பார்க்கலாம். 146வது சங்கீதம் முதல் இரண்டு வசனங்கள். பாருங்க, அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரே துதி. அப்புறம் நான் உள்ள அளவு இந்த உலகத்தில், நான் உள்ள அளவு என் தேவனே நான் கீர்த்தனம். அதுதான் நம்முடைய இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் பரியந்தமும் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த பாடி துதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 147வது சங்கீதம் முதல் வசனத்தை வாசிக்கலாமா. பாருங்க, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை என்ன செய்யணுமா, கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. ஹல்லேலூயா சொல்லலாமா. நம்முடைய தேவனை பாடி அவரை மகிமைப்படுத்துவது நமக்கு நல்லது. ஆகவே இந்த நல்ல வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அமைதியாக கூட நல்லா பாடணும், துதிக்கணும், நம்ம ஆராதிக்கணும். அதை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலை பாடி இந்த நேரத்தில் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். சர்வலோக அதிபா நமஸ்காரம்.

எழுந்து நின்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தரை, கடல், உயிர், வான் எல்லாவற்றையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவராகிய தேவனை தான் நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். நம்மிடத்தில் கரை திரை பிழை இருக்குமானால் ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். ராஜா, உமக்கு பிரியமான மகனாக மகளாக நாங்கள் வாழ்வதற்கு தேவனே எங்களுக்கு அந்த கிருபையை தாங்கப்பா. தேங்க்யூ. எல்லாரும் கேட்கலாமா? எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியமான மகனாக மகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தும், வாய் திறந்து கேட்போமா. தேங்க்யூ லார்ட். என்னை உண்மை போல மாற்றிடுங்கப்பா. எங்கள் வாழ்க்கை உண்மை போல மகரன் ஆண்டவரை கேட்போமா. எல்லா கண்களையும் மூடி எல்லாரும் ஜபம் பண்ணுங்க. இந்த பாடலை ஜபத்தோடு கூட பாடுவோம்.

பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே, உம்மை போல பரிசுத்தத்தை எனக்கு தாரும் ஆண்டவர், கேட்கலாமா? உம்மை போல பரிசுத்த ஆவியான் நிரப்பும் ஆண்டவரே, அன்புள்ள மனதுருக்கத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, சாந்தத்தை தாரும், மன தாழ்மையை எனக்குள்ள தாரும், ஞானத்தின் ஆவியை தாரும், ஜபத்தின் ஆவியை தாரும், மன்றாட்டின் ஆவியை தாரும், ஆத்ம பாரத்தை எனக்கு தாரும், கேட்கலாமா? என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவர், வாய் திறந்து சொல்லுங்க. என்னை மாற்றும், எனக்குள்ள பரிசுத்தம் உண்டாகணும், எனக்குள்ள சுத்திகரிப்பு உண்டாகணும், என்னை மாற்றுங்க ஆண்டவரே.

Che poi.

அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாத ஐயா. பாவங்களை மன்னித்தீங்க, ஏற்றுக்கொண்டதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆராதிங்க, அவர் நாமத்தை சொல்லி துதிங்க. நல்லவர், பெரியவர், அதிசயமானவர். ஓ ராகா போ ஷாகா பா தோ கா பா லா பா ரா பா ரா பா ஓ ரி கர பரி பர பர பா. அப்படியே ஆவியனுக்கு உள்ளத்தை திறந்து கொடுப்போமா.

0: வல்லமை வல்லமை வல்லமை அரசு பரிசுத்தாரியவர்கள் அகமாய் கிரியை செய்த கிரியை செய்ய அக்கிலன் அரசுங்க வல்லமையாய் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. பரிசுத்தாரியானவரே வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. ரட்சிப்பின் தேவனை வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. பரிசுத்தாவியானவரே உயர்ந்தவரே சிறந்தவரே உன்னதரே அப்பாமி துதிக்கிறோம். வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. தேவாதி தேவனை வல்லமையாய் கிரியை நடப்பீங்க. பரிசுத்தாவியனை பலமாய் கிரியை நடப்பீங்க ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவனை வல்லமையாய் கிரியை நடப்பீங்கறாச்சா. ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப ரப. வல்லமை வல்லமை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும். அக்கினி நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற சிக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பற ரீக்கப்பறவா. வல்லமையா கிரியை செய்ய இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. மகிமையான காரியத்தை செய்ய மகத்தான காரியத்தை செய்ய. கர்த்தருடைய வல்லக்கரை தாங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா. சிக்கப்பற சிக்கப்பல சிக்கப்பற சிக்கப்பல ரீக்கப்பல ரீக்கப்பல ரீக்கப்பலவா. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. கெஞ்சுறப்பா அக்கினி போடுங்கப்பா. சிறு பிள்ளை மேலேயும் வாலியர் மேலேயும் பெரியவங்க மேலேயும் ஓடுங்க போடுங்க. ரிப ரப ரப லக்கரை தீரி பிரி பீக்கரவர் ஈக்கரவரவர. மகிமை இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. மகிமை மகிமை மகிமை மகிமை மகிமை. வானாதி வானவரி வானம் கொள்ளாதவரே அக்கினி நாள் நிரப்புங்கப்பா. எங்கள் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. இப்ப ரப லக்கரி வீக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர் விக்கலவர். ஸ்தோத்திரம் நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்க. தேவனே தேவனே நிரப்புங்க. அக்கீல நிரப்புங்க. வல்லமேல் நிரப்புங்க. தேவ பிரசனத்தில் நிரப்புங்க. மகிமேல் நிரப்புங்க ஆண்டவரே. கிருவ கிருவ கிருவ கிருவ கிருவ ஆண்டவரே நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க. காத்துக்கொள்ளும் எல்லா துதிக்கான மகிமுக்கு சொல்துறம் ஜாஸ்பானம் தாழ்மையாக ஜிருப்பிதாவே. ஆமே
1: ஆமே. தொடர்ந்து சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: என் தேசத்துக்காக ஜெபிக்க திறப்பில் நிற்கிறேன்னு சொல்லி அக்கா சொல்கிற குறிப்புக்காக மனதில் வைத்து முன்பாக வந்து பாரத்தோடு கருத்தாக என்ன சொல்கிறோம் அதுக்காக கருத்தாக ஜெபிக்கணும்.
1: விவசாயிகளுக்கான அமைச்சகம் போடுவோம். விவசாயிகள் யாரும் தற்கொலை பண்ணக்கூடாது, விவசாயிகளை ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், நல்ல நல்ல போதுமான வழியை தேவன் தரணும், நல்லா வெள்ளம் விளைச்சல் விளையணும், அப்போ தான் நம்மளாம் சந்தோஷமாக வாழ முடியும். விவசாயிகளுக்கான அமைச்சகம் பண்ணுவோம்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிறதான எல்லா விவசாயிகளுக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் விவசாயிகளை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் விவசாயிகளோட கண்ணீரை தொடங்க தகப்பனே அப்பா, மே துதிக்கிறோம். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சலுகைகள் கவர்மெண்ட்லேருந்து கிடைக்க தேவர் உதவி செய்வீராக ஏசப்பா. அப்பா, மே துதிக்கிறோம். அவர்கள் விதைக்கிறதான விதை 100, 60 பாய் பலன் கொடுக்க உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா, எங்க விவசாயிகள் ஒருத்தர் கூட ஆண்டவரே தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது ஏசப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. தேவனே, எங்க விவசாயிகளை நீங்க தான் காப்பாற்ற வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. ஒருத்தர் கூட ஆண்டவரே மறிக்க கூடாதப்பா. ஒருத்தர் கூட மனம் உடைந்து ஆண்டவரே ஐயா மறித்து போயிடக்கூடாது ஏசப்பா. நீங்க எப்படியாச்சும் இரக்கத்தை கட்டளிட வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம். விவசாயிகளுக்காக நீங்க செபிக்க சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. எங்க விவசாயி தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு விவசாயிகளை தேவரீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. தேவனே, மீ துதிக்கிற எங்க விவசாயிகள் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. எங்க விவசாயிகள் எல்லாரும் கர்த்தரை தேடக்கூடியவர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விவசாயிகள் மேலும் முத ஆளுகை இறங்க வேண்டுமா எங்க சமூகத்தில் கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. கர்த்தரை தேடக்கூடிய இருதயம் உள்ளவர்களாக தேவரீர் மாற்றுவீராக. கர்த்தரை நோக்கி பார்க்கிற விவசாயிகளாக தேவரீர் மாற்ற வேண்டும் நன்றி செலுத்துறோம். நாமத்தினாலே
1: கர்த்தாவே, எங்கள் செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் நடக்க போகிற எலெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர். யாருக்கு யாரை சித்தமாக இருக்கிறாரோ அவங்கள கொண்டு வரணும். யாரை கொண்டு வர கர்த்தர் சித்தமாக இருக்கிறவங்களை கொண்டு வரணும். ஏந்திரத்திலையோ தந்திரத்திலையோ மந்திரத்திலையோ யாரும் ஜெயம் கொள்ளக்கூடாது. கர்த்தர் யாரை கொண்டு வர சித்தம் இருக்க அவங்கள கொண்டு வரணும். அதே போல் சிலோன்லேயும் இந்த வருஷத்தில் எலெக்ஷன் இருக்குது. இதே போல் அமெரிக்காவிலும் எலெக்ஷன் இருக்குது. எல்லா இடத்துலையுமே தேவனே தலைவராய் சகாயராய் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து அவரே நடத்தி தரணும். அதுக்காக செம்பலாமா, நல்ல கருத்தாக செம்பலாம்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில் கூட எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே எங்கள் பாராளுமன்ற அப்பா தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இதற்காக கர்த்தர் எங்களுக்காக நிற்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்காக கர்த்தர் ஆண்டவரே துணை நிற்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா, அந்த தேர்தலில் எந்த ஒரு குளறுபடிகள் வரக்கூடாதப்பா. இயந்திரத்தில் ஆண்டவரே அப்போ ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. வாக்கு சாவடிகளிலே ஊழல் நடக்கக்கூடாது ஆண்டவரே. தகப்பன் நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்தை ஆளுகும்படி ஆளும்படி எங்கள் கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீர் நல்ல ஆண்டவர் ஒரு பிரதமர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவரை கர்த்தர் எங்கள் தேசத்தில் நியமித்து தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அப்ப எங்க தேசம் உதவுவதற்கு எல்லா வாக்கு சாவடிகளிலே உம்முடைய தேவத்துவதை நிலைநிறுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கும் கலவரங்கள் வரக்கூடாது, சண்டைகள் வரக்கூடாது ஆண்டவரே. மந்திரத்தினாலோ மாந்திரகத்தினாலோ அப்பா ஊழலினாலோ ஆண்டவரே எந்த ஆறும் ஆண்டவரே ஆட்சியை பிடித்து விடாதபடி சத்துருவின் எல்லா கிரிகளையும் கர்த்தர் கட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பிசாசானவனி கிரிகள் எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. அன்னோடைய ஆண்டவரே தந்திரங்கள் ஆண்டவரே எங்க தேசத்துல செயல்படக்கூடாது ஆண்டவரே. இந்த தேர்தலில் கர்த்தர் தாமே முன்னின்று நடத்தி தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாக்களிக்கிற எங்கள் தேசத்தின் எல்லா ஜனங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. யாருக்கு போட வேண்டும் என்று ஆண்டவர் கர்த்தர் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஏவ வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. நீங்கள் ஆண்டவர் உள்ளத்துல ஏவி அப்பா எந்த பிரதமரை கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய ஆதீனத்துல நினைத்திருக்கிறீரோ அந்த பிரதமரை கொண்டு வரும்படி எல்லா உள்ளங்களிலும் கர்த்தர் ஏவுதலை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன் சப்பா. அதே போல ஆண்டவரே ஸ்ரீலங்காவிலும் ஆண்டவரே அமெரிக்காவிலும் நடைபெற போகிற தேர்தலில் கர்த்தர் ஆண்டவரே நல்ல பிரதமரையும் ஆண்டவரே நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அங்கே எந்த கலவரங்கள் எதுவுமே வரக்கூடாது சப்பா. எங்க தேசங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற எல்லா தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே. ஆமென்.
1: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திர நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும். நம்ம தேசத்துல குடிக்கிறவங்களா மனம் திரும்பணும். யாரெல்லாம் போதை பொருளுக்கு அடிமையா இருக்கவங்க எத்தனை குடும்பங்களை சமாளம் இல்லை, எத்தனை குடும்பங்கள் உடைஞ்சி போகுது, எத்தனை குடும்பங்கள் இதனால தற்கொலை பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம தேசத்தில் இருக்கக்கூடாது. போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பணும். அதுக்காக சவம் பண்ணலாம்.
4: ஸ்தோத்திரம் அப்பா. துதிக்கிற ராஜா எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. நீங்கள் தாமே எப்படியாவது நீர் மாற்றி தரும்படிக்காக கெஞ்சி கேட்குறோம் அப்பா. குடிக்கிற ஜனங்களெல்லாம் நீர் மாற்றுங்க ஆண்டவரை. எத்தனையோ குடும்பங்களை குடித்து எவ்வளோ கஷ்டங்கள் அப்பா, எவ்வளோ உபத்திரங்கள், எத்தனையோ வியாதிகள், பலவீனங்கள் ஆண்டவரை. குடும்பத்தில் சமாதானம் இல்லைப்பா. நீங்கள் தான் இறங்கி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலையும் சமாதானத்தை ஆண்டவரே தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே அப்பா, பொடி புயலுக்கும் வேடிக்கும் சிகரத்துக்கும் அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொட்டு மாற்றும்படிக்கா கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. நீங்கள் தான் இறங்கி குணமாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். அந்த ஆத்மத்தை குணமாக்குங்க தகப்பனே. எஸ் அப்பா, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிகளிலும் ஆண்டவரே இருக்கிற அனைத்து மக்களையும் சந்திங்க ரட்சிங்க. அந்த ஃபேக்ட்ரியெல்லாம் மூட உதவி செய்யுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. பிராந்திக்கும் விஸ்கிக்கும் ஆண்டவரே அடிமையாக இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொடுங்கப்பா. வீடாக்கும் வீடிக்கும் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தொட்டு மாற்றும்படிக்காய் கெஞ்சி கேட்குறோம் கத்தாவே. அப்பா கஞ்சா கடுமையாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஜனங்கள் பெருகிருக்காங்களேப்பா. எல்லா மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற அனைத்து ஜனங்களையும் ரட்சித்து மாற்றுங்கப்பா. வாலிபரை தொடுங்க தகப்பனே. அப்பா இறங்குங்க, இறங்குங்க. எத்தனை வாலிபர்கள் குடித்து வெறித்து குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சண்டையும் பிரச்சனையுமா இருக்குதப்பா. எல்லா குடும்பங்களிலும் ஒரு பெரிய சமாதானத்தை நிலைநாட்டி நீர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்து கொள்ளுங்கப்பா. இப்படியாக ஆண்டவரே தகப்பனே எல்லாவற்றிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து எல்லா மக்களையும் ரட்சித்து வருகைக்கு ஆயத்தப்படுத்த போறதைக்கா நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென்.
1: கர்த்தாவே எங்கள் செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ பூமிக்கு ஆண்டவராக இயேசுவே, உமை போற்றுகிறோமை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் ஆண்டவரே. கருணை கடலே, கருண சமுத்திரமே, அப்பா பார்வையில்லாத எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஐயா. ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு முடி பிள்ளையாக மாறணும் ஆண்டவரே. கை கால் முடியாத மக்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ரட்சிக்கப்படணும் ஐயா. அவர்களையும் பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. முடி பிள்ளையாக மாற்றுமப்பா ஆண்டவரையும் தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறோம். காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்களும் முடி பிள்ளையாக மாறணும், பரலோகத்துக்கு வரணும் ஐயா. பரிசுத்தவங்களை மாற்றணும் ஆண்டவரே. ஒரு ஜனம் கூட கெட்டு போகிறது உங்களுடைய சித்த இல்லைன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சுவாமி. எல்லா ஜனங்களும் இப்படி வருகை காயத்தப்படுத்தணும் ஐயா. மே அண்டி கொள்ளு ராஜா. அவன் ஆத்மா வெளியேறப்பட்டே தானே சுவாமி. அவங்களுக்கு மனம் திரும்பணும் ஐயா. மே அண்டி கொள்ள கிருவை தர முடிய ஆட்சேபிக்கிறோம். இயேசுவே எப்படியா அது இறங்குமாப்பா, இறங்குமாப்பா. அந்த மக்கள் வீட்டுக்கொள்ளுங்கப்பா. தொழு நாயில் கஷ்டப்படுற மக்கள் அப்பா, அவங்களை இறைச்சி சொல்லும், பரிசுத்தப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. உண்மை தேடவும் அண்டி கொள்ளவும் மோடு இருக்கவும் நீர் கிருபை தர முடியா ஜெபிக்கிற ஐயா. மனமும் மாம்சமும் விரும்பினபடி வாழாத விடுக்கி என் தேவனை கர்த்தாவே அண்டிக்குள்ள கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிற ராஜா. திருநங்கைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம், ரச்சித்தொல்லும் ரச்சித்தொல்லும் பரிசுத்தாவில் நிரப்புங்க. பக்தி வரை தாங்க செபிக்கிற மக்களா, துதிக்கிற மக்களா, மீ ஆராதிக்கிற மக்களை, மீ அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. ரச்சித்தொல்லும் ரச்சித்தொல்லும் ஐயா. பரலோக ராஜாவையுமே நோக்கி கெஞ்சுகிறோம். பரிசுத்த தெய்வமே, எங்களை படைச்சவரே, எங்களை உருவாக்கினவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்து எங்களை மீட்டவரே, அப்பாவை துதிக்கிறோம். அதே போல தெருவாரம் குடியிருக்கிற மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. எல்லா மக்கள் ரட்சிக்கப்பட்டு எல்லா மக்களும் மனம் திருமணம் கொடப்படணும், உண்மை தேடணும், அண்டி கொள்ளணும் அப்பா. எத்தனையோ ஜனங்கள் நீ அறியாம பாவழியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். பகலெல்லாம் ஆண்டவரே அப்பா தருமெடுக்கிறாங்க, இரவுல போய் பார்த்தா குடி வெறியில இருக்காங்களே சுவாமி. அவங்களெல்லாம் ரட்சிக்கப்படணும், அவங்களெல்லாம் மனம் திருமணம் காத்துக்கொள்ளணும். தேவனே தேவனே, கிருவ தர முடியா செவிக்கிறோம். ரச்சித்து உங்களுடைய பிள்ளையா மாற்ற வேண்டும், பரலோகத்துக்கு வரணும், பசுத்தவன்களை மாற்றும் ஐயா. உண்மையை சந்திக்க தகுதிப்படுத்த முடியா செவிக்கிற ஐயா. அதே போல எத்தனையோ பெண்களுக்கு எத்தனையோ பாதுகாவல் இல்லைப்பா, சிறு பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை, பெரியவங்களுக்கு பாதுகாவல் இல்லை, வாழை பிள்ளைகள் பாதுகாவல் இல்லை, எவ்வளோ கஷ்டங்கள் ஐயா. எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும். கர்த்தர் வீடை கட்ட வைட்டால் கற்றவங்களுக்கு பிரயாசங்கள் விருதாகிண்டு சொன்னீரே. 9 வயசு குழந்தைக்கு எத்தனை பலவீனங்கள் வருதப்பா. இதெல்லாம் நினைக்கும் போது கர்த்தாவே எங்கள் தேசம் எங்கேயோ இருக்குதப்பா. இயேசுவே எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, மனம் இறங்க முடியா செபிக்கிறோம்யா. எத்தனை சனங்கள், எத்தனை சனங்கள் பாதிக்கப்படுறாங்க ஆண்டவர். இறங்குமப்பா, இறங்குமப்பா, தகப்பனே இறங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கர்த்தர் வீடை கட்ட வைட்டால் கற்றவங்களுக்கு பிரயாசங்கள் விருதா. கத்தர் நகரத்தை காக்கா விட்டால் காவல் விழித்திருக்கிறது விருதான சொன்னீரப்பா. நீங்கள் தான் எங்களை காக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீ பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் ஐயா. அக்கினிமலை அந்த காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அது மாத்திரல ஆண்டவரே, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனியாவுக்கும் அமாசை அவங்களுக்கு சண்டை நிப்பாட்டித்தாங்கப்பா, நிப்பாட்டித்தாங்க ஏசப்பா. எத்தனையோ சனங்கள் ரத்தம் சிந்திருக்காங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அடிக்கப்பட்டிருக்காங்க, எத்தனையோ சனங்கள் அப்பா நெருக்கப்பட்டிருங்கப்பா. பாலஸ்தீனாவில் 28,000 சொல்கிறாங்க ஏசப்பா. ஐயோ இயேசுவே எங்கள் தேசத்துக்கு இறங்குவப்பா அப்பா, எங்கள் மக்களுக்கு இறங்குவப்பா, இறங்குவப்பா. இந்த சண்டையை வாய பண்ண முடியாச்சு வைக்கிறோம். யுத்தத்தை வாய பண்ணுகிற தெய்வமே, வேஷ்டா ஆத்துமா அப்பா பிசாசனவன் அப்பா ஆத்துமாக்களை கொண்டு கொள்ளை கொன்று குமிக்கிறான் ஏசப்பா. மனம் இறங்கும் ஐயா. இஸ்ரேல் எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க, பாலஸ்தீனியா மக்கள் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க, அமாசை மக்கள் எத்தனை பேர் இருந்துட்டாங்கப்பா. ஆண்டவரே இன்னைக்கு சண்டை நிப்பாட்டுங்கப்பா. நீங்கள் சொல்லாக கட்டளை நிற்கு ஆண்டவரே. எத்தனையோ சனங்கள் கொல்லப்பட்டாங்கப்பா, எத்தனையோ சனங்கள் அப்பா. ஐயா ஐயா, நரணத்தை தாய் விட்டு பிள்ளைகள் விட்டு பிள்ளைகள் தாய் விட்டு பிள்ளைகள் இறந்துடுறாங்க, பிள்ளைகளை விட்டு தாய் இறந்துடுறாங்க, தகப்பன் இழந்துறாங்க, கணவன் விட்டு மனைவி இழந்துடுறாங்க. இயேசுவே இந்த சூழ்நிலை வேண்டாம் ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, இந்த மக்களுக்கு எப்படி ஆதி இறங்கி இந்த யுத்தத்தை ஓய பண்ண வேண்டுமா செபிக்கிற ஐயா. யுத்தத்தை ஓய பண்ணுங்க ஆண்டவரே அப்பா. அதே போல அப்பா மீ நோக்கி கெஞ்சுகிறோம் அப்பா. உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கு பிரச்சனை எவ்வளவு நாட்களாக இருக்குதப்பா ஆண்டவரே. எத்தனையோ சனங்கள் அவதி ஆகிட்டாங்களேப்பா, எத்தனை சனங்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. உன்ன உணவுக்கு கொடுத்த உடைக்கும் தங்க இடம் இல்லாமல் எத்தனையோ தவிக்கிறாங்களே ஏசப்பா. ஐயா அந்த சண்டை நிப்பாட்டி தாங்க ஏசப்பா, நிப்பாட்டுங்கப்பா, நிப்பாட்டுங்க ஐயா. மை நோக்கி கெஞ்சரு யுத்தத்தை வாய பண்ணுகிறவரே, நீ சொல்லாக நீர் கட்டளை நிற்கும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும் ஐயா, அந்த சண்டைக்கு நிப்பாட்டி தாங்கப்பா. எந்தெந்த தேசத்திலாம் நான் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் சண்டை வர்ற மாதிரி இருக்குதாண்டவரே, இந்த பிரச்சனையெல்லாம் மாற்றுங்கப்பா, மாற்றுங்க ஆண்டவரே. கர்த்தாவே இறங்க வேண்டும் ஐயா, எங்கேயுமே சண்டை வர வேண்டாம் ஆண்டவரே. தயவாக இறங்குமப்பா, இந்த சூழ்நிலையை மாற்றித்தாங்க, உங்களுடைய கரம் தாங்கட்டும், பெரிய காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, நீங்கள் இறங்க வேண்டும், தகப்பனே இறங்க வேண்டும். எல்லா பிரச்சனையும் மாற்ற வேண்டும், எல்லா கஷ்டங்களையும் மாற்ற வேண்டும், மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் ஐயா. சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, எல்லா சனங்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும்ப்பா. உம்மோடு இருக்கணும் ஐயா, உம்மை போல மாற்றணும். எப்பொழுதும் செபிக்கிறவங்களா, துதிக்கிறவங்களா, ஆராதிக்கிறவங்களா, உம்மோடு இருக்கிற மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. உலக ஆசை பாசத்துக்குள்ளேயும் ஆண்டவரே உலக சிற்றின்பத்திலும் ஆண்டவரை சிக்கி தவிக்கிற மக்களை தூக்கி எடுங்கப்பா, தூக்கி எடுங்க. இதுதான் உலகம், இதுதான் சந்தோஷம் நினைக்கிறாங்களப்பா. அந்த சந்தோஷம் நிரந்தரமானது அல்ல ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமா இருக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இந்த கிருபை தாங்க, கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதிகனம் மகிமை மகத்துவத்தையும் முகச் செலுத்துறோம். எங்கள் அன்பு ரட்சகர் இயேசுவா நாமத்தில் தாழ்மையாக கேஜிகிறோம் பரவப்பிதாவே. ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக யாத்ராகமம் புஸ்தகம், யாத்ராகமம் 15வது அதிகாரம், யாத்ராகமம் 15வது அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 15வது அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதப்பாடம் யாத்ராகமும் 15 அதிகாரம். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவேன், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார், கர்த்தர் என் பலனும் என் கீதமும் ஆனவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார், அவனுடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்தில் அமிழ்ந்து போனார்கள், ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய வலதுகரம் பகைஞனை நொறுக்கிவிட்டது. உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உமது முக்கியத்தின் மகத்துவத்தினாலே நிர்மூலமாக்கினீர், உம்முடைய கோபாக்கினையை அனுப்பினீர், அது அவர்களை தாளடியைப் போல பட்சித்தது. உமது நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, ஆழமான ஜலம் நடுக்கடலிலே உறைந்து போயிற்று. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீசப்பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நீர் உமது வலதுகரத்தை நீட்டினீர், பூமி அவர்களை விழுங்கி போட்டது. நீர் மீட்டு கொண்ட இந்த ஜனங்களை உமது கிருபையினாலே அழைத்து வந்தீர், உம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக அவர்களை உமது பலத்தினால் வழி நடத்தினீர். ஜனங்கள் அதை கேட்டு தத்தளிப்பார்கள், பெலிஸ்தியாவின் குடிகளை திகில் பிடிக்கும், ஏதோமின் பிரபுக்கள் கலங்குவார்கள், மோவாபின் பராக்கிரமசாலிகளை நடுக்கம் பிடிக்கும், கானானின் குடிகள் யாவரும் கரைந்து போவார்கள், பயமும் திகிலும் அவர்கள் மேல் விழும். கர்த்தாவே, உமது ஜனங்கள் கடந்து போகும் வரையும், நீர் மீட்ட ஜனங்களை கடந்து போகும் வரையும் அவர்கள் உம்முடைய புயத்தின் மகத்துவத்தினால் கல்லை போல அசைவற்றிருப்பார்கள். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்து கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரனாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புருவை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புருக்களோடும் நடனத்தோடும் அவர்களுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதி வசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அவர்கள் குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதை குடிப்போம் என்றார் என்ன குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அப்பொழுது 12 நீரூற்றுகளும் 70 பெருச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக 2 ராஜாக்கள் 3 அதிகாரம், சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 3 அதிகாரம். 2 ராஜாக்கள் 3 அதிகாரம்.
2: வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2வது வேத பகுதி 2 ராஜாக்கள் 3 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18 வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனைப் போலும் தன் தாயைப் போலும் அல்ல, தன் தகப்பன் பண்ணுவித்த பாகாலின் சிலையை அகற்றிவிட்டான். என்றாலும் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கி கொண்டிருந்தான். மோவாபின் ராஜாவாகிய மேசா ஆடுமாடுகள் பெருத்தவனாயிருந்து இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு 100,000 ஆட்டுக்குட்டிகளையும் 100,000 குறும்பாட்டு கடாக்களையும் செலுத்தி வந்தான். ஆகாம் இறந்து போன பின் மோவாபின் ராஜா இஸ்ரேவேலின் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினான். அக்காலத்திலே யோராம் என்னும் ராஜா சமேரியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரேவேலையெல்லாம் இலக்கம் பார்த்து போய், மோவாபின் ராஜா எனக்கு விரோதமாக கலகம் பண்ணினான், மோவாபியர் மேல் யுத்தம் பண்ண என்னோடு கூட வருகிறீரா என்று யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை கேட்டு அனுப்பினதற்கு அவன், நான் வருகிறேன், நான் தான், நீர் என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், என்னுடைய குதிரைகள் உம்முடைய குதிரைகள் என்றான். எந்த வழியாய் போவோம் என்று கேட்டான். அதற்கு அவன், ஏதோ வனாந்தர வழியாய் என்றான். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபரின் கையில் ஒப்பு கொடுக்க வரவழைத்தாரே என்றான். அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று இஸ்ரவேலின் ராஜாவின் ஊழியக்காரரில் ஒருவன் மறுமொழியாக சொன்னான். அப்பொழுது யோசபாத் அவனை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தை அவனிடத்தில் இருக்கிறது என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யோசபாத்தும் ஏதோமின் ராஜாவும் அவனிடத்தில் போனார்கள். எலிசா இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து, எனக்கும் உமக்கும் என்ன, நீர் உம்முடைய தகப்பனின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் உம்முடைய தாயாரின் தீர்க்க தரிசிகளிடத்திலும் போம் என்றான். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா, அப்படியல்ல, கர்த்தர் இந்த 3 ராஜாக்களையும் மோவாபியரின் கையில் ஒப்பு கொடுக்கிறதுக்கு வரவழைத்தார் என்றான். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்கவும் மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி அவன், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபியரையும் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தையெல்லாம் கல்மேடுகளாக்கி கெடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பிற்று. தங்களோடு யுத்தம் பண்ண ராஜாக்கள் வருகிறதே மோவாபியர் எல்லாரும் கேட்டபோது அவர்கள் ஆயுதம் தரிக்கத்தக்க வயதுள்ளவர்களையும் அதற்கு மேல் தரமானவர்கள் எல்லாரையும் கூட்டி அழைத்து கொண்டு வந்து எல்லையிலே நின்றார்கள். மோவாபியர் அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசித்ததினால் அந்த தண்ணீர் அவர்களுக்கு இரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது. அதனால் அவர்கள், இது இரத்தம், அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள், அதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோதோவெனில் இஸ்ரவேலர் எழும்பி மோவாபியரை தங்களுக்கு முன்பாக ஓடி போக்கத்தக்கதாய் முறிய அடித்து அவர்கள் தேசத்திற்குள் புகுந்து அங்கேயும் மோவாபியரை முறிய அடித்து பட்டணங்களை இடித்து சகல நல்ல நிலத்திலும் கல்லெறிந்து நிரப்பி நீரூற்றுகளையெல்லாம் தூர்த்து நல்ல மரங்களையெல்லாம் வெட்டி போட்டார்கள். கிராரேசேத்திலே மாத்திரம் அதில் மதில்கள் இன்னும் இடிக்கப்படாதிருக்கிற போது கவன்கார் அதை சுற்றி கொண்டு அதையும் சேதமாக்கினார்கள். யுத்தம் மும்முரமாகிறதென்று மோவாபியரின் ராஜா கண்டபோது அவன் ஏதோமின் ராஜாவின் மேல் வலிமையாக விழுகிறதற்கு பட்டயம் உருவுகிற 700 பேரை கூட்டிக் கொண்டு போனான். ஆனாலும் அவர்களாலே கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவன் தன் ஸ்தானத்தில் ராஜாவாக போகிற தன் சேஷ்ட புத்திரனை பிடித்து அலகத்தின் மேல் அவனை சர்வாங்க தகன பலியாக பலியிட்டான். அப்பொழுது இஸ்ரவேலர் மேல் கடும் கோபம் உண்டதினால் அவர்கள் அவனை விட்டு புறப்பட்டு தங்கள் தேசத்திற்கு திரும்பி விட்டார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கப்படும்படி கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 138 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 138 அதிகாரம். சங்கீதம் 138, தாவீதின் சங்கீதம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். மீன் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நெகிழ்விடாதிருப்பீராக என்பதே ஆமேன். வருகின்ற வாரம் 3 ஞாயிற்றுக்கிழமை மிஷினரி காணிக்க சேகரிக்கப்படும். நமது ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருக்கிருபையால் தாங்கப்பட்டு வருகிற 4 மிஷினரிமார்கள் அவர்களுக்காக நாம் மாதந்தோறும் சபையாக ஒரு தொகையை கொடுத்து வருகிறோம். இன்னொரு மிஷினரிமாருக்கு முழுமையாக கொடுக்க முடியாமல் ஒரு அதில் ஒரு பகுதி நாம் கொடுக்கிறோம். ஆகவே 5 மிஷினரிமார்கள் அவர்களுக்காக காணிக்க அடுத்த வாரம் சேகரிக்கப்படும். ஆகவே நீங்கள் ஆயத்தத்தோடு கூட கடந்து வர அன்போடு கூட உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். புது காணிக்க நேரம் ஒரு பாடல் பாடப்படும் போது காணிக்க

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை அக்கா இன்றைக்கு நம் நடுவிலேயே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் எங்களுக்கு தந்தந்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உற்சாகமாக உதாரத்தமாக ஆண்டவரே கொடுத்த காணிக்கை நீர் ஆசீர்வதித்தரலாம் அங்கீகரித்தரலாம் ஆண்டவரே. கர்த்தாமுட கரங்களிலே பெற்றமுட கரங்களிலே கொடுக்க எங்களுக்கு கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா குடும்பங்களிலும் அபிரிதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவீராக. நீங்கள் அப்படி செய்ப்பார்த்தாய்க்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: சின்ன கோரஸ் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் செல்ல போகின்றோம்.

0: நல்ல பிதாவே, உம்மை துதிக்கின்றோம். இப்பொழுதும் நாங்கள் உன் வேத வசனத்தை தியானம் செய்யும் பொழுது அருமையான சகோதரர்களை மறைத்து கர்த்தர் பேசுங்க. இன்னைக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையின் மூலம் ஆவியானவர் என்னோடு எங்களோடு இடைப்படும். இந்த வேத தியானத்துக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. அக்க மறைத்து செயல்படுங்க. லைவில் ஏற்பட்டிருக்க தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தொழில்நுட்பங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். தடை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கை எடுப்பானாக. கர்த்தர் கிரியை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
1: ஒரு ரெண்டு கண்கள் முடிச்சாங்க போடுவோம். எங்களை அன்பானியை சீத்து வழி நடத்துறீங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே. நன்றியோடுமை துதிக்கிறமை சௌத்தரிக்கிறமை அம்மை போற்றுகிறமை வாழ்த்துகிறோம். செய்திக்குறதுமா கிரீச்சர் எல்லா சாத்தானையும் இயேசுகிறது நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். ஆண்டவரே நீர் பேசுங்கப்பா, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று மன்றாடி கெஞ்சுறப்பா கெஞ்சுறோம். நீங்கள் தான் பேசுகிற எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஐயா. நீர் பேசும் பொழுது பொருட்படுத்தி கொள்ளும். இதுக்குறமாக கிரீச்சர் எல்லா சாத்தானி இயேசுக்கு நாமத்தில் கட்டப்பட்டு போட்டு ஆண்டவரே உங்கள் நாம மட்டும் மகிப்படட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கி மே மகத்துவத்தை உமக்கு செலுத்துகிறோம். எல்லாரும் எல்லாரும் உள்ளத்தினுடைய திருவசனம் ஊடுருவி செல்ல காத்தல் கெஞ்சுகிறோம் ஐயா. எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரசகர் ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரவப்பிதாவே, ஆமே. கர்த்தரி பரிசுத்த நாமத்தை மகிப்படுவதாக. சபையர் அனைவரையும் லைவாக பார்க்குற அவரையும் யூடியூப்பில் பார்க்குற அவரையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தந்த வசனம் ஒன்று நலம் புஸ்தகம் 4:10 வசனம்.
2: யாபேஸ்
1: யாபேஸ்
2: இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
1: யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி
2: தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
1: தேவரீர் என்னை ஆசீர்வதித்து
2: என் எல்லையை பெரிதாக்கி
1: என் எல்லைகளை பெரிதாக்கி
2: உமது கரம் என்னோடு இருந்து
1: உம்முடைய கரம் என்னோடு இருந்து
2: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
1: தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு
2: அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
1: அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று
2: வேண்டிக் கொண்டான்.
1: வேண்டிக் கொண்டான்.
2: அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார்.
1: வேண்டிக் கொண்டது தேவன் அருளினார். ஆபேச ஆசீர்வித்து எல்லை பெரிதாக்கி உங்களுடைய கரையும் கூட இருக்கணும். கத்துடைய கரை நம்ம கூட இருக்கணும். அது தேவனத்தில் ஆபேஸ் வேண்டி கொண்டு அதை தேவன் என்ன செஞ்சார் அருளினார். நம்மளும் கத்துட்ட ஒரு நாள் கேட்கணும். அன்று உடைய கரையை மேலே இருக்கட்டும். உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும் சப்பா. உங்களுடைய கரையின் மேலே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நாள் கேட்க போகிறோம். கேட்கணும். கேட்டால் கர்த்தருடைய கரை நம்ம மேலே வரும். அல்லேலூயா. கர்த்தர் கரை இருந்தால் தான் நம்ம நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கணும். ஏசாயின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் 41 ஏசாயின் புஸ்தகம் 41:10 வசனம்.
2: நீ பயப்படாதே.
1: நீ பயப்படாதே.
2: நான் உன்னுடனே இருக்கிறேன்.
1: நான் உன்னுடனே இருக்கிறேன்.
2: திகையாதே.
1: திகையாதே.
2: நான் உன் தேவன்.
1: நான் உன் தேவன்.
2: நான் உன்னை பலப்படுத்தி.
1: நான் உன்னை பலப்படுத்தி.
2: உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
1: உனக்கு சகாயம் பண்ணுவேன்.
2: என் நீதியின் வலது கரத்தினால்.
1: நீ என் நீதியின் வலது கரத்தினால்.
2: உன்னை தாங்குவேன்.
1: உன்னை தாங்குவேன். பார்த்தீங்களா, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நம்மளுக்கு கர்த்தருடைய வலது கரம் நம்மளை தாங்கிறது. எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்த போதெல்லாம் கர்த்தருடைய கரம் தான் நம்ம தாங்கிறது. ஆண்டுகிட்ட ஒவ்வொரு நாள் கேட்கணும். ஆண்டவர் உடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா. உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும் சப்பா. எனக்கு இந்த நம்ம நிறைய பேர் அவங்க அவங்க பேசலை இவங்க பேசலை எப்படியும் கலங்குறோம். ஆனால் கர்த்தருடைய கரை எம்எல்ஏ இருக்குதான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது இல்லை. கர்த்தருடைய கரை எம்எல்ஏ இருக்கட்டும். பயப்படாத உன்னோடு இருக்குன்னு தகையதும் தேவன் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணி நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தாங்குகிற கரம் கத்துடி கரம். அவர் கரம் தான் நம்ம தாங்க முடியும். மற்றவங்க எத்தனை பேர் நம்ம கரை அவங்க கரை நம்ம கூட இருந்தாலும் ஒன்றும் இல்லை. கத்துடி கரை நம்ம தாங்கணும். கத்தரி விழுமலதோடு நம்ம கெஞ்சணும். இங்கேயும் சொல்கிற சங்கீத புஸ்தகம் 118:16 வசனம்.
2: கர்த்தரின் வலது கரம்
1: கர்த்தருடைய வலது கரம்
2: உயர்ந்திருக்கிறது.
1: உயர்ந்திருக்கிறது.
2: கர்த்தரின் வலது கரம்
1: கர்த்தருடைய வலது கரம்
2: பராக்கிரம் செய்யும்.
1: பராக்கிரம் செய்யும். கர்த்தருடைய வலது கரம் உயர்ந்திருக்கு. கர்த்தருடைய கரம் என்ன செய்யுமா? பராக்கிரம செய்யும். கர்த்தருடைய கரத்தின மேலே வைங்கப்பா. அவர் கரம் உயர்ந்திருக்கிறது. அவர் உயர்ந்திருந்தார், நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை உயர்த்துவார், நம்மளை உயர்த்தி ஆசீர்விக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தாவே, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும். உங்களுடைய கரம் உயர்ந்திருக்கு ஆண்டவர், என்னை உயர்த்திங்க, என்னை பராக்கிரம செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். சரி, கர்த்தருடைய கரம் என்னெல்லாம் நம்ம மேலே இருந்தால் என்ன ஆசீர்வாதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது பார்க்குறோம் எஸ்ரன் புஸ்தகம் 7:6.
2: அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்,
1: அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம்
2: அவன் மேல் இருந்ததினால்,
1: அவர் மேல் இருந்ததினால்
2: அவன் கேட்டவைகளை எல்லாம்,
1: அவர் கேட்டவைகள் எல்லாம்
2: ராஜா அவனுக்கு கொடுத்தான்.
1: ராஜா அவனுக்கு கொடுத்தாரு, கேட்டவைகள் எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தாரு. எஸ்ரா மேல கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. எஸ்ரா என்னெல்லாம் கேட்டாரோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு கொடுத்தார். நம்ம மேல கர்த்தருடைய கரம் இருந்தனா நினைச்சுவார், நம்ம என்ன கேட்டாலும் தருவாங்க. கர்த்தர் கொடுக்க உதவிச்சுவார். கர்த்தருடைய கரம் நம்ம மேலே இருக்கணும். கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல இருந்துச்சு, அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். உங்கள் மேலே யாசின் கரை இருக்கா? நீங்களே அலசி பாருங்க. என் மேலே யாசின் கரை இருக்க, நானே அலசி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய கரணம் மேலே இருக்க வேண்டும். நிகேமியன் புஸ்தகம் 2:8.
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய அன்புள்ள கரம்,
2: என் தேவனுடைய தயவுள்ள கரம்,
1: என் தேவனுடைய தயவுள்ள கரம்
2: என் மேல் இருந்தபடியால்,
1: என் மேல் இருந்தபடியால்
2: ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார்.
1: அவர் அவைகளை ராஜா எனக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய தயவுள்ள கரமல் இருந்த ராஜா நினைச்சுவார், நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பார். கர்த்தருடைய கரம் தயவுள்ள கரம் மேல தங்கி இருக்குதா? என் ஆண்டு கேட்கணும், ஆண்டவர் என் மேலே உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா, உங்களுடைய தயவுள்ள கரை என் மேலும் தங்கட்டும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். எஸ்தரின் புஸ்தகம் 3:15.
2: அந்த அஞ்சக்காரர்,
1: அஞ்சல்காரர்
2: ராஜாவின் உத்தரவினால்,
1: ராஜாவின் உத்தரவினால்
2: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள்.
1: தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். பஞ்சாதானா எஸ்தரின் கரம் 2:15. சாரி,
2: எஸ்தருக்கு,
1: எஸ்தருக்கு
2: தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும்,
1: எஸ்தருக்கு தான் காண்கிற எல்லார் கண்களிலையும்
2: தயவு கிடைத்தது.
1: தயவு கிடைத்தது. எஸ்தர் பால கர்த்தர் கரைந்ததுனால காண்கிற எல்லார் மேலே என்ன செஞ்சான், என்ன கிடைச்சதா? தயவு கிடைச்சது. சொல்லுங்களேன், யார் கண்ணில் தான் உங்களுக்கு சொன்னிக்க, எல்லாருமே என்னை பார்த்தா வெடுக்கு வெடுக்குன்றாங்க அப்படின்னு சொல்கிறோம். எஸ்தருக்கு எல்லா கண்களும் என்ன
2: கிடைச்சதான்?
1: தயவு கிடைச்சிது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2:52.
2: இயேசுவானவர்,
1: இயேசுவானவர்
2: ஞானத்திலும்,
1: ஞானத்திலும்
2: வளர்த்தியிலும்,
1: பலத்திலும்
2: தேவ கிருபையிலும்,
1: தேவ கிருபையிலும்
2: மனுஷர் தயவிலும்,
1: மனுஷர் தயவிலும்
2: அதிகமாய் விருத்தி அடைந்தார்.
1: அதிகமாய் விருத்தி அடைந்தார். ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கண்களை அவருக்கு என்ன செஞ்சுதான், அதிகமா தயவு கிடைச்சிது. ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனிதர் கைகளும் அதிகமாக விருத்தி அடைந்தார். மனிதர் கண்களை அவருக்கு தயவு கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துக்கு மனுஷர் கண்களில் தயவு கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவருக்கே மனுஷர் கண்களுக்கு தயவு கிடைச்சா நமக்கு எல்லாருக்கும் எத்தனை அதிகம் தேவை. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் எல்லார் கண்களையும் தயவு கிடைக்கணுமாப்பா, உங்களோட கரை அமல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் கரை நம்ம மேலே இருந்ததுன்னா எல்லார் கண்களையும் நமக்கு என்ன கிடைக்கும், தயவு கிடைக்கும். ரெண்டாவதாக கர்த்தர் கரை நம்ம மேலே இருந்தேன்னு சொல்லி ஒருமைப்படுத்து தான். வாசித்து பாருங்க, 2:4. 30:12.
2: யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே
1: ராஜாவும்
2: பிரபுக்களும்
1: கட்டளையிட்ட பிரகாரம்
2: செய்கிறதற்கு
1: தேவனுடைய கரம்
2: அவர்களை ஒருமனப்படுத்திட்டு
1: கர்த்தர் நம்மள கர்த்தருடைய கரம் நம்மள இருந்தா நினைச்சு ஒருமப்படுத்து. நமக்கு சொல்றோம்ல, எண்ணங்கள் செதறுது, ரொம்ப குழப்பம் வருது, என்ன செய்யணும் எனக்கு தெரியல, என்னை அறியாமல் குழப்பறது, என்னை அறியாமல் குழப்பறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆண்டு இருக்கிற நம்மள் இருந்ததுன்னா நம்ம உள்ளத்தை என்ன செஞ்சிடுவார், ஒருமைப்படுத்துவார். நம்ம ஆண்டு கேட்கணும், கர்த்தாவே நம்முடைய கரையை மேலே இருக்கட்டும், இயேசுவே நம்முடைய கரையை மேலே இருக்கட்டும், என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும் ஐயா, என் உள்ளத்தை ஒருமைப்படுத்தும். நம்ம நாலஞ்சு பேர் சேர்ந்து செபிக்கிற நமக்குள்ள ஒருமானப்படலைன்னா கேத்தர் கேட்கல, ஆண்டவர் உங்களுடைய கரம் ஒருமைப்படுத்தணும்ப்பா, என் ஒருமைப்படுத்தும், உங்களுடைய கரை எம்எல்ஏ இருக்கட்டும். கர்த்தருடைய கரை இருந்தால் நம்ம எல்லோரும் என்ன செய்யும், ஒருமைப்படுத்தணுமே. சபையிலே கர்த்தருடைய கரை எல்லாரும் மேலே இருந்தால் ஒற்றுமை ஒருமானது வரும். நமக்கு ஒருமானது இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய கரை இருந்தால் தான் நம்மளை ஒருமைப்படுத்தும். கர்த்தருடைய கரை இல்லாட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, குழப்பம், சோர்வு, ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பிடிக்காது இப்படிலாம் ஏறும். கர்த்தாவே எங்களுடைய கரையை நீ ஒருமைப்படுத்திட்டோமாப்பா, எங்கள் மேலே ஒவ்வொரு மேலேயும் சபையில் எல்லார் மேலேயும் கர்த்தருடைய கரை இருக்கணும் நம்ம கேட்கணும். கர்த்தாவே கர்த்தருடைய நம்ம சபையில் எல்லார் மேலேயும் ஒருமை கர்த்தருடைய கரை இருக்கணும் ஐயா, அப்போ தான் எங்கள் சபையில் ஒருமானது இருக்கும் தங்க நம்ம கேட்கணும். கர்த்தர் ஒரு கரை நம்ம மேலே இருந்ததுன்னா நம்மளை என்ன செஞ்சிருவார், ஒருமைப்படுத்துவார். அது மாத்திர இல்லை, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2 1-3 வரைக்கும்.
2: பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு
1: அந்த இடத்துல என்ன செஞ்சாங்களாம், கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இருந்திருக்கும், அதனாலதான் அவங்க எல்லாரும் ஒருமனப்பட்டு
2: ஓரிடத்திலே வந்து
1: ஒருமனப்பட்டு, தூரம் இருக்குல்ல, ஒரு இடத்துல எல்லாரும் ஒருமனப்பட்டு வந்திருந்தார்கள்.
2: அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு
1: அல்லாமலும்
2: அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர் நினைச்சு பரிசுத்தாவினர் எல்லாரும் மேலே வந்து இறங்கினான், ஏன்னா அவங்க ஒருமனப்பட்டிருந்தாங்க. நம்ம இங்கே உட்காந்துட்டு எங்கேயோ யோசிச்சுட்டு குழப்பம், இன்னும் முடியலையே, வீட்டில் போய் அதை செய்யணும் இதை செய்யணும், எவ்வளோ நேரம் ஆகப்போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. ஒருமனப்பட்டிருந்தா கர்த்தர் பரிசுத்தாவின மேலே உள்ளத்தில் இறங்குவார், அவர் நம்ம உள்ளத்தில் இறங்குவார். பலத்த வழக்கம் போல் ஒரு காற்று வந்துச்சு, எல்லார் மேலேயும் பரிசுத்தாவின் இறங்கினான். ஏன் நம்ம மட்டும் இறங்க மாட்டேன்றாரு, நம்ம உள்ளத்தில் ஒருமை வேணும், ஒருமுகத்தோடு ஒரே மனதோடு இருக்குமானா தேவனுடைய கரம் நம்ம மேலே இறங்கும். அது ஆண்டு சொன்னார் மத்தியில் சுவிசேஷம் 19:19.
2: அல்லாமலும்
1: உங்களில் இரண்டு பேர்
2: தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும்
1: பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால்
2: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: பூமியில் ரெண்டு பேராது ஒருமனப்பட்டிருந்தா நம்ம என்ன கேட்குறோமோ பிதா நமக்கு உண்டாயிருக்கும். நம்ம ஒருமை இல்லாமல் மனசு குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தால் நம்ம செபம் கேட்கப்படாது. ஒரு மனதோடு உட்கார்ந்துருந்தா கத்திரி நம்ம செபம் கத்திட்ட கேட்கப்படும், கத்திர நமக்கு உடனே பதில் தருவார். அதுக்குத்தான் ஒருமனப்பட்டிருக்கணும். அதான் இங்கேயும் வாசிக்கிற அப்போஸ்தலர் 4:32
2: விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும்
1: ஒரே மனமுள்ளவர்களுமாய் இருந்தார்கள். அவங்களுக்கு அதுக்கடுத்து வாசிப்பாரு,
3: ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும்
2: தன்னுடையதென்று
3: சொல்லவில்லை
2: சகலமும்
3: அவர்களுக்கு பொதுவாய் இருந்தது கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
2: எப்படி சாட்சி கொடுத்தாங்களா? மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள்.
3: அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது.
2: எல்லாரும் மேல என்னாச்சு? பூரண கிருபை. ஏன்னா அங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? ஒருமலைப்பட்டிருந்தாங்க. அதனால கர்த்தருடைய பூரண கிருபை எல்லார் மேலையும் உண்டாயிருந்துச்சு. நம்ம ஒருமனப்பட்டிருக்கணும். நம்ம ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் மனசை ஒருமைப்படுத்துங்கப்பா, எங்களுக்கு எல்லாருக்குள்ள ஒருமைப்படுத்தும். அது எப்போ ஒருமனம் வருவோம்? கத்திரிக்கார நம்மள தங்கியிருந்தா மாத்திருந்தா இப்போதான் நமக்குள்ள ஒருமுகம் வரும். ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என் குலத்தை ஒருமைப்படுத்துங்கப்பா, ஒருமைப்படுத்துன்னு சொல்லி கேட்கணும். மொதல் கத்தர் ஒருமைப்படுத்துன்னா கத்தர் என்ன செய்யறா? கத்தருடைய கரந்து அவருக்கு என்ன செஞ்சு ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தார். ரெண்டாவது ஒருமைப்பட்டிருந்தா பரிசுத்தவருக்கு மேலே இறங்கினார். இங்கே கடைசியை பார்த்தோம், அவங்க எல்லாரும் ஒருமைப்பட்டிருந்தாங்க, அவங்க பூர்ண கிருபை உண்டாயிருச்சு. மூணாவதாக கத்தருடைய கரணம் மேலே இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும்? எஸ்ரா புஸ்தகம் 8:31
3: நாங்கள் எருசலேமுக்கு போக
2: முதலாம் மாதம்
3: 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம்.
2: அகாவா நதி போகிறதுக்கு புறப்பட்டோம்.
3: எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து
2: வழியிலே
3: சத்துருவின் கைக்கும்
2: பதவி இருக்கிறவர்களின் கைக்கும்
3: எங்களை தப்புவித்தது.
2: யார் கைக்கு? மொத என்ன, யார் கைக்கு தப்பிச்சாரா? சத்துருவின் கைக்கும் பதவி இருக்கிற கைக்கும் தப்பிச்சாரு. கத்தர் நமக்கு கத்துடைய கரை நம்மள இருந்துன்னா நம்மளுக்கு யார் சத்துரு? நமக்கு யார் பேர் சத்துரு? பிசாசு. பிசாசின் கைக்கும் நமக்குள்ள மனிதருக்கு பதவி இருந்தாலும் நம்மளை என்ன செய்யும்? கத்துடைய கரை நம்மளை தப்பு வைக்கும். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு நாள் கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரை என் மேலே தங்கியிருக்கட்டுமாப்பா, உங்களுடைய கரம் தங்கியிருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய கரை என் மேலே தங்கியிருக்கணும், உதவி செய்யுங்க சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரை என் மேலே தங்கியிருக்கட்டும், இயேசுவே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கணும் சொல்லி நம்ம கேட்கணும். கத்திரிட்ட கேட்டால் கத்திரி கரை நம்மளை தங்கியிருக்கும். கத்திரிட்ட கேட்கணும், ஒரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய கரையை மேலே தங்கியிருக்கட்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். யாத்ரா புஸ்தகம் 15:6
3: கர்த்தாவே
2: உம்முடைய வலது கரம்
3: பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது.
2: கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா?
3: கர்த்தாவே
2: உம்முடைய வலது கரம்
3: பலத்தினால் மகத்துவம் சிறந்திருக்கிறது.
2: பலத்தினாலவா? உங்களுடைய கரம், கர்த்தருடைய கரம் எப்படி இருக்குதா? பலத்தினால் முகத்தும் நிறைந்திருக்கிறது.
3: கர்த்தாவே
2: உம்முடைய வலது கரம்
3: பகைஞனை நொறுக்கி விட்டது.
2: கர்த்தருடைய வலது கரம் என்ன செய்து பகைஞனை நொறுக்கி விட்டது. அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் நம்மள இருந்துன்னா பகைஞனை என்ன செஞ்சிடும்? நொறுக்கிடும். நமக்கு பகைஞன் யாரு? பிசாசு. அவன் கையை நொறுக்கி அவனை நொறுக்கிறோம். கர்த்தருடைய ஒரு நாள் நம்ம கேட்கணும், ஆண்டவரே உடைய வலக்கரை என்ன மேலே இருக்கட்டும், உங்களுடைய கரம் பார்க்கிங்க நெருக்கட்டும் ஐயா, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். முதல் பார்த்தோம் கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சிச்சு? எச்சராமலை தங்கியிருந்தால ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ரெண்டாவது கர்த்தர் கரம் நம்மளால் தங்கின என்ன செய்யும்? நம்மளை ஒருமைப்படுத்தும். மூணாவது கர்த்தருடைய கரம் என்ன செய்யுது? நம்மளுக்கு சத்துருக்கள் கைக்கும் பதவிக்கு கைக்கும் நம்மளை விடி விலக்கி காத்தது. கத்துடைய கரம் நாலாவது. நம்ம வாசிக்க கேட்ட ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் 15-16.
3: இப்போதும்
2: ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை
3: என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து
2: வாசித்த போது
3: கர்த்தருடைய கரம்
2: அவன் மேல் இறங்கி
3: அவன்

0: வெட்டுங்கள். பதினஞ்சு வசனம், 16 வசனம் அதானே, அது கூட இன்னொரு 17 கூட வாசிக்கலாமா? வாக்கியால் எங்கே இந்த இடத்துல முழுவதும் வாக்கியால் வெட்டுங்கன்னு சொன்னாரு. அதுக்கடுத்து
1: நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள்,
0: காற்றையும் காண மாட்டீர்கள்,
1: மழையையும் காண மாட்டீர்கள்,
0: மழையும் காண மாட்டீர்கள்,
1: ஆனாலும்
0: நீங்களும்
1: உங்கள் ஆடு மாடுகளும்
0: உங்கள் மிருக ஜீவன்களும்
1: குடிக்கும்படிக்கு
0: இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரனால் நிரப்பப்படும் என்று, இந்த பள்ளத்தாக்கு எல்லாம் செய்யணும் தண்ணீரால நிரப்பப்படும் என்று
1: கர்த்தர் சொல்கிறார்.
0: கர்த்தருடைய கரம் எலிசா மேலே தங்கியிருந்துச்சு. அந்த ராஜாக்கெல்லாம் சொல்கிறாங்க, மொறுமொறுக்கிறாங்க, இந்த வனாந்திரத்தை எங்கேயுமே தண்ணி இல்லை, மாவப்பு கையில் தான் உப்பு கொடுக்கு தான் ஆண்டர் கொண்டு வந்தாரான்னு மொறுமொறுக்கிறாங்க. அப்போ ஒரு சுரமண்டக்காரர் கூப்பிட்டு வந்து வாசிக்கும்போது எலிசா மேலே என்ன செய்யுது, தேவனுடைய கரம் தன் அமர்ந்தது. அப்போ நம்ம கர்த்தருடைய கரம் முதல்ல பார்த்தோம், கர்த்தருடைய கரம் தங்கி நமக்கு என்ன கிடைக்கிது, தாழ்வு கிடைச்சிது. ரெண்டாவது ஒருமைப்படுத்துச்சு. மூணாவது நம்ம சத்துரு கைக்கும் பதவிகள் கைக்கும் நம்மளை விளக்கிடுச்சு. நாலாவது என்ன செய்யுது, கர்த்தருடைய கரணம் மேலே என்னது இறங்கினார்னா, கர்த்தருடைய கரணம் மேலே இறங்கினா என்ன செய்வோம், நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் நம்ம நீங்கள் நானும் சொல்லணும்னா கர்த்தர் கரணம் மேலே இருக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும். இயேசுவே, உங்களுடைய கரையை மேலே இருக்கட்டும். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் இயேசப்பா, எனக்கு உங்களுடைய கரையை மேலே இருக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரி நம்ம தீர்க்க தரிசனம் சொல்ல நமக்குள்ள வாஞ்சி வரணும், தாக வரணும். அப்போ கர்த்தருடைய கரை நம்ம மேலே இருக்கும். இருந்துச்சுன்னா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். அது மாத்திர இல்லை, தேவனை தரிசிக்கவும் முடியும். எசேக்கியேல் புஸ்தகம் 8:2
1: அப்பொழுது இதோ அக்னி சாயலாய் தோன்றுகிற,
0: ஆறாம் வருஷத்தில்
1: ஆறாம் மாதம்
0: ஐந்தாம் தேதியிலே
1: நான் என் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும்
0: யூதாவின் மூப்பர்கள்
1: எனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற போதும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் அங்கே என் மேல் அமர்ந்தது. அப்பொழுது
0: இதோ
1: அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம்
0: அக்கினியும்
1: அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது.
0: அங்கே என்ன செய்ய, கத்துடி கரம் எஸ்ரா தங்கியிருந்த அவர் என்ன செய்யறாரு, தரிசனம் பார்க்கிறாரு. எசைக்கல் மேலே கர்த்தருடைய கரம் தங்கினால அவர் என்ன செஞ்சார், தரிசனம் பார்த்தார். முதல் எலிசா மேலே கர்த்தருடைய கரம் தங்கிடுச்சு, அவர் தீர்க்கேஸ்வரர் சொன்னார். ரெண்டாவது எஸ்ரா மேலே, எசைக்கு மேலே கர்த்தருடைய தங்கினால எசைக்கல் என்ன செஞ்சார், தரிசனம் பார்த்தார். உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தருடைய கரம் தங்கிச்சுன்னா நம்ம தீர்க்கேஸ்வரன் சொல்லவும் முடியும், அது மாத்திர நம்ம தரிசனம் பார்க்கவும் முடியும். கர்த்தருடைய கரம் தங்கணும். ஏன் நமக்கு தீர்க்க தரிசனம் வரும், எஸ்ஐ நீதிமொழி புஸ்தகம் 29:18
1: தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில்,
0: ஜனங்கள்
1: சீர்கெட்டு போவார்கள்.
0: ஜனங்கள் என்ன செஞ்சிருவாங்களா, சீர்கெட்டு போவார்கள். நம்ம தீர்க்க தரிசனம் சொன்னாதான் மக்களுக்குள்ள ஒரு உயிர்மீச்சு அடையும். தரிசனம் பார்க்கணும். கத்துட்டு கேட்போம்மா, ஆண்டவரே உங்களுடைய கரையை மேலே தங்கட்டுமாப்பா. முதல் பார்த்தோம் கர்த்தருடைய தங்க, கர்த்தரு கரம் எஸ்ராமில் இருந்தது, ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. ரெண்டாவது கர்த்தருடைய கரம் ஒருமைப்படுத்துச்சு. 2:4 12:12 மூன்றாவது கர்த்தருடைய கரம் தங்கிச்சு, சத்துருக்கும் கைக்கும் பதிவில் கைக்கும் விலை காத்து கொண்டார். அது மாத்திர சங்கீத புஸ்தகம் 89:1

0: 21 22
1: என் கை அவனோட உறுதியாயிருக்கும்.
0: கற்று சொல்ற சங்கீதக்காரர் பார்த்து என் கை அவரோட உறுதியாயிருக்கும்.
1: என் புயம் அவனை பலப்படுத்தும்.
0: என் புயம் அவனை பலப்படுத்தும்.
1: சத்ரு அவனை நெருக்குவதில்லை.
0: சத்ரு என்ன செய்ய கத்துடைய கரை நம்ம மேல உறுதியா இருக்கும். நம்மள என்ன செய்வது சத்துரு என்ன செய்ய முடியும் நம்மள நெருக்க முடியாது.
1: நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை.
0: நியாயக்கேட்டின் மகன் அவனை என்ன செய்ய முடியாது யாரையுமே நம்ம கத்துடைய கரை நம்மள இருந்தா ஒடுக்க முடியாது. மொத்தான் கத்துடைய கரம் கத்துட்டு கேட்கணும் ஆண்டு வரையும் உடைய கரையை மேலே இருக்கட்டும் ஐயா. உடைய கரையை மேலே இருக்கட்டும். உடைய கரையை மேலே வேணும் சப்பா. மூணாவது கத்துடைய கரை இருந்தால் சத்துர் கைக்கும் பதவியர் கைக்கு நம்மளை என்னச்சு விலைக்காக்கும். அது மாத்திர நான்காவது கத்துடைய கரை நம்ம மேலே இருந்தால் தீர்க்கதரிசியெல்லாம் மாற்றுவார். அது மாத்திரல கத்துடைய கரை நம்ம மேலே இருந்தால் என்ன செய்வோம் நம்ம தரிசனம் பார்க்க முடியும். ஆண்டு கருத்தில் ஒப்புறுத்திச்சோம் பண்ணும் ஆண்டு வரையும் உடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா. நம்முடைய கரைங்க மேலே இருக்கணும் எங்களுக்கு உதவிச்சின்னு சொல்லி நம்ம கேட்போமா. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்விப்பார்.
2: நாம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா?

ஆண்டவரே, உம்முடைய கரையின் மேல் தங்கட்டும், வாய்த்திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா அப்பா? உங்க கரையின் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாரும் கேட்போமா?

ஆபீஸ் கேட்டது போல நாமும் கேட்கலாம் ஆண்டவரே. இந்த கரையனோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஆம், இயேசுவின் கரம், கர்த்தருடைய கரம் நம்மேல் இருந்தார் என்னென்ன காரியம் நடக்கும் என்று ஆவியானவர் நமக்கு அழகாய் காண்பித்தார். எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் போன்றவர்கள் மீது கர்த்தருடைய கரம் இருந்தபோது கேட்டதெல்லாம் ராஜா கொடுத்தார். போகிற இடத்துல தயவு கிடைக்க தேவ கரம் நமக்கு அவசியம். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க கரம் என் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, எஸ்ரா மீது, நெகேமியா மீது இருந்த கரம் எங்கள் மீது இறங்கட்டும் ராஜா என்று சொல்லி வாய் திறந்து கேளுங்க. கேட்கும் பொழுது தேவன் நம்மை தொடுவார். அந்த கரை இப்பொழுது நம்ம வந்து அமரும். வாய் திறந்து சொல்லுங்க, உங்க கரம் என் மேல் அமரட்டும். தேங்க்யூ. திருவர் மேல திரும்ப கைகளை வைப்பேன். சிறுபிள்ளை போல தாழ்த்தி ஜபம் பண்ணுங்க. என் மீதும் கரத்தை வைங்க. ரெண்டாவது கர்த்தருடைய கரம் இருக்கும் பொழுது நம்மை ஒருமுகப்படுத்தும், ஒருமன பாட்டை கொண்டு வரும். குடும்பத்தில், சபையில, ஊழியத்தில் தேவன் நம்மை ஒருமனப்பட்டவர்களாக மாற்றுவார். ஒருமனம் இருக்கும் பொழுது அங்கு ஆவியானவர் ஆசீர்வாட ஆரம்பித்து விடுவார். ஒரு மனதோடு சீசரில் கூடியிருந்த போது பரிசுத்த ஆவியானவர்கள் நிரப்பினார் என்று நாம் கேட்டோம். பா, எனக்கு ஒரு மனதை தருகிற அந்த கிருபை, உனக்கு கரம் என் மேல் இறங்கட்டும் ஆண்டவர் என்று சொல்லி கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி. மூன்றாவது, கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும் பொழுது எல்லா சத்துருவின் கைகளுக்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கும். நமக்கு விரோதமாய் பதிவு இருக்கிற கைக்கு நம்மை தப்புவிக்கும். எவ்வளவு ஆபத்து நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நமக்கு பாதுகாப்பு வேண்டும். அப்படி என்னால் நீங்க இப்ப ஜெபிக்கணும், கர்த்தாவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும், இயேசுவே உங்க கரம் என் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். தேங்க்யூ லார்ட். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லலாமா, உங்க கரம் இப்ப என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உங்க கரம் என் மேல் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஜெபிங்க, ஜெபிங்க. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்க ஆயத்தமாய் இருக்கிறது. வாய் திறந்து சொல்லுங்க, தேவனே, தேவனே இப்பொழுது உங்க கரம் இறங்கட்டும். ஆமென். எலிசா மீது கர்த்தருடைய கரம் இறங்கின போது அவர் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பித்து விட்டார். எசேக்கியேல் மீது கர்த்தருடைய கரம் இறங்கிய போது கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்து விட்டது. தேவ தரிசனங்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார். இப்ப தாமதமே, வாய் திறந்து சொல்லுங்க, என் மீதும் கரம் இறங்கட்டும். ஜீச ஜீச ஜீச ஜீச.

கர்த்தருக்கான வருமான தயவு கிடைக்கும். கர்த்தருக்கான மீட்கப்படும் பொழுது தயவு கிடைக்கும், வருமானம் கிடைக்கும். சத்துன் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்படுவோம். கர்த்தருக்கார நம்மே இறங்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம். கண்கள் திறக்கப்படும். ஜீசஸ் இறங்குவதாக கரம்.

0: வல்லங்க இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்ல கரை எங்கள் மேலே இறங்கட்டும் இயேசுவே, உங்களுடைய கரை எங்கள் மேலே இறங்கட்டும் ஐயா, உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் இயேசுவே இயேசுவே இயேசுவே, உங்களுடைய கரை எங்கள் மேலே இருக்கட்டும் ஐயா. எங்களை தீர்க்க தரிசியாக மாற்றுங்க, தரிசனம் பார்க்குறவங்களா எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், சார்ந்து கொள்ளட்டும், மோடு இருக்கட்டும் ஐயா. தகப்பனையும் உடைய கரம் தாங்கி வழி நடத்த உங்களுடைய பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரே இயேசப்பா. கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப கிருப வல்லமை வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல சபலப ரக்கலப ரக்கலவா ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காணப்படுற தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அக்கினி மலை அது காத்து கொள்ளுங்கப்பா. தேவ கிருவை சூழ்ந்து கொள்ளட்டும், மகிமையான காரியத்தை செய்ய மகத்தான காரியத்தை செய்யப்பா. ரட்சிக்க முடியா செவிக்கிறோம், பரிசுத்தாவில் இறைக்க முடியா செவிக்கிறோம், பக்தி வரத்தை தர முடியா செவிக்கிறோம், தேவ கிருவ தேவ பிரசனம் மூட முடியா செவிக்கிறோம். வியாதிகள் சுகமாக்குங்க ஏசப்பா, நோய்களை சுகமாக்குங்க, வலியுறுத்த பணமாக்குங்க, மந்திரக்கட்டு சிவனக்கட்டு உடையினே ஏசப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை போய் தாங்க ஏசப்பா. கடன் பிரச்சனை மாறணும் ஏசப்பா, கண்ணீரை துடைக்கணும் ஏசப்பா. ஆத்மா கண்களை திறக்க வேண்டும் கெஞ்சுரச்சா. மனதுரிக்கு ஆசீர்வதிங்க, பலத்த அற்புதங்களை அடையாளங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா ரீக்கரவா சபலவா ரக்கலவா ரக்கலவா ரக்கலவா ரக்கலவரவா உரி வீர வர வர வர வர வரி வீர வர வர வர வர வர வர வரி வீர வரவா. வியாதிகள் நோய்கள் நீங்கி போட்டு மந்திரக்கட்டி செவனட்டு உடைக்கப்படட்டுமையா. தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் வெற்றி தரும், பிரிந்த குடும்பம் அணைக்கணும் ஐயா. சமாளியாத குடும்பத்தில் சமாந்த தரன் ஐயா. மகிமையான காரியத்தை செய்ய நாண்டவரே அப்பா. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைக்கணும், கவலை எல்லாம் மாறணும், பிரச்சனை நீங்கணும் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வேண்டும் ஐயா. அவங்க நாம் மகிப்பட வேண்டும் ஆண்டவரே. மகத்தான காரியத்தை நீங்கள் செய்ய முடியா செபிக்கிறோம். உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க, நன்மை செய்ய முடியா செபிக்கிறோம். ரீ பராக்கரவர் ஈசந்தளக்கரவர் ஈக்கரவரவா. மகிமை மகிமை மகிமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா படிக்கிற பிள்ளைகள் மேலே தேவை வல்லமை இறங்கட்டும், தேவை ஞானத்தை கொடுத்துருல ரச்சா. அப்பா எல்லா பிள்ளைகளும் செவிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. எல்லாருக்குள்ளையும் செவ்வாவி ஊற்றுமையா, விண்ணப்பத்தினை ஊற்றுமையா, கிருவை நாய் ஊற்றும் ஆண்டவரே. உண்மை அண்டி கொள்ளும் யார யார அப்பா உம்மோடு இருக்க எப்போது உண்மை போல மாற்றவனை பார்த்து செபிக்கிறோம். உளிஞ்சிற எல்லா மக்களுக்கு வரங்களில் வல்லமையில கனிகள் நிரப்போம். துதிக்க செபிக்க உதவி செய்யுங்க. உன்னது பலத்தால் இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஆண்டவரே. கடைசி வினாடியில் இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவருமே தேடக்கூடிய மக்களாக, அண்டி கொள்ளக்கூடிய மக்களாக, உம்மோடு இருக்கக்கூடிய மக்களாக மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமைக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
1: இப்பொழுதும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். திருவிருந்திலே பங்கு பெற நம்மை நாம் அர்ப்பணம் சேம மூலங்கள் பலியிட்டு ஆண்டவரே, உங்கள் பரிசுத்தமான சரீரத்தையும் ரத்தத்தையும் நான் உட்கொள்ள பானம் பண்ண என்னை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். திருவிருந்தில் பங்கு பெறாதவர்கள் நீ கடந்து செல்லலாம். தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் காட். திருவிருந்தில் பங்கு கொள்கிறவர் மூலங்கள் பலியிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாம்.

ஜெபம் செய்வோம். நேரத்தில் கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்ம அர்ப்பணம் செய்து ஆண்டவராய் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் அப்பா நடைபெறுகிற நமது ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் எழுந்தருளும். இந்த கூட்டங்கள் முழு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க அப்பா. அப்பா, நீர் பிரசன்னராக இருக்கிறீர், நன்றி செலுத்தும். உங்க மகிமை எல்லாரையும் மூடுவதாக. இந்த கூட்டங்கள் குரதமாய் எழும்பெறுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே அப்பா கட்டப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலயமாகும் என்று சொன்னீரேன். இந்த கூட்டணி குரதமாய் எழும்பெறுகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக என்று நாங்கள் சொல்ல அப்பா ஜெபிக்கிறோம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் புகுந்து அவன் உடமையிலெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொல்லியிருக்கிறீங்க. அந்த கூட்டங்கள் குரதமாய் எழும்பெறுகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படட்டும். வாங்காண்டவரே, தலைவராக இருந்து பொறுப்படுத்த நடத்துங்க. உங்க மகிமை இறங்கட்டும். இடத்த சுற்றி இயேசப்பா, உங்க ரத்தத்தினால வேலி அடைப்பீராக, உங்க அக்கினினாலும் ஆவியானவரால் உங்க பிரசன்னத்தினால வேலி அடைப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே ஆசீர்வாதமாய் மாற்றித்தார். வந்திருக்க அன்பு குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கும் மக்களை கொண்டு வரும். எல்லாம் நான் மகிமைக்காகவே நடைபெறட்டும். எங்களிடத்தில் ஒன்றும் இல்லப்பா, எல்லாம் நான் மகிமைக்காக நடைபெற நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பொறுப்பில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் மறைத்துக் கொள்ளும். மின் கருவிகள் ஒவ்வொன்றிலும் ரத்தம் தெளிங்க ஏசப்பா. தங்கு தடையின்றி இயங்க உதவி செய்யுங்க. எல்லா பொறுப்பு எடுத்துக்கொள்ளும். எல்லாரையும் மறைத்து கர்த்தர் வெளிப்படும். தாழ்த்தி கொடுக்கிறோம். துதிகன மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்ந்து கொள்ளலாம். சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமான Thank you.

82 சங்கீதம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? சங்கீதம் முதல் வசனம் பாருங்க. தேவ சபையிலே தேவன செய்யறாரா? எழுந்தருள் இருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலே நம்ம சபையில தேவன் எழுந்தருள் இருக்கிறார். தேவன் நம் நடுவிலே எழுந்தருளுகிறவர். ஆகவே இந்த நேரத்திலும் நம் எல்லாரும் இணைந்து தேவ தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் எல்லாம் பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் இப்பொழுது மகிமைப்படுத்தப் போகிறோம்.

அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம் என்று சொல்லி அந்த பக்தன் பாடுகிறான். கூடுவோமா சபையில்? ஆண்டவரே, என் அளவிலே நீ எப்போது இருக்கணும்ப்பா, எங்கள் குடும்பத்தில் இருக்கணும்ப்பா, எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கூட இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம இயேசுவை அழைத்திடுவோம். அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே தங்கியிருப்பார். அவர் நம் நடுவில் இருக்கிறார் உண்மை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், எமாவூர் சீசர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே எங்களோடு கூட வந்து இன்று இரவு தங்கியிருங்கப்பா என்று கூப்பிட்ட பொழுது இயேசு அவர்களோடு கூட சென்று அவர்கள் இல்லத்திலே அவர் வாசம் பண்ணினார். அல்லேலூயா. அந்த இரவு அவர்களோடு தங்கினார். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் இயேசு வந்து தங்கணும், இயேசு நம்மோடு கூட இருக்கணும், நம்ம உள்ளத்தை அவர் ஆட்கொள்ளணும். அதற்காக தான் நாம் கேட்கணும், இயேசுவே எங்கள் உள்ளத்தில் எப்பொழுதுமே நீங்கள் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. அப்படி அவர் தங்கியிருந்தார்னா வேதத்தில் இப்படியே வாசிக்கிற 132 சங்கீதத்தை வாசித்து பாருங்க. 132 சங்கீதம் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறது. 132 சங்கீதம் 14 வசனத்தை நாம் வாசிக்க போறோம். பாருங்க, அவர் சொல்கிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசீர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினாலே. கர்த்தர் நம் நடுவில் தங்கியிருந்தார்னா நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை அவர் திருப்தி ஆக்குவார். அதற்காக நம்ம கேட்கணும், ஆண்டவரே எப்பொழுதுமே நீங்கள் எங்களுக்குள்ள தங்கியிருக்கணும். அவர் வந்துட்டார்னா நம்ம குறையெல்லாம் நிறைய வாங்கி விடுவார். ஹல்லேலூயா சொல்லாமா? தேங்க்யூ லார்ட். வாசிங்க பார்க்கலாம், 23 சங்கீதம் 1 2 வசனத்தை வாசிப்போமா? பாருங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். அப்புறம் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து என்ன செய்கிறாரா? அவர்ந்த தண்ணீர் அண்டே நம்மை கொண்டு போய் விடுகிற தேவன். தாழ்ச்சி வராது, குறைவுகள் ஒரு போல் இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆச்சரியமாய் நடத்துவார். இணைந்து பாடுவோமா? தேவ பிதா எந்தன் மெய்ப்பன் நல்லோன்.

ஹல்லேலூயா. சங்கீதகாரன் வாஞ்சையெல்லாம் பாருங்க, கடைசியாக சங்கீதம் முடிக்கும் பொழுது முடிக்கிறார் பாருங்க. நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய ஏக்கமில்லாதவா இருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய வீட்டிலே நான் நீடித்த நாட்களாக நிலைத்திருக்கணும். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போவதல்ல. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எல்லாம் தேவை தான். வீடு வேணும், வேலை வேணும், தொழில் வேணும், வியாபாரம் வேணும், படிப்பு வேணும், எல்லாவற்றுக்கும் இல்லை தேவ கிருபை வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறார், நான் இருப்பது தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஹல்லேலூயா. வாஸ்து பாருங்க, ஒன்று கொரிந்தியர் புஸ்தகத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா 15வது அதிகாரத்தில் பவுல் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறாரு. நான் எப்படி இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், நம்ம என்ன சொல்கிறோம், நான் அப்படி இருக்கிறேன், அதனால் இருக்கிறேன், எதனால் இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒன்று கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பாருங்க, ஆகிலும் நான் இருக்கிறது எப்படி இருக்கிறேன்னு சொல்றாரு, தேவ கிருபையிலே இருக்கிறேன். ஆகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்முடைய மற்ற எல்லா காரியங்களும் ஒருவேளை தேவையாக இருக்கலாம். பணம், பொருள், அறிவு, ஞானம் எல்லாம் ஒருவேளை தேவைப்படுதா இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தேவை என்னது சொல்லுங்க, என்னது வாய் திறந்து சொல்லுவோமா சொல்லுங்க. அந்த கிருபை நம் மேல் இறங்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா, ஹல்லேலூயா. அது ஆதி பக்தர்லாம் கத்தட்டவன் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு கேட்டாங்க. நம்ம கிருபை அப்படின்னு சொல்றதுக்கே வாயில கஷ்டப்படுறோமே, எப்படி கிருபை கொடுப்பாரு. எல்லாம் சொல்லுவோமா, இந்த உலகத்துல வாழ்வதற்கு என்ன தேவை, தேவ கிருபை நமக்கு தேவையா. கத்திட்ட சொல்லணும், ஆண்டவரே அந்த கிருபை எனக்கு தாரும். இல்லை எழுந்து நின்று கேட்கலாமா, சங்கீதக்காரனுடைய வாஞ்சையை பார்த்தீங்களா, நான் இருப்பது தேவ கிருபையிலே நான் இருக்கிறேன். பவுல் சொன்னார். இன்றைக்கு நாம் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை வேண்டும் ராஜா. எல்லாம் எழுந்து நின்று கத்தட்டு அந்த கிருபைக்காய் நாம் கேட்க போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா, நன்றி ராஜா. கேட்போமா, அந்த கிருபையினால் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை மாற்று ஆண்டவரே. அதை திறந்து சொல்லுவீங்களா, நன்றி ராஜா. உங்க மகா பெரிய குருபையின் உள்ளத்திலே தாரு ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க பார்க்கலாம், குருபையார் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. நீங்க தான் கேட்கணும், நன்றி ராஜா. தேங்க்யூல்லா, நன்றி. எல்லாம் வாய் திறந்து கேட்கலாமா, அந்த குருபையினால் என் உள்ளத்தை நிரப்புவீராக. இன்றைக்கு உங்க பிரசனத்தாலே என் நிரப்புவீராக ஆண்டவரே, உங்க மகிமையினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. கேளுங்க, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூல்லா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூல்லா, என்னை நிரப்பும், உங்க மகிமையினால் நிரப்பும். எந்த அளவுக்கு நீங்க கேட்குறீங்களோ, கூப்பிடுகிறவர் மேல் கர்த்தர் கிருபையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா, அவனை பரிசுத்தமாக்கும் யெகோவா மெகாதீஸ், பரிசுத்தமாக்குற தேவன். ஹல்லேலூயா. என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து கேட்கலாமா, நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொன்னார். அவர்தான் நம்மை பரிசுத்தமாக்குறவர். என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே, வாய் திறந்து சொல்லாமா, நீரே என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. நீர் இல்லாமல் என்னால் வாழ இயலாத ஆண்டவரே, வாய் திறந்து சொன்ன எனக்குள்ள கடந்து வாங்கப்பா, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, உங்க குருவை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது, அன்னை மரியாளுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த கிருபையினால்தான் நம்ம நீதிமானாய் மாற்றுகிறோம் என்ற பவுல் சொல்லுகிறார். இந்த கிருபையினாலே நீதிமானாய் மாற்றும் ஏசப்பா, உங்க ரத்தத்தினால் நீதிமானாய் மாற்றுங்கப்பா. வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.

நாட்களை பிறகு மீண்டுமாக கத்தருடைய பரிசுத்த நாளிலே கத்தரை ஆராதிக்க கத்தர் நம்மை கொண்டு வந்ததற்காக கையில தட்டி வாய் திறந்து கத்தரை ஸ்தோத்தரிப்போம். தடைகளை கத்தர் நீக்கி போட்டதற்காக சொல்லுங்க நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, மே ஆராதிக்கிறோ. முழுதோடு கத்தரை துதிப்போம், சத்தத்தை உயர்த்தி நாம் துதிப்போம். நன்றி சங்கீதக்காரன் சொல்லு, முழுதோடு கத்தரை துதிக்கிறேன், நாம் முழுதோடு துதிப்போமா. நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கூப்பிடுங்க ஆவியானவரே. மகிமை செலுத்துறோம், சுகம் கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எங்களை எங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உன்ன உணவு கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் அப்பா, உடுக்க உடை கொடுத்தீங்களே ஸ்தோத்திரம் ஐயா அப்பா, எங்களை எல்லாம் பாதுகாத்து வரீங்களே சொல்லுங்க. வாய் திறந்து நன்றி, கையில தட்டி சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ரிகாபா தோராபா லிபராபா ருசாகாதா ராபா லிபராபா ராபா.

அப்படியே ஆவியில் நிரம்பி சத்தத்தை உயர்த்தி நல்ல கத்தர் கொடுக்கிற வாசல பேசி ஓ ரிகாவா தோ ராபா லாசா தாராபா துதிங்க துதிங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க கண்ண மூடி வாய் திறந்து கூப்பிடு ஆவியானவரே, என் நிரப்பும் அண்ணன் கூப்பிடுங்க ஆவியானவரே நிரப்பும் ஐயா சொல்லுங்க பரிசுத்த ஆவியினுக்குள் வாரு கூப்பிடுங்க கூப்பிடுங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க கூப்பிடுங்க.

0: வாழ்க்கை வயல்வெளியாய் மாறட்டும், செழிப்பாய் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
1: நிரப்புங்க
0: ஆராதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, எம்மை ஆராதிக்கிற குமாரனா இயேசுவே, எம்மை மகிமைப்படுத்துகிறோம். மகிமை உமக்கே, துதி புகழ் மகிமை அப்பா. ஓ ரீகாபா, தூராபா, லீபா, சாதா ராபா, லாக ராபா, ராபா. நன்றி ராஜா, நன்றி.

0: குமாரனா இயேசு நாமத்திலே துதித்து போற்றி வாழ்த்துகிறோம் நல்ல பிதாவே. ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேர தேசத்திற்காக ஜெபிக்க போறோம். குறிப்பு சொன்ன உடனே முன்பாக கடந்தது எதற்காக சொல்லுகிறார்களோ அதற்காக மாத்திரம் பாரத்தோடு ஜெபியுங்கள்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நடியோடுமை துதிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க போறப்ப எங்களுக்கு கிருபையாவே விண்ணப்பங்களாக நிரப்புங்க. எதற்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லித்தாங்க அவங்க நாமக்கு இப்படட்டும். யாசுப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே. ஆமே, முத குடிக்கிற மக்களை ரட்சிக்கப்படணும், போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும், அவங்க இயேசு அறிஞ்சிக்கணும். இயேசப்பா அவங்க இயேசுப்பா சீவனுள்ள தேவனை அறிந்து அவங்க விசுவாசம் வைக்கணும். அவங்க அந்த காரியத்தில் அவங்க விடுதலை பெறணும். அதுக்காக பண்ணலாம்.
2: ஸ்தோத்ரே சப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்துல ஆண்டவரே அப்பா எத்தனையோ சகோதரர்கள் சகோதரிகள் குடிக்கிறாங்களே ஏசப்பா, எத்தனையோ பேர் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாகி அதுல இருந்து வர முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எத்தனையோ எங்களோட வாலிபர்கள் அப்பா அடிமைப்பட்டிருக்கிறாங்களேப்பா ஆண்டவரே. ரோட்டிலையும் ஆண்டவரே எங்க நினைக்கிறாங்களையோ ஆண்டவரே நேதான இல்லாமல் படுத்து கடக்குறாங்க ஏசப்பா. தேவனே மனம் இறங்குவீராக ஏசப்பா. எங்க தேசத்துல குடிக்கிறதான எங்களோட சகோதரர்களை நீங்க எப்படியாச்சும் ரட்சிக்கணும் ஏசப்பா. போதை பொருளுக்கு எத்தனையோ பேர் அடிமைப்பட்டிருக்கிறாங்க ஏசப்பா. தேவனே அவர்களை விடுதலை செய்யுங்க. எத்தனையோ பேர் அதுல விடுதலை பெற முடியாமல் ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. மனம் இறங்குங்க ஆண்டவரே. எங்க குடிக்கிற சகோதரர்கள் ரட்சிக்கப்படணும். போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறதான எங்களோட சகோதர சவுல தூக்கி எடுங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகள் எந்த இடம் ஆண்டவரே இல்லாதபடி ஆண்டவரே அப்பா அம்மா இங்க விழுந்து கிடக்குறாங்க ஏசப்பா. தேவனே அப்பா இறங்குங்க ஏசப்பா. இந்த போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறவங்களை விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் ஏசப்பா. இந்த போதையை தூண்டுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு போகணும் ஆண்டவரே. எங்க வாலிபர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், எங்க பெரியவர்கள் ஆசீர்வதிக்க நன்றி செலுத்துறோம். முழுமையாய் பொறுப்பெடுத்து காத்து கொள்ளுங்கப்பா. துதிகான மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.
1: சௌத்ரம் சௌத்ரம் சௌத்ரம். மந்திராதிகளா ரட்சிக்கப்படணும், மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படணும். மந்திராதிகள் எத்தனையோ குடும்பங்கள், எத்தனை மந்திரவாதிகள் இருக்காங்க அவங்கெல்லாம் இயேசு அறிஞ்சிக்கணும். மந்திரஞ்சிற மக்களா ரட்சிக்கப்படும், அவங்கள ஆண்டவர் அறிஞ்சு ஆண்டு விசுவாசம் வச்சு ஆண்டு பிள்ளையா மாறணும். அதுக்காக சேம்பலாம்.
3: ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. சுவாமியும் நன்றியோடும் துதிக்கிறோம். தகப்பரே இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. என்னை பரிசுத்த படுத்தம் படிக்கம் ஜெபிக்கிறோம். ஜபாபின் நிரப்பங்க ஏசப்பா. விண்ணப்பதனாவிலிருந்து நிரப்ப முடிக்காம ஜெபிக்கிறோம். போராடி ஜெபிக்கூடிய ஜபாபி என்னக்குள்ள நீங்க ஊற்ற முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த வேலையில கூட தகப்பரையும் துதிக்கிறோம். எங்க தேசம் முழுவதுமா இருக்கும் தகப்பனே. ஒவ்வொரு மந்திரவாதிகளும் ஏசப்பா மன திரும்பி ரட்சிக்கப்பட நீங்க உதிச்சம் முடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க உட்கார்ந்து மந்திரங்களும் செய்யறாங்களோ தகப்பனே, அந்த ஆத்து மக்களை நீங்க சந்திப்பீராக ஏசப்பா. எங்க தேசத்துல ஒரு மந்திரவாதிகள் கூட இருக்கவே கூடாது ஏசப்பா. எல்லாம் மன திரும்பி ரட்சிக்கப்பட தகப்பனே உண்மை ஏற்றுக்கொள்ள கூட கிருபி அவங்களுக்கு தருமடிக்காம ஜெபிக்கிறோம் அப்பா. முக்க சுத்திருக்கிறோம் ஏசப்பா. நன்றியோடும் துதிக்கிறோம் தகப்பனே. அதுபோல ஏசப்பா மந்திரங்களை செய்யறதுக்காக தகப்பனே பணங்களை எடுத்துக்கொண்டு ஓடுறாங்க ஏசப்பா. அந்த ஆத்து மக்கள் எப்படியாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்களுக்கு மந்திரங்கள் செய்து தகப்பனே எத்தனையோ குடும்பங்கள் ஏசப்பா சீரழிஞ்சு போறாங்க ஏசப்பா. ஆண்டவரே நீங்க கிருபையாக இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோம். அந்த மந்திரங்களை செய்யறதுக்காக போற ஆத்து மக்களை தகப்பனே நீங்க சந்திக்க மடிக்காம பார்த்தவங்களும் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க உள்ளங்களை மாற்றும் தகப்பனே. அவங்களும் ரட்சிக்கப்பட்டு முயற்சிக்கொள்ள கிருபி ஏசப்பா. அவங்களுக்கு நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம். அவங்க பணங்கள் எல்லாம் முடக்கப்பட்டு போனேசப்பா. அவங்க எண்ணங்கள் எல்லாம் முடக்கி போடும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. அவங்க ஸ்தோத்திரம் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தந்தேசப்பா. இந்த மந்திரோலி முழுவதுமாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஏசப்பா உங்க நாம மட்டும் அகிப்படணும் ஏசப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கன மகிமும் உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தை.

0: பரிசுத்த பிதாவே,
1: கர்த்தாவே, எங்க செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம முதலமைச்சருக்காக, எல்லா அமைச்சர்களுக்காக, எல்லா மாநில முதலமைச்சருக்காகவும், நம்ம பிரதமருக்காக, எல்லாருக்கும் அவனை செவ்வணும். அவங்கள ஆண்டு வரைஞ்சிக்கணும். அவங்க மேல தேவனுடைய பிரசனம் இருக்கணும். அவங்க போக்கியில் வரத்துலையும் தேவனுடைய பாதுகாவல் இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாது. அவங்களுக்கு எந்த ஆபத்து விட்டுமே இருக்கக்கூடாது. அவங்க போக்கியில் வரத்துலையும் தேவையில்லை. அவங்கள பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம செவ்வணும்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறமே சப்பா. கர்த்தாவே, இந்த நாளை கொடுத்துக்காம கோடான கோடி நன்றியே சப்பா. இவ்வேளையில எங்களை ஆராதிக்க கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டி வைத்தீரே, அதற்காக நன்றியே சப்பா. அதே போல எல்லா தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாட்டில் உள்ள முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்களை நீங்க தொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா கர்த்தாவே. அப்பா, அவங்களை போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களுக்கு கொடுத்துருக்கிறதான வேலையில் ஆண்டவரே, அவங்க கண்ணும் கருத்துமா இருந்து ஞானத்தோடு செயல்படக்கூடிய ஞானத்தை தாங்க ஏசப்பா. உம்மை கேட்டவர்களாக எல்லாரும் மாறணும்ப்பா, ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. உமது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா. கர்த்தாவே, அவங்க எங்கெங்கெல்லாம் செல்றாங்களோ அப்பா, உம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவரே பாதுகாப்பா, அவங்களோடு கூட இருக்கணும் ஏசப்பா. அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராதபடி நீங்க காத்து கொள்ளுங்க ஏசப்பா. அன்பின் பரலோக பிதாவே, ஏற்ற ஞானத்தை தந்து அப்பா நீங்க கொடுத்திருக்கிற காரியத்துல உண்மையும் உத்தமமாய் நடக்கணும் ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் ஏசப்பா. ஒவ்வொரு முதல்வர்களையும் தொடுங்க ஏசப்பா. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, ரட்சித்துக் கொள்ளுங்க. அங்க வீட்டார்களை ரட்சித்துக் கொள்ளுங்கப்பா. அப்பா ஆண்டவரே, கர்த்தாவே அப்பா, உண்மையை சேவிக்கக்கூடிய கிருபைகளை அவர்களுக்கு தாங்க ஏசப்பா. உம்மை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு ஏசப்பா. அப்பா, நீர் ஒருவரே உயிர் உள்ள தேவன், உன்னத தேவன் என்று உணர்ந்து கொள்ளணும் ஏசப்பா. அவர்களை எல்லாம் நீங்க ரட்சித்துக் கொண்டு அப்பா, அதிகாரிகளை ஒவ்வொருத்தரும் நீங்க தொட்டு உங்க பக்கமாய் திருப்பிக் கொள்ள போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கே குஜியும் நல்ல பிதாவே.
1: கர்த்தாவே, எங்க செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, நம்ம தேசல் இந்த நம்ம தேசம் மாத்திர எல்லா தேசலுக்கு எல்லா தீவிரவாதிகளும் ரட்சிக்கப்படணும். அவங்க நாட்டை எந்த விதத்திலையும் நாட்டை பழகிருக்க கூடாது. எல்லா தீவிரம் ரட்சிக்கப்படணும். யாருக்கு அவங்க தீவிரம் எந்த ஆபத்து வித்து வரக்கூடாது. அதுக்காக செம்படும்
3: பரிசுத்தமிழ தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிற ராஜா, சர்வ வளமுள்ள தேவனே, கொடுத்த விண்ணப்பத்தை நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஆமை, தேசம் முழுவதும் இருக்கிறதான துதிக்கிற துதிக்கிற துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தீவிரவாதிகளை கத்தர் முழுமையா பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. அவங்க மேல உங்க ரத்தத்தை தெளிங்க. மனுஷன் முகத்தப்பாப்பா, நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனப்பா. அவங்களுடைய இருதயத்துல இருக்க அந்த பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவ ஜெபிக்கிறப்பா. அவர்களை தொடுங்க, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம், அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு வேரோட பிடுங்க படும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, நீரே பெரியவராய் இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிறப்பா. அவங்க நாளை எங்க தேசத்துக்கு எந்த ஒரு பாதிப்பு வராதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க தேசத்தை நீங்க தான் பாதுகா ஆண்டவரே, உங்க ரத்தத்தை தெளிங்கப்பா. தீவிரவாதினால யாருக்கு எந்த ஆபத்தும் வராதபடி இயேசுவின் நாமத்தினால பாதுகாத்து தேசம் முழுவதும் உங்க ரத்தத்தை தெளிங்க. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு பக்கம் அப்பா நிலச்சருனால, ஒரு பக்கம் தீயினால, ஒரு பக்கம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எதிர்பார்க்க முடியாத பேர் அழிவு ராஜா. இது நிமித்த இந்த தீவிரவாத கரங்கள் ஓங்க விடாதபடி அந்த கரங்களால கத்தர் முட்டக்கும்படி ஜெபிக்கிற ராஜா. தேவன் கிரியை செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க. உங்க நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. உண்மை நான் துதிக்கிறேன், போற்றி வாழ்த்துக்கிறப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் பரிசுத்த ஜீவனுள்ள பிதாவே.
1: ஸ்தோத்ராண்ட உரிமை எங்க சிவத்தை கேட்டுக்காய். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை அன்பார் ஏசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே. ஸ்தோத்திரம். பாப்கான்ஸ்தான் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோமையா. இந்த மக்கள் ஆண்டவரே அப்பா, அப்பா கிட்னி விற்று சாப்பிட்றாங்களோ அப்பா, எவ்வளோ பிரச்சனைகள் ஆண்டவரே. பிள்ளைகளை விற்கிறாங்க ஆண்டவரே. ஐயா, அந்த மக்களுக்கு இறங்க வேண்டுமா செவிக்கிறோம். அவங்களுக்கு பஞ்சத்தை நீக்கி போட முடியாது செவிக்கிறோம். ஆப்கானிஸ்தான் மக்கள் ரட்சிக்கப்பட முடியாது செவிக்கிறோம். பரலோகத்துக்காரனும் ஐயா அப்பா, அந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டுமே. 5 கோடி ஜனங்கள் இருக்காங்களப்பா, பஞ்சத்தினால கஷ்டப்படுறாங்களப்பா, அவங்க பஞ்சங்களா ஆண்டவரை நீக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோமாப்பா, கெஞ்சுகிறோம். அவங்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர வேண்டுமப்பா, பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் ராஜா, மனம் இறங்க வேண்டுமப்பா, அந்த மக்களுக்கு மனம் இறங்க வேண்டுமே, அவங்க கண்ணீரை துடைக்க வேண்டுமையா, கவலையில்லா மாற்ற வேண்டுமப்பா. சிலோன் மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம், அவங்களுக்கும் ஆண்டவரே மனம் இறங்குமையா, மனம் இறங்குமையா, அவங்களையும் கர்த்தாவே கண்ணூக்கி பாருங்கப்பா. அங்கேயும் பஞ்சம் பசிப்பா, இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமப்பா. எத்தனை பேர் உதவி செய்தாலும் எவ்வளவு நாள் ஆண்டவரே அந்த உதவி இருக்க முடியும்? ஆண்டவரே இயேசுவே, எத்தனையோ பேர் உதவி செஞ்சாலும் அந்த உதவி எவ்வளவு நாள்ப்பா கிடைக்க முடியும்? எவ்வளவு நாள்ப்பா அதை வச்சு சாப்பிட முடியும்? என் தகப்பனே நீங்க இறங்க வேண்டுமா ஆண்டவரே? அப்பா நீங்க இறங்க வேண்டும் ஐயா. ஆண்டவரே மே துதிக்கிறோம் அப்பா. சிங்களர்கள் மூத்தமா எத்தனையோ ரத்தம் சிந்தது ஆண்டவரே, தமிழர்கள் மூத்தமா எத்தனை ரத்தம் சிந்திச்சு ஆண்டவரே. அப்பா அங்க இருக்கிற சிங்களர் எல்லாம் பாதுகாக்கணும் ஐயா, பாதுகாக்கணும், பராமரிக்கணும் ஐயா. ஆண்டவரே அங்க இருக்கிற அப்பா, அப்பா தகப்பனே, தகப்பனே அப்பா அங்க இருக்கிற அப்பா தமிழர்களாம் பாதுகாக்கணும் ஐயா, அங்க இருக்கிற முஸ்லிம் மக்களை எல்லாம் பாதுகாக்கணும் ஆண்டவரே. ஏசப்பா எல்லா மக்களையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், பஞ்சம் நீங்கி போகணும் ஆண்டவரே. நீங்க நீக்கினாதான் நீக்க முடியும். எத்தனை பேர் கொடுத்தாலும் எவ்வளவு நாளைக்கு ஆண்டவரே அது அப்பா எவ்வளவு நாளைக்கு அந்த சாப்பாடு கிடைக்க முடியும் ராஜா? என் தேவனாய் கர்த்தாவே நீங்க இறங்க வேண்டும் அப்பா, நீங்க இறங்க வேண்டும் ஆண்டவரே. அந்த தேசத்துக்கு நீங்க இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. நீங்க எப்படி செய்யப்படுற அன்புக்காக இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். எல்லா மக்கள் ரட்சிக்கப்படணும், இந்தியா தேசத்தில் இருக்கப்பட்ட எல்லா சேனல் ரட்சிக்கப்படணும். இங்கே இருக்கப்பட்ட அப்பா அந்த கொரோனா கொள்ளை நோய் ஆண்டவரே இருக்கவே கூடாதப்பா, இருக்கக்கூடாது ராஜா. கெஞ்சுரும், கெஞ்சுரும், கெஞ்சுரும் ஐயா. கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை தாங்கப்பா, மைக்கரான் அந்த வைரஸ்லேருந்து விடுதலை கொடுங்கப்பா, விடுதலை கொடுங்கப்பா ஆண்டவரே. நீங்கள் ஒருவர் தான் விடுதலை தர முடியுமையா? எங்கள் பாவங்கள் மிகுதி அப்பா, எல்லாவற்றையும் மன்னிமையா. என் பாவங்கள், இந்த தேசத்தின் மக்களுடைய பாவங்களுக்கு, சபை மக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து எப்படியாவது இறங்கி ஆண்டவரே அப்பா அந்த உமாக்கிறான் வியாதி அப்பா கொரோனா கொள்ளையினோ என்னென்ன வியாதி இருந்தாலும் அப்பறப்படுத்த உமால முடியுமையா? நீ சொல்லாக நீ கட்டளை நிற்குமையா ஆண்டவரே? எங்களுக்கு இறங்க வேண்டும், இறங்க வேண்டும், இறங்க வேண்டும் அப்பா. எங்கள் தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படணும், முடிப்பிள்ளையாய் மாற்றிக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
0: உட்கார்லாம். வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக எபிரேயர் நிருபம், எபிரேயர் 13 அதிகாரம். எபிரேயர் 13 அதிகாரத்தை முதல் திருமறை பாடமாக வாசிக்க போகிறோம். சகோதரிகள் வாசிக்கலாம். திருமறை பாடம் வாசிக்கிற கவனத்திற்கு பிழை இல்லாமல் நீங்கள் வந்து வாசிக்கணும். வாசிக்கிறன்னு வாசிக்க கூடாது. யார் வாசித்தாலும், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க வேண்டும். அது வாசிக்கும் பொழுது தான் அது அர்த்தங்கள் மாறாமல் இருக்கும். இப்போ கர்லத்து வேத பாடம் வாசித்தாங்க, அதில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீகள் முக்காலிட்டுக் கொள்வது அவலட்சணமாக இருக்குமோ அப்படின்னு பவுல் கேட்குறாரு. இவங்க வாசிக்கிறது அவலட்சணம் இருக்குமே அப்படின்னு, அந்த மோவ மேயின்னு வாசிட்டாங்க. அது எப்படி இருக்கும் கேட்கறதுக்கு லட்சணமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி அந்த அர்த்தத்தில் வாசிட்டாங்க. அப்போ அந்த மா மோ காலு இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் வாசி தட தடன்னு வாசிடாதீங்க, நிறுத்தி நிதானமாக என்ன போட்டிருக்குது கண் பார், கண்ணாடி போடுங்க. அப்புறம் கண்ணாடி சரியாக தெரியலையா, போட்டு வாசிங்க. இப்போ எங்களுக்கும் சில டைமில் அங்கே தான் செய்கிறது. இப்போ வேத பாடத்தை தான் வாசிக்கணும். வாசிக்க வரணும் நல்ல கவனமாக, தெளிவாக என்ன வார்த்தை போட்டிருக்கிறது அந்த வார்த்தையை கரெக்டாக உச்சரித்து தெளிவாக வாசித்தா. எத்தர் படிக்க முடியாதுங்க இருக்கிறாங்க, நிறைய மக்கள் கேட்குறாங்க, அதை நீங்கள் தான் கரெக்டாக வாசிக்கணும். வாசிக்கிற தவறில் யார் வேண்டுமானாலும் வந்து வாசிக்கலாம், ஆனால் பிழை இல்லாமல் நீங்கள் வாசிக்க உங்களை அன்போடு கூட அறிவுறுத்துகிறோம். முதலாம் திருமறை பாடம் வாசிங்க, எபிரேயர் 13 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் எபிரேயர் எழுதின புஸ்தகம் அதிகாரம் 13. சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். பலவிதமான அந்நிய போதனைகளால் அலைப்புண்டு திரியாதிருங்கள். போஜன பதார்த்தங்களினால் அல்ல, கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது. போஜன பதார்த்தங்களில் முயற்சி செய்கிறவர்கள் பலனடையவில்லையே. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்படும். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். நான் அதிசீக்கிரமாய் உங்களிடத்தில் வரும்படிக்கு நீங்கள் இப்படி வேண்டிக் கொள்ளும்படி அதிகமாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறிவர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரியிலும் சீர்பொருந்தினவர்களாக்குவாராக. அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். சகோதரரே, நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதின இந்த புத்திமதியான வார்த்தைகளை நீங்கள் பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். சகோதரனாகிய தீமோத்தேயு விடுதலையாக்கப்பட்டான் என்று அறிவீர்களாக. அவன் சீக்கிரமாய் வந்தால் அவனுடனே கூட நான் வந்து உங்களை காண்பேன். உங்களை நடத்துகிறவர்களையும் பரிசுத்தவான்கள் யாவரையும் வாழ்த்துங்கள். இத்தாலியா தேசத்தார் யாவரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன் என்பதே ஆமீன். பாடம் முடிந்தது.
1: இரண்டாம் திருமறை பாடமாக பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம். பரிசுத்த மார்க்கு சுவிசேஷம் 13 அதிகாரம். மார்க்கு சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் சகோதரர்கள் யாரும் வந்து வாசிக்கலாம். மார்க்கு 13 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மார்க் 13 அதிகாரம். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீஷர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்திற்கு எதிராக ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதேயுங்கள், இவைகள் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள், நீங்கள் ஜப ஆலயங்களில் அடிக்கப்படுவீர்கள். என் நிமித்தம் தேசாதிபதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சாட்சியாக அவர்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவீர்கள். சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் முந்தி பிரசங்கிக்கப்பட வேண்டும். அவர்கள் உங்களை கொண்டு போய் ஒப்புக் கொடுக்கும் போது நீங்கள் என்ன பேசுவோம் என்று முன்னதாக கவலைப்படாமலும் சிந்தியாமலும் இருங்கள். அந்த நாளிகையிலே உங்களுக்கு எது அருள் செய்யப்படுமோ அதையே பேசுங்கள், ஏனெனில் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியே பேசுகிறவர். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே இரட்சிக்கப்படுவான். மேலும் பாழாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், அது நிற்கத்தகாத இடத்திலே நீங்கள் அதை நிற்க காணும்போது, யுதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிற்குள் இறங்காமலும் தன் வீட்டில் எதையாகிலும் எடுத்துக்கொள்ள உள்ளே போகாமலும் இருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரத்தை எடுப்பதற்கு பின்னிட்டு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலே சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள், ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்ததும் இனிமேலும் சம்பவியாதமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். கர்த்தர் அந்நாட்களை குறைத்தராவிட்டால் ஒருவனாகிலும் தப்பிப்போவது இல்லை. தாம் தெரிந்து கொண்டவர்களின் நிமித்தமோ அவர் அந்த நாட்களை குறைத்திருக்கிறார். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். நீங்களோ எச்சரிக்கையாயிருங்கள். இதோ எல்லாவற்றையும் முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் வீழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்களின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமல்ல நாலு திசைகளிலும் இருந்து கூட்டிச் சேர்ப்பார். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள். விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கும் கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 13வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போறோம். எழுதலாமா? சங்கீத புஸ்தகம் 13வது அதிகாரம். பதிமூன்றாம் சங்கீதம் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். ஆமென். உட்கார்லாம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். வருகின்ற செவ்வாய்க்கிழமை 1ஆம் தேதி காலை 6:30 அளவில் நமது ஜெப வீட்டில் மாதத்தில் முதல் நாள் காலை ஆராதனை நடைபெறும். காலை 6:30 7:30 வரையிலும் நமது ஜெப வீட்டில் காலை ஆராதனை மாதத்தின் முதல் நாள் ஜெபக்கூட்டம் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் இந்த ஒரு மணி நேர ஜெபத்தில் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். அதே போல வெள்ளிக்கிழமைகள் தோறும் நண்பகல் 12 முதல் மாலை 3 வரையிலும் உபவாச ஜப கூட்டம் நம்முடைய ஜப வீட்டில் நடைபெறும். ஆகவே நீங்கள் யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். தேசத்திற்காக ஜெபிக்கிறோம், வருகிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். ஆகவே இந்த கூட்டங்களிலே நீங்களும் பங்கு பெற அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை முதல் வாரம். ஆகவே திருவிருந்த ஆராதனை நம்முடைய சபையில் நடைபெறும். ஆகவே திருவிருந்திற்காகவும் சபையா நீங்கள் ஆயுதத்தோடு கூட கடந்து வாருங்கள். 2 ஆராதனையும் திருவிருந்த ஆராதனையாக இருக்கும். ஆகவே அதற்கேற்ற ஆயுதத்தோடு நீங்கள் கடந்து வர அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். தேவன் நம்ம கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்க சேர்ந்து வந்து ஆடவர்கள் சகோதரர்லாம் சேர்ந்து வந்து வாகத்துல ஒரு நாள் நீங்க ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிக்கலாம். சகோதரிமார்களா, நீங்கள் தாய்மார்லாம் கடந்து வந்து தாய்மார் கூட்டம் நல்ல ஒரு மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம தேசத்திற்காக ஊழியங்களுக்காக பாரத்தோடு நீங்கள் ஜெபிக்கலாம். சிறு பிள்ளைகள்லாம் நீங்கள் கடந்து வந்து குழுவாக சேர்ந்து ஜெபிக்கலாம். வாலிப சகோதரிகள் எல்லாம் கடந்து வந்து நம்ம தேசத்திற்காக நம்முடைய ஊழியங்களுக்காக எல்லாம் நீங்கள் கருத்தாக ஜெபிக்கலாம். அதுமாதிரி வாலிப சகோதரர்கள் எல்லாம் கடந்து வரலாம். இப்படி நாம் நம்முடைய ஜெபங்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அப்படி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க முதலாவது எழுப்புதல் என்பது நம்முடைய நம்ம குடும்பத்தில் நமக்குள்ள அந்த எழுப்பதை துவங்க வேண்டும். அல்லேலூயா. எழுப்பதில் இருந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடந்து வருவதில்லை. எழுப்பதில் என்பது எங்கே வரணும்? முதலாவது நம்முடைய நமக்குள்ள எனக்குள்ள எழுப்புதல், உங்களுக்குள்ள எழுப்புதல், நம்முடைய குடும்பத்துக்குள்ள எழுப்புதல், நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சபையில் எழுப்புதல். இந்த எழுப்புதல் வருமுன்னு தான் இந்த எழுப்புதல் என்னாகும், அப்படியே எல்லாரையும் பற்றி பரவி பிடிக்கும். சார்ஸ் பின்னி வாழ்க்கையில் ஒரு எழுப்புதல் வந்தது. ஒரு வழக்கறிஞர் அவர், ஆண்டவர் அறியாத ஒரு மனிதர், ஆண்டவர் ஒருவேளை பெயர் கிறிஸ்தவராக இருந்தாலும் அவர் கர்த்தருக்குள் இல்லாமல் இருந்தார். அவருக்காக அநேகர் பாரத்தோடு ஜெபித்தார்கள். ஒரு நாள் சார்லஸ் பின்னியை ஆண்டவர் தொட்டார். அவர் தொட்ட உடனே அவர் ஒரு நாள் அவர் மனம் திரும்பி எச்சரிக்கப்பட்டு மாத்திரமில்லை, அதற்கு பிறகு அவர் செய்கிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் காட்டில் போய் அவர் உட்கார்ந்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். திடீரென்று ஆவியானவர் அவர் மீது அளவில்லாமல் ஊற்றப்பட்டார். எதுவரையும் தெரியுமா? ஆண்டவரே போதும், இதுக்கு மேல் என்னால் தாங்க முடியாது என்று அவர் கதறி கூச்சல் போடக்கூடிய அளவுக்கு அந்த நெருப்பு அவர் மேல் இறங்கியது. அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் என்னன்னா, அவர் எங்கு போனாலும் மக்கள் அவரை பார்த்த உடனே முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அவர் யாருக்கு சத்தியம் சொல்றதில்ல. ஒரு இடத்துல ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல போய் அவர் நின்ற உடனே, அவர் பார்த்த உடனே மக்களுக்குள்ள ஒரு பாவ உணர்வு வந்துருமா, எல்லாம் முழங்கால் போட்டு அழுக ஆரம்பிச்சிருவாங்களாம், கதற ஆரம்பித்து விடுவாங்களாம். ஒரு முறை ஒரு தொழிற்சாலைக்கு அவர் ஒரு அலுவலாய் அவர் சென்ற பொழுது அவரை பார்த்த உடனே சில சகோதரிமார்கள் அவர்களை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்ய ஆரம்பித்தார்கள். அவர் திரும்பி அவர்களை பார்த்த உடனே, அவரை தோற்றத்தை பார்த்த உடனே அவருக்குள்ளிருந்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த பெண்களை தாக்க ஆரம்பித்தது. எல்லாம் முழங்கால் போட்டு கதறி தன் பாவத்தை அறிக்கிட்டு கர்த்தருக்குள் வர ஆரம்பித்தார்கள். ஒரு முறை அவர் ரயிலில் அவர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது வெளியேட்டி பார்த்த நிறைய மக்கள் எல்லாம் நின்று கொண்டிருந்தார்கள் கிராமங்களிலே. அவர் கரங்களை அசைத்து கொண்டு போனார். அவர் எங்கெல்லாம் எந்த ஊர்வலையெல்லாம் கரங்களை அசைத்து போனார், அந்த இடத்தெல்லாம் தேவ வல்லமை இறங்கியது. ஹலேலூயா. மக்கள் குவியலுக்குள் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுதான் எழுப்புதல். ஹலேலூயா. அந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் வந்த எழுப்புதல் எவ்வளோ பெரிய தேசத்தை பற்றி பிடித்தது. இன்றைக்கு அந்த எழுப்புதல் நமக்குள்ள வரணும். ஆமேன். ஆகிய வந்து ஜெபிங்க, அக்காமா இருக்கிறாங்க அவனோடு இணைந்து ஜெபிங்க, அடுத்தது தனியாக 2 பேர் 3 பேர் 4 பேர் கூடி தேசத்திற்காக நம்ம ஊழியங்களுக்காக ஜெபிங்க. அடிக்கடி ஜெபம் ஜெபம் ஜெபம், ஜெபத்தினால நம்ம தேசத்தை மூட வேண்டும். ஹலேலூயா. அப்போ இனி ஒரு நாட்களில் எல்லா கொலை நோயும் மேற்கொள்ள முடியும், பஞ்சங்களை மேற்கொள்ள முடியும். நம்ம இந்த திறப்பின் வாசல் இருக்கிற சமயத்திலே நம்ம அப்படியே அமைதியாக இருந்தோம்னா அதனால தான் அடிக்கடி நமக்கு ஜெபிக்க முடியாது, அப்படிக்கு தடை வந்து விடுகிறது. இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஹலேலூயா. ஆகவே சபையை புரிந்து கொண்டு செயல்பட உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். யார் பாடுறா இன்னைக்கு? யார் பாடுறா? யாரும் பாடலையா? சரி, நம்ம பாடுறீங்களா? வாங்க.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்தி அக்கா அவர்கள் இப்பொழுது ஜெபிப்பார்கள்.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள். பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஆண்டவரே, ஜெபிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். எல்லோருக்கும் பல மடங்காக நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க, பலப்படுத்துங்க. குடும்பங்களில எந்த குறையும் வராதபடிக்கு எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றி ஆசீர்வதிங்க. நீங்கள் இப்படி செய்ப்போற தைக்காக கிருபிக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
0: அதே போல நமது ஊழியங்களை தாங்கி வருகிற பலர் இருக்கிறாங்க. நம்முடைய சபையில மாத்திரமல்ல, பல இடங்களில் இருந்தும் நமது ஊழியத்தை அன்போடு தாங்குற குடும்பங்களுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எழுந்து நின்று ஜெபிக்கலாமா? நேரம் எல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லா, நல்ல வாயிட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்க தேவைகளுக்காக ஜெபிங்க. பிரைஸ் அல்லாஹ். நன்றி நன்றி நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கின்ற ஆண்டவரே. இந்த வேலையிலும் கூட அம்மா, நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வருகிற அன்பு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களும் உம்மால் ஆசீர்வாதம் பெறணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்கள் மீதும் கர்த்தாவே உம்முடைய ஆளுகை இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் இரத்தத்தினால் மூட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தங்கள் கிடைக்கிற வருமானத்தில் ஒரு பகுதியை ஊழியங்களுக்கு கொடுத்து வருகிற அன்பு குடும்பங்கள் அனைவரையும் ஆண்டவராய் கர்த்தத்தாமே மனதுருகி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களிலும் நிறைவை தருவீராக, அவர்களை திருப்தி ஆக்குவீராக, செழிப்பை கொடுப்பீராக, முன்னேற்றங்களை கொடுப்பீராக, ஜெயத்தை கொடுப்பீராக, ஞானத்தை கொடுப்பீராக, ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. எல்லாருக்கும் வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தந்து உங்கள் பிள்ளைகளை நீர் உயர்த்தும் கனப்படுத்தும் பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த தீங்கும் யாரை அணுகாதபடிக்கு அப்பா ஊழியத்தை தாங்குற எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக கூடான கொடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே. அதே போல 1ஆம் தேதி நம்முடைய பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுக்காக நம்ம ஜெபமான போகிறோம். எல்லா கல்லூரிகள் எல்லா பள்ளிகள் எல்லாம் இந்த 1ஆம் தேதி திறக்க இருக்கிறது. ஆகவே அதற்காக நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டிய பாதுகாப்புக்காக நம்ம ரொம்ப கருத்தாக ஜெபிக்கணும். ஒரு யாராவது வந்து ஜெபிப்பீங்களா? ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல பாதுகாப்பு உண்டாகணும்ப்பா, எங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. யாரும் படிக்கிற பிள்ளைங்க யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஞானம் உண்டாகணும், எங்களுக்கு அறிவு உண்டாகணும், எங்களுக்கு கிருபை உண்டாகணும், எங்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்புகள் வராமல் இருக்கணும். ஆண்டவரே அப்பா, எங்களை காத்துக்கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி படிக்கிற பிள்ளைகள் யாராவது முன் வந்து ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாம் பாரத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். நமது பிள்ளைகள் மீது கத்துடைய கரம் இறங்கட்டும். யாராவது சிறு பிள்ளை வந்து ஜெபம் பண்ணுவீங்களா? யார் வரா? வாங்க பார்க்கலாம், வந்து சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். ஆ, ஜெபம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜெபிங்க. நம்ம அருமையான மாணவ மாணவியருக்காக எல்லாம் வாய் திறந்து ஜெபிப்பீங்களா? எல்லாம் ஜெபிங்க.
2: ஏசப்பா ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, எப்பொழுதும் கூட சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா, 1ஆம் தேதியிலேருந்து எல்லா சிறு பிள்ளைகளும் ஸ்கூலுக்கு போகிறோம் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. எந்த சிறு பிள்ளைகளுக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா, போகும்போது வரும்போது ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் நீங்கள் பாதுகாத்து வழி நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா, எந்த பாதிப்பும் எந்த சிறு பிள்ளைகளையும் தொடக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா, சாத்தான் எந்த சிறு பிள்ளைகள் மேலேயும் கை வைக்க கூடாது ஏசப்பா. ஏசப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் கூட உங்களோட தூதர்களை நீங்க வைங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா, எப்படி நீங்க செய்ய போற தயவு காக்கிறப்பைக்காக நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் தூய்பிதாவே, ஆமென்.
0: கர்த்தரின் ஜெபங்களை கேட்டதற்காக எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு கேம்ஸுக்கு ஃபோனுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்ம ஜெபிக்கலாமல் நம்ம பிள்ளைகளை ஆண்டு விடுவிக்கணும். ஆண்டவரே, இந்த கேம்ஸுக்கு அடிமையான பிள்ளைங்க, நேற்று நியூஸ் பார்த்தீங்கல்ல, ஒரு பையன் பப்ஜி கேம் விளையாண்டவனை தாய் கண்டித்ததற்காக அவங்க வீட்டில் இருந்த துப்பாக்கி எடுத்து தாயை சுட்டு கொண்டுட்டான். பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான கொடூர காலமாக இருக்குது பார்த்தீங்களா. ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைகள் இந்த கேம்ஸ் விளையாடுவது, இப்படிப்பட்ட இந்த செல்ஃபோன்லேயே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவர்களை ஆண்டு விடுவிக்கணும். அதுக்கு அடிமையாக கூடாது. அதே பெற்றோர் வந்து பிள்ளைகள் ரொம்ப நம்பி அப்படியே பிள்ளை அப்படியே அப்படின்னு பிள்ளை பெற்றோர் வந்து நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பெற்றோருடைய ஒரு என்ன சொல்றது, அவங்களுடைய ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, பெற்றோருடைய ஒரு அறியாமை என்னன்னா, பிள்ளைகள் மேலே அப்படியே ஒரு பெரிய நம்பிக்கை, ஏன் பிள்ளை செய்யாது, ஏன் பிள்ளை அப்படின்னு நினச்சிக்கிறான். ஆனால் பிள்ளைகள் இன்றைக்கு எவ்வளோ பிள்ளைகள் செல்ஃபோனுக்கு அடிமையாகி கேம்ஸுக்கு அடிமையாகி அவங்க மனநிலை பாதிக்கப்படுற லெவலில் இருக்கிறாங்க. பெற்றோர் கவனம் செலுத்துறதில்லை அவங்க மேலே, ஏன் பிள்ளை செய்யாத நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. மலமார் நம்புறாங்க. நம்ம ஜெபிக்கலாமா? பிள்ளைகளுக்காக ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே எங்க பிள்ளைகளை காப்பாற்றுங்க, இந்த கேம்ஸ்ல இருந்து எங்க பிள்ளைகள் விடுவிக்கப்படணும் ஆண்டவரேன்னு சொல்லி யாராவது பெற்றோர் ஒருவர் வந்து ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுடைய ஜெபிக்காதவங்க ஜெபம் பண்ணுங்க. யாராவது ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, கேம்ஸ் கடுமையான பிள்ளைகள்லாம் விடுவிக்கப்படணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். பெற்றோர்லாம் உங்க பிள்ளைகள் மேல கை வச்சு ஆண்டவரே எங்க பிள்ளைகளை தொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் வாய் திறந்து ஜெபிங்க. தேங்க்யூ லா, நன்றி.
3: ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு பாருங்க சப்பா, அண்டரே இந்த செல்போன்ல அடிமே அண்டரே சப்பா, எந்த நேரமும் அண்டரே சப்பா செல்போனே நோண்டிட்டு இருக்காங்க. பெற்றோர்கிட்ட மாப்பாமே சோத்திர முகம் கொடுத்து பேசுறது இல்ல சப்பா, அக்கம் பக்கம் என்ன நடந்தாலும் தெரியறது இல்ல சப்பா. அண்டரே இந்த செல்போன் அண்டரே சப்பா, கேம்ஸுக்கு அடிமை பிள்ளைகள்ருத்தோங்க பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிங்க, ஒரு பிள்ளைகளோட கெட்டு போயிடக்கூடாது சப்பா.
0: செய்திக்காக

0: உட்கார்ந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நம்முடைய அருமை சகோதரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம் நடுவிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
1: ஒரு நிமிடம் கண்களை முடிச்சவங்க போனோம். எங்களை அன்பானியை சித்து வழி நடத்துகிற எங்களை பரலோக பரிசுத்த பிதாவை நன்றி ஓடுமை துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. பாப்பாமே நீங்கள் இறங்கி வாங்க. நம்மளோட பிரசனம், நம்முடைய மகிமை, நம்முடைய அக்கினி, நம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமப்பா. ஆண்டவரே என்னை மறைச்சி பேசுங்கப்பா. பேசுகிற நீங்கள் இல்லை பிதாவின் ஆவியோனே பேசுவேன் சொன்னீரே. ஒவ்வொரு வார்த்தையும் நீர் தான் பேச வேண்டும் ஐயா. 1 30 60 100 மடங்கு பலன் கொடுக்கட்டும். வசந்த எல்லாரும் கவனிக்க கிருபை தீங்க பலப்படுத்துங்க காத்துக்கோங்க. எசப்பா நீர் எப்படி செய்யப்படுற அன்புக்காக ரகத்துக்காய் ஸ்தோத்திரம். இதுக்குற மாக்கி ரீச்சர எல்லா சாத்தானையும் கேசுக்குத்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிப்படட்டும் எசப்பா. எல்லா துதிகனா மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் எஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்தோடி பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இங்கே கூறியிருக்க அனைத்து சபைகள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரலை பார்க்குற மக்களும் டிவி பார்க்குற எல்லா மக்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் நம்ம வாசிக்க கேட்ட 2 மார்க்கு சுவிசேஷம் 13:37 வசனம்.
2: நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன்
1: விழித்திருங்கள் என்றார். பார்த்தீங்களா என்ன சொல்கிறாரு? நான் உங்களுக்கு சொல்லு எல்லாருக்கும், அவங்களுக்கு மட்டும் சொல்லலை, பின்னால் வருகிற நம்மளுக்கும் சொல்கிறாரு. நான் உங்களுக்கு சொல்லுகிறத எல்லாருக்கும் சொல்லுகிறேன். என்ன செய்ய? விழித்திருங்க. உங்களுக்கு விழித்திருங்க விழித்திரு என்னன்ட்டு நம்ம நினச்சிருக்கலாம். விழித்திருங்க என்ன என்ன விழிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம தூங்கக்கூடாதா அப்படின்னு தூக்கத்தை குறித்து ஆண்டவராக இயேசுக்கு சொல்லவில்லை. என்ன சொல்கிறாருன்னா விழித்திருங்க. நமக்கு இதாக உட்காந்துருக்குறோம், உட்காந்துட்டு யோசித்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கேட்டால் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாது. என்ன சொன்னாங்க, எந்த வாசனை சொன்னாங்கன்னு நம்ம மறந்தே போயிடுவோம். அதான் நம்ம இது எதை குறிக்கின்னு பார்த்தா நம்ம பாரில் பார்த்தா அந்த அலட்சியமாக இருக்கும்ல, அலட்சியமாக வாசனை கேட்காம அப்படியே அலட்சியமாக யோசிச்சுட்டு இருக்கோம்ல. அதை குறித்து ஆண்டு சொல்கிறார் விழித்திருங்க. விழித்திருங்க தானே நம்ம என்ன வாசனை சொல்லுவாங்க என்னன்னு தெரியும், இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். நம்ம சிந்திச்சுட்டு அப்படியே குழம்பிகிட்டே உட்காந்துருந்தா நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியல. அதான் ஆண்டு சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், நமக்கும் சொல்லிட்டாரு. அப்போவே ஆண்டவர் சொல்லி வச்சுருக்கார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அப்போவே நமக்கு சொல்லி வச்சுருக்க. உங்களுக்கு சொல்கிறத எல்லாருக்கும் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்க,
2: விழித்திருங்கள்.
1: தூக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லலை. நம்ம விழிப்பா, வசனத்து மேலே கவனமாக, நடக்கிற காரியங்களில் கவனமாக, நம்ம அதிகமாக கவனமாக இருக்க வேண்டும். அதான் அது உன்னதப்பட்ட உன்னதப்பட்டின் புஸ்தகம் 5:2
2: நான் நித்திரை பண்ணினேன் என் இருதயமோ விழித்திருந்தது.
1: நித்திரை பண்ணாரு, ஆனால் அவர் இருதயம் விழித்திருந்துச்சான்.

வானம் திறக்கிறது. ஒரு வெள்ள குதிரை தோன்றுகிறது. அதை ஏறி வருபவர் விசுவாசமும் உண்மை என அழைக்கப்படுகிறார். அவரது கண்கள் தீ போல ஜொலிக்கின்றன. அவரது தலையில பல கிரீடங்கள் இருக்கின்றன. ஒளியின் படைகள் அவரை பின்தொடர்கின்றன. அவர் நியாயம் செய்யவும் போர் செய்யவும் ஆட்சி செய்யவும் வருகிறார். இது இயேசு கிறிஸ்துவின் திரும்பி வருக. ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும். உலகம் குழப்பத்தில் மூழ்குகிறது. ஆழத்திலிருந்து மிருகங்கள் எழுகின்றன. வானங்கள் பிளக்கப்படுகின்றன. தேவதூதர்களின் கம்பிகள் முழங்குகின்றன. பூமி அதிர்கிறது. தெய்வீக நியாயத்திற்கான மேடை அமைக்கின்றன. அவ்வாறு இயேசு கிறிஸ்து சாத்தானை தோற்கடிக்க திரும்பி வருகிறார். மரணமும் துயரமும் என்றென்றும் நீக்கப்படும். புதிய வானமும் புதிய பூமியும் உருவாக்கப்படுகின்றன. சக்தி வாய்ந்த தேவன் ஆட்சி செய்வார். அனைவரும் அவரது மகிமைக்கு முன் தலை வணங்குவாங்க. தேவனுடைய ஆட்டுக்குட்டி வெற்றி பெறுவார். தீமை அதன் இறுதி தண்டனையை எதிர்கொள்ளும். வெளிப்படுத்தின புத்தகம் பைபிளின் இறுதி தீர்க்க தரிசனம். இது நல்லதும் கெட்டதும் இடையே நடைபெறும் பிரபஞ்ச போர், கடைசி நாட்களின் பயங்கர முடிவையும் நித்திய வெற்றியின் மகிமையான வாக்குறுதியையும் வெளிப்படுத்தும் வானுலக காட்சி. இந்த கணக்குகளின்படி இந்த புத்தகம் தேவனின் சிங்காசனத்தில் இருந்து நேரடியா அப்போஸ்தலர் யோவானுக்கு வழங்கப்பட்ட செய்தியாகும். இந்த தரிசனங்கள்ல மனித குலத்தின் விதி பயங்கரமான நிகழ்வுகளின் எழுச்சியுடன் வெளிப்படுகிறது. இறுதியில் சக்தி வாய்ந்த தேவனின் வெற்றி நிகழ்கிறது. உங்களை தயார் செய்யுங்கள். ஏனெனில் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தின புத்தகத்தின் ஒரு நாடகமயமான வடிவத்தை நீங்கள் காண போகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு ஒரு தெய்வீக மறைவு நீக்கமாக வந்தது. இது தேவனிடமிருந்து அவருடைய குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு. விரைவில் நடக்கப் போகும் நிகழ்வுகளை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த ஆழமான செய்தி ஒரு தூதரிடம் ஒப்படைக்கப்பட்டது. அந்த தூதர் அதை ஆண்டவரின் விசுவாசமான ஊழியக்காரரான யோவானிடம் கொண்டு வந்தார். யோவான் தேவனுடைய வார்த்தைக்கும் இயேசு கிறிஸ்துவின் சாட்சிக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிசயமான தரிசனங்களுக்கும் சாட்சி அளித்தார். ஆசியாவின் ஏழு சபைகளுக்காக எழுதும் யோவான் கிருபையும் சமாதானமும் நிறைந்த வார்த்தைகளுடன் துவங்கினார். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அது இருப்பவரிடமிருந்தும் இருந்தவரிடமிருந்தும் வரப்போகிறவரிடமிருந்தும் அவருடைய சிங்காசனத்தின் முன் இருக்கும் ஏழு ஆவிகளிடமிருந்தும் மரித்தவர்களில் இருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களின் ஆளாளருமான விசுவாசமான சாட்சியாளரான இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உண்டாகட்டும். அவர் இயேசுவை புகழ்ந்து நம்மை நேசித்து தமது இரத்தத்தால் நம்மை பாவங்களில் இருந்து விடுவித்து தமது தேவனுக்கும் பிதாவுக்கும் நாம் ராஜ்யமும் ஆசாரியர்களுமாக ஆக்கினவருக்கு மகிமையும் அதிகாரமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமேன் என்று கூறினார். பின்னர் யோவா ஒரு மகிமையும் அதிசயமும் நிறைந்த தரிசனத்தை அறிவித்தார். இதோ அவர் மேகங்களோடு வருகிறார். எல்லா கண்களும் அவரை காணும். அவரை ஊன்றியவர்களும் கூட. பூமியின் அனைத்து ஜனங்களும் அவரை நோக்கி புலம்புவார்கள். அப்படியே ஆமேன். கர்த்தரின் குரல் எடித்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். நான் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் சர்வ வல்லவனும் ஆகிறேன். யோவான் தொடர்ந்து தன் சூழ்நிலைகளை விவரித்தார். அவர் பாட்மோஸ் என்ற பஞ்சபரப்பான தீவில் இருந்தார். இயேசுவை பற்றிய தன் சாட்சிக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் காரணமா அங்கு தண்டிக்கப்பட்டிருந்தார். கர்த்தருடைய நாள்ல ஆவியில் ஆழ்ந்திருந்த போது அவர் தன் பின்னால் ஒரு குரலை கேட்டார். அது ஒரு கம்பை போன்ற குரல். அந்த குரல் கட்டளையிட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும். நீ என்னை காண்கிறாயோ அதை ஒரு புத்தகத்தில் எழுதி ஏழு சபைகளுக்கு அனுப்பு. எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமோன், தியதிரா, சார்தீஸ், பிலதெல்பியா, லவோதிக்கியா. அந்த குரலின் மூலத்தை பார்க்க திரும்பிய யோவான் கண்கவர் மகிமையால நிரம்பிய ஒரு காட்சியை பார்த்தார். அங்கே ஏழு பொன்விளக்கு தந்தங்களுக்கு நடுவில் மனிதகுமாரனை போல ஒருவர் நின்றிருந்தார். அவர் கால்வரை நீளும் ஒரு ஆடையுடன் மார்பில பொன்னாடை கட்டியிருந்தார். அவரது தலைமுடி பஞ்சு போல வெண்மையாகவும் பனி போல் தூய்மையாகவும் இருந்தது. அவரது கண்கள் தீ போல் எரிந்தன. அவருடைய கால்கள் அடுப்பில் வெந்த பொன்னிறம் போல ஜொலிச்சன. அவர் பேசும்போது அவரது குரல் பல நீரின் பெருக்கெழுச்சி போல இருந்தது. அவரது வலது கையில் ஏழு நட்சத்திரங்கள் இருந்தன. அவரது வாயிலிருந்து கூர்மையான இருமுனைப்பட்ட வாள் வந்தது. அவருடைய முகம் முழு வலிமையுடன் ஒளிரும் சூரியனை போல பிரகாசித்தது. இந்த காட்சியை பார்த்த யோவான் இறந்தவரை போல தரையில விழுந்தான். ஆனால் அந்த உருவம் தனது வலது கையை யோவானின் மீது வைத்தார். அவர் சொன்ன வார்த்தைகள் நடுங்கும் சீரனுக்கு ஆறுதலாக இருந்தன. பயப்படாத, நான் முதலும் கடைசியும்,
நான் உயிருள்ளவன், நான் இறந்த, ஆனா பாரு நான் என்றென்றும் உயிரோட இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோள்கள் எங்க இல இருக்கின்றன. அவர் தொடர்ந்து யோவானுக்கு கட்டளையிட்டார், நீ பார்த்தவற்றையும் நிகழ்கின்றவற்றையும் பிறகு நடக்க போகும் விஷயங்களையும் எழுதி வை. நீ என் வலது கையில் பார்த்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் விளக்கு தண்டுகளும் பற்றிய இரகசியம் இதுதான். அந்த ஏழு நட்சத்திரங்கள் ஏழு திருச்சபைகளின் தூதர்கள், ஏழு விளக்கு தண்டுகள் ஏழு திருச்சபைகளே. எபேசு நகரில் உள்ள திருச்சபையின் தூதருக்கு ஒரு செய்தி வழங்கப்பட்டது. ஏழு நட்சத்திரங்களை தன் வலது கையில் வைத்திருக்கும் பொன் விளக்கு தண்டுகளுக்கு நடுவே நடக்கின்ற ஒருவரின் குரல் அறிவித்தது, உன் செயல்களையும் உன் கடுமையான உழைப்பையும் உன் பொறுமையையும் எனக்கு தெரியும். நீ தீயவர்களை சகிக்க முடியவில்லை. தூதர்கள் என்று கூறும், ஆனால் தூதர்கள் அல்லாதவர்களை நீ சோதித்து அவர்கள் பொய்யர்கள் என்று கண்டுபிடித்தாய். நீ சகித்தாய், என் நாமத்திற்காக துன்பப்பட்டாய், சோர்வடையவில்லை. ஆனாலும் உன்னிடம் இது எனக்கு எதிராக உள்ளது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய். நீ விழுந்த உயரத்தை நினைவு கூறு. மாறுபாடு கொண்டு நீ முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா நான் உன்னிடம் வந்து உன் விளக்கு தண்டை அதன் இடத்திலிருந்து அகற்றி விடுவேன். நீ மாறுபாடு கொள்ளாவிட்டா இன்னும் உனக்கு ஒரு பாராட்டு உள்ளது. நீ மிக்கோலைத்தரின் செயல்களை வெறுக்கிறாய், நானும் அவற்றை வெறுக்கிறேன். பின்னர் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாவரும் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு தேவனுடைய சொர்க்கத்தில் உள்ள ஜீவ விருட்சத்தின் பழத்தை உண்ணும் உரிமையை நான் அளிப்பேன். ஸ்மிர்னா திருச்சபையின் தூதருக்காக முதலும் கடைசியுமானவர் இறந்து மீண்டும் உயிர்த்தெழுந்தவர் பேசுகிறார், உன் துன்பங்களையும் உன் ஏழ்மையையும் எனக்கு தெரியும், ஆனாலும் நீ செல்வமானாக இருக்கிறாய். யூதர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களின் படிவார்த்தைகள் பற்றியும் எனக்கு தெரியும், ஆனால் அவர்கள் யூதர்கள் அல்ல, அவர்கள் சாத்தானின் சபையாதர். நீ விரைவில் அனுபவிக்க போகும் துன்பங்களை பற்றி பயப்படாதே. சாத்தா உங்களில் சிலரை சோதிக்க சிறையில் அடைப்பான். நீங்கள் 10 நாட்கள் துன்பம் அனுபவிப்பீர்கள். மரணத்துக்கும் விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடா அளிப்பேன். ஆவி தொடர்ந்து சொன்னது, காதுகள் உள்ளவர் ஆவி திருச்சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவருக்கு இரண்டாவது மரணம் எந்த தீங்கும் செய்யாது. பெர்காமோசு திருச்சபையின் தூதருக்காக கூர்மையான இருமுனைப்பட்ட வாளை பிடித்திருப்பவர் ஒரு செய்தி அனுப்பினார், நீங்கள் எங்கே வாழ்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும், அங்கேயே சாத்தான் தனது சிங்காசனத்தில் வைத்திருக்கிறான். இருந்தாலும் நீ என் பேருக்கு உண்மையாகவே இருந்தாய். என் விசுவாசமான சாட்சியான அந்திப்பாஸ் உங்களிடையே சாத்தான் வசிக்கும் இடத்தில் கொல்லப்பட்ட நாட்களிலும் கூட நீ என்னை நம்பும் விசுவாசத்தை மறுக்கவில்லை. ஆனா உன்னிடம் சில குறைகள் எனக்குண்டில். உங்களிடையே பாலாக்கு இஸ்ரேவேலவை கவர்ந்து பாவம் செய்ய சிலைகளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் பாலியல் பாவங்களில் ஈடுபடவும் கற்றுக் கொடுத்த பாலாமின் போதனையை பிடித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் மீகோலைத்தர் போதனையை பிடித்துக் கொண்டவர்களும் உங்களிடையே இருக்கிறார்கள். ஆகையால் மனந்திருங்க, இல்லையெனில் நான் விரைவில் உங்களிடம் வந்து என் வாயின் வாளால் அவர்களுக்கு எதிராக போரிடுவேன். மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். வெற்றி பெறுகிறவனுக்கு நான் மறைக்கப்பட்ட மன்னாவை கொடுப்பேன், மேலும் ஒரு வெள்ளை கல்லையும், அதில் புதிய பெயர் எழுதப்பட்டிருக்கும். அதை பெறுகிறவனுக்கு மட்டுமே அந்த பெயர் தெரியும். தியாத்ரா நகரில் உள்ள சபையின் தூதருக்காக கடவுளின் மகனாகியவர், அவருடைய கண்கள் தீப்புரிகள் போல எரிகின்றன, அவருடைய கால்கள் பளபளப்பான வெண்கள் போல் ஒளிர்கின்றன. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்கள், உங்கள் அன்பு, உங்கள் விசுவாசம், உங்கள் சேவை, உங்கள் பொறுமை அனைத்தையும் நான் அறிவேன். நீங்க ஆரம்பத்தில் செய்ததை விட இப்போது அதிகமாக செய்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் எனக்கு இது எதிராக உள்ளது. தன்னை தீர்க்கதரிசியாக அழைக்கும் அந்த ஈசபெல் என்ற பெண்ணை நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள். அவளுடைய போதனையின் மூலம் என் ஊழியர்களை அவள் பாலியல் தவறுகளையும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணுவதிலும் வழிதவற செய்கிறா. நான் அவளுக்கு மனம் திரும்ப நேரம் கொடுத்தேன், ஆனா அவள் மனம் திரும்ப விரும்பவில்லை. எனவே நான் அவளை வேதனையின் படுக்கையில் வீசுவேன். அவளுடன் விபச்சாரம் செய்பவர்கள் அவளுடைய வழிகளில் இருந்து மனம் திரும்பாவிட்டாம் அவர்கள் கடுமையாக வேதனைப்படுவார்கள். நான் அவளுடைய பிள்ளைகளும் மரணமடைய செய்வேன். அப்போது எல்லா திருச்சபைகளும் இருதயங்களையும் சிந்தனைகளையும் ஆராயும் நானே என்பதை அறிந்து கொள்வார்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நான் பலன் அளிப்பேன்.
தியத்திரானில் உள்ளவர்கள், இந்த போதனையை பின்பற்றாதவர்களும், சிலர் சாத்தானின் ஆழமான இரகசியங்கள் என்று அழைக்கும்பற்றை அறியாதவர்களும் அவர்களுக்கு அவர் கூறினார், நான் உங்கள் மீது வேறு எந்த சுமையையும் வைக்க மாட்டேன். நான் வரும் வரை நீங்கள் கொண்டிருப்பதை உறுதியாக பிடித்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறும் ஒருவருக்கும், என் சித்தத்தின்படி கடைசி வரை நடக்கும் ஒருவருக்கும் நான் ஜாதிகளுக்கு மேலான அதிகாரத்தை அளிப்பேன். அவர் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவார், பானை போல் அவர்களை உடைப்பார். நான் என் பிதாவிடமிருந்து பெற்ற அதிகாரம் போலவே. நான் அவருக்கு காலை நட்சத்திரத்தையும் அளித்த ஆவியும் முடிவில் கூறியது. காது உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அது கேட்கட்டும்.

நீங்கள் உயிரோடு இருப்பவர் என்று பெயர் பெற்றுள்ளீர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவராக இருக்கிறீர்கள். எச்சரிக்கையுடன் இருங்கள், மீதமுள்ளதும் இறக்கப் போகும், அதையும் உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் உங்கள் செயல்கள் என் தேவனுக்கு முன்பாக பூரணமாக இல்லை என்று நான் கண்டேன். நீங்கள் பெற்றதும் கேட்டதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை உறுதியாக பிடித்து மனம் திரும்புங்கள். நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நான் திருடன் போல வருவேன், நான் எந்த நேரத்தில் வருவேன் என்று நீங்கள் அறிய மாட்டீர்கள். இன்னும் சார்தீசில் சிலருக்கு தைரியம் இருந்தது. உங்களிடத்தில் சிலர் தங்கள் உடைகளை அழுக்குப்படுத்தவில்லை. அவர்கள் வெள்ள உடையில் என்னுடன் நடப்பார்கள், ஏனெனில் அவர்கள் தகுதியானவர்கள். வெற்றி பெறும் ஒருவரும் வெள்ள உடைகளில் ஆடையிடப்படுவார். அவர்களின் பெயரை நான் வாழ்நாள் புத்தகத்திலிருந்து ஒருபோதும் அழிக்க மாட்டேன். அவர்களின் பெயரை என் பிதாவுக்கும் அவருடைய தூதர்களுக்கும் முன்பாக நான் ஒப்புக்கொள்வேன். ஆவி அறிவித்தது. காதுகள் உள்ள எவரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். பிலாதெல்பியா தேவாலய தூதருக்காக பரிசுத்தனும் உண்மையுமானவரும் தாவீதின் விசையை பிடித்திருப்பவரும், அவர் திறக்கிற டோரையும் யாரும் மூட முடியாது, அவர் மூடுகிற டோரையும் யாரும் திறக்க முடியாது. அவரிடமிருந்து ஒரு செய்தி வந்தது, உங்கள் செயல்களை நான் அறிவேன். இதோ யாராலும் மூட முடியாத ஒரு திறந்த கதவை நான் உங்க முன்வைத்துள்ளேன். உங்களுக்கு சிறிது பலம் இருந்தாலும் நீங்க என் வார்த்தையை காத்திருக்கிறீங்க, என் பெயரை மறுக்கவில்லை. சாத்தானின் சபையினராக இருப்பதாக கூறிக்கொண்டு யூதர்கள் என்று பொய் சொல்லும் அவர்களை நான் உங்களுடைய காலடியில வந்து விழச் செய்து நான் உங்களை நேசித்தேன் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் என் பொறுமையின் வார்த்தையை காத்திருக்கிறீர்கள் என்பதால் பூமியில் வாழும் அனைவரையும் சோதிக்க வரப்போகும் அந்த பரீட்சையின் நேரத்திலிருந்து உங்களை நான் காத்துக்கொள்வேன். அந்த குரல் தொடர்ந்தது, நான் விரைவில் வருகிறேன். உங்களிடம் உள்ளதை உறுதியா பிடிச்சு கொள்ளுங்க, யாரும் உங்கள் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி. வெற்றி பெறுகிறவரை என் தேவனுடைய ஆலயத்துல ஒரு தூணாக நான் ஆக்குவேன். அவர்கள் இனி ஒருபோதும் அதிலிருந்து வெளியே போக மாட்டார்கள். நான் அவர்கள் மேல் என் தேவனுடைய பெயரையும் என் தேவனுடைய நகரமான புதிய எருசலேம், அது என் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதன் பெயரையும் என் புதிய பெயரையும் எழுதுவேன். ஆவி முடிவாக சொன்னது, காதுகள் உள்ள யாரும் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். லவோதிகேயா சபையின் தூதருக்காக ஆமேன் விசுவாசமானதும் உண்மையான சாட்சியும் தேவனுடைய படைப்பின் ஆரம்பமும் பேசினார். உன் செயல்களை நான் அறிவேன், நீ நைதர் குளிரும் இல்லை சூடும் இல்லை. நீ அந்த இரண்டில் ஒன்றாக இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நீ வெப்பம் இல்லாதவனாகவும் சூடாகவோ குளிராகவோ இல்லாதவனாகவும் இருப்பதால் நான் உன்னை என் வாயிலிருந்து உமிழப் போகிறேன். நீ சொல்கிறாய், நான் பணக்கார செல்வம் சேர்த்துள்ள, எனக்கு எதுவும் தேவையில்லை. ஆனால் நீ துன்பப்பட்டவனோ இறங்கத்தக்கவனோ ஏழையோ குருடனோ நிர்வாணனோ என்று உணரவில்லை. ஆசை மற்றும் கண்டிப்புடன் அந்த குரல் சொன்னது, நீ செல்வந்தனாக இருக்கும்படி என் கருகில் நெருப்பில் சுத்திகரிக்கப்பட்ட பொன்னை கொள்முதல் செய்யுமாறு உனக்கு அறிவுறுத்துகிறேன். உன் நிர்வாணத்தின் அவமானம் வெளிப்படாமல் இருக்க வெள்ளை உடைகளை அணியவும். நீ பார்க்கும்படி உன் கண்களுக்கு மருந்தை பூசவும். நான் நேசிப்பவர்களை தண்டித்து ஒழுங்குபடுத்துகிறேன். ஆகவே மனமாற்றத்துடன் உண்மையாயிரு. பின்னர் ஒரு வாக்குறுதியுடன் கூடிய அழைப்பு வந்தது, இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து அவருடன் உணவு உண்ணுவேன், அவரும் என்னுடன் உணவு உண்ணுவார். வெற்றி பெறுபவருக்கு நான் என் சிங்காசனத்துல என்னுடன் உட்காரும் உரிமையை அளிப்பேன். நான் வெற்றி பெற்று என் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்தது போலவே மீண்டும் ஆவி அறிவித்தது, காதுகள் உள்ள யாரும் ஆவி தேவாலயங்களுக்கு என்ன சொல்கிறதோ அதை கேட்கட்டும். இதற்கு பிறகு யோவான் தனது கண்களை உயர்த்தி ஒரு அதிசயமான காட்சியை பார்த்தார். வானத்தில் ஒரு கதவு திறந்திருந்தது. அவர் முன்பு கேட்டிருந்த அந்த குரல் கம்பி போன்ற குரல் மீண்டும் பேசியது, இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன். உடனே அவர் ஆவியினால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருக்கு முன்பாக வானத்தில ஒரு சிங்காசனம் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தில் ஒருவர் அமர்ந்திருந்தார். அவருடைய தோற்றம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒளிவீச்சை வெளிப்படுத்தியது. அவர் யாஸ்பர் மற்றும் சர்டோன் கல்லை போல தோன்றினார். தூய்மையும் நிறங்களின் செழுமையும் கண்களை மயக்கும் வகையில் ஒளிர்ந்தார். சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பச்சை மரகதம் போல மின்னியது. அதன் அழகு என்றென்றும் நிலைக்கும் கிருபையின் அடையாளமா இருந்துச்சு. சிங்காசனத்தை சுற்றி

24 வேறு சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்கள் வெள்ள உடைகள் அணிந்திருந்தார்கள். தங்களது தலைகளில் பொன்னாடைகள் ஒளிர்ந்தன. இது அவர்களின் அதிகாரத்தையும் பரிசுத்தத்தையும் குறிக்கிறது. அந்த சிங்காசனத்தில் இருந்து மின்னல் ஒளிகள், இடியோசை மற்றும் குரல்கள் எழுந்தன. இவையெல்லாம் தெய்வீக சக்தியின் வெளிப்பாடுகள். சிங்காசனத்துக்கு முன்பாக 7 தீப்பந்தங்கள் எரிந்தன. அவை தேவருடைய 7 ஆவிகள், அவற்றின் ஜுவாலைகள், அவருடைய பரிபூரணமும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஆவியின் சாட்சியாக இருந்தன. சிங்காசனத்திற்கு முன்பாக ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஏதோ ஒன்று விரிந்திருந்தது. அதன் மேற்பரப்பு துல்லியமாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அது அதில் அமர்ந்திருந்தவரின் மகிமையை பிரதிபலித்தது. சிங்காசனத்தை சுற்றியும் அதன் நடுவிலும் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை பூமியில் காணப்படாத வகையில ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் நிரம்பியிருந்தன. எல்லாவற்றையும் பார்ப்பவை. மொத உயிரினும் சிங்கத்தை போல இருந்தது. அதில் மகத்துவமோ கடுமையோ இருந்தது. இரண்டாவது உயிரினும் கன்றுக்குட்டியை போல இருந்தது. அது வலிமையானதும் சகிப்புத்தன்மை கொண்டதும். மூன்றாவது உயிரினம் மனிதனின் முகத்தை போல இருந்தது. அது ஞானமும் புரிதலும் நிறைந்ததாக இருந்தது. நான்காவது உயிரினம் பறக்கும் கழுகு போல இருந்தது. அதன் இயக்கங்கள் வேகமாகவும் உயரமாகவும் இருந்தன. இந்த உயிரினங்கள்ல ஒவ்வொன்றுக்கும் 6 இறக்கைகள் இருந்தன. அவற்றின் இறக்கைகளும் கண்களால மூடப்பட்டிருந்தன. உள்ளும் வேலையும் பார்ப்பவை. பகலும் இரவும் அவை இடையராது பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் என்று கூவி அழைத்தன. இந்த உயிரினங்கள் மகிமையும் மரியாதையும் நன்றியும் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் என்றும் என்றும் வாழும் ஒருவருக்கு அளிக்கும் போதெல்லாம் 24 மூப்பர்கள் அவருக்கு முன்பாக விழுந்து விழுந்தனர். அவர்கள் நித்தியவரை ஆராதித்து தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன் வீசினர். இது முழுமையான பணிவும் மரியாதையும் கொண்ட ஒரு செயல். அவர்கள் குரல்கள் புகழ்ச்சியில் ஒன்றிணைந்து, ஆண்டவரே, நீர் மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற தகுதியானவர். ஏனெனில் நீர் எல்லாவற்றையும் படைத்தீர். உமது சித்தத்தினால் அவை இருக்கின்றனவும் படைக்கப்பட்டனவும் ஆனது என்று கூறினார். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் ஒருவரின் வலது கையில யோவான் ஒரு புத்தகத்தை பார்த்தார். அது இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது மற்றும் 7 முத்திரைகளால மூடப்பட்டிருந்தது. அந்த புத்தகம் சொல்லப்படாத இரகசியங்களை கொண்டிருந்தது. அதன் உள்ளடக்கம் அனைத்து படைப்புகளுக்கும் மறைக்கப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் முன்னே வந்து வானங்களை அதிர வைக்கும் குரலில், இந்த புத்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் யார் தகுதியானவர் என்று அறிவித்தார். ஒரு கனமான அமைதி பரவி அது வானகங்களிலும் பூமியிலும் பூமியின் அடியில் கூட ஒலித்தது. யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை. வானுலகங்களிலும் இல்லை, பூமியிலும் இல்லை, கீழுள்ள ஆழங்களிலும் இல்லை. அந்த புத்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் யாரும் இல்லை. யோவானின் மனம் ஆங்க முடியாமல் அவரது கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கடுமையாக அழுதார். ஏனெனில் அந்த புத்தகத்தில் உள்ள தேவனின் சித்தத்தின் இரகசியங்களை யாரும் திறக்க முடியாது போல் தோன்றியது. ஆனால் மூப்பர்களில் ஒருவர் அவரிடம் வந்து உறுதியுடன் பேசினார். அழ வேண்டாம், பாருங்கள், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் தாவீதின் வேர் வெற்றி பெற்றுள்ளார். அவர் அந்த புத்தகத்தையும் அதன் 7 முத்திரைகளையும் திறக்க வல்லவர். அதிர்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் யோவான் தனது பார்வையை சிங்காசனத்தின் நடுவில் உயிருள்ள பிராணிகள் மற்றும் மூப்பர்கள் நிற்கும் இடத்துக்கு திருப்பினார். அங்கே நடுவிலேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தார். அந்த ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டதற்கான சின்னங்களை தாங்கி இருந்தது. ஆனாலும் அது தெய்வீக வலிமையுடன் உயிரோடு நின்றது. அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவை பூமி எங்கும் அனுப்பப்பட்ட தேவனுடைய 7 ஆவிகளாகும். ஆட்டுக்குட்டி வந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து அந்த புத்தகத்தை எடுத்தது. அந்த கணத்துல ஒரு அதிரடியான ஆராதனை வெடிச்சது. 4 உயிருள்ள பிராணிகளும் 24 மூப்பர்களும் ஆட்டுக்குட்டியின் முன் விழுந்தனர். ஒவ்வொருவரும் ஒரு யாழும் தூபம் நிரம்பிய பொன் கிண்ணங்களும் வைத்திருந்தனர். பரிசுத்தர்களின் ஜெபங்கள் வாசனை மிக்க பலியாக எழுந்தன. அவர்கள் ஒரு புதிய பாடலை பாடத் தொடங்கினார்கள். அவர்களின் குரல்கள் வெற்றியும் ஆராதனையும் நிறைந்த ஒரு இசையாக இருந்தது. நீ புத்தகத்தை எடுத்து அதன் முத்திரைகளை திறக்க தகுதியானவர். ஏனெனில் நீ கொல்லப்பட்டாய். உன் இரத்தத்தினால் எல்லா கோத்திரம், மொழி, மக்கள், ஜாதியிலிருந்தும் தேவனுக்காக மக்களை மீட்டாய். நீ அவர்களை ஒரு ராஜ்யமாகவும் தேவனுக்கு ஆசாரியர்களாகவும் ஆக்கினாய். அவர்கள் பூமியில் ஆட்சி செய்வார்கள். அப்போது யோவான் மீண்டும் பார்த்தார். விண்ணுலக காட்சி அவருக்கு விரிந்தது. அவர் அரியணையை சுற்றி நிற்கும் எண்ணற்ற தூதர்களின் குரல்களையும் உயிருள்ள விலங்குகளையும் மூப்பர்களையும் கேட்டார்.
அவர்களின் எண்ணிக்கை கணக்கிட முடியாத அளவு. 10,000, 10,000, 1,000, 1,000. அவர்கள் ஒருமித்த குரலில், கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி சக்தியும் செல்வமும் ஞானமும் வலிமையும் மரியாதையும் மகிமையும் ஆசீர்வாதமும் பெற தகுதியானவர் என்று அறிவித்தார்கள். தூதர்களின் கூட்டு கோஷம் முழங்கிக் கொண்டிருக்க யோவான் இன்னும் பெரிய ஒரு ஆராதனை இசைய கேட்டார். விண்ணிலும் பூமியிலும் பூமியின் கீழும் கடலிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் புகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரியணையில் அமர்ந்திருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் ஆசீர்வாதமும் மரியாதையும் மகிமையும் சக்தியும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அறிவித்தார்கள். ஆட்டுக்குட்டி தனது கரத்தை நீட்டி முதல் முத்திரையை உடைத்த போது வானம் இடியோசை போல் அதிர்ந்தது. 4 உயிரினங்களில் ஒருவன் பேசினான். அதன் குரல் என்றென்றும் ஒலிக்கும் கட்டளையைப் போல எதிரொலித்தது. வா பாரு. யோவான் பார்த்தார். அவருக்கு முன்பாக ஒரு வெள்ள குதிரை இருந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் அவனது தலையில் ஒரு கிரீடமும் இருந்தது. அவன் வெற்றியையும் ஆட்சி செய்யும் அதிகாரத்தையும் குறிக்கும் வகையில் வெற்றியாளராக முன்னேறினான். ஆட்டுக்குட்டி 2வது முத்திரையை திறந்த போது 2வது உயிரினமும் அதே கட்டளையோசையுடன் வா பாரு என்று அழைத்தது. 2வது குதிரை தோன்றியது. இது தீப்பொறி சிவப்பாக இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஓஸ்த மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் நிலை ஏற்படுகிறது. அவன் ஒரு பெரிய வாளை எடுத்திருந்தான். அதன் மின்னும் கூர்மை போர் மற்றும் இரத்த பொழிவின் முன்னோட்டமாக இருந்தது. பின்னர் ஆட்டுக்குட்டி 3வது முத்திரையை உடைத்தது. 3வது உயிரினமும் யோவானை மீண்டும் அழைத்தது. வா பாரு என்றது. இதோ ஒரு கருப்பு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்காரன் தனது கையில் ஒரு தராசை பிடித்திருந்தான். அது பற்றாக்குறை மற்றும் தீர்ப்பின் சின்னமாக இருந்தது. பின்னர் 4 உயிரினங்களுக்குள் இருந்து ஒரு குரல் ஒலித்தது. 1 டினாருக்கு 1 அளவு கோதுமை, 1 டினாருக்கு 3 அளவு பார்லி, எண்ணெயையும் திராட்சை ரசையும் சேதப்படுத்தாதே. அந்த கூச்சல் பஞ்சத்தை பற்றி பேசியது. அங்கு அடிப்படை தேவைகள் கூட அளந்து எடையிட்டு வழங்கப்படும். அவற்றின் விலை ஒரு பெரும் சுமையா இருக்கும். ஆட்டுக்குட்டி 4வது முத்திரையை திறந்த போது 4வது உயிரினம் கூப்பிட்டு வா பார் என்று அழைத்தது. யோவான் பார்த்தபோது ஒரு வெளிர்குதிரையை கண்டான். அதன் நிற சாம்பல் மற்றும் உயிரற்றதாக இருந்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம் அவனை நெருக்கமா நரகம் பின்தொடர்ந்தது. பூமியின் 1/4 பங்கிற்கு அவர்கள் அதிகாரம் பெற்றனர். அவர்கள் வாளால், பஞ்சத்தால், தொற்று நோயால், பூமியின் காட்டு மிருகங்களால் கொல்ல அனுமதிக்கப்பட்டனர். ஆட்டுக்குட்டி 5வது முத்திரையை திறந்தபோது காணொளி மாறியது. வானத்தில் உள்ள பலிபீடத்தின் கீழ் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் சாட்சியாக கூறியதற்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை யோவான் கண்டார். அவர்கள் குரல்கள் ஒருங்கிணைந்து வேதனையும் ஆவலுடனும் கூச்சலாக எழுந்தனர். எவ்வளவு நேரம்? பரிசுத்தரும் உண்மையுமான ஆண்டவரே, பூமியில் வாழும் மக்களிடம் எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்து பழிவாங்காமல் இருப்பீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வெள்ளை ஆடை வழங்கப்பட்டுள்ளது. அவர்கள் போலவே கொல்லப்பட வேண்டிய அவர்களது சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் ஓய்வெடுக்குமாறு அவர்களுக்கு கூறப்பட்டது. பின்னர் ஆட்டுக்குட்டி 6வது முத்திரையை உடைச்சா அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான பிரபஞ்ச கலக்கம் நிகழ்ந்தது. ஒரு பெரிய நிலநடுக்கம் பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளை அதிர வச்சது. சூரியன் கருப்பாக மாறி முடிகொண்டு நெய்யப்பட்ட பையில் மூடப்பட்டது போல் இருந்தது. சந்திரன் இரத்தத்தின் பயங்கர நிறத்தை எடுத்துக்கொண்டது. வானிலிருந்து நட்சத்திரங்கள் கடும் புயலில் குலுங்கும் பசுங்கொய்யாக்கள் போல் கீழே விழுந்தன. வான ஒரு சுருளை போல மடிந்து பின்னுக்கு போனது. ஒவ்வொரு மலைவும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தப்பட்டன. மனிதகுலம் முழுவதும் பயத்தில் ஆட்கொள்ளப்பட்டது. பூமியின் அரசர்கள், வல்லமையுள்ள சேனாதிபதிகள், செல்வந்தரும் அதிகாரிகளும் அடிமைகளும் சுதந்திரர்களும் கூட ஆள் ஒரே போல் அடைக்கலம் தேடினர். அவர்கள் மலை குகைகளுக்கும் பாறைகளுக்கும் ஓடி திகிலுடன் கூச்சலிட்டார்கள். எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்தில் இருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் இருந்தும் எங்களை மறைத்து விடுங்கள். ஏனெனில் அவருடைய பெரிய கோப நாளாகிவிட்டது. யார் நிற்க முடியும்? இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் இன்னொரு தரிசனத்தை கண்டார். 4 வல்லமையுள்ள தூதர்கள் பூமியின் 4 மூலைகளிலும் நின்று 4 காற்றுகளையும் தடுத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சக்தி காற்றுகள் பூமியிலும் கடலிலும் எந்த மரத்திலும் வீசாம தடுத்தது. அப்போது மற்றொரு தூதர் கிழக்கிலிருந்து எழுந்து வந்தார். அவர் அதிகாரத்துடன் ஒளிர்ந்து உயிருள்ள தேவனின் முத்திரையை எடுத்துக் கொண்டிருந்தார்.
பூமியையும் கடலையும் சேதப்படுத்த அதிகாரம் பெற்றிருந்த அந்த நான்கு தூதர்களிடம் அவர் ஒரு பெரும் சத்தத்துடன் கூவி, நாம் தேவனுடைய ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரையிடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள் என்று சொன்னார். யோவான் முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளிப்படுத்தப்படும் போது கேட்டார், இஸ்ரவேல் மக்களின் அனைத்து கோத்திரங்களிலிருந்தும் 144,000 பேர், யூதா கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள், ரூபன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், காத் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், ஆசேர் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், நப்தாலி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், மனாசே கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், சிமியான் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், லேவி கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், இசாக்கார் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், செபுனோன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், யோசேப்பு கோத்திரத்திலிருந்து 12,000 பேர், பின்யாமீன் கோத்திரத்திலிருந்து 12,000 பேர் முத்திரையிடப்பட்டார்கள். இதுக்கு பிறகு யோவான் அளவிட முடியாத அளவுக்கு பெரிய ஒரு காட்சியை பார்த்தார். எண்ணிக்கையற்ற ஒரு பெரிய கூட்டம், ஒவ்வொரு ஜாதி கோத்திரம் மக்கள் மொழியிலிருந்தும் கூடியிருந்தாங்க. அவர்கள் சிங்காசனத்துக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக வெள்ளை ஆடைகள் அணிந்து கைகள்ல பன இலைகளை பிடிச்சு கொண்டு நின்றார்கள். அவர்கள் ஒருமித்த குரல்ல, ரட்சிப்பு எங்கள் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் ஆட்டுக்குட்டிக்கும் உண்டு என்று அறிவித்தார்கள். அனைத்து தேவதூதர்களும் மூப்பர்களும் நான்கு உயிருள்ள பிராணிகளும் சிங்காசனத்தை சுற்றி நின்றார்கள். பக்தியுடன் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பு முகங்குப்புற விழுந்து வணங்கி, ஆமீன், ஆசீர்வாதமும் மகிமையும் ஞானமும் நன்றி செலுத்தலும் மரியாதையும் அதிகாரமும் வல்லமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமீன் என்று கூறினார்கள். மூப்பர்களில் ஒருவர் யோவானை நோக்கி, இந்த வெள்ளையாடைகள் அணிந்தவர்கள் யார், அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று கேட்டார். யோவான் பணிவுடன் பதிலளித்து, ஐயா, நீங்கள்தான் அறிவீர்கள் என்றார். மூப்பர் விளக்கமாக சொன்னார், இவர்கள்தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை தங்கட்டி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் வெண்மையாக்கினார்கள். அதனால் அவர்கள் தேவனின் சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிறார்கள். அவருடைய ஆலயத்தில் பகலும் இரவும் அவருக்கு சேவை செய்கிறார்கள். மேலும் சிங்காசனத்தில் இருப்பவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்க மாட்டார்கள். சூரியனோ அல்லது எவ்வித கடும் வெப்பமோ அவர்களை தாக்காது, ஏனெனில் சிங்காசனத்தின் நடுவில் உள்ள ஆட்டுக்குட்டி அவர்களுக்கு மெய்ப்பனாக இருப்பான். அவர் அவர்களை உயிருள்ள நீரூற்றுகளுக்கு வழி நடத்துவார். தேவன் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து விடுவார். ஆட்டுக்குட்டி 7வது முத்திரையை திறந்த போது பரலோகத்துல ஆழமான அமைதி நிலவியது. சுமார் அரை மணி நேரம் எல்லா படைப்பும் எதிர்பார்ப்புல மூச்சை தடுத்தது போல அச்சத்தோடு எதிர்நோக்கி காத்திருந்தது. பின்னர் யோவான் தேவனின் முன்னிற்கும் 7 தூதர்களை கண்டார். ஒவ்வொருவருக்கும் ஒரு கர்ணம் வழங்கப்பட்டது. அவற்றின் நோக்கம் இன்னும் வெளிப்படல. மற்றொரு தூதர் தங்கமான புகைப்படிகையுடன் பலிபீடத்திற்கு அருகில் வந்தார். அவனுக்கு பெருமளவு தூபம் கொடுக்கப்பட்டது. அதை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்த்து சிங்காசனத்தின் முன் உள்ள தங்க பலிபீடத்தில் அர்ப்பணித்தான். தூபத்தின் மனமுள்ள புகை பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் கலந்து தூதரின் கையால் தேவனின் முன் எழுந்தது. பின்னர் தூதர் பலிபீடத்தின் நெருப்பால் நிரம்பிய புகைப்படியை எடுத்துக்கொண்டு அதை பூமியில் எறிந்தார். உடனே ஒரு பெரிய குழப்பம் எழுந்தது. குரல்கள் இடியுடன் ஒலித்தன. மின்னல் வானில் பாய்ந்தது. பூமி கடுமையா நிலநடுக்கத்தால் அதிர்ந்தது. 7 தூதர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கம்பை பிடித்துக் கொண்டு தங்கள் எச்சரிக்கையை ஒலிக்க தயாராக இருந்தனர். முதத் தூதர் தனது கம்ப ஊதினார். பனித்துளிகள் மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்து பூமியில் வீசப்பட்டன. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிந்தது மற்றும் அனைத்து பசுமை புல் தீயால் முழுமையாக அழிந்தது. பிறகு 2வது தூதர் தனது கம்பை ஊதினார். தீயில் எரியும் ஒரு பெரிய மலை போல் ஏதோ ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. அதில் வாழும் உயிரினங்களின் மூன்றில் ஒரு பகுதி அழிந்தது மற்றும் கப்பல்களின் மூன்றில் ஒரு பகுதி குழப்பத்தில் அழிக்கப்பட்டது. 3வது தூதர் தனது கம்ப ஊதினார். வானிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் தீப்பந்தம் போல எரிந்து விழுந்தது. அது நதிகளின் மூன்றில் ஒரு பகுதியிலும் நீரூற்றுகளிலும் விழுந்தது.
அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்முள்ளி ஓம்புட் என்று அழைக்கப்பட்டது. அது நீரின் மூன்றில் ஒரு பகுதியை கசப்பாக மாற்றியது. அந்த விஷமடைந்த நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். நான்காவது தூதர் தனது கம்பை ஊதிய போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி மற்றும் நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. அவற்றின் ஒளி மங்கியது. ஒரு பகுதி பகலும் இரவும் உலகம் இருட்டில மூடப்பட்டது. பிறகு யோவான் பார்த்தபோது வானத்தின் நடுவே ஒரு தூதர் பறந்து செல்லும் காட்சியை கண்டார். அந்த தூதர் வானங்களை முழுவதும் அதிர வைக்கும் குரலில் அழைத்தார், அழிவு அழிவு அழிவு பூமியின் வாசிகளுக்கு, ஏனெனில் மீதமுள்ள மூன்று தூதர்கள் ஊத போகும் கம்புகளின் ஒளிக்காக. அஞ்சாவது தூதர் தனது கம்ப ஊதிய போது யோவான் வானத்திலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழும் காட்சியை கண்டார். அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அதற்கு ஆழமற்ற குழியின் சாவி வழங்கப்பட்டது. அந்த சாவியை பெற்ற அந்த உயிர் ஆழக்குழியை திறந்தது. அதன் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பு போன புகை எழுந்தது. அந்த தடிமனான கருப்பு புகை எழுந்து சூரியனையும் காற்றையும் இருண்டடைய செய்தது. பூமி நிழலில் மூழ்கியது. அந்த புகையிலிருந்து வண்டுகள் வந்தன. ஆனா இவை முன்பு பார்த்த எந்த வண்டுகளும் அல்ல. அவைகளுக்கு பாம்புகளின் விஷம் போல் சக்தி வழங்கப்பட்டது. மேலும் அவற்றின் பணி தெளிவாக இருந்தது. அவைகளுக்கு புல்வெளி, பசுமை அல்லது மரங்களை பாதிக்க கூடாதுன்னு கட்டளையிடப்பட்டது. அதற்கு பதிலாக அவைகளின் இலக்கு மனிதர்கள், குறிப்பாக நெற்றியிலின் நெற்றியில தேவனின் முத்திரை இல்லாதவர்களா இருந்தது. வண்டுகளுக்கு கொல்ல அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனா 5 மாதங்கள் அவைகளை வேதனை செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. அவைகளின் விஷம் பாம்பின் கடி போல வேதனையை ஏற்படுத்தியது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் தங்களை விடுவிக்க மரணத்தை நாடினார்கள். ஆனால் மரணம் அவர்களை தப்பித்து ஓடிவிட்டது. அந்த வண்டுகள் தாங்களே ஒரு பயங்கரமான தோற்றம் கொண்டிருந்தன. போர் தயாரிப்பில் உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவைகளின் தலைகளில பொன்னை போல தெரியும் கிரீடங்கள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனிதர்களை போல இருந்தன. அவைகளின் முடி பெண்களின் முடிய போல நீளமாக இருந்தது. ஆனால் அவைகளின் பற்கள் சிங்கத்தின் பற்களை போல கூர்மையாக இருந்தன. அவைகளின் உடல்கள் இரும்பு போல பிரகாசிக்கும் கவசத்தால் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அவைகளின் இறக்கைகளின் சத்தம் போர் செல்லும் ரதங்களின் இறைச்சலை போல காத பிளக்கும் அளவுக்கு இருந்தது. அவைகளின் வால் பாம்புகளை போல இருந்தது. அவை தங்கள் விஷப்புள்ளிகளால் வேதனை ஏற்படுத்தின. அவைகளுக்கு ஒரு அரசன் ஆட்சி செய்தான். அந்த அரசன் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவனது பெயர் அபத்தோன், கிரேக்கத்தில் அபொல்லியோன், அதாவது அழிப்பவன் என்று பொருள். ஒரு பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் இன்னும் 2 பேராபத்துகள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன. அப்போது 6வது தூதர் தன் கம்பியை ஊதினான். தேவனின் முன்னுள்ள பொன்னான பலிபீடத்தின் 4 கொம்புகளில் இருந்து வரும் ஒரு குரலை யோவான் கேட்டான். அந்த குரல் 6வது தூதரிடம், பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று கட்டளையிட்டது. இந்த 4 தூதர்கள் இந்த நேரம், நாள், மாதம், வருடத்திற்கு நீண்ட நாட்களாக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவரை அழிக்க விடுவிக்கப்பட்டார்கள். யோவான் அவர்களின் படைகளை பார்த்தா 200 மில்லியன் குதிரை வீரர்கள் எண்ணிக்கையை உணர முடியாத அளவு பெருசா இருந்தது. அவன் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் காணும் தரிசனத்தை கண்டான். அந்த சவாரிகள் தீப்பொலிவான சிவப்பு, ஆழமான நீலம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் இருந்த கவசங்களை அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகள் சாதாரண விலங்குகள் அல்ல. அவற்றின் தலை சிங்கங்களை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் பீரிட்டு வந்தது. இந்த 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் கண்டகம் மூலம் மனிதர்களில் ஒரு மூன்றில் ஒருவர் அழிந்தனர். அந்த குதிரைகளின் சக்தி அவற்றின் வாயிலும் வாலிலும் இருந்தது. ஏனெனில் அவற்றின் வால்கள் தலை கொண்ட பாம்புகளை போல இருந்தன. அவை பெரும் சேதத்தை ஏற்படுத்தின. இவ்வளவு பேரழிவும் தீர்ப்பும் வந்த போதும் அந்த பேரழிவுகளை தப்பித்த மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளால் செய்த காரியங்களை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. தெய்வங்களை தங்கம், வெள்ளி, வெண்கலம், கல் மற்றும் மரத்தால் செய்யப்பட்ட சிலைகளை பார்வையிடாத, கேட்காத, நடக்காத, உயிரற்றவற்றை வழிபட்டு கொண்டே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் தவறுகள், திருட்டுகள் ஆகியவற்றிலிருந்து விலக மறுத்தார்கள். மனம் திரும்பும் அழைப்புக்கு எதிராக தங்கள் இதயங்களை கடினப்படுத்தினார்கள். அப்போது யோவான் மற்றொரு வல்லமையான தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார்.
அந்த தூதர் ஒளிரும் மேகத்தில் போர்த்தப்பட்டிருந்தார். அவரது தலையில வானவில் இருந்தது. அது தெய்வீக வாக்குறுதி மற்றும் மகிமையின் அடையாளமாக இருந்தது. அவரது முகமும் சூரியனை போல பிரகாசமாகவும் கண்கவர் ஒளியுடன் இருந்தது. அவரது கால்கள் தீப்பொறிகளாக எரியும் தூண்களை போல இருந்தன. அது தேவனின் சக்தி மற்றும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தியது. அந்த தூதரின் கையில் ஒரு சிறிய புத்தகம் இருந்தது. அது திறந்த நிலையில் அதன் நோக்கத்தை வெளிப்படுத்த தயாராக இருந்தது. அந்த தூதர் உலகத்தை முழுமையா ஆட்சி செய்யும் அதிகாரத்துடன் நின்றார். அவரது வலதுகால கடலில் வைத்தார், இடதுகால பூமியில் வைத்தார். பின்னர் சிங்கம் கரைக்கும் சத்தத்தை போல ஒரு பெரும் குரலில் அந்த தூதர் கூவினார். அதற்கு பதிலாக 7 இடியங்கள் பேசின. அவற்றின் குரல்கள் மர்மமும் சக்தியும் நிறைந்ததாக இருந்தது. யோவான் அந்த 7 இடியங்கள் சொன்ன வார்த்தைகளை எழுத தயாராக இருந்தபோது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் அவளை தடுத்தது. அந்த 7 இடியங்கள் சொன்னதை மூடிவை, அதை எழுதாத. கடலும் நிலமும் மீது நின்ற அந்த தூதர் தனது கைய பரலோகத்துக்கு உயர்த்தி என்றும் என்றும் வாழும் எல்லாவற்றையும் படைத்தவரான தேவனின் பேரில் சத்தியம் செய்தார். அவர் பரலோகம், பூமி, கடல் மற்றும் அவற்றில் உள்ள அனைத்தையும் படைத்தவர். அவர் அறிவித்தார், இனி தாமதம் இருக்காது. 7வது தூதர் தன் கர்ணை ஊத தொடங்கும் நாட்களில் தேவனுடைய மர்மம் நிறைவேறும். அவர் தம் ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகளுக்கு அறிவித்தபடியே அது நடைபெறும். இதற்கு பின்பு அந்த பொழுதில் பரலோகத்தின் உன்னதங்களில் இருந்து ஒரு மகா சத்தமானது மீண்டுமாக தெளிவான துணியில் அவரோடு பேசியது. அப்போஸ்தலனாகிய யோவானை நோக்கி ஒரு கட்டளையை பிறப்பித்து கூறியது. யோவான் அந்த வல்லமையுள்ள தூதரை அணுகி அந்த புத்தகத்தை கேட்டான். தூதர் அதை அவனிடம் ஒரு கம்பீரமான கட்டளையுடன் நீட்டினார். தூதரின் வார்த்தைகளை கேட்டு யோவான் அந்த சிறிய புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அதை உண்டான். உண்மையில அதை ருசித்த போது அது தேனனும் இனிமையா இருந்துச்சு. அவன் நாவலோ ஒரு மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனால் அதை விழுங்கியதும் அவன் வயிற்றில் கசப்பாக மாறியது. அவன் பெற்ற வெளிப்பாட்டின் பாரமான சுமையை இது குறிக்கிறது. பிறகு தூதர் மீண்டும் பேசினார். யோவானுக்கு தெய்வீக பணியை ஒப்படைத்தார். நீ பல ஜனங்கள், தேசங்கள், மொழிகள், ராஜாக்கள் குறித்து மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும். யோவானுக்கு ஒரு நீளமான, நேராக உள்ள அலகு கொடுக்கப்பட்டது. அவன் முன் நின்ற தூதர் எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து அங்கே வழிபடுகிறவர்களை என்ன, ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள வெளிப்புற முற்றத்தை அளக்க வேண்டாம், அது ஜெந்துக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் காலம் தங்கள் காலடியில் மிதிக்கப் போகிறார்கள் என்று கட்டளையிட்டார். அப்போது அந்த குரல், நான் என் இரு சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன், அவர்கள் 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்வார்கள் என்று அறிவித்தது. இந்த இரு சாட்சிகள் பூமியின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் 2 ஒளிவ மரங்களும் 2 விளக்கு தூண்களும் ஆக இருந்தார்கள். அவர்கள் தெய்வீக அதிகாரத்தால் ஆற்றல் பெற்றிருந்தார்கள். அவர்களை சேதப்படுத்த முயன்ற எவரும் அவர்களது வாயிலிருந்து வரும் நெருப்பால் அழிக்கப்படுவார்கள். இந்த முறையில் அவர்களது எதிரிகள் தங்கள் முடிவை சந்திப்பார்கள். அந்த சாட்சிகள் தங்கள் தீர்க்க தரிசன நாட்களில் மழை பெய்யாம வானங்களை மூடும் அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அவர்கள் நீரை ரத்தமாக மாற்றவும் தங்கள் விருப்பப்படி பூமியை பல்வேறு பேரழிவுகளால் தாக்கவும் முடியும். ஆனா அவர்கள் சாட்சி முடிந்ததும் ஒரு பயங்கரமான மிருகம் ஆழத்திலிருந்து எழுந்து அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தது. அந்த மிருகம் அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த மகாநகரின் தெருக்களில் புதைக்கப்படாமல் விட்டு வைக்கப்பட்டன. ஆன்மீகமாக அது சோதோம் மற்றும் எகிப்து என்று அழைக்கப்படுகிறது. அதே இடத்தில் ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு ஜனமும், கோத்திரமும், மொழியும் சேர்ந்த மக்கள் 3 அரை நேரம் அவர்களின் உயிரற்ற உடல்களை பார்த்தனர். யாரும் அவர்களை புதைக்க அனுமதிக்கவில்லை. மேலும் பூமியில் வாழ்ந்தவர்கள் அவர்களின் மரணத்தை கொண்டாடினார்கள். அவர்கள் கொண்டாடி பரஸ்பரம் பரிசுகளை பரிமாறிக்கொண்டார்கள். ஏனெனில் அந்த சாட்சிகள் தங்கள் தெய்வீக தீர்ப்புகளால் பூமியில வாழ்ந்தவர்களை வேதனைப்படுத்தினார்கள். ஆனா 3-4 நேரத்துக்கு பிறகு கடவுளிடமிருந்து வந்த உயிரின் ஆவி அவர்களுக்குள் நுழைஞ்சது. அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்து அனைவரும் பயத்தில் உறைந்தார்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு பெரிய குரல் அவர்களை நோக்கி, இங்கே வாருங்கள் என்று அழைத்தது. அவர்களின் எதிரிகளின் பார்வையில அந்த இரு சாட்சிகள் மேகத்துல வானத்துக்கு ஏறி சென்றார்கள்.
அதே நேரத்துல பூமி கடுமையா நடுங்கியது மற்றும் ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை தாக்கியது. நகரத்தின் 10% இடிஞ்சு விழுந்தது. மேலும் 7,000 பேர் உயிரிழந்தார்கள். மீதமுள்ளவர்கள் மிகுந்த பயத்தில் ஆழ்ந்து விட்டு வானத்தின் கடவுளுக்கு மகிமை அளித்தார்கள். 2வது பேராபத்து கடந்து விட்டது, ஆனா 3வது மிக அருகில் இருந்தது. பின்னர் 7வது தூதன் தனது கம்பியை ஊதினார். வானத்தில் வலிமையான குரல்கள் எழுந்து, இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவமுடைய ராஜ்யங்களாகிவிட்டன, அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் விட்டு அவரை வணங்கி, ஓ கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீ இருந்தவரும் இருந்தவரும் வரப்போகிறவரும் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜாதிகள் கோபித்தன, ஆனால் உமது கோபம் வந்துவிட்டது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கான காலமும் வந்துவிட்டது. உமது ஊழியக்காரர்களான தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படுகிற சிறியவர்களும் பெரியவர்களும் அனைவருக்கும் வெகுமதி அளிக்கவும், பூமியை அழிக்கும் அவர்களை அழிக்கவும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார்கள். பின்னர் பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி அதில் வெளிப்பட்டது. இடி முழங்கியது, மின்னல் பளபளத்தது, குரல்கள் ஒலித்தன, பூமி நடுங்கியது, ஒரு பெரிய ஆலிகட்டும் அதில் விழுந்தது. வானில் ஒரு பெரிய அடையாளம் தோன்றியது. அது மகத்தானதும் மர்மமான அழகும் கொண்டது. ஒரு பெண் சூரியனின் பிரகாசத்தில் ஆடை அணிந்தவளாக, நிலா அவளது காலடியில் இருந்தது. அவளது தலையில் 12 நட்சத்திரங்களாலான ஒரு கீரிடம் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அவள் கர்ப்பமாக இருந்தால் அவளது வலி மிகுந்த பிரசவ வேதனையில் தன் குழந்தையை பெற்றெடுக்க ஆவலுடன் அவளது அழுகை வானங்களை முழுவதும் எதிரொலித்தது. பின்னர் வானில் இன்னொரு அதிசயம் தோன்றியது. ஒரு பெரிய சிவப்பு நாகம், பயங்கரமும் கொடூரமும், 7 தலைகளும் 10 கொம்புகளும், அதன் தலைகள்ல 7 கீரிடங்களும் இருந்தது. அதன் வால் வானங்களை துடைத்து 1/3 நட்சத்திரங்களை இழுத்து பூமியில வீசியது. நாகம் அந்த பெண்ணின் முன் நின்று அவள் குழந்தை பிறக்கும் தருணத்தில் அதை விழுங்க தயாராக இருந்தது. ஆனா அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அவன் இரும்புக்கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளும் விதியாயிருந்தான். நாகம் தாக்குவதற்கு முன் அந்த குழந்தை தேவனிடமும் அவன் சிங்காசனத்திலும் பாதுகாப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சர்வ வல்லபனின் சந்நிதியில் பாதுகாப்பாக இருந்தது. அந்த பெண் கடவுள் தயார் செய்த இடத்திற்கு காட்டில் ஓடி மறைந்தாள். அங்கு ஒரு 1260 நாட்கள் அவளுக்காக பராமரிக்கப்பட்டு ஊட்டம் அளிக்கப்பட்டது. வானில் போர் வெடிச்சது. மிகேல் மற்றும் அவனது தூதர்கள் நாகத்தையும் அதன் படைகளையும் எதிர்த்து போரிட்டார்கள். நாகமும் அதன் தூதர்களும் எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் அவர்கள் மிகேலும் அவனது தூதர்களுக்கும் சமமாக இல்லை. அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். வானில் அவர்களுக்கு இடம் இனி இல்லை. அந்த மகாநாகம், பண்டைய பாம்பு, சாத்தானும் பிசாசும் என்று அழைக்கப்படும் உலகை முழுவதும் ஏமாற்றும் வஞ்சகர் அவனது விழுந்த தூதர்களுடன் பூமிக்கு தள்ளப்பட்டான். வானில் ஒரு பெரும் சத்தம் ஒலித்தது. இப்போது ரட்சிப்பு, வலிமை, எங்கள் தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் வந்துவிட்டன. ஏனெனில் எங்கள் சகோதரர்களை தேவனுடைய முன்பாக இரவும் பகலும் குற்றம் சாட்டிய குற்றம் சாட்டுபவன் கீழே தள்ளப்பட்டு விட்டான். அவர்கள் அவரை மேய்க்கும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் வென்றார்கள். அவர்கள் தங்கள் உயிரை மரணத்திற்கும் மேலாக நேசிக்கவில்லை. இந்த வெற்றியில் வானங்கள் மகிழ்ந்தன. மகிழுங்கள் வானங்களே, அவற்றில் வாசிக்கிறவர்களே. ஆனால் பூமியிலும் கடலிலும் வாசிக்கிறவர்களுக்கு ஐயோ, ஏனெனில் பிசாசு உங்களிடம் மிழுந்த கோபத்துடன் இறங்கி வந்துள்ளான். அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அறிந்திருக்கிறான். பாம்பு தன்னை பூமிக்கு தள்ளப்பட்டு விட்டதாக உணர்ந்த போது ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை நோக்கி அவனுடைய கோபம் திரும்பியது. ஆனா அவளுக்கு ஒரு பெரிய கழுகின் 2 சிறகுகள் கொடுக்கப்பட்டன. அவை அவளை காட்டில் தெய்வீகமாக தயார் செய்யப்பட்ட தஞ்சத்திற்கு பறக்க செய்தன. அங்கே அவள் ஒரு காலம், காலங்கள் மற்றும் பாதி காலம் எனும் காலத்திற்கு பாம்பின் தொடர்ச்சியான விரட்டிலிருந்து பாதுகாப்பாக வாழ்ந்தாள். பாம்பு தனது வாயிலிருந்து ஒரு பெரும் நீர் வெள்ளத்தை பாய்ச்சினா அந்த பெண்ணை வெள்ளத்துல அடித்து செல்லும் நோக்கத்துடன்.
ஆனா பூமிதானே அவளுக்கு உதவியாக வந்தது. அதன் வாயை திறந்து பாம்பு வெளியேற்றி அந்த ஆற்றை விழுங்கியது. தன் தோல்வியால் கோபமடைந்த பாம்பு அவளுடைய மற்ற சந்ததிகளிடம் தனது கோபத்தை திருப்பினான். அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை உறுதியாக பிடித்திருந்தவர்கள். அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்தான். ஆட்டுக்குட்டியினுடையவர்களை அழிக்க முயன்றான். கடற்கரையின் மணலில் நின்று கொண்டிருந்த யோவானின் பார்வை ஒரு பயங்கரமான காட்சியை நோக்கி இழுக்கப்பட்டது. கடலில் இருந்து எழும் ஒரு மிருகம். அது உருவத்தில் அரக்கமா இருந்தது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகள்ல தேவனை எதிர்த்து அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த மிருகத்தின் உடல் ஒரு புலியின் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியும் வலிமையான குரங்குகள் போல், அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல் இருந்தது. பழைய பாம்பு, அதாவது பாம்பு, அந்த மிருகத்திற்கு தனது சக்தியையும் சிங்காசனத்தையும் பெரிய அதிகாரத்தையும் அளித்தான். யோவான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த மிருகத்தின் தலைகள்ல ஒன்றுக்கு மரணத்துக்கு சமமான ஒரு காயம் ஏற்பட்டது போல தெரிந்தது. ஆனா உலகத்தை ஆச்சரியப்படுத்தும் வகையில அந்த காயம் குணமாகிவிட்டது. பூமியின் மக்கள் அனைவரும் அதிசயித்து அந்த மிருகத்தை பின்தொடர்ந்தார்கள். அதன் தோற்கடிக்க முடியாத தன்மையால் அவர்கள் மயங்கினார்கள். அவர்கள் பாம்பை வணங்கினார்கள், ஏனெனில் அது மிருகத்திற்கு அதிகாரம் அளித்தது. மேலும் அவர்கள் மிருகத்தையே வணங்கி, மிருகத்தை போல யார் இருக்க முடியும், அதை எதிர்த்து யார் போர் நடத்த முடியும் என்று கூறினார்கள். அந்த மிருகத்திற்கு தேவனை அவமதிக்கும் பெருமை மிகு வார்த்தைகளையும் அவமதிப்புகளையும் பேசும் வாயும் கொடுக்கப்பட்டது. அது 42 மாதங்கள் செயல்பட அதிகாரம் பெற்றது. அந்த மிருகம் தைரியமான எதிர்ப்புடன் தேவனின் நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசிக்கிற அனைவரையும் அவமதித்தது. அது பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் நடத்தவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் பெற்றது. அது ஒவ்வொரு கோத்திரம், மக்கள், மொழி, தேசம் ஆகிய அனைத்திலும் அதிகாரம் பெற்றது. பூமியில வாழும் அனைவரும் உலகத்தின் அடிப்படையில் இருந்து கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவன் நூலில் பெயரெழுதப்படாதவர்கள் அந்த மிருகத்தை வணங்கினாங்க. கேட்க விரும்புகிற அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. யாருக்காவது செவிகள் இருந்தா அவர்கள் கேட்கட்டும். யார் ஒருவரை கைதியாக அழைச்சு செல்கிறாரோ அவரும் கைதியாக அழைச்சு செல்லப்படுவார். யார் வாளால் கொல்லுகிறாரோ அவரும் வாளால் கொல்லப்பட வேண்டும். இதுவே பரிசுத்தர்களின் பொறுமையும் விசுவாசமும் ஆகும். பின்னர் யோவான் மற்றொரு மிருகம் பூமியில் இருந்து எழுந்ததை பார்த்தார். அதற்கு ஆட்டுக்குட்டியை போல 2 கொம்புகள் இருந்தன. ஆனால் அது பாம்பின் குரலில் பேசியது. இரண்டாவது மிருகம் முதல் மிருகத்தின் அதிகாரத்தை முழுமையா பயன்படுத்தி பூமியில் வாழும் மக்களை மரணப்புண் குணமாகிய முதல் மிருகத்தை வணங்க வலியுறுத்தியது. இரண்டாவது மிருகம் பெரிய அற்புதங்களை செய்தது. மனிதர்களின் கண் முன்னே வானிலிருந்து பூமிக்கு நெருப்பு விழச் செய்தது. இந்த அதிசயங்களின் மூலம் அது பூமியில் வாழும் மக்களை ஏமாற்றி வாளால் காயமடைந்து உயிருடன் இருந்த அந்த மிருகத்தின் உருவத்தை உருவாக்குமாறு கட்டளையிட்டது. இரண்டாவது மிருகத்திற்கு அந்த மிருகத்தின் உருவத்திற்கு உயிரளிக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் அந்த உருவம் பேசவும் அதை வணங்க மறுக்கும் எவரையும் கொல்ல உத்தரவிடவும் முடிஞ்சது. அது பெரியவர்களையும் சிறியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் அனைவரையும் தங்கள் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறியேற்க வலியுறுத்தியது. இந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அந்த குறியில மிருகத்தின் பெயர் அல்லது அதன் பெயரின் எண் இருந்தது. இதுவே ஞானம். உணர்வு உள்ளவன் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும். அது ஒரு மனிதனின் எண். அந்த எண் 666. யோவான் பார்த்தபோது சியோன் மலையில ஒரு ஆட்டுக்குட்டி அவன் முன்னின்றது. அந்த ஆட்டுக்குட்டியுடன் 144,000 பேர் இருந்தனர். ஒவ்வொருவரின் நெற்றியிலும் ஆட்டுக்குட்டியின் தந்தையின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. வானத்திலிருந்து பெரும் நீரோட்டத்தின் முழக்கம் போலும் வலிமையான இடியோசையின் அதிரும் மோசை போலும் ஒரு சத்தம் வந்தது. அந்த சத்தத்துடன் வீணை வாசிப்பவர்களின் இனிய இசையும் ஒலித்தது. அந்த 144,000 பேர் சிங்காசனத்தின் முன்பாகவும் 4 உயிரினங்களும் மூப்பர்களும் முன்னிலையில் ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அந்த பாடல் தனித்துவமானது. பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கே உரித்தானது. வேறு யாரும் அதை கற்றுக்கொள்ள முடியல. இவர்கள் தங்களை அசுத்தத்தால் களங்கப்படுத்தாதவர்கள். அவர்கள் கன்னியர்கள், தூய்மையுடன் பிரித்து வைக்கப்பட்டவர்கள்.
அவர்கள் எங்கே சென்றாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பின்தொடர்ந்தார்கள். அவர்களின் பக்தி ஒருபோதும் தளரவில்லை. அவர்கள் மனிதர்களிடமிருந்து மீட்கப்பட்டவர்கள். கடவுளுக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட முதல் கனிகள். அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அவர்கள் கடவுளின் சிங்காசனத்தின் முன் குற்றமற்றவர்களாக நின்றார்கள். பின்னர் யோவா வானத்தின் நடுவிலே பறக்கும் மற்றொரு தூதரை பார்த்தார். இந்த தூதர் நிலத்தில் வாழும் அனைவருக்கும், ஒவ்வொரு ஜாதி, கோத்திரம், மொழி, மக்களுக்கும் அறிவிக்க நித்திய சுவிசேஷத்தை எடுத்துச் சென்றார். ஒரு பெரும் சத்தத்துடன் அந்த தூதர் அறிவித்தார், கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்க, ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. வானத்தையும் பூமியையும் கடலையும் நீரூற்றுகளையும் படைத்தவரை வணங்குங்கள். இரண்டாவது தூதர் பின்தொடர்ந்து வீழ்ந்தது அந்த மகா பாபிலோன். அவள் தன் விபச்சாரத்தின் கோபமான திராட்சை எல்லா ஜாதிகளுக்கும் குடிக்க வைத்தாள் என்று அறிவித்தார். பின்னர் மூன்றாவது தூதர் பின்தொடர்ந்து ஒரு பெரும் சத்தத்துடன் எச்சரித்தார், யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால், அவர்கள் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரசையும் அவரது கோபக்கோப்பையில் கலக்காமல் ஊற்றப்பட்டதை குடிப்பார்கள். அவர்கள் பரிசுத்த தூதர்களும் ஆட்டுக்குட்டியும் முன்னிலையில தீயாலும் கந்தகத்தாலும் வேதனைப்படுவார்கள். அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் என்றும் எழும். பகலும் இரவும் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் குறியை தாங்குகிறவர்களும் ஓய்வில்லாம வேதனைப்படுவார்கள். இங்கேயே யோவான் சிந்தித்தார், பரிசுத்தர்களின் பொறுமை இதுவே. அவர்கள் கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவுக்கு விசுவாசமாக இருப்பவர்கள். பின்னர் வானத்திலிருந்து ஒரு குரல் யோவானுக்கு உத்தரவிட்டது, இதை எழுது, இனிமேல் ஆண்டவரில் மரணிக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆம் என்று ஆவி சொன்னது. அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வெடுப்பார்கள், ஏனெனில் அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும். யோவானின் கண்கள் மேலே நோக்கி அவர் ஒரு வெள்ள மேகத்தை பார்த்தார். அந்த மேகத்தின் மீது மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவரது தலையில ஒரு பொன்னிற கிரீடமும் அவருடைய கையில ஒரு கூரிய வெட்டி கத்தியும் இருந்தது. மற்றொரு தூதர் ஆலயத்திலிருந்து வெளிவந்து அவரை நோக்கி உரக்க கூவி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், அறுவடை செய்யுங்கள், அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது, பூமியின் அறுவடை பக்குவமாகியுள்ளது என்றார். மேகத்தின் மீது அமர்ந்திருந்தவர் தமது வெட்டி கத்திய பூமியின் மீது ஊன்றினார். அறுவடை சேகரிக்கப்பட்டது. பின்னர் வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து இன்னொரு தூதர் வெளிவந்தார். அவரும் ஒரு கூரிய வெட்டி கத்தியை வைத்திருந்தார். மற்றொரு தூதர் பலிபீடத்திலிருந்து வெளிவந்தார். அவருக்கு நெருப்பின் மீது அதிகாரம் இருந்தது. அவர் கூரிய வெட்டி கத்தி கொண்ட தூதரை நோக்கி, உங்கள் வெட்டி கத்தியை ஊன்றுங்கள், பூமியின் திராட்சை தண்டுகளின் கொத்துக்களை சேகரியுங்கள், ஏனெனில் அதன் திராட்சைகள் முழுமையாக பழுத்துவிட்டன என்று உரக்க கூறினார். தேவதூதன் தன் கத்திய ஊன்றினார். பூமியின் திராட்சைகளை சேகரித்து அவற்றை தேவனின் கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் இருந்தார். அந்த திராட்சை சாற்று சுத்தி நகரத்திற்கு வெளியே மிதிக்கப்பட்டது. அதிலிருந்து இரத்தம் வெளியேறி குதிரையின் வாய்க்கவசம் உயரம் வரை எழுந்து 1600 பரங்காலம் தொலைவு வரை பரவியது. யோவான் வானத்தில் இன்னொரு அடையாளத்தை பார்த்தான். அது மிக பெரியதும் அதிசயமானதும் ஆக இருந்தது. அவன் முன்பாக 7 தேவதூதர்கள் நின்றிருந்தார்கள். ஒவ்வொருவரும் கடைசி 7 பேரழிவுகளை கொண்டிருந்தார்கள். அவற்றில் தேவனின் கோபம் நிறைவு பெறும். அந்த இடம் மிகவும் புனிதமாகவும் தெய்வீக நீதியின் பாரம் நிறைந்ததாகவும் இருந்தது. பின்னர் அவன் கண்ணுக்கு ஒரு கண்ணாடி பெருங்கடலை போல ஒன்று தெரிந்தது. அதன் சுத்தமான மேற்பரப்புல மெருக்கு ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கடலில் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் அதன் முத்திரையையும் அதன் பெயரின் எண்ணையும் வென்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கைகளில் தேவனின் யாழ்களை பிடிச்சிருந்தாங்க. அவர்களின் வெற்றி அவர்கள் பக்தியுடன் நின்ற நிலைமையில தெளிவாக காணப்பட்டது. அவர்கள் பாட ஆரம்பித்தார்கள். அவர்களின் குரல்கள் ஒன்றிணைந்து தேவனின் ஊழியக்காரன் மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒலித்தது. அருமையும் அதிசயமும் உமது கிரியைகள், கர்த்தராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீதியும் உண்மையும் உமது வழிகள், பரிசுத்தரின் ராஜாவே, யாரும் உம்மை பயப்படாம உமது நாமத்தை மகிமப்படுத்தாம இருப்பாங்களா கர்த்தாவே? ஏனெனில் நீர் மட்டுமே பரிசுத்த. உமது நீதியான கிரியைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதால் எல்லா ஜாதிகளும் வந்து உம் முன் வணங்குவார்கள்.
இதற்கு பிறகு யோவானின் தரிசனம் மாறியது. அவர் பரலோகத்தில சாட்சியின் கூடாரத்தின் ஆலயத்தை பார்த்தார். அதன் கதவுகள் திறக்கப்பட்டன. அதற்குள் உள்ள பரிசுத்தம் வெளிப்பட்டது. அந்த ஆலயத்திலிருந்து 7 தூதர்கள் வந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பிளேக்க நம்பிக்கையுடன் பெற்றிருந்தார்கள். அவர்கள் தூய்மையான பிரகாசமான பட்டாடையில ஆடை அணிந்திருந்தார்கள். அவர்களின் மார்பில தங்க கட்டுகளால் கட்டப்பட்டிருந்தது. அது அவர்களின் தெய்வீக பொறுப்பை சின்னமா காட்டியது. நால்வரில் ஒருவன் முன் வந்து எப்போதும் வாழும் தேவனுடைய கோபம் நிறைந்த 7 தங்க பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு வந்தான். அந்த உயிரினம் அந்த பாத்திரங்களை 7 தூதர்களிடம் கொடுத்தது. இப்போது அவர்களின் பணி தெளிவாக இருந்தது. அவர்கள் தங்கள் பணி நிறைவேற்ற தயாராகிய போது ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தேவனுடைய மகிமையும் வல்லமையும் கண்கூடாக வெளிப்பட்டது. அந்த உள்நிலை மிகுந்ததாக இருந்ததால் 7 தூதர்களின் 7 பிளேக்குகள் முடியும் வரை யாரும் ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை. ஆலயத்துக்குள் இருந்து ஒரு பெரும் குரல் இடியுடன் ஒலித்து, 7 தூதர்களே, போய் தேவனுடைய கோபம் நிறைந்த பாத்திரங்களை பூமியில் ஊற்றுங்கள் என்று கட்டளையிட்டது. முதல் தூதர் முன்னே வந்து தன் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திர வைத்தும் அதன் உருவத்தை வணங்கியவர்களின் மீது வேதனையூட்டும் கொடிய பொன்கள் தோன்றின. அவர்களின் வேதனை மிகுந்தது. இருந்தாலும் அவர்கள் பிடிவாதம் குறையவில்லை. இரண்டாவது தூதர் தன் பாத்திரத்தை கடலில் ஊற்றினார். அது இறந்த மனிதரின் இரத்தம் போல் தடிமனாகவும் துர்நாற்றமுமாகவும் ரத்தமாக மாறியது. கடலில் உள்ள எல்லா உயிரினங்களும் அழிந்தன. அந்த நீர் மரணத்தின் காட்சியாக மாறியது. மூன்றாவது தூதர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார். அவையும் ரத்தமாக மாறின. நீரின் தூதர் அறிவித்தான், இருக்கும் இருந்தும் வரவிருக்கும் ஆண்டவரே, நீர் நீதிமானாக இருக்கிறீர். ஏனெனில் நீர் இவற்றை நியாயமாக தீர்ப்பாயாக. ஏனெனில் அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். நீர் அவர்களுக்கு ரத்தம் குடிக்க வச்சிருக்கிறீர். இந்த தீர்ப்புக்கு அவர்கள் தகுதியானவர்களே. பின்னர் வேதிக்கையிலிருந்து மற்றொரு குரல் எழுந்தது. அது தூதரின் வார்த்தைகளை ஒலிக்க செய்தது. ஆம் ஆண்டவரே, தேவனே, சர்வ வல்லவரே, உமது தீர்ப்புகள் உண்மையும் நீதியுமானவை. நான்காவது தூதர் தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினான். சூரியனின் வெப்பம் மிகுந்து அது மனிதர்களை எரியும் தீயால் சுட்டது. ஆனால் மனம் திரும்புவதற்கு பதிலாக இந்த பேரழிவுகளுக்கு அதிகாரம் கொண்ட தேவனின் நாமத்தை அவர்கள் அவமதித்தார்கள். அவரை நோக்கி திரும்பவோ அவருக்கு மகிமை கொடுக்கவோ அவர்கள் மறுத்தார்கள். ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்துல ஊற்றினான். அதன் ராஜ்யம் முழுமையாக இருள மூழ்கியது. அவர்கள் வேதனையில தங்கள் நாவ கடிச்சுக்கிட்டாங்க. இன்னும் தங்கள் வேதனையும் புண்களையும் காரணமாக வானத்தின் தேவனை அவர்கள் சபித்தார்கள். தங்கள் செயல்கள்ல மனம் திரும்ப மறுத்தார்கள். ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை பெரிய யூப்ரேதேஸ் ஆற்றில் ஊற்றினான். அதன் நீர் வறண்டு போனது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்கான வழி தயார் செய்யப்பட்டது. பின்னர் யோவான் 3 அசுத்த ஆவிகள் தவளைகளைப் போல பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யறிவாளர் ஆகியோரின் வாயிலிருந்து வெளியே வருவதை பார்த்தான். இந்த ஆவிகள் பேய் சக்தியின் தூதர்கள். அடையாளங்களை செய்து பூமியின் அவசர்களை ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றார்கள். அவர்களை சர்வ வல்லமையுள்ள தேவனின் மகாநாளில் நடைபெறும் போர்க்களத்திற்கு ஒன்று சேர்த்தார்கள். ஒரு தீவிரமான எச்சரிக்கை ஒலித்தது. இதோ நான் திருடம் போன வருகிறேன். எச்சரிக்கையா இருந்து தங்கள் உடைகளை பாதுகாக்கும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இல்லையெனில் அவர்கள் நிர்வாணமாக நடக்க நேரிடும். அவர்களின் அவமானம் வெளிப்படும். அரசர்களும் அவர்களது படைகளும் எப்ரேயில் அர்மகத்தோன் என்று அழைக்கப்படும் இடத்திலே ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இறுதியாக 7வது தூதர் தனது பாத்திரத்தை காற்றில் ஊற்றினார். வானத்தில் உள்ள ஆலயத்திலிருந்து தேவனின் சிங்காசனத்திலிருந்தே ஒரு வல்லமையான குரல் ஒலித்தது. முடிந்துவிட்டது என்று அறிவித்தது. பூனி குரல்கள் இடியுடன் மின்னல் ஒளிப்படல்களுடன் நடுங்கியது. மனித வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஒரு பேரழிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. மகாநகரம் 3 பகுதிகளாக பிளந்தது மற்றும் நாடுகளின் நகரங்கள் இடிந்து விழுந்தன. பாபிலோன் மகாநகரம் தேவனின் முன் வந்து அவர் கொந்தளிக்கும் கோபத்தின் பாத்திரத்தை பெற்றது. ஒவ்வொரு தீவும் மறைந்தது. மலைகளும் இனி இல்லை. பின்னர் வானத்திலிருந்து ஒவ்வொன்றும் 1 தாளந்து எடையுள்ள பெரிய ஆலங்கட்டிகள் மனிதர்களின் மீது பெய்தன.
இந்த பேரழிவான நோய் தொற்றுக்கு பிறகும் மனிதர்கள் தேவனை நிந்தித்தார்கள். ஏனெனில் ஆலங்கட்டியின் அழிவு அளவுக்கு அதிகமாக இருந்தது. தேவனின் கோபத்தின் பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நீர் பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் மகாவேசியின் தீர்ப்பை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அவளுடன் பூமியின் அரசர்கள் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் குடிமக்கள் அவளது அநாகரிகத்தின் திராட்சரசால் மதித்துள்ளனர். அந்த தூதன் யோவானை ஆவியில காட்டில் அழைச்சு சென்றான். அங்கே அவன் ஒரு சிவப்பு விலங்கின் மீது அமர்ந்திருக்கும் ஒரு பெண்ணை பார்த்தான். அந்த விலங்கு துஷ்டவாக்கியங்களால் நிரம்பிய பெயர்களால் மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தா. அவ தங்கம், வில மதிப்பு புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் மிகுந்த அலங்காரத்துடன் இருந்தா. அவளது கையில் அவள் விபச்சாரத்தின் அருவறுப்புகளும் அசுத்தங்களும் நிரம்பிய ஒரு பொன்னாடை இருந்தது. அவளது நெற்றியில் ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. மர்மம், பாபிலோன் மகாநகரம், வேசைகளின் தாய் மற்றும் பூமியின் அருவறுப்புகளின் தாய். அந்த பெண் பரிசுத்தர்களின் ரத்தத்திலும் இயேசுவின் சாட்சிகளின் ரத்தத்திலும் மதுபானமாக இருந்தாள். இந்த காட்சி யோவானை ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. தேவதூதர் அவனை கேட்டா, நீ ஏன் வியக்கிற? நான் உனக்கு அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை சுமக்கும் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட விலங்கின் மர்மத்தையும் விளக்குகிறேன். நீ பார்த்த விலங்கு இருந்தது, இப்போது இல்ல. ஆனால் அது ஆழமான குழியில் இருந்து எழுந்து அழிவுக்கு செல்லும். பூமியில் வாழும் அவர்கள் இதை காண்பார்கள். உலகம் உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து ஜீவனில் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்படாதவர்கள் அந்த விலங்கை கண்டபோது வியப்பார்கள். அது இருந்தது, இப்போது இல்ல, ஆனாலும் இருக்கிறது. தேவதூதர் தொடர்ந்தா, இங்கே ஞானத்தின் மனம் உள்ளது. அந்த ஏழு தலைகள் பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகளை குறிக்கின்றன. அவை ஏழு அரசர்களையும் குறிக்கின்றன. ஐந்து விழுந்து விட்டனர். ஒருவர் இப்போது ஆட்சி செய்கிறார், மற்றவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தபோது சிறிது காலம் மட்டுமே இருப்பார். இருந்தும் இப்போது இல்லாத அந்த விலங்கு எட்டாவது அரசன், ஆனால் ஏழு அரசர்களில் ஒருவனாகும். அவன் அழிவுக்கு செல்கிறான். நீ பார்த்த அந்த பத்து கொம்புகள் இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்களை குறிக்கின்றன. ஆனால் அவர்கள் அரசர்களா அதிகாரம் பெறுவார்கள். ஒரு மணி நேரத்திற்கு அந்த விலங்குடன் சேர்ந்து அவர்கள் அதிகாரம் பெறுவார்கள். அவர்கள் ஒரே மனதுடன் இருப்பார்கள். தங்கள் அதிகாரத்தையும் ஆற்றலையும் அந்த விலங்குக்கு கொடுப்பார்கள். அவர்கள் அந்த ஆட்டுக்குட்டியுடன் போர் செய்வார்கள். ஆனா அந்த ஆட்டுக்குட்டியை அவர்களை வெல்லுவான். ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன். அவருடன் இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். தூதர் மேலும் விளக்கினார், நீ பார்த்த அந்த நீர்நிலைகள், அந்த வேச உட்கார்ந்திருக்கும் இடம், மக்கள், கூட்டங்கள், ஜாதிகள், மொழிகள் ஆகியவற்றை குறிக்கின்றன. நீ பார்த்த அந்த பத்து கொம்புகளும் அந்த விலங்கும் அந்த வேசைக்கு எதிராக திரும்புவாங்க. அவர்கள் அவளை வெறுக்கிறார்கள். அவளை வெறிச்சோடாக்கி நிர்வாணமாக்குவார்கள். அவளது மாம்சத்தை தின்று அவளை அக்கினியில் ஏறிப்பார்கள். ஏனெனில் தேவன் தமது நோக்கத்தை நிறைவேற்ற ஒரே மனதுடன் இருந்து தங்கள் அரசு அதிகாரத்தை அந்த விலங்கிற்கு ஒப்படைக்க அவர்களது இருதயங்கள்ல வைத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறும் வர, நீ பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்கள் ஆளும் பெரிய நகரம்தான். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் மற்றொரு தூதர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். இந்த தூதர் மிகுந்த அதிகாரத்துடன் ஒழிந்தார். அவருடைய மகிமையால் பூமி முழுவதும் பிரகாசித்தது. ஒரு வல்லமையான குரலுடன் அவர் அறிவித்தார், பாபிலோன் மகாநகரம் வீழ்ந்தது, வீழ்ந்தது. அவ பேய்கள் குடியிருக்கும் இடமா மாறிவிட்ட. அனைத்து அருவறுப்பான ஆவிகளுக்கும் தங்குமிடமாகவும் எல்லா அசுத்தமான மற்றும் வெறுக்கத்தக்க பறவைகளுக்கும் சிறையாகவும் மாறிவிட்டார். அவளது தீவிரமான ஒழுக்கமின்மையின் திராட்சை ரசை அனைத்து ஜாதிகளும் குடித்துவிட்டன. பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். பூமியின் வணிகர்கள் அவளது ஆடம்பரத்தின் பெருமையால் செல்வம் பெற்றுள்ளனர். பின்னர் வானத்திலிருந்து மற்றொரு குரல் அழைத்தது, என் ஜனமே, அவளிடமிருந்து வெளியே வாருங்கள். அவளது பாவங்களில் பங்கு பெறாமல், அவளது பேரழிவுகளை பெறாமல் இருங்கள். ஏனெனில் அவளது பாவங்கள் வானத்தை எட்டியுள்ளன. தேவன் அவளது அநியாயங்களை நினைவு கூர்ந்துள்ளார். அவள் மற்றவர்களுக்கு செய்தது போல் அவளுக்கு திருப்பிச் செலுத்துங்கள். அவளது செயல்களுக்கு ஏற்ப இரட்டிப்பாக அவளுக்கு கொடுங்க. அவள் நிரப்பிய பாத்திரத்துல அவளுக்கு இரட்டிப்பாக நிரப்புங்க. அவள் எவ்வளவு தன்னை மகிமப்படுத்தி சுகவாழ்வில் தலைத்தாலோ, அவளுக்கு அதே அளவு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்க.
ஏனெனில் அவள் மனதில் நான் ராணியா இருக்கிறேன், நான் விதவா இல்ல, எனக்கு துயரம் எதுவும் வராது என்று சொல்கிறாள். ஆகையால் ஒரே நாள்ல அவளுக்கு பேரழிவுகள் வரும், மரணம், புலம்பல், பசிப்பாடு. அவள் முற்றிலும் தீயில் எரிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்வது வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன். பூமியின் அரசர்கள் அவளோட விபச்சாரம் செய்து அவளோட சுகவாழ்வு வாழ்ந்தவர்கள். அவள் எரியும் புகைய பார்த்து அழுவாங்க மற்றும் புலம்புவார்கள். அவளுக்கு ஏற்படும் வேதனையை பயந்து அவர்கள் தொலைவில் நின்று கூச்சலிடுவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகத்தான நகரம் பாபிலோன், அந்த வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்துல உன் தீர்ப்பு வந்துவிட்டது. பூமியின் வணிகர்கள் புலம்பி அழுவார்கள், ஏனெனில் இனி யாரும் அவர்களது பொருட்களை வாங்க மாட்டார்கள். பொன், வெள்ளி, மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்கள், நயமான பருத்தி, ஊதா நிறம், பட்டு மற்றும் சிவப்பு, எல்லா வகையான விலை உயர்ந்த மரங்கள், யானை எலும்பு, புல், இரும்பு மற்றும் மரவிளம், இலவங்கப்பட்டை, மசாலா பொருட்கள், தூபம், எண்ணெய்கள் மற்றும் குங்குமப்பூ, வைனு, எண்ணெய், நயமான மாவு, கோதுமை, மாடு, செம்மறியாடு, குதிரைகள், ரதங்கள், அடிமைகள் மற்றும் மனிதர்களின் ஆத்துமாக்கள். வணிகர்கள் புலம்புவார்கள், உன் ஆன்மா ஆசைப்பட்ட பழங்கள் போய்விட்டன, உன் எல்லா சுகமும் மகிமையும் இழந்து விட்டது, அவை இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. இந்த பொருட்கள்ல வியாபாரம் செய்து அவளால் செல்வம் சேர்த்தவர்கள் தூரத்துல நின்று பாக்குறாங்க. அவளது வேதனையை பார்த்து நடுங்கி அவர்கள் அழுது புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் நயமான பருத்தி, ஊதா மற்றும் சிவப்பு ஆடைகள் அலங்கரிக்கப்பட்டு, பொன், மதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. ஒரே ஒரு மணி நேரத்துல அந்த அளவிலான பெரிய செல்வம் அழிவுக்கு உள்ளாகி விட்டுச்சு. ஒவ்வொரு கப்பல் முதல்வரும், கடல் மாலுமியும், கடல் வியாபாரிகளும் தூரத்தில் நின்று அவளது எரிவதில் இருந்து எழும் புகையை பார்த்து அழுவார்கள். இந்த மகாநகரம் போல் வேறு எந்த நகரம் இருந்தது? அவர்கள் தங்கள் தலைகளில் தூளை போட்டு துக்கித்து புலம்புவார்கள். ஐயோ ஐயோ, அந்த மகாநகரம் கடலில் கப்பல்கள் வைத்திருந்த அனைவரும் அவளது செல்வத்தால் செல்வம் பெற்றார்கள். ஒரே ஒரு மணி நேரத்துல அவள் வெறிச்சோடாக்கப்பட்டு விட்டார். ஆனா வானகங்கள் மகிழ்ச்சி கொண்டாரோ? மகிழ்ச்சி கொள்ளுங்க, வானமே மற்றும் பரிசுத்த தூதர்களும் தீர்க்கதரிசிகளும், ஏனெனில் தேவன் உங்களை அவளுக்கு எதிராக பழி வாங்கிவான். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் ஒரு பெரிய அரைச்சற்கல்லை போல் ஒரு கல்லை தூக்கி கடலில் எறிந்து, இவ்வளவு கடுமையுடன் பாபிலோன் அந்த மகாநகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாள் என்று அறிவித்தான். வீணையர்கள், இசைக்கலைஞர்கள், குழல் வாசிப்பவர்கள் மற்றும் கம்பை ஊதுவோர் ஆகியோரின் ஒலி இனி உன்னில் ஒருபோதும் கேட்கப்படாது. எந்த தொழிலாளியும் இனி உன்னில் காணப்பட மாட்டான். அறச்சற்கல்லின் சத்தமும் கேட்கப்படும், இனி இல்ல. ஒரு விளக்கின் ஒளி இனி உன்னில் ஒருபோதும் பிரகாசிக்காது. மணமகன் மற்றும் மணமகள் ஆகியோரின் குரலும் இனி கேட்கப்படாது. உன் வணிகர்கள் பூமியின் பெரியவர்களே இருந்தா இருந்தார்கள், உன் மாயாஜாலங்களா எல்லா ஜாதிகளும் ஏமாற்றப்பட்டார்கள். உன்னில் தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள் மற்றும் உன்னில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது பூமியில். இந்த நிகழ்வுகளுக்கு பிறகு யோவான் பரலோகத்தில் ஒரு பெரிய கூட்டத்தின் ஓசைய ஒரு மகாஜனத்தினரின் குரலை கேட்டார். அவர்கள் புகழ்ச்சியுடன் முழங்கினார்கள். அல்லேலூயா, ரட்சிப்பு, மகிமை, மரியாதை, அதிகாரம் எல்லாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவருக்கே உரியது, ஏனெனில் அவர் தீர்ப்புகள் உண்மையும் நீதியும் ஆனவை. அவர் பூமியை தன் விபச்சாரத்தால் கெடுத்த மகா விபச்சாரியை தீர்ப்பளித்தார். தன் ஊழியர்களின் இரத்தத்தை, அவளால் சிந்தப்பட்டதை அவர் பழிவாங்கினார். மறுபடியும் அந்த மகா கூட்டம் அல்லேலூயா, அவளது புகை என்றென்று எடுகிறது என்று அறிவித்தது. 24 மூப்பர்கள் மற்றும் 4 உயிருள்ள ஜீவராசிகள் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும் தேவனை வணங்கி விழுந்து ஆமீன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். அப்போது சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் எழுந்தது. எல்லா ஊழியர்களும், அவரை பயப்படுகிறவர்களும் எங்கள் தேவனை புகழுங்கள் என்று அழைத்தது, சிறியவர்களும் பெரியவர்களும். அப்போது யோவான் ஒரு பெரும் கூட்டத்தின் முழக்கம் போல், பெரும் நீரின் ஓசை போல், வல்லமையான இடியோசை போல் ஒரு சத்தத்தை கேட்டார். எல்லோரும் அல்லேலூயா, ஏனெனில் எல்லாம் வல்ல ஆண்டவர் தேவன் ஆட்சி செய்கிறார் என்று அறிவித்தனர். நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம், அவருக்கு மகிமை அளிப்போம், ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது, அவனுடைய மனவாளி தன்னை தயார் செய்து கொண்டாள்.
மணவாளிக்கு தூய்மையான பிரகாசமான நறுமண துணியில் ஆடை அணிய அனுமதி வழங்கப்பட்டது. இந்த நறுமண துணி பரிசுத்தர்களின் மீதியான செயல்களை குறிக்கிறது. பின்னர் தேவதூதர் யோவானிட, இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். தேவதூதர் மேலும், இவை தேவனுடைய உண்மையான வார்த்தைகள் என்றார். அதிக உணர்ச்சியில யோவான் தேவதூதரின் காலடியில விழுந்து அவரை வணங்க முயன்றார். ஆனால் தேவதூதர் அவரை தடுத்தார், அப்படி செய்யாதேன்னு கூறினார். அதை செய்யற, நானும் உன்னுடைய சகோதரர்களும் இயேசுவின் சாட்சியை கொண்டவர்களும் உன்னுடைய இணைந்த பணியாளன் தான். தேவனை வணங்குங்க, ஏனெனில் இயேசுவின் சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாகும். பின்னர்

அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலித்தன. அவருடைய தலையில பல கிரீடங்கள் இருந்தன. அவரே தவிர வேறு யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. இரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். பரலோக இராணுவங்கள் அவரை வெள்ள குதிரைகளில் பின்தொடர்ந்தன. அவர்கள் தூய்மையான வெள்ளை நெய்த துணியில் ஆடை அணிந்திருந்தனர். அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால அவர் ஜாதிகளை அடிச்சு விடுவார். அவர் அவர்களை இரும்பு கோளால் ஆளப்போய மற்றும் சக்தி வாய்ந்த தேவனுடைய கோபத்தின் திராட்சைச்சாறு குழாயை அவர் மிதிக்கிறார். அவரது ஆடையிலும் தொடையிலும் ராஜாதிராஜன், ஆண்டவர்களின் ஆண்டவர் என்று எழுதப்பட்டிருந்தது. பின்னர் யோவான் சூரியனில் நின்ற ஒரு தூதரை பார்த்தார். அந்த தூதர் பெரும் சத்தத்துடன் கூவி வானில் பறக்கும் எல்லா பறவைகளையும் அழைத்து, வாருங்கள், தேவனுடைய மகாவிருந்துக்கு ஒன்று சேருங்கள், ராஜாக்களின் மாமிசத்தை நீங்கள் சாப்பிடும்படி என்றார். தலைவர்களின், வல்லமையுள்ளவர்களின், குதிரைகளின் மற்றும் அவற்றின் சவாரிகளின், மேலும் எல்லா மக்களின், சுதந்திரர்களும் அடிமைகளும் சிறியவர்களும் பெரியவர்களும் ஆகியோரின் மாமிசத்தையும் சாப்பிடுங்கள். பின்னர் யோவான் அந்த மிருகத்தையும் பூமியின் ராஜாக்களையும் அவர்களது படைகளையும் வெள்ளை குதிரையில் சவாரி செய்யும் ஒருவருக்கும் அவருடைய பரலோக படைக்கும் எதிராக போர் செய்ய ஒன்றாக சேர்ந்திருப்பதை பார்த்தார். ஆனால் அந்த மிருகமும் அதனுடன் கூடிய பொய்யான தீர்க்கதரிசியும் அவன் முன்னிலையில் மோசடி செய்யும் அடையாளங்களை செய்து மிருகத்தின் குறியை பெற்றவர்களையும் அதன் உருவத்தை வணங்கியவர்களையும் வழிதவர செய்தவரும் பிடிபட்டார்கள். மிருகமோ பொய்யான தீர்க்கதரிசியும் இருவரும் உயிரோடு கந்தகத்துடன் எரியும் நெருப்பு குளத்தில் வீசப்பட்டார்கள். மற்ற அவர்களது அநியாயர்கள் வெள்ள குதிரையில் சவாரி செய்யும் ஒருவரின் வாயிலிருந்து வரும் பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். பறவைகள் அவர்களது மாமிசத்தை உண்டு தங்களை முழுமையாக நிறைத்துக் கொண்டன. பின்னர் யோவான் பரலோகத்திலிருந்து ஒரு தூதர் இறங்கி வருவதை பார்த்தார். அவன் கையிலே ஆழமில்லாத குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கடியும் இருந்தது. அந்த தூதர் பாம்பு எனப்படும் பழைய நாகம், அதாவது சாத்தானம் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். அந்த தூதர் அவன் ஆழமில்லாத குழிக்குள் எரிந்து அதை மூடி அதன் மீது முத்திரை வைத்தான். இனி அவன் ஜனங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை அவன் அங்கேயே இருந்தான். அதற்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். பின்னர் யோவான் சிங்காசனங்களை பார்த்தார். அவற்றில் அமர்ந்தவர்களுக்கு தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர் இயேசுவின் சாட்சிக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் தலையறுக்கப்பட்டவர்களின் ஆத்துமாக்களையும் பார்த்தார். இவர்கள் மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்காதவர்களும் அதன் முத்திரையை தங்கள் நெற்றியிலும் கைகளிலும் பெற்றுக் கொள்ளாதவர்களும் ஆவர். அவர்கள் உயிர் பெற்று கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்தார்கள். மற்ற இறந்தவர்கள் 1000 ஆண்டுகள் முடியும் வரை உயிர் பெறவில்லை. இதுவே முதல் உயிர்த்தெழுதல். முதல் உயிர்த்தெழுதல பங்கு பெறுவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களும் பரிசுத்தர்களும் ஆவார். இரண்டாவது மரணம் அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் ஆசாரியர்களாக இருப்பார்கள். அவருடன் 1000 ஆண்டுகள் ராஜ்யம் செய்வார்கள். 1000 ஆண்டுகள் முடிந்த பின் சாத்தான் தன் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டான். அவன் பூமியின் 4 மூலைகளில் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மாகோக, ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களை போர் செய்ய ஒன்றுபடுத்தினான். அவர்களின் எண்ணிக்கை கடல் மணல போல் இருந்தது. அவர்கள் பூமியின் அகலத்தை கடந்து சென்று பரிசுத்தர்களின் முகாமையும் அன்புக்குரிய நகரத்தையும் சூழ்ந்தனர். ஆனால் வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை அழித்தது. அவர்களை ஏமாற்றிய பிசாசு, மிருகமும், பொய்யறிவிப்பாளரும் ஏற்கனவே வீசப்பட்டிருந்த தீ மற்றும் கந்தக குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் நித்தியமா வேதனைப்படுவான. பின்பு யோவான் ஒரு பெரிய வெள்ள சிங்காசனத்தையும் அதில் அமர்ந்திருந்தவரையும் பார்த்தான். அவருடைய முகத்துக்கு முன்பாக பூமியும் வானமும் ஓடிப்போனது. அவர்களுக்கு இடம் எங்கும் காணப்படவில்லை. அவன் பெரியவர்களும் சிறியவர்களும் இறந்தவர்களை தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்தான். புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அதில் ஜீவனின் புத்தகமும் இருந்தது. இறந்தவர்கள் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தபடி கடலும் அதில் இருந்த இறந்தவர்களை கொடுத்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள் இருந்த இறந்தவர்களை விடுவித்தன. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பளிக்கப்பட்டார்கள். பின்னர் மரணமும் பாதாளமும் தீக்குளத்தில் வீசப்பட்டன. இதுவே 2வது மரணம். ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்படாத எவரும்

0: மூலம் தீக்குளத்துல வீசப்பட்டார். பின்னர் யோவான் ஒரு அதிசயமான தரிசனத்தை பார்த்தார். அது புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி. முதல் பரலோகம் மற்றும் முதல் பூமி மறைஞ்சு போயின. கடலும் இனி இல்ல. அவன் பார்த்தபோது யோவான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை காண்கிறான். அது தேவனிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. மணமகனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகள் போல ஒளி வீசுகிறது. பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய குரல் ஒலித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது என்று அறிவித்தது. அவர் அவர்களுடன் வாசம் செய்வார். அவர்கள் அவருடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். அவர் அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இல்ல, துக்கமோ இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்ல. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து போயின. பின்னர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் கூறினார், இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குகிறேன். அவர் யோவானிடம் இதை எழுதி வைத்துக் கொள் என்று கூறினார். ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். அவர் தொடர்ந்தார், இது முடிந்து விட்டது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கிறேன். பசிக்கிறவர்களுக்கு நான் ஜீவநீரின் ஊற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன். வெற்றி பெறுகிறவன் இதையெல்லாம் உரிமையாக பெறுவான். நான் அவனுடைய தேவனாக இருப்பேன். அவன் எனது மகனாக இருப்பான். ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பான கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரக ஆராதகளும் எல்லா பொய்யர்களும் அவர்களுக்கான இடம் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில் இருக்கும். இதுவே இரண்டாவது மரமா. பின்னர் கரசி ஏழு பேரடிவுகளையும் ஊற்றிய ஏழு தூதர்களில் ஒருவன் யோவானிடம் வந்து, வா, நான் உனக்கு திருமணமானவளாகிய ஆட்டுக்குட்டியின் மனைவியை உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த தூதன் யோவான ஆவியில ஒரு பெரிய உயரமான மலையில அழைச்சு சென்றான். அங்கிருந்து அவன் பரிசுத்த நகரமான எருசலேம் தேவனிடமிருந்து வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தான். அது தேவனுடைய மகிமையால் ஒளிர்ந்தது. அதன் பிரகாசம் விலைமதிப்பற்ற யாஸ்பர் கல்லை போல கண்ணாடி போல் தெளிவாக இருந்தது. அந்த நகருக்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. ஒவ்வொரு வாசலிலும் ஒரு தூதன் நின்றிருந்தான். வாசல்களில் எழுதப்பட்டிருந்தது, அவ இஸ்ரவேல் புத்திரர்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள். கிழக்கில் 3 வாசல்கள், வடக்கில் 3 வாசல்கள், தெற்கில் 3 வாசல்கள், மேற்கில் 3 வாசல்கள் இருந்தன. அந்த நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் கருடத்தின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. யோவானுடன் பேசிய தூதன் தங்கமான ஒரு அளவுகோலை கொண்டு நகரையும் அதன் வாசல்களையும் சுவரையும் அளக்க வந்தான். அந்த நகரம் முற்றிலும் சதுரமாக இருந்தங்க. அதன் நீளம், அகலம், உயரம் அனைத்து சமமா 12,000 பரங்குகள் அளவாயிருந்தது. அந்த சுவர் மனித அளவுக்கேற்ப தூதன் பயன்படுத்திய அளவின்படி 144 முழங்கள் தடிப்பாக இருந்தது. அந்த சுவர் யாஸ்பர் கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் முழுவதும் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தது. சுவரின் அடித்தளங்கள் எல்லா வகையான விலை மதிப்புள்ள ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. முதல் அடித்தளம் யாஸ்பர், இரண்டாவது நீலக்கல், மூன்றாவது செல்சிடோனி, நான்காவது மரகதம், அஞ்சாவது சார்டோனிக்ஸ், ஆறாவது சார்டியஸ், ஏழாவது கிரைசலைட், 8வது பெரில், 9வது டோபாஸ், 10வது கிரைசோப்ரேஸ், 11வது ஜாசிந்த், 12வது அமிதஸ்ட். 12 வாசல்களும் 12 முத்துகளாக இருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒரு முத்திரையே செய்யப்பட்டிருந்தது. நகரின் தெருக்கள் தூய தங்கமாகவும் கண்ணாடி போல் தெளிவாகவும் இருந்தன. யோவானந்த நகரில் ஆலயம் இல்லை என்று கவனித்தார். ஏனெனில் அதன் ஆலயம் கர்த்தராகிய ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவனும் ஆட்டுக்குட்டியும் தான். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. ஏனெனில் தேவனுடைய மகிமை அதை ஒளிரச் செய்தது. அதன் விளக்கு ஆட்டுக்குட்டிதா. விமோசிக்கப்பட்ட ஜனங்கள் அதன் ஒளியில் நடந்தார்கள். பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வந்தார்கள். அதன் வாசல்கள் பகலில் ஒருபோதும் மூடப்படவில்லை. அங்கே இரவு இல்லை. ஜனங்களின் மகிமையும் மரியாதையும் அதில் கொண்டு வரப்பட்டது. ஆனா எதுவும் அசுத்தமானதும் அருவறுப்பானதை செய்யும் யாரும் பொய்யும் செய்யும் யாரும் அதில் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கருத்து எழுதவும் லைக் பட்டன் அழுத்த மறக்காதீர்கள். அடுத்த வீடியோல சந்திப்போம்.
1: சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு யோவான் தான் கண்ட காட்சிகளை அப்படியே எழுதி வைத்துள்ளார்.

0: அவர் பார்த்தது அவர் புரிஞ்சுக்கவில்லை என்பதும் இருக்கலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் நீங்கள் நினைப்பதல்ல. இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை உரக்க வாசிப்பவரும் அதை கேட்டு அதில் எழுதப்பட்டதை மனதில் கொள்ளுபவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஏனெனில் காலம் அருகில் உள்ளது. அத்தியாயம் முன்ன இயேசு மகிமையில தோன்றுகிறார். என் பேர் யோவான். நீங்க என்ன அப்போஸ்தலர் யோவான் என்று அறிந்திருக்கலாம். பத்மோஸ் தீவுல நிர்பந்தமா இருந்த போது நான் திடீரென ஆவியில ஆழ்ந்தேன்.
1: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் முதலும் கடைசியும் ஆக இருக்கிறேன்.
0: இப்ப பாக்குறதா ஒரு சுருள் எழுது, அது ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு.
1: பயப்படாத, நான் முதலும் கடைசியும், நான் உயிரோடு இருப்பவன், நான் இருந்த ஆனா பார்,
0: நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிற,
1: நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி வைத்திருக்கிறேன். இதன் காரணமாக நீ கண்ட காட்சிகளையும் தற்போது நிகழ்ந்து கொண்டிருப்பவற்றையும் இனிமேல் நடக்க போகும் காரியங்களையும் தெளிவாக எழுது.
0: பின்னர் கிறிஸ்து எனக்கு அந்த தரிசனங்கள் குறியீட்டு செய்திகளாயிருப்பதை வெளிப்படுத்தினார். அந்த 7 விளக்கு தூண்கள் அந்த காலத்தில் இருந்த 7 சபைகளை குறித்தன. ஏன் இயேசு இப்படி பூஷணம் அணிந்து வாளிலிருந்து ஒரு வாள் வரும்படி தோன்றுகிறார் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். இதை விரைவில் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். தயவு செய்து என்னுடன் இருங்கள். முதல்ல கிறிஸ்து எனக்கு 7 கடிதங்களை எழுத உத்தரவிட்டார். அதாவது அதிகாரங்கள் 2 மற்றும் 3, 7 சபைகளுக்கான கடிதம். வெளிப்படுத்தின புத்தகத்தின் முத்திரைகளை திறப்பதற்கு முன் இயேசு ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எச்சரிக்கை செய்கிறார். ஆனா இயேசு 7 சபைகளுக்கே மட்டும் பேசவில்லை, அவர் எல்லா சபைகளுக்கும் பேசினார். அந்த காலத்தவருக்கும் இன்றையவருக்கும் இன்னும் வரம் இருப்பவர்களுக்கும் இங்கே ஒரு மறைமுகமான செய்தி உள்ளது. 7 என்ற எண் விபத்தாக இல்ல. இந்த வெளிப்படுத்தின புத்தகத்துல மட்டும் 54 முறைந்த எண் வருகிறது. எபிரேயத்துல 7 ஷவா என்பது முழுமை, பரிபூரணம், நிறைவு ஆகியவற்றை குறிக்கும். 7 கடிதங்கள், 7 தீர்ப்புகள் மற்றும் 7 வாக்குறுதிகள் எல்லா காலங்களிலும் உள்ள அனைத்து சபைகளுக்கும். முதல் கடிதம் எபேசு சபைக்காக, வெளிப்படையா பார்ப்பதற்கு சிறப்பாகவும் கடுமையாகவும் உழைக்கும் சபை. ஆனா இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை கூறினார்,
1: நீங்கள் முதல்ல கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டீர்கள்.
0: அவர்கள் ஆர்வத்தை வழக்கமான செயல்களுக்கு மாற்றி விட்டார்கள். நினைவில் கொள், மனமுழும முதல்ல செஞ்ச செயல்களுக்கு திரும்ப. 2வது ஸ்மிர்னா சபை, ஒடுக்குமுறையால் நசுங்கிய ஒரு 7 சபை, அது தோல்வியாக தோன்றியது. ஆனால் கிறிஸ்து அவர்களுக்கு வாக்குறுதி அளித்தார்,
1: மரணத்திற்கு வரை விசுவாசமாக இரு, நான் உனக்கு ஜீவ கிரீடம் அளிப்பேன்.
0: தேவனுடைய பார்வையில அவர்கள் அளவிட முடியாத செல்வம் கொண்டவர்கள். வேர்க்கமோன் அடுத்ததாக வந்தது, அங்கு சியூசின் பலிப்பீடம் இருந்தது.
1: நீங்கள் வசிக்கும் இடத்தை எனக்கு தெரியும், அங்கு சாத்தானின் சிங்காசனம் உள்ளது.
0: அதன் பின் தியாத்ரா சபை வந்தது, மிகவும் கடுமையான எச்சரிக்கை.
1: நீங்கள் அந்த பெண் எசபேலை பொறுத்துக் கொள்கிறீர்கள், அவள் என் ஊழியர்களை பாலியல் தவறுகளிலும் விக்கிரகங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்ணவும் கற்று தந்து மோசடியில் ஈடுபட வைக்கிறார்.
0: அவர்கள் ஊழல உள்ளே புகுந்துவிட அனுமதித்து விட்டார்கள். அதிக ஆபத்தான விஷம் வெளியில் இருந்து அல்ல, உள்ளிருந்து வருகிறது.
1: மனம் திரும்புங்க, இல்லையரு, நான் விரைவில் உங்களிடம் வருவேன்.
0: சார்திசையா அவர் வாழ போல கூறிய வார்த்தைகளால் எழுப்பினார்,
1: நீங்கள் உயிருடன் இருப்பவர்களாக பெயர் பெற்றவர்கள், ஆனால் நீங்கள் இறந்தவர்களாக இருக்கிறீர்கள்.
0: இது வெறும் வெளிப்படையான தோற்றங்களுக்கு எதிரான எச்சரிக்கை. பிலாதெல்பியா சபைக்கு கிறிஸ்து ஒரு வாக்குறுதியை வழங்கினார்,
1: நான் உங்களுக்காக ஒரு திறந்த கதவை வைத்திருக்கிறேன், அதை யாரும் மூட முடியாது.
0: இது ஒரு சிறிய விசுவாசமான சபையின் நிலைத்தீர்ப்புக்கு கிடைத்த வெகுமதி. லவோதியா சபைக்கு அவர் கடைசியாக பேசும்போது மிகவும் பயமுறுத்தும் தீர்ப்பு,
1: நீங்க வெப்பமில்லாதவர்களாய் இருப்பதா, நான் உங்களை வாயிலிருந்து வாந்தி எடுப்பேன்.
0: அவர்கள் தேவையற்றவர்களாகவும் தங்கிறைவு பெற்றவர்களாகவும் நினைத்தனர், ஆனால் உண்மையில் தங்கள் குருடர்கள் என்பதை உணரவில்லை. இருப்பினும் லவோதிக்கியா சபைக்கும் இயேசு நம்பிக்கையை வழங்கினார்.
1: கவனித்து பாருங்க, நான் கதவின் மிகவும் நெருக்கமாக நின்று தட்டி கொண்டிருக்கிறேன்.
0: அப்போது அந்த மர்மம் தெளிவாடியது. அனைத்து சபைகளுக்கும் ஏழு எச்சரிக்கைகள் இருந்தன. ஆவலினை இழத்தல், துன்புறுத்தலை பயப்படுதல், உலகத்துடன் சமாதானம் செய்து கொள்வது, பொய்யான போதனைகளை பொறுத்துக் கொள்வது, வெளிப்படையான தோற்றத்திற்காக வாழ்தல், சிறியதை இகழ்தல் மற்றும் குருடான தன்னிறைவு.
2: காது உள்ளவன் ஆவி சபைகளுக்கு என்ன சொல்கிறது என்பதை கேட்கட்டும்.
0: நான்காவது அதிகாரம், தேவனின் சிங்காசனம். எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அமைதியை உடைச்சுக. வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டது, ஒரு குரல் கட்டளையிட்டது,
2: இங்கே வா, இதற்கு பிறகு நடக்க வேண்டியவற்றை உனக்கு காண்பிப்பேன்.
0: உடனே நான் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன். நான் மனித வார்த்தைகளால விவரிக்க முடியாத ஒன்றை கண்டேன். என் கண்களுக்கு முன் தேவனின் சிங்காசனம் கணிப்பதற்கும் அப்பாற்பட்ட மகிமையுடன் நின்றது. அந்த சிங்காசனத்துல ஒருவர் அமர்ந்திருந்தார். ஆனா அவருடைய தோற்றம் விவரிக்க முடியாதது. அவர் யாஸ்பர் மற்றும் கார்னேலியன் போன்ற ஒளியுடன் பிரகாசித்தார். பச்சை மரகத ஒளியுடன் ஒரு வானவில் சிங்காசனத்தை சுற்றி இருந்தது. ஆனால் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்தவர் தனியாக இல்லை. அதன் சுற்றிலும் 24 சிங்காசனங்கள் இருந்தன. அவற்றில் வெள்ளையாடைகளுடன் 24 மூப்பர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்களின் தலைவரில் அவர்கள் தங்க கிரீடங்களை அணிந்திருந்தார்கள். இந்த மர்மமான அரசர்கள் யாகு? அவர்களின் அடையாளம் தேவனின் மனித குலத்திற்கான முழுமையான திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 24 மூப்பர்கள் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் அதோடு 12 திருத்தூதர்களும் ஆவர். தேவனுடைய மக்கள் அனைவரும் இறுதியில் அவரிடம் ஒன்று சேர்க்கப்பட்டார்கள். இயேசு ஏற்கனவே வாக்குறுதி அளித்தார்,
3: நீங்கள் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து தீர்ப்பு வழங்குவீங்க.
0: அந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு அடக்கி வைத்த புயல், மின்னல், சத்தங்கள் மற்றும் இடியுடன் வெளிப்பட்டது. சிங்காசனத்தின் முன்பாக 7 எரியும் விளக்குகள், தேவனுடைய 7 ஆவிகள், பரிசுத்த ஆவியின் முழுமையை வெளிப்படுத்தின. அவரது காலடியில் நிலம் பூமி அல்ல, ஆனா கண்ணாடி போன்ற ஒரு கடல், பளிச்சிடும் தெளிவும் முற்றிலும் அமைதியும் கொண்டது. இது முழுமையான சமாதானத்தின் ஒரு படமாகும். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்து, சிங்காசனத்திற்கு அருகில் 4 உயிருள்ள பிராணிகள் இருந்தன. அவை முன்பும் பின்னும் கண்களால் மூடப்பட்டிருந்தன. அவற்றின் பார்வையில் இருந்து எதுவும் தப்பிக்க முடியாது. முதல் ஒன்னு சிங்கத்து போல உள்ளது. இரண்டாவது ஒன்று ஒரு இளம் காளைய போல உள்ளது. மூன்றாவது ஒன்றுக்கு மனித முகம் உள்ளது. நான்காவது ஒன்று கழுதி போல பறக்கிறது. இந்த உயிரினங்கள் என்ன அர்த்தம் கொண்டவை? முத காலத்து கிறிஸ்தவர்கள் இதுல 4 நற்செய்திகளுக்கான தீர்க்க தரிசனத்தை பார்த்தாங்க. அவை இயேசுவை வெளிப்படுத்துகின்றன. மத்தேயு சிங்கம், கிறிஸ்து அரசன், மார்க்கு கன்று, கிறிஸ்து ஊழியக்காரன், லூகா மனிதன், கிறிஸ்து மனிதருள் ஒருவர், யோவான் கழுகு, கிறிஸ்து தெய்வீகம். இருப்பினும் இந்த உயிரினங்கள் இரவும் பகலும் ஒருபோதும் வாயவில்லை. அவர்களின் குரல்கள் ஒரு பாடலாக ஒலித்தது. அது வானத்தின் அடித்தளங்களையே அதிர வைத்தது.

0: அந்த பாடல் ஒவ்வொரு முறையும் எழும்பும் போது அதிசயமான ஒன்று நிகழ்ந்தது. 24 மூப்பர்கள் எழுந்து தலை வணங்கி தங்கள் பொன்னாடைகளை ஆசனத்தின் முன் வீசி, கர்த்தாவே, மகிமையும் மரியாதையும் அதிகாரமும் பெற உங்களுக்கு தகுதி உண்டு, ஏனெனில் நீங்கள் எல்லாவற்றையும் படைத்தீர்கள், உங்கள் சித்தத்தினால் அவை இருக்கின்றன மற்றும் படைக்கப்பட்டன என்று அறிவிப்பார்கள். ஆகவே தீர்ப்பிற்கு முன் எல்லாவற்றும் ஆசனத்திலிருந்து துவங்குகிறது. தேவன் ஆள்கிறார், தேவன் படைக்கிறார், தேவன் நிலைநிறுத்துகிறார், வரப்போகும் எதுவும் அவர் அசைக்க முடியாது. 5 அதிகாரம் 7 முத்திரைகள். ஆசனத்தை பார்த்த பிறகு என் கண்கள் வேறொன்றை நோக்கி இழுக்கப்பட்டன. ஆசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையில உள்ளும் புறமும் எழுதப்பட்ட ஒரு சுருள் இருந்தது. அதை 7 முத்திரைகள் மூடியிருந்தன. அது சாதாரண சுருள் அல்ல. அதில் பிரபஞ்சத்தின் விதியும் கடைசி காலத்திற்கான தேவனின் திட்டமும் இருந்தது. ஆனால் அது மூடப்பட்டிருந்தது, முத்திரையிடப்பட்டிருந்தது. அப்போது ஒரு வல்லமையான தூதர் கூவினார், யார் அந்த சுருளை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் தகுதியானவர்? பதில் அமைதியே. ஒரு கனமான முழுமையான அமைதி. தேடல் முழுமையானது. மண்ணில் அரசர்களும் ஞானிகளும் இடையே அவர்கள் தேடினார்கள். அவர்கள் பூமி கீழ் இறந்தவர்களின் உலகிலும் தேடினார்கள். யாருல்ல?
1: கர்த்தாவே, நாங்க எல்லா படைப்பையும் பூமியின் ஆழமான பகுதிகளையும் அரசர்களிடமோ எளியவர்களிடமோ தேடியும், ஆனா யாரையும் காணவில்லை. யாரும் தகுதியற்றவர்கள்.
0: அப்போது எனக்கு புரியணுமே, யாரும் அந்த புத்தகத்தை திறக்க தகுதி இல்லை எனல் தேவனின் திட்டம் என்றென்றும் மறைந்தே இருக்கும். அப்பொழுது கதைக்கு அர்த்தமே இருக்காது, நீதியும் ஒருபோதும் வராது. அப்புறம் என்ன உலகம் எப்படி ஆதான்? வானங்களை தேடுங்க, அங்க யாராவது இருக்க வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தேடுங்க. அவர்கள் வானங்களில் உயர்ந்த தூதர்களிடையே தேடினார்கள். யார் அந்த சுருளை திறக்க தகுதியோடு? யாரும் இல்ல.
1: நாங்க எங்கும் தேடினோம், யாரும் தகுதியானவராக காணப்படவில்லை.
0: யான்ம சதறி போலே. நான் ஆறாதபடி அழுத. ஆனா அப்போது மூப்பர்களில் ஒருவர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: பார், யூதாவின் கோத்திரத்திலிருந்து வந்த சிங்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர் அந்த சுருளை திறக்க முடியா?
0: நான் என் கண்களை உயர்த்தி ஒரு மகத்தான வல்லமை வாய்ந்த உயிரினத்தை பார்க்கும் என எதிர்பார்த்தேன். ஆனா எனக்கு எந்த சிங்கமும் தெரியவில்லை. நான் ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தேன். அது நின்று கொண்டிருந்தது கொல்லப்பட்டது போல். அதற்கு 7 கொம்புகளும் 7 கண்களும் இருந்தன. அவன் பலி அளித்ததின் சிசங்களே சுமந்திருந்தான். ஆனாலும் அவன் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரே நேரத்துல இறந்து உயிரோடு இருப்பது எப்படி? வெற்றியாளர் வேட்டையாடுபவன் அல்ல, ஆனா ஒரு பலியாயிருந்தான். ஜெயம் பெற்றவன் ஒரு பலியாயிருங்க. பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய வெற்றி முழுமையான பலவீனத்தின் உருவத்துல எப்படி வெளிப்பட முடியும்? ஆட்டுக்குட்டி முன்னே வந்து அமைதியானோ முழுமையான அதிகாரத்தோடும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் வலது கையிலிருந்து சுருளை எடுத்த போது அந்த மர்மம் தெளிவாகியது. அப்போது பரலோகம் முழுவதும் அதிர்ந்தது. 4 உயிரினங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அவர்கள் கையிலே வீணைகளும் தங்க பாத்திரங்களிலும் தூபமும் வைத்திருந்தனர். அந்த நேரத்துல ஒரு புதிய பாடல் படைப்புல முழுவதும் பரவியது.

அங்கேதான் பதில் இருங்கிற. அந்த ரத்தமே விசையாக இருந்தது. விலை செலுத்திய ஒருவரால் மட்டுமே அந்த சுருளை திறக்க முடியும். ஆட்டுக்குட்டி கொல்லும் வலிமைக்காக அல்ல, மறித்து மீட்கும் சக்திக்காகவே தகுதியானவன் ஆனா. அவ அர்ப்பணம் தானே, எதிர்காலத்தை வெளிப்படுத்தும் உரிமைய வாங்கிய வேலை. பூஜை ஒரு அடக்க முடியாத அலை போல பெருகியது. அல்லாயிரக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்றா சேர்ந்து ஒரே குரலில் கூவி பாடினர்.

ஏழு தெய்வீக பண்புகள், ஏழு பரிபூரண அறிவிப்புகள், அது பரிபூரணத்தின் எண். இறுதியில படைப்பு முழுவதும் இதுல கலந்து கொண்டது. பரலோகத்திலையும் பூமியிலும் பூமியின் கீழேயும் கடலிலும் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் உள்ள அனைத்தும் ஒரே சத்தத்துல கூவி அழைத்தன.

0: இந்த கதையின் முடிவை எழுத தகுதியான ஒரேவர் அதற்காக தன்னை அர்ப்பணித்தவனே. கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி மட்டுமே அந்த ஏழு முத்திரைகளையும் திறக்க முடிஞ்சவன். அவனது வெளிப்படையான தோல்விதான் இறுதி வெற்றியாக இருந்தது. அத்தியாயம் ஆறு. நான்கு குதிரை வீரர்கள் பரலோகத்தில் எதிர்பார்ப்பு நிறைந்த அமைதி நிலவியது. ஆட்டுக்குட்டி அந்த சுருளை எடுத்துக்கொண்டு முதல் முத்திரையை உடைச்சான். அந்த கணத்துல நான்கு உயிருள்ளவைகள்ல ஒருவர் என்னிடம் சொன்னார்,
1: வா பார்த்து அறிந்து கொள்.
0: நான் ஒரு வெள்ள குதிரையை பார்த்த, அதன் சவாரிக்கார ஒரு வில்லையோ ஒரு கிரீடமோ அணிந்திருந்தான். முத பார்வையில அவன் ஒரு விடுதலைக்காரராகவும் அமைதி மற்றும் ஒழுங்குக்கான வாக்குறுதியாகவும் தோன்றினான். ஆனா ஏதோ தவறா என்னட, இது சுவிசேஷத்தின் மூலம் வெற்றி பெறும் கிறிஸ்துவா அல்லது இரட்சகராக நடிக்கும் ஏமாற்றமா? பின்னர் ஆட்டுக்குட்டி இரண்டாவது முத்திரையை உடைத்தான். அப்போது புதிதாக சிந்திய இரத்தம் போல் ஆழமான சிவப்பு நிறமான ஒரு குதிரை வெளிப்பட்டது. அதன் சவாரிக்கார ஒரு பெரிய வாழ அசைத்தான். அவனுக்கு பூமியிலிருந்து அமைதி எடுத்துக்கொள்ள அதிகாரம் வழங்கப்பட்டது. ஏமாற்றம் வெளிப்படையா புலப்பட்டது. முத சவாரிக்காரனின் வெற்றி உண்மையான அமைதி அல்ல, முழுமையான போர் ஏற்பட வழிவகுக்கும் ஒரு பொய் மட்டுமே. பொய்யான ஒற்றுமை சிதறியது. பூமி முழுவதும் வன்முறையால் நிரம்பியது. ஜாதிகள் ஒன்றுக்கு ஒன்று முடிவில்லாத கொலைகளில் எழுந்தன. சகோதரன் சகோதரனுக்கு எதிராகவும் நாடு நாட்டுக்கு எதிராகவும் போரிட்டது. அந்த தருணத்துல அங்கே எழுதப்பட்டவை வெறும் வார்த்தைகள் அல்ல, மனித குலத்தின் விதியே என்பதை நாம் புரிஞ்சுகிட்ட. பின்னர் ஆட்டுக்குட்டி மூன்றாவது முத்திரையை திறந்தான். அப்போது ஒரு கருப்பு குதிரை தோன்றியது. ஆனா அதன் சவாரிக்காரன் எந்த ஆயுதமும் இல்லாம கையில் ஒரு தராசை மட்டும் வச்சிருந்தான். எதிர்பாராத விதமா ஒரு குரல் ஒரு டெனாரியஸுக்கு ஒரு குவாட் கோதுமை மற்றும் ஒரு டெனாரியஸுக்கு மூணு குவாட் பார்லி என்று அறிவித்தது. இதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள, டெனாரியஸ் என்பது ஒரு முழுநாள் ஊதியம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு தின்ற உணவை வாங்குவதற்காக விடியற் காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டிய நிலையை நினைத்து பாருங்கள். அதே சமயம் அதிகாரம் கொண்டவர்களின் சுகவிலாசங்கள் என்னையும் திராட்சை மதமும் பாதிக்கப்படாமல் இருக்கின்றன. இது பொருளாதார அநியாயம். ஏழைகள் நசுக்கப்பட அதிகாரிகள் வீழ்ந்து கொண்டாடுகிறார்கள். ஆனா ஆட்டுக்குட்டி நான்காவது முத்திரையை உடைத்த போது அதற்கு பிறகு வந்தது எல்லா பயங்கரவர்களின் கூட்டுத்தொகையா இருந்தது. நான் ஒரு குதிரையை பார்த்தேன். அது அழகிய இறைச்சியின் மங்கலான மஞ்சள் பச்சை நிறத்துல இருந்தது. அதன் சவாரிக்காரனுக்கு மர என்று பெயர். மேலும் இறந்தவர்களின் உலகமான ஹாடிஸ் அவனை பின்தொடர்ந்தது. பசிக்குள்ள நாய் போன வால் பசிப்பு மற்றும் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தயாராக இருந்தது. அவர்கள் பூமியின் நான்கில் ஒரு பங்குக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தீர்ப்பு இனி தனியாததாகிவிட்டது. இது வெறும் இறப்பல்ல, நம்பிக்கை இல்லாம இறப்பது, இருள்ல இழுத்து செல்லப்படுவது. பிறகு ஆட்டுக்குட்டி அஞ்சாவது முத்திரையை திறந்த போது திடீரென காட்சி மாறியது. நான் இனி பூமியில இல்ல, வானத்தில் இருந்த வானகோயிலின் பலிபீடத்தின் கீழ் தங்கள் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்களை நான் பார்த்தேன். திடீரென இதயத்தை உருக்கும் ஒரு அழுகை அமைதியை சிதறடிச்சது. எவ்வளவு நேரம் ஆண்டவரே? மரண சாட்சிகள் ஆன்மாக்கள் அழைத்தனர். அவர்கள் நீதிக்காக இயங்கினார்கள். நீரோவின் தீக்குன்றுகள்ல ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எரிக்கப்பட்டார். கொலோசியத்துல ஒவ்வொரு விசுவாசியும் சிங்கங்களால விழுந்தப்பட்டார். அனைவரும் அதே கேள்வியே கேட்டவல்ல, ஏன் கடவுள் தீமை வெற்றி பெறும் போல் அனுமதிக்கா? அந்த பதில் அவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்திருவே. இன்னும் சிறிது நேரம் காத்துருங்க. உங்களுக்காக கொல்லப்பட வேண்டிய உங்கள் சக ஊழியர்களும் சகோதரர்களும் எண்ணிக்கை நிறைவடையும் வர மேலும் மரணம் மேலும் மேலன. ஆம், மரண சாட்சிகளின் பங்கு இன்னும் நிறைவடையவில்லை. ஆனால் அவர்களின் வேதனை வீணானதல்ல. அது ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. ஏனெனில் கடவுளின் நீதிக்கு நியமிக்கப்பட்ட தருணம் வரும் வரை காத்திருந்தது. பின்னர் அந்த ஆட்டுக்குட்டி ஆறாவது முத்திரையை திறந்தது. அப்போது முழு பிரபஞ்சமும் நடுங்கியது. இது சாதாரண தீர்ப்பல்ல, இது முடிவின் தொடக்கம். அந்த நிலநடுக்கம் மிகவும் பயங்கரமா இருந்தது. அது மலைகளையும் தீவுகளையும் தங்கள் இடத்திலிருந்து நகர்த்தியது. சூரியன் கருப்பாக மாறியது. சந்திரன் ரத்தம் போன்ற சிவப்பாக மாறியது. நட்சத்திரங்கள் புயலில அத்திமரத்திலிருந்து விழும் பழங்களைப் போல வானிலிருந்து விழுந்தன. வானமே ஒரு சுரளி போல சுருண்டது. பயம் எல்லா இடங்களிலும் பரமியது. அரசர்களும் அடிமைகளும் பணக்காரர்களும் ஏழைகளும் எல்லோரும் குகைகளுக்குள் ஓடி மறைந்தனர். மலைகளிடம் எங்களை மேல் விழுந்து சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்து எங்களை மறைத்து விடுங்கள் என்று கூச்சலிட்டனர். மற்றும் அந்த ஆட்டுக்குட்டியின் கோபத்தில் அன்றோ, அவர்கள் இனி அந்த குதிரையோட்டிகளையோ மரணத்தையோ பயப்படவில்லை. அவர்கள் கடவுளையே பயந்தனர். ஆனா அந்த குழப்பத்தின் நடுவில் நான் அந்த சுருளை நோக்கி பார்த்தேன். ஏழாவது முத்திலே இன்னும் திறக்கப்படவில்லை. ஏழாம் அதிகாரம் 14,000 பேர் முத்திரையிடப்பட்டவர்கள் வானம் புகழ்ச்சியில வெடிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாய் எழுந்தன, இடியோசை போல. தூதர்கள் முழங்காலில் விழுந்தனர். மூப்பர்கள் தாழ்ந்து வணங்கினர். உயிருள்ள பிராணிகள் தங்கள் முகங்களை தாழ்த்தினர். அனைவரும் வானங்களை நடந்து செய்த ஒரு இசைக்குழுவில் வணங்கினார்கள்.
1: ஆமே, ஆசீர்வாதம், மகிமை, ஞானம், நன்றி, மரியாதை, அதிகாரம் மற்றும் வலிமை எங்கள் தேவருக்கு என்றென்றும் உண்டாகட்டும். அந்த
0: ஒரு பரிபூர்ண தேவனுக்கா ஏழு பரிபூர்ண புகழ்ச்சிகள். ஆனா ஒரு கேள்விய மனதில் எரிந்து கொண்டிருந்தது, இவர்கள் வெள்ளாடைகள் அணிந்தவர்கள்தா? ஒரு மூப்பர் அருகில் இருந்தா அவர் என் கண்களை நேரா பார்த்து சொன்னா,
2: இவர்கள் தான் பெரிய உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் தங்கள் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல கழுவி சுத்தப்படுத்தினாங்க.
0: அப்போதே எனக்கு புரிந்தது, அவர்கள் மறைமுகமாக கொல்லப்பட்டவர்கள், துன்புறுத்தப்பட்டவர்கள், மரணம் வரை விசுவாசமாக இருந்தவர்கள். ஆட்டுக்குட்டியான இயேசுவின் ரத்தம் ஒரு கரை அல்ல, ஆனால் பாவத்தை முழுமையாக அழித்து ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஒரே பலியாகும். அவரது பலி அவர்களை பரிபூர்ணமாக்கியது. இப்போது அவர்களின் பூமியில் அனுபவித்த துன்பம் முடிந்துவிட்டது. என்றும் நிலைக்கும் வாக்குறுதி அவர்களை காத்திருக்கிறது. இனி வேதனை இல்ல, இனி ஏக்கவும் இல்ல. அந்த காட்சியை உள்ளத்தை உடக்குது. அவர்கள் இனி பசிக்க மாட்டார்கள், தாகிக்கவும் மாட்டார்கள். சூரியன் இனி அவர்களை எரிக்காது. ஆட்டுக்குட்டி அவர்களை என்றும் மேய்க்கும். தேவன் தானே அவர்களின் கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இது உயிருள்ள தேவனின் பரிபூர்ண திட்டம். இன்று துன்பப்படுபவர்கள் நாளை ஆட்சி செய்வார்கள். இப்போது அழுப்பவர்கள் என்றும் சிரிப்பாவல. கிறிஸ்துவுக்காக உயிர் கொடுப்பவர்கள் என்றும் வாழ்வார்கள். நியாயத்திற்பு அவர்களை காத்திருந்தது. கோபத்தின் நடுவுல இரக்கம் வெற்றி பெற்றது. ஏழாவது முத்திரைக்கு முன்பாக, முடிவுக்கு முன்பாக தேவன் தன் சொந்த மக்களை முத்திரையிட்டார். அத்தியாயம் 8, ஏழாவது முத்திரையும் ஏழு கரணைகளும். ஆட்டுக்குட்டி ஏழாவது முத்திரையை உடைத்த போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. மின்னல் இல்ல, குரல்கள் இல்ல, இதுவே மட்டும் இருந்தது. சொர்க்கத்துல சுமார் அரை மணி நேரம் அமைதி நடியல். மில்லியன் கணக்கான தேவதூதர்கள் அமைதியாகிவிட்டாங்க. சொர்க்கமே முற்றிலும் அமைதியாகிவிட்டது. இது வரப்போகும் மிக கொடிய புயலுக்கு முன்பான அமைதியா இருந்தது. அப்போது நான் தேவனின் முன்பாக நிற்கும் ஏழு தேவதூதர்களையும் அவர்களுக்கு ஏழு கரணைகள் கொடுக்கப்பட்டதையும் பார்த்தேன். ஏழாவது முத்திரை வெளும் தீர்ப்பல்ல, அது இன்னும் மோசமான ஒன்றுக்கான கதவா இருந்தது. ஏழு தீர்ப்புகள், ஏழு கரணைகள். எதிர்பாராத விதமாக ஒரு தேவதூதர் பொன்னான புகையிலை பாத்திரத்துடன் பலிபீடத்திற்கு வந்தார். அவருக்கு அனைத்து பரிசுத்தர்களின் ஜபங்களுடன் சேர்க்க அதிகமான தூபம் கொடுக்கப்பட்டது. தூபத்தின் புகை எல்லா ஜபங்களோடும் சேர்ந்து தேவனிடம் எழுந்தது. ஒவ்வொரு ஜபமும், நீதிக்காக எழுந்த ஒவ்வொரு வேண்டுகோளும், நூற்றாண்டுகளாக விசுவாசிகள் சிந்திய ஒவ்வொரு கண்ணீரும் அங்க தேவனின் சிங்காசனத்தின் முன் சேர்க்கப்பட்டிருந்தது. ஒன்று இழக்கப்படுதுங்க. ஆனா எதிர்பாராத விதமா அதே தேவதூதர் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்தார். அவர் தூப்ப பாத்திரத்தை எடுத்து பலிபீடத்திலிருந்து நெருப்பு நிரப்பி அதை பூமிக்கு தூக்கி எறிந்தார். உடனே இடியோச, மின்னல் மற்றும் ஒரு கடும் நிலநடுக்கம் ஏற்பட்டது. எனக்கு உடல் நடுங்கியது. வானத்துல ஆராதனையின் அடையாளமா இருந்த அந்த சித்த நெருப்பு பூமியில தீர்ப்பு தூண்டும் வெடிகுண்டாக மாறியது. அந்த அறிகுறியை பார்த்து ஏழு தேவதூதர்களும் தங்களை தயாரித்துக் கொண்டார்கள். எச்சரிக்கையின் காலம் முடிந்தது. வானமே மூச்சை தடுத்து கொண்டது போல உணர்ந்த அப்போது முதல் தேவதூதர் முதல் கர்ணை ஊதினார். நெருப்பும் பனியுமாக ரத்தத்துடன் கலந்தது வானத்திலிருந்து விழுந்தது. பூமி எரிந்தது. மூன்றில் ஒரு பகுதி மரங்கள் எரிந்தன. எல்லா பசுமை புல்வெளியும் அழிந்தது. மனிதர்களுக்காக, நன்மைக்காக தேவன் படைத்த படைப்பு அழிக்கப்பட்டது. மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி அவனது பாவத்தால் கெடுபிடிக்கப்பட்டு விட்டது. இது பழமையான எகிப்தின் பயங்கரமான ஒளிப்பின்னல் போல் இருந்தது. ஆனா இதுல ஒரு முக்கியமான வித்தியாசம் இருந்தது. தீர்ப்பு முழுமையா இல்ல, மூன்றில் ஒரு பகுதியே தேவன் எச்சரித்தா அழிச்சு விடவில்லை. இன்னும் நேரம் இருந்தது. ஆனா திடீரென இரண்டாவது தேவதூதர் இரண்டாவது கரணையை ஓதினார். ஒரு பெரிய மலை எரிந்து கடலில் வீசப்பட்டதை போல நான் பார்த்தேன். கடல் சிவப்பா மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் ரத்தமாக மாறியது. மூன்றில் ஒரு பகுதி கடல் உயிரினங்கள் இறந்தது. கப்பல்கள் மூழ்கின. உலகின் வர்த்தகம், அதன் முக்கிய நரம்புகள் முற்றிலும் சிதைஞ்சன. மீண்டும் இது எகிப்தின் ஒளிப்பினல் போல் இருந்தது. ஆனா உலகளாவிய அளவில் வர்த்தகத்தையும் நாடுகளின் சக்தியையும் குறிக்கும் கடல் இரத்தம் சிந்து தொடங்கியது. கடல் இரத்த சிந்தும் போது பேரரசுகளும் சோர்ந்து போகும். முதல் தீர்ப்பு நிலத்தில் விழுந்தது. இப்போது தீர்ப்பு கடலையும் தாக்கியது. பின்னர் மூன்றாவது தேவதூதர் மூன்றாவது கரணி ஊதினான். ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கேற்று போல ஜொலித்து வானில் இருந்து விழுந்தது. அதன் பெயர் வெண்மொழி, அதாவது கசப்பு என்று பொருள். இந்த முறையில் அது நிலத்திலும் கடலிலும் விழவில்லை. அது பசுமை நீர்களில், ஆறுகளிலும், ஊற்றுகளிலும், அமைதியாக எழும் உயிரின் ஊற்றுகளிலும் விழுந்தது. அவை நகரங்கள், ஊர்கள், நாடுகளை வாழ வைத்தன. ஒரு காலத்துல பயிர்களுக்கு, மிருகங்களுக்கு, மக்களுக்கு உயிர் கொடுத்தது இப்போது மரணத்தை கொண்டு வந்தது. மூன்றில் ஒரு பகுதி நீர்கள் விஷமாயிருக்க அவை கசப்ப மாறின. வெண்முள்ளியாகி அவற்றை குடித்த பலர் உயிரிழந்தனர். பூமி காயமடைந்தது. கடல் ரத்தத்தால் கரைப்பட்டது. பசுமை நீர்கள் விஷமடைந்தன. ஆனா நான்காவது தேவதூதர் தனது கர்ணையை ஊதிய போது பிரபஞ்சமே நடுங்கியது. உலகின் ஒளி மங்கியது. சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டது. இரவை ஒளியூட்டிய சந்திரன் இருண்டது. வானத்தை வழி நடத்திய நட்சத்திரங்கள் அணைந்தன. சூரியனும் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகல ஆளும் ஒளி தாக்கப்பட்டது. இனி அது பழைய போல் பிரகாசிக்க இல்லை. இனி அது பழைய போல் வெப்பத்தையும் தரவில்லை. இரவு இன்னும் அடர்த்தியாகியது. பகல் இன்னும் குளிர்ந்தது. மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழல்ல மூழ்கியது. மனிதர்கள் தங்களது இயற்கை கடிகாரத்தை இழந்தனர். சுழற்சிகள் குழப்பமடைங்க. வானிலை பாதிக்கப்பட்டதில் அருவங்கள் தெளிவில்லாமல் மங்கிலா. விவசாயம் பாதிக்கப்பட்டது. மனித உடல் தன் இயல்பான ஒத்திசைவை கலைந்தது. மற்றும் குழப்பகம் உலகை ஆட்கொண்டது. இது வெறும் இருட்டல்ல, இது ஒரு மறுபடியும் உருவாக்கம் இல்லாத நிலா. தேவ ஆதி ஆகமத்தை பின்னோக்கி நகர்த்துவது போல அந்த கணத்தில் எனக்கு புரிஞ்சது. இந்த தீர்ப்புகள் அர்த்தமற்ற குழப்பம் அல்ல, இது ஒரு புதிய விளையாட்டோ. ஒவ்வொரு கம்பையும் ஒரு விக்கிரகத்திற்கு எதிரான தாக்குதலா இருந்தது. முதல் கம்ப மக்கள் வழிபடும் பூமிக்கு எதிராக, இரண்டாவது கடலுக்கு எதிராக, அது வணிகத்தின் கடவுள், மூன்றாவது உயிர் தரும் நீர்களுக்கு எதிராக, நான்காவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வழிபடப்பட்ட சூரியனும் சந்திரனும் போன்ற வான ஒளிகளுக்கு எதிராக. ஆனா அந்த இருளின் நடுவுல நான் வானில் ஒரு வல்லமை வாய்ந்த குரலை கேட்டேன். மேல உயர்ந்து பறக்கும் ஒரு கழுகு கூவி பூமியில் வாழும் மக்களுக்கு, இன்னும் ஒலிக்கவிருக்கும் கம்பை ஒளிகளுக்காக ஐயோ ஐயோ ஐயோ என்று அழைத்தது. அந்த செய்தி தெளிவாக இருந்தது. மிகவும் மோசமானது இன்னும் வரவே உள்ளது. அத்தியாய 9, 5வது மற்றும் 6வது கம்பை ஒளிகள். 5வது தூதன் தனது கம்பையை ஊதிய போது என் கண்கள் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரத்தை கண்டன. நான் வானிலிருந்து பூமிக்கு ஒரு நட்சத்திரம் விழுவதை கண்ட. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல, அது ஒரு விழுந்த தூதன். அது தரையில் விழுந்த போது பூமி பிளந்து நரகத்திற்கே ஒரு பிளவு உருவானது. அந்த அகழி பூமியில வெளிப்பட்டது. அவன் அந்த அகழியின் துருவை திறந்தான். அந்த துருவிலிருந்து புகை எழுந்தது. அது ஒரு பெரிய அடுப்பின் புகைய போல இருந்தது. சூரிய மறைஞ்சு விட்டுச்சு. காற்று மூச்சு விட முடியாததாக மாறியது. ஆனா அந்த அது வெறும் ஆரம்பமே. அந்த புகையிலிருந்து ஏதோ வண்டிகள் போன்றவை தோன்றின. அதை போன்றத நான் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவ போர் குதிரைகளை போல போருக்கு தயார் நிலையில இருந்தன. போலியான தங்க கிரீடங்களும் மனித முகங்களை போலவே உருவாக்கப்பட்ட முகங்களும் இருந்தன. அவர்களுக்கு பெண்களின் நீளமான முடி போல முடியும், சிங்கத்தின் பற்கள் போல பற்களும் இருந்தன. அவர்களின் இறக்கைகளின் சத்தம் போர் ரதங்கள் படையெடுக்கும் போது எழும் இடிமுழக்கம் போல இருந்தது. அவர்களுக்கு ஒரு அரசன் இருந்தா, அது அகழியின் தூதன். அவனது பெயர் எப்ரேயில் அபாடோன், கிரேக்கத்தில் அபோலியோன். ஆனா இரண்டுமே ஒரே பொருள், அழிப்பலா. அவர்கள் பாம்புகளுக்கு இருக்கும் சக்தியை போல ஒரு பயங்கரமான சக்தியையும் மிகவும் குறிப்பிட்ட ஒரு கட்டளையும் வைத்திருந்தார்கள். பூமியின் புல்லையோ பச்சை நிறம் உள்ள எதையுமோ எந்த மரத்தையோ சேதப்படுத்த கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாதவர்களை மட்டுமே. ஆனா அவர்களின் நோக்கம் கொல்வதல்ல, அது அதைவிட மோசமானது. 5 நீண்ட மாதங்களுக்கு துன்மார்க்கர்களை துன்புறுத்த அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது. அந்த வலி தாங்க முடியாததா இருந்தது. சதைக்குள் ஊடுருவும் தேளின் கொட்டு போல. அந்த நாட்கள்ல மக்கள் மரணத்தை தேடுவார்கள், ஆனா அதை கண்டடைய மாட்டார்கள். அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பியோடும். அந்த வேதனை மிக அதிகமா இருந்ததால அவர்கள் இறக்க விரும்பினார்கள், ஆனால் முடியவில்லை. ஆனா முதல் பேராபத்து கடந்து விடுவேன். இதற்கு பிறகு இன்னும் 2 பேராபத்துகள் வரப்போகின்றன என்று பாருங்கள். 6வது தூதன் தன் கர்ணை ஊதிய போது ஒருபடி திறக்கப்படப்பட்டது. அது ஒருபோதும் திறக்க கூடாதது. புன்னாலான பலிபீடத்திலிருந்து ஒரு குரல், பெரிய யூப்ரதேஸ் ஆற்றிலே கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவிக்கவும் என்று கட்டளையிட்டது. யூப்ரதேஸ் ஒரு சாதாரண ஆறு அல்ல. இது ரோம பேரரசையும் கிழக்கில பயங்கரமான பார்த்திய பேரரசையும் பிரிக்கும் எல்லையா இருந்தது. அது அறியப்பட்ட உலகத்தின் எல்லையாக இருந்தது. அங்கிருந்து எதையாவது விடுவிப்பது ஒரு விசித்திரமான மற்றும் அழிவுக்குரிய சக்தியை வெளிப்படுத்துவது பொருள்படும். இவர்கள் ஒடியின் தூதர்கள் அல்ல, இவர்கள் கைதிகள். அந்த மணி, அந்த நாள், அந்த நாள், அந்த ஆண்டுக்காக தயார் செய்யப்பட்டவர்கள். மனிதர்கள்ல ஒரு 3 ஒருவரை கொல்ல. தெய்வீகமான துண்டியோ? எதுவும் விதிப்படி நடக்கறங்க. அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது ஒரு பேய் கட்சி அவர்களுடன் சேர்ந்தது. அந்த இராணுவத்தின் அளவு என் ரத்தத்தை உறைய வைத்தது. 200 மில்லியன், கருத முடியாத ஒரு எண்ணிக்கை. அந்த குதிரை ஓட்டைகள் சாத்தியமில்லாத நிறங்கள்ல மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். பி சிவப்பு, ஹயாசின்த் நீலம், சல்பர் மஞ்சள். அவர்களின் குதிரைகளுக்கு சிங்கத்தின் தலை இருந்தது. அவர்களின் வாயிலிருந்து 3 பேரழிவுகள், தீ, புகை மற்றும் சல்பர் வெளியே வந்தன. இந்த 3 பேரழிவுகளால் மனிதர்களில் ஒரு 1/3 ஒருவர் கொல்லப்பட்டார். ஆனா அதற்கு பிறகு வந்தது மிக கொடூரமான ஒன்று. அது அழிவோ இல்ல, வில்லன்கள் உயிரிழந்ததோ இல்ல. மிக கொடூரமானது என்னவென்றால், இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை என்பது. பூமியில நரகம் வெளிப்பட்டதை பார்த்த பிறகும் அவர்கள் பேய்கள், தங்கம் மற்றும் வெள்ளி சிலைகள், பார்க்கவும் கேட்கவும் நடக்கவும் முடியாத பொருட்கள் ஆகியவற்றை வழிபட தொடர்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவற்றில் இருந்து விலகவில்லை. மனித மனம் கல்லவிட கடினமானது. வானிலிருந்து வரும் தீயும் சுற்றிலும் நடக்கும் மரணமும் கூட அவர்களை கடவுளிடம் திரும்ப வைக்க முடியவில்லை. இரண்டாவது பேராபத்து கடந்துவிட்டன. இன்னும் ஒன்றை மட்டும் மீதம் உள்ளது. அத்தியாயம் 10, தூதரும் சிறிய புத்தகமும். எதிர்பாராத விதமாக நான் வலிமையான ஒரு தூதரை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தாரு. அவரது தலையில் வானவில் கிரீடமாக இருந்தது. அவரது முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மேலும் அவரது கையில் ஒரு சிறிய திறந்த புத்தகம் இருந்தது. பின்னர் அந்த தூதர் ஒரு அதிசயமான காரியத்தை செஞ்சார். அவர் தனது வலது கால கடல்ல வச்சார், இடது கால கரையில வச்சார். இது முழுமையான ஆட்சி காட்டும் செயல். கடவுள் அனைத்து படைப்புகளிலும் முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தார். அந்த தூதர் சிங்கம் போல கர்ஜித்தார். அந்த கணத்துல ஒரு மர்மமான நிகழ்வு நடந்தது. 7 இடியொலிகள் பரலோகத்திலிருந்து பதில் அளித்தன, ஒவ்வொன்றும் தனித்தனி குரலுடன். அந்த மர்மமான செய்தியின் ஒவ்வொரு வார்த்தையையும் எழுத தயாராக என் பேனாவை எடுத்தேன். ஆனா முதல் எழுத்தை எழுதும் முன்பே பரலோகத்திலிருந்து ஒரு குரல் என்னை நிறுத்தி,
2: அந்த 7 இடியொலிகள் சொன்னத முடிவை அதை எழுதாத.
0: கடவுளுக்கே சொந்தமான ரகசியங்கள் இருக்கின்றன. அவர் தீர்மானிக்கும் வரை நாம் அறியக்கூடாத மர்மங்கள் உள்ளன என்பதை நான் புரிந்து கொண்டேன். பின்னர் அந்த தூதர் இன்னும் கடலிலும் நிலத்திலும் நின்றபடியே தனது கையை பரலோகத்துக்கு உயர்த்தினார். எல்லாவற்றையும் படைத்த என்றென்றும் வாழும் ஒருவரை சத்தியமாக அவர் உறுதிமொழி எடுத்தார். அவர் எடுத்த அந்த உறுதிமொழி எக்ஸை அடித்தளங்களை நடுங்க வைத்தது.
2: இனி தாமதம் இருக்காது.
0: இந்த சொல்காலம் நிற்கும் என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் அதைவிட அதிகமாக அதிர்ச்சி தரும் ஒன்றை குறிக்கிறது. இனி தாமதம் இருக்காது. காத்திருப்பு முடிஞ்சத. கடவுளின் மறைந்த திட்டம் நூற்றாண்டுகளாக அவர் தீர்க்கதரிசிகள் மூலம் அறிவிக்கப்பட்டது நிறைவேறப் போகிறது. பின்னர் அதே வானொலி மீண்டும் என்னிடம் பேசியது. அந்த தூதரின் கையில திறந்திருக்கின்ற சிறிய சுருளை எடுத்து வா. நான் கியூ படினேன். நான் அந்த மகத்தான தூதரிடம் அருகில் சென்று அந்த சுருளை தருமாறு கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு கலக்கம் தரும் வார்த்தையை சொன்னார்.
2: அதை எடுத்து சாப்பிடு. அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனா உன் வாயில தேனிலே போல் இனிப்பாக இருக்கும்.
0: நான் தயங்கினாலும் கீழ்ப்படின. நான் அதை என் வாயில எடுத்து சாப்பிட்டேன். தூதர் சொன்னபடியே அதன் சுவை ஆச்சரியமாக இனிப்பாக இருந்தது, தூய தேன் போல. இது கடவுளின் வெளிப்பாட்டை நேரடியாக பெறும் இனிமை, அவருடைய உண்மையை அறியும் இனிமை. ஆனா அதை விழுங்கியவுடன் ஒரு ஆழமான கூர்மையான கசப்பு என் வயித்த பிடிச்சது. அந்த தருணத்துல எனக்கு எல்லாமும் புரிந்தில. கடவுளின் வார்த்தை இனிமையாக இருக்கிறது, ஏனெனில் அது உண்மை மற்றும் ரட்சிப்பு. ஆனால் அது கசப்பாகவும் இருக்கிறது, ஏனெனில் அது தீர்ப்பு, வேதனை மற்றும் கேட்க விரும்பாத உலகிற்கு அதை அறிவிக்கும் கடுமையான பொறுப்பையும் அறிவிக்கிறது. அதை உணர்ந்த முதல் நபர் நாய்யா. எசக்கியல் தீர்க்கதரிசியும் கடவுளின் செய்தியுள்ள ஒரு சுருளை உண்டார். அதே இரட்டை உணர்வையும் அனுபவித்தார். இறுதியில அந்த பணி எவ்வளவு பாரமானது என்பதை நான் உணர்ந்தேன்.
2: நீ பல ஜனங்கள், நாடுகள், மொழிகள், அரசர்களை பற்றி மீண்டும் தீர்க்க தரிசனம் செய்ய வேண்டும்.
0: அந்த புத்தகம் முடிவல்ல, அது துவக்கம். என் அடுத்த கட்ட பணிக்கான எரிபொருள். நான் என் புதிய கட்டளைகளை பெற்றேன். அத்தியாயம் 11, 2 சாட்சிகள் மற்றும் 7வது கரணம். பின்னர் ஒரு அளவுகோல் போல் ஒரு நாணல் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதோடு தெளிவான ஒரு கட்டளையும் வந்தது.
2: எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளவு போடு. ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. அதை அளவிடாதே, ஏனெனில் அது ஜென்டைல்களுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பரிசுத்த நகரத்தை 42 மாதங்கள் மிதிக்கப் போகிறார்கள்.
0: காரணத்தை உடனே புரிஞ்சு வந்த. அளவிடுவது பாதுகாப்புக்கான ஒரு செயல். தேவன் தன் விசுவாசமான ஜனங்களை முத்திர வச்சு பாதுகாத்தார். இதற்கு மாறாக வெளிப்புற முற்றம் உலகத்தை குறிக்கிறது. அது குழப்பத்திற்கு ஒப்படைக்கப்பட்டு 42 மாதங்கள் மிதிக்கப்படும். இந்த கால அளவு முக்கியமானது மற்றும் தீர்க்க தரிசனங்கள்ல மீண்டும் மீண்டும் வருகிறது. இந்த 42 மாதங்கள் என்பது முற்றிலும் 3 மற்றும் அரை ஆண்டுகள். இது தீர்க்கதரிசி தானியல் குறிப்பிடும் பெரிய உபத்திரவத்தின் கால அளவாகும். இது முடிவுக்கு முன் வரும் சோதனை காலம். அந்த குழப்பத்தின் நடுவிலேயே இரு மர்மமான உருவங்கள் தோன்றுவார்கள், இரு சாட்சிகள். அவர்கள் யார், அவர்களின் பணி என்ன எனக்கு கூறப்பட்டது.
2: நான் என் இரு சாட்சிகளுக்கு 1260 நாட்கள் புனித ஆடையில் தீர்க்க தரிசனம் செய்ய அனுமதிப்பேன்.
0: 1260 நாட்கள் என்பது மீண்டும் அதே 42 மாதங்கள் தான். அவர்களின் பணி தெளிவா இருந்தது. தேவனை நிராகரிக்கும் உலகத்துல அவருக்காக சாட்சி சொல்ல வேண்டும். ஆனா இந்த சாட்சிகள் யார், அவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் பூமியின் ஆண்டவரின் முன் நிற்கும் இரண்டு ஒலிவு மரங்களாகவும் இரண்டு விளக்கு தூண்களாகவும் விவரிக்கப்பட்டுள்ளனர். அந்த உருவம் செக்கரியா நான்கில் இருந்து வருகிறது. அங்கு ஒலிவு மரங்கள் தூய ஆவியின் தொடர்ச்சியான ஓட்டத்தை குறிக்கின்றன. அவர்களின் சக்தி அவர்களுடைய அல்ல, அது நேரடியாக தேவனிடமிருந்து வந்தது. மேலும் அவங்களுடைய சக்தி முழுமையானது. யாராவது அவர்களுக்கு தீங்கு செய்ய முயன்றா அவர்களின் வாயிலிருந்து தீவெளி வந்து எதிரிகளை அழித்துவிடும். அவர்கள் வானத்தை மூடி வச்சு மழை பெய்யாம செய்ய முடிஞ்சது. எப்படியோ தீர்க்கதரிசி எலியாவும் செஞ்சார் போல. அவர்கள் அகாப் ராஜாவின் நாட்கள்ல வானத்தை மூட முடிந்தது. மேலும் மோசே எகிப்தில் செய்தது போல நீரை ரத்தமாக மாற்றவும் முடிந்தது. அவர்கள் சட்டத்தையும் தீர்க்கதரிசிகளையும் தேவனின் முழு சாட்சியையும் பிரதிபலித்தார்கள். ஆனால் அவர்களின் சாட்சி முடிவுக்கு வந்தது. பிறகு ஆழத்தில் இருந்து எழும் மிருகம் அவர்களுடன் போர் செய்து அவர்களை வென்று அவர்களை கொன்றது. அவர்களின் உடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்தில் வெளிப்படையாக கிடந்தன. அது சோதோ மற்றும் எகிப்து என்று உருவகமாக அழைக்கப்படும் இடம், ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட இடம், அதாவது எருசலேம். உலகம் முழுவதும் அவர்களின் மரணத்தை கொண்டாடியது. இந்த தீர்க்கதரிசிகள் இனி தங்களை வேதனைப்படுத்த மாட்டார்கள் என்று மகிழ்ச்சியுடன் மக்கள் ஒருவருக்கொருவர் பரிசுகளை அனுப்பினார்கள். தீமை வெற்றி பெற்றது போல தோன்றியது. ஆனா அந்த அமைதி 3 நாள் 6 நாள் மட்டுமே நீடித்தது. எதிர்பாராத விதமாக தேவனிடமிருந்து உயிரின் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் எழுந்தார்கள். அவர்களை பார்த்தவர்கள் பயத்தில் உறைந்தாடு. கொண்டாட்டம் பயமா மாறியது. அப்போது திடீரென வானத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் முழங்கியது.
2: இங்கே கிளந்து வருங்க.
0: அவர்களின் எதிரிகளின் அதிர்ச்சி நிறைந்த பார்வையின் முன் அவர்கள் மேகத்தில வானத்துக்கு ஏறி சென்றார்கள். அந்த நிமிடத்திலேயே பூமி நடுங்கியது. ஒரு பேரழிவான நிலநடுக்கம் அந்த நகரத்தின் 10 இலக்கு ஒரு பகுதியை அழித்து 7000 பேரை கொன்றது. ஆனால் முதன்முறையாக உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தின் தேவனுக்கு மகிமை அளித்தார்கள். அந்த செய்தி தெளிவாக இருந்தது. தேவனுடைய குரலை யாராலும் அடக்க முடியாது. 2வது பேராபத்து கடந்து விட்டது. ஆனால் 3வது வரப்போகிறது. பின்னர் 7வது தூதர் 7வது கம்ப ஊழிய வானத்துல ஒரு அறிவிப்பு ஒழித்தது. அது அனைத்தையும் மாற்றியது. வல்லமையான குரல்கள் அறிவித்தல. உலகத்தின் ராஜ்யங்கள் இப்போது எங்கள் ஆண்டவருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் சொந்தமானவை. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார். இறுதி வெற்றி அறிவிக்கப்பட்டுமே வானத்தில் உள்ள 24 மூப்பர்கள் கீழே விழுந்து வழிபட்டார்கள். அந்த தருணம் வந்துவிட்டது. இறந்தவர்கள் நியாயம் செய்யப்படுவார்கள், விசுவாசிகள் வெகுமதி பெறுவார்கள், அழிப்பவர்கள் அழிக்கப்படுவார்கள். இறுதியாக வானத்தில் தேவாலயம் அகலமாக திறக்கப்பட்டதை நான் பார்த்தேன். அதற்குள் பல காலமாய் யாரும் காணாத தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை நான் பார்த்தேன். அத்தியாயம் 12, பெண் மற்றும் பாம்பு. எதிர்பாராத விதமா வானில் ஒரு விசித்திரமானதை நான் பார்த்தேன். சூரியனை உடைய அணிந்த ஒரு பெண், அவளது காலடியில் நிலா, அவளது தலையில் 12 நட்சத்திரங்களால் ஆன ஒரு கிரீடம். அவள் தூய ஒளியாக இருந்தா. ஆனா அந்த பெண் கர்ப்பமாக இருந்தால் பிரசவ வேதனையில கத்தி கொண்டிருந்தா, குழந்தைய பெற்றெடுக்கும் வேதனையில தவித்தா. பிறகு நான் ஆச்சரியப்பட்டேன், இந்த மர்மமான பெண் யார் என்று. அந்த காட்சியில் வந்த பெண் அனைத்தையும் ஒன்றாக இணைக்கும் ஒரு சின்னம் என்பதை நான் உணர்ந்தேன். அவள் இஸ்ரேல் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தினாள். அவர்கள் 100 ஆண்டுகளாக மெசியாவுக்காக காத்திருந்தார்கள். அதே போல் தேவனுடைய புதிய ஜனமாகிய திருச்சபையையும் குறிக்கிறாள். 12 நட்சத்திரங்கள் இஸ்ரேலின் 12 கோத்திரங்களை குறிக்கின்றன. யோசேப்பு இந்த சின்னங்களை 100 ஆண்டுகளுக்கு முன்பு கனவில் கண்டிருந்தார். அப்போது சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரங்கள் அவருக்கு முன்பு வணங்கின. அந்த பெண் வேதனைப்பட்டாள். ஏனெனில் மனித குலத்தின் ரட்சிப்பு திட்டம் பகைமையுள்ள உலகில் பிறக்க போகிறது. ஆனா திடீரென மற்றொரு அடையாளம் வானில் தோன்றியது. அது ஒரு பரந்த சிவப்பு நிறமான அரக்கன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதிகாரமும் ஆற்றலும் கொண்ட ஒரு மிருகம். அதன் வால் ஒரே தடவையில வீச அது வானிலிருந்து 1/3 நட்சத்திரங்களை கிழிச்சு எடுத்து பூமிக்கு வீசி விட்டது. இது சாதாரணமான ஒரு ராட்சசம் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இது பழமையான பாம்பு, சாத்தானே. அவன் தன்னுடன் கிளர்ச்சியில் இழுத்து வந்த விழுந்த நட்சத்திரங்கள், அவன் தூதர்கள் அரக்கன் நின்று விட்டான். அவன் அந்த பெண்ணின் முன்பாகவே தன்னை நிலைநிறுத்தினான். அவனுடைய நோக்கம் தெளிவும் பயங்கரமோ. அந்த குழந்தை பிறந்தவுடன் அதை விழுங்க வேண்டும் என்பதே. அந்த பதட்டம் தாங்க முடியாததா இருந்தது. அந்த பெண் ஒரு மகனை பெற்றால் அவன் இரும்பு கோளால் அனைத்து ஜாதிகளையும் ஆளப்போகிறவன். அவனை பார்த்ததும் அரக்க அந்த குழந்தையை பிடிக்கத்தான். ஆனா அரக்கனின் வாய்கள் மூடுவதற்கு முன் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த கணத்துல அந்த குழந்தை பிடிக்கப்பட்டு நேராக தேவனுடைய சிங்காசனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேசியா கிறிஸ்து இயேசு பாதுகாப்பாக இருந்தார். அரக்கன் தோல்வி அடைஞ்சதால் அவன் அந்த பெண்ணை நோக்கி திரும்பி அவளை துரத்தினான். ஆனா அந்த பெண் காட்டுல ஓடி போனா அங்கு தேவன் தானே அவளுக்காக ஒரு பாதுகாப்பான இடத்தை தயார் செய்து 1260 நாட்கள் அவளை பாதுகாக்கவும் வாழ வைக்கும் இடமாக அமைத்திருந்தார். அந்த பெண்ணை அழிக்க முயன்றதுல தோல்வி அடைந்த அரக்கன் ஒரு பயங்கரமான முடிவெடுத்தான். அவன் பரலோகத்திற்கு ஏறி போர் தொடங்கியது. இஸ்ரவேலின் காவலர் பிரதான தூதர் மிகேல் மற்றும் அவனுடைய தூதர்கள் அரக்கன் மற்றும் அவனுடைய படைகளை நேரடியாக எதிர்கொண்டார்கள். போர் முழுமையா நடந்தது, ஆனா கிளர்ச்சியாளர்கள் வெற்றி பெற முடியல. அவர்களுக்கு இனி பரலோகத்தில் இடம் கிடைக்கவில்லை. பெரிய குற்றம் சாட்டுபவன் சாத்தான் வெளியேற்றப்பட்டு பூமிக்கு தள்ளப்பட்டான். பரலோகத்துல ஒரு வல்லமையான குரல் வெற்றியை அறிவித்து தீமையை வெல்லும் இரகசியத்தை வெளிப்படுத்தியது. அவர்களை அவரை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தாலும் தங்களது சாட்சியின் வார்த்தையாலும் என்றார்கள். அவர்கள் வாள்களால் அல்ல, நம்பிக்கையாலும் தியாகத்தாலும் என்றார்கள். பரலோகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு தனது தோல்வியிலே கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த பாம்பு இன்னும் அவனது அடையக்கூடிய ஒரே இலக்கான அந்த பெண்ணை நோக்கி தனது கோபத்தை முழுமையா திருப்பினான். அவ அவளை விடாம துரத்தினான். ஆனா அவளுக்கு பெரிய கழுகின் இரு இறக்கைகள் கொடுக்கப்பட்டு காட்டில் உள்ள தன் அடைக்கலத்திற்கு பறக்க அனுமதிக்கப்பட்டா. தடுக்கப்பட்ட பாம்பு கடைசியாக ஒரு பரிதாபகரமான தாக்குதலை முயற்சித்தான். அவன் தன் வாயிலிருந்து ஒரு ஆற்ற பீசி அந்த பெண்ணை மூழ்கடிக்க முயன்றான். ஆனால் பூமி தானே அவளுக்காக தன்னை திறந்து அந்த வெள்ளத்தை விழுங்கி அவளை காப்பாற்றியது. பாம்பு மீண்டும் தோல்வி அடைந்தது. அவன் குழந்தையே விழுங்க முடியல, பெண்ணையும் அழிக்க முடியல. அப்போது பாம்பின் கோபம் உச்சக்கட்டத்தை எட்டியது. அவன் தாயை அடைய முடியாவிட்டால் அவளது மற்ற பிள்ளைகளை துரத்த முடிவு செய்தான். அதனால் அவன் அவளது மற்ற சந்ததியினருக்கு எதிராக போர் செய்ய புறப்பட்டான். அவர்கள் யார்? அது நான் தான். தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசு கிறிஸ்துவின் சாட்சியை வச்சிருப்பவர்கள். இந்த போர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் எதிரான தனிப்பட்ட யுத்தமா மாறியது. மேலும் பாம்பு அடுத்த தாக்குதல்ல தனியா இருக்க போவதில்லை. அத்தியாயம் 13, இரண்டு மிருகங்கள். நான் கணக்கரையில மணலில் நின்றிருந்தேன். காற்று குளிரா இருந்தது. எதிர்பாராத விதமா மீன்கள் கொந்தளித்து சீற்றமடைஞ்சன. ஆழத்திலிருந்து ஏதோ ஒன்று எழுந்து வந்தது. ஒரு பெரும் மிருகம் மேற்பரப்பை உடைத்து வெளிவந்தது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகள்ல 10 கிரீடங்கள் இருந்தன. அதன் தலைகளில் தேவனை அவமதிக்கும் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினமா இருந்தது. உடல் புலி போல், கால்கள் கரடி போல், சிங்கத்தின் வாய். இருப்பினும் அதை உடனே நான் அறிந்த அது தீர்க்கதரிசி தானியேலின் தரிசனங்களில் வந்த மிருகம். ஒவ்வொரு பகுதியும் ஒரு பேரரசு குறித்தது. பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம். ஆனா இந்த உயிரினும் அவற்றை அனைத்தையும் ஒன்றா சேர்த்தது. ஆனா அதன் சக்தி அது சொந்தமானது அல்ல. நான் பார்த்த அந்த பழமையான பாம்பு சாத்தான் அதற்கு தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தான். பிறகு நான் ஒரு விசித்திரமானதை பார்த்தேன். அதன் தலைகளில் ஒன்று மரணத்துக்கு ஆளானது போல தெரிஞ்சது. அது இருந்திருக்க வேண்டும், ஆனா அந்த காயம் அதிசயமா குணமடைந்தது. அந்த போலியான அதிசயம் உலகத்தை முழுவது ஏமாற்றியது. மனிதர்கள் அதனால் மயங்கினார்கள். கூட்டம் கூச்சலிட்டது. மிருகத்தை போல் யார் இருக்க முடியும்? யார் அதற்கு எதிராக போர் செய்ய முடியும்? பிறகு அந்த மிருகம் தன் வாயை திறந்து தேவனை, அவ வாசஸ்தலத்தையும், பரலோகத்துல வாழும் அனைவரையும் நிந்தித்து அவமதித்தது. அதற்கு 42 மாதங்கள், அதாவது 3 ஆண்டுகள் மற்றும் அரை ஆண்டு நேரம் செயல்பட அதிகாரம் வழங்கப்பட்டது. அதே கால அளவு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கும் இருந்தது. ஆனா இது காப்பாற்ற அல்ல, அழிக்கவே பயன்படுத்தப்பட்டது. அதன் ஆட்சி உலகளாவியதாக இருந்தது. அது விசுவாசிகளுக்கு எதிராக போர் செய்து அவர்களை வென்று ஒவ்வொரு பழங்குடி மக்கள் மற்றும் தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டிருந்தவர்கள் மட்டுமே அதை வணங்க மறுத்தார்கள். பிறகு நான் பரலோகத்திலிருந்து ஒரு குரல் கூவுவதை கேட்டேன். யாருக்காவது செவி இருந்தால் அவர் கேட்கப்பாவும். இது ஒரு எச்சரிக்கை. பீடிப்பவர்கள் தாமும் பீடிக்கப்படுவாது. வாளால் கொல்லும் ஒருவர் வாளால் தான் மரணிப்பார். பரிசுத்தர்களின் பொறுமை சோதிக்கப்படும். இந்த பயங்கர முடிந்து விட்டது என்று நினைத்த அந்த நேரத்துல பூமியிலிருந்து இன்னொரு மிருகம் எழுந்ததை நான் பார்த்தேன். அதன் தோற்றம் ஏமாற்றும் வகையில இருந்தது. அதற்கு ஆட்டுக்குட்டியின் போல 2 கொம்புகள் இருந்தன. அது ஆபத்தற்றதாக தோன்றினாலும் அதன் குரல் அதை வெளிப்படுத்தியது. அது பாம்பு போல பேசியது. இந்த இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் வாயே அதே இருந்தது. உலகம் கடலிலிருந்து வந்த அந்த பிசாச வணங்க செய்வதே அதன் பணி. அதை சாதிக்க அது மோசடியில நம்பிக்கை வச்சது. அது அதிசயமான அடையாளங்களை செய்தது. வானிலிருந்து தீய கூட கீழே வரவழைத்தது. பிறகு இரண்டாவது மிருகம் முதலாவது மிருகத்தின் உருவத்தை உருவாக்க உத்தரவிட்டது. அந்த உருவத்திற்கு உயிர் கொடுக்கப்பட்ட போது அந்த சிலை உயிருடனாகி அதை வணங்க மறுப்பவர்களை யாரும் கொல்லப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது. நடக்க முழுமையாக அல்ல. அந்த மிருகம் யாரும் விலகாம பணக்கார, ஏழை, சுதந்திர, அடிமை, சுதந்திர என அனைவரும் வலது கையில அல்லது நெற்றியில ஒரு குறி பெற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியது. அந்த குறி இல்லாம யாரும் வாங்கவோ விற்கவோ முடியல. அனைவரும் தேர்வு செய்ய வேண்டிய நிலை மிருகத்தை வணங்குவது அல்லது பசிக்கொள்வது. இப்போது கவனமா கேளுங்கள், ஏனெனில் இதைத்தான் நான் பார்த்தேன். உணர்வு உள்ளவர் மிருகத்தின் எண்ணை கணக்கிடட்டும், ஏனெனில் அது ஒரு மனிதனின் எண். அதன் எண் 666. 6 என்பது மனிதனின் எண். அது முழுமையற்றதின் குறி. அதனால் 6:60:60 என்பது குறைபாட்டின் உச்சம். மனிதன் தன்னை கடவுளாக நடிப்பது. இது குறைபாட்டின் முழுமை. இறுதியில் தோல்வியடையவே தீரும். மனிதன் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சியின் உச்ச வெளிப்பாடு. 14 தீர்ப்பின் அறிவிப்பு. எதிர்பாராத விதமாக காட்சி மாறியது. என் கண்கள் சியோன் மலைய தேவனின் பரிசுத்த ஸ்தலத்தை நோக்கி நிலை பெற்றன. அங்கே வெற்றி கொண்டு நின்றிருந்தவர் ஆட்டுக்குட்டி. அவருடன் அவருடைய பெயரும் அவருடைய பிதாவின் பெயரும் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் இருந்தனர். இவர்கள் முன்பே பாதுகாப்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களே என்று எனக்கு புரிந்தது. முன்பு அவர்கள் சோதனைக்கு தயாராகி கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். இப்போது அவர்கள் மகிமையில் மெசியாவுடன் சேர்ந்து வெற்றி பெற்றவர்களாக இருப்பதை நான் கண்டேன். சியோன் மலையில தாவீதின் நகலிலும் நித்திய ராகியத்தின் சின்னத்திலையும் அவர்கள் இருப்பது அவர்களின் இறுதி வெற்றிக்கு சான்றாக இருந்தது. எதிர்பாராத விதமா வானம் முழுவதும் ஒரு ஒளி பரவியது. அது பல நீரின் பெருமுழக்கம் போலவோ வலிமையான இடியோசை போலவோ இருந்தது. அந்த 144,000 பேர் வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு புதிய பாடலை பாடினார்கள். அவர்கள் மட்டுமே அதை பாட முடிந்தது. ஏனெனில் அவர்களின் வாயில் பொய் எதுவும் காணப்படவில்லை. அதே நேரத்துல ஒரு தூதர் அவசரமா வானத்தை கடந்து பறந்து செல்லும் காட்சியை நான் பார்த்தேன். அவன் ஒரு சுவிசேஷத்தை எடுத்து சென்றான். மேலும் ஒரு எச்சரிக்கையும் அறிவித்தான்.
3: கடவுளை பயந்து அவருக்கு மகிமை அழியுங்கள், ஏனெனில் அவருடைய தீர்ப்பின் நேரம் வந்து விட்டது.
0: அது இறுதி அழைப்பு, கடைசி வாய்ப்பு. உடனே 2 தூதர் பின்தொடர்னா, ஆனா அவனுடைய செய்தி ஒரு தீர்ப்பாக இருந்தது.
3: விழுந்தது விழுந்தது பாபிலோன், அந்த மகா நகரம்.
0: ஆனா பொறு, எந்த பாபிலான்? அது பழைய நகரம் அல்ல என்று எனக்கு தெரிஞ்சது. அது ஒரு சிண்டம். அது முழு கிளர்ச்சி கொண்ட உலக அமைப்பையும் ஊழல் நிறைந்த அரசியல் அதிகாரத்தையும் பேராசையில கட்டப்பட்ட பொருளாதாரத்தையும் உண்மையான கடவுளை விட்டு விலகச் செய்யும் பொய்யான மதத்தையும் குறிக்கிறது. அதன் வீழ்ச்சி என்பது கடவுள் இல்லாத ஒரு நாகரிகத்தின் முழுமையான முற்றுப்புள்ளி என்று அர்த்தம். அதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான எச்சரிக்கை வந்தது. 3 தூதர் தோன்றினான். இதுவரை கூறப்பட்ட மிக கொடூரமான அறிவிப்பை எடுத்துக்கொண்டேன்.
3: யாராவது மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்கி தங்கள் நெற்றியிலும் கையிலும் அதன் குறியை பெற்றுக் கொண்டால் அவர்களும் கடவுளின் கோபத்தின் திராட்சை ரத்தினை குடிப்பார்கள்.
0: அந்த செய்தி மிக கடுமையாக தெளிவாக இருந்தது. இங்கே நடுநிலை எதுவும் இல்ல. நீங்கள் கடவுளுக்கே சேர்ந்தவரா இருக்கலாம், இல்லையெனில் மிருகத்தையே பின்பற்றும் ஒருவராக இருக்கலாம். மிருகத்தை பின்பற்றுபவர்களுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை என்றா என்னாலும் முடிவில்லாத வேதனை, தீயும் கந்தகமும் பகலும் இரவும் ஓய்வில்லாம. ஆனா அந்த பயங்கரமான சூழ்நிலையிலேயே வானத்திலிருந்து ஒரு குரல் அவர்கள் போராட்டத்திற்கு ஆறுதலும் நோக்கமும் அளித்தது. அது அறிவித்தது,
3: கர்த்தருக்குள் இறக்கும் இறந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டனர்.
0: அந்த நேரத்துல ஒரு பெரிய வெள்ள மேகம் திடீரென தோன்றியது. அதன் மேல் மனிதகுமாரனை போல ஒருவர் அமர்ந்திருந்தார். அவர் தங்க கீடம் அணிந்தும் கூரிய அறிவாளை தாங்கியும் இருந்தார். கிறிஸ்துவே தானாகவே அறுவடை செய்ய வந்தார். அவர் தான் அறிவாளை ஊண்டினார். நீதிமான்கள் அனைவரும் சேர்க்கப்பட்டனர். கோதுமை அறுத்தெடுக்கப்பட்டது. இதுவே முதல் அறுவடை, நீதிமான்கள் சேர்க்கப்பட்ட நிகழ்வு. ஆனா இன்னொரு அறுவடை இருந்தது. மற்றொரு தூதர் தோன்றினார். அவரும் கூரிய அறிவாளுடன். 3 தூதர் அவருக்கு கட்டளையிட்டார்.
3: உன் கூரிய அறிவாளை ஊன்றி பூமியின் திராட்சை தொட்டிகளில் இருந்து கொத்துகளை சேகரி, ஏனெனில் அதன் பழங்கள் பழுத்து விட்டன.
0: இந்த முறையில தீமையின் திராட்சை பழங்கள் தேவனுடைய கோபத்தின் பெரிய திராட்சை சார் சுத்தியில் வீசப்பட்டன. அந்த காட்சி பயங்கரமா இருந்தது. அது சுத்தியில மிதிக்கப்பட்ட போது அதிலிருந்து ஒரு பெரும் இரத்த நதி வெளியேறியது. அது குதிரைகளின் வாய்க்கவசம் வரை 1,600 தூரம் பரவியது. அது சுமார் 300 ஆகும். இது தீயவர்களின் தீர்ப்பு இப்போது முழுமையாக பழுத்துவிட்டது. உலகளாவியதும் இறுதியுமானதும். 15 7 தூதர்கள். பின்னர் என் கண்களுக்கு முன் வானம் திறக்கப்பட்டது. 7 தூதர்கள் தோன்றினார்கள். ஒவ்வொருவரும் ஒரு நோயை எடுத்து சென்றார்கள். தேவனுடைய கோபத்தை நிறைவு செய்யும் 7 நோய்கள். உலகின் மீது இறைவனுடைய தீர்ப்பின் இறுதி உச்சக்கட்டம் வரப்போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். ஆனா அப்போது நான் ஒரு அதிசயமானதை பார்த்தேன். என் முன் ஒரு கண்ணாடி பெருங்கடல் விரிந்திருந்தது. அது சாதாரண கடல் அல்ல. அது தீயுடன் கலந்திருந்தது. தீர்ப்பும் தூய்மைப்படுத்தலும் பிரதிபலித்தது. அந்த கடற்கரையில் வெற்றி பெற்றவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் மிருகத்தையும் அதன் அமைப்பையும் வென்று அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள். அவர்கள் மிருகத்தின் முத்திரையை நிராகரித்தாரே. அவர்கள் கடைசி வரை தாங்கி மிகப்பெரிய விலையை செலுத்தினார்கள். ஆனால் இப்போது அவர்கள் தேவனுடைய யாழ்களை பிடித்திருந்தார்கள். வெற்றி அவர்களுடையது. இது மோசேயின் பாடலும் ஆட்டுக்குட்டியின் பாடலும் ஒரே குரலில் 2 விடுதலைகள். இஸ்ரேவேல் செங்கடலை கடந்த போது மோசே பாடினார். இப்போது மீட்கப்பட்டவர்கள் மற்றொரு கடலின் அருகே பாடினார்கள். வரலாறு மீண்டும் நிகழ்ந்தது. ஆனால் இந்த முறையில் அது பிரபஞ்ச அளவில் நடந்தது. பின்னர் பரலோக ஆலயம் திறக்கப்பட்டது. சாதாரண இடம் அல்ல, மிகவும் பரிசுத்தமான இடம், சாட்சியின் கூடாரம். அதற்குள்ளிருந்து 7 தூதர்கள் வெளியே வந்தார்கள். அவர்கள் தூய பருத்தி உடையில் பொன்னால் ஒளிரும் பட்டைகளுடன் இருந்தார்கள். தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் 4 உயிருள்ள விலங்குகளில் ஒருவன் அவர்களுக்கு 7 பொன் பாத்திரங்களை கொடுத்ததை நான் பார்த்தேன். ஆனா அவர்கள் கையில திராட்சை மதுவோ அல்லது தண்ணீரோ இல்ல. அவை முழுமையா தேவனுடைய கோபத்தால் நிரம்பி இருந்தன. அந்த நிமிஷத்துல ஆலயம் புகையால் நிரம்பியது. அது தீயின் புகை அல்ல, தேவனுடைய மகிமையும் வல்லமையும் நிறைந்த புகை. தெய்வீக இருப்பு மிகவும் வலிமையா இருந்ததால் யாரும், முற்றிலும் யாரும் ஆலயத்தில் நுழைய முடியவில்லை. அந்த தருணம் வந்து விட்டது. கருணையின் காலம் முடிந்து விட்டது. மீதமிருந்தது தீர்ப்பே. இப்போது இறுதி 7 பேரழிவுகள் ஊற்றப்படவிருக்கின்றன. அவை முடிந்ததும் தேவனுடைய தீர்ப்பு முழுமையாக நிறைவேறும். 16 அதிகாரம், 7 பாத்திரங்கள் ஊற்றப்படுகின்றன. எச்சரிக்கைகளுக்கான காலம் முடிந்து விட்டமே. எதிர்பாராத விதமாக நான் பரலோக ஆலயத்திலிருந்து ஒரு குரல் முழங்குவதை கேட்டேன். அது 7 தூதர்களுக்கு தெளிவான இறுதியான கட்டளையை வாங்கியது.
4: போங்கள், பூமியில் தேவனுடைய கோபத்தின் 7 பாத்திரங்களையும் ஊற்றுங்கள்.
0: ஏ, இதயம் நின்று விட்டது. இப்போது திரும்பி செல்ல வழி இல்ல. இறுதி தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. முத தூதர் முன்னே வந்து தம் பாத்திரத்தை பூமியில ஊற்றினார். உடனே மிருகத்தின் முத்திரை வைத்திருந்த அனைவரின் தோல்ல தீவிரமான வேதனையூட்டும் புண்கள் தோன்றின. இது சாதாரண தொற்று நோய் அல்ல. இது முத்திரை வைத்தவர்களை தேவனுடைய நீதியால் குறியிடும் நிகழ்வாய் இருந்தது. மறுமொழி எதிரி உருவத்தை வணங்கியவர்களின் தோலில ஒவ்வொரு புண்ணும் தீய போல இருந்தது. அவர்கள் விசுவாசத்தின் சின்னம் அவர்களின் தண்டனையின் மூலமாக மாறியது. இந்த பரிதாபமான விஷயம் கொடூரமான பரிகாசமா இருந்தது. பிறகு 2 தூதர் தன் பாத்திரத்தை கடல்ல ஊற்றினார். வாழ்க்கையின் ஆதாரமான நீர் அடர்த்தியாகவும் இருண்டதாகவும் மாறி இறந்த மனிதனின் ரத்தமாக மாறியது. கடல் ஒரு சடலத்தின் இரத்தம் போல அடர்த்தியானதா மாறியது. முன்பு

0: மரணத்து வாசனை காய்ச்சி நிரப்பியது. ஆனா இது ஆரம்பம் மட்டுமே. மூன்றாவது தூதர் வந்தார். அவர் தன் பாத்திரத்தை நதிகளிலும் ஊற்றினார், ஊற்று நீரிலும் ஊற்றினார். பூமியில் உள்ள அனைத்து குடிநீரும் ரத்தமாக மாறியது. முழு உலகமோ குடிக்க நீர் இல்லாம விட்டு வைக்கப்பட்டது. அந்த தாங்க முடியாத துர்நாற்றத்துல தூதரின் தூய்மையான குரல்ல இந்த பயங்கர செயலுக்கான காரணத்தை அறிவித்ததை நான் கேட்டேன்.
1: அவர்கள் பரிசுத்தர்களும் தீர்க்கதரிசிகளும் ரத்தத்தை சிந்தினார்கள். அதனால் நீ அவர்களுக்கு ரத்தத்தை குடிக்க கொடுத்திருக்கிற. அவர்கள் இதற்கு தகுதியானவர்கள்.
0: நியாயம் கவிதை போலும் ஆனா பயங்கரமானதா இருது. அப்பாவி ரத்தத்தை சிந்துவதுல மகிழ்ந்த உலகம் இப்போது குடிக்க வேற எதுவும் இல்லாம போனது. பின்னர் நான்காவது தூதர் தன் கைய வானத்தை நோக்கி உயர்த்தி தன் பாத்திரத்தை சூரியன்ல ஊற்றினார். ஒளியும் வெப்பமும் வழங்கும் சூரியன் இப்போது ஒரு சித்திரவதை கருவியாக மாறியது. தாங்க முடியாத வெப்பம் மனிதர்களை எரிச்சது, அவர்களை நெருப்பால் சுட்டது, நிலத்தை வறட்சி செய்தது. ஆனா அவர்கள் வேதனையில் இருந்த போதிலும் இரக்கம் கேட்காம அவர்கள் தேவனுடைய நாமத்தை அவமதித்து மனம் திரும்பவில்லை. அவர்களின் பெருமை அவர்களின் வழிய விட வலிமையானதா இருந்தது. தேவன் பூமியின் பாவத்தை எரித்து அழிக்கார். ஐந்தாவது தீர்ப்பு தீமையின் அதிகாரத்தின் இதயத்தையே தாக்கியது. ஐந்தாவது தூதர் தன் பாத்திரத்தை மிருகத்தின் சிங்காசனத்தின் மீது ஊற்றினார். ஒரே கணத்துல ஒருபோதும் தோற்க முடியாதது போல இருந்த எதிர்கிறிஸ்துவின் பேரரசு முழுமையான மூடுபணியான இருளிலும் மூழ்கியது. அவருடைய அனுயாயர்கள் நிழல்களில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய புண்களால் ஏற்படும் வேதனையில் முழுமையா விழுங்கப்பட்டு தங்கள் நாவை கடித்து கடும் வேதனையில் தேவனை சபித்தார்கள். எதிர்கிறிஸ்துவின் அதிகாரம் அவனுடைய சொந்த சிங்காசனத்துல அவமானப்படுத்தப்பட்டது. ஆனா இது இறுதி போல அல்ல. இது வெறும் முன்னோட்டம் மட்டுமே. இதைவிட மோசமானது என்ன இருக்க முடியும்? அதற்கான பதில் ஆறாவது தூதருடன் வந்தது. ஆறாவது தூதர் தன் பாத்திரத்தை மகா யூப்ராத் நதியில ஊற்றினார். உடனே அந்த வல்லரசு நதியின் நீர் முழுமையாக உலர்ந்தது. கிழக்கிலிருந்து வரும் அரசர்களுக்காக ஒரு நெடுஞ்சாலையே திறந்தது. அப்போது பாம்பு, மிருகம் மற்றும் பொய்யான தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து தவளைகளைப் போல தோற்றமுடைய மூன்று பேயாவிகள் வெளியே வந்தன. அவர்கள் செய்யும் பணி உலகின் அனைத்து தலைவர்களையே ஏமாற்றி கடைசி போற தேவனுக்கு எதிராக நடத்த ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு அழைப்பதுதான். அந்த இடம் என்றென்றும் ஒலிக்கும் ஒரு பெயரை கொண்டது, ஆர்மகெட்டோன். எபிரேயில் மெகித்தோ மலை என்று பொருள். அங்கே அந்த பள்ளத்தாக்கில் இஸ்ரவேல் அதன் வரலாற்றுல மிக கொடிய போர்களை நடத்தியுள்ளது. அந்த நேரத்திலேயே நான் ஒரு குரல் எச்சரிக்கையாக பேசுவதை கேட்டேன்.
2: இதோ நான் திருடன் போல வருகிறேன், விழிப்புடன் இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன்.
0: அப்போது ஏழாவது தூதர் வந்தார். அவர் தம் பாத்திரத்தை நிலத்தில் அல்லது கடல்ல ஊற்றவில்லை. அவர் அத காற்று முழு வானிலையிலையும் ஊற்றினார். எதிர்பாராத விதமாக பரலோகத்தில் தேவனின் சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் முழு அதிகாரத்துடன் இடித்தது.
2: அது முடிந்தது.
0: அந்த கணத்துல உலகம் முடிஞ்சது. முழு பிரபஞ்சமே திடீரென நடுங்கியது போல இருந்துச்சு. வரலாற்றிலேயே மிக மோசமான நிலநடுக்கம் அந்த பெரிய நகரத்தை மூன்று பகுதிகளா பிரிச்சது. பாபிலோன் மகாநகரம் ஒவ்வொரு ஊழல் உலக அமைப்பின் சின்னமா இருந்தது. இறுதியா விழுந்தது. தீவுகள் நீருக்கடியில மறைந்தன, மலைகள் செதறி விழுந்தன, வானிலிருந்து பெரும் பனிக்கட்டிகள் இடிந்து விழுந்தன. அந்த நேரத்திலும் கூட மனிதன் அளவுக்கு பெரிய பனிக்கட்டிகளை தவிர்த்து தங்கள் உலகம் சிதறி விழுவதை கண்டபோதும் உயிர் வாழ்ந்தவர்கள் வானத்தை நோக்கி தங்கள் கையையும் உயர்த்தி தேவனை நிந்தித்தார்கள். இறுதி வர கிளர்ச்சி மனம் கொண்ட மனித இறுதியும் மனம் திரும்புவதை விட சபிப்பதையே தேர்ந்தெடுத்தது. ஏழு பாத்திரங்களும் ஊற்றப்பட்டு விட்டன. தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவடையவில்லை. பதினேழாம் அதிகாரம் மகா வேசித்தனம். ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து சொன்னான்,
2: வா, நான் உனக்கு பல நீர்களின் மீது அமர்ந்திருக்கும் அந்த மகா வேசித்தனத்தின் தீர்ப்பை காண்பிப்பேன்.
0: நான் அவனை பின்தொடர்ந்தேன். அவன் என்னை ஒரு மர்மமான பெண்ணிடம் அழைத்து சென்றான். அவள் ஜனங்களையும் முழு நாடுகளையும் ஆட்சி செய்தாள். பூமியின் அரசர்கள் அவளால் கெடுப்புக்குள்ளானார்கள் என்று தூதர் விளக்கினார். அவளது கவர்ச்சியின் திராட்சையரசில் முழு உலகமும் மதுபானம் போல் மயங்கிவிட்டது. அவள் ஒரு நபர் அல்ல, ஆனா ஒரு அமைப்பு. உலக அதிகாரம், செல்வம் மற்றும் கடவுளுக்கு எதிரான கிளர்ச்சி ஆகியவற்றின் உருவாக்கம். அப்போது அந்த தரிசனம் என்ன ஆழமாக பாதிச்சது. ஆவி என்ன வனாந்தரத்திற்கு அழைத்து சென்றது. அங்கே நான் அவளை பார்த்தேன். அவள் ஒரு செம்பு நிற கயிற்றின் மீது அமர்ந்திருந்தாள். அந்த உயிரினம் கடவுளை நிந்திக்கும் பெயர்களால மூடப்பட்டிருந்தது. அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன. அந்த பெண் ஊதா மற்றும் செம்பு நிற ஆடையில் அலங்கரிக்கப்பட்டிருந்தாள். தங்கம் மற்றும் முத்துகளால் ஜொலித்தாள். அவளது கையில் ஒரு பொன்னாடை இருந்தது. ஆனால் அதில் திராட்சரசம் இல்ல, அக்கிரமங்களும் அறிவிப்புகளும் மட்டுமே இருந்தன. அவளது நெற்றியில் நான் ஒரு பெயரை தீயில் பதிக்கப்பட்டதை பார்த்தேன். மர்மம், மகா பாபிலோன், விபச்சாரங்களின் தாய். பின்னர் நான் பார்த்தது ரத்தத்தை உரைய வச்சல. அந்த பெண் குடித்துக் கொண்டிருந்தால், ஆனால் அது திராட்சை ரசம் இல்ல, அது பரிசுத்தர்களின் ரத்தமும் சாட்சிகளின் ரத்தமும் தான். ஆச்சரியம், மிக

0: அதிகமாயிருந்ததா? தேவதூதர் என்னிடம் சொன்னார்,
1: நீ ஏன் அதிசயப்படுகிறாய்? அந்த பெண்ணின் மர்மத்தையும் அவளை ஏந்தி கொண்டு வரும் மிருகத்தின் மர்மத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன்.
0: முதல்ல அவர் எனக்கு அந்த மிருகத்தை பத்தி பேசினார்.
1: நீ பார்த்த மிருகம் இருந்தது, இப்போது இல்ல. ஆனா அது விரைவில் ஆழத்திலிருந்து எழும்.
0: அது தோற்கடிக்கப்பட்டதாக தோன்றிய ஒரு அதிகாரம், ஆனால் மீண்டும் எழும். உயிரின் புத்தகத்தில் பெயர் எழுத்தப்படாத அனைவரையும் ஏமாற்றும் சக்தி. பிறகு அவர் அந்த சின்னங்களை விரக்கிறார். அந்த ஏழு தலைகள், பெண் அமர்ந்திருக்கும் ஏழு மலைகள். என் மனது ரோமிங் ஏழு மலைகளை நினைச்சது. ஆனா தேவதூதர் தொடர்ந்தார்,
1: அவை ஏழு அரசர்கள், ஐந்து விழுந்து விட்டனர். ஒன்று உள்ளது, மற்றொன்று இன்னும் வரவில்லை.
0: நான் பேரரசுகளின் தொடர்ச்சியை நினைத்தேன். எகிப்து, அசீரியா, பாபிலோன், பாரசீகம், கிரேக்கம், அப்போது ரோம் ஆட்சி செய்தது. இன்னும் ஒண்ணு வரப்போகிறது. ஆனா தேவதூதர் எனக்கு இன்னொரு கடைசி சின்னத்தை தந்தார், அந்த பட்டு கொம்புலில்.
1: இன்னும் ராஜ்யம் பெறாத பத்து அரசர்கள்.
0: அவர்கள் இறுதியா ஒரு கூட்டமைப்பாக, அதிகாரத்தின் கூட்டமைப்பா உருவாகி தங்கள் அதிகாரத்தை மிருகத்திற்கு ஒப்படைப்பார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே நோக்கில் ஒன்றிணைவார்கள். பிறகு அனைத்தையும் மாற்றும் ஒரு அறிவிப்பு வந்தது.
1: அவர்கள் ஆட்டுக்குட்டியுடன் போர் புரிவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டி அவர்களை வெல்லுவான், ஏனெனில் அவர் ஆண்டவர்களில் ஆண்டவர், அரசர்களில் அரசன்.
0: அவர்களின் விதி தோல்வினார். யாரும் கிறிஸ்துவுக்கு எதிராக நிற்க முடியாது. அவரோடு இருப்பவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், விசுவாசமானவர்கள். பூமியின் அனைத்து அதிகார அமைப்பும் நேரடியாக கிறிஸ்துவை எதிர்கொண்டு தோல்வியடையும். ஆனா என் மனசுல இன்னொரு கடைசி கேள்வி எழுந்தது, அந்த பெண்ணுக்கு பாபிலோனுக்கு என்ன ஆர்வம்? அவளது கூட்டாளிகள் தோல்வி அடைந்தால் அவளது விதி என்ன? அப்போது தேவதூதர் பதிலளித்தார்,
2: நீங்கள் அந்த மிருகத்தின் மீது பார்த்த பத்து கொம்புகள், அவை அந்த வேசியே வெறுக்கும்.
0: அவ கட்டிய அமைப்பே அவளுக்கு எதிராக திருந்தோம். அவளது கூட்டாளிகள் அவளை அழித்து விடுவார்கள். அவர்கள் அவளை வெறுமையாக விட்டுவிட்டு அவளை விழுங்கி தீயில் எரித்து விடுவார்கள்.
2: தேவன் நோக்கத்தை நிறைவேற்ற அவர்கள் உள்ளத்துல வைத்துள்ளார்.
0: தீம தானாகவே தன்னை அழித்து தெரியாம தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும். ஆனால் அந்த தூதர் அவளது அடையாளத்தை வெளிப்படுத்த எனக்கு ஒரு கடைசி வெளிப்பாட்டை தந்தார்.
2: நீங்கள் பார்த்த அந்த பெண் பூமியின் அரசர்களாலும் மகாநகரம் தான்.
0: அப்போதெல்லாம் தெளிவாகிவிட்டங்க. பாபிலோன் மகாநகரம், உலகளாவிய அதிகாரம், ஊழல், மதம் மற்றும் வர்த்தகத்தின் இயந்திரம் வெளிப்புற எதிரிகளால் அல்ல, அவளது சொந்த கூட்டாளிகளின் துரோகத்தால் வீழும். இது எல்லாம் தேவனுடைய அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஆட்டுக்குட்டியின் ராஜ்யத்திற்கு வழி செய்யும். ஊழல் அதிகாரங்கள் தோற்க முடியாதவை போல தோன்றும். அவ ஜாதிகளை கவர்ந்து பரிசுத்தர விளங்கினாலும் அவற்றின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி எப்போதும் வெற்றி பெறுவான். அத்தியாயம் 18. பாபிலோனின் வீழ்ச்சி. காட்சி மீண்டும் மாறியது. நான் ஒரு தூதர் வானிலிருந்து இறங்குவதை பார்த்தேன். அவனுடைய சக்தி மிக பெரியது. அது முழு பூமியையும் ஒளிரச் செய்தது. மேலும் அவன் அமைதியாக வரவில்லை. ஒரு வல்லமையான குரலில் அவன் கூறினான்,
3: வீழ்ந்தது, வீழ்ந்தது பாபிலோன் மகாநகரம்.
0: இந்த செய்தி எனக்கு கடுமையா தாக்கியது. ஆனாலும் உடனே இது ஒரு குறியீடு என்பதை நான் அறிந்தேன். பாபிலோன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே விழுந்து விட்டது. அது கடவுளுக்கு எதிராக தன்னை எழுப்பும் ஒவ்வொரு உலகாட்சியின் சின்னமாக இருந்தது. அதிகாரம், பேராசை மற்றும் விக்கிரகாராதனையில கட்டப்பட்டது. ஜாதிகள் அவளது கெட்ட திராட்சரசை குடித்தன. அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். வணிகர்கள் அவளது சுகவிலாசங்களில் செல்வம் சேர்த்தார்கள். உண்மையில ஒரு முழு அமைப்பு முற்றில் இழிந்து விழுந்தது. பிறகு மற்றொரு குரல் வானிலிருந்து இடிமுழக்கமாக ஒலித்தது,
2: என் மக்களே, அவளை விட்டு வெளியேறுங்கள். அவள் பாவங்களில பங்கெடுக்காதீர். அவளது துன்பங்களில சிக்காதிருங்கள்.
0: அந்த செய்தி தெளிவாவோ அவசரமாவோ இருந்தது. ஆபாயம் பாபிலோனின் அழிவில மட்டும் இல்ல, அவளோட இணைந்திருப்பதில் உள்ள ஆபத்து இருந்தது. அவளது பாவங்கள் வானத்தை தொடும் கோபுரமா குவிந்திருந்தன. கடவுள் அவற்றை நினைவில் வைத்திருந்தார். பாபிலோனின் பெருமை அவளது விதிய முடிவு செய்தது. ஆனா கடவுள் எப்போதும் தன் ஜனங்களை எச்சரிக்கிறார், தண்டனை விரைவாக வருவது.
2: ஒரே நாள்ல அவளுக்கு வேதனைகள் வரும், மரணம், புலம்பல், பஞ்சம் மற்றும் தீ.
0: நூற்றாண்டுகள் எடுத்து கட்டியத ஒரு மணி நேரத்துல இடிந்து விழும். ஆனால் திடீரென காட்சி மாறியது. பூமியின் அரசர்கள், அவளது செல்வ சுகங்களில் மகிழ்ந்தவர்கள், நகரம் தீயில் எரிந்து கருப்பு புகை எழும் காட்சிய தொலைவில் நின்று பார்த்தார்கள். அவர்கள் அருகில் வந்து உதவவில்லை. பயம் அவர்களை முடக்கிவிட்டது. அவர்களின் புலம்பல் சுயநலமானதாக இருந்தது. அவர்கள் சொன்னாங்க,
2: ஐயோ ஐயோ, மகத்தான நகரமான பாபிலோன், வல்லமையான நகரம், ஒரே மணி நேரத்தில் உன் தீர்ப்பு வந்து விட்டது.
0: பிறகு நான் உலகின் மிக செல்வந்தர்களான வணிகர்களை தங்கள் அழிந்த வர்த்தகத்தை பார்த்து அழுது புலம்புவதை கண்ட. அவர்களின் இழப்புகளின் பட்டியல் முடிவில்லாதது. தங்கம், வெள்ளி, முத்துக்கள், பட்டு, வாசனை பொருட்கள் மற்றும் வைன். அந்த பட்டியலின் முடிவுல எல்லாவற்றிலும் மிக கொடூரமான பொருள் மனிதர்களின் உடலும் ஆன்மாக்களும். பாபிலோன் எல்லாவற்றிலும், மனித உயிர்களிலும் கூட வர்த்தகம் செய்தது. அவ மனிதர்களை வெறும் பொருட்களா மாத்திவிட்டா. ஆனா பூமியில் அழுது இருந்த போது பரலோகத்துல வெற்றி பாடல் ஒலித்தது. அவளுக்காக மகிழுங்க. பரலோகம் நீங்களும் பரிசுத்தர், தூதர்கள், தீர்க்கதரிசிகள், ஏனெனில் கடவுள் உங்களுக்கு நீதியை வழங்கியுள்ளார். அழுத்தும் அதிகாரத்தின் வீழ்ச்சி அடக்குமுறைக்கு உள்ளானவர்களுக்கு மகிழ்ச்சிக்கான காரணமா இருந்தது. இறுதியா கடவுளின் நீதி தான் வந்தடைந்தது. அதன் முடிவில் எந்த சந்தேகமும் இருக்காம செய்ய ஒரு வல்லமையான தூதர் ஒரு சின்னமானதும் பயங்கரமானதும் செயல்பாட நிகழ்த்தினார். அவர் ஒரு அரைச்சல் கல்லளவு பெரிய கல்லை எடுத்து அதனை இடிமுழக்கத்துடன் கடலில் எறிந்தார்.
2: அதே வலிமையுடன் பாபிலோன் என்ற மகா நகரம் கீழே வீசப்படும். அது இனி ஒருபோதும் காணப்படாது.
0: அந்த நகரம் மறக்கப்பட்டு மூழ்கியது. அங்கு இனி ஒருபோதும் திருவிழாக்களின் இசை கேட்கப்படாது. தொழிலாளியின் வேலை சத்தமோ, புதுமண தம்பதிகளின் சிரிப்போ இல்ல, மௌனம் மற்றும் வெறிச்சோடிய நிலை மட்டுமே இருக்கும். இறுதியில அந்த தூதர் இவ்வளவு பேரழிவான தீர்ப்புக்கான முக்கிய காரணத்தை வெளிப்படுத்தினார். அது ஒரு இரத்த கடன்.
2: ஏனெனில் அவளில் தீர்க்கதரிசிகளின் ரத்தமும் பரிசுத்தர்களின் ரத்தமும் பூமியில் கொல்லப்பட்ட அனைவரின் ரத்தமும் காணப்பட்டது.
0: நான் அசையாம நின்று அந்த தரிசனத்தை மனதில் பதித்துக் கொண்டிருந்தேன். பாபிலோன் என்பது வெறும் ரோம் மட்டும் அல்ல. அது தன்னை வெல்ல முடியாததாக நினைக்கும் ஒவ்வொரு அமைப்பும் பலவீனர்களை சுரண்டும், நீதிமான்களை துன்புறுத்தும், பணத்தை உயிரை விட மேலாக மறிக்கும் ஒவ்வொரு அமைப்பும் ஆகும். பாபிலோன் வீழ்ந்தது, அதனுடன் உலகத்தின் அகந்தையும் வீழ்ந்தது. அத்தியாயம் 19, ராஜாதிராஜாவின் வெற்றி. இதற்கு பிறகு பரலோகம் கொண்டாட்டத்துல விழிச்சது. ஆயிரக்கணக்கான குரல்கள் ஒன்றாக கூவி ஹல்லேலூயா என்று சொன்னன. கடவுள் நீதியை வரந்தனா. பெரும் வேசியாகிய பாபிலோன் உலகத்தை முழுவதும் கெடுப்பதற்கு காரணமான அந்த அமைப்பு இறுதியா விழுந்தது. பின்னர் நான் அவளது தீர்ப்பின் புகை என்றென்றும் எழுந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். தீமைக்கு கடைசி காலத்தில் வெற்றி கிடையாது என்பதற்கான நிலையான நினைவாக அது இருந்தது. 24 மூப்பர்கள் கூட தங்கள் முழங்காலில் விழுந்தனர். அரியணைக்கு அருகில் உள்ள 4 உயிருள்ள உயிரினங்களும் தாழ்ந்து வணங்கி ஆமேன், ஹல்லேலூயா என்று கூறினார்கள். இது நீண்ட போர் முடிவாக தோன்றியது. ஆனா உண்மையில இது இன்னும் பெரிய ஒன்றின் தொடக்கமே. அதிகார நிறைந்த அரியணையில் இருந்து திடீரென ஒரு குரல் பேசியது. எங்கள் கடவுளை புகழுங்கள், அவருடைய ஊழியர்களே அனைவரும். உண்மையில கடவுளுக்கு புகழ் தேவையில்லை, நாம் தான் அவரை புகழ வேண்டியவையில. பெருவிழாவின் உண்மையான காரணம் அப்போது வெளிப்பட்டது. ஒரு பெரிய அருவி அல்லது சக்தி வாய்ந்த இடியொலி போல் ஒலி பரலோகம் எங்கும் பரவியது. இது வெற்றி பெற்ற போருக்கான வெற்றி கூச்சல் அல்ல, ஆனால் தொடங்கவிருக்கும் திருமணத்திற்கு மகிழ்ச்சியோடு எழுந்த கூச்சல். ஹல்லேலூயா, ஏனெனில் எங்கள் ஆண்டவர் சக்தி வாய்ந்த கடவுள் ஆட்சி செய்கிறார். நாம் மகிழ்ச்சி அடையவும் சந்தோஷப்படவும் அவருக்கு மகிமை அளிக்கவும் வேண்டும். ஏனெனில் ஆட்டுக்குட்டியின் திருமணம் வந்துவிட்டது. அவனுடைய மணமகள் தன்னை தயாராக வைத்திருக்கிறார். ஆட்டுக்குட்டியா? தம், இயேசு கிறிஸ்து தன் மணமகளான திருச்சபையுடன் இணைக்கப்படவிருந்தார். என் முழு உடம்பிலும் ஒரு அதிர்ச்சி ஓடியது. என் முன் வரலாற்றிலே மிக முக்கியமான தருணம் இருந்தது. அதாவது கடவுளும் அவருடைய ஜனங்களும் இடையே நிகழும் பரிபூர்ணமான ஒன்றினை. அப்போது ஒரு தேவதூதர் என்னிடம் வந்து சொன்னார்,
2: இதை எழுது, ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்படுபவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: அது எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு அதிகமா இருந்தது. அந்த தருணத்தின் மகிமையாலும் தூதரின் பெருமையாலும் நான் ஆழ்ந்து விட்டேன். அவனது காலடியில் விழுந்து அவனை வணங்க முயன்றேன். ஆனா தேவதூதர் உடனே என்னை தடுத்து கூச்சலிட்டார்.
2: அப்படி செய்யாத, நானும் உங்களும் உங்கள் சகோதரர்களும் போலவே ஒரு ஊழியன். கடவுளையே மட்டும் வணங்குங்க.
0: மிகவும் மகிமை மிக்க தேவதூதர்களும் வெறும் ஊழியர்களே. வணங்கப்பட தகுதியானவர் ஒருவரே. பிறகு இதையெல்லாம் புரிந்து கொள்ள இறுதி விசையை அவர் எனக்கு கொடுத்தார்.
4: இயேசுவின் சாட்சியே தீர்க்க தரிசனத்தின் ஆலி.
0: அந்த கணத்துல எல்லாமே எனக்கு தெளிவாகிவிட்டது. தீமையின் வீழ்ச்சி, பரலோகத்தில் கொண்டாட்டம், திருமண விருந்து விழா, இவை அனைத்தும் ஒரே நபரை சுட்டி காட்டின, இயேசுவை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வர அவரே கதையின் மையம், கொண்டாட்டத்தின் காரணம், தீர்க்க தரிசனங்களின் இதயம். எதிர்பாராத விதமாக வான ஒரு திரை போல் இரண்டாக பிளந்து ஒரு வெள்ள குதிரையில ஒரு சவாரிக்காரர் தோன்றினார். அவர் விசுவாசமும் உண்மையும் உடையவர். அவரது கண்கள் தீப்பொறிகள் போல ஜொலிக்கல. அவரது பார்வை அனைத்தையும் ஊடுருவி பார்த்தது. அவரது தலையில் ஒன்றல்ல பல பட்டங்கள் இருந்தன. இது முழுமையான அதிகாரத்தின் அடையாளம். மேலும் அவரே தவிர யாரும் அறியாத ஒரு பெயர் அவரிடம் எழுதப்பட்டிருந்தது. அந்த இரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரது ஆடை ஆழமான சிவப்புல நனைந்திருக்குது. அது ரத்தத்துல முழுகியது போல் தெரிந்தது. ஆனா அது போரி ரத்தம் அல்ல, அது பல வருடங்களுக்கு முன் ஒரு சிலுவையில சிந்தப்பட்ட இரத்தம். அவரது பெயர் தேவனுடைய வார்த்தை. நான் அவரை உடனே அறிந்த. அது என் சுவிசேஷத்தை தொடங்கிய அதே பெயர், அதே இயேசு. ஆனா இப்போது மாற்றப்பட்டவராக. அவருக்கு பின்னால் பரலோக இராணுவங்கள் வெள்ள குதிரைகள்ல ஏறி வந்தன. அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் மிகச்சிறந்த பருத்தி, பளிச்சிடும் வெள்ள. இது தேவனுடைய வார்த்தையின் ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் தெளிவான வேறுபாட்டை காட்டியது. அந்த சவாரிக்காரரின் வாயிலிருந்து போர்க்கூச்சல் எதுவும் வரவில்லை. ஆனால் அதைவிட பயங்கரமான ஒன்று, ஒரு கூரிய வாள் வந்தது. அது இரும்பு வாள் அல்ல, அவருடைய வார்த்தையின் சக்தி. அது பேசப்பட்ட அந்த நிமிடத்துல தெய்வீக தீர்ப்பு நிறைவேற்றப்படுகிறது. பிறகு நான் அவருடைய ஆடையிலும் தொடையிலும் ஊசி தையால் எழுதியிருந்த அவரது இறுதி பட்டத்தை பார்த்தேன். அது அனைத்தையும் சொல்லும் ஒரு பெயர், அரசர்களின் அரசர், ஆண்டவர்களின் ஆண்டவர். அந்த தரிசனத்தை நான் உலர்ந்து கொண்டிருந்த போது ஒரு தூதர் திடீரென சூரியன் மீது நின்று தோன்றினார். அவரது குரல் இடியென ஒலித்தது. ஆனா அதை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அது மனிதர்களுக்காக அல்ல, ஆகாய பறவைகளுக்காகவே இருந்தது. அவர் வானில் உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு பயங்கரமான அழைப்புடன் வரவழைத்தார்.
4: தேவனுடைய மகாவிருந்துக்கு வாருவல்.
0: எனக்கு உடம்பு நடுங்கியது. இது சாதாரண உணவு அல்ல, இது சடலங்களின் விருந்து. அரசர்கள், தளபதிகள், வல்லமையுடையோர், அவர்களில் ஒவ்வொருவரும் கழுதுகளுக்கான உணவாக மாறுவார்கள்.
4: வாருங்கள், அரசர்கள், தளபதிகள், பலசாலிகள், சுதந்திரர், அடிமை, சிறியோர், பெரியோர் என அனைவரின் மாமிசத்தையும் உண்ணுங்கள்.
0: இதற்கிடையில் பூமியில் மிருகமும் அரசர்களும் அவர்களது படைகளும் ஒன்றிணைந்தனர். உலகளாவிய கூட்டணி, அந்த சவாரிக்காரனும் அவனது சேனையும் எதிர்த்து இறுதி போர் நடத்த தயாரானது. மிருகம் பூமியில் உள்ள ஒவ்வொரு படையுடனும் அரசர்களும் நாடுகளும் கோடிக்கணக்கான சிப்பாய்களும் தோன்றியது. இறுதி போர் உடனடியா நடக்க போகும் போல இருந்தது. இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய போராக இருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் அங்கு எந்த போரும் நடந்ததே இல்லை. அதை எதிர்பாராத வகையில எவ்வளவு விரைவாக தோங்கியதோ அதே போல் விரைவாக முடிந்துவிட்டது. உலகத்தை அச்சுறுத்திய தீமையின் சக்தி எளிதாக அழிக்கப்பட்டது. போர் துவங்குவதற்கு முன்பே முடிந்துவிட்டது. கிறிஸ்துவுக்கு போரிடத்தையா இல்ல. மிருகமும் பொய்யான தீர்க்க தரிசியும் ஒரு கணத்துல பிடிபட்டன. அங்கே எந்த விசாரணையும் பாதுகாப்பும் முறையீடும் இல்ல. இருவரும் உயிரோடு நெருப்பு குளத்தில் எரியப்பட்டனர். மீதமுள்ள படைகள் சவாரிக்காரனின் வாயிலிருந்து வந்த வாளால் கொல்லப்பட்டனர். தூதரின் அழைப்பை கேட்டு பறவைகள் கீழே இறங்கி தங்களை திருப்திப்படுத்திக் கொண்டன. நான் நடுங்கிக்கிட்டே இருந்தேன். ஆசிரியராக அறிந்த இயேசுவும், பலி கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்த்தவரும் இப்போது வெல்ல முடியாத போராளியாகவும் ராஜாதிராஜராகவும் நின்றார். அந்த கூட்டணி நசுக்கியது. உலகம் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆட்டுக்குட்டியின் திருமண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் மற்றும் பறவைகளுக்கு போஜனமாக ஆனவர்கள். 20வது அதிகாரம் 1000 ஆண்டுகள். எதிர்பாராத விதமாக ஒரு தூதர் வானிலிருந்து மின்னல் போல் கீழே பாய்ந்தார். அவர் ஒரு சாவி மற்றும் ஒரு கனமான சங்கிலியை கொண்டிருந்தார். ஒரே வேகமான உறுதியான இயக்கத்துல அவர் அந்த பெரிய நாகத்தையும் பழமையான பாம்பையும் சாத்தானாகிய பிசாசையும் பிடித்தார். பின்னர் அந்த தூதர் அவன சங்கிலியால் இறுக்கமா கட்டி அவன ஆழ்குழியில் எரிந்து வாயிலை கடுமையா மூடி இனி அவன் தேசங்களை ஏமாற்ற முடியாதபடி செய்தான். இப்போது 1000 ஆண்டுகளுக்கான சிறை வாழ்க்கை தொடங்கியது. தீமை சங்கிலியில கட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆழமான அமைதி பூமியில நிலை பெற்றது. நான் ஒரு நிம்மதியை உணர்ந்தேன். ஆனால் தீர்க்க தரிசனம் ஒரு எச்சரிக்கையை காட்டுல தொங்க விட்டது, கதையில ஒரு முடிக்கப்படாத நூலாக. இந்த அமைதிக்கு ஒரு காலாவதி தேதி இருந்தது. சாத்தா 1000 ஆண்டுகள் சிறையில வைக்கப்படுவான். ஆனா அதற்கு பிறகு சிறிது நேரம் அவனை விடுவிக்க வேணும். அப்படி என்றால் தீமை மீண்டும் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? எதிர்பாராத விதமாக அந்த தரிசனம் என சிங்காசனங்கள் இருந்த ஒரு மண்டபத்திற்குள் அழைத்து சென்றது. நீதிபதிகள் அந்த சிங்காசனங்களில் அமர்ந்தனர். மேலும் நான் மறைசாட்சிகளின் ஆன்மாக்களை பார்த்தேன். அவர்கள் வார்த்தைக்காக கொல்லப்பட்டவர்கள். அவர்கள் மிருகத்தை வணங்க மறுத்தவர்கள், அதன் முத்திரையை ஏற்க மறுத்தவர்கள், இயேசுவுக்காக தலையெடுக்கப்பட்டவர்கள். பூமியில் அவர்கள் அனுபவித்த வேதனை வீணாகவில்லை. ஏனெனில் இப்போது அவர்கள் கிறிஸ்துவுடன் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து ஆட்சி செய்தார்கள். அப்போது இதுவே முதல் உயிர்த்தெழுதல்னே எனக்கு புரிந்தது. அப்போது ஒரு குரல் அறிவித்தது.
4: முதல் உயிர்த்தெழுதல்ல பங்கு பெறும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் பரிசுத்தரும் ஆவார். இவர்களுக்கு 2வது மரணம் எந்த அதிகாரமும் இல்லை.
0: அவர்களுக்கு மரணமும் தீர்ப்பும் என்ற சுழற்சி முடிந்தது. அவர்கள் என்றென்றும் பாதுகாப்பாக இருந்தார்கள். அவ்வாறு 1000 ஆண்டுகள் கடந்தது. நீண்ட சமாதானமும் நீதியும் நிறைந்த காலம். ஆனால் எச்சரிக்கை இன்னும் நிலைத்திருந்தது. 1000 ஆண்டுகள் முடிந்ததும் ஆழத்தின் முத்திரை உடைக்கப்பட்டது. சாத்தான் தனது சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். மீண்டும் ஒரு முறை சுதந்திரமானவன் அவன் ஒரு பசிக்குள்ள மிருகம் போல் வெளிவந்தான். அவனது இயல்பு ஏமாற்றுவதுதான். அதைத்தான் அவன் செய்தான். அவன் உலகம் முழுவதும் பரவி பூமி 4 மூலைகளிலிருந்தும் ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகை கடைசி ஒரு துடிப்பான கிளர்ச்சிக்காக திரட்டினான். கோக் மற்றும் மேகோக் என்பது நேரடி பெயர்கள் அல்ல, ஆனால் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுத்த பெயர்கள். அவ கடவுளுக்கு எதிரான எல்லா தொலைவில் உள்ள சக்திகளையும் குறிக்கின்றன. அவர்கள் கடற்கரையில் மணல் எத்தனை இருக்கிறதோ அந்த அளவுக்கு எண்ணிக்கையற்ற ஒரு படையை திரட்டுவதை நான் பார்த்தேன். அவர்கள் பரிசுத்த முகாமை சுற்றி வளைத்தாருங்க. இறுதி தருணம் வந்துவிட்டது. தீ மாத உச்சியில கடவுளின் மக்களை மூலக்கொண்டியது. இது ஒரு காவியமான இறுதி போர் தொடக்கமாக தோன்றியது. ஆனால் மீண்டும் எந்த போரும் நடந்ததே இல்லை. அந்த தாக்குதலின் அதே கணத்துல கடவுளின் பதில் தெளிவா இருந்தது. வானிலிருந்து தீ விழுந்து அவர்களை விழுங்கியது. வரலாற்றிலேயே மிகப்பெரிய கிளர்ச்சி ஒரு தெய்வீக நீதியின் செயலில் ஒரே முறையில் அளிக்கப்பட்டது. அந்த முடிவில்லா அச்சம் நிலைத்திருக்கும் அச்சுறுத்தல் என்றென்றும் தீர்க்கப்பட்டது. பின்னர் இதற்கெல்லாம் காரணமான சாத்தானோ ஒரு முறை என்றும் பிடிப்பட்டான். அவன் தீ மற்றும் கந்தக குளத்துல வீசப்பட்டான். திருத்த முடியாத தீமைக்கு ஒதுக்கப்பட்ட இறுதி விதி அது. அங்கே அவன் மிருகத்தையும் பொய்யான தீர்க்கதரிசியையும் ஏமாற்றத்தில் அவனுடன் இருந்த பழைய கூட்டாளிகளையும் சந்தித்தான். தீர்ப்பு என்றென்றும் நிலைத்தது. அவர்கள் நாளும் இரவும் என்றென்றும் வேதனைப்படுவார்கள். அது எல்லாவற்றுக்கும் முடிவாக இருந்தது. இனி ஏமாற்றங்களும் இல்ல, போர்களும் இல்ல. தீமையின் கதம் முடிவடைந்தது. என்றென்றும் திரும்ப முடியாது. எதிர்பாராத விதமா எல்லாம் நின்றுவிட்டது. ஒரு பெரிய வெள்ள சிங்காசனம் தோன்றியது. அளவில்லாதது, பிரகாசமானது. அதில் அமர்ந்திருந்தவர், அவருடைய பரிசுத்தம் மிகவும் தூய்மையானது, முற்றிலும் முழுமையானது. அதனால் பிரபஞ்சமே அதை தாங்க முடியவில்லை. தேவனுடைய பரிசுத்தம் அவ்வளவு தீவிரமா இருந்தது, பிரபஞ்சமே நிலைத்திருக்க முடியல. அந்த தரிசனம் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருந்ததால் அவருடைய முன்னிலையில் பூமியும் ஆகாயமும் ஓடி போனது. அவற்றுக்காக எங்கும் இடம் காணப்படவில்லை. நாம் அறிந்த அனைத்தும் நீதிபதியின் முன் மறைந்து விட்டது. ஆனா படைப்புகள் எல்லாம் ஓடி போன போது யார் தீர்ப்பு பெற இருக்கிறார்கள்? பின்னர் வரலாற்றிலேயே மிக கடுமையான காட்சி தொடங்குது. மரணமடைந்தவர்கள் அனைவரும், பெரியவர்களும் சிறியவர்களும், பணக்காரர்களும் ஏழைகளும், அரசர்களும் பிச்சைக்காரர்களும் அனைவரும் தோன்றினார்கள். ஒருவரும் குறைவாக இல்ல. அனைவரும் கூடிய போது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. பல புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஒவ்வொரு பக்கமும், ஒவ்வொரு வாழ்க்கையும் குறைபாடற்ற பதிவையும், எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவையும், பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் சுமந்திருந்தது. ஒவ்வொரு வாழ்க்கையின் பாரமும் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்டது. யாரும் தாங்கள் செய்ததை மறுக்க முடியவில்லை. புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தவற்றின் படி, அவர்கள் செயல்களின் படி இறந்தவர்கள் தீர்ப்பு பெற்றார்கள். தடலும் தன்னுடைய இறந்தவர்களை வெளியிட்டது. மரணமும் பாதாளமும் தங்களுடையவர்களை ஒப்படைக்கின. இது விதிவிலக்கில்லாத ஒரு உலகளாவிய கூடுகை. ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள். ஆனா வேறொரு புத்தகம் உள்ளது. அது ஜீவ புத்தகம். இது செயல்களின் கணக்கு புத்தகம் அல்ல, ஆனா பெயர்களின் பட்டியல். ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானவர்களின் பெயர் பட்டியல். இதுவே தீர்ப்பின் முக்கியமான பகுதி. செயல்கள் ஒவ்வொருவரின் நிலையை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் அவர்களின் இறுதி விதியை வெளிப்படுத்தியது. அப்போது ஒரு அதிசயமான விஷயம் நடந்தது. மரணமே தீர்ப்பு பெற்றது. மரணமும் பாதாளமும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணமா? இறுதி எதிரி என்றென்றும் அழிக்கப்பட்டது. இது உடமின் மரணம் அல்ல, ஆனால் கடவுளிடமிருந்து நிலையான பிரிவு. அந்த தருணத்துல எனக்கு புரிஞ்சது. செயல்களின் புத்தகங்கள் தீர்ப்பின் நீதியை வெளிப்படுத்தின. ஆனா ஜீவ புத்தகம் இறுதி விதியை தீர்மானிச்சது. இதற்கு பிறகு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டது, தெளிவாகவும் முறையீடு இல்லாம. ஜீவ புத்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர் யாரும் நெருப்பு குளத்தில் எரியப்பட்டார். ஒரு ஆழமான அமைதி நிலவியது. முழு வரலாற்றின் வளைவு அதன் முடிவை எட்டியது. சாத்தானின் இறுதி கிளர்ச்சி நசுக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சமாதான ராஜ்யம் நிறைவேறியது. இப்போது அந்த கெரிய வெள்ளையாசன தீர்ப்பில் எல்லாம் இரண்டு பதிவுகளால் உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொருவரும் செய்த செயல்கள் மற்றும் ஜீவ புத்தகம். அந்த அமைதிக்கு பிறகு, அந்த இறுதி தீர்ப்புக்கு பிறகு ஒரே ஒரு விஷயம் மட்டுமே தொடர முடியும். ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி. அங்கு இனி மரணம் இருக்காது. 29 அதிகாரம், புதிய எருசலேம். எல்லாமும் மறைஞ்சு விட்டது. நான் அறிந்த உலகம் இனி இல்ல. முத வானமும் முத பூமியும் கடந்து போயின. கடலோ என்றென்றும் மறைஞ்சு விட்டன. பழையவ அனைத்தும் அதன் வலி மற்றும் காயங்களுடன் மறைந்து விட்டன. அமைதி மட்டுமே மீதம் இருந்ததே. அந்த நேரத்துல நான் அதை பார்த்தேன். ஒரு புதிய வானமும் ஒரு புதிய பூமியும் நான் பார்த்தேன். என் கண்களுக்கு விவரிக்க முடியாத ஒன்றாக புதிய எருசலேம், பரிசுத்த நகரம், தூய கிறிஸ்டல் போல பிரகாசித்தது. அது காதலாக ஒரு நகரமாக மாறியது. திருமணத்திற்கு தயார் செய்யப்பட்ட மணப்பெண் போல ஒளிரும், தூய்மையானதும் பிரகாசமானதும், கணவருக்காக அலங்கரிக்கப்பட்டதும். அது தேவனுடைய நகரம். பின்னர் அரியாசனத்திலிருந்து ஒரு வல்லமையான குரல் இடித்தது. எல்லாவற்றிலும் அழகான வாக்குறுதியை அறிவித்தது. இதோ தேவனின் வாசஸ்தலம் மனிதர்களுடன் இருக்கிறது. அவர் அவர்களுடன் வாழ்வார். அவர்கள் அவர்களுடைய ஜனமாக இருப்பார்கள். தேவன் அவர்களுடன் அவர்களுடைய தேவனாக இருப்பார். இந்த வாக்குறுதி தெளிவாக இருந்தது. இப்போது தேவனின் வீடு அவருடைய ஜனங்களுக்குள் இருந்தது. நடையில் யாரும் முடிந்து விட்டது. இனி தேவன் தொலைவில் இருக்க மாட்டார். அவர் எப்போதும் தனது ஜனங்களுக்குள் வாசம் செய்வார். பின்னர் நான் வரலாற்றில் உள்ள ஒவ்வொரு புண்ணையும் குணப்படுத்தும் வார்த்தைகளை கேட்டேன். தேவன் அவர்களுடைய கண்களில் உள்ள ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார். இனி மரணம் இருக்காது. துக்கமும் இல்ல, அழுகையும் இல்ல, வேதனையும் இல்லை. ஏனெனில் பழையவை எல்லாம் கடந்து விட்டன. முதலாவது அழுகையிலிருந்து கடைசி வரை மனிதர்களின் அனைத்து வேதனையும் அழிக்கப்பட்டது. மற்றும் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் நித்தியத்தின் குரலுடன் பேசினார். இதோ நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். பின்னர் அவர் எனக்கு கட்டளையிட்டார்,
5: இதை எழுதி வை, ஏனெனில் இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும்.
0: நான் கீழ்ப்படியின, என் கைகள் நடுங்கினாலும் எழுதின உணர்ச்சியில மூழ்கி மற்றும் முழுமையான உறுதிப்பாட்டுடன் அவர் அறிவித்தார்.
5: முடிஞ்சது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரை நீரூற்றிலிருந்து இலவசமாக கொடுப்பேன்.
6: வாக்குறுதி தெளிவா இருந்தது. ஆதாம் ஏரின் தோட்டத்தில் இழந்தது என்றென்றும் நீடிக்கும் ஜீவ நீரை இப்போது எந்த செலவும் இன்றி இலவசமாக வழங்கப்படுகிறது. மற்றும் அந்த குரல் மேலும் சொன்னது,
5: வெற்றி பெறும் ஒருவன் அனைத்தையும் உரிமையாக்குவான். நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான்.
6: நான் நடுங்கிற நம்பிக்கை உள்ளவர்களின் இலக்கு வெறும் உயிர் வாழ்வதல்ல, முழுமையையும் உரிமையாக்கி பிதாவுடன் மகனாக என்றென்றும் உறவாவிடுதுதான். இருப்பினும் இந்த மகத்தான வாக்குறுதிக்கு ஒரு கடுமையான அவசியமான எச்சரிக்கை இணைந்திருந்தது.
5: ஆனா பயப்படுகிறவர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் அருவறுப்பானவர்களும் கொலைகாரர்களும் பாலியல் ஒழுங்கின்மை உள்ளவர்களும் மந்திரவாதிகளும் விக்கிரகாராதகரும் எல்லா பொய்யர்களும் தீயும் கந்தகமும் எரிகின்ற ஏரியில தங்களுக்கான பங்கை காண்பார்கள். இதுவே இரண்டாவது மரணம்.
6: பரிசுத்தமும் தீமையும் ஒரே இடத்துல இருக்க முடியாது. அவர் பாவத்தோட எந்த விதமான சலுகையும் செய்ய மாட்டார். பின்னர் கடைசி பூதங்களால் நிரப்பப்பட்ட ஏழு பாத்திரங்களை வைத்திருந்த ஏழு தூதர்களில் ஒருவன் என்னிடம் வந்து, வா நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேர் என்று சொன்னான். அப்போது அந்த ஏழு தூதர்கள்ல ஒருவன் என்னிட அருகில் வந்தான். அவன் சாதாரண தூதர் அல்ல, அவன் பூமியில இறுதி பூதங்களை ஊற்றியவர்களில ஒருவன். அவனது இருப்பு அதிகாரமிக்கதா இருந்தது. மேலும் தெளிவான குரலில் அவன் சொன்னான்,
5: வா நான் உனக்கு திருமணமானவரை ஆட்டுக்குட்டியின் மனைவியை காண்பிப்பேன்.
6: என் இதய நின்றது. ஆனா ஆட்டுக்குட்டியின் மனைவி ஒருவர் அல்ல, கிறிஸ்துவும் அவரால் மீட்கப்பட்ட ஜனங்களும் சேர்ந்துள்ள அந்த பரிபூர்ண ஒன்றிணைவு என்பதை நினைவுபடுத்திக் கொண்டேன். ஒரு கணத்துல ஆவி என்னை தூக்கி ஒரு உயரமான மலை உச்சிக்கு அழித்து சென்றது. அங்கிருந்து என் கண்கள் சாத்தியமற்றதை பார்த்தல. நான் ஒரு பெண்ணை பாக்கங்கி, நான் அதை விட பெரிய ஒன்ன பார்த்தேன். ஒரு பரிசுத்த நகரம் புதிய எருசலேம். அது விண்ணிலிருந்து தேவனுடைய சந்நிதியிலிருந்து இறங்கி வந்தது. அது இந்த உலகத்துக்கு சொந்தமான ஒளி அல்லாத ஒளியால் பிரகாசித்தது. குறைபாடற்ற வைரம் போல், ஜாஸ்பர் கல்ல போல, சுத்தமான கிறிஸ்டல் போல ஜொலித்தது. அந்த நகரம் ஒரு பெரிய மதிலால் பாதுகாக்கப்பட்டது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அவற்றில் இஸ்ரவேல் ஜனங்களின் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. ஆனா அந்த மதில் வெறுமையில தொங்கி கிடக்கவில்லை என்று நான் பார்த்தேன். அது 12 அடித்தளங்களின் மீது அமைந்திருந்தது. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. எல்லாம் திடீரென்று தெளிவாகிவிட்டது. அந்த நகரம் ரட்சிப்பின் வரலாற்றை கட்டிட வடிவில் வெளிப்படுத்தியது. அது இஸ்ரவேல் அல்ல, தேவாலயமும் அல்ல. இவை இரண்டும் ஒன்றாக தேவனுடைய முழுமையான திட்டம் என்றும் இணைக்கப்பட்டிருந்தது. பின்னர் தேவதூதர் தங்கத்தால் ஆன ஒரு அளவுகோலை எடுத்துக்கொண்டு நகரத்தை அளக்க தொடங்கினார். அதன் பரிமாணங்கள் ஏன் இவ்வளவு முக்கியம்? அதன் மர்மா அதன் வடிவத்தில் இருந்தது. அந்த நகரம் ஒரு சரியான கனசதுரமா இருந்தது. அதன் நீளம் அகலம் உயரம் அனைத்தும் ஒரே மாதிரியா 12,000 ஸ்டேடியா, ஒரு முழுமையான கனசதுரம். உடனே எனக்கு பழைய ஆலயத்தில் இருந்த பரிசுத்த ஸ்தலம் நினைவுக்கு வந்தது. அங்கு தேவனுடைய சந்நிதி தங்கியிருந்த அந்த கனசதுர அறை. ஆனா இது ஆலயத்தில் உள்ள ஒரு சிறிய அறை அல்ல, முழு நகரமே பரிசுத்த ஸ்தலமா இருந்தது. எல்லோரும் தேவனுடைய நேரடி சந்நிதியில என்றென்றும் வாழ்வார்கள். அந்த நகரத்தின் பொருட்கள் என் மூச்சை பிடுங்கின. சுவர் ஜாஸ்பரில் செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய தங்கத்தில் ஆனது. ஆனால் நான் இதுவரை பார்த்திராத வகை தங்கம், படிகம் போல தெளிவா இருந்தது. வீதிகள் மிகவும் தூய தங்கத்துல செய்யப்பட்டிருந்ததா, அது கண்ணாடி போல தெரிஞ்சது. அடித்தளங்கள் 12 விதமான ரத்தினங்களின் வண்ணங்கள்ல பிரகாசித்தன. அந்த 12 வாசல்கள் மரம் அல்லது உலோகம் அல்ல, அவ 12 பெரிய முத்துக்கள். ஒவ்வொரு வாசலும் ஒரு பெரிய முத்து. மேலும் பிரதான வீதி, எல்லோருடைய காலடியில் இருக்கும் பாதை கண்ணாடி போல தெளிவான தங்கத்திலானது. நம் உலகம் மிகப்பெரிய செல்வமாக மதிப்பது சொர்க்கத்துல வெறும் காலடியில் இருக்கும் பொருளா இருந்தது. ஆனா அந்த மகிமையை மனம் புரிந்து கொள்ள முயன்ற போது ஏதோ ஒன்று இல்லை என நான் உணர்ந்தேன். எந்த ஒரு பரிசுத்த நகரத்திலும் மிக முக்கியமான கட்டடத்தை நான் தேடியேன், ஆனா அது அங்கே இல்ல. ஆலயம் அங்க. அப்போது நான் இன்னொரு இல்லாமே கவனிக்க, ஆகாயத்துல சூன்யனோ சந்திரனோ இல்ல. அப்படி என்றால் அந்த பிரகாசமான ஒளி எங்கிருந்து வந்தது? அந்த ஒளி ஒவ்வொரு மூலையையும் எப்படி ஒளிரச் செய்தது? இரண்டு மர்மங்களுக்கும் பதில் ஒன்றே, அது மிகுந்த அதிர்வா இருந்தது. நகரத்தில் ஆலயம் எதுவும் இல்லை, ஏனெனில் கர்த்தராகிய தேவனும் ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாக இருக்கிறார்கள். இனி தேவனுக்கும் மனிதருக்கும் இடையில் எந்த கட்டணமும் தேவையில்லை, ஏனெனில் தேவன் தாமே அவர்களுடன் வாழ்வார். அந்த நகரத்திற்கு சூரியனோ சந்திரனோ தேவையில்லை, ஏனெனில் தேவனுடைய மகிமே அதை ஒளிரச் செய்தது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காக இருந்தார். அந்த ஒளிப்படைப்பிலிருந்து வரவில்லை, படைத்தவரிடமிருந்து வந்தது. நான் தேசங்கள் அந்த தெய்வீக ஒளியில நடக்கவும் பூமியின் அரசர்கள் தங்கள் மரியாதையை அந்த நகரத்துல கொண்டு வரவும் பார்த்தேன். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இருள் இல்ல, அங்கே இரவு இருக்காது. இந்த அளவில்லாத திறந்த தன்மை மற்றும் மகிமையின் நடுவிலும் ஒரு இறுதி நிபந்தனை, ஒரு நித்திய எல்லை இருந்தது. எல்லோரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது.
5: அதற்குள் எந்த அசுத்தமோ அருவறுப்பான செயல்களையோ பொய்யையும் செய்வோரும் ஒருபோதும் நுழைய முடியாது. ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டவர்களே மட்டும் நுழைய முடியும்.
6: அந்த தருணத்துல நான் இறுதி உண்மைய புரிஞ்சுகிட்டேன். புதிய எருசலேமின் அழகு அதன் தங்கத்திலோ ரத்தினங்களிலோ மட்டும் இல்ல, அதன் முழுமையான தூய்மையில தான் அது இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தம் வெறும் ஒரு விதி அல்ல, அது அந்த நித்திய இடத்துல சுவாசிக்கப்படும் காற்றே ஆகும். அத்தியாயம் 22, புதிய எருசலேம். எல்லாவற்றின் முடிவும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அது ஒரு புதிய தொடக்கமா இருந்தது. எதிர்பாராத விதமாக நான் ஒரு நதியை பார்த்தேன். அது ஜீவனின் நீர், படிகம் போல தெளிவாக தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து பாய்ந்து வந்தது. ஆனால் அந்த நீர் வெறும் நீராக இல்லை என்று எனக்கு புரிந்தது. அது நித்திய ஜீவன், தூய்மையானது, எந்த களங்கமும் இல்லாதது. அது பிரபஞ்சத்தின் இதயத்திலிருந்து நேராக பாய்ந்தது. ஒவ்வொரு துளியிலையும் தேவனுடைய சாராம்சமே இருந்தது. பிறகு அதை விட அதிசயமான ஒன்றை நான் பார்த்தேன். நகரத்தின் பிரதான தெருவின் நடுவிலும் நதியின் இருபுறங்களிலும் ஜீவ விருட்சம் நின்றிருந்தது. அதே ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம், ஆதாமும் ஏவாளும் தங்களது கீழ்ப்படியாமையால் இழந்த மரம். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் அதை மீண்டும் அமைத்திருந்தா. எந்த நிழலும் எந்த அச்சமும் இல்லாம. ஆனா இதுல ஏதோ வித்தியாசம் இருந்தது. அது 12 விதமான பழங்களை தந்தது, ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒன்று. அதன் இலைகள் ஒரு புனித நோக்கத்திற்காக இருந்தன, ஜாதிகளின் குணமாக்கலுக்காக. மனித குலத்தின் பழமையான புண்ணு சொர்க்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டது, இறுதியாக மூடப்பட்டது. அதனுடன் அந்த புண்ணின் விளைவுகளும் மறைந்து விட்டன.
5: இனி சாபம் இருக்காது.
6: இனி வேதனை இல்ல, மரணம் இல்ல, பிரிவோ இல்ல. நகரத்தின் மையத்துல தேவனின் சிங்காசனம் நின்றது. தேவனுடைய ஊழியர்கள் எந்த மனிதரும் செய்ய முடியாதவரை செய்கிறார்கள். அவர்கள் தேவனின் முகத்தை பார்க்கிறார்கள். அவர்கள் தங்களது நெற்றியில் அவருடைய பெயரை சுமந்ததை நான் பார்த்தேன். அந்த சொந்தத்தின் அடையாளத்தை யாராலும் அளிக்க முடியாது. அங்க இரவு என்றே இல்ல. அவர்கள் சூரிய ஒளியையும் விளக்கு ஒளியையும் தேவையில்லை. ஆண்டவர் தாமே அவர்களுக்காக ஒளியாக இருந்தார். அவர்கள் அவருடன் என்றென்றும் ஆட்சி செய்தார்கள். அந்த தரிசனம் மிகவும் அதிர்வுபடுத்தியது. ஒரு கணம் அது உண்மையா இல்ல ஒரு மகத்தான கனவா என்று நான் சந்தேகித்தேன். அந்த நேரத்துல என்னை வழி நடத்திய தூதர் உறுதியா சொன்னார்,
5: இந்த வார்த்தைகள் நம்பிக்கைக்குரியதும் உண்மையானதும் ஆகும். தீர்க்க தரிசிகளின் ஆவிகளின் தேவனாகிய ஆண்டவர் தமது தூதரை அனுப்பி விரைவில் நடக்கவிருக்கும் நிகழ்வுகளை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்க செய்தார்.
6: அந்த நேரத்துல எனக்குள் ஒரு வலிமையான குரல் இடிமுழக்கமா ஒலித்தது. அது கிறிஸ்துவின் குரலாகவே ஒலித்தது, மேலும் அறிவித்தது,
5: இதோ நான் விரைவில் வருகிறேன். இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை காத்துக் கொள்ளும் ஒருவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.
6: உணர்ச்சியை நான் ஆட்கொள்தல்லே. நான் யோவா இவை அனைத்தையும் பார்த்தும் கேட்டு இருக்கிறேன். அதிக உணர்ச்சியில நான் தூதரின் காலடியில் விழுந்து அவரை வழிபட முயன்றேன். ஆனால் அவர் உடனே என்னை தடுத்தார் மற்றும் எச்சரித்தார்.
5: அப்படி செய்யாத, நானும் உன்னுடன் சேர்ந்து ஊழியம் செய்யும் ஒருவன், தேவனை மட்டுமே வழிபடு.
6: அவர் மேலும் கூறினார்,
5: இந்த புத்தகத்தின் தீர்க்கதரிசி வார்த்தைகளை மூடி வைக்காத, ஏனெனில் காலம் அருகில் உள்ளது.
6: பழைய கால தீர்க்கதரிசிகளை போல எதிர்காலத்திற்காக மறைத்து வைக்க வேண்டியவை அல்ல. இது உடனடியாக அறிவிக்க வேண்டிய அவசரமான செய்தி. ஆனா அந்த குரல் மீண்டும் பேசியது. அது சொன்னது என் எலும்புகளையும் உரைய வைத்தது. அந்த குரல் அறிவித்தது,
5: தவறாக செய்பவன் தொடர்ந்து தவறாக செய்யட்டும், அசுத்தமானவன் அசுத்தமாகவே இருக்கட்டும், நீதிமான் தொடர்ந்து நியாயமாக செய்யட்டும், பரிசுத்தர் தங்களை பரிசுத்தமாகவே வைத்துக் கொள்ளட்டும்.
6: இறுதி என்பது முடிவெடுக்க வேண்டிய நேரம் அல்ல. நாம் ஏற்கனவே யார் என்பதை உறுதிப்படுத்தும் தருணம் என்பதை நான் உணர்ந்தேன். விளைச்சல் நேரம் வந்துவிடும். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் விதைத்த விதையின் பழத்தை அறுவடை செய்வார்கள். தீர்ப்பு நாள் மனிதர்களை மாற்றுவதில்லை. அவர்கள் எப்போதும் யார் என்று வெளிப்படுத்தும். ஒவ்வொருவரும் என்றும் மாற்றம் இல்லாமல் நிலைத்து விடுவார்கள்.
5: பின்னர் அந்த குரல் இந்த தீர்ப்புக்கான காரணத்தை எனக்கு விளக்கியது. இதோ நான் விரைவில் வருகிறேன், என் வெகுமதியும் என்னுடன் இருக்கிறது. ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்ப நான் அவர்களுக்கு பலன் அளிப்பேன்.
6: இறுதியில அந்த குரல் தானாகியவர் யார் என்பதை வெளிப்படுத்தினார்.
5: நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆரம்பமும் முடிவும் ஆக இருக்கிறேன்.
6: கிரேக்க எழுத்து முறையில ஆல்பா என்பது முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. கிறிஸ்து முழு இருப்பையும் உள்ளடக்கியார். பின்னர் அவரது குரல் மனிதர்களை இரண்டு குழுக்களாக பிரித்தது.
5: தங்கள் ஆடைகளை துவைக்கும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் வாழ்வின் மரத்தில் உரிமை பெற்றும் நகரத்திற்குள் நுழையவும் முடியும்.
6: பிறகு மற்றொரு குழு,
5: வெளியில் நாய்கள், மந்திரவாதிகள், பாலியல் ஒழுங்கின்மையுடையவர்கள், கொலைகாரர்கள், விக்கிரக ஆராதகர்கள் மற்றும் பொய்யை நேசித்து அதை செய்பவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள்.
6: வாதிகள் கரும்பாட்டினால் சுத்திகரிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமே திறந்திருந்தன. தேவனின் அன்ப வெளியே வாழ தேர்ந்தெடுத்தவர்கள் தாங்கள் தேர்ந்தெடுத்த இடத்திலேயே இருப்பாங்க. யார் பேசுகிறார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லாம இருக்க அவர் தன் முழு அதிகாரத்துடன் முன்னே வந்தார்.
5: நான் இயேசு இந்த சாட்சியத்தை உங்களுக்கு வழங்க என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேர் மற்றும் சந்ததி, பிரகாசமான காலை நட்சத்திரம்.
6: பிறகு ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. பரிசுத்த ஆவியும் தேவாலயமும் ஏங்கும் மணமகளாக ஒரே குரலில் வாரும் என்று சொன்னார்கள். அந்த ஒளி பரவியது. கேட்பவர் வாரும் என்று சொல்லட்டும், தாகமுள்ளவர் வாருங்கள், விரும்புபவர் யாரும் உயிரின் நீரை இலவசமாக எடுத்துக் கொள்ளட்டும். இது இறுதி அழைப்பு. எல்லோருக்கும் வழங்கப்பட்ட ஒரு பரிசு. எந்த விதமான நிபந்தனைகளும் இல்ல, விலை இல்ல, முன்பதிவும் இல்ல. தாகமுடன் மட்டும் வாருங்க. ஆனா அந்த அழைப்புடன் கூட மிக கடுமையான எச்சரிக்கையும் வந்தது. எல்லாவற்றிலும் மிக முக்கியமானது, இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள்ல யாராவது சேர்த்தாலோ அல்லது குறைச்சாலோ அந்த நபருக்கு இதில் விவரிக்கப்பட்டுள்ள பேரழிவுகளை தேவன் வரவழைப்பார். அவருடைய பெயரை உயிரின் புத்தகத்திலிருந்து நீக்குவார் என்று சாட்சி சொல்லும்படி எனக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த செய்தி பரிசுத்தமானதோ தொட முடியாததோ ஆகும். இது தேவனின் இறுதி வார்த்தை. மீண்டும் ஒரு முறை இயேசு தெளிவாக உறுதிப்படுத்தினார்,
5: நிச்சயமாக நான் விரைவில் வருகிறேன்.
6: என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து காத்திருப்பவர்களுக்காக நான் பதிலளித்தேன், ஆமென், ஆம் வாரும் கர்த்தராகிய இயேசுவே. தெரிவிப்பு முடிந்தது. கிருபை மட்டுமே மீதம் இருந்தது. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவருடனும் இருப்பதாக. ஆமா, நீங்கள் முடிவு அடைந்துள்ளீர்கள். பைபிளின் கடைசி புத்தகத்தின் கடைசி வசனத்தை மற்றும் நீங்கள் இப்போது ஒரு தனித்துவமான ஒன்றை பெற்றுள்ளீர்கள். வெளிப்படுத்தல் என்பது முழு வேதாகமத்திலையும், அதை வெறும் வாசிப்பவர்களுக்கு அல்லாம அதை வாசித்து கேட்டு இதயத்தில் மதிப்பிடுபவர்களுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதத்தை வாக்குறுதி அளிக்கும் ஒரே புத்தகம்.
5: இந்த தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை வாசிப்பவரும் கேட்பவர்களும் அதில் எழுதப்பட்டவற்றை காத்துக்கொள்பவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
6: முதற்கால கிறிஸ்தவர்கள் இந்த புத்தகத்தை மனப்பாணம் செய்தார்கள். ரோமா அவர்களை துன்புறுத்தும் போது அவர்கள் இந்த புத்தகத்தை குகைகள்ல உரைத்தார்கள். அவர்கள் இதில் சக்தி இருக்கிறது என்பதை அறிவார்கள். அதாவது ஜெயிக்கவும், எல்லாம் இழந்தது போல தோன்றும் போது நிலைத்திருக்கவும் சக்தி. இப்போது நீங்களும் அதை அறிந்துள்ளீர்கள். இந்த ஆசீர்வாதத்தை உங்கள் அன்புக்குரியவர்களும் பெறும் வகையில் இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். நீங்க மனித வார்த்தைகள் அல்ல, விரைவில் நடக்க போகும் ஒரு உயிருள்ள தீர்க்க தரிசனத்தை கேட்டிருக்கீங்க. நேரம் போய்வு. அறிகுறிகள் அதிகரித்து வருகின்றன. நாம் அனைவரும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு உள்ளது. அதனாலதான் இந்த முழு புத்தகம் அதன் முத்திரைகள், கம்பிகள், தீர்ப்புகள் ஆகியவற்றுடன் உங்களை இந்த தருணத்திற்கு இறுதி முடிவிற்கு கொண்டு வந்துள்ளது. ஏனெனில் இரண்டு வகையான மனிதர்கள் மட்டுமே உள்ளனர், புனித நகரமான புதிய எருசலேமில் உள்ளவர்கள் அல்லது அதற்கு வெளியே உள்ளவர்கள். ஆட்டுக்குட்டியுடன் இருக்கலாம் அல்லது அவருக்கு எதிராக இருக்கலாம். நடுவில் இடமில்லை, கதவு மூடப்படும். நீங்க எந்த பக்கத்தில் இருக்கிறீர்கள் என்று கருத்துகளில் எழுதுங்க. மேலும் நீங்கள் லைக் செய்தால் இந்த வீடியோ உலகம் முழுவதும் உள்ள மற்ற விசுவாசிகளிடம் சென்றடைய உதவும். இந்த செய்தியை ஆதரிப்பதன் மூலம் ஒரு வாழ்க்கை மாற்றப்படலாம். இந்த மாதிரியான அதிக முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு தேவைப்படும் உள்ளடக்கங்களை உருவாக்க நாம் தொடர உங்கள் ஆதரவு மிகவும் அவசியம். இப்போது இந்த புத்தகம் உங்கள் வாழ்கிறது. வாக்குறுதியான ஆசீர்வாதம் ஏற்கனவே உங்களுடையது. அதை பொக்கிஷமாக காக்கவும், பகிரவும், வாழவும். ஏனெனில் அவர் விரைவில் வருகிறார். எங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபா உங்க அனைவருடனும் இருப்பதாக. ஆமென். வெளிப்படுத்தல் என்பது உலக முடிவு பற்றியது மட்டும் அல்ல, இது மகிமையுடன் இயேசு கிறிஸ்துவின் இறுதி வெளிப்பாடு மற்றும் அவருடைய இரண்டாவது வருகை. ஆனா அந்த இயேசு யார் என்பதை உண்மையில் புரிந்து கொள்ள ராஜாவாகவும் நீதிபதியாகவும் வாளுடன் திரும்பி வருகிறவரை நீங்கள் இப்போது திரையில் காணும் யோவான் சுவிசேஷம் பற்றிய வீடியோவை பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தல்ல அதிகாரத்துடனும் தீர்ப்புடனும் வருகிற இயேசுவும், யோவானில் உலகத்தின் பாவத்தை அகற்ற அன்புடன் வருகிற இயேசுவும் ஒரேவர் என்பதை காண்பீர்கள். யோவான் பூமியில் இயேசுவை பார்த்த கோணத்தை பார்க்காம வெளிப்படுத்தல முழுமையாக புரிந்து கொள்ள

24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார். நாமும் அவர்களோடு இணைந்து தேவனை ஆராதிப்போம்.

உமக்கொப்பானவர் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே பரிசுத்த, நாங்கள் உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், நீரே பரிசுத்த. ஓ க்ளோரி க்ளோரி, வி வொர்ஷிப் யூ ஜீசஸ்.

பரிசுத்த நம் தெய்வத்தின் குணங்கள், நாமங்கள், அற்புத செயல்கள் இவைகளை சொல்லி உயர்த்துவதுதான் பிரேஸ், அதாவது புதித்தல் அல்லது புகழ்தல். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை பாடி நம் தேவனை உயர்த்துவோம்.

0: உம்மை நம்புகிறவர்களை அறிந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். சோதித்து அறிபவரே உம்மை துதிக்கிறேன். இருதயத்தின் யோசனையை அறிபவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தனைகளை அறிபவரே உம்மை துதிக்கிறேன். எங்களுக்கு வேண்டியது இன்னதென்று அறிந்திருக்கிற பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். இருதயங்களை அறிந்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி மனதை திறப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
1: நான் பிரயாசப்படுவதை அறிபவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. கிரியைகளை அறிந்திருப்பவரே உமக்கு நன்றி. நீர் செய்ததை மற்றவர்களுக்கு அறிவிக்க கூறின ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அறிவை அளிக்கும் உன்னதமான தேவனே உமக்கே துதி உண்டாவதாக. அறிவாளிகளுக்கு அறிவை தருபவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் அருளுபவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அழிவில்லாத அறிவை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதிப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறிவில் விருத்தியடைய கிருபை செய்கிறவரே உமக்கு நன்றி.
0: நீதிமான்களை அறிவினால் தப்ப செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல என்ற வசனத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களினால் இஸ்ரவேலரே எகிப்திலிருந்து புறப்பட செய்தவரே ஸ்தோத்திரம். அற்புதம் செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன். அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணுகிறவரே ஸ்தோத்திரம். அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுப்பவரே உமக்கு நன்றி கர்த்தாவே.
1: அறிவை அருளும் தேவ ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கருகலானவைகளை தெளிவிக்கிறதுமான அறிவை தருபவரே உமக்கு நன்றி. கடைசி காலத்தில் அறிவு பெருகி போக செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூமி உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்க செய்பவரே உம்மை துதிக்கிறேன். ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனத்தை தருபவரே ஸ்தோத்திரம். அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவரே ஸ்தோத்திரம். அறிவை உணர்த்த நல்ல ஆவியை கட்டளையிட்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. அருமினையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அறுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். துவக்கம் அற்பமாயிருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்க செய்பவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
0: அருமையான கிருபையுடைய தேவனே உம்மை துதிக்கிறேன். அருமையான ஆத்ம மீட்பை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓத்திரப்பட்டவனுடைய ஓத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அறுவருக்காமலும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். லோத்தை அழிவிலிருந்து தப்பிவித்து அனுப்பிவிட்டவரே ஸ்தோத்திரம். அற்புதமான தேவனே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம். தூதர்களை முன்பாக அனுப்புகிறவரே உம்மை துதிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க பார்வோனிடத்திற்கு மோசேயை அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம். வெளிச்சத்தை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். சத்தியத்தை அனுப்புகிறவரே ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவரே உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரம்.

0: ஆகாரத்தை பூரணமாய் அனுப்புகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறவரே, உமக்கு நன்றி. வல்லமையின் செங்கோலே அனுப்புகிறவரே, உம்மை வாழ்த்துகிறேன். ஜனத்திற்கு மீட்பை அனுப்புகிறவரே, உம்மை ஆராதிக்கிறேன். அற்புதங்களை அனுப்பும் தேவனே, உம்மை ஆராதிக்கிறேன். யாரை நான் அனுப்புவேன் என்ற தேவனே, உம்மை போற்றுகிறேன். ஆக்கினைகளை அகற்றுபவரே, உமக்கு நன்றி. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதவரே, உம்மை போற்றுகிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றவரே, உம்மை வாழ்த்துகிறேன். என் பாவத்தை மன்னித்து என்னையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காது ரட்சித்தவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். பொய்சாட்சிக்காரனே ஆக்கினைக்குள்ளாக்குகிறவரே, உமக்கு நன்றி. கடுங்கோபியே ஆக்கினைக்குள்ளாக்குகிறவரே, உமை வாழ்த்துகிறேன். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் நின்று எளியவனுடைய ஆத்துமாவே ரட்சிப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களை ஆக்கினை தீர்ப்பில்லாதபடி காப்பவரே, உமக்கு நன்றி. விசுவாசியாதவனை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பவரே, உமை வாழ்த்துகிறேன். பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தவரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். தீமை செய்கிறவர்களை ஆக்கினைக்குட்படுத்துபவரே, உமக்கு நன்றி. ஆலோசனையில் ஆச்சரியமான தேவனே, உமை ஆராதிக்கிறேன். ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிப்பவரே, உம்மை போற்றுகிறேன். ஆண்டவர் இயேசுவை கொண்டு உலகங்களை உண்டாக்கின எங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். ஆண்டவராகிய தேவனே, உம்மை போற்றுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். நீர்க்கோவையுள்ள மனுஷனை சுஸ்தமாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். குருடருக்கு பார்வையளித்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன். பிறவி குருடனை பார்வையடைய செய்த ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். குருடும் ஊமையுமான மனிதனை விடுதலையாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன். பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு கோடாகோடி நன்றி. கானானிய ஸ்திரீயின் மகளை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாழ்க. தண்ணீரிலும் தீயிலும் தள்ளும் ஆவியின் பிடியிலிருந்து விடுதலையாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். 18 வருடம் கூனியாயிருந்த பெண்ணை சுகப்படுத்தின ஆண்டவராய் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். காற்றை அதட்டி கடலை அமரச் செய்தவரே, உமக்கு நன்றி. கடலின் மேல் நடந்த ஆண்டவராய இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன். அநேக விசேஷங்களை உவமைகளாக சொன்ன ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஆராதனை. ஜப ஆலயங்களில் உபதேசித்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல வியாதிகளையும் நீக்கி சுஸ்தமாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை உயர்த்துகிறேன். பலவிதமான வியாதிகளையும் வேதனைகளையும் உடையவர்களை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்துகிறேன். சந்திர ரோகிகளை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. திமிர்வாதக்காரர்களை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற ஆண்டவராகிய இயேசுவே, நீர் வாழ்க. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்ற ஆண்டவராய் இயேசுவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்ற ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு நன்றி. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்ற ஆண்டவராய் இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற ஆண்டவராய் இயேசுவே, நீர் வாழ்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்ற ஆண்டவராய் இயேசுவே, நீர் நல்லவர்.
1: நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியாயிருக்கும் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்க கடவது என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதித்து போற்றுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு துதி செலுத்துகிறேன். கற்பனைகளை கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. வேத பாரகர் பரிசெயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, ஸ்தோத்திரம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு துதி செலுத்துகிறேன். உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராயிருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர் காண வேண்டும் என்று தர்மம் செய்தால் உங்களுக்கு பலனில்லை என்றவரே, ஸ்தோத்திரம். தர்மம் செய்யும் பொழுது உன் வலது கை செய்வது இடதுகை அறியாதிருக்க கடவது, அப்பொழுது உன் பிதா பலனளிப்பார் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் என்றவரே, ஸ்தோத்திரம். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எண்ணத்தை உடுப்போம் என்றும் கவலைப்படாதிருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் என்றவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்றவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்றவரே, ஸ்தோத்திரம். மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்றவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று எச்சரித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனுக்கு போகிற வாசல் வழி நெருக்கமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றவரே, ஸ்தோத்திரம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்றவரே, ஸ்தோத்திரம். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்று எச்சரித்தவரே, ஸ்தோத்திரம். அதிகாரமுடையவராய் போதித்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்ட ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். பேதுருவின் மாமியின் ஜுரத்தை நீக்கி சுகம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே, ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை தமது வார்த்தையினால் துரத்தின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். பூமியிலே பாவங்களை மன்னிக்க அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை பணிந்து துதிக்கிறேன். பாவிகளையே மனந்திரும்ப அழைக்க வந்தேன் என்று சொன்னவரே, உமக்கு ஸ்தோத்திரம். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மரித்து போன தலைவனின் மகளை உயிரோடு எழுப்பிய ஆண்டவராகிய இயேசுவே, ஸ்தோத்திரம். மெய்ப்பனில்லாத ஜனங்களைப் போல் உள்ளவர்களை கண்டு மனதுருகினவரே, உம்மை வணங்குகிறேன். அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம்.
2: அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அசுத்த ஆவிகளை துரத்த அதிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. சகல நோய்களையும் நீக்க அதிகாரம் கொடுத்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மரித்தோரை எழுப்புங்கள் என்றவரே, உம்மை துதிக்கிறேன். பிசாசுகளை துரத்துங்கள் என்றவரே, உம்மை துதிக்கிறேன். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்றவரே, உம்மை போற்றுகிறேன். வேலையாட்டன் ஆகாரத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்ற ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறேன். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அதை வாழ்த்துங்கள் என்றவரே, உம்மை துதிக்கிறேன்.
3: சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாவைப் போல கபட அட்டவர்களாகவும் இருங்கள் என்றவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவர்க்கே பயப்படுங்கள் என்றவரே, உம்மை துதிக்கிறேன். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள் என்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனே, பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்றவரே, உம்மை துதிக்கிறேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவனே, பிதாவின் முன்பாக மறுதளிப்பேன் என்றவரே, ஸ்தோத்திரம். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனே கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களுக்கு இலைப்பாறுதல் தருபவரே, ஸ்தோத்திரம். தேவ ஆலயத்திலும் பெரியவரான ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்றவரே, ஸ்தோத்திரம். ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராயிருக்கிறவரே, உம்மை போற்றுகிறேன்.
2: உம்மை பின்பற்றி வந்த திரளான ஜனங்கள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். புரஜாதியாருக்கு நீதியை அறிவித்த ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். நியாயத்திற்கு ஜெயம் கொடுக்க பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு நன்றி. நெறிந்த நாளிலை முறியாத ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். மங்கி எறிகிற திரியை அணையாத ஆண்டவராகிய இயேசுவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். பிசாசு பிடித்த குருடம் ஊமையுமானவனை சுகப்படுத்தினவரே, ஸ்தோத்திரம். மனுஷர்களின் சிந்தனைகளை அறிகிற ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறேன். ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணமோ மனுஷனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை என்றவரே ஸ்தோத்திரம். 5 அப்பமும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்தவரே உமக்கு நன்றி. ஊனர்களை சுகப்படுத்தின ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
3: 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் கொண்டு 4000 பேரை போஷித்தவரே உம்மை துதிக்கிறேன். பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மறுரூபமான ஆண்டவராகிய இயேசுவே உம்மை வணங்குகிறேன். சூரியன் போல பிரகாசமுடைய முகத்தையுடைய ஆண்டவராகிய இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். வெளிச்சத்தை போன்ற வஸ்திரமுடைய ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போலாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்றவரே ஸ்தோத்திரம். பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடியிருக்கும் பொழுது அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை மீட்கும்படி தமது ஜீவனை கொடுக்க வந்த ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே குருவாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்.
2: உங்களில் பெரியவனாயிருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்றவரே உம்மை துதிக்கிறேன். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் என்றவரே ஸ்தோத்திரம். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றவரே ஸ்தோத்திரம். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல உமது வருகை இருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். நாங்கள் நினையாத நாளிலே வரப்போகிற ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் உண்டானது முதல் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்பவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிற ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பை உண்டாக்குகிற ரத்தம் சிந்திய புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தியவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்ம நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை உண்டு பண்ணினவரே உமக்கு நன்றி கர்த்தாவே.
3: ஆத்மாவை நேசிப்பவரே உம்மை போற்றுகிறேன். ஆத்மாக்களுக்கு மேற்பரானவரே உம்மை வாழ்த்துகிறேன். ஆத்மாவை படுக்குழிக்கு தப்புவிக்கிறவரே உம்மை வணங்குகிறேன். ஆத்மாவின் துக்கத்தை மாற்றுபவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை உயிரோடு வைக்கிறவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆத்மாவை காக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவுக்கு நீதியை சரிக்கட்டுகிற தேவனே உம்மை பணிந்து துதிக்கிறேன். ஆத்மாவை பிழைக்க செய்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை திருப்தியாக்குபவரே உம்மை துதிக்கிறேன். ஆத்மாக்களே அனுப்ப வல்லவரே உம்மை துதிக்கிறேன்.
2: ஆத்மாவை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போல இருக்க செய்பவரே உம்மை போற்றுகிறேன். ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் தருபவரே

0: உமக்கு நன்றி. ஆத்மாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை எடுத்துக்கொள்ள வல்லவரே உம்மை பணிந்து துதிக்கிறேன். ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவரே உம்மை பணிகிறேன். ஆத்மாக்களை கொள்ளையிடுகிறவன் நின்று என்னை விடுவித்து காப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாவை பச்சிக்கிறவளத்திலிருந்து என்னை காப்பவரே உமக்கு நன்றி. ஆத்மாவை சுத்தமாக்கிக் கொள்ள கிருபை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்மாக்களை தாழ்மைப்படுத்த சொன்னவரே உம்மை துதிக்கிறேன். ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
1: உங்கள் ஆத்மாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்றவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடும் பொழுது என்னை கண்டடைவாய் என்றவரே உமக்கு துதி செலுத்துகிறேன். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உம்மை சேவிக்க சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். முழு ஆத்மாவோடு உம்மிடம் திரும்பும் பொழுது என்மேல் சந்தோஷமாய் இருப்பவரே உமக்கு நன்றி. முழு ஆத்மாவோடு உம் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது சிறையிருப்பை மாற்றுபவரே உம்மை துதிக்கிறேன். முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உன் பக்கமாய் சாய யோசியாவுக்கு கிருபை செய்தவரே ஸ்தோத்திரம். உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூற சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம் வார்த்தைகளை ஆத்மாவில் பதிக்க சொன்னவரே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை பாதாளத்துக்கு தப்பிவித்தவரே உம்மை துதிக்கிறேன். என் ஆத்மா வியாகுலப்படாதபடி காத்தவரே உமக்கு நன்றி கர்த்தாவே.
0: என் ஆத்மாவை பட்டயத்துக்கு தப்பிவித்தவரே உமக்கு துதிகணம் மகிமை செலுத்துகிறேன். என் ஆத்மாவை திக்கற்று போகாது காத்தவரே ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை அழிவுக்கு காத்தவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை நான் மாயைக்கு ஒப்புக்கொடாதபடி காத்தவரே உமக்கு நன்றி ராஜா. என் ஆத்மாவை பாவிகளோடு வாரிக்கொள்ளாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவிக்கிறவரே உமக்கு நன்றி. என் ஆத்மாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை சமாதானத்தோடு மீட்டவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. என் ஆத்மாவை குணமாக்கினவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா கலங்கின போது எனக்கு உதவி செய்தவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம்.
1: என் ஆத்மா எனக்குள் தேங்கின போது என்னை தேற்றினவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்மா தொய்ந்த போது என்னை தேற்றினவரே உம்மை துதிக்கிறேன். என் ஆத்மாவை வஞ்சத்துக்கும் கொடுமைக்கும் தப்பிவித்தவரே உமக்கு நன்றி. என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்பிவித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா துக்கமாயிருந்த பொழுது என்னை தேற்றினவரே உம்மை வணங்கி துதிக்கிறேன் கர்த்தாவே. என் ஆத்மா வாடின போது எனக்கு உதவி செய்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவில் துஷ்டருடைய கூட்டத்துக்கு ஒப்பு கொடாதவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். என் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு தப்புவித்தவரே உமக்கு நன்றி கர்த்தாவே. என் ஆத்மா மௌனத்தில் வாசமாயிராதபடி காத்தவரே உம்மை துதிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகின போது என் ஆத்மாவை தீற்றினவரே உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம்.
2: என் ஆத்மா என் போஜனத்தை ரோசிக்காதபடி காத்தவரே உம்மை துதிக்கிறேன். என் ஆத்மா கிளேசப்படாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை மரணத்துக்கு தப்புவித்தவரே உமக்கு நன்றி. என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்த போது உமது வசனத்தால் என்னை உயிர்ப்பித்தவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் ஆத்மா உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்தவரே உம்மை போற்றுகிறேன். என் ஆத்மா சஞ்சலத்தால் கரைந்து போகாதபடி காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்மா தவித்த போது என்னை ரட்சித்தவரே உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை காவலுக்கு நீக்கினவரே உமை துதிக்கிறேன். என் ஆத்மாவுக்கு படுகுழி வெட்டினவர்களிடம் இருந்து என்னை பாதுகாத்தவரே உமக்கு நன்றி. என் ஆத்மாவை சத்துரு தொடர்ந்து வந்தபோது என்னை மீட்டவரே உமை துதிக்கிறேன்.
3: என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லாதிருந்த போது என்னை விசாரித்தவரே உமக்கு நன்றி. என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கினவரே உம்மை ஆராதிக்கிறேன். என் ஆத்மா

ஆத்துமாவை ஒடுக்குகிறவரிடத்திலிருந்து என் ஆத்துமாவை காப்பாற்றியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவை தள்ளிவிடாதவரே, உம்மை துதிக்கிறேன். என் ஆத்துமாவை வெறுமையாக விடாது காத்தவரே, உம்மை வணங்குகிறேன். என் ஆத்துமாவின் கசப்பை மாற்றினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவுக்கு நன்மை செய்தவரே, உம்மை போற்றுகிறேன். என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு தப்புவித்தவரே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவின் பாவத்தை போக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமா விசனப்படாதபடி காத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.

0: பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனையார் அன்று தருவீர் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தேவனையர் தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் இன்னைக்கு என்னன்னா, இந்த கொள்ளை நோயில வந்திருக்கு, அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும், அந்த காலத்திலையும் கொள்ளை நோய் இருந்துச்சு, அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். கொள்ளை நோய் இப்போ அதிகமாக நிறைய வருது, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனமாக எல்லோரும் கேட்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 91:3
1: அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும்,
0: அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
1: பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார்.
0: பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். வேடன்கிறது யாரு? பிசாசு. அவனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். இப்ப நிறைய கொள்ளை நோய் இல்லையா,

0: அதனால தப்பு வைக்க தப்புக்குப்பான ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், தப்பு வைக்கணும் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்ம அவரை என்ன செய்யணும், உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளணும். ஆறாவது வசனம்,
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
0: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாலாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டா, நீயே பயப்படாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எப்பதான் வருது, எப்ப வருது, இருளில், ஏன் இருளில் வருது, இருள் எப்ப நம்ம உள்ளத்துல வரும், நம்மளத்துல எப்ப இருள் வரும், ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இல்லைன்னா அங்க என்ன இருக்கும், இருள் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்ன பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம சீ ஒளிய அடைந்திருப்பார்னு சொன்னாரு. நம்ம என்ன செய்யணும், இருளில் நடக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கிறிஸ்து நம்ம முழுமையா அடைஞ்சிக்கணும். யோவான் சுவிசேஷம் 8:12 வசனம் வாசிங்க.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
0: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
1: நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன்,
0: உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்,
1: என்னை பின்பற்றுகிறவன்,
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல்,
0: இருளிலே நடவாமல்
1: ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
0: பாத்தீங்களா, கத்தர் பின்பற்றி நடந்த என்ன செய்ய மாட்டேன், இருளில் நடவாம எதை நடந்திருப்பான், ஜீவ ஒளியா இயேசு கிறிஸ்துவ அடைஞ்சிருப்பான். அப்ப நம்ம ஒரு நாள் அவர் பின்பற்றி வரணும். அதங்க சொல்லி, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படா இருப்பா. இயேசுக்கு திரமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எந்த கொள்ளைனாய் நம்மள என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. இருளில இருளில் நடக்கும் கர்த்தருடைய, கர்த்தர் நமக்குள்ள இல்லைன்னா உள்ளத்துல இருள் இருக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்ன செய்வான், ஜீவ ஒளிய அடைந்திருப்பான். அப்ப நம்ம ஆண்டோட கேட்கணும், இயேசுவே எனக்கு உள்ள வாரம், நீ முழுமையா தங்க, என் இறுதியன் இருளா இருக்க கூடாதப்பா. அந்த கொள்ளை நோய் எப்பதான் வருது, இருளில் நடமாடு கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய்க்கு நான் பயப்படா இருக்குன்னா இயேசு கிறிஸ்து மக்கள் வந்தனும். ஹலேலூயா, அவருக்கு நம்ம கூப்பிடணும். அதான் பார்க்கறோம், பழைய காலத்திலயும் கொள்ளை நோய் வந்திருக்க தான் செய்யுது. அப்ப பக்தர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம் 2:7:13-14
1: நான் மழை இல்லாதபடிக்கு,
0: நான் மழை இல்லாதபடிக்கு
1: வானத்தை அடைத்து,
0: நான் வானத்தை அடைத்து
1: அல்லது தேசத்தை அழிக்க,
0: தேசத்தை அழிக்க
1: வெட்டு கிளைகளுக்கு கட்டளையிட்டு,
0: வெட்டு கிளையில் கட்டளையிட்டு
1: அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது,
0: என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது
1: என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், தங்களை தாழ்த்தி,
0: நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிற நம்ம தான், ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லல, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தங்களை என்ன செய்யணும், தாழ்த்தி
1: ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி,
0: கர்த்தருடைய முகத்தை தேடி
1: தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அவர்கள் பாவத்தை மன்னித்து,
0: அவர்கள்
1: தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.
0: தேசத்து என்ன கொடுக்கிறாரு, சேமத்தை கொடுக்கிறார். முதலாவது நம்ம தாழ்த்தணும், நம்ம ஒன்றில்லாண்டவரே, மனப்பூர்வமா நம்ம சொல்லணும், நம்ம ஒன்றில்லாண்டவரே, நம்ம ஒண்ணுமே இல்லாண்டவரே சொல்லு, தாழ்த்தணும், தங்களை தாழ்த்தணும். அதான் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் வேதம் சொல்லுது, யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ, கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது,
0: கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி. தாழ்மை இருந்தா நமக்கு என்ன செய்ய, என்ன தரார் கர்த்தர், கிருபை கொடுக்கிறார். நம்ம தாழ்த்தனம் ஒன்றும் இல்லாண்டவரே, மனப்பூர்வமா. அதுதான் இங்க எபேசியர் புத்தகம் 4:3
1: சமாதான கட்டினால்
0: அதுக்கு மேல
1: மிகுந்த மனத்தாழ்மை,
0: மிகுந்த நமக்குள்ள என்ன வேணும், மிகுந்த மனத்தாழ்மை, ஒன்றுமே இல்ல. நம்மள அதிகமா நம்ம நினைக்க கூடாது. கத்துருங்க என்ன சொல்ல, மிகுந்த மனத்தாழ்மை, நமக்குள்ள என்ன வேணும், மனத்தாழ்மை வேணும். நம்ம ஒன்றுமே இல்லாண்டவரு, நம்ம தாழ்த்தும் போது ரெண்டாவது தன்மை தாழ்த்தி என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவராக இயேசுக்கு நமக்கு அதான் சொல்றாரு, இனிமேல் சம்பவிக்கப்பாரு பிகளுக்குலாம் நீ தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி சுவிசேஷம் 21 36 வசனம்.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி என்னென்ன காரியம் சம்பவிப்பது தெரியாது, அதான் அன்றை சொல்லிட்டாரு. இனி சம்பவிக்க போறா இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் அவருக்கு முன்பாக நிற்கணும்னா என்ன செய்யும் நம்ம? எப்பொழுதும் ஜபம்னா ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜபம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஏதோ 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜபம் பண்ணி ஜபம் தானே பண்றாரு. ஏதோ ஒரு 5 நிமிஷம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் பண்ணிட்டு இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ணணும், என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்து. இனி எத்தனை என்னென்ன கரு சம்பவம் இப்போ தெரியல. ஆண்டவர் சொல்றாரு பஞ்சங்கள், பூமியில பூமி எதிர்ச்சி, பிரேசில் அந்த தேசத்துல பாத்தீங்கன்னா சாப்பாடுக்காக கையேந்தி நிக்கிறாங்களாமா, வரிசையில இருந்து கேக்குறாங்களாமா, எல்லாம் பணக்காரங்க எல்லாம். ஆனா அங்க என்ன இல்ல, பஞ்ச பயங்கரமாயிடுச்சு. அப்ப அங்க பஞ்ச உதிர்ச்சி இப்ப நம்ம தேசத்துல எப்போ நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்லி இனி சம்பவிப்பார்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் சேவம் பண்ணி விழிச்சிருங்க. எப்ப ஒரு நேரம் இல்ல, எப்பொழுதும் சேவம் பண்ண வேண்டும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னா சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, சேவ பண்ணுங்க. வாசுங்க லூக்கா விசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல்,
0: சோர்ந்து போகாம
1: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.
0: இங்கே ஆண்டவர் ஆண்டவரை இயேசுக்கு அதான் சொல்லியிருக்காரு. சோர்ந்து போகாம என்ன செய்யணும், எப்பொழுதும் சேவம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இனி வர காலங்கள் பயங்கரமான காலங்கள். இப்ப ஆபத்தெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போவோம்னா பலன் என்ன ஆயிருமா சொல்றாரு. நீதிமொழியின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 24:10 வாசித்து பாருங்க.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது.
0: உன் பலன் என்னது? குறுகினது. இவன் பிரச்சனை தான் அன்று சொல்லிட்டாரு. இனி சம்பவிக்க போற இவங்களுக்கெல்லாம் நீ தப்புன்னு சரி, எப்பொழுதும் சேவம் பண்ணி விழித்துரு. பிரச்சனை அதிகமா தான் வரும். அதான் சொன்ன ஆபத்து சோர்ந்து போகாம இப்போது என்ன செய்ய, சவம் பண்ண சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட செபிக்கத்தக்கதாக கிருபை கர்த்தரிடம் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தான் எப்போதும் செபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இந்த கிருபியை தாங்க, அதான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார் கிருபி நாபியம் விண்ணப்பங்கள் ஆபியம் உங்க மேல ஊற்றுவேன்னு சொன்னார். வாசித்து பாருங்க சகரியான் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகள் மேலும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களாக ஊற்றுவேன். ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. நம்ம இப்ப கேட்கணும், ஆண்டவர் கிருபையின் ஆவி விண்ணப்பங்களாக ஊற்றுமாப்பா. நான் சோர்ந்து போக எப்போதும் செவிக்கணும் அப்பா. அப்பதான் இனி சம்பவிப்பாரு இவங்களுக்கு நம்ம தப்பணும். என்ன செய்யணும், என்ன செய்யணும், எப்போதும் எப்போதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் என்னென்ன காரியம் சம்பவிக்கும் தெரிய, பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, பயங்கரமான காரியங்கள் நடக்க போகுது பூமியில. அதுக்கெல்லாம் நம்ம தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். அவருக்கு தப்பி மனுஷகுமாரன் பொன்மாக நிற்க பாத்திரவானா என்ன பண்ண, என்ன செய்யணும், எப்போதும் செவமணி விழித்திருக்க வேண்டும். அதான் பேதுரு சொல்றாரு. 1 பேதுரு 4:7
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து, ஜபம் பண்ணுவதற்கு, ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜபம் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்கள். தெளிந்த புத்தி நம்ம முதல்ல வேணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் தெளிந்த புத்தி தாங்கப்பா, நான் எப்படியோ இருக்கிறேன் பையன், தெளிந்த புத்தி தாங்க. ஜபம் பண்றதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவிச்சு அசால்ட்டாவோ அலட்சியமாவோ இருந்திருக்கூடாது. நான் செவிக்கிறதுக்கு எப்போதும் சாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு செவிக்க உதவிச்சுன்னு கேட்கணும். செவிச்சு அந்த கொள்ளை நம்ம மேல வர தங்களை தாழ்த்தி செவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்களா. பல்லவத்திற்கு நான் கேட்டு அந்த தேசத்துக்கு என்னத்தை கட்டளிடுவேன்னு சொன்னாரு, சேமத்தை கட்டளிடுவேன்னு சொன்னாரு. அலையிலேயா நம்ம சேவம் பண்ணலாமா, தங்கள் தாழ்த்தி ஆண்டவரே ஒன்று இல்லை மிகுந்த மனத்தாழ்மையோடு ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே சொல்லி தாழ்த்தி சேவம் பண்ணுவ தேவன் நம்ம தேசத்துக்கு சேமத்தை கட்டளிடுவார். கொள்ளை வந்தாலும் தேசத்துல தேவன் கொள்ளை நோயிலாவது மாத்துவார். ரெண்டாவது கொள்ளை நோய் போரும் பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 15 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தர்
0: இஸ்ரவேலிலே
1: அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வரப்பண்ணினார்.
0: கொள்ளை நோய் பார்த்தீங்களா, காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் என்ன சொன்னார், கொள்ளை நோய வாசிப்பா இருக்க.
1: அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோய் வரப்பண்ணினார்.
0: தாவீது என்ன செஞ்சாங்க பாருங்க, 2 சாமுவேல் புத்தகம் 24 அதிகாரம் 25 வசனம்.
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார். அப்பொழுது கர்த்தர்
0: தேசத்திற்காக
1: செய்யப்பட்ட வேண்டுதலை
0: கேட்டருளினார்.
1: இஸ்ரவேல் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: அல்லேலூயா. இஸ்ரவேல் மேல் இருந்த வாதை என்ன செஞ்சிச்சு, நிறுத்தப்பட்டது. தாவீது உடனே பார்த்தாரு, ஒரு பலிபடத்தை கட்டுறாரு, சமான பலியையும் கர்த்தர் தாவீது செலுத்துறாரு. உடனே கர்த்தர் என்ன செஞ்சாரு, அவர் செபத்தை கேட்டு இஸ்ரேல் இருந்த வாதைய நிறுத்திட்டார். நிறைய வாதை வந்துருச்சு, நிறுத்தப்படனா என்ன செய்யணும், நம்மளும் ஆண்டவர்ட்ட நம்ம இறுதியமாகிய பலிபடத்தை செப்பனிடப்பட்டு ஆண்டவரே நான் எங்க உண்மை விட்டு பிரிஞ்சிருக்கேன் சரிப்படுத்துங்க சொல்லிட்டு நம்ம இறுதியமாகி அப்ப பலிபீடம் இப்ப நம்ம இறுதியமாக பலிபடுத்த தான் நம்ம சரி பண்ணணும். 24 அதிகாரம் 25 வசனம்.
1: அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்.
0: அப்பொழுது கர்த்தர்
1: தேசத்திற்காக
0: செய்யப்பட்ட வேண்டுதலை
1: கேட்டருளினார்.
0: இஸ்ரவேலின் மேலிருந்த
1: அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
0: பாத்தீங்களா, ஒரு பல்வேடத்தை கேட்டாரு, சர்வாங்க தகன சமானத்தின் பள்ளியவும் தாவீது செய்தார், கட்டளையிட்டாரு, அங்கே வாதை நிறுத்தப்பட்டுச்சு. நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை கட்டி நம்ம இருதயம் தான் தேவையுடைய பலிபீடம். இப்போ நம்ம இருதயத்தை செப்பனிடப்படணும், ஆண்டவரே என் உள்ளத்தை சரிப்படுத்துங்க, நான் எங்கே என்னால் தான் ஆண்டவரே நான் செவிக்காம விட்டுருக்கேன், நான் துதிக்காம விட்டுருக்கேன், ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டு நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தரை சொல்லணும். கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, இப்ப நம்ம இது வரைக்கும் ஆண்டோட வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணுமா, எங்களான் பண்ணி சித்து வழி நடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலையில கர்த்தாவே, இங்க இந்த ஜீவனில் வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் அவங்களை மூடிக்கொள்ளட்டுமே. நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக இருந்து கத்துக்கொள்ளும். என்னென்ன பலவீனத்தினால கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்குங்கப்பா. யாராவது கொரோனாவில் கஷ்டப்படுறதாலும் அவங்கள குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க. ஆண்டவரே மே நோக்கி கெஞ்சி பலவான் காயிலும் பலவீன காயிலும் சுகமாக்குறது உங்களுக்கு லேசான காரியம். ஆண்டவரே நீங்கள் சுகமாக்கிருங்க, சுகமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்குறோம், கெஞ்சி கேட்குறோம் ஐயா. ஆண்டு விரையுமே துதிக்கிறோம். யாரும் கொரோனால மறிக்கவே கூடாது ஏசப்பா, கொரோனால யாரும் மறிக்க கூடாதப்பா. உங்க பாதத்தை பிடித்து கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோமே. மறிக்க கூடாதப்பா கர்த்தாவே, உங்களோட பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, உன்னத பலத்தில இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கொள்ளுங்க. ஆண்டவரே வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தாங்கப்பா. கற்பத்தின் கனி கர்த்தரால கிடைக்கும் சுதந்திரன்னு சொன்னீரே, ஆண்டு விரே கற்பத்தை தொடுங்க, ஆண்டு விரே தொடுங்க. ஆண்டு விரே தப்பனே தகப்பனே தகப்பனே, குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தந்துதான் நீங்க ஆகணும். ஆண்டு விரே கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம். பரல வாசியாவை ஒருத்தரை மாற்றுங்க, பரிசுத்தவன்களா மாற்றுங்க. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீக்கி போடுங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. ஆண்டு விரே கத்துடைய கரை எல்லாரையும் தாங்கட்டுமையா, பிசாசின் கிரியில் அழிக்கும்படி தேவக்கு வெளிப்பட்டேன்னு சொன்னீரே. யாரெல்லாம் பிசாசில் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்க முடியாது செபிக்கிறோம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பாருன்னு சொன்னீரே. ஆண்டவரையும் நோக்கி கெஞ்சிக்கிறோம். வேடனாகிய பிசாசின் கைக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிவித்து உங்க பிள்ளைகளை செட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள உண்மை நோக்கி நாங்கள் வந்தாடி கெஞ்சுறோம். அதிசயங்களை அற்புதங்களை செஞ்சு ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா, குடிக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியா, செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, இறக்கச்செய்ங்கப்பா. கடன் கஷ்டங்கள் மாற வேண்டுமப்பா, கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா, எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க வேண்டும்னு செபிக்கிறோம். தொழில் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெட்டி தாங்க, பிரிந்த குடும்பத்தை இணைத்தொழு ராச்சா, சம்மல்லாத குடும்பத்துல சமான் தந்தொழு ராச்சா. நன்மையான காரியத்தை செய்ய முடியா செபிக்கிறோம். வேண்டி குழுதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிக்கிற தேவன் ஆசீர்வதிங்க சப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. உண்மை அண்டிக்குள்ள குடி பிள்ளைகளா மாற்றுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தகப்பறை உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராச்சா. நன்மையினால முடிச்சு விட்டு காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சரையா நாமத்தில் தாழ்மையை கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். கர்த்தர் நாம் சேவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 or 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431 நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049001000000 2229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: தேவனோடு இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும் தான் அந்த வாஞ்சை. ஹலேலூயா. அதுக்கு ஈடும் தோலத்தம் எதுவுமே கிடையாது. ரெண்டாவதாக பரலோகத்துக்கு போகணும் சொன்ன நம்ம என்ன செய்யணும் பாருங்க. ஒண்ணு கொரிந்தியர் புஸ்தகம் 2:9
1: எழுதியிருக்கிறபடி
0: தேவன்
1: தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: யாரு கொடுக்கிறார் பாருங்க, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு
1: ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை
0: காது கேட்கவும் இல்லை
1: அவைகள் மனுஷருடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை.
0: மனுஷருடைய இதயத்தில் தோன்றும் எது? தேவனுடைய ராஜ்யத்தை கண் காணவும் இல்ல, காது என்ன செய்யல, கேட்கவும் இல்ல, இதயத்துல மனிதருடைய இதயத்துல தோன்றவும் இல்ல. ஆண்டவர் அன்பு தேவனிடத்தில் முழு மனதோடு அன்பு கூறும்போது நமக்கு அந்த வீட தராரு. வாசித்து பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 2:5
1: தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு,
0: ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தம்மிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு,
1: தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க?
1: வாக்குத்தத்தம் பண்ணின
0: ராஜ்யத்தை
1: சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா?
0: சுதந்திரிக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளவர் என்ன வாக்குத்தத்தை தான் சொன்னார். என் பிதா வீட்டில் அநேக வாசத்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதவங்களுக்கு சொல்லி திரும்ப வந்தவங்களை என்ன செய்வேன், என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன்னு சொன்னார். அந்த வாக்குத்தத்தில அந்த வாக்குத்தத்தை நம்பி கர்த்தரிடத்தில் அன்பு கூறினவங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த தெரிந்து கொண்ட ராஜ்யத்துக்கு நீங்கள் நானும் போக வேண்டும். இந்த உலகத்தை நம்பி யாரும் வளர்ந்தாலும் உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. வெங்காயம் விரிச்சா என்ன இருக்குது? அதுல என்னதான் இருக்குது? தோல் தான் இருக்குது. தோல் எத்தனை எவ்வளவு விரிக்கிறீங்க அத்தனை தோல் தான். ஆனால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா இந்த உலகத்தை விட்டு கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் துதி ஸ்தோத்திரம் உள்ளத்துல பாடிக்கொண்டே இருப்போமானால் கர்த்தர் ராஜ்யத்துக்கு கட்டாயம் போக முடியும். இந்த உலகத்துல நான் உலகம் வேணும் உலகம் வேணும்னு சொல்லி நீங்க என்னதான் உலகத்துல வாழ்ந்தாலும் கடைசியில ஒண்ணுமே இல்ல. பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறாரு 1 Corinthians 7:31
1: இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள்
0: அதை
1: தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது.
0: வேஷம் என்ன செய்வது? கடந்து போகிறீங்க. உலகத்தை என்னதான் செஞ்சாலும் எல்லாமே ஒரு நாள் கடந்து போவோம். கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறாரு? தமிழத்தில் அன்பு குருவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறாரு. என்ன வாக்குத்தம்? அதே சொன்னாரு, என் பிதா வீட்டில் அநேக வாக்குஸ்தலம் உண்டு. அப்படி இல்லைன்னா சொல்லியிருப்பேன், மறுபடியும் வந்து உங்களை இறைச்சி என்னோட சேர்த்துக் கொள்வேன்னு சொல்லி அந்த வாக்குத்தம் பண்ணினவர்களை கர்த்தர் கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு. யாருக்கு கொடுக்க வாஞ்சியா இருக்கிறாரு? ஆண்டிடத்துல அன்பு கூறுறவங்களுக்கு. அல்லேலூயா. முழு மனதோடு அவரத்தில் அன்பு கூற வேண்டும். அதுதாங்க சொல்றாரு, அன்பு கூற வேண்டும். அழியாத அன்பு. பணம் கொடுத்தா அன்றுட்டு போகணும், பணம் இல்லைன்னா சோர்ந்து போயிடக்கூடாது. எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு வேணும், கர்த்தர் எனக்கு வேணும் அப்படிங்கிறது அன்பு கூற வேண்டும். எபேசியர் புத்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத
1: அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும்
0: பாத்தீங்களா, அழியாத அன்பு. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனாலும் எனக்கு இயேசு போதும், என் இயேசு போதும். அந்த அன்பு கூடும்போது நமக்கு தேவனுடைய ராஜ்யத்தை கொடுப்பார். இன்னைக்கு தெரியாது, பரலோகத்தில் அவர் பெரிய சிங்காசனம் கழிச்சிருக்கிறார். அங்க ஒரு ராஜ்யத்தில் அவரோடு நம்ம கூட இருப்போம். அதெல்லாம் பார்த்தா இப்ப பார்த்தா அதை யோசிக்க முடியாது. என்ன அதான் சொன்னார், கண் காணவும் இல்ல, காது கேட்கவும் இல்ல, இறுதியத்தில் அதை என்ன செய்ய முடியாது, உணர்வு தோன்றவும் இல்ல. அந்த ராஜ்யத்தை நம்ம பார்க்கும்போது தான் பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். உடனே ஆயத்தப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் என்ன சொல்றார், கர்த்தர் உங்களோட என்ன பேசுறாருன்னு சொல்லி நம்ம ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி அன்பு கூறும் சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 2:37
1: இயேசு அவனை நோக்கி
0: உன்
1: தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன்
1: முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக
0: முழு இதயத்தோடும் முழு ஆத்மத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தை என்ன செய்யணும்? அன்பு கூறணும். பாதி உலகத்துக்கும் பாதி இயேசுக்கு இருக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டார், முழுத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடும் அவர்கள் அன்பு குருவன் சொன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை நம்ம கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை நம்பி நீ வாழக்கூடாது அருமையானவர்களே. உலகம் வேஷம் கடந்து போவோம், உலகத்தில் என்ன பாடுபட்டாலும் கொஞ்ச நாள் தான். பாருங்க நாட்கள் எப்படி ஓடுது பார்த்தீங்களா, மடமடமடமடம் போயிருக்குது. நம்ம கர்த்தரை முழுமையாய் பற்றி கொள்ள வேண்டும், உளிரத்தோடும் உங்கள் ஆத்மாத்தோடும் மனதோடு அவரை பற்றி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம், முதல்ல என்ன சொல்றாரு அவர், அந்த ராஜ்யத்தை பேர்னா என்ன செய்யும், நமக்கு விருப்பம் வேணும். அல்லேலூயா. விருப்பம் உள்ளவங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யும், ராஜ்யத்தை தேவன் கொடுக்குறா. அவர் தேவன் சொல்றது கூட அவர் என்ன செய்ய மாட்டாரா, வெக்கப்படவே மாட்டார். ரெண்டாவது தேவன் ராஜ்யத்தை யாருக்கு கொடுக்கிறார், அவரிடத்துல அன்பு கொடுறவங்களுக்கு கொடுக்கிறாரு. மூன்றாவதாக லூக்காவின் சுவிசேஷம் 22:29
1: ஆகையால்
0: ஆகையால்
1: என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல,
0: என் பிதா ஒரு ராஜ்யத்தை எனக்கு ஏற்படுத்தினது போல
1: நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன்.
0: நான் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். பிதா எப்படி இயேசுக்கிறதுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினாரோ அதே போல ஆண்டவராக இயேசுக்கிறது நம்மளுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி, யாரை பத்தி சொன்னார், தம்முடைய சீசரை பார்த்து சொன்னார். ஹலிலூயா. சீசரை பார்த்து நீங்க எல்லாம் வாஸ்து பார்த்தீங்கன்னா, கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா கத்து சொல்றாரு, சீசரை பார்த்து சொல்றாரு, பிதா எனக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுறது போல நான் உங்களுக்கு ஒரு தளத்தை என்ன செய்ய போறேன், ஆயத்தப்பட போகிறேன்னு சொன்னாரு. சீசர்கள் என்ன செய்ய, கத்துடி ஊழியத்தை செய்தாங்க. அவங்களாம் கத்துடி ஊழியில யாருமே பணக்காரா இருந்ததே கிடையாது, எல்லாம் கஷ்டப்பட்டவங்க தான், எல்லாம் பாடுபட்டவங்க தான், படுக்கிறது கூட இடம் இல்லாமலாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட ஊழியரை பார்த்து தான் தேவன் சொன்னார், பிதான ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்த நான் உங்களுக்கு ஒரு தலத்தை ஆயத்தப்பட போறேன். வெளிப்பத்திர விசேஷம் 22:5
1: அங்கே ராக்காலம் இராது.
0: அங்க என்ன இல்ல, பரலோகத்தில் என்ன இல்ல, ராக்காலம் இராது.
1: விளக்கும்
0: விளக்கும்
1: சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை.
0: விளக்கு வேண்டாம், சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. அந்த ராஜ்யத்து தான் போக போறோம்.
1: தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார்.
0: தேவனாகிய கர்த்தரே அவர் மேல் பிரகாசிப்பார்.
1: அவர்கள் சதா காலங்களிலும் அரசாழ்வார்கள்.
0: அவர்கள் என்ன செய்வாங்க, சதா காலங்களும் அரசாழ்வார்கள். பாத்தீங்களா, விளக்கு வேண்டாம், சூரியன் வேண்டாம், கர்த்தரே நம்ம பிரகாசிப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ்றவங்க என்ன செய்வாங்க, சதா காலமும் அரசாழ்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள் தான், ஒரு நாள் கர்த்தர் வரப்போறாரு. அன்னைக்கு நம்ம திடீர்னு வந்து ஆயத்தம் பண்ண முடியாது, அதான் இப்பயே ஆயத்தம் பண்ண வேண்டும். ஆமோசுல சொல்றாரு, ஆமோசு 4:12 கடைசியில, உன் தேவனை சந்திக்க முடியும் நீ ஆயத்தப்படு.
1: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
0: நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடினால்,
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. கர்த்தர் ஆயத்தப்படுத்துறாரு, நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் வருக சமயமாயிருச்சு, ரொம்ப ரொம்ப சமீபம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் போகணும். அங்க என்ன இல்ல, விளக்கு வெளிச்சம் வேண்டியதில்ல, சூரியனும் விளக்கு வெளிச்சம் வேண்டியதில்ல, கர்த்தரை நம்ம பிரகாசிப்பார். அங்க என்ன செய்ப்பார், நம்ம சதா காலமா அரசால போகிறோம். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நான் போக போறோம். அதற்கு நம்மளை கர்த்தர் தகுதிப்படுத்த வேண்டும். இப்பயே நம்ம தகுதிப்படுத்த கேட்க வேண்டும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டார்னா, திடீர்னு நம்ம ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்ம எப்ப ஆத்தம் எடுத்துக்கொள்ளப்படும் தெரியாது, எப்ப இயேசுக்கு வருவாருன்னு தெரியாது. நம்ம வாழ்க்கையை கர்த்தர் எதுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லுக்கு ஒப்பிட்டிருக்காரு, புல்லின் பூவிக்கு ஒப்பிட்டிருக்கிறார். நம்ம ஆத்மா எப்ப எடுத்துக்கொள்ள நமக்கு தெரியாது, எப்ப நம்ம முடிவு வரும் நமக்கு தெரியாது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும், ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தடி ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், ஒவ்வொரு நாளும் கர்த்தடி ஊழியத்தை செய்யணும். அதுதாங்க சொல்றாரு, கொலோசியன் புஸ்தகம் 3:24
1: எதை செய்தாலும்,
0: எதை செய்தாலும்
1: அதை மனுஷருக்கு என்று செய்யாமல்,
0: அவர்கள் மனுஷருக்கு என்று செய்யாமல்
1: கர்த்தர்க்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
0: அது யாருக்காக செய்யணுமா, கத்திருக்க சும்மா இல்ல, மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அங்க அந்த ராஜ்யத்துக்கு தான் போறோம். அவருதான் நம்ம ராஜ்யம், நம்ம ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவன். அவருக்காக மனப்பூர்வமா செய்ய வேண்டும். ஐயோ செய்யணுமே, ஐயோ செவிக்க, அக்கா செவிக்க சொல்லிடுவாங்களா, போனா செவிக்க சொல்லிடுவாங்க, கஷ்டம் செவிக்க போக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க எத்தனை பேர். அதை நம்ம அவங்கள பார்க்க வேண்டாம். எதை செய்தாலும் என்ன செய்யணும், கத்திருக்கின்றி மனப்பூர்வமா செய்ய வேண்டும். அவர் தான் நமக்கு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. யார் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு, யாரு? யாசப்பா. அப்ப அந்த ராஜ்யத்துக்கு தான் நீங்கள் நானும் போகணும். அப்படியெல்லாம் ஊழியத்தை எப்படி செய்யணும்? கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். எதை செய்தாலும் கத்தர் பார்க்கிறார். மனிதர் யாரும் பார்க்கணும் அவசியமே கிடையாது, கத்தர் உங்களை பார்க்கிறார். அதைத்தான் நம்ம அது கரெக்டாக செய்யணும். அவர் பார்க்கிறாருங்க, பயத்தோடு பக்தியோடு செய்யணும், செபிக்கணும், துதிக்கணும். எப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம இறுதி அடைஞ்சிருக்கணும். நம்ம எப்படியானா நாட்களை கழிக்கலாம், வீண் பயிற்சி, வீண் குழப்பம், எப்படி வேணாலும் வாழலாம், அது முக்கியமே அல்ல. கத்தர் நம்மளை பார்க்கிறார். மனிதன் முகத்தை பார்க்கும், கத்தர் எங்க பார்க்கிறாரு? இதயத்தை பார்க்கிறார். அந்த வாஞ்சியோட எதை செய்தாலும் மனிதர்கென்று செய்யாமல் கத்திருக்கென்று மனப்பூர்வமா செய்ய வேண்டும். குலோசியன் புஸ்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு,
0: அர்ப்பிக்கை கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை,
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி,
0: நிறைவேற்றும்படி
1: கவனமாயிருப்பாயாக வென்று சொல்லுங்கள்.
0: கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றிருக்க நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா. யாரும் நமக்கு இந்த உலகத்தில் சிரேசி கொடுக்க மாட்டாங்க, யாருமே எதுவும் செய்ய மாட்டாங்க. நல்ல ஒளிஞ்சு செஞ்சாலும் யார் பார்க்கிறார் நம்மளை? யார் பார்க்கிறார்? ஆண்டவரே இயேசுக்கு பார்க்கிறார். அந்த ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். கத்தர் வரப்போறார். அன்று வருக ரொம்ப சமீபம். ஹல்லேலூயா. கத்தருடைய ஊழியத்தை செய்ய நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும். இந்த உலகத்தில் ஊழிஞ்சு செஞ்சா அவங்க நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, இவங்க நல்ல, அதுக்கு வேண்டாம். கத்தர் ஊழியத்தை சேர்ந்து நம்ம எப்படி இருக்கணும்? கவனமா இருக்க வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே நம்முடைய ஊழியத்தை எப்படியா செய்யணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். நீதிமொழியின் புஸ்தகம் 27:23
1: உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள்,
0: உன் ஆடுகளின் நிலையை நன்றாய் அறிந்து கொள்,
1: உன் மந்தைகளின் மேல் கவனமாயிரு.
0: நம்ம என்ன செய்யணும்? நம்ம கையில கொடுத்த மக்கள் மேல நம்ம கவனமா இருக்கணும். இந்த காலத்துல என்னதான் கவனமா இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கத்துட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண, அவ்வளவுதான். சரி, மந்தைகள் மேல எப்படி இருக்கணுமா? கவனமா இருக்கணும். கத்து வரப்போறார். கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை கேட்டுனா இப்பொழுது நம்ம செவம்பட போறோம். எங்கள் அன்பாய் நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. எத்தனையோ பேர் அப்ப நரம்பு தளர்ச்சினால கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே, அவங்களை குணமாக்குப்பா. எலும்பலியை குணமாக்குங்க ஆண்டவரே, கேன்சர் வியாதியை குணமாக்குங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே அப்பா, எல்லா வியாதியும் குணமாக்குங்க ஆண்டவரே. அப்பா மே துதிக்கிறோம். வயிற்று பலவீன அல்சரை குணமாக்குங்க சப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே நீங்க தப்பா செய்யணும், நீங்க தப்பா குணமாக்கணும், குணமாக்கணுமையா. நானே இல்லாவ டீச்சரை கத்தனு சொன்னீங்களாமே, நீங்க செய்யுங்கப்பா செய்யுங்கப்பா. ஆண்டவரே மே துதிக்கிறோம். அப்பா கண்பார்வை குறைவுள்ள மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. கண்ணை உண்டாக்கணும் காணாரோ, காதை உண்டாக்கணும் கேளாரோ என்று சொன்னீங்களே அப்பா. காதுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க சப்பா. காதை குணமாக்கும், காதை குணமாக்கும். கண் பார்வையும் காதையும் வேதனைப்படுத்துற பொல்லாத அசுத்தாவியே நசரேனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டிச்சு வைக்கிறோம். உங்க ரத்தம் ஆண்டவரே எல்லாருமே தெளிங்க சப்பா. விடுதலை கொடுங்க ராஜா. மகத்தான காரியத்தை செஞ்ச சப்பா, அற்புதத்தை செஞ்ச ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே குணமாக்குங்க, குணமாக்க குணமாக்குங்க சப்பா. முது தண்டில வழியை குணமாக்குப்பா, முது தண்டு வழியை குணமாக்குங்க சப்பா. அதிசயங்களை செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும், தேவனை அறியாத மக்கள் தேவனை அறிந்து கொள்ளணும். ஆத்மா கண்களை திறந்துடுங்க, அவங்க பார்க்க உதவிச்சிங்கப்பா. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீ, இருக்கட்டு விலைக்கு காத்து ரட்சனை பாடலாம் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன்னு சொன்ன வாக்குபடி ஒவ்வொருவரும் பார்க்கவும் அறிந்து கொள்ள எண்டிக்கொள்ள கிருபை செய்யப்பா. அன்பின் தகப்பனையுமே துதிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பள்ளிசனியங்கள் எல்லா கிரியிலையும் என் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தில் அப்புறப்படுத்தி செவிக்கிறோம் ஐயா. ஒரு மக்களை ஆசீர்வதிங்க. வேலையில உயர்வாக துடிக்கி பக்கத்துல மக்கள் ஆபீஸ்ல சொல்லி கொடுத்து வேலை தட பண்ற மக்கள் எல்லாம் சந்திப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. குழந்தை பக்கெல்லாம் சகுலி குழந்தை பக்கத்தை தாங்கப்பா. பெரும்பாலும் உள்ள கஷ்டப்படுற மக்களை பெரும்பாலும் குணமாக்கிருங்க. காத்துக்கோங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவிச்சிங்க. ஆத்மா கண்களை திறந்து விடுங்க. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. வீடு கட்ட முடியாத தடைகளை மாற்றி போடுங்க, நல்ல வீடு கட்டி கொடுங்க. அவங்க நாம் மகிழ்படட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க. உள்ள தேவனாய் கத்தர் ஒவ்வொருவர் தேவையும் சந்திப்பீராக. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்க ஜீவிரம் பரமபிதாவே ஆமே. நம்ம சேவத்தை தேவன் கேட்டிருக்கிறாரு, கலங்காதீங்க.
2: ஆகஸ்ட் பாம்ஸ் Harvest Pumps is an ISO 9001:2008 certified company engaged in manufacturing and exporting high-pressure homogenizers, high-pressure pumps and industrial triplex pumps. Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TUV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1-409-10-00-00-2229 என்ற எண்ணிக்கோ ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1-3-3-1-0-1-0-0-0-0-2-6-2-4 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
4: இயேசுங்கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுங்கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவிலெலாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படி கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜப குறிப்பு ஏதாவது இருக்குமா, ஜப குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிக்கை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிக்கை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவர்களுடைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் மூலத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். இது ஒண்ணு இல்லை, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், ஹிந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதில் வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு ஃபோன் வைத்திருக்கிறதுனால இப்போ நெட்டெலாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்ஒர்க்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குகிறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணால் வெறும் பாட்டுலாம் வரும், இதுமாதிரி ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், தெரியும் வெளிப்படுத்தல வரும், தெரியும் புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நிட்டு இருந்தாலே போதும். அதெல்லாம் இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: யாக்கோபின் புஸ்தகம் 2 அதிகாரம் 23 வசனம்.
1: அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான்.
0: தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டார். யார குறித்து ஆண்டவர் சொல்றாரு? ஆபிரகாம் குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவர் எப்படி இருந்தார்? தேவனுக்கு சிநேகிதனா இருந்தாராம். சிநேகிதன் தேவனாய் கர்த்தர் எப்படி ஆபிரகாமை போல நம்மளும் அவருக்கு, அவர் எப்படி ஆபிரகாம் பிரியமா இருந்தார் கர்த்தருக்கு, நம்மள அப்படி இருந்தா நமக்கும் கர்த்தர் எப்படி இருப்பாரு? சிநேகிதனா கட்டாயம் இருப்பார். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 15 வசனம்.
1: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை.
0: இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை.
1: ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன்.
0: அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை எப்படி சொல்றாரு? சிநேகிதன் சொல்றாரு. கர்த்தர் நம்மளை சிநேகிக்க வாஞ்சிக்கிறாரு. நமக்குள்ள நமக்கு வாஞ்சி வேணும், தாகம் வேணும். இயேசு கிறிஸ்துவோட சிநேகிதனா இருக்கணும்னு சொல்லி நமக்குள்ள தாகம் வாஞ்சி இருந்தா நம்மள கர்த்தருடைய சிநேகிதன் நம்மளும் மாற முடியும். அல்லேலூயா. ஏசாயின் புஸ்தகம் 43 அதிகாரம் 4 வசனம்.
1: நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன்.
0: அல்லேலூயா. இங்க சொல்றாரு என் பார்வைக்கு நீ அருமையானவன் தானால என்ன செய்ய கடன் பெற்றாய். கர்த்தருடைய பார்வைக்கு நம்ம அருமையா இருந்தோம்னா கர்த்தர் நமக்கு கடத்தை கொடுப்பார். அவர் கடத்தை கொடுத்து நம்மளுக்கு உயர்த்துவார். நம்ம ஆண்டவருடைய பார்வைக்கு மட்டும் என்ன செய்ய ஒவ்வொரு நாளும் அருமையான செய்ய வேண்டும். அப்பனால என்ன செய்ய கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆகையால் நீ என்ன செய்த கடன் பெற்ற, நான் உன்னை சிநேகிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை ஒவ்வொருத்தரையும் சிநேகிக்க விரும்புகிறார். இந்த உலகத்தில் யார் நம்மளை வெறுத்தாலும் யார் நம்மளை கைவிட்டாலும் கர்த்தர் நம்மளை சிநேகிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை சிநேகிக்க விரும்புகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் சிநேகிதனாருந்து இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே வேண்டாம். அவர் நம்ம சிநேகிதன் எல்லாமே நமக்கு தருவார். அவர் நம்மளை சிநேகிக்க விரும்புகிறார். ஆபிரகாம் கர்த்தர் சிநேகித்தார். அதனால ஆபிரகாம் எப்படி தேவன் ஆசீர்வதித்தாராம் பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 24 அதிகாரம் 1 வசனம்.

0: ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார்.
1: கர்த்தர் என்ன செஞ்சார்? ஆபிரகாம சகல காரியத்தையும் ஆசீர்வித்து வந்தார். காரணம் என்ன? கர்த்தருடைய சிநேகிதனா இருந்தார். இப்ப பாருங்க, உங்களுக்கு ஒரு சிநேகிதன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க கஷ்டப்படும் போது என்ன செய்வாங்க? நீ ஏன் கவலைப்படுற? நான் உனக்கு எல்லாம் பாத்துக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், நான் உனக்கு என்ன சரி எல்லா உதவியும் நான் சரி, நீ கவலைப்படாதுன்னு சொல்லுவாங்க. இந்த உலக பிரமான ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஆனால் நல்லது செய்யறவங்களும் இருக்காங்க, திடீர்னு சொல்லி சென்னை மாதிரி செஞ்சுட்டு இருந்துட்டு தீங்கி அழைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் அப்புறம் வயசுன்ற போதில் என்ன செஞ்சாராம்? சகல காரியத்தையும் ஆசீர்வதித்தார். சகல காரியத்தையும், ஒரு காரியம் மாத்திரல, சரி பணம் மட்டும் கொடுத்தார் அப்படி சொல்லல. கர்த்தருடைய பேர் என்ன சொல்லுது? கர்த்தர் அப்புறம் சகல காரியத்தையும் ஆசீர்வத்தை, எல்லா காரியத்தையும் எல்லாத்திலுமே ஆசீர்வித்தார். கர்த்தரை சிநேகிக்கும் போது நமக்கு என்ன செய்யறாரு? பெரிய ஒரு ஆசீர்வத்தை நமக்கு தராரு. நம்ம வாழ்க்கையிலும் கூட கர்த்தரை எல்லா காரியத்திலையும் அவரை சிநேகிக்க வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம உறவு ஆண்டிருக்கும், நமக்கும் உறவு பழுக்கணும். நாளுக்கு நாள் அவரை நெருங்கி ஜீவிக்கணும், அவர் சார்ந்து கொள்ளணும், அவரே நம்பி வாழணும். அவர் கட்டாயம் நம்மளை என்ன செய்ய மாட்டார், ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சரி, ஆபிரகாம தேவன் சிநேகித்தார். அவர்கிட்ட என்னென்ன நல்ல குணம் இருந்தது நம்ம பார்க்க போறோம். ஆபிரகாம வந்து கர்த்தருக்கு எப்படி இருந்தாரா? சிநேகித்தார். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ சிநேகிக்கிறேன்னு சொல்றாரு. ஊழிக்காரன் தன் யஜமான் செய்யறது என்ன செய்ய மாட்டாரு? அறிய மாட்டேன், நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கர்த்தர் நம்மளை சிநேகிக்க ஆண்டு வாஞ்சிக்கிறாரு. அப்ப நம்ம என்னெல்லாம் இருந்துச்சு, ஆபிரகாமிட்ட என்ன குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா நாம் முதலாவது பார்க்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் அவர் நமக்கு என்ன குணம் இருந்துச்சுன்னு பாருங்க. ஆதியாம புஸ்தகம் 15:6
0: அவன் கர்த்தரை விசுவாசித்தான்.
1: ஆபிரகாம் என்ன செஞ்சாரான்? கர்த்தரை விசுவாசித்தார்.
0: அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
1: கர்த்தர் முழுமையாக விசுவாசித்தார், அது அவருக்கு என்னதுச்சா? நீதியாக எண்ணினார். கர்த்தர் ஆபிரகாம் என்ன செஞ்சார்? கர்த்தரை விசுவாசித்தார். அதனாலதான் அவருக்கு என்ன செஞ்சது? நீதியாய் எண்ணப்பட்டார். அவரை முழுமையாக நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவர் எனக்கு போதுமானவர், என் வாழ்க்கைக்கு போதுமானவர், என்னை அவர் தான் வழி நடத்தணும், நீங்க தான் வழி நடத்தணும் சொல்லி அவரை நம்ம முழுமையாக விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தால் நம்ம நீதியாக எண்ணப்படும். நம்ம என்ன செய்யணும்? எந்த காரணத்திலையும் அவரை விட்டு வலதுறமும் இடதுறம் சாயாத படிக்கு, விசுவாசத்தில் சோர்ந்து போகாத படிக்கு எப்பொழுதுமே அவர் மேலே விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படித்தான் அபரகம் இருந்தார். அதனால தான் கர்த்தர் அபரகம சிநேகித்தார். ரோமர்கள் நிறுவம் 4:19-21.
0: அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை.
1: அவர் என்ன செய்ய? விசுவாசத்தில் என்ன இல்லையா? பலவீனமாய் இருக்கவில்லை.
0: அவன் ஏறக்குரிய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது,
1: ஆபிரகாம் எத்தனை வயசு? 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது
0: தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும்,
1: எண்ணாதிருந்தான்
0: தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை, நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று, முழு நிச்சயமாய் நம்பி, தேவனை மகிமைப்படுத்தி, விசுவாசத்தில் வல்லவனானான்.
1: அவர் என்ன செய்யற? விசுவாசத்துல வல்லவன் கர்த்தர். அதனால தேவன் அபரகம் என்ன செஞ்சாரு? சிநேகித்தார். அல்லேலூயா. அபரகம் தேவன் என்ன செஞ்சாதா? சிநேகித்தார். வாசித்து பாருங்க, யாக்கோபு 2:23.
0: அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான்.
1: அபரகம் என்ன செய்ய? தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டார். அவருக்கு தேவன் மேல அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சு. 100 வயசானாலும் என்ன, எத்தனை வயசானாலும் கர்த்தர் குழந்தை கொடுப்பேன்னு சொன்னார், கட்டாயம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருஷம் காத்திருந்தாரு. நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணா இருக்கு, அவருக்கு என்ன கண் இருக்கா, அவருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்மெல்லாம் என்ன பண்ணிருப்போம்? அவருக்கு குறை சொல்லியிருப்போம். ஆனா ஆபிரகாம் எப்படி சொல்லல, அவர் தேவனை மகிப்படுத்தி வெளிச்சார். விசுவாசத்துல வல்லவனார், தேவனை மகிப்படுத்த கொடுக்குறேன்னு சொன்னார், கட்டாயம் கொடுப்பார் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆபிரகாம் வந்து பெரிய தாத்தா ஆயிட்டாரு, சாரா வந்து பெரிய பாட்டி ஆயிட்டாங்க. அவங்களுக்கு எங்க கிடைக்கும் பாரு, எத்தனை பேர் அவங்கள அவமானமா பேசியிருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப கேவலமா பேசியிருப்பாங்க. இவருக்கு இவங்களுக்கு எங்க குழந்தை கிடைக்க போகுது? இவங்க பைத்தியமா இப்படி இன்னும் விசுவாசத்தோட இருக்காங்க. அப்படின்னு சொல்ல எத்தனையோ பேர் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனாலும் ஆபிரகாம் அதை பார்த்து என்ன செய்யல, சோர்ந்து போகவே இல்லை. அதான் சொல்ல விசுவாசத்தில் அவருக்கு என்ன இல்லை, என்ன இல்லை, பலவீனமா இருக்கவே இல்லை. அவர் பலவீனமா இருக்கல, கர்த்தர் நிச்சயமா எனக்கு வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார், அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயமா நிறைவேற்றுவார்னு சொல்லி விசுவாசத்தோடு இருந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, விசுவாசத்தோடு அவர் நம்பி அவரே சார்ந்து அவரை மையப்படுத்தியவர்கள் விசுவாசத்தில் அவர் என்ன எப்படிமானாரா, வல்லவராய் மாற்றம் தேவனை மையப்படுத்தினார். நம்மளை தேவனை குறை சொல்லியிருப்போம், 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சுன்னா எங்க ஆண்டவர் சொன்னார் எனக்கு நிறைவேற்றல, எங்க எத்தனையோ வகுச்சல அதெல்லாம் பொய்யா தான் இருக்குமா அப்படின்லாம் நம்ம பேசியிருப்போம். எத்தனை பேர் குடும்பத்தில் முன்னால் பேசி திட்டியிருப்போம். ஆனா அவர் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு, 25 வருஷம் காத்திருந்தாராம். அவர் என்ன செஞ்சாரு, தேவனை மையப்படுத்தி விசுவாசல வல்லவனார் மாறினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, நீங்களும் கூட உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார்னு சொல்லி முறுமுறுக்காம கர்த்தரை மையப்படுத்தி ஆண்டு நிச்சயமே வாழ்க்கையில செய்வார். இந்த விசுவாசத்துல வல்லவனா இருக்க வேண்டும். கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவன் நினைச்சு ஆபரகாம சிநேகித்தார். உங்களுக்கு சிநேகிக்கணும்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். அல்லேலூயா. விசுவாசத்துக்காக ஆண்டோட கேட்போம். தூதா ஒரே ஒரு அதிகாரம் தான், 3வது வசனம்.
0: பிரியமானவர்களே,
1: பிரியமானவர்களே,
0: பொதுவான ரட்சிப்பை குறித்து,
1: பொதுவான ரட்சிப்பை குறித்து
0: உங்களுக்கு எழுதும்படி,
1: உங்களுக்கு எழுதும்படி
0: நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்,
1: நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில்,
0: பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட,
1: பரிசுத்த வான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட
0: விசுவாசத்திற்காக,
1: விசுவாசத்திற்காக
0: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று,
1: நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று
0: உங்களுக்கு எழுதி உணர்த்துவது,
1: எழுதி உணர்த்துவது
0: எனக்கு அவசியமாய் கண்டது,
1: எனக்கு அவசியமாய் கண்டது. பாத்தீங்களா, விசுவாசத்துல ஒப்பு கொடுத்துல உறுதியா இருக்கணும். அப்படி நீ உறுதியா இருந்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணவர் வாக்கு மாறாதவர். நிச்சயமா உங்க வாழ்க்கையில வாக்கு தத்தம் நிறைவேற்றிதான் வருவார். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். இவ்வளவு நாளாச்சு எங்க நிறைவேற போகுது, என் வாழ்க்கை எங்க நிறைவேறும் சொல்லிட்டு கர்த்தரையும் குறை செய்யக்கூடாது. விசுவாசமா தேவனை மையப்படுத்திக் கொண்டு அவர்கிட்ட பொறுமையோடு கட்டாயம் நினைச்சு வாழ்க்கையில் அது கட்டாயம் நிறைவேற்றுவார். விசுவாசம் இல்லையேன்னு நினைச்சீங்கன்னா கர்த்தரை கேளுங்க. எபிரேயன் புஸ்தகம் 12:1
0: விசுவாசத்தை துவக்குகிறவரும்,
1: விசுவாசத்தை துவக்குகிறவரும்
0: முடிக்கிறவருமாய் இருக்கிற,
1: முடிக்கிறவருமாய் இருக்கிற
0: இயேசுவை நோக்கி,
1: இயேசுவை நோக்கி
0: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்,
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
0: பொறுமையோடே ஓடக்கடவோம்,
1: பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தை தொடங்குறவர் தான், முடிக்கிறவர் தான். அவரை நோக்கி என்ன செய்யணும், பொறுமையோடு ஓடணும். ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா, ஆபிரகாம் கொடுத்த விசுவாசம் எனக்கு வேணும். விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே எனக்குள்ள என்ன எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம் தான் வருது. என்னை வீட்டு இந்த அவிசுவாசம் நீக்கி போடுங்க, விசுவாசம் தாங்கன்னு சொல்லி கத்துட்ட போராடி கேட்கணும். அவர் தான் விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவர் தான். விசுவாச கேளுங்க, ஆண்டவரின் விசுவாசம் தாரு, எனக்குள்ள எப்ப பார்த்தாலும் அவிசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் விசுவாச தருவார். நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவனுடைய மையமே பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்ல, நீங்க விசுவாசி ஆபிரகாம் போல விசுவாசித்தீங்கன்னா ஆபிரகாம தேவன் எப்படி சிநேகித்தாரோ உங்களையும் சிநேகிப்பார். அது மாத்திரம் இல்ல, ஆபிரகாம சகல காரியத்தை ஆசீர்வதித்த தேவன் உங்க வாழ்க்கையிலையும் சகல காரியத்தை ஆசீர்வதிப்பது உறுதி. உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும். முதலாவது நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். ரெண்டாவதாக நமக்கு என்ன பாருங்க, ஆபிரகாம் இருந்து போனோம், முத அவருக்குள்ள என்ன இருந்துச்சு, விசுவாசம். ரெண்டாவது என்ன இருக்குன்னு பாருங்க. இரண்டாவதாக ஆதியாம புஸ்தகம் 13:4
0: தான் முதல் ஒரு பலிப்பிடத்தை உண்டாக்கினதுமான,
1: முதல் பலிப்படுத்த உண்டாக்கினதுமான
0: ஸ்தலம் மட்டும் போனான் அங்கே ஆபிராம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
1: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்ட, முதல்ல பலிப்படுத்த உண்டாக்கி கர்த்தர் நாமத்தை தொழுது கொண்டார். முதல்ல அவர்கிட்ட என்ன இருந்தது, ஆபிரகாம் விசுவாசம். ரெண்டாவது அவருக்கு என்ன இருக்குது, பலிப்படுத்த உண்டாக்கி அவர் என்ன செய்தான், தேவனை தொழுது கொண்டார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இதுவரை கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இப்ப நாம செவிக்க போறோம். எங்கள் அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தீவினர்களை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரையும் அன்பின் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கோங்க, பராமரித்துக்கோங்க, அக்கினி மலர்ந்து காத்துக்கோங்க. தேவைக்கிருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவை பிரசுரம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை வாழ்க்கையில செய்யுங்கப்பா, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க, கத்திரி கிருவை நாளும் தாங்கட்டும் ஐயா. அவங்க எங்க சென்றாலும் நீர் முன்னாலும் பின்னாலும் வந்து அவங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமான் செபிக்கிறோம். நீங்க சொன்னீங்களா, பொண்ணை தொடுறேன் கண்மணி தொடுறான்னு சொன்னீரே, உங்களுடைய பிள்ளைகளை கண்மணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, ரட்சித்தரலும் ஆண்டவர் பரிசுத்தாய் நிரப்புங்கப்பா. பக்தி வாராய் தாங்கப்பா, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, உள்ளத்துல சமானத்தை தாங்கப்பா, சந்தோஷத்தை தாங்கப்பா. நீங்க தானப்பா சொன்னீங்க, உலகம் கொடுக்கற சமானத்தை இல்ல என்னோட சமானத்தை வைத்து போயிருக்குன்னு சொன்னீங்களே, சமானத்தை தாரும், சந்தோஷத்தை தாரும், ஆசீர்வத்தை தாரும், மகிழ்ச்சியை தாருமாப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா, குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும் வேலை அப்பா. அமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஒவ்வொரு பிரச்சனையும் மாற்றிருங்கப்பா. வேலையில ப்ரமோஷன் கிடைக்கணும் ஏசப்பா, வேலையில் கன்ஃபார்மாக உதவிச்சிங்க ஏசப்பா, அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா, ஆசீர்வச்சு உயர்த்துங்க ஏசப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க ஏசப்பா, வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ஏசப்பா, நன்மையான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா, நன்மையான எந்த ஈவும் பௌர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதியின் பிதாவத்தை இறங்கிறது மாறுதலுமில்லை வேற்றுமான எந்த நிலையிலும் சொன்னீரே, கத்தொழி கிருவ கத்தொழி பிரசனம் கத்தொழி மகி மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர, ஆத்மா கண்களை திறந்துவிடுங்கப்பா, அவங்க அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, பிரகாச மனக்கண்களை தந்தர்களாச்சா, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க, ஸ்கூல் போகும்போது பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க, அக்கினி மலாந்து கத்துக்கோங்க, ரத்த கொட்டைகளை மூடிக்கோங்க ஏசப்பா, கிட்னி பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்க ஏசப்பா, தகப்பனையுமே துதிக்கிறோம், தகப்பனையுமே நோக்கெஞ்சிரும், வயிறுல பலவீனத்தை குணமாக்க, வயிறு வலி கஷ்டங்கள் எல்லாம் மாத்திருங்கப்பா, யாருக்கு வயிற்றுல கட்டியிருந்தாலும் குணமாக்கிருங்க, பரிபூர்ண சுகத்தை கொடுங்க, அவங்க நான் மகிப்பிடட்டும் ஏசப்பா, எல்லா துதி கன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எங்கள் அன்பு ரச்சரே அஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம சிவத்தை கேட்டிருக்கா, கலங்காதீங்க.
0: நம்முடைய 24 மணி நேரம் ஜப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க, 81 44 192 192 இந்த ஜப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம், 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாக வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும், ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்க நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
2: ஹார்வெஸ்ட் பாம்ஸ். ஹார்வெஸ்ட் பாம்ஸ் இஸ் அன் ISO 9001:2008 சர்டிஃபைட் கம்பெனி எங்கேஜ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ஹை பிரஷர் ஹோமோஜனைசர்ஸ், ஹை பிரஷர் பாம்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரிபிள்எக்ஸ் பாம்ஸ். Our range serves the needs of several industries like dairy, cosmetics, pharmaceuticals, to name a few. Incepted in the year 1994, we are headed by Mr. S. Subramaniam, who is the chief executive and possesses vast experience of over 20 years in industry. We are a quality conscious company, the evidence of which is clearly reflected from our TÜV ISO 9001:2008 certifications. In order to adhere to a proper quality system, we undertake several measures that bring significant improvisations in our range in terms of superior mechanisms and quality. The unswerving commitment on behalf of our team has led us in the fabrication and supply of a quality assured range of industrial homogenizers and industrial pumps. We are backed by a dexterous and dedicated workforce that is employed under different departments like marketing, administration, design, R&D, manufacturing, quality control, dispatch, installation and commissioning and sales. Apart from being reputed clientele in the domestic market, we have also spread our wings in the international market. Thank you for watching our video. For more details, visit our website or mail us at www.homogenizers.net. Email harvestpumps@gmail.com. harvestpumps@vsnl.net.
3: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே நாள்தோறும் கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ₹100 அல்லது 200 அல்லது 300 அல்லது 500 அல்லது 1000 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019. மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங் டெம்பிள், குன்னூர் 6431001, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ, ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், யூகோ பேங்க், குன்னூர் 1331001000226 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
0: இயேசுங்கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுங்கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்கள் டிவியிலெல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில், அதே போல் பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க இந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும். யாருக்காவது புக்கு வருதா? அண்ணனுக்கு வருது. வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது. ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானால் ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக இல்லை. உங்கள் புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்கள் அதை மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம்தான். அதே போல் ஆண்ட்ராய்டு ஃபோன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்க சும்மா கை தூக்குங்களேன். இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுங்கர் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்கள் மேக்ஸிமம் தமிழ் மொழி பேசுகிறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள், உங்கள் குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். இது ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். என்னென்னா கூகுள் ஆப் ஸ்டோரில் போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சிங்கனாலே இந்த பைபிள் நீங்கள் படித்து கொள்ளலாம். தமிழில் படிக்கலாம், இங்கிலீஷில் படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில் படிக்கலாம், தெலுங்கில் படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடியோ பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா, ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிறக்கம் டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியாகம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகமும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகமத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ, இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான, எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கர்த்தருக்கிருபையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கர்த்தருடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரிய செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்கள் வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அவங்களுடைய பெயரில் ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்கள் மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ண வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால் இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் asinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: சரி மந்தைகள் வேற எப்படி இருக்கணுமா, கவனமா இருக்கணும். கர்த்தர் வரப்போறார், கர்த்தர் ஊழியத்தில் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் ஊழியத்தை நிறைவேற்றுக்கு என்ன செய்யணும், கவனமா செய்யணும். எதை செய்யல எப்படி செய்யணுமா, மனப்பூர்வமா செய்யணும். அப்ப கர்த்தர் நம்ம ராஜ்யத்தை நமக்கு தருவார். முதல்ல கர்த்தர் ராஜ்யத்தை யாருக்கு தர்றாரு, அந்த ராஜ்யத்துக்கு போறதுக்கு நமக்கு விருப்ப வாஞ்ச. ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு வரும். மூணாவது என்ன செய்யணும், மனப்பூர்வமா செய்யணும், ஊழியத்தை நிறைவேற்ற கவனமா இருக்கணும், மந்திக்கு நம்ம மாதிரியா இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்க வேண்டும், அப்பதான் அத்துமக்களை கொண்டு வர முடியும். நான்காவதாக லூக்கான் சுவிசேஷம் 12 அதிகாரம் 31 வசனம் 32 வசனம்,
1: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
0: தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்,
1: அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
0: இவைகளை என்ன செஞ்சாரா, கூட கொடுக்கிறாரு.
1: பயப்படாதே சிறுமந்தையே,
0: பயப்படாதே சிறுமந்தையே,
1: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க,
0: உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க
1: உங்கள் பிதா பிரியமா இருக்கிறார்.
0: அந்த ராஜ்யத்தை கொடுக்க என்ன செய்யறாரு, நமக்கு பிரியமா இருக்கிறாரு. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம ஒரு நாள் ஆயத்தப்படணும், பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கு ராஜ்யத்தை கொடுக்க எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. ராஜ்யத்தை கொடுக்கணும், என் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டர் வாஞ்சையோடு இருக்கிறார், பிரியமா இருக்காரு நம்ம ராஜ்யத்துக்கு கொடுக்கறதுக்கு. கர்த்தருடையெல்லாம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு இருக்கிறாரு, ஐயோ தேசத்தில் இப்படி நடக்குதே, தேசத்தில் இப்படி நடக்குதே அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்படி வேதனையோடு இருக்கிறாரு. ஒவ்வொருத்தரை பார்த்து வேதனையோடு சொல்றாரு, கடைசி நாட்கள் வந்துட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட்டே இருக்கணும். ராஜ்யத்தை கொடுக்க அவர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. அந்த ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு நம்ம பிரியமா இருக்கிறாரு, அந்த ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளணும். நீங்கள் தான் பெற்றுக்கொள்ளணும். மத்தேயு சுவிசேஷம் 25 அதிகாரம் 34 வசனம்,
1: அப்போது ராஜா
0: தமது
1: வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து வாருங்கள்,
0: வாருங்கள்,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்,
0: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை,
0: உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை
1: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள்,
0: சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக இருக்கிற ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுப்பாரா. 35,
1: பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள்.
0: அப்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எதெல்லாம் செய்யறோமோ அதை செய்யும் போது கர்த்தர் அந்த ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகள் 19 அதிகாரம் 17 வசனம்,
1: ஏழைக்கு இறங்குறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யறா, கடன் கொடுக்கற. ஏழைக்கு யாரெல்லாம் இறங்குறமோ அவங்க யாரு கடன் கொடுக்கறாங்க, கர்த்தருக்கு கடன் கொடுக்கறாங்க. ஏழைக்கு இறங்கினா போதும்,
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: பாத்தீங்களா, ஏழைகளுக்கு யாரெல்லாம் உதவி செய்றாங்க, கர்த்தர் என்ன செஞ்சிருவார், அதை திரும்ப கொடுத்துருவார். ஒரு பைசா கூட கடன் வைக்கவே மாட்டார், கட்டாயம் தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 28 அதிகாரம் 27 வசனம்,
1: தரித்திரருக்கு கொடுப்பவன்,
0: தரித்திரருக்கு கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான்,
0: தாழ்ச்சி அடையான்.
1: தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கோ,
0: கர்த்தர் தம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவர்களுக்கோ
1: அநேக சாபங்கள் வரும்,
0: தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. குறை வர தாழ்ச்சி என்ன, குறைவு இருக்காது. ஏழை எளிய மக்களுக்காக உதவி செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் என்ன வர்றது, தாழ்ச்சியே வராது. பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. கலாத்தியர் புஸ்தகம் 2 அதிகாரம் 10 வசனம்,
1: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
0: தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்,
1: அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன்,
0: நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். யார் சொல்ற இது, பசுத்த பவுல் சொல்ற. தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி சொன்னாங்களா, அவங்க பெரிய மூலிகாரலா, அது சொல்ற. நான் அதுக்கு முன்னாலே என்ன செஞ்சேன், கருத்துள்ளவனாயிருந்தேன். யாருக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு, முத ராஜ்யத்துக்கு மேல வாஞ்ச இருக்கிறவங்க, ரெண்டாவது அன்புள்ளவங்களுக்கு, மூணாவது கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்களுக்கு, நான்காவதாக நம் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது நமக்கு என்ன செய்யற, ராஜ்யத்தை கொடுக்க கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்வோமா, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்கப்பா, நான் எப்படியாவது உங்களை உள்ளிட்டு செய்யணும், ஏன்னா நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு கொடுத்ததை நீங்க எனக்கு கொடுத்த நான் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம வீட்டு பக்கத்துல எத்தனையோ பெரிய ஏழை எழுதியிருப்பாங்க, நம்ம கொடுக்காம நம்ம இருப்போமானா கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். ஒரு நாள் ஏழைகளுக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்கறா, கர்த்தர் என்ன செய்வாரா, திரும்ப கொடுத்துருவாரு. ஏழை எளியங்களை பார்க்கும்போது உதவி செய்யும், நம்மளால முடிஞ்சது அவங்களுக்காக நம்ம ஏதாவது சின்ன உதவியாவது செய்யணும், கர்த்தடி ஊழியத்தை செய்யணும், கர்த்தத்தில் அன்பு கொள்ளணும், உயிரியத்தோடு உங்கள் ஆத்மாத்தோடு முழு மனதோடு கர்த்தத்தில் அன்பு கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நமக்குள்ள என்ன வேணும், வாஞ்ச விருப்பம் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்ம ஆண்டவர் ராஜ்யத்தில் நமக்கு பங்கு இருக்குது. பெற்றுக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்துங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நம்ம உலகத்தில் இருக்கும்போதே நம்ம தகுதியாக வேண்டும். நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ள கூட நமக்கு தெரியாது, நம்ம எப்போ பரலோ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியாது, நம்ம எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அதை கர்த்தர் சொல்ல, கர்த்தர் சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுங்க, திடீர்னு ஆயத்தப்பட முடியாது, நீ கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, என்னை தகுதிப்படுத்துன்னு சொல்லி கேட்போமா.
1: நம்ம எல்லாம் எழுத நின்று கர்த்தரை நோக்கி பார்ப்போமா.

கர்த்தர் சொன்னார், இதோ உங்களுக்கு ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மீண்டும் நான் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். ஆமேன். அன்பானவர்களே, இந்த நாளில் கூட இந்த உலகத்தில் எதை வேண்டுமானாலும் நாம் இழந்து போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தை இழந்து போகணும் என்று சொன்ன நரகத்துக்கு தான் போகணும், நரக படுகொலிக்கு தான் போகணும், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அந்த ராஜ்யத்திற்கு போக விரும்புகிறீர்களா, அல்லது பரலோக ராஜ்யத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களா? அன்பானவர்களே, எதை நீங்கள் இழந்து போனாலும், உங்கள் வீட்டை இழக்கலாம், உங்களுக்கு அருமையானவர்கள் இழந்து போகலாம், பணத்தை இழக்கலாம், வேலை இழந்து போகலாம், சொத்து சுகத்தை இழந்து போனால், ஆனால் பரலோகத்தை மாத்திரம் நம்ம இழந்து போகவே கூடாது. இன்றைக்கு அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரை கர்த்தர் நமக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பரலோகத்தில் இருந்து போயிடக்கூடாது பிரியமானவர்களே. யார் யாருக்கெல்லாம் அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் கேட்டோம். முதலாவது, யார் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஒரு ஆயத்தம் பண்ணுகிறார். அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆம், மேலானவிலன் விரும்புவோமா, பரலோகத்தை விரும்புவோமா? ஆண்டவரே, அந்த மேலான பரலோகத்துக்கு நான் வர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணம் செய்வோமா? அன்பானவர்களே, இந்த உலகத்தை அல்ல, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்புவோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆசை இந்த பூமி கிடந்த காலத்தில் இருக்கக்கூடாது, நான் பரலோகத்தை விரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிங்கள். இரண்டாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், அவரிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு முழு ஹிருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் யாரையெல்லாம் இயேசுவிடத்தில் அழியாத அன்பு கூறுகிறோமோ அவர்களுக்கு அந்த ராஜ்யத்தை அவர் ஆயத்தம் பண்ணுகிறார். மூன்றாவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறாரா, அவர்களுக்கு ஊழியம் செய்கிற இயேசுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார். எப்படி இந்த ஊழியத்தை செய்ய வேண்டும்? மனப்பூர்வமாய் செய்ய வேண்டும். கவனத்தோடும் ஜாக்கிரதையோடும் இயேசுக்கு நீங்கள் உண்மையாய் ஊழியம் செய்யும் பொழுது உங்களுக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், ஆயத்தப்படுத்துகிறார். இரவு பகலங்கு இல்லை, சூரிய வெளிச்சம் தேவையில்லை, தேவடைய மகிமின் பிரகாசம் உங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். சொல்லுவோமா, ஊழியத்தை அசட்டை பண்ணியிருக்கிறோமா, சரிவர ஊழியத்துக்கு வராம செய்யாம இருக்கிறோமா? அன்பானவர், இன்றைக்கு அந்த ஊழியத்தை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். என்ன பிரச்சனையும் பார்க்காதீங்க, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய உங்களை அர்ப்பணியுங்கள். நான்காவதா, யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணுகிறாராம், மற்றவர்களுக்கு உதவி, தரித்திரருக்கு, ஏழை எளியவர்களுக்கு, யார் எல்லாம் இறங்கி உதவி செய்கிறார்களோ அவர்களுக்காக அந்த ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அவர் சொன்னார், என் பிதாவினால் ஆசிரிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யம் என்று சொன்னார். யாருக்கு அந்த ராஜ்யம்? ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களுக்கு, தரித்திரருக்கு இறங்குறவர்களுக்கு. இன்றைக்கு அர்ப்பணம் செய்வோம். எனவே தான் கர்த்தர் சொன்னார், பயப்படாத சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு அர்ப்பணம் செய்வோம். அந்த நான்கு காரியங்களுக்காக அர்ப்பணம் செய்து தேவன் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள திவிரிப்போம். நன்றி பரலோக பிதாவே, இந்த வேலைக்காக உமை நாங்கள் துதிக்கிற ஆண்டவரே. அப்பா, என் பிதாவின் வீட்டில், வான் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று சொன்னீரே அப்பா. அந்த பரலோகத்திற்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த பரம ராஜ்யத்தின் மீது, அந்த நித்திய வீட்டின் மீது எங்களுக்கு ஒரு வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. அப்ப அந்த வாஞ்சை விருப்பத்தை எங்களுக்கு தாரும். பூமியில் உள்ளவர்கள் மேலானவே நாடுகள் சொன்னீரே, உன் மீது இந்த நாட்டத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மிடத்தில் நாங்கள் அழியாத அன்புடனே முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறக்கூடிய அந்த அன்பை எங்களுக்கு தாரும் ராஜா. நாங்கள் உமக்கென்று உண்மையோடு உத்தமத்தோடு ஊழியம் செய்யக்கூடியவர்கள எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்மிடத்தில் பெற்ற ஊழியத்தை நாங்கள் செய்ய கண்ணும் கருத்துமாயிருக்கு, எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாய், தரித்திரருக்கு இறங்குறவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. அப்ப அந்த வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய கரம் இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக இப்பொழுது அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆயத்தப்படுத்தும் ஐயா. அந்த பரலோக ராஜ்யத்தின் மீது ஒரு வாஞ்சையை இப்பொழுது கர்த்தர் உருவாக்குவீராக. தேங்க்யூ லார்ட். ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் எல்லார் மீதும் கர்த்தருடைய ஆவியின் உருவிசை கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆவியின் இறங்கி அப்ப அந்த வசந்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக, வருகைக்கு ஆயத்தப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காய் கோடி நன்றிகள் அப்பா. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. வேதம் சொல்கிறது, இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தேவனே. ஆம்,
பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் கரத்தில் அர்ப்பணம் செய்து அவர் நோக்கி பார்த்து கூப்பிடுவோமா, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து தங்குங்கப்பா, நான் பரலோகத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே, ஐயா எனக்குள் வர வேண்டும் ஆவியானவரே, எவ்வளவு நேரங்களை காலங்களை வீணாக்கிட்டேன்ப்பா, என்னை மன்னியும், உன் மீது வாஞ்சியை எனக்கு உருவாக்கும், தேவன் மேல் வாஞ்சியை எனக்கு உருவாக்கும் ஆண்டவரே, தேவனுக்கு அன்பு கூறுவதற்கு ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா, நான் அவருக்கென்று உமக்கென்று உண்மையை ஊழியம் செய்ய எனக்கு அந்த பெலத்தை கொடுங்க ஆவியானவரே, ஏழை எளிய மக்கள் மீது நான் தரித்திர நினைத்துக் கொள்ள முடியும், அவர் உதவி செய்ய முடியும், அந்த அன்பை என் உள்ளத்தில் ஊற்றும், வாங்க பரிசுத்த ஆவியானவரே என்று சொல்லி வாஞ்சியோடு நம்ம கேட்போமா.

0: அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர், அக்கிரியை போடுங்க ஆண்டவர். பள்ளமேல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பள்ளமே இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும் அப்பா. பள்ளமேனால் நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக, தேர் பிரசுரத்தால் நிரப்புகிறாக, மகிமீனா நிரப்புகிறாக, அக்கிலா நிரப்புகிறாக. ஆண்மை கண்கள் திறந்துருங்க ஆண்டவர், திறந்துருங்க, அறிந்து கொள்ளட்டும், அண்டி கொள்ளட்டும், உங்களுக்கு அன்பு வரட்டும் ஆண்டவர். ஓ சீச சீச சீச சீச சீச சீச. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்கிறமை, போற்றுகிறமை, வாழ்த்துகிற வணங்குறமையா, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீங்கப்பா. எங்க பழத்தில அல்ல ஆண்டவரே, பராக்கத்தில் அல்ல, நீர் நிரப்பிக் கொண்டிருக்கிறீரப்பா. உமக்கு மகிமராய்ப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா, நிரப்பிக் கொண்டே இருங்கப்பா. மனக்கண்களை திறந்துடுங்க, பிரகாச மனக்கண்ணில் தந்துடும். அண்ணி கண்களை திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க, திறந்துடுங்க. இன்னும் இன்னும் இன்னும் ஆண்டவர், இன்னும் ஆண்டவர் பேசுங்கப்பாடு, பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பிள்ளையிலோடு பேசுங்க ஆண்டவர், பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர, பேசுங்க ஆண்டவர. அன்பாய் வழிநடத்துறீங்க பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்கப்பா. வல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பணும், கொடப்படாத மக்களை கொடப்படணும், தேவனை தேடாத மக்கள் தேவனை தேடணும். பரிசுத்த பாதையில் நடத்தும் ஐயா, பரலோகாசியா மாற்றுங்கப்பா. அக்கினி மரான்னு காத்துக்கோங்க, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமா இருப்பீங்க ஏசப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பா. என்ன நோயா இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா, என்ன பலந்தாலும் குடமாக்குங்க ஏசப்பா. மந்திர சக்திகள் பொல்லாத ஆவிகள் எல்லாம் அதமாக்கிப்படுங்க, அபத்தமாக்கிப்படுங்க, நிர்மலமாக்கிப்படுங்க ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், வியாதிகளை குணமாக்கும் ஆண்டவர். இப்படி வல்லமை எல்லாருக்கும் இறங்கட்டும், வியாதியை குணமாக்கும் அப்பா, நோயை குணமாக்கும், பலையிட்ட குணமாக்கும். மந்திரம் செய்வனைகள் எல்லாம் உடைத்துப்படுங்க, பிசாசுங்க எல்லாம் அழித்துப்படுங்க, அதமாக்கிப்படுங்க. கட்டப்பட்ட மக்கள் விடுதலை செய்யுங்க, கண்ணீரோடு இருக்க மக்கள் விடுதலை செய்யுங்க. ஆண்மை கண்கள் திறந்துடுங்க, அறிந்து கொள்ளும், எண்ணிக்கொள்ளுமை சார்ந்து கொள்ளணும் ஆண்டவர. அப்பா வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாய்க்கெல்லாம் சௌரி குழந்தை பாய்த்தாங்க, திருமணம் நடக்காத சகுலருக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. மாய மந்திர சக்தி எல்லாம் அழித்துப்படுங்க, கட்டப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படட்டும் ஐயா. சீமனுள்ள தேவனையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோமே. தொழிற்சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வீங்க. கேஸ்ல இருக்க மக்கள் வெற்றிட்டாங்க, பாவத்திலையும் சாபத்திற்கு மக்கள் விடுதலை செய்யுங்க. கண்ணீரில் இருக்கிற மக்கள் விடுதலை செய்யுங்க. படிக்கிறவர்களின் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ஆண்டவர. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க ஐயா. பலத்தை அற்புதங்களை அடையாளம் செய்யுங்க. உங்க மகத்துமில்ல நாம மாத்திரம் மையப்படட்டுமே, எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உங்க பரிசுத்த நாம மையப்படுவதாக கர்த்தாவே. எங்க பிள்ளைகள் யார் பெயிலா கூடாது ராஜா, எல்லாருமே நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும் அப்பா. எல்கேஜிலிருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் மாஸ் பாஸ் பண்ணுங்க, நாம் மையப்படணும், யாருமே பயிலா கூடாது ராஜா. உங்க நாம மாத்திரம் மையப்படட்டும். பரலோகத்தின் தேவனே அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, மகிமையான கரிச்சிங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மையான காரியத்தை செய்யுங்க. வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சிங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம், ஏஸ்பானாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
1: இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகை கர்த்தருடைய கிருபையால் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் இலவசமான ஒரு புத்தகம். நீங்க டிவில எல்லாம் பார்க்கலாம், லிவிங் ஜீசஸ் டிவியில, அதே போல பிளாக் மூன் டிவி, சென்னை டிவி, பைபிள் டிவிலாம் நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். அருமையான சிஸ்டரோட செய்தியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம். இவங்க அந்த டிவி நிகழ்ச்சிகளிலும் இப்படிப்பட்ட கூட்டங்களிலும் கொடுக்கின்ற தேவ செய்திகளை தொகுத்து தான் உங்களுக்கு இயேசுவின் கரம் என்ற மாதாந்திர பத்திரிகையாக மாதந்தோறும் வெளியிட்டு வருகின்றோம். கர்த்தர் கிருபையாக ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பத்திரிகையை வெளியிட கர்த்தர் கிருபை கொடுத்தார். இது முற்றும் இலவசம். ஒருவேளை உங்களை சிலருக்கு இந்த பத்திரிகை வந்து கொண்டிருக்கும், யாருக்காவது புக் வருதா? அண்ணனுக்கு வருது, வேற யாருக்கா வருதா? அம்மாவுக்கு வருது, ஒரு 2-3 பேருக்கு வருகிறது. உங்களுக்கு ஒருவேளை இந்த பத்திரிகை தேவை என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய ஜபக்குறிப்பு ஏதாவது இருக்குமானோ ஜபக்குறிப்பையும் உங்களுடைய விலாசத்தை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மாதந்தோறும் இந்த புத்தகத்தை அனுப்பி வைப்போம். இதில் வந்து உங்கள் அட்ரஸ் வாங்குறது, உங்களை வந்து ஃபாலோ பண்ணி வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இல்லை. உங்க புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாதிரி பத்திரிகை இருக்கிறது கொடுப்பாங்க. உங்களுக்கு யாருக்காவது பத்திரிகை வேண்டும்னா நீங்க மாதந்தோறும் பெற்றுக்கொள்ளலாம், இலவசம் தான். அதே போல ஆண்ட்ராய்டு போன் பயன்படுத்தணும் யாராச்சும் இருக்கீங்களா? யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்க? ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க சும்மா கை தூக்குங்களேன், இருக்கீங்களா? ஆண்ட்ராய்டு மொபைல் பயன்படுத்துவதைய பயன்பாட்டிற்காக யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு போன் யூஸ் பண்றீங்களோ அவங்களுக்காக சில ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் நம்ம இயேசுவின் கரம் ஊழியத்தின் மூலமாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா முழு வேதாகமும், வேதாகமும் தமிழ், ஆங்கிலம், இந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு ஆப்ஸாக, ஆண்ட்ராய்டு ஆப்ஸாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நீங்க மேக்சிமம் தமிழ் மொழி பேசுறதா இருக்கீங்க, ஒரு நண்பர்கள் உங்க குடும்பத்தினர் ஒருவேளை வேறு மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் இந்த மொபைல் ஆப்ஸை நீங்க பயன்படுத்தலாம். ஒன்னு இல்ல, வெரி சிம்பிள். என்னன்னா கூகுள் ஆப் ஸ்டோர்ல போய் சிஸ்டர் எஸ்தர் ராணி, சும்மா எஸ்தர் ராணின்னு அடிச்சீங்கனாலே இந்த பைபிள் நீங்க படித்துக் கொள்ளலாம். தமிழ்ல படிக்கலாம், இங்கிலீஷ்ல படிக்கலாம், மலையாளத்தில் படிக்கலாம், இந்தியில படிக்கலாம், தெலுங்குல படிக்கலாம், கன்னடத்தில் படிக்கலாம். அது உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் செய்து நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல எஸ்தர் ராணி என்ற ஆடிய பைபிளும் இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது எப்படின்னா ஒருவேளை நீங்க படிக்க முடியாது, கேட்கணும்னா கேட்டுக்கலாம். அந்த பைபிள் நீங்க போயிட்டு கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி அப்படின்னு அடிச்சீங்கன்னா அதுல ஆடியோ பைபிள், எஸ்தர் ராணி ஆடியோ பைபிள், தமிழ் ஆடியோ பைபிள் வரும். அதை நீங்க உங்க பதிவிற்கு டவுன்லோட் செஞ்சீங்கன்னா உங்க போன்ல டவுன்லோட் செய்து நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு பகுதி ஆதியாகமும் ஆதியம் தேர்வு செய்து நீங்க கேட்டுக்கொள்ளலாம். ஆதியாகவும் கிளிக் பண்ணீங்கன்னா ஆதியாகத்தில் முதல் அதிகாரம் வந்துட்டே இருக்கும். யாத்ராகமா யாத்ராகமோ இந்த முழு பைபிள் 66 புத்தகங்களும் அதுல வந்து ஆடியோ வடிவிலே உங்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்ப எல்லாருமே பொதுவாக ஆண்ட்ராய்டு போன் வைத்திருக்கிறதுனால இப்ப நெட்லாம் ரொம்ப இலவசமான எத்தனையோ நெட்வொர்க் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. அதனால இந்த ஒரு சேவையை உங்களுக்காக கருத்திருக்கிறவையில் வழங்குறோம், நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே போல 24 மணி நேரமும் சகோதரருடைய செய்திகளிலும் நல்ல பிரபலமான கத்துடைய ஊழியருடைய செய்திகள் ஒரு வெப் டிவி மூலமாக அது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. இந்த ஆப்ஸை, ஆண்ட்ராய்டு ஆப்ஸை நீங்க பிளே ஸ்டோர்ல டவுன்லோட் செய்து கொண்டா நீங்க சகோதரி செய்திகளை கேட்கலாம், ரேடியோ கேட்கலாம், 24 மணி நேரம் பாடலை கேட்கலாம். நிறைய வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. கூகுள் பிளே ஸ்டோர்ல எஸ்தர் ராணி நீங்க அடிச்சீங்கன்னா ஒரு 6 ஆப்ஸ் இருக்கிறது. சகோதரிய பேர்ல பைபிள் இருக்கிறது, நீங்க வாசிக்கலாம், கேட்கலாம், வாசிக்க தெரிஞ்சவங்க வாசிக்கலாம். மிக வேகமாக, அது ரொம்ப லேட்டாக ஆன் பண்ண உடனே மிக வேகமாக நீங்க வாசிக்கக்கூடிய அளவுக்கு அது தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்களுடைய பெயர்ல ஒரு பைபிள், ஆடியோ பைபிள், அதை நீங்க கிளிக் பண்ண உடனே கேட்டுக்கலாம். இதுவும் தவிர ஒரு பைபிள் ரேடியோ ஒன்று இருக்கிறது. அது எப்படின்னா நீங்க மற்ற ரேடியோவில் கிளிக் பண்ணா வெறும் பாட்டுலாம் வரும், இதுனா ரேடியோ பைபிள் மாத்திரம் வந்துட்டே இருக்கும். ஒரு ஆதியாகமத்தில் ஒரு பகுதி வரும், திடீர்னு வெளிப்படுத்தல வரும், புதிய ஏற்பாடுல வரும், அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப கொஞ்சம் நீட்டு இருந்தாலே போதும். அதனால இதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம்.
2: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
3: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. காட் பிளஸ்.

0: தயவு செய்து என்னை மன்னிக்கவும். மன்னிட்டோ மன்னிக்கோ, தயவு செய்து என்னை மன்னிச்சு விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க, என்னை மன்னிச்சு விடுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? அவளோட எனக்கு எந்த தொடர்பும் இல்லை.
1: நீ அவளை காதலிக்கிறியா? பதும் செல்.

0: எல்லா குடிமக்களும் அமைதியாக இருந்து வீட்டுக்குள் இருக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.
1: ஏதாவது உதவி அனுப்புங்க தயவு செய்து. என் மகன் திடீரென்னு காணாம போயிட்டான்.

0: பதில் கண்டுபிடிக்க நாங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம்.
1: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் மறைவில் இருக்கும் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது.
2: மக்கள் தங்கள் டெலிவிஷன் திரைகளுக்கு அருகில் கூடுவார்கள். செய்தி வாசிப்பவர்கள் நடக்கிறத பற்றி பீதி கொண்டு செய்தி வழங்க முயற்சிப்பார்கள்.
0: உலகம் முழுவதிலும் உள்ள பல்வேறு இடங்கள்ல இது தொடர்ந்து நடப்பதாக எங்களுக்கு தகவல்கள் கிடைக்கின்றன.
2: சாலை நெரிசலும் நகரங்களிலும் சைரன்கள் முழங்கோ. போலீசாரும் தீயணைப்பாளர்களும் எல்லோரும் தெருக்களில் இறங்கி இந்த குழப்பத்துல அமைதியும் ஒழுங்கும் மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பார்கள். அறிவியலாளர்கள் நடந்தது பற்றி பல்வேறு வகையான கருதுகோள்களை விரைவாக பகிர தொடங்குவார்கள்.
1: நாங்க காரணத்தை கண்டுபிடிக்க எங்களால முடிஞ்ச அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பெரும் காணாமல் போனதற்கான காரணம்.
2: ஆனா ஒரு குழுவினர் மட்டும் நடந்ததை துல்லியமா அறிந்திருப்பார்கள். ராப்சர் மறைவு நிகழ்ந்து விட்டுக்க மில்லியன் கணக்கான மக்கள் காணாம போய்விட்டார்களே, அவர்கள் காணாம போனது போலவே இருக்கிறாங்க. மற்றவர்கள் இடைய நடந்தத துல்லியமாக அறிந்திருக்கும் கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள்.
1: விடுபட்டு விட்டா ராப்சர மறைவு தவறு விட்டு எதிர்கிறிஸ்து தோன்றிவிட்டா மற்றும் துன்ப காலம் இங்கே வந்து விட்டது. மக்கள் இப்போது அந்த முத்திரையை ஏற்க ஆரம்பிச்சு விட்டார்கள். அது செய்யானீர்கள். அதற்கு மதிப்பையே

0: துன்ப காலத்தின் திரை இந்த பூமிக்கு மிக கொடூரமான காலத்தை கொண்டு வரும். தேவனின் தீர்ப்பு வானத்திலிருந்து பூமிக்கு துளிர்க்கோ. நாம் பார்க்க போகும் சில விஷயங்கள் இனிதான். ஒரு பெரிய எரியும் மலை கடல்ல வீசப்படும். அதன் விளைவாக கடல் உயிரினங்கள்ல மூன்றில் ஒரு பகுதி இறந்து கப்பல்கள் அழிக்கப்படும். கடலின் மூணில் ஒரு பகுதி ரத்தமாக மாறும். மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் மூழ்கும். மூணில் ஒரு பகுதி கடல் உயிர்கள் இறப்பு.
1: அளவில்லாத ஆழ்குழி திறக்கப்பட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய மிக கொடூரமான பிசாசு உருவங்கள் வெளியே விடப்படும். தேவனின் முத்திரை நெற்றியில் இல்லாதவர்களை வேட்டையாடும் மனித வடிவமான வண்டுகளின் ஒரு பட. உங்களுக்கு விழுந்த தேவதைகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? நான்கு பிசாசு தேவதைகள் விடுவிக்கப்பட்டு பூமியில அழிவை ஏற்படுத்துறாங்க. இது உங்களுக்கு பயமோ அச்சமோ ஏற்படுத்தலாம், ஆனா நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன், பாருங்க, நீங்க அப்படி பயப்பட வேண்டியது என்ன? ஏனெனில் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டு கேட்கும் இந்த தருணத்துல கூட உங்களிடம் இன்னும் நேரம் இருக்கிறது. நீங்க ஆண்டவரோட நேர்மையா இருந்து உங்க பாவங்களுக்கு மனம் திரும்பும் வாய்ப்பு இன்னும் உங்களிடம் உள்ளது. இவையெல்லாம் நடந்த பிறகு நான் மற்றொரு தேவதையை பரலோகத்திலிருந்து பெரிய அதிகாரத்துடன் இறங்கி வருவதை பார்த்தேன். அவன் மகிமையால் பூமி பிரகாசமாகியது. அவ ஒரு பெரும் கூச்சலிட்டு பாபிலோன் வீழ்ந்து விட்டதுன்னு கூறினான். அந்த பெரிய நகரம் வீழ்ந்து விட்டது. அவள் பிசாசுகளுக்கான வீடாக மாறிவிட்டாய். அவ ஒவ்வொரு அருவறுப்பான ஆவிக்கும், ஒவ்வொரு அருவறுப்பான கழுகுக்கும், ஒவ்வொரு அருவறுப்பான மற்றும் பயங்கரமான விலங்குக்கும் மறைவிடமா இருக்கிறான். அவளது தீய ஆசைகளின் திராட்சை மதுவால் அனைத்து ஜாதிகளும் வீழ்ந்து விட்டன. உலகின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்துள்ளனர். அவளது ஆடம்பர ஆசைகளினால் உலகின் வணிகர்கள் செல்வந்தர்களாகிவிட்டனர். பிறகு நான் பரலோகத்திலிருந்து மற்றொரு குரலை கேள்விப்பட்டேன், என் ஜனங்களே, அவளிடமிருந்து விலகி வாருங்கள். அவளது பாவங்கள்ல பங்கெடுக்காதீர்கள், இல்லையெனில் அவளுடன் சேர்ந்து நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அவளது பாவங்கள் பரலோகத்தை எட்டும் அளவுக்கு குவிந்துள்ளன. தேவன் அவளது தீய செயல்களை நினைவில் வைத்திருக்கிறார். அவ மற்றவர்களுக்கு செய்ததை அவளுக்கே செய்யுங்க. அவளது அனைத்து தீய செயல்களுக்கும் இரட்டிப்பு தண்டனை அளியுங்க. அவள் மற்றவர்களுக்கு பயத்தின்

0: இரட்டிப்பை தயாரித்தாள். அதற்கும் இரட்டிப்பு அளவு அவளுக்காக தயாரியுங்கள். அவள் தன்னை மகிமப்படுத்தி ஆடம்பரமா வாழ்ந்தா, அதற்கேற்ப அவளுக்கு வேதனை மற்றும் துயரத்தை அழியுங்கள். நான் என் சிங்காசனத்துல இராணியாக இருக்கிறேன் என்று அவள் உள்ளத்தில் பெருமைப்பட்டாள். நான் உதவியற்ற விதவை என்ன, எனக்கு துயரப்பட வேண்டிய காரணமே இல்லை என்று அவள் கூறினாள். ஆகையால் இந்த பேரழிவுகள் ஒரே நாள்ல அவளை வந்தடையும். மரணம், துயரம் மற்றும் பஞ்சம். அவள் முழுமையா தீயில் அழிக்கப்படுவாள். ஏனெனில் அவளை நியாயம் செய்யும் கர்த்தராகிய தேவன் வல்லமையுள்ளவர். உலகின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்து அவளது ஆடம்பரத்தை அனுபவித்தவர்கள் அவளது எரிந்த உடலில் இருந்து எழும் புகையை பார்த்து அவளுக்காக துயரப்படுவார்கள். அவர்கள் அவளது பேரே வேதனையை பார்த்து பயந்து தொலைவில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் அழைத்து அழுவார்கள், ஐயோ ஐயோ, பாபிலோன் நகரமே, நீ பெரிய நகரம், உனக்கு எவ்வளவு பேராபத்து. ஒரே கணத்துல தேவனுடைய தீர்ப்பு உன் மீது வந்தது. உலகின் வணிகர்கள் அவளுக்காக அழுவார்கள், துயரப்படுவார்கள். ஏனெனில் அவர்களது பொருட்களை வாங்க யாரும் இனி இல்ல. அவ பெருமளவுல தங்கம், வெள்ளி, ரத்தினங்கள், முத்துக்கள், நறுமண மரம், யானை எலும்பு பொருட்கள், விலையுயர்ந்த மரம், வெண்கலம், இரும்பு, மரப்பழக்கு ஆகியவற்றால் செய்யப்பட்ட பொருட்கள், நறுமண மரம், நெய், பசுமை துணி, ஊதா, பட்டுப்பட்டு, சிவப்பு துணி ஆகியவற்றையும் வாங்கினாள். அவள் மேலும் இலவங்கப்பட்ட மசாலா, தூபம், மரம், குங்குமப்பூ, திராட்சை மதுபானம், ஆலிவ் எண்ணெய், நன்கு அரைத்த மாவு, கோதுமை, மாடுகள், ஆடுகள், குதிரைகள், வண்டிகள் மற்றும் மனித உடல்கள், அடிமைகள் ஆகியவற்றையும் வாங்கினாள். நீ மிகவும் விரும்பி அந்த ஆடம்பரமான பொருட்கள் எல்லாம் போய்விட்டன என்று அவர்கள் அழுகிறார்கள். உன் எல்லா செல்வ சௌகரியங்களும் மகிமையும் என்றும் போய்விட்டன, இனி அவை உனக்கு கிடைக்காது. அவளிடம் இந்த பொருட்களை விற்று செல்வந்தர்களாக ஆன வணிகர்கள் அவளுக்கு ஏற்பட்ட பெரிய வேதனையை பார்த்து பயந்து தொலைவில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் அழுது அந்த மகாநகரத்துக்கு எவ்வளவு பேராபத்து, எவ்வளவு பேராபத்து என்று கூச்சலிடுவார்கள். அவள் மிகச்சிறந்த ஊதா மற்றும் சிவப்பு துணிகள் ஆடை அணிந்து தங்கம், விலைமதிப்புள்ள ரத்தினங்கள் மற்றும் முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். ஒரே கணத்துல அந்த நகரத்தின் எல்லா செல்வமும் அழிந்து விட்டது. வணிக கப்பல்களின் தலைவர்கள், பயணிகள், மாலுமிகள் மற்றும் குழுவினர் அனைவரும் தொலைவில் நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் புகையெழும் காட்சியை பார்த்து அழுது கொண்டு, இதுபோன்ற பெரிய நகரம் வேறு எங்கே இருக்கிறது என்று கேட்பார்கள். அவர்கள் தங்கள் தலையில தூள போட்டு துக்கம் காட்டி அழுவார்கள். அந்த மகா நகரத்திற்கு எவ்வளவு பேராபத்து, எவ்வளவு பேராபத்துன்னு கூச்சலிடுவார்கள். கப்பல் உரிமையாளர்கள் அவளது பெரும் செல்வத்தை கடலில் கொண்டு சென்றதனால் செல்வந்தர்களாக ஆனார்கள். ஆனா ஒரே கணத்தில் அது எல்லாம் அழிஞ்சு விட்டது. அவளுக்கு ஏற்பட்ட தண்டனையை பார்த்து, வானமே, தேவனுடைய ஜனங்களும் தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் மகிழுங்கள், இறுதியில் தேவன் உங்களுக்காக அவளுக்கு தீர்ப்பு வழங்கினார். வெளிப்படுத்தல் 18:21 வரையப்பட்ட இந்த காட்சியை நீங்கள் உங்கள் மனதில் கற்பனை செய்து பாருங்கள் என்று நான் விரும்புகிறேன். பின்னர் ஒரு வல்லமையான தூதன் பெரிய அரைச்சல் கல்லளவுக்கு ஒரு பெரிய கல்லை எடுத்து கடல்ல எறிந்தான். அவன் கூறினா, இப்படிப்பட்ட வன்முறையுடன் பாபிலோன் என்ற பெரிய நகரம் கீழே வீசப்பட்டு இனி ஒருபோதும் காணப்பட மாட்டாது. பாபிலோன் என்பது பைபிளில் 250 முறைக்கும் மேல் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நகரம். பைபிள்ல பாபிலோனை விட அதிகமா குறிப்பிடப்பட்ட ஒரே மற்றொரு நகரம் எருசலேம் தான். வேதாகம கோணத்துல பார்க்கும்போது பாபிலோன் என்பது சாத்தானின் நகரமாக கருதப்படுகிறது. இது எருசலேமுக்கு எதிராக நிற்கும் ஒரு நகரம். ஏனெனில் வெளிப்படுத்தல் 21 யோவான் நன்கு நினைவில் வையுங்கள், அவர் பின்வருமாறு கூறுகிறார், நான் பரிசுத்த நகரமான புதிய எருசலேமை கண்டேன், அது தேவனிடமிருந்து, வானத்திலிருந்து மணமகளாக தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்டவள் போல் இறங்கி வந்தது. பாபிலோன் குறியீடாகவும் தேவனின் ரட்சிப்பு திட்டத்திற்கு எதிராக உள்ள நம்பிக்கையின்மை அல்லது துரோகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவதாகவும் பார்க்கப்படுது. ஆனால் நாம் மேலும் தொடரும் முன், பாபிலோன் என்பது கடைசி நாட்கள்ல தொடர்புடைய ஒரு தீய அமைப்பா இருப்பதை நான் உங்களுக்கு மேலும் வலியுறுத்த விரும்புறேன். இப்போது பைபிளில் படிக்கவும் விளக்கவும் மிகவும் கடினமான பகுதிகளில் ஒன்று வெளிப்படுத்தல் 17 ஆகும். இது உருவகங்களும் குறியீடுகளும் நிறைந்த ஒரு அதிகாரம்.
1: பல நீர்களை ஆளும் பெரிய வேசிக்கு தீர்ப்பு விழும் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தார அவளது ஒழுக்கமின்மையின் திராட்சரசால் மதிக்க வைத்து விட்டதாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது. 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட சிவப்பு விலங்கின் மீது ஒரு பெண் அமர்ந்திருப்பதை பற்றியும், அந்த விலங்கின் முழுவதும் தேவனை எதிர்த்து அவமதிப்புகள் எழுதப்பட்டிருந்ததை பற்றியும் நமக்கு சொல்லப்படுகிறது. அவளது நெற்றியில் ஒரு மர்மமான பெயர் எழுதப்பட்டிருந்ததாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது. பாபிலோன் மகாநகரம் உலகில் உள்ள எல்லா வேசிகளுக்கும் அருவறுப்புகளுக்கும் தாயாக இருப்பவை. இவை எல்லா வெளிப்படுத்தல் 17 அதிகாரத்தின் ஆரம்ப வசனங்கள்ல உள்ளது. ஆனா இதெல்லாம் என்ன அர்த்தம்? இந்த பெண் யார் அல்லது அவள் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறாள்? நிறைய விளக்கவியலாளர்கள் இங்கு குறிப்பிடப்படும் பெண் ஒரு வகையான நம்பிக்கையற்ற மதத்தை உருவகப்படுத்துகிறாள் என்று நம்புகிறார்கள். அவள் தேவனற்ற மோசடி நிறைந்த ஒரு மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறா. ஆனா நான் இங்கே ஒரு நிமிடம் நிற்க விரும்புகிறேன். ஏனெனில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றா, இந்த பெண்ணின் நெற்றியில் பாபிலோன் மகாநகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது ஏன் இப்படி இருக்கிறது? உங்களுக்கு பாபிலோனில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? நிம்ரோத் என்ற மனிதர் பாபிலோனின் நிறுவனர் என்று கருதப்படுகிறார். நிம்ரோத்தின் இயல்பு மற்றும் குணம் இரண்டும் ஆதியாகமம் 10:8-10:10 வரை தெளிவாக பார்க்க முடிகிறது. அங்கு வேதாகமம் கூறுகிறது, கூஷ் நிம்ரோத்தின் மூதாதையாவார். நிம்ரோத் பூமியில் முதல் வீரராக இருந்தான். அவர் உலகிலேயே சிறந்த வேட்டையாடி என்பதால் அவரது பெயர் பழமொழியாகிவிட்டது. மக்கள் இந்த மனிதர் நிம்ரோத போல உலகிலேயே சிறந்த வேட்டையாடி என்று சொல்வார்கள். அவர் தனது ராஜ்யத்தை பாபிலோனிய நாட்டில் கட்டினார். பாபிலோன், ஏரக், அகாத், கல்னா ஆகிய நகரங்களுடன். நிம்ரோத் என்ற பெயர் நாம் கிளர்ச்சி செய்வோம் அல்லது நாம் எதிர்ப்பு செய்கிறோம் என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. இப்போது பல வேதாகம அறிஞர்கள் நிம்ரோதை பற்றி பல்வேறு முடிவுகளுக்கு வந்துள்ளனர். வேதாகமத்திலையும் வரலாற்று ஆய்விலையும் அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் நிம்ரோத் கடவுளுக்கு எதிராக இருந்த மனிதர். அவர் கிளர்ச்சியாளராக இருந்தார் மற்றும் தன்னுடைய ராஜ்யத்தை வலுக்கட்டாயமாக உருவாக்கினார். நிம்ரோத் தொடக்கத்திலிருந்தே முடிவு வரை ஒரு கிளர்ச்சியாளன். பாபிலோனின் முதல் அரசராக பிற ஜாதி நாடுகளில் இருக்கும் இயல்பும் பண்பும் அவருக்குள் இருந்தது. வரலாற்று முழுவதும் மற்றும் குறிப்பாக இறுதி காலத்தில் துன்பத்திலும் அடக்குமுறையிலும் நம்பிக்கை துறப்பிலும் அண்டை வரலாற்றாசிரியர் ஜோசபஸ் நிம்ரோதை பற்றி கூறுகிறார். அவர் கடவுளிடம் பழிவாங்குவேன் என்றும் கடவுள் மீண்டும் உலகத்தை நீரில் மூழ்கடிக்க நினைத்தால் தண்ணீர் எட்ட முடியாத அளவுக்கு உயரமான கோபுரம் கட்டுவேன் என்றும் அவர்களது முன்னோர்களை அழித்ததற்காக கடவுளிடம் பழிவாங்குவேன் என்றும் கூறினார். மற்ற எந்த நாட்டைப் போலவே கடவுள் அதை தாழ்த்தினார் மற்றும் இறுதியில் தாம் தான் அரசன் என்பதை அவர்களுக்கு காட்டினார். பாபிலோன் முற்றிலும் அழிக்கப்பட்டு எதுவும் மீதமில்லை. அதனால் இப்போ பைபிள்ல பாபிலோன் என்ற சொல் கடவுளை நிராகரிக்கும் எந்த நாட்டையும் விவரிக்க ஒரு எதிர்மறை சொல்லா மாறியுள்ளது. உருவகையா பேசும்போது பாபிலோன் கடைசி நாட்கள்ல கடவுளை நிராகரிச்சு விலகிய ஒரு சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துது. வெளிப்படுத்தல் புத்தகம் பலவிதமான உருவகங்களை பயன்படுத்துகிறது, குறிப்பா பாபிலோனை பற்றி பேசும்போது. வெளிப்படுத்தல் 18 மிகவும் தெளிவா பேசுகிறது. அதில், இதற்கு பிறகு நான் இன்னொரு தூதனை வானிலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன் என்று கூறுகிறது. அவனுக்கு மிகுந்த அதிகாரம் இருந்தது. அவனுடைய மகிமையால் பூமி உலர்ந்தது. அவன் ஒரு பெரும் குரல்ல விழுந்தது விழுந்தது மகா பாபிலோன் என்று கூவினான். அவ பேய்களுக்கு வாசஸ்தலமாகவும் எல்லா அசுத்த ஆவிகளுக்கும் தங்கு இடமாகவும் எல்லா அசுத்த பறவைகளுக்கும் எல்லா அசுத்தமும் அருவறுப்புமான விலங்குகளுக்கும் தங்க இடமாகவும் ஆகிவிட்டாள். அவளுடைய விபச்சாரத்தின் மதுபானத்தை எல்லா ஜாதிகளும் குடிச்சுவிட்டார்கள். பூமியின் அரசர்கள் அவளுடன் விபச்சாரம் செய்தார்கள். பூமியின் வணிகர்கள் அவளுடைய மிகுந்த சுகவிலாசங்களால செல்வம் சேர்த்தாங்க. பாபிலோன் இங்கு பேய்கள் நிறைந்த மதுபானத்தில் மயங்கிய விபச்சாரமும் பேருணவும் கொண்ட ஒரு கூட்டமாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த பாபிலோன் வலிமையானதும் சக்தி வாய்ந்ததும் போல தோன்றினாலும் அதன் பாவமும் வீழ்ச்சியாலும் அது விழுந்தது. இப்போது நாம் காலப்போக்குல பார்ப்போம் என்றா, கடந்த 50 ஆண்டுகள்ல உலகம் மிகவும் மாறிவிட்டது என்பதை கவனிக்க அதிக பார்வை தேவைப்படவில்லை. நீங்கள் சமூக, நெறிமுறை அல்லது அரசியல் பின்னணியை பார்த்தாலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பெரும்பாலும் அவை நல்லதற்காக அல்ல. நமது கலாச்சாரத்துல ஒரு காலத்துல பாவமாக கருதப்பட்டவை இப்போது கொண்டாடப்படுகின்றன. உலகம் படிப்படியா கடவுளின் சட்டங்களிலிருந்து விலகி செல்கிறது போல தெரிகிறது. நாமும் பாபிலோனின் பாதையில தான் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான விஷயம் என்னவென்றா, பாபிலோனின் தலைவர்களை பார்த்தா அதன் குறித்து நிறைய கத்துக்கொள்ள முடியும். பைபிள்ல பாபிலோனில் இருந்த ஒரு தலைவரை பற்றிய சிறந்த பதிவான கணக்குகளில் ஒன்று நெபுகத்நேசர் என்ற அரசரின் வாழ்க்கைதான். பாபிலோன் இஸ்ரவேலை கைப்பற்றிய போது நெபுகத்நேசர் பாபிலோனின் அரசராக இருந்தார். இஸ்ரவேல் மக்கள் பலர் தங்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவர்கள் பாபிலோனியர்களிடையே சென்று வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. பாபிலோனியர்களின் கலாச்சாரம், மொழி அல்லது பழக்கங்களை அவர்கள் அறியவில்லை. இருப்பினும் அவர்கள் பாபிலோனில் கலந்து சேர கட்டாயப்படுத்தப்பட்டனர். பாபிலோனுக்கு அழைத்து வரப்பட்ட இளைஞர்கள் ஒருவன் தானியேல். டானியலும் சிங்க குகையும் பற்றிய கதையை நீங்க தெரிந்திருக்கலாம். ஆனா நாமும் நெபுகத்னேசர் அரசரை பற்றி உண்மையில் அறிந்து கொள்வது தானியல் புத்தகத்துலதான். பாபிலோனியர்களுக்கு எந்த தெய்வத்துக்கும் வேண்டாம், அரசருக்கே மட்டும்தான் வேண்ட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. இந்த கட்டளையை கேட்காம தானியல் மறுத்து பைபிளின் தேவனிடம் தான் வேண்டினார். அவர் அரசரின் பெருமை மற்றும் சுயநலமான கட்டளைக்கு உடன்படவில்லை. அதனால் அவரை பசிக்குட்டி சிங்கங்கள் நிறைந்த ஒரு குகையில எரியப்பட்டார். ஆனா கடவுள் அவரை காப்பாற்றினார். முழு இரவும் தானியல் சிங்க குகையில பாதுகாப்பா இருந்தார். அடுத்த கால தானியல் சிங்க குகையிலிருந்து ஒரு சிராய்ப்பு இல்லாம வெறிய வந்தார். இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருந்த அரசர் நெபுகத்நேசர் தான். அரசர் நெபுகத்நேசர் சிறிது பேராசையால் தூண்டப்பட்டாலும் இந்த சுயநலமான மற்றும் சுயமரியாதை கொண்ட வேண்டுகோள் சட்டத்தை உருவாக்கினார். தானியலில் உள்ள மற்றொரு பரிச்சயமான கதை சத்ரக், மேஷக் மற்றும் அபேத்நேகோவின் கதையாகும். பாபிலோனில் உள்ள மற்றவர்களைப் போலவே இந்த மூவரும் அரசர் நெபுகத்நேசரின் உருவத்திற்கு முன் தலைவணங்க உத்தரவிடப்பட்டனர். ஒவ்வொரு முறையும் ஹான் ஒழிக்கும் போது பாபிலோன் நாடு முழுவதும் தலைவணங்கி அடிப்படையில் அரசரை வழிபட வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டது. ஆனா சத்ரக், மேஷக் மற்றும் அபேத்நேகோ அவர்கள் கடவுளை பின்பற்றுபவர்கள். அவர்கள் சிலைக்கு தலை வணங்குவதற்கு பதிலா அந்த விதியை நிராகரிச்சனர். இதன் காரணமா அவர்கள் தீக்கொளுத்தும் அடுப்பில் எரியப்பட்டனர். ஆனா தானியலை போலவே கடவுள் அவர்களை ரட்சித்தார். அவர்கள் தீயில் இருந்தாலும் எந்த வழியும் உணரவில்லை. அவர்கள் எரியவோ வெப்பமடையவோ இல்லை. கடவுள் இந்த மூவரையும் காப்பாற்றுங்க. நெபுகத்நேசர் மிகவும் பெருமை கொண்டவர். உங்களை பத்திய ஒரு சிலை உருவாக்குவதை கற்பனை செய்து பாருங்க. பிறகு அனைவரும் அந்த சிலைக்கு தலை வணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது, அல்லது ஒரு மணி ஒலிக்கும் போது அனைவரும் உங்களை வழிபட வேண்டும் என்று தினமும் பலமுறை ஒதுக்குவது போன்றது. அந்த பிரார்த்தனைகளை நிறைவேற்ற எந்த அதிகாரமும் உங்களிடம் இல்லை என்றாலும் நீங்கள் அவர்களை அதையே செய்ய வைக்கிறீர்கள். இது அவரில் எவ்வளவு பெருமை இருக்கிறது என்பதை காட்டுகிறது. அவரது பெருமையுடன் கூடவே சிலை வழிபாடும் இருந்தது. அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டார்கள் மற்றும் பல சிலைகளுக்கு மரியாதை செலுத்தினார்கள். நெபுகத்நேசர் ராஜா தன்னை ஒரு தெய்வமா மாற்ற முயற்சித்தார். அவர் மக்கள் தன்னை வழிபட வேண்டும் என்று தன்னுடைய சிலைக்கு தலை வணங்கவும் தன்னை நோக்கி பிரார்த்தனை செய்யவும் செய்தார். அவர்களின் தலைவரான நெபுகத்நேசர் ராஜாவை போலவே பாபிலோனின் மக்கள் பெருமை கொண்ட சிலை வழிபாடாளர்கள். அவர்கள் எப்போதும் தங்களுக்கே ஒரு பெயர் உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார்கள். இன்று நம் கலாச்சாரத்தை பார்த்தா நாம் அந்த செய்தியில்தான் செல்கிறோம். நம் வாழ்க்கையின் கவனம் பெரும்பாலும் நமக்கே ஒரு பெயர் உருவாக்குவதில்தான் இருக்கிறது. நாம் நம்முடைய சொந்த சின்ன சாம்ராஜ்யங்களை கட்ட விரும்புகிறோம். நான் இதை நம்ம குடும்பங்களை வளர்ப்பதையும் நம்ம செல்வத்தை சேர்ப்பதையும் செய்கிறோம். நாம் நம்முடைய சொந்த சாம்ராஜ்யத்தை கட்டும்போது அதை தேவனை மகிமைப்படுத்தவோ அல்லது அவருடைய நாமத்துக்காகவோ செய்யவில்லை. நம்முடைய பெயரை உயர்த்துவதற்காகத்தான் செய்கிறோம். நாம் உடல் வடிவான சிலைகளுக்கு தலைவணங்காம இருக்கலாம், ஆனா பொய்யான சிலைகளை நாம் வழிபடுகிறோம். நாம் விளையாட்டு அல்லது அழவி என்ற சிலையை வழிபடுவோம். நான் சுயநியாயம் அல்லது பெருமை என்ற சிலையையும் வழிபடலாம். எது இருந்தாலும் பாபிலோனை போல நம்மில் ஒவ்வொருவருக்கும் சிலைகள் இருக்கின்றன. நாம் பாபிலோனை போல ஆகும் செயல்முறையில் இருக்கிறோம். நம் நாடும் கலாச்சாரமும் வெளியிலிருந்து வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் தெரிகிறது என்பதா அதில் நம்பிக்கையை வைத்திருக்கலாம். ஆனால் நம் பாபிலோனும் ஒரு நாள் விழுமும். எல்லா பாபிலோன்களும் ஒரு நாள்கள. இன்றைய உலகில் ஒரு கிறிஸ்தவரா நம்மில் ஒவ்வொருவரும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். நாம் பாபிலோனில் வாழ்கிறேனா? இருப்பினும் கேள்வி என்னவென்றால், நம் நாடு பாபிலோன் நாட்களுக்கு திரும்பும் சூழ்நிலையில் நாம் இயேசுவை நம்புவோமா? ஒரு பாதிரியார் இந்த உதாரணத்தை கூறினார். ஒரு சிறுவன் தெருவை நோக்கி ஓடுகிறான் என்று கற்பனை செய்யுங்கள். அவன் தெருவை நோக்கி ஓடும்போது ஒரு பெரிய மரக்கட்டைகள் ஏற்ற லாரி மணிக்கு 50 மைல் வேகத்துல அவனை நோக்கி வருது. நீங்க என்ன செய்வீங்க? நம்மில் பெரும்பாலானவர்கள் அந்த சிறுவனை நோக்கி கத்தி அவன் வேகத்தை குறைச்சி தெருவில் செல்லாமல் நிற்க சொல்வோம். அவன் கேட்கவில்லை என்றா நாம் இன்னும் அதிகமா குரலை உயர்த்துவோம். இறுதியில நம்மளை பெரும்பாலானவர்கள் எழுந்து அந்த குழந்தைய துரத்தி ஓடுவோம். அந்த சிறுவன் தெருவில் செல்லாம தடுக்க நம்மால் முடிந்த எல்லாவற்றையும் செய்வோம். நாம் நம்புவது அவன் தெருவில் ஓடிப்போய் அந்த மரக்கட்டைகள் ஏற்ற லாரியால் மோதிவிடும் முன் நீங்கள் அவனை பிடித்து நிறுத்தி விடுவீர்கள். நம் சமுதாயத்தை நோக்கி ஒரு மரக்கட்டைகள் ஏற்ற லாரி வருகிறது. அதற்கு பெயர் பாபிலோன். ஆனா நீங்க கவனமா கேட்டா கடவுள் அழைக்கிறார். மரக்கட்டைகளை ஏற்ற லாரி உங்களை மோதிவிடும் முன் நீங்கள் திரும்பி நிற்கப் போகிறீர்களா? நம் கலாச்சாரம் மீண்டும் பாபிலோனுக்கு திரும்பிக் கொண்டிருந்தாலும் நம் கடவுள் இன்னும் ஆட்சி செய்கிறார்.
2: நம்முடைய வழிபாடும் பிரார்த்தனையும் பெறத்தகுதியான ஒரே அரசனிடம் ஓடிச் செல்லுங்க. சமூகம் மாறியது. ஒரு குறிப்பிட்ட நாடு அல்லது பகுதியில பெரிய நிகழ்வுகள் நடந்தா சமூகம் மாறுகிறது. நீங்கள் காலத்தை பின்தொடர்ந்து சென்றா இதை காணலாம். ஆரம்ப கிறிஸ்தவ வரலாற்றுல ரோம பேரரசுல, குறிப்பாக நீரோ ஆட்சி காலத்துல, அந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதும் கூடவே அவர்களை உயிரிழக்க செய்வதும் சமுதாயத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விக்டோரியன் காலத்துல பிரிட்டன்ல ஆண்களுக்கு வெற்றியின் முக்கியமான அடையாளங்கள்ல ஒன்று ஒரு மனைவி மற்றும் குடும்பம் வைத்திருப்பது, நல்ல வீடு வைத்திருப்பது, போக்குவரத்திற்காக குதிரை மற்றும் ரதம் வைத்திருப்பது ஆகியவையா இருந்தன. 9, 19, 29 பெரிய பொருளாதார மந்தம் ஏற்பட்ட போது சமூகம் மாறியது மற்றும் மக்கள் தங்களை வாழ வைக்கும் புதிய வழக்கங்களை உருவாக்கினர். உதாரணமா சிக்கன தோட்டங்கள். 2008 நிதி வீழ்ச்சி பிறகு சமூகம் மாறியது. மக்கள் தங்கள் முதலீடுகள், சேமிப்புகள் மற்றும் பணத்தை எங்கு அல்லது எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதில் பல்வேறு வழிகளை தேர்ந்தெடுக்க தொடங்கின. ஆனா சமூகம் மாற்றம் அடையும் போது கிறிஸ்துவின் 2வது வருகை எவ்வளவு நெருக்கமாக உள்ளது என்பதை சுட்டிக்காட்ட பைபிள் எங்களை என்ன சொல்லுகிறது? நான் உங்களிடம் பேச விரும்பும் முதல் மாற்றம் 1 தீமோத்தேயு 4:1-2 காணப்படுகிறது. அங்கு பைபிள் சொல்கிறது, ஆவி வெளிப்படையாக சொல்கிறது, கடைசி நாட்களில் சிலர் விசுவாசத்திலிருந்து விலகி மோசடி ஆவிகளுக்கும் பேய்களின் போதனைகளுக்கும் செவி கொடுப்பார்கள். அவர்கள் பாசாங்கில் போய் பேசுவார்கள், தங்கள் மனசாட்சியை வெண்ணிறையால் சுட்டு கடுமையாக்கிக் கொள்வார்கள். இந்த அம்சங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்றேன். கடைசி நாட்கள்ல மக்கள் விசுவாசத்திலிருந்து விலகி விடுவார்கள். அதாவது ஒரு பெரிய விலகல், ஒரு வீழ்ச்சி ஏற்படும். இது எப்படி இருக்கோ? இதன் வெளிப்பாடு என்னவென்றா, தேவாலயத்துக்கு வருபவர்கள் குறைவாகி, கிறிஸ்தவர்களாக இருப்பதாக சொல்வோரும் குறைவாகி, தங்கள் தினசரி வாழ்வில் கிறிஸ்தவத்தை நடைமுறைப்படுத்துபவர்களும் குறைவாக இருப்பார்கள். ஜபம் மற்றும் தேவனுடைய வார்த்தையை வாசிப்பது போன்ற விஷயங்கள்ல கூட கடைசி நாட்கள்ல மக்கள் மோசடி செய்யும் மற்றும் கவரும் ஆவிகளின் போதனைகளுக்கும் பேய்களின் உபதேசங்களுக்கும் கவனம் செலுத்துவாங்க. இந்த அம்சத்துலதான் நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன். அதனால இதை ஒரு நிமிடம் கழித்து மீண்டும் பார்க்கலாம். மற்றும் கடைசி நாட்கள்ல மக்கள் பாசாங்கும் பொய்யும் நிறைந்தவர்களாயிருப்பார்கள். இதன் அர்த்தம் பலர் வந்து ஒன்று சொல்வதாகவும் பிரசங்கிப்பதாகவும் இருப்பாங்க, ஆனா அவர்கள் வாழும் வாழ்க்கை முறையே முற்றிலும் வேறாக இருக்கும். பின்னர் கடைசி அம்சம் என்னவென்றால், மக்களின் மனச்சாட்சி கருகிவிடும். அதாவது மனிதநேயம் குறையும், அன்பு இல்லாமை, இருதயத்தின் கடினமா இவை ஏற்படும். இவையெல்லாம் பலரின் வாழ்க்கையில் பாவம் அதிகமாக இருப்பதாலதான் நடக்கிறது. ஆனா நீங்க என்ன கவனமா கேளுங்க, பலரின் இருதயங்கள் குளிர்ந்து விட்டாலும் தேவசக்தி மற்றும் வேதத்தின் மதிப்புகள் சமுதாயத்தில் மதிக்கப்படவில்லை என்றாலும் கூட உங்களுக்குள் இருப்பவர் உலகத்தில் இருப்பவரை விட பெரியவர் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து ஒளி, அவர் தூயதும் பரிசுத்தமானதுமான ஒளி. அந்த ஒளி எல்லா இருளையும் அகற்றுகிறது. இன்று இரவுதான் உங்கள் பூமியில கடைசி இரவுன்னா நீங்க எப்படி வாழ்வீர்க? நீங்க என்ன செய்வீர்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நீங்கள் எங்க போவீர்க? ஆவங்களை உங்கள் உடல்ல எடுத்துக்கொண்டு கல்லறை வரை செல்ல வேண்டியிருந்தாலும் கூட நீங்கள் முடிந்தவரை அதிகமாக வாழ விரும்புவீர்களா? உங்கள் உடைந்த உறவுகளை மீண்டும் இணைத்து பழைய நிலைக்கு கொண்டு வர முயற்சிப்பீர்களா? 1 தெசலோனிக்கேயர் 5:2 இயேசு கூறினார், அவர் இரவில திருடன் போல வருவார் என்று. யாருக்கும் அந்த நாள் அல்லது மணி தெரியாது. இது ஒரு கிறிஸ்துவருக்கு அவசர உணர்வை உருவாக்க வேண்டும். இன்னும் நாம் நம்மை விய அதிகமாகவே வாழ்கிறோம். நாம் பரலோகத்திற்கு அழைப்பை ராப்சர சிறிது கூடுதல் புரிந்து கொண்டிருந்தா அந்த அவசர உணர்வு நமக்குள் தோன்றியிருக்கும் மற்றும் நித்தியத்தை முன்னிட்டு வாழ்கிறப்ப. ஆனா ராப்சர்னா என்ன? ராப்சர் என்ற சொல்லுக்கு பல வரையறைகள் உள்ளவர். ஒருவரை வேறு இடம் அல்லது வேறு நிலைக்கு எடுத்து செல்லும் நிகழ்வாக இதை வரையறுக்கலாம். அல்லது கிறிஸ்து பூமிக்கு திரும்பும் போது அவரை வானில் பாதியில் சந்தித்து அவருடன் செல்லும் செயலாகவும் வரையறுக்கலாம். ராப்சர் என்பது இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி அவரை நம்பும் மக்களை சொர்க்கத்துல வாழ அழைக்கும் அந்த தருணம். நித்தியமாக அது நம்பிக்கையாளர்களை பூமியிலிருந்து உண்மையாகவே எடுத்து செல்லும் நிகழ்வாகும். ராப்சர் என்பது நம்பிக்கையாளருக்கான நம்பிக்கை. இது எதிர்காலத்தின் ஒரு காட்சியை அளிக்கிறது. பைபிள்ல 1 தெசலோனிக்கேயர் அதிகாரம் 4:17 ராப்சர் பற்றி பேசப்படுகிறது. பிறகு நாம் உயிரோடு இருக்கும் நாம் அவர்களுடன் மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க வானில் எடுத்துக் கொள்ளப்படுவோம், அப்படியே நாம் எப்போதும் ஆண்டவருடன் இருப்போம் என்று கூறுகிறது. இது முடிவு காலம் குறிப்பு பல விஷயங்களை நமக்கு சொல்கிறது. முதல்ல அவர் மீதமுள்ள நம்பிக்கையாளர்களுக்காக திரும்பி வருகிறார். நம்ம விட முன்பே போனவர்கள் ஏற்கனவே அவருடன் நித்தியத்தில் இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த வசனத்துல நாம் இன்னும் உயிரோடு இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவது, நாம் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் மகிமையான நித்தியத்திற்குள் பறிக்கப்பட்டு செல்ல போகிறோம் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அப்படி என்றால் ராப்சர் என்பது ஒரு கிறிஸ்தவருக்கு என்ன அர்த்தம்? தீத்து 2:13 இப்படி சொல்கிறது, நம் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை நம் மகா தேவனும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மகிமை வெளிப்பாட்டை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ராப்சர் என்பது நம் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை தன் வாக்குறுதியை நிறைவேற்றும் நாளாகும். இயேசு நமக்காக ஒரு இடத்தை தயார் செய்ய போகிறேன் என்று சொன்னார். மேலும் அவர் திரும்பி வந்து நம்மை தன்னுடன் சேர்த்து அழைத்து செல்ல போகிறார். இயேசு கிறிஸ்துவே நம் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை. விசுவாசிகளாகிய நாமோ இந்த வாக்குறுதியை பிடிச்சு கொண்டிருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த வாக்குறுதியில நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஏனெனில் நம்பிக்கையே நமக்கு விசுவாசிகளுக்கு பலவீனமான நேரத்துல சக்தியை அளிக்கும். இயேசு கிறிஸ்துவே நம் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கை. அப்படி என்றால் ராப்சர் நம்மை விசுவாசிகளாக வாழும் முறையில் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துகிறது? ராப்சர் நிகழ்வு பற்றிய அறிவு நம்ம விசுவாசிகளாக மிகுந்த அளவில் பாதிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். தேவசக்தியான வாழ்க்கையை வாழும் கிறிஸ்தவர்களாக நம்மில் ஒவ்வொரு பகுதியிலும் இது பதியப்பட்டிருக்க வேண்டும்னு நான் நம்புறேன். கிறிஸ்து நம்மை வீய திரும்ப வரப்போகினார் என்று நாம் உண்மையாக நம்பினால் நாம் தயார் நிலையில் இருக்கிறோமா என்பதை உறுதி செய்ய வேண்டும். கிறிஸ்து நம்மை வீய திரும்ப வரப்போகிறார் என்று நாம் உண்மையா நம்பினா இந்த வாழ்க்கையை பரலோக நோக்குடன் வாழ வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ராஜ்யத்தை முதல்ல தேட வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு நாம் விசுவாசமாய் இருக்க வேண்டும். நாம் அவருடன் என்றென்றும் இருப்போம் என்பதை அறிந்து எந்த துன்புறுத்தலையும் நம்பிக்கையுடன் தாங்க வேண்டும். கர்த்தர் இரவில் திருடன் போல வருவார் என்பதை அறிந்திருப்பது உங்களுக்கு நம்பிக்கையுடன் எதிர்பார்ப்பை தர வேண்டும். நான் அந்த நாளையும் நேரத்தையும் எதிர்பார்த்திருக்க வேண்டும். ஆகையா உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். எபேசியர் 5:15 படி வாழுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். அம்சமாக்கப்பட்ட பதிப்பு இப்படி சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும், மரியாதை, நோக்கம் மற்றும் தைரியத்துடன் வாழ வேண்டும், தீமைக்கு இடம் கொடுப்பவர்களையும் ஊக்குவிப்பவர்களையும் தவிர்த்து அறிவில்லாதவர்களாக அல்லாமல் அறிவும் புத்தியும் பகுத்தறிவும் கொண்டவர்களாக நடக்க வேண்டும். தீயும் பாவமுள்ள வாழ்க்கையிலையும் ஈடுபட வேண்டாம் என நமக்கு ஊக்குவிக்கப்படுகிறது. முட்டாள்கள் போல வாழ வேண்டாம் என பைபிள் சொல்கிறது. தங்களை மட்டுமே நினைத்து வாழ்பவர்களைப் போல அல்லாம இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக திரும்ப வரப்போகிறார் என்று நினைத்து வாழுங்கள். கடவுளுக்காக வாழுங்கள், அவரை சேவை செய்யுங்கள். இன்று இரவே பரலோகத்திற்கு அழைப்பு நடக்கப் போகிறது என்று நினைத்து வாழுங்கள். கடவுளுக்கு பயந்து அவரை மகிழ்விப்பது போன்ற வாழ்க்கையை வாழுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலையும் இதை நினைவில் வைத்திருங்க. நீங்க செய்யும் ஒவ்வொரு செயலிலையும் கூட நீங்க கடவுளின் பிள்ளையா இருக்கும் போது நீங்க பேசும் மற்றும் செய்யும் செயல்கள் மிக முக்கியமானவை என்பதை அறிந்திருக்க வேண்டும். அவை உங்கள் சுற்றியுள்ளவர்களை பாதிக்கும். உங்க வாழ்க்கையில பாவத்துக்கு இடம் கொடுக்க வேணா? 2 கொரிந்தியர் 10:5 கடவுளின் அறிவுக்கு எதிராக உயர்ந்து நிற்கும் ஒவ்வொரு வாதத்தையும் ஒவ்வொரு உயர்ந்த பொருளையும் கீழே தள்ளி ஒவ்வொரு எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிதலும் கெடுத்துக் கொண்டு வாருங்கள்னு சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் ரட்சிப்புக்கு பிறகும் பாவம் உங்கள் மனதில் ஊடுருவி வரக்கூடும் என்பதை அறிந்திருக்கும் அளவுக்கு நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும். அதனாலதான் பைபிள் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிடித்து நம் மனதை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது. ஒரு செயல்ல பாவம் வெளிப்படுவதற்கு முன்பு அது மனதுல துவங்குகிறது. நீங்கள் நினைக்கும் விஷயங்களை கட்டுப்படுத்த முடிஞ்சா உங்கள் செயல்களையும் கட்டுப்படுத்த முடியும். எனவே நான் எப்போதும் தேவனுடைய வாக்குறுதிகளை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தால், சொர்க்கம், பரிசுத்தர் முன் நிற்பது, ராப்சர் ஆகியவற்றை பற்றி நினைத்தால் அவை என் எண்ணங்கள் என்றால் என் செயல்களும் என் எண்ணங்களை பொருந்தும். நான் நினைப்பதை வாழ ஆரம்பிப்பேன். ஒரு நாள் நான் சர்வவல்ல தேவனுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்பதை அறிந்து நான் தேவ சக்தியும் நேர்மையும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பேன். இதிலிருந்து நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் உங்கள் நட்புகளை கவனமா தேர்வு செய்ய வேண்டும் என்பதே. கர்த்தருக்காக வாழ்வதை பற்றி கவலைப்படாத தேவனை அறியாத மக்களால் உங்களை சூழ வைக்காதீர்கள். நீங்கள் தேவனை அறியாத நட்புகளை வைத்திருந்தா நீங்களும் அவர்களைப் போலவே வாழ்வீர்கள். நீங்கள் வைத்திருக்கும் நட்பு வட்டம் பண சம்பாதிப்பது, செல்வம் சேர்ப்பது, லாபம் பெறுவது என்பவற்றில் மட்டுமே ஆர்வம் கொண்டவர்கள் என்றா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்களும் விரைவில் அதே பாதையில செல்ல ஆரம்பிப்பீர்கள். எங்களை உயர்த்தி ஊக்கப்படுத்தும் தேவசக்தி கொண்டவர்களை தேடுங்க. கர்த்தருக்கு அருகில் வளர உங்களை ஊக்குவிக்கும் கிறிஸ்தவர்கள் இருக்கட்டும். இது உங்களுக்கு நித்திய தனவில் வைத்திருக்க உதவ. எபிரேயர் 12:1 ஆகையால் இவ்வளவு பெரிய சாட்சிகள் மேகமாக நம்மை சூழ்ந்திருக்கிறபடியால் நாம் எல்லா பாரங்களையும் எளிதில் நம்மை சிக்க வைக்கும் பாவத்தையும் விட்டு நமக்கு முன்பாக வைத்திருக்கும் ஓட்டத்தை பொறுமையுடன் ஓடுவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நீங்க சாட்சிகளின் மேகத்தால் சூழப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து வாழ்கிறீர்களா? ஏனெனில் அது உங்களை நேர்மையுடன் கிறிஸ்துவின் ஓட்டத்தை ஓட ஊக்குவிக்கவில்லை என்றால் வேறு எது உங்களை ஊக்குவிக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆண்டவர் இரவில் திருடம் போல வரப்போகிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். நாம் ஒரு பெரிய சாட்சிகள் மேகத்தால் சூழப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். ஒரு நாள் நீங்கள் தேவனின் முன் நின்று உங்கள் ஒவ்வொரு எண்ணத்துக்கும் செயலுக்கும் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை அறிந்திருக்கும் போது நீங்கள் விரும்பும் விதமாகவே வாழ விரும்புவீர்களா? அல்லது உங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுடன் நித்திய வாய்வு கிடைக்கும் என்பதை அறிந்து விசுவாச ஓட்டத்தை ஓட விரும்புகிறீர்களா? நான் உங்களை விசுவாச ஓட்டத்தை ஓடவும் நல்ல போராட்டத்தை போராடவும் ஊக்குவிக்கிறேன். பைபிள்ல தொடர்ந்து நேரம் செலவிடுங்க. பரிசுத்த ஆவி உங்களுக்குள் நித்திய நம்பிக்கையை எழுப்ப அனுமதியுங்க. அப்படி செய்தா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை விசுவாசத்துடனும் நித்தியத்தை நோக்கியும் வாழ முடியும்.
3: சபையின் பரலோக பறிப்பு குறித்து வரும்போது சில கிறிஸ்தவ வட்டாரங்கள்ல 3 நிலைகள்ல விவாதம் நடக்குது. ஒன்னு, சில கிறிஸ்தவர்கள் பறிப்பு என்ற சொல் பைபிளில் கூட இல்லை என்று வாதிடுகிறார்கள். அப்படி இருக்க அந்த நிகழ்வு எப்படி நடக்க முடியும்? 2, சில கிறிஸ்தவர்கள் பறிப்பு துன்பத்துக்கு பிறகு நடக்கும் என்று வாதிடுகிறார்கள். இறுதி குழுவான சிலர் பறிப்பு துன்பத்திற்கு முன் நடக்கும் என்று நம்புகிறார்கள். நீங்க எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் பறிப்பு, அதாவது ஒரு வகையான பறிப்பு நிகழும் என்பதை நிச்சயமாக நம்புகிறார்கள். பைபிள் சொல்வதை போல ஆண்டவரின் நாள் இரவில் திருடனாக வரும் என்று கூறுகிறது. ஒரு கணத்துல கண் இமைப்புல இறந்தவர்கள் நித்திய வாழ்வுக்காக எழுப்பப்படுவார்கள் என்று அது சொல்கிறது. நாம் உயிருடன் இருப்பவர்களும் மாற்றப்படுவோம். இது என்னிட சொல்வது என்னவென்றா, இயேசு கிறிஸ்து தன் சபையை பறிக்க வரும்போது அது திடீரென நடக்கும். அதை எதிர்பாராத வகையில் இருக்கும். ஏனெனில் பலர் தங்கள் தினசரி வேலைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க. பலர் தங்கள் தினசரி செயல்கள்ல முழுமையா மூழ்கியிருப்பாங்க. இந்த உலகில உள்ள பொழுதுபோக்குகளை மக்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பானே, அந்த நேரத்துல திடீரென ஆண்டவர் திரும்பும் போது பலர் தயாராக இல்லாம பிடிபடுவாங்க. நமக்கு போதுமான எச்சரிக்கைகள் வழங்கப்படவில்லைன்னு சொல்ல முடியாது. வெளிப்படுத்தல் 22:12 இதோ நான் விரைவில் வருகிறேன் என்று சொல்லப்படவில்லையா? 1 Thessalonians 5:2 கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருவது போல வரும் என்று நீங்கள் முழுமையாக அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லப்படவில்லையா? நம் வாழ்க்கையில ஒரு அவசரம் இருக்க வேண்டும். நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதிலே ஒரு அவசரம் இருக்க வேண்டும். ஏனெனில் கிறிஸ்து விரைவில் திரும்ப வரப்போகிறார் என்று தேவனுடைய வார்த்தையில் நிச்சயமாக ஒரு அவசரம் உள்ளது. அது திடீரென நடக்கும். அது எதிர்பாராத விதமா இருக்கும். அதனால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காம இப்போதே தயாராகி விடுவது நல்லதல்லவா? எப்போதும் தயார் நிலையில் இருப்பது நல்லதல்லவா? நாம் எப்போதும் விழிப்புடன் தயாராக வாழ்வது நல்லதல்லவா? அப்போது நாம் ஒருபோதும் திரிக்கிட முடியாது. இதேதான் வேதாகமும் நம்மிடம் கேட்கிறது. இயேசு நம்மை செய்யும்படி கட்டளையிடுகிறார். மத்தேயு 24:42-44 ஆகையால் விழிப்புடன் இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருகிறார் என்று நீங்கள் அறியவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனா இது அறிந்திருங்க, வீட்டின் உரிமையாளர் திருடன் இரவில் எந்த நேரத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழிப்புடன் இருந்து அவன் வீட்டை உடைக்க அனுமதிச்சிருக்க மாட்டான். ஆகையால் நீங்களும் தயார் நிலையில இருங்க. ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்துல வருவார். திருத்தூதர் பவுல் இந்த கட்டளைகளை மீண்டும் வலியுறுத்துகிறார். இயேசு திரும்பி வரும்போது அது எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு சொல்வதன் மூலம் அவர் 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 கர்த்தர் தாமே பரலோகத்திலிருந்து இறங்குவார் என்று கூறுகிறார். ஒரு கட்டள முழக்கத்தோட மற்றும் பிரதான தூதரின் குரலுடன் தேவனுடைய கம்பை ஒளியுடன் கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பிறகு நாம் உயிரோடு இருப்பவர்கள் மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இவ்வாறு நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், இயேசு திரும்பி வரும்போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் உயிர்த்தெழுப்பப்படுவார்கள். இன்னும் உயிரோடு இருப்பவர்களும் நீங்களும் அவர்களை சந்திக்க மேகங்கள்ல எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4 உள்ள இந்த வேதாகம வசனம் நாம் எந்த முறையில் கிறிஸ்துவை வருவது எதிர்பார்க்க வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் இவை. அவரது வருகை நெருங்கி வந்துவிட்டது என்பதை நாம் எப்படி அறியலாம்? நாம் கவனிக்க வேண்டிய அடையாளங்கள் என்ன? தயாராக இருக்க வேண்டிய நேரம் எப்போது என்று நாம் எப்படி அறியலாம்? தயாராக இருப்பதுனா என்ன அர்த்தம்? முதல்ல பவுல் கடைசி நாட்களில தோன்றும் ஒரு மனிதரை, அதாவது எதிர் கிறிஸ்துவ கவனிக்க சொல்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:4 யாரும் எந்த விதத்திலும் உங்களை ஏமாற்ற வேண்டாம், அந்த நாள் வராது, முதலில் புரட்சி வராமல் என்று சொல்லப்படுகிறது. அந்த சக்தமில்லாத மனிதன் வெளிப்படுத்தப்படுவார், அழிவின் மகன். அவர் எல்லா கடவுளாக அழைக்கப்படும் அல்லது வழிபாட்டு பொருளாக இருக்கும் அனைத்துக்கும் எதிராகவும் தன்னை உயர்த்தி கொண்டு தேவாலயத்தில் தன்னை கடவுளாக அறிவித்து அங்கே அமர்வார். இந்த எதிர்கிறிஸ்து தோன்றும் வர ஆண்டவரின் நாள் வராதுமே பவுல் சொல்கிறார். அந்த மனிதர் தன்னை கடவுளாக அறிவிப்பார். அந்த மனிதர் சாத்தானுக்காக நிற்பார், மேலும் உலகத்தை வழி நடத்துவார். ஏமாற்றத்துல எதிர்கிறிஸ்து மக்களை கவர்ந்து அவர்களை ஈர்க்கும் வகையில அடையாளங்களும் அதிசயங்களும் செய்வார். ஆனால் யாராவது தங்களை மெசியா அல்லது கிறிஸ்துவாக கூறினால் அவர்களை நம்ப வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியுள்ளார். Matthew 24:42 ஆகையால் நீங்கள் கவனமாக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என்று நீங்கள் அறியவில்லை என்று கூறப்பட்டுள்ளது. இங்கே ஆண்டவர் சொல்லும் முக்கியமான விஷயம், தயாராகும் முன் எந்த அடையாளங்களையும் காத்திருக்க வேண்டும் என்பதே. அவரது கருத்து, நாம் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதே. நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். நாம் எப்போதும் தயார் நிலையில வாழ வேண்டும். ஏனெனில் அவர் திரும்பி வரக்கூடிய நேரத்தை நாம் அறியவில்லை. ஆகையா தயாராக இருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் தயார் நிலையில இருப்பதே. சுருக்கமாக சொன்னால், இயேசு இன்று வருவார் என்று நினைத்து வாழ வேண்டும். அதாவது நாம் எவ்வாறு நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோம் என்பதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பதாகும். நாம் நம்முடைய நேரத்தை தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கும் பரப்புவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை பொழுதுபோக்கில் மூழ்கடிக்கிறோமா? நாம் நம்முடைய நேரத்தை பிறருக்கு சேவை செய்வதற்கும் கிறிஸ்துவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்துகிறோமா, அல்லது நம்முடைய நேரத்தை மற்றவர்களை கீழ்த்தரமா பேசுவதற்கும் அவர்களை பிரிப்பதற்கும் பயன்படுத்துகிறோமா? நாம் இப்போது உள்ள நேரத்தை ஆண்டவரின் சந்நிதியை நாடுவதற்கும் அவரை தேடுவதற்கும் பயன்படுத்துகிறோமா? நாம் தேவனை மேலும் நெருக்கமா அறியவும் அவருடன் அதிக நேரம் செலவிடவும் ஆவலாக இருக்கிறோமா? அல்லது தேவனை தவிர எல்லோரிடமும் நெருக்கமாயிருக்க நம்முடைய நேரத்தை செலவழிக்கிறோமா? ஆண்டவரின் வருகைக்காக தயார் செய்ய அடையாளங்களையும் அதிசயங்களையும் காத்திருக்க வேண்டாம். ஏனெனில் நாம் கடைசி நிமிடம் வரை காத்திருந்தால் பலர் தயாராகாமல் திடீரென பிடிபடுவோம். நாம் தயார் இல்லாமல் பிடிபடுவோம். கிறிஸ்துவின் சபைக்காக வரும்போது எந்த விசுவாசியும் பின்னால் விடப்பட விரும்ப மாட்டார்கள் என்று எனக்கு நிச்சயம் தெரியும். உங்களை பத்தி எனக்கு தெரியவில்லை, ஆனா நான் பின்னால் விடப்பட விரும்பவில்லை. உலகத்துல சிக்கிக்கொள்வதை விட கிறிஸ்துவோட மேகங்களை எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். அற்பமான பொழுதுபோக்குகள்ல சிக்கிக்கொள்வதை விட பரலோகத்துல எடுத்துக்கொள்ளப்பட விரும்புகிறேன். முக்கியமில்லாத விஷயங்கள்ல சிக்கிக்கொள்வதை விட தேவனுடைய வார்த்தையில் சிக்கிக்கொள்ள விரும்புகிறேன். நான் தேவனுடைய ராஜ்யத்துல சிக்கிக்கொள்ள விரும்புகிறேன். உங்கள் பார்வையை மாற்றுமாறு உங்களை ஊக்குவிக்கிறேன். நித்தியமானதை தேடுங்க, தெய்வீகமானதை தேடுங்க. எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறது என்பதை அறிய அறிகுறிகள் நல்லவ. ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்காக தயார் செய்ய அவற்றை காத்திருக்க வேண்டாம். ஒரு திருடன் இன்று இரவு உங்கள் வீட்டிற்கு வரப்போகிறான் என்று தெரிந்தால் நீங்கள் தயார் செய்ய மாட்டீர்களா? பாதுகாப்பாக இருக்க தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய மாட்டீர்களா? கர்த்தரின் வருகை ஒரு திருடன் வருவது போல இப்போ அது ஒரு திருடம் வருவது போல இருந்தா நாம் தேவையான மாற்றங்களையும் திருத்தங்களையும் செய்ய வேண்டாமா? கர்த்தர் விரைவில் வருகிறார். அதற்கேற்ப நாம் நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்கள் ஜெப வாழ்க்கையில கர்த்தர் விரைவில் வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்க. பாவத்தை பொறுத்தவரை இயேசு விரைவில் திரும்பி வரப்போகிறார் என்பதை அறிந்தவரை போல நடந்து கொள்ளுங்க. இதுவே நாம் வாழ வேண்டிய விதமும். நாம் பின்னால் விடப்பட வேண்டாம், தயாரிருமே.

பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான நாட்கள்ல பூமியில முழுமையா மனிதர்களாக இல்லாத உயிரினங்கள் நடந்தாடின. அவர்கள் நெபிலம் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் நிகழக்கூடாத ஒரு சங்கமத்திலிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிகமா வளர்ந்து பலமா இருந்தாங்க. அவர்களின் இருப்பை யாரும் புறக்கணிக்க முடியல. மக்கள் அவர்களை பார்த்தபோது தங்களை சிறியவர்களாகவும் சக்தியற்றவர்களாகவும் உணர்ந்தார்கள். நெபிலிம் அவர்கள் விரும்பியதை எடுத்துக்கொண்டார்கள். எல்லையில்லாம வாழ்ந்தார்கள். அவர்கள் பூமியில் இருந்த காலம் உலகத்தின் வீழ்ச்சிக்கு தொடக்கமா அமைஞ்சது. பெருங்கடல் வெள்ளத்திற்கு முன்பான தலைமுறைகள்ல ஆரம்ப மனிதர்கள் வானக காவலாளிகள் என அழைக்கப்படும் வாச்சர்கள் கண்காணிப்பில வாழ்ந்தாங்க. இவர்கள் மனிதர்களை கவனித்து வழி நடத்துவதற்காக நியமிக்கப்பட்ட தேவதூதர்கள். ஆனா ஜாரட்டின் நாட்கள்ல ஒரு பெரிய தவறு நடந்தது. இந்த வாச்சர்கள்ல 200 பேர் பூமியை நோக்கி பார்த்து இறப்புடைய பெண்களின் அழகுல மயங்கினார்கள். மனிதர்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதற்கு பதிலாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து தங்கள் பொறுப்புகளை விட்டு விலகி தங்களுக்கு மனித பெண்களை மனம் செய்து கொள்ள திட்டமிட்டார்கள். அவர்களின் தலைவன் செம்யாசா இந்த பாவத்திற்கு ஒருவனாகத்தான் குற்றவாளியாக இருப்பான் என்று பயந்தான். அதனால் மற்றவர்களை ஹெர்மான் மலை உச்சியில் ஒன்று சேர வைத்து அனைவரும் ஒன்றாக ஒரு சத்தியம் செய்ய வைத்தான். அந்த மலை உச்சியில செய்த உடன்படிக்கையா 200 பேரும் பூமிக்கு இறங்க ஒப்புக்கிட்டாங்க. ஒவ்வொரு தேவதூதரும் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து அதன் பிறகு நடக்கும் அனைத்திற்கும் அனைவரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். வானத்தில உயரத்துல இந்த துரோகம் இன்னும் வெளிப்படையா தண்டிக்கப்படல. வாச்சர்கள் இன்னும் தங்களது சுதந்திர விருப்பத்தை வைத்திருந்தார்கள். மேலும் ஒரு காலத்திற்கு அவர்கள் துணிச்சலான திட்டம் தடையில்லாமல் தொடர்ந்தது. ஒரு அமைதியான மாலை விண்மீன்கள் ஒளிரும் அந்த இரவில் வாச்சர்கள் தங்கள் இறங்குதலை ஆரம்பிச்சாங்க. அவர்கள் தங்கள் வானக கடமைகளை விட்டுவிட்டு பிரகாசமான உருவங்களில் பூமியில் காலடி வைத்தார்கள். சிலர் ரகசியமாக வந்தார்கள், மற்றவர்கள் வெளிப்படையாக தோன்றினார்கள். ஆனால் அனைவரும் ஒரு உலகத்துக்கு அப்பாற்பட்ட மகிமையுடன் வந்தார்கள். அவர்களை சந்தித்த மனிதர்கள் அதிசயத்தால் மயங்கினார்கள். வாச்சர்கள் பயங்கரமான ராட்சதர்களாக வரவில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் அழகாகவும் உயர்ந்தவர்களாகவும் ஆரம்பத்தில் மிகவும் மென்மையான நடத்தை கொண்டவர்களாகவும் தோன்றினார்கள். கிராமவாசிகள் இந்த வருகையாளர்களை அவர்களின் மகத்தான தோற்றத்தா புத்திசாலி ஆசான்கள் அல்லது கடவுள்களாவே பார்த்தார்கள். அந்த தேவதைகளின் முகங்கள் பிரகாசமாக இருந்தது. அவர்களின் குரல்கள் மென்மையாகவும் கவர்ச்சிகரமாகவும் இருந்தது. அவர்களின் அமைதியான புன்னகைகளுக்கு பின்னால் மறைந்திருந்த உண்மையான நோக்கத்தை யாரும் சந்தேகிக்கவில்லை. வாச்சர்கள் இனிய வார்த்தைகள் பேசினார்கள், அறிவின் பரிசுகளை வழங்கினார்கள், மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள். விரைவில் அவர்கள் தங்கள் உடன்பாட்டின் நோக்கத்தை நிறைவேற்ற தொடங்கினார்கள். ஒவ்வொரு வாச்சரும் தாம் விரும்பிய ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொருவரா வாச்சர்கள் மனிதர்களின் மகள்களில் இருந்து மனைவிகளை எடுத்துக்கொண்டார்கள். சில பெண்கள் இந்த கடவுள் போன்றவர்களிடம் தன்னார்வமாக ஈர்க்கப்பட்டார்கள். அவர்களின் கவர்ச்சி மற்றும் வாக்குறுதிகளால் மயங்கினார்கள். மற்ற சில இணைகள் வலுக்கட்டாயமாகவோ அல்லது ஏமாற்றத்தின் மூலம் ஏற்பட்டிருக்கலாம். பின்னர் கதைகள் இறைவான பெண்களுடன் தங்களை அழுக்குப்படுத்திய தேவதைகள் பற்றி சொன்னது. எப்படி இருந்தாலும் இது இயற்கை ஒழுங்க மிகப்பெரிய முறையில மீறியது. இந்த வானவர்களும் மனித பெண்களும் இடையே ஏற்பட்ட இந்த இணைகள் தடை செய்யப்பட்டவை. ஆனா சில காலம் வாழ்க்கை அமைதியாகவே தொடர்ந்தது. வாச்சர்கள் தங்கள் மனித மனைவிகளோட இருந்தாங்க. அந்த பெண்கள் குழந்தைகளை கருவுற்றாங்க. அந்த ஆரம்ப நாட்கள்ல ஒரு விதமான அமைதி இருந்திருக்கலாம். இந்த சக்தி வாய்ந்த தேவதைகளான கணவர்களின் இருப்ப மனிதர்கள் கூட கொண்டாடி இருக்கலாம், விரைவில் ஏற்படும் விளைவுகளை உணராம. ஆனா பூமிதான் மெதுவா ஒரு கவலையை உணர தொடங்கியது. உயரத்துல கடவுள் தன் நியமிக்கப்பட்ட காவலாளிகள் தங்கள் நம்பிக்கையை துரோகம் செய்ததை கவலையுடும் கோபத்தோடும் பார்த்தார். காலப்போக்குல வாச்சர்கள் எடுத்த பெண்கள் குழந்தைகளை பெற்றெடுக்க தொடங்கினார்கள். அவை சாதாரண குழந்தைகள் அல்ல. அவர்கள் நெபிலிம் இறப்புடைய பெண்களும் இறப்பில்லாத தேவதைகளும் பெற்ற சந்ததிகள். பிறந்த தருணத்திலிருந்தே இந்த குழந்தைகள் வேறுபட்டவர்கள் என்பது தெளிவாய் இருந்தது. அவர்கள் இயற்கைக்கு மாறாக மிக பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வளர்ந்தார்கள். எந்த மனிதரையும் விட அதிகமாக. அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் போதே பெரிய ஆண்களை விட உயரமா இருந்தாங்க. அவர்கள் வளர்ச்சி அடைந்ததும் உண்மையான அரக்கர்களா மாறினார்கள். உயரத்திலையும் வலிமையிலும் அவர்களுக்கு நிகரா யாரும் இல்ல. ஒரு இள நெபிலின் குழந்தை தேவதாறு மரம் போல உயரமா வளர அவனது பேராசையும் அடக்க முடியாத வலிமையும் கிராமவாசிகளை ஆச்சரியத்துடனும் அதிகரிக்கும் பயத்துடனும் பார்க்க வைத்தது. இந்த கலப்பினங்கள் பெரியவர்களாக வளர்ந்தபோது அவர்கள் மிகப்பெரிய அரக்கர்களாக மரங்களை பிடுங்கி பாறைகளை பொம்மைகளா தூக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்.
முதல்ல மக்கள் இந்த அரக்கர்களை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்திருக்கலாம். சிலர் அவர்களை பாராட்டி இருக்கவும் கூடும். நெபிலிம்கள் சிலரால் அறதெய்வங்களாகவோ பழங்கால வீரர்களாகவோ பார்க்கப்பட்டாங்க. அவர்களின் சாதனைகளை சுற்றி புராணங்கள் உருவானது. மனிதர் அல்லாத வலிமை, வேட்டையாடும் திறமை, அஞ்சாத துணிச்சல் ஆகியவற்றை பற்றிய கதைகள் பரவின. சில நெபிலிமங்கள் தங்கள் வலிமையால் கிராமங்களை காட்டுயிர்களிடமிருந்து பாதுகாத்திருக்கலாம், அல்லது பெரிய கட்டுமான பணிகளில் உதவி இருக்கலாம். அந்த ஆரம்ப நாட்கள்ல மனிதர்கள் அவர்களை மதித்து பாடல்களிலும் கதைகளிலும் பழங்கால வல்லமை உடையவர்களாக பெயரிட்டிருக்கலாம். வாச்சர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீது பெருமை கொண்டவர்கள். மனிதர்கள் அவர்களை மதிக்க ஊக்குவித்திருக்க வாய்ப்புள்ளது. செம்யாசா போன்ற தந்தைகள் மற்றும் மற்றவர்கள் தங்கள் அரை தேவதையுள்ள மகன்களை பெருமையுடன் பார்த்தார்கள். ஏனெனில் அவர்கள் சாதாரண மனிதர்களை விட அதிக வலிமை கொண்டவர்கள். ஒரு காலத்துக்கு இந்த அரக்கர்கள் கருணையுள்ள அரசர்களாகவோ அல்லது வீரர்களாகவோ ஆட்சி செய்யலாம் என்று தோன்றியது. அவர்கள் இருப்பது சமுதாயத்தை மாற்றியது. மக்கள் இந்த வல்லமையுள்ள உயிரினங்களை சுற்றி தங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டாங்க. சில நேரங்கள்ல அவர்களை தெய்வீக அரசர்களாகவே வழிபட்டாங்க. ஆனா நெபிலிம் எண்ணிக்கையிலும் வலிமையிலும் வளர தொடங்கிய போது அவர்களின் உண்மையான இயல்பு வெளிப்பட ஆரம்பிச்சது. இந்த அரக்கர்கள் தங்கள் தேவதை உரிமையின் உடல் வலிமையை மட்டுமில்லாம ஒரு அழிவுக்குரிய பசிப்பும் அகந்தையையும் கொண்டிருந்தாங்க. அவர்கள் வன்முறையிலும் அழிவிலும் ஈடுபட்டவர்கள். உயிரை எதுவும் மதிக்காதவர்கள். நெபிலிம் தங்களை மற்ற எல்லா உயிரினங்களிலும் மேலானவர்கள் என்று கருதினார்கள். சாதாரண மனிதர்களின் சட்டங்களோ அல்லது ஒழுக்க கட்டுப்பாடுகளோ அவர்களை கட்டுப்படுத்தவில்லை. அவர்கள் பாரி தெய்வீகமானவர்கள்னா வெறும் மனிதர்களின் விதிகளுக்கு ஏன் கீழ்ப்படிய வேண்டும்? இந்த அகந்தையுடன் தாழ்ந்த உயிரினங்களை அவமதிப்பதும் வந்தது. இந்த அரக்கர்கள் தங்கள் சுற்றியுள்ள மனிதர்களை அச்சுறுத்தவும் ஆட்சி செய்யவும் தொடங்கினார்கள். அவர்கள் பெரும் விருப்பம் கொண்ட எதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சிறந்த மாடுகளை விரும்பினா அதை பிரிச்சு கொண்டார்கள். அவர்கள் ஒரு பெரிய வீட்டை ஆசைப்படினால் முழு குடும்பங்களை அப்புறப்படுத்தி அதை தங்களுக்காக எடுத்துக்கொண்டார்கள். நெபிலிம்களை பற்றிய பயம் மக்களிடையே பரவியது. கிராமவாசிகள் இந்த வாச்சர்களின் சந்ததிகள் இரட்சகர்கள் அல்ல, ஆனால் கொடூரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கும் அடக்குமுறையாளர்கள் என்று கிசுகிசுத்தனர். இந்த அரக்கர்கள் நாட்டில் அதிகமா பிறந்த போது அவர்களுடன் சேர்ந்து குழப்பமும் வந்தது. சண்டைகள் மற்றும் மோதல்கள் வெடித்தன. பெரும்பாலும் நெபிலிம்களின் திடீர் கோபத்தால் தூண்டப்பட்டன. அவர்களுக்கு ஒப்பான பலம் யாருக்கும் இல்லாததால் ஒரு அரக்கன் கோபப்பட்டா நிலைமை உயிருக்கு ஆபத்தாக மாறியது. ஒரு நெபிலிமின் கோப வெடிப்பால் உடைந்த உடல்கள் மற்றும் இடிந்த வீடுகள் ஏற்படுவது சாதாரணமான விஷயமாக இருந்தது. அவர்கள் ஓடினாலோ அல்லது சண்டையிட்டாலோ அவர்களின் காலடி சத்தத்துல பூமி அதிர்ந்தது போலவே இருந்தது. சாதாரண மனிதர்கள் அவர்களுக்கு எதிராக நிக்க முடியல. உலகம் மாறிக்கொண்டிருந்தது. முன்பு வாச்சர்களின் அமைதியான பாதுகாப்பில் இருந்த அமைதியான பூமி இப்போது அரக்கர்கள் சுற்றித் திரியும் மனிதர்களின் இதயங்களில் பயமாச்சு செய்யும் இடமா மாறிவிட்டது. அதே நேரத்தில் வாச்சர்களின் பிள்ளைகள் பூமியில பரவி கொண்டிருந்த போது வாச்சர்கள் தாங்களே மனிதர்களுக்கு புதிய அறிவை அறிமுகப்படுத்தினார்கள். மனிதர்கள் இவ்வளவு விரைவில் அறிய வேண்டியதல்லாத அறிவை. இரகசியமாகவும் வெளிப்படையாகவும் இந்த விழுந்த தேவலைகள் மனிதர்களுக்கு தடை செய்யப்பட்ட கலைகளையும் அறிவியலையும் கற்றுக் கொடுத்தார்கள். வானகத்தில் மறைக்கப்பட்ட ரகசியங்களை அவர்கள் பகிர்ந்தார்கள். உலோக வேலை, ஆயுதங்கள் மற்றும் போர், மந்திரம் மற்றும் சூனியம், வானத்தில் உள்ள அடையாளங்கள் ஆகியவற்றின் அறிவை. அசாசேல் என்ற ஒரு வாச்சர் இதில் முன்னிலை வகித்தான். அசாசேல் வாள்கள், கத்திகள், கேடயங்கள் மற்றும் மார்பு கவசங்களை உருவாக்கும் கலைகளை வெளிப்படுத்தினான். மனிதர்கள் பூமியின் உலோகங்களை தோண்டி எடுத்து அவற்றை உருக்கி கருவிகளாகவும் ஆயுதங்களாகவும் மாற்றுவது எப்படி என்று அவன் கற்றுக் கொடுத்தான். அவனது வழிகாட்டுதலின் கீழ் இரும்பு கலைஞர்கள் மனிதர்களுக்கு முதன் முதலாக வாள்கள் மற்றும் ஈட்டிகளை உருவாக்கினார்கள். உலைகளின் தீயில் இரவு ஒளிர்ந்தது. மனிதர்கள் இரும்பும் வெண்கலமும் வடிவமைத்து இதற்கு முன்பு இல்லாத வகையில் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டார்கள். அசாசேல் ஆயுதங்களிலேயே நிற்கவில்லை. அவனோ உடல் அலங்கரிப்பது, விலை மதிப்புள்ள ரத்தினங்கள், நிறப்பூச்சிகள் மற்றும் கண்கள் மற்றும் தோலை அழகுபடுத்தும் அழகு சாதனங்களை பயன்படுத்துவது ஆகியவற்றையும் கற்றுக் கொடுத்தான். மனித பெண்கள் மேக்கப் மற்றும் நகைகள் பற்றிய ரகசியங்களை அறிந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை மேலும் அழகுபடுத்த கருப்பு கனிமமான ஆன்டிமோனியை கொண்டு முகத்தை வரைய தொடங்கினார்கள். அவர்கள் அழகான கையணிகள் மற்றும் அலங்காரங்களை உருவாக்கினார்கள். முன்பு சாதாரணமாக இருந்த மனிதர்கள் இப்போது அகந்தை மற்றும் ஆசையில ஈர்க்கப்பட்டு தங்களை அலங்கரிச்சு உணர்ச்சிகளையும் பொறாமையையும் தோன்றினார்கள். மற்ற வாச்சர்கள் மந்திரங்கள் மற்றும் மாயாஜாலங்களின் அறிவை வழங்கினார்கள். தலைவர் செம்யாசா மாயாஜாலங்கள் மற்றும் வேர்களை வெட்டும் கலைகளை கற்றுக் கொடுத்தான். அவை மருந்துகள் தயாரிக்கவும் அல்லது மந்திரங்களை செய்யவும் பயன்படக்கூடியவை.
அர்மாரோஸ் என அழைக்கப்படும் மற்றொருவர் மாயாஜாலங்களை எப்படி நீக்குவது என்பதை கற்றுக் கொடுத்தான். மாயாஜால அறிவும் அதற்கான எதிர் அறிவும் கொண்டு அங்கு முதன் முதலில் மந்திரவாதிகளுக்கு இடையிலான மோதல் தொடங்கியிருக்கலாம். வாட்சர் பறக்கியல் மனிதர்களுக்கு நட்சத்திரங்களின் ரகசியங்கள், ஜோதிடம் மற்றும் நட்சத்திர கூட்டங்களை அடையாளம் காணும் முறைகளை கற்றுக் கொடுத்தான். கோக்கபெல் நட்சத்திர கூட்டங்களை பத்தியும் வானத்தை வரைபடமா அமைப்பதையும் கற்றுக் கொடுத்தான். ஷம்ஷியல் சூரியனின் பயணத்தை, சரியல் சந்திரனின் நிலைகளை கற்றுக் கொடுத்தான். இப்படியே ஒவ்வொரு கிளர்ச்சி செய்த தேவதூதரும் மேகங்கள், வானிலை, மூலிகைகள் மற்றும் செடிகள், அவற்றை மருந்தாவோ விஷமாவோ பயன்படுத்தும் முறைகள் போன்ற மறைக்கப்பட்ட அறிவுகளை பகிர்ந்தனர். முதல்ல இந்த கற்றல்கள் பலவும் பயனுள்ளதாகவோ அல்லது வெளிச்சம் தருவதாகவோ தோன்றின. மக்கள் புதிய கருவிகளால் சிறப்பாக விவசாயம் செய்வதை கற்றுக் கொண்டார்கள். அவர்கள் நன்றாக ஆடைகள் மற்றும் நகைகள் தயாரித்தார்கள். அவர்கள் வானத்தை ஆய்வு செய்து பருவங்களை குறித்தார்கள். ஆனா இந்த அறிவு ஒரு பயங்கரமான விலைக்கு கிடைச்சது. இந்த திறங்களுடன் வந்த சக்திக்கு மனிதர்கள் தயாராக இல்ல. மேலும் வாச்சர்கள் இந்த அறிவை கருணையால் அல்ல, ஆனா மனிதர்களை கெடுக்கும் நோக்கத்துடன் மற்றும் கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் வழங்கினாங்க. விரைவில் இந்த தடை செய்யப்பட்ட அறிவு மனிதர்களை பாவத்திலையும் வன்முறையிலும் இழுத்து சென்றது. இப்போது போர் ஆயுதங்கள் கையில வந்ததா கிராமங்களுக்கு இடையிலான சண்டைகள் இரத்த குளமா மாறின. முன்பு ஒருவேளை இரண்டு பேர் சண்டை போட்டு கலியால் அடித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா இப்போது வாளும் ஈட்டியும் எடுத்து எளிதாக ரத்தம் சிந்த தொடங்கினாங்க. பெருமையும் பலமும் கொண்டவர்கள் மற்றவர்களை ஆள முயன்றதால் கொலைகளும் போர்களும் அதிகமாகின. அழகு சாதனங்கள் மற்றும் அலங்கார கலை காமத்தையும் அகந்தையையும் தூண்டியது. மக்கள் இனிமே அல்லது பணிவை விட அழகு, கவர்ச்சி, ஆசை ஆகியவற்றில் கவனம் செலுத்த தொடங்கினார்கள். சில பெண்கள் மாயாஜாலமும் கவர்ச்சியும் கொண்டு ஆண்களை தவறான செயல்களில் ஈடுபட தூண்டினார்கள். சில ஆண்கள் தங்களுக்கு பிடித்த பெண்கள் அல்லது பொருட்களை வலுக்கட்டாயமா பிடித்து எடுக்க தங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க. வாச்சர்கள் கற்றுத்தந்த மந்திரங்களும் சூனியங்களும் மனிதர்களை மந்திரவாதத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் இட்டு சென்றன. மக்கள் மற்றவர்களை தங்களுக்கு கீழ்ப்படைய வைக்கவும் அல்லது ஆவிகளுடன் தொடர்பு கொள்ளவும் மருந்துகளும் மந்திரங்களும் பயன்படுத்த தொடங்கினார்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் கடவுள் அவர்களுக்கு நினைத்திருந்த நீதிமுறையிலிருந்து மேலும் மேலும் விலகினர். இந்த குழப்பமான நிலைய வாச்சர்கள் ஒரு பக்கத்துல திருப்தியுடனும் மறுபக்கத்துல கவலையுடனும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இது அவர்களால் உருவாக்க திட்டமிட்டிருந்தா அழுக்கே ஆகும். அவர்களின் போதனைகளால மனிதர்கள் இப்போது கடவுளற்ற தன்மையிலும் பாவத்திலும் மூழ்கிவிட்டார்கள். முன்பு தூய்மையான மனம் கொண்டிருந்த மனிதர்களின் இதயங்கள் இப்போது இருண்டு கொண்டிருந்தன. பூமி எல்லா வடையிலும் அழுக்காய் வந்தது. வாச்சர்களின் தாக்கம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும் தொட்டில்ல. ஒரு மனிதன் நிலத்தை உழைச்சா அது கிளர்ந்த தேவதைகளால வழங்கப்பட்ட கருவிகளாதான். ஒரு பெண் தன்னை அலங்கரித்தா அது வீழ்ந்த ஆவியிடமிருந்து கற்ற ரகசியங்களை பயன்படுத்திதான். அவர்கள் வழிகாட்டுதலுக்காக நட்சத்திரங்களை நோக்கியால் கூட அது சொர்க்கத்தை துரோகம் செய்தவர்களிடமிருந்து வந்த அறிவை பின்பற்றுவதாக இருந்தது. மனிதர்களின் இதயங்களில் கடவுளின் இருப்பு மங்கியதாகி மக்கள் இந்த புதிய கலைகளும் இன்பங்களும் நோக்கி திரும்பினர். வாச்சர்கள் தாங்களே இப்போது முழுமையாக வீழ்ந்த தேவதைகளாக மாறி சில இடங்கள்ல கடவுள்களாகவோ வீரர்களாகவோ போற்றப்பட்டனர். இந்த அறிவு கொண்டு வந்த இந்த பிரகாசமானவர்களை கௌரவிக்க கோயில்கள் அல்லது நினைவு சின்னங்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம். மனிதர்கள் வழிதவறி விட்டார்கள். பெரும்பாலானவர்கள் அதை உணரவும் இல்லை. இந்த நெறிமுறையற்ற வீழ்ச்சிக்கிடையில் சில விசுவாசமான மனிதர்கள் இன்னும் நேர்மையாக வாழ முயற்சித்தனர். எனோக்கு போன்றவர்கள் கடவுளுக்கு விசுவாசமா இருந்தனர். பண்பாட்டுப்படி எனோக்கு தானே இந்த நிகழ்வுகளை பத்தி தரிசனங்களும் எச்சரிக்கைகளும் பெற்றார். ஆனா பெரும்பாலான மனிதர்களுக்கு தீமை ஒரு புதிய சாதாரணமா மாறிவிட்டது. அருவறுப்பு, பேராசை, காமம், மந்திரவாதம் எல்லா இடங்களிலும் பரவியது. அழகான பசுமை பூமி இப்போது இரத்தத்தால களங்கமடைஞ்சு விக்கிரக வழிபாடுகளால மாசுபட்டது. மேல உயரத்துல கடவுள் இது எல்லாத்தையும் பார்த்தான். அவரது பார்வைக்கு எதுவும் மாய்ந்திருக்கவில்லை. தன் படைப்புகள் இப்படியாக மாறிவிட்டதை நினைச்சு அவருடைய இதயம் துக்கத்துல மூழ்கியது. உலகம் ஒரு பேரழிவை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தது. மக்கள் அதை இன்னும் அறியாவிட்டாலும் மக்கள் உள்ளுக்குள் மாறிக்கொண்டிருந்த போது நெபிலீம்களும் மாறிக்கொண்டிருந்தனர். முதல்ல பல மனிதர்கள் அவர்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் விசித்திரமாகவும் இருந்தார்கள். சிலர் அவர்களை பெரிய வீரர்களாக மதித்தனர். ஆனா காலம் கடந்த போது அந்த அரக்கர்கள் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் பூமி தங்களுக்கே சொந்தம் என்று நடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களின் உயரமும் பலமும் அவர்களுக்கு எளிதாக ஆதிக்கம் செலுத்த அனுமதிச்சது. விரைவில் முழு ஊர்களும் பரந்த பகுதிகளும் அவர்களது ஆட்சி கீழ் வந்தன. மக்கள் விரும்பியதால் அல்ல, எதிர்க்க முடியாததால். அரக்கர்கள் தினமும் உணவு கேட்க ஆரம்பித்தார்கள்.
ஒரு அரக்கன் ஒரு கிராமத்திற்கு பல நாட்கள் தேவையான அளவு உணவை ஒரே நாள்ல உண்ண முடிந்தது. விவசாயிகள் காலை முதல் இரவு வரை உழைத்தார்கள். ஆனால் அவர்களது அறுவடை அவர்களது வீட்டுல தங்கவில்லை. அவர்கள் அதை காணிக்கையாக எடுத்து செஞ்சாங்க. ஒரு காலத்துல வயல்களை நிரப்பிய மாடுகள் கூட்டங்கள் குறைஞ்சு போனது. ஒரு காலத்துல குளிர்காலம் முழுவதும் போதுமானதாக இருந்த தானிய களஞ்சியங்கள் காணாம போக ஆரம்பிச்சன. அரக்கர்கள் முதலில் சிறந்தவற்றையே விரும்பினார்கள், மேலும் நியாயத்திற்கு அதிகமாகவே கேட்டார்கள். காலப்போக்கில் உணவு வளர்த்த மக்கள் தான் பசிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைங்க ரொட்டிக்காக அழுதான்ல. பெற்றோர்கள் என்றீரை எப்படியாவது நீட்டிக்க முயற்சித்தார்கள். பல குடும்பங்கள் இன்னொரு நாளும் உயிர் வாழ வேண்டும் என்றால் தங்களுக்கு தேவைப்பட்டதை கூட விட்டுக் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். அரக்கர்கள் அதிகமா எடுத்துக்கொண்ட போது நிலம் கூட பாதிக்கப்பட ஆரம்பிச்சது. வயல்கள் அதிகமா உழைக்கப்பட்டல. மிருகங்களை வளர்க்கும் வேகத்தை விட விரைவா எடுத்து சென்றார்கள். வாழ்க்கையின் ஓசை முற்றிலும் சிதைஞ்சது. நம்பிக்கையுடன் விதைப்பதற்கு பதிலாக பயத்துடன் விதைத்தார்கள். ஏனெனில் அறுவடை யாருக்கு போகும் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தது. பலர் நிலத்தை அன்புடன் பராமரிப்பதை நிறுத்திவிட்டார்கள். சிலர் தங்களது உணவை நிலத்துக்குள் அல்லது குகைகள்ல மறைச்சாங்க. மற்றவர்கள் தங்களை அரக்கர்கள் கவனிக்காத ஒரு அமைதியான இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தொலைதூர பகுதிகளுக்கு இடம்பெயர முயற்சித்தார்கள். ஆனா நெஃபிலின் பரந்த பகுதிகளுக்கு நகர்ந்தார்கள். அவர்களின் தாக்கம் தொலைதூரம் வரை சென்றது. அரக்கர்கள் உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளவில்லை, அவர்கள் நேரம், உழைப்பு, மரியாதையும் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் சாதாரண மக்களை ஒன்றுமில்லாதவர்களாகவே நடத்தினார்கள். ஒரு மனிதனின் உழைப்புக்கு மதிப்பு கிடையாது, ஒரு குடும்பத்தின் பாதுகாப்பும் மதிக்கப்படாது. நெபிலும் எல்லா விதிகளுக்கும் மேலாக இருப்பது போல நடந்து கொண்டார்கள். யாராவது அவர்களுக்கு எதிராக நடந்தா தண்டனை விரைவாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. மக்கள் தங்க தலைகளை குனிந்து அமைதியா இருக்க கற்றுக்கொண்டார்கள். பலர் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கான கடைசி அமைதியான நாளாக இருக்கலாம் என்று வாழ்ந்தார்கள். அவர்களின் பசிக்கேடு அதிகரித்த போது அவர்களின் கோரிக்கைகளும் அதிகரித்தன. உலகம் அவர்களை திருப்திப்படுத்த போதுமானதை வழங்க முடியல. அரக்கர்கள் பயிர்கள், மிருகங்கள் என்பவற்றை மட்டுமல்லாம இன்னும் அதிகமா எடுத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவர்கள் மனிதர்களின் இதயங்களை நடுங்க வைக்கும் செயல்களை செய்தார்கள். கதைகள் கிராமத்திலிருந்து கிராமத்துக்கு பரவின. மக்கள் கிசுகிசுப்பா பேசினாங்க. பயணிகள் திறந்த சாலைகளை தவிர்த்தாங்க. இரவில் குடும்பங்கள் தீயை ஏற்றுவதை நிறுத்தினார்கள். ஏனெனில் ஒலி கவனத்தை ஈர்க்கும் என்று பயந்தார்கள். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை ஒரு கணம் கூட அலைந்து திரிய வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். அந்த பயம் ஒரே இடத்துல நிலைத்திருக்கவில்லை. அது நிலத்தை சுற்றி நிழலாக நகர்ந்தது. மக்கள் இனி கூட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக இல்லை என்று உணர்ந்தார்கள். தனியாக இருந்தால் இன்னும் அதிகமாக அச்சம் ஏற்பட்டது. சிலர் வலுவான சுவர்களை கட்டினது, மற்றவர்கள் காடுகளுக்கும் மலைகளுக்கும் சென்றார்கள். ஆனா அரக்கர்கள் அருகில் நடந்தா மலைகளும் சிறியதாகவே தோன்றின. ஒரு காலடி சத்தம் தொலைவில் இருந்தும் கேட்கப்பட்டது. ஒரு கூச்சல் முழு குறியிருப்பையும் அமைதியாக்க முடிஞ்சவ. நெபிலியம்களும் இயற்கை உலகத்தையும் சேதப்படுத்த ஆரம்பிச்சார்கள். வாழ்க்கை சமநிலை முற்றிலும் உடைந்தது. முன்பு சுதந்திரமா சுற்றிய விலங்குகள் பெருமளவுல வேட்டையாடப்பட்டன. அரக்கர்கள் எடுத்ததை கவனமா எடுத்துக்கொள்ளவில்லை. நாளே நானே அவர்கள் நினைக்கவில்லை. பருவங்களை பத்தியும் அவர்கள் நினைக்கவில்லை. பூமி மீண்டும் உயிர் பெற நேரம் தேவை என்பது அவர்கள் எண்ணவில்லை. முன்பு பொதுவாக இருந்த இடங்கள்ல மாடுகள் மறைஞ்சு விட்டன. பறவைகள் ஓடி போயின்ற காட்டு உயிரினங்கள் அரிதாகிவிட்டன. சில பகுதிகளில் நிலம் வெறிச்சோட தொடங்கியது. உயிரே வெளியேற்றப்படுவது போல. பின்னர் அரக்கர்கள் தங்கள் பலத்தை ஒருவருக்கு ஒருவர் எதிராக திருப்பினார்கள். அவர்களிடையே பெருமை வளர்ந்தது. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட பெரியவராக இருக்க விரும்பினார்கள். நிலத்தையோ மரியாதையோ பகிர விரும்பல. சிலர் தங்களை சுற்றி ஆதரவாளர்களை திரட்டினார்கள். மற்றவர்கள் பரந்த நிலங்களை தங்களுடையதாக உரிமை கொண்டார்கள். பிரதிவைப்பு குழுக்கள் உருவாக புயலுக்கு முன் வெப்பம் போல பதற்றம் அதிகரித்தது. போட்டி என தொடங்கியது வெளிப்படையான மோதலா மாறியது. அவர்களின் போராட்டங்களால நில நடுங்கியது. மரங்கள் விழுந்தன, மலச்சரிவுகள் உடந்தன. அருகில் வாழ்ந்த மக்கள் எங்கே ஓடுவது என்று தெரியாம தவித்தனர். ஏனெனில் அபாயம் எல்லா திசையிலிருந்தும் வந்தது. அரக்கர்கள் சந்தையிட்ட போது அது அவர்களை சுற்றியுள்ள அணையத்தையும் பாதிச்சது. அவர்களின் மோதல்கள் அவர்களது இனத்தவர்களுக்கு மட்டுமில்லாம மனிதர்கள் இன்னும் உயிர் வாழ முயன்ற இடங்களுக்கும் அழிவை கொண்டு வந்தது. வீடுகள் நசுக்கியல, கிணறுகள் சேதமறிஞன, வயல்கள் சிதைங்கன. உலகம் ஏற்கனவே துன்பப்பட்டு கொண்டிருந்தது. இப்போது அது இன்னும் அதிகமா துன்புற்றது. அரக்கர்கள் மேலும் பிரிந்த போது பூமி இன்னும் அதிகமா நிலைத்தடு மாறியது. அடுத்ததாக எங்கு பிரச்சனை எழும் என்று யாரும் கணிக்க முடியல. சாதாரண மனிதர்களுக்கு வாழ்க்கை நீண்ட கவலையின் பருவமாக மாறியது. பலர் தாங்கள் எப்போதும் ஒரு பாரத்தின் கீழ் வாழ்கிறோம் என்று உணர்ந்தனர். அவர்கள் உயிர் வாழ்வதை பற்றியே விழித்துக் கொண்டு அபாயத்தை நினைத்துக் கொண்டே தூங்கினார்கள். சிலர் முற்றிலும் நம்பிக்கையை இழந்து விட்டனர்.
மற்றவர்கள் கடுமையான மனதுடன் மாறிவிட்டனர். ஏனெனில் பயம் ஒருவரை மாட்டக்கூடும். மனிதர்களிடையேவும்

இடையேவும் வன்முறை அதிகரிச்சது. மக்கள் அவர்கள் பார்த்ததை பின்பற்றினார்கள். மேல்மட்டத்துல சட்டம் உடைந்தா அது எங்கும் உடைஞ்சு விடும். ஆயுதங்கள் பரவின, நம்பிக்கை மறைந்தது. அண்டை வீட்டார் ஒருவருக்கொருவர் எதிராக மாறினர். குடும்பங்கள் உணவுக்காக வாதம் செய்தனர். பலர் முன்பு ஒருபோது எடுத்திருக்காத முடிவுகளை எடுத்தனர். ஆனா அந்த இருளிலும் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருக்கவில்லை. சிலர் மட்டும் இன்ன கடவுளின் முன் தூய்மையா வாழ முயற்சித்தனர். அவர்கள் நடப்பதை பார்த்து துயரம் அடைஞ்சனர். அவர்களில் ஒருவன் நோமா. நோமா தன்னை சுற்றியுள்ள உலகை காணாதவராக இல்ல. விளைகள் பூமியை நிரப்பியுள்ளதை அவர் பார்த்தார். மக்கள் தீமையில் மேலும் மேலும் மூழ்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர் பார்த்தார். அந்த ராட்சசர்கள் எவ்வளவு கீழே விழுந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக மாறிவிட்டதை அவர் பார்த்தார். உலகம் இப்படியாக இருக்க வேண்டியதல்ல என்பதால் அவர் தனது மனதில் துயரத்தை சுமந்தார். பூமியில் உள்ள வேதனை மறைந்திருக்கவில்லை, அது மேல எழுந்துக. மக்களின் வலி, பயம், இழப்பு, பரவி கொண்டிருக்கும் தவறு, இவையெல்லாம் மேகங்களை கடந்த ஒரு பெரும் அழுகுறலா மாறின. பண்டை எழுத்துக்கள் சொல்வதாவது, பூமி கூட நடப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று படைப்பே கேட்கும் போல அழைத்தது போல இருந்தது. ஒரு காலத்துல உயிரை சுமந்த நிலம் இப்போது அதில் நடந்த செயல்களின் கனமான பதிவை சுமந்தது. அதிக உயரத்துல பரிசுத்த தூதர்கள் நடப்பதை பார்த்தனர். மிகேல், கப்ரியேல், யூரியேல், ரபாயேல் என்ற பிரதான தூதர்கள் கீழே பார்த்து அந்த தருணத்தின் பாரத்தை புரிஞ்சுகிட்டாங்க. அவர்கள் உற்சாகத்துடன் பார்க்கவில்லை, அவர்கள் துக்கத்துடனும் ஆழ்ந்த கவலையுடனும் பார்த்தார்கள். சத்தமின்மை எவ்வாறு பரவியுள்ளது என்பதை அவர்கள் பார்த்தார்கள். உலக அமைதியின் பாதையில் இருந்து எவ்வாறு விலகியுள்ளது என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். வாச்சர்கள் தங்கள் இடத்தை விட்டு வெளியேறி அரக்கர்கள் எவ்வாறு பெரும் அழிவுக்கு காரணமாகிவிட்டார்கள் என்பதையும் அவர்கள் பார்த்தார்கள். முக்கியமான ஒன்றை அவர்கள் புரிந்து கொண்டாக, பூமி ஒரு திருப்பு முனையை நோக்கி செல்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். ஏதோ ஒன்று மாற வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஏனெனில் உலகம் இப்படியே என்றென்றும் தொடர முடியாது. பிரச்சனைகளால நிறைந்த பூமிக்கு மேல அமைதியும் ஒழுங்கும் நிறைந்த பரலோகத்துல நான்கு வல்லமையான பிரதான தூதர்கள் ஒன்று கூடியார்கள். இவர்கள்தான் கடவுளால நியமிக்கப்பட்ட மகா பாதுகாவலர் மிகேல், கடவுளின் செய்திகளை எடுத்து செல்லும் கப்ரியேல், குணமளிப்பவர் ரபாயேல், புரிதலை வழங்கும் யூரியேல். அவர்கள் ஆர்வத்தால் அல்ல, ஆழ்ந்த கவலையால தான் ஒன்று கூடியார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் பூமியை கவனமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் கண்டதை பார்த்து அவர்களின் மனதில் மிகுந்த துயரம் ஏற்பட்டது. அவர்கள் உயர்ந்த இடத்துல இருந்து கீழே பார்த்த போது உலகம் துன்பத்தில் இருப்பதை கண்டார்கள். நிலை இனி அமைதியா இல்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். மக்கள் பயம், குழப்பம் மற்றும் தவறான செயல்கள்ல வாழ்கிறார்கள் என்பதை அவர்கள் பார்த்தார்கள். வாச்சர்கள் தங்களது நோக்கத்திலிருந்து விலகி அவர்களின் செயல்கள் எங்கும் குழப்பத்தை பரப்பியதை அவர்கள் பார்த்தார்கள். ஒரு காலத்துல சமநிலையுடன் உயிர்ப்புடன் இருந்த பூமி இப்போது பாரமாவும் சிரமமாவும் உணரப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களின் அழுகுரல்கள் வார்த்தைகளாக அல்ல, ஆனால் ஒரு ஆழமான பாரமா மேல விண்ண எட்டும் அளவுக்கு எழுந்தன. எதுவும் மறைக்கப்படவில்லை, எதுவும் புறக்கணிக்கப்படவங்க. அச்சுதூதர்கள் அவர்கள் கண்டதை பார்த்து வேதனையை உணர்ந்தார்கள். அவர்கள் தூரமாகவோ குளிர்ச்சியுடன் பார்ப்பவர்களாகவோ இல்ல. அவர்கள் கடவுளின் படைப்பை ஆழமா நேசிச்சாங்க. நேரம் செல்ல செல்ல நிலைமை மேம்படவில்லை என்பதை அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பதிலாக அது மேலும் மோசமாகிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் மேலும் துயரம், மேலும் குழப்பம், மேலும் மனிதர்களுக்கும் கடவுளின் வழிகளுக்கும் இடையே தூரம் சேர்த்தது. இந்த நிலை என்றும் தொடர முடியாது என்பதை அர்ச்சதூதர்கள் புரிந்து கொண்டார்கள். எதுவும் செய்யப்படவில்லை என்றா பூமி தானே திருத்த முடியாத அளவுக்கு அழிந்துவிடும். அவர்கள் ஒன்றாக ஒரு முடிவு எடுத்தார்கள். அவர்கள் நேரடியாக கடவுளின் சிங்காசனத்திற்கு முன் பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் கோபத்தில் குற்றம் சாட்டவில்லை, ஆனா நடப்பதை நேர்மையாக பேச முடிவு செய்தார்கள். அவர்கள் பழிவாங்க வேண்டும் என்றால் கடவுளின் தீர்ப்பை கேட்டுக்கொள்ள முடிவு செய்தார்கள். ஆனா இது மீட்புக்காக. அவர்கள் கடவுளின் முன் வந்தபோது மரியாதையுடன் தலை வணங்கினார்கள். ஒவ்வொரு பிரதான தூதரும் கவனமாகவும் மரியாதையுடனும் பேசினார்கள். முதல்ல மைக்கேல் பேசினார். அசாசேல் மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஒருபோதும் தெரியக்கூடாத விஷயங்களை கற்றுத்தந்ததை அவர் விவரித்தார். மெதுவாகவும் ஞானத்துடனும் வழங்கப்பட வேண்டிய அறிவு வழிகாட்டுதல் இல்லாமல் வெளியேற்றப்பட்டது. இந்த அறிவு மனிதர்களின் மனதை மாற்றி பணிவும் கீழ்ப்படிதலும் இல்லாமல் அவர்களை விளக்கியது. ஞானத்தை நல்லதற்காக பயன்படுத்துவதற்கு பதிலாக மக்கள் அதை தீங்காக பயன்படுத்தினார்கள். பிறகு கப்ரியேல் பேசினார். அவர் செம்ஜாசா மற்றும் தங்கள் நியமிக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறிய மற்ற காவலர்களை பற்றி பேசினார். அவர்கள் மனித பெண்களுடன் இணைந்து இயற்கை ஒழுங்கில் சேராத உயிர்களை உலகில் கொண்டு வந்ததை அவர் விவரித்தார்.
இந்த செயல்கள் பெரும்

0: சமநிலையின்மையை ஏற்படுத்துறான். பிறந்த ராட்சசர்கள் பூமியில் வாழ்வின் ஓட்டத்தை மாற்றினார்கள். அவர்கள் இருப்பது பயம், குழப்பம் மற்றும் பரவலான துன்பத்தை ஏற்படுத்தியது. அடுத்து ரஃபாயல் பீஸ்மேர். அவர் மனித குலத்தின் நிலம மீது கவனம் செலுத்தினார். மக்கள் துக்கத்துல சுமையடைந்திருந்ததை அவர் விவரித்தார். குடும்பங்கள் உடைஞ்சு போடுங்க, சமூகங்கள் நிலை தடுமாறின, மக்கள் மற்றும் பூமிக்கு இடையிலான ஒற்றுமை சேதம் அடைஞ்சகள். முன்பு மகிழ்ச்சி அளித்தவை இப்போது கவலையை ஏற்படுத்தல. ரஃபாயல் செயல்கள் பற்றி மட்டும் அல்லாம பலரது இதயங்களில் ஊன்றியிருந்த ஆழ்ந்த சோர்வையும் பேசினார். இறுதியா உரியல் தெளிவும் ஞானமும் கொண்டு பேசினார். அவர் முழு நிலைமையையும் வாக்கார். இயற்கையே எவ்வாறு பாதிக்கப்பட்டது என்பதை அவர் பேசினார். காலநிலைகளின் சமநிலை, நிலத்தின் பராமரிப்பு மற்றும் வாழ்வின் ஓசை அனைத்தும் குழப்பமடைந்துவிட்டன. ஒழுங்கு குழப்பமாக மாறிவிட்டது. பூமி தன் இயல்பில் வாழாம போய்விட்டது என்று அவர் கூறினார். மூன்று பிரதான தூதர்களும் ஒன்றாக அந்த விஷயத்தை கடவுளின் முன்வைத்தனர். கடவுள் எல்லாவற்றையும் ஏற்கனவே அறிந்தவர் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டனர். அவர் அறிவிப்பதற்காக அல்ல, அவருடைய நீதிக்கும் கருணைக்கும் வேண்டி அவர்கள் பேசினர். உண்டான பாதிப்புகள் மிகுந்ததா, அவை சரி செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். ஏனெனில் வேதனை பெரிதாக இருந்தது மற்றும் சேதம் பரவிக்கொண்டிருந்தது. இந்த நிலைமையில பூமி தன்னைத்தானாக குணப்படுத்த முடியாது என்பதால் கடவுள் தலையிட வேண்டும் என்று அவர்கள் கேட்டனர். கடவுள் கேத்த அவர் இடையில தலையிடவில்லை. அவர் முகம் திருப்பிக் கொள்ளவில்லை. ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு தருணத்தையும் அவர் பார்த்திருந்தார். மனிதர்களின் தேர்வுக, காவலர்களின் கிளர்ச்சி மற்றும் உலகம் முழுவதும் ஒழுங்கு குலைந்ததை அவர் கவனிச்சிருந்தார். அவர் காலத்தை கடக்க அனுமதித்தார், மாற்றத்துக்கு இடம் கொடுத்தார். ஆனா இப்போது அந்த காலம் அதன் எல்லையே எட்டியது. கடவுளுக்கு ஆழ்ந்த துயரம் ஏற்பட்டது. அவரது படைப்பு அவருக்கு மிகவும் மதிப்பு மிட்டது. அவர் அதை கவனத்துடனும் நோக்கத்துடனும் உருவாக்கினார். அதை வளைந்து போனதா பார்ப்பது அவரது இதயத்திற்கு வழி அளித்தது. பழமையான எழுத்துக்கள் மனிதர்கள் எவ்வளவு கீழே விழுந்தார்கள் என்பதை பார்த்து கடவுள் துயருற்றார் என்று கூறுகின்றன. இது கோபம் மட்டும் அல்ல, இது துயரத்துடன் உறுதியும் கலந்தது. இத்தருணத்திலும் கூட கடவுள் கருணைய மறக்கவில்லை. அவர் ஒவ்வொரு இதயமும் திரும்பி போகவில்லை என்பதை பார்த்தார். அவர் நோவாவை பார்த்தார், இன்னும் விசுவாசமாக நடந்து கொண்ட ஒருவர். நோவா வளர்ந்து கொண்டிருந்த குழப்பத்தை பின்பற்றவில்லை. தவறுகள் சூழ்ந்திருந்தாலும் அவர் நேர்மையுடன் வாழ்ந்தார். நோவாவை மூலமாக கொண்டு வாழ்க்கை ஒரு நல்ல வழியில தொடர முடியும் என்பதையும் கடவுள் பார்த்தார். அதனால் கடவுள் அதிகாரத்துடனும் நோக்கத்துடனும் பேசினார். உலகம் இப்போது இருப்பது போல தொடர முடியாது என்று அவர் அறிவித்தார். ஒரு பெரிய சுத்திகரிப்பு வரப்போகிறது. அது தவறாகி போனதை அகற்றி பூமிக்கு ஒரு புதிய தொடக்கத்தை வழங்கும். இந்த சுத்திகரிப்பு ஒரு பெரிய வெள்ளமாக இருக்கும். நிலத்தை மூடிக்கொண்டு அந்த காலத்தின் முறைகேடுகளை கழுவி அகற்றும். ஆனா ஊழலுக்கான காரணம் நேரடியாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கடவுள் தெளிவாக சொன்னார். தங்கள் பொறுப்பை விட்டு விலகிய காவலாளிகள் பொறுப்பில் இருந்து தப்ப முடியாது. அந்த சமநிலையை சிதைத்த வல்லமையுள்ளவர்கள் தொடர முடியாது. தீர்ப்பு கவனமாகவும் முழுமையாகவும் நீதியுடனும் இருக்கும். பின்னர் கடவுள் தன் பிரதான தூதர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு வழங்கப்பட்டது. அவர்களின் பணிகள் சீரற்றவையா இல்ல, ஒவ்வொன்றும் தீமை அகற்றி நன்மையை பாதுகாக்கும் ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியா இருந்தது. நம்பிக்கை உள்ளவர்கள் பாதுகாக்கப்படுவாங்க. அமைதியை சிதைக்கும் மூல காரணம் கட்டுப்படுத்தப்படும், எதிர்காலம் பாதுகாக்கப்படும். அந்த கணத்துல எக்க வரலாறு மாறியது. காவலாளிகளும் வல்லமையுள்ளவர்களும் உருவாக்கிய காலம் முடிவுக்கு வந்தது. வானம் தனது தீர்ப்பை அறிவிச்சுக. பூமி விரைவில் அதன் விளைவுகளை விடாரும். ரகசியமான கிளர்ச்சியில தொடங்கியத இப்போது எல்லாம் வல்லவரின் விருப்பத்தை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. வானத்தில் உள்ள குரல்கள் அமைதியாகிய போது கடவுள் பேசினார். முழு வானமும் கவனமா கேட்டது. அவரது வார்த்தைகள் அமைதியும் தெளிவும் நோக்கமும் நிறைந்தவை. எதுவும் அவசரமா செய்யப்படவில்லை, எதுவும் அர்த்தம் இல்லாம பேசப்படா. கடவுள் அறிவித்தது பூமியின் எதிர்காலத்தை வடிவமைக்கும், வழி தவறி அந்த காலத்தை முடிவுக்கு கொண்டு வரும். கடவுள் முதலில் தனது கவனத்தை புரிதலும் ஒளியும் தரும் தூதர் உரியலிடம் திருப்பினார். உரியலுக்கு மிக முக்கியமான ஒரு பணி வழங்கப்பட்டது. நேர்மையான பாதையில இன்னும் நடக்கிற மனிதன் நோவாவிடம் செல்லுமாறு கடவுள் அவரிடம் கூறினார். நல்லதை பற்றி கவலைப்படாத மக்களிடையே அமைதியா வாழ்ந்தாலும் நோவாவின் மனது உறுதியாக இருந்தது. அவர் சக்தி வாய்ந்தவர் என்பதற்காக அல்ல, விசுவாசமானவர் என்பதற்காகவே கடவுள் அவரை தேர்ந்தெடுத்தார். வரவிருக்கும் நிகழ்வுகளை பற்றி எச்சரிக்கை உரிய நோவாவிடம் அனுப்பப்பட்டார். பூமி விரைவில் உயரம் நீரால் மூடப்படும் என்பதை நோவாவிடம் சொல்ல வேண்டும் என்று அவருக்கு பணிக்கப்பட்டது. இது நோவாவுக்கு தண்டனையாக அல்ல, அவரை பாதுகாக்கும் ஒரு வழியாகவே இருந்தது. நோவா எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும், அவரை வழியாக உயிர்கள் தொடர முடியும் என்பதை உரியல் விளக்குமாறு கடவுள் உத்தரவிட்டார். நோவாவும் அவரது குடும்பமும் உயிருள்ள உயிரினங்களும் தங்கக்கூடிய வலுவானதும் நங்கு மூடியதுமான பெரிய மரப்படகை தயாரிக்க நோவாவிடம் கூறப்பட்டது. இந்த பணி நேரமும் முயற்சியும் நம்பிக்கையும் தேவைப்படும். உரியல் இந்த செய்தியை கொண்டு வந்த போது நோவா கவனமா கேட்டார். இப்படிப்பட்ட வெள்ளம் ஏற்படும் எண்ணமே அவருக்கு வரமே இல்லை, ஆனால் அவர் வாதிக்கவில்லை. அவர் கடவுளை நம்பினார். தினமும் நோவாவும் அவரது மகன்களும் மரங்களை வெட்டி கட்டைகளை வடிவமைத்து அவர்களுக்கு கூறப்பட்டபடி துல்லியமாக கட்டினார்கள். அவர்களை சுற்றியுள்ள மக்கள் கவலை இல்லாம தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்தனர். ஆனா நோவா மட்டும் கவனத்தை தளராம இருந்தார். உலகம் மேலும் குழப்பத்துல மூழ்கி கொண்டிருக்க நோவா அமைதியாக வரவிருக்கும் நிகழ்வுக்காக தயாராகினார். இதற்கு பிறகு கடவுள் சிகிச்சையும் மீட்பும் தொடர்புடைய தூதர் ரஃபாயல பேசினார். ராபாயலுக்கு மிகுந்த தீங்கு விளைவித்த வாச்சர்கள் ஒருவரான அசாசேலை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. அசாசேல் அறிவை விவேகமன்றி பரப்பி மனிதர்களிடையே பெருமை, சண்டை மற்றும் அதிகப்படியான ஆசைகளை ஊக்குவித்தான். அசாசேலின் தாக்கம் இனி பூமியை எட்டாம இருக்க கடவுள் ரபாயலுக்கு அவனை உலகிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார். அசாசேல மக்கள் இல்லாத, வெளிச்சம் இல்லாத, உலகின் மேற்பரப்பிலிருந்து மிகவும் தொலைவில் உள்ள ஒரு தனிமையான மற்றும் மூடிய இடத்தில் வைக்க ரபாயலுக்கு கூறப்பட்டது. அங்க அசாசேல் தனிமையில இருந்து இனி யாரையும் வழிநடத்தவோ தவறாக வழிகாட்டவோ முடியாம இருப்பான். இது கோபத்தில் செய்யப்படவில்லை, நீதிக்காக செய்யப்பட்டது. அந்த தீங்கு போதுமான அளவு பரவிவிட்டது. அசாசேலின் போதனைகள் ஏற்படுத்திய சேதத்திலிருந்து பூமி மீண்டு வர ரபாயலுக்கு உதவவும் கூறப்பட்டது. நிலம், மக்கள் மற்றும் உயிரின் சமநிலை ஆல் இவை குணமடைய நேரம் தேவைப்பட்டது. அடுத்து கடவுள் காப்ரியலை நோக்கினார். மாற்றம் விரைவாக வரவேண்டிய போது அனுப்பப்படும் தூதர் அவர். காப்ரியலுக்கு வாச்சர்களின் பிள்ளைகளான அந்த ராட்சதங்களை கவனிப்பதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த உயிரினங்கள் கட்டுப்பாட்டை மீறி வளர்ந்து அவர்கள் வாழும் இடங்களில் வாழ்க்கையை குழப்பிவிட்டன. கடவுள் அவர்கள் இனி இப்படியே இருக்க முடியாதுன்னு அறிவிக்கார். அவர்களின் காலம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கடவுள் அவர்களுக்கு நீண்ட ஆயுளோ மனிதர்களுடன் எதிர்கால இடமோ பற்றி பேசவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் பெருமையும் போட்டியும் அவர்களது காலத்தை முடிவுக்கு கொண்டு வர அனுமதித்தார். ராட்சசங்கள் பூமியில் ஆட்சி செய்ய தொடர்ந்து இருக்க முடியாது. அவர்களின் பலம் அவர்களை காப்பாற்றாது, அவர்களின் எண்ணிக்கை அவர்களை காப்பாற்றாது. அவர்களின் காலம் கடந்து போகும், பூமி அவர்கள் இல்லாம தொடரும். பின்னர் கடவுள் தூதர்களில் தலைவரும் ஒழுங்கின் காவலருமான மைக்கேலை நோக்கி பேசினார். மைக்கேலுக்கு தங்கள் இடத்தை விட்டு வெளியேறிய மீதமுள்ள காவலர்களை சமாளிக்கும் பணி வழங்கப்பட்டது. இந்த உயிர்கள் ஒரு காலத்தில் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தனர், ஆனால் அந்த நம்பிக்கையை அவர்கள் உடைத்துவிட்டனர். அவர்கள் செய்த தீங்கிற்காக அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டு இந்த உலகிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்று கடவுள் கட்டளையிட்டார். அவர்களை ஒன்று சேர்த்து பூமியின் ஆழத்திலும் மறைந்த இடத்திலும் வைக்குமாறு மைக்கேலுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அங்கு அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டும். மனிதர்களையோ படைப்பையோ அவர்கள் இனி குறுக்கிட முடியாது. அவர்கள் செய்த செயல்களை பற்றி சிந்திக்க அவர்களுக்கு நேரம் இருக்கும். அதே சமயம் மேலுள்ள உலகம் அவர்களின் தாக்கமின்றி முன்னேறியது. இந்த சிறைவு கடவுள் நியமித்த இறுதி காலம் வரை நீடிக்கும். காவலர்களின் செயல்களின் தொடர்ச்சியான விளைவுகள் பற்றியும் கடவுள் பேசினார். அவர்கள் ஏற்படுத்திய தீய தாக்கங்கள் அகற்றப்படும். நோக்கம் வெறும் உயிர்களை அகற்றுவதல்ல, சமநிலையை மீட்டெடுப்பதே ஆகும். மக்கள் எப்போதும் பயமின்றி வாழக்கூடிய, குடும்பங்கள் வளரக்கூடிய, நிலம் மீண்டும் விளைச்சல் தரக்கூடிய, உண்மை தினசரி வாழ்வை வழிநடத்தக்கூடிய உலகை கடவுள் விரும்பினார். இந்த முடிவுகளின் மூலம் கடவுள் திடத்தன்மையும் பரிவும் காட்டினார். அவர் பூமியை விட்டுவிடவில்லை, அவர் மனிதர்களை அழிக்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் புதுப்பிப்புக்கான வழியை உருவாக்கினார். முறிந்தது நேராக மாற்றப்படும், உடைந்தது குணமாகும் வாய்ப்பு பெறும். மகா தூதர்கள் தங்கள் பணிகளை மரியாதையுடனும் உறுதியுடனும் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்ய போகும் செயலின் பாரத்தை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டார்கள். இது வெற்றியின் தருணம் அல்ல, பொறுப்பின் தருணம். வானகம் நீண்ட கால குழப்பத்திற்கு பதிலளித்தது. மாற்றம் இப்போது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. பூமியில இந்த வரவிருக்கும் மாற்றத்தின் அறிகுறிகள் ஏற்கனவே காணப்பட்டன. உலகம் அமைதியற்றதாக உணர்ந்தது. வாச்சர்கள் தங்கள் சுதந்திர காலம் முடிவடைய போகிறது என்பதை உணர்ந்தார்கள். சிலர் உதவியை தேடியது மிகவும் தாமதமாகிவிட்டது. சிலர் தப்பிக்க வழி தேடினாங்க. மற்றவர்கள் மன்னிப்பு கேட்டாங்க. வேறு முடிவுக்காக நம்பிக்கையுடன் இருந்தாங்க. ஆனா முடிவை ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டனே. வாச்சர்களும் அரக்கர்களும் வடிவமைத்த யுகம் முடிவுக்கு வந்து கொண்டிருந்தது. மீதமிருந்தது கூறப்பட்டதை நிறைவேற்றும் பணி மட்டுமே. வானகம் இப்போது இயக்கத்தில் இருந்தது. வரவிருக்கும் நாட்கள் உலகை என்றென்றும் மாற்றப்போகின்றன. வானகத்தின் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட போது நெபிலிம் இன்னும் பூமியில் நடந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் முடிவு எவ்வளவு அருகில் வந்துவிட்டது என்பதை அறியாமல் அவர்கள் உயரமாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். தாங்கள் ஆட்சி செய்த உலகிலிருந்து எதுவும் அவர்களை அகற்ற முடியாதுன்னு நம்பினார்கள். பல தலைமுறைகளாக அவர்கள் வலிமையும் கட்டுப்பாடும் மட்டுமே அறிந்திருந்தார்கள். அவர்களின் காலம் முடிவடையலாம் என்ற எண்ணமே அவர்களின் மனதில் உண்மையிலே ஒருபோதும் வந்ததே இல்லை. நெபிலிம் பரந்த பகுதிகளில் பரவியிருந்தார்கள். சிலர் நதிகளும் வளமான நிலங்களும் அருகே தங்கியிருந்தார்கள். அங்கு ஒரு காலத்துல உணவு அதிகமாயிருந்தது. மற்றவர்கள் மலைகளையும் விரிவான சமவெளிகளையும் பிடிச்சு கொண்டார்கள். அங்கு அவர்கள் தொலைவில் பார்க்கவும் எவராலும் தொட முடியாதவர்களாக உணரவும் முடிந்தது. அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அவர்களின் இருப்பு அனைத்தையும் மாற்றியது. அவர்களை சுற்றிய நிலம் இனி அமைதியா உணரல. மக்கள் கவனமா நகர்ந்தார்கள். எப்போதும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தார்கள். பெரியவர்கள் தங்கிய இடங்கள்ல இயற்கையே கூட அமைதியா இருந்தது. பூமி தன்னுடைய மூச்சை பிடிச்சுகிட்டது போல. இந்த பெருமக்கள் அனைவரும் மனப்பான்மையில ஒரே மாதிரியாக இல்லை என்றாலும் எவரும் பணிவுடன் வாழவில்லை. அவர்கள் தாங்கள் வேறுபட்டவர்கள் என்பதை அறிந்தே வளர்ந்தார்கள். குழந்தை பருவத்திலிருந்தே அவர்கள் எந்த மனிதனை விட பெரியவர்களாகவும் வலிமையானவர்களாகவும் வேகமானவர்களாகவும் இருந்தாங்க. இதுதான் அவர்கள் உலகத்தை எப்படி பார்த்தார்கள் என்பதை உருவாக்கியது. பலர் தாங்கள் ஆள வேண்டும் என்று நம்பினார்கள். ஏனெனில் அவர்கள் அதை செய்ய முடியும் என்பதால். அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கட்டுப்பாட்டையும் கற்றுக்கொள்ளல. அவர்கள் எதிர்கொண்ட ஒவ்வொரு பிரச்சனையையும் அவர்களின் வலிமை தீர்த்தது. காலப்போக்கில் வலிமையே அவர்கள் நம்பிய ஒரே விஷயமா மாறியது. நெபிலிமுங்கள் தங்கள் தந்தையான வாச்சர்களை ஒரி மற்றும் அதிகாரம் கொண்டவர்களாக நினைவு கூர்ந்தார்கள். சில பெரியவர்கள் தங்களுக்குள் தெய்வீக உரிமை இருக்கிறது என்று நம்பினார்கள். மற்றவர்கள் தங்களிடம் உள்ள அதிகாரத்தை அனுபவித்தார்கள். அவர்கள் பின்தொடர்பவர்களை சேர்த்தார்கள், மரியாதையை கோரினார்கள் மற்றும் கீழ்ப்படிதலை எதிர்பார்த்தார்கள். அவர்கள் நிலையான சமுதாயங்களை உருவாக்கவில்லை. அவர்கள் வெறும் தங்களின் இருப்பால் மட்டுமே ஆட்சி செய்தார்கள். ஒரு பெரியவன் வந்தா மக்கள் தங்கள் வாழ்க்கையை அவனை சுற்றி மாற்றிக்கொண்டார்கள். காலப்போக்கில் உலகம் அவர்களை முன்னோக்கி ஆதரிக்க முடியாம போனது. இந்த மாற்றத்தை பெரியவர்கள் கவனித்தார்கள். ஆனால் ஏன் என்று அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. உணவு சேகரிப்பது கடினமாகிறது. விலங்குகள் அரிதாகிவிட்டன. வயல்கள் முன்பு அளித்ததை இனி அளிக்கவில்லை. தங்கள் வழிகளை கேள்விப்படாம நெபிலிமுகள் இன்னும் அதிகம் கோரினார்கள். பிரச்சனை நிலமல்ல, மக்கள் தான் என்று அவர்கள் நம்பினார்கள். இந்த நம்பிக்கை அவர்களை சமநிலையிலிருந்து மேலும் தள்ளி வீழ்ச்சிக்கே அருகில் கொண்டு சென்றது. நெபிலிம்களும் அமைதியற்றவர்களாக மாறினார்கள். சவால்கள் குறைந்த போது அவர்கள் தங்களை நோக்கி திரும்பினார்கள். அவர்களிடையே பெருமை அதிகரிக்கிறது. ஒவ்வொருவரும் தங்களை மிக சிறந்தவராக நினைவில் வைத்திருக்க விரும்பினார்கள். வலிமையின் கதைகள் போட்டிகளா மாறின. போட்டிகள் போட்டியாளரிடையே விரோதமா மாறின. விரோதங்கள் வெளிப்படையான போராட்டங்களா மாறின. ஒரு காலத்துல அவர்கள் பயங்கரமான ஒற்றுமையாக இருந்தபோது இப்போது பொறாம மற்றும் ஆசையால பிரிஞ்சு விட்டார்கள். இந்த போராட்டங்கள் ஒரே நேரத்தில் வரையில், அவை மெதுவாக துவங்கல. ஒரு எல்லாம் மீறப்பட்டது, ஒரு அவமதிப்பு நினைவில் வைத்துக் கொள்ளப்பட்டது, ஒரு சவால் பதிலளிக்கப்படவில்லை. காலப்போக்கில பதற்றம் மெதுவாய் எரியும் தீ போல அவர்களிடையே பரவியது. உழுத்தல் உருவான, நம்பிக்கை மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களை ஆதிக்கமாக்கிய அதே வலிமை இப்போது இணைந்த வாழ்வதை கடினமாக்கியது. அவர்களின் பெரும் உருவம் சமரசத்திற்கு இடமளிக்கவில்லை. தொலைவிலிருந்து பார்த்த மனிதர்கள் இந்த மாற்றத்தை உணர்ந்தார்கள். அந்த பெரியவர்கள் இனி ஒரே சக்தியா நகரவில்லை. அவர்களின் ஒற்றுமை உடைந்து கொண்டிருந்தது. ஆனா இது அமைதியை தரவில்லை. அதற்கு பதிலாக இது குழப்பத்தை ஏற்படுத்தியது. பெரியவர்கள் மோதினா அவர்களை சுற்றியுள்ள நிலம் பாதிக்கப்பட்டது. பாதைகள் அடிக்கப்பட்டன. அடைக்கலம் இடிக்கப்பட்டது. அருகில் வாழ்ந்த மக்கள் எச்சரிக்கை இல்லாம அடிக்கடி ஓடி செல்ல வேண்டியிருந்தது. உலகம் முன்பை விட இன்னும் அதிகமாக நிலை தருமாறும் போல் உணரப்பட்டது. நெபிலியம்கள் இந்த நிகழ்வுகள் சீரற்றவை அல்ல என்பதை புரிந்து கொள்ளவில்லை. வரலாற்று முன்னோக்கி வழிநடத்தும் அந்த காணாத கையை அவர்கள் பார்க்கவில்லை. வானகம் அவர்களின் உலகில் உள்ள பங்கு முடிந்துவிட்டது என்று ஏற்கனவே தீர்மானித்து விட்டது. அவர்களின் அதிகரிக்கும் பிளவு அந்த முடிவின் ஒரு பகுதியாயிருந்தது. அவர்கள் ஆதிக்கத்திற்காக போராடுகிறோம் என்று நம்பியது உண்மையில் அவர்களின் வாழ்வின் கடைசி அத்தியாயமாக இருந்தது. இந்த நாட்கள்ல சில நெபிலிமங்களுக்கு ஒரு விசித்திரமான கவலை உணர்ந்திருக்கலாம். வானம் வேறுபட்டதாக தோன்றியது. காற்று தனமா இருந்தது. இரவுகள் நீளமாக இருந்தது. புலிகள் தொலைவில் கூட கேட்கப்பட்டன. அவர்களில் மிகவும் வலிமையானவர்களுக்கே கூட தங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஏதோ ஒன்று நெருங்கி வருகிறது என்று உணர்ந்திருக்கலாம். ஆனா பெருமை அவர்களை புரிந்து கொள்ள முயற்சிக்காம வைத்தது. அவர்கள் பார்க்கவும் தொடவும் முடிந்தவற்றில் மட்டுமே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். போரும் கஷ்டங்களும் காரணமாக அவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கிய போது அவர்களின் பாரம்பரியம் அவர்கள் உணர்ந்ததை விட வேகமாக மங்கியது. ஒரு காலத்தில் அவர்களின் வருகைக்கு நடுங்கிய இடங்கள் மெதுவாக அமைதியாகிவிட்டன. அவர்களின் பெரும் உடல் அளவு ஒரு காலத்தில் அதிகாரத்தின் சின்னமாக இருந்தது மாற்றமடையும் உலகில் ஒரு சுமையாக மாறியது. அவர்கள் தங்களை மாத்திக்க முடியல, அவர்கள் பக்கமாய் விலகவும் முடியல. அவர்கள் சமநிலைக்காக அல்ல, ஆதிக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். நெபிலீமுகள் உண்மையில் பூமியின் ஒழுங்கில ஒருபோதும் சொந்தமானவர்கள் அல்ல. அவர்கள் ஒருபோதும் நடக்கக்கூடாத ஒரு கலப்பில் இருந்து பிறந்தவர்கள். அவர்களின் உடல்கள் மிகப்பெரியது, ஆசைகள் மிக அதிகம், அவர்களின் இருப்பு மிகுந்த குழப்பத்தை ஏற்படுத்தியது. உலகம் ஒரு காலத்திற்கு அவர்களை சுற்றி வளைந்தது, ஆனா அதை எப்போதும் தாங்க முடியல. இறுதி நாட்கள் நெருங்கும் போது அந்த பெருமக்கள் தாங்கள் அறியாமலே வரலாற்றின் விளிம்பில் நின்றனர். அவர்களின் பாதங்கள் இன்னும் நிலத்தில் தடம் பதிச்சிருந்தாலும் அவர்களின் எதிர்காலம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. நெபிலீம்களின் யுகம் முடிவடைந்தது. மரியாதையோ நினைவுகளோ இல்லாம அமைதியோடு அவர்களுக்கு பின் வந்தது ஒரு மறுவடிவம் பெற்ற உலகம். அங்கு அவர்களின் உயரமான உருவங்கள் நினைவிலும் பழமையான பதிவுகளிலும் மட்டுமே இருக்கும். அவர்களுக்கு அப்பால் யாரும் காணாத போதிலும் உறுதியாக மீறுகள் தயார் செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. மாற்றம் முதல்ல அமைதியாகவே ஆண்டது. வானில் எதுவும் அது அறிவிக்கவில்லை, நிலத்திலும் எதுவும் நெபிலியம்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லை. பெருமக்கள் எப்போதும் வாழ்ந்தபடியே வாழ்ந்தனர், தங்கள் அளவும் பலமும் மீது நம்பிக்கையுடன். பூமி இன்னும் தங்களுக்கே சொந்தம் என்று அவர்கள் நம்பினால் யாரும் தங்கள் அகற்ற முடியாது என்று அவர்கள் நம்பின. அவர்கள் ஒன்று கூடி போட்டியிட்டு பெருமை பேசினர். தங்களை ஆதரித்த பருவம் முடிவடையப் போகிறது என்பதை அறியாமல் அவர்களுக்குள் சிறிய பதற்றங்கள் வளரத் தொடங்கின. பழைய முரண்பாடுகள் நினைவுல மீண்டும் வந்தன. பெருமை உணர்வுகள் கூர்மையடைஞ்சன. ஒரே பக்கம் நின்ற பெருமக்கள் இப்போது ஒருவரை ஒருவர் சந்தேகத்துடன் பார்த்தனர். ஒருவர் ஒரு பார்வையால் அவமதிக்கப்பட்டதாக உணர்ந்தார், மற்றவர் ஒரு சொல்லால் சவாலாக உணர்ந்தார். முன்பு கவனிக்கப்படாதவை இப்போ தாங்க முடியாததாக உணரப்பட்டது. மரியாதை மங்கியது, பொறுமை மறைந்தது. இந்த மாற்றங்கள் வெறும் அதிர்ஷ்டத்தால் மட்டும் வந்தவை அல்ல. கேப்ரியல் யாரும் காணாதவாறு அமைதியா கடவுளின் கட்டளை கிணங்க செயல்பட்டார். அவர் கூச்சட்டவில்லை, அவர் தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த பெருமக்களின் பெருமை கட்டுப்பாடின்றி எழ உதவினார். மற்றவர்களை விட பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசை அவர்களை ஆட்கொண்டது. அவர்கள் இனி மரியாதையை பகிர்கிறவர் இல்லை. ஒவ்வொருவரும் மற்றவர்களை விட உயர்ந்து நிற்க விரும்பல. விரைவில் பெருமக்களின் கூடங்கள் அமைதியற்றதாக மாறிய குரல்கள் உயர்ந்தன. குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஒப்பீடுகள் வெளிப்படையா பேசப்பட்டன. யார் வலிமையானவர், யார் அதிக நிலத்தை ஆட்சி செய்தார், யார் அதிகமான அநியாயங்களை பெற தழுதியானல. வார்த்தைகளாக தொடங்கியது விரைவில் வெளிப்படையான போராட்டமாக மாறியது. நெபிலும் பல குழுக்களாக பிரிந்தனர். அந்த குழுக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக மாறின. பெருமக்கள் ஒருவருக்கொருவர் எதிராக நகர்ந்த போது பூமி அதை உணர்ந்தது. அவர்களின் அடிகளுக்கு கீழே நிலம் நடுங்கியது. காடுகள் அப்புறப்படுத்தப்பட்டன, மலைகள் சேதமடைந்தன. அவர்களின் போராட்டங்கள் நிலத்தில் ஆழமான சுவடுகளை விட்டன. அவர்கள் மோதிய இடங்கள் உடஞ்சும் வெறிச்சோடியும் போனது. பெருமக்கள் அந்த சேதத்தை கவனிக்கவில்லை. அவர்கள் வெற்றி பெறுவதிலும் தங்களை நிரூபிப்பதிலும் மட்டும் கவனம் செலுத்தினாங்க. முதமுறையா மனிதர்கள் பெருமக்கள் இனி ஒன்றுபட்டவர்களாக இல்லை என்பதை பார்த்தனர். தூரத்திலிருந்து மக்கள் பயத்திலும் குழப்பத்திலும் பார்த்தனர். சிலர் நிம்மதியுடன் இருந்தனர், இது தங்களது துன்பம் குறையும் என்று நம்பினர். மற்றவர்கள் பயந்தனர், ஏனெனில் பெருமக்கள் மோதும் போது அருகிலுள்ள அனைவரும் ஆபத்தில் இருப்பார்கள் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். ஒரு காலத்தில் தவிர்க்கப்பட்ட இடங்களிலும் நிலம் பாதுகாப்பற்றதாக மாறியது. நாட்கள் கடந்த போதும் நிற்கும் பெருமக்கள் குறைஞ்சுவிட்டனர். ஒரு காலத்தில் முடிவில்லாததாக இருந்த அவர்களின் வலிமை இப்போது அவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டது. அவர்களின் பெரும் உடல் ஓய்வெடுக்க முடியாமல் செய்தது. அவர்களின் கோபம் அவர்களை சோர்வடைய செய்தது. ஒரு காலத்தில் உலக ஆட்சி செய்த அந்த பெரிய உருவங்கள் ஒன்றொன்றாக வெளிப்புற நிலங்களில் இருந்து மறைந்தன. அவர்களின் காலம் முடிவை நோக்கி சென்றது. உயரத்திலிருந்து காவலாளிகள் நடப்பதை பார்த்தனர். இந்த வீழ்ந்த தேவதைகள் ஒரு காலத்தில் தங்கள் பிள்ளைகளில் பெருமை கொண்டிருந்தனர். இப்போது அவர்கள் தங்கள் பாரம்பரியம் மங்கி போகும் காட்சியை பார்த்தனர். அவர்கள் பாதுகாத்ததாக நம்பியிருந்த சக்தி அவர்களின் கைகளில் இருந்து வழிந்தோட ஆரம்பித்தது. அவர்களிடையே பயம் அதிகரிச்சது. இது சீரற்றதாக இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தனர். இப்போது கடவுளின் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதாக அவர்கள் புரிந்து கொண்டனர். சில காவலாளிகள் திரும்பி போக முயற்சிக்கனர். மற்றவர்கள் மறைவிடங்களை தேடுங்க. சிலர் இன்னும் கவனத்துக்கு வராம தப்பிக்க முடியும் என்று நம்பி இருக்கலாம். ஆனா கடவுளின் எட்ட முடியாத இடம் எதுவுமே இல்ல. அரக்கர்களின் காலம் முடிவடையும் போது ரபாயல் தனது பணியை முடிக்க முன்னேறினார். மாற்றங்கள் தொடங்கின போது உலகத்திலிருந்து ஒதுங்கிய அசாசேல ரபாயல் தேடினார். முன்பு போல அசாசேல் இனி மக்களிடையே நடமாட வந்த அவர் இனி கற்றுக் கொடுக்கவோ வழிகாட்டவோ இல்லை. தன் தாக்கம் முடிவடைந்து விட்டது என்பதை அவர் உணர்ந்தார். நகரங்களும் மனிதர்களின் குரல்களும் இல்லாத தனிமையான வறண்ட இடத்துல ரபாயல் அவரை கண்டுபிடிச்சார். அங்கு எந்த போராட்டமும் இல்ல. அசாசேலின் சக்தி இனி எடுப்பில்லாததாக விடல. ரபாயல் அவரை கட்டுப்படுத்தி மேலுலகிலிருந்து அகற்றினார். அசாசேல் ஆழமான மூடப்பட்ட இடத்தில் வைக்கப்பட்டார். வெளிச்சமும் இயக்கமும் இல்லாம துண்டிக்கப்பட்டார். அங்கேயே அவர் நிலத்தினை இனி பாதிக்க முடியாமல் இருக்க வேண்டியிருந்தது. அவர் அகற்றியதன் மூலம் மிக வலிமையான ஊழல் மூலாதாரம் அமைதியாக்கப்பட்டது. நிலம் மீண்டும் சீர் பெற ஆரம்பிச்சது. அதே நேரத்தில் மைக்கேல் தன் கட்டளையை நிறைவேற்றினார். மீதமுள்ள வாச்சர்களை அவர்களது தலைவரான செமியாசாவையும் சேர்த்து அவர் திரட்டினார். இந்த உயிரினங்கள் ஒரு காலத்தில் சொந்தமாகவே பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையே சுதந்திரமாக நடந்தாடினார்கள். இப்போது அவர்கள் இனி சுதந்திரமாய்ந்த அவர்களின் அதிகாரம் போய்விட்டது. மனிதர்களுடன் இருந்த அவர்களின் காலம் முடிஞ்சுவிட்டது. மைக்கேல் அவசரமாய் எதையும் செய்யவில்லை. ஒவ்வொரு வாச்சரும் பிடிக்கப்பட்டு இனி தலையிட முடியாத இடத்துல வைக்கப்பட்டனர். அவர்கள் பூமியின் ஆழத்துல தாங்கள் மாற்றிய உலகத்திலிருந்து விலக்கப்பட்டு அடைக்கப்பட்டனர். அங்கே அவர்கள் நீண்ட காலம் இருக்க வேண்டியிருந்தது. மக்கள் அல்லது நிகழ்வுகளை பாதிக்க முடியாம ஒரு காலத்துல மனிதர்களை வழிநடத்திய வாச்சர்கள் இப்போது தங்களை இல்லாம வரலாறு முன்னேறுவதை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களில் கடைசியாக ஒருவரும் அடைக்கலத்தில் வைக்கப்பட்ட போது பூமி முழுவதும் ஒரு ஆழமான அமைதி நிலவியது. அந்த அரக்கர்களின் பெரும் இருப்பும் மறைஞ்சுவிட்டது. வாச்சர்களின் தெரியாத அழுத்தமும் நீக்கப்பட்டது. பல தலைமுறைகளுக்கு பிறகு முதன்முறையா உலகம் அமைதியாக இருந்தது. பருமனாக இருந்தாலும் அமைதியாகவே. சிலர் மட்டுமே மனிதர்கள் நிலத்தில் சிதறி கிடந்தனர். அவர்கள் மாற்றப்பட்ட உலகில கவனமா நகர்ந்தனர். அமைதி மற்றும் உறுதிப்பாடு இல்லாத சூழலில் அவ்வளவு குழப்பத்தை ஏற்படுத்திய காலம் முடிவடைந்தது. ஆனா இன்னொரு இறுதி செயல் மீதம் இருந்தது. தொலைவில் பெரும்பாலானவர்களுக்கு தெரியாம நோவாவ கப்பல் தயார் நிலையில நின்றது. வேலை முடிந்து விட்டது. நேரம் நெருங்கி விட்டது. பூமி அதன் மிகப்பெரிய குழப்பங்களில் இருந்து சுத்தம் செய்யப்பட்டு விட்டது. இப்போது இறுதி சுத்திகரிப்பு வரப்போகுது. தேவதூதர்கள் பின்னால் நின்றன. அவர்களின் பணி முடிந்து விட்டது. இதற்கு பிறகு நடக்கப்போவது கடவுளிடமிருந்து மட்டுமே வரும். நெபிலிம்களின் காலம் முடிவடைந்தது. நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. முடிவு எச்சரிக்கை கூச்சலோ வானிலிருந்து திடீர் தீயோ இல்லாமல் வந்தது. அது அமைதியாக வந்தது. முதலில் மெதுவாக நகர்ந்தது. கிட்டத்தட்ட மென்மையாக உலகிற்கு கடைசியாக ஒரு மூச்சு விடும் வாய்ப்பு அளிப்பது போல். சூரியன் இன்னும் நிலத்தில் உதயமானது. மக்கள் இன்னும் தங்கள் வழிகளில் நடந்தார்கள். மீதமுள்ள சில நகரங்கள் இன்னொரு காலை எழுந்தன. உணவுகள் தயாரிக்கப்பட்டன. வேலைகள் செய்யப்பட்டன. குழந்தைகள் தங்கள் பெற்றோர்களை பின்தொடர்ந்தன. இந்த நாள் முந்தைய நாட்களிலிருந்து வேறுபடும் என்று யாரும் நம்பவில்லை. நோவா மட்டும்தான் காத்திருக்கும் உணர்வுடன் வாழ்ந்தார். அவர் பெரிய கப்பலை தன்னிடம் கூறப்பட்டபடி முற்றிலும் முடித்து விட்டார். அது நிலத்தில் தனியாக நின்றது. உயரமாகவும் மூடப்பட்டும் உலகம் இதற்கு முன்பு கண்டதில்லாத வகையில் இருந்தது. பலர் அதை பார்த்து அதை பத்தி ஆச்சரியப்பட்டனர். சிலர் சிரித்தனர். சிலர் அதை கேள்விப்பட்டனர். மற்றவர்கள் அதை முற்றிலும் புறக்கணித்தனர். உலர்ந்த நிலத்துல ஒரு பெரிய படகு என்பது தாங்கள் பார்க்கும் விஷயங்களை மட்டுமே நம்புவர்களுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஆனா நோவா வாதம் செய்யல. அவர் தன்னை விளக்கவில்லை. அவர் அமைதியா கீழ்ப்படியும் மனதுடன் தன்னிடம் வழங்கப்பட்ட எச்சரிக்கையை நம்பி தொடர்ந்தார். நியமிக்கப்பட்ட நேரம் வந்தபோது நோவா தன் குடும்பத்தை ஒன்றா சேர்த்தார். அவரது மனைவி அவருக்கு அருகில் நின்றார். அவரது மகன்கள் தங்கள் மனைவிகளுடன் வந்தன. விலங்குகள் ஜோடிகளாக வந்தன. பயமின்றி நகர்ந்தன. காணாத ஏதோ ஒன்று வழி நடத்துவது போல. அனைவரும் பெட்டகத்துக்குள் சென்றதும் கதவு மூடப்பட்டது. அதை நோவா மூடுவ. அந்த மூடல் அவரை தாண்டி எங்கோ இறங்குறது. பழைய உலகமோ அதற்கு பிறகு வரும் புதிய உலகமோ இடையே பிரிவு உறுதியாகப்பட்டது. அதற்கு பிறகு அதிக நேரம் செல்லாம வானம் மாறத் தொடங்கியது. முகிகள் மக்கள் இதற்கு முன்பு பார்த்ததில்லாத விதத்தில் திரண்டன. காற்று கனமாக உணரப்பட்டது. காற்று மெதுவாகியது. பின்னர் அது அமைதியற்றதாக மாறியது. தூரத்தில் இடியொலி கேட்டது. அது கூர்மையோ திடீரெனவோ இல்ல. ஆனால் ஆழமாகவும் நிலைத்ததாகவும் இருந்தது. பின்னர் மழை பெய்ய தொடங்கியது. முதல்ல அது சாதாரணமா தோன்றியது. ஆனா அது நிற்கவில்லை. மழை துளிகள் தடிப்பாக மாறின. அந்த ஒளி தொடர்ச்சியாக கேட்டது. மழை ஒரு போதும் சேராத இடங்கள்ல கூட தண்ணீர் சேர தொடங்க நிலம் இருண்டது. மழை தொடர்ந்த போது வேறு ஏதோ ஒன்னு நடந்தது. பூமியின் அடியிலிருந்தே தண்ணீர் மேலே எழ தொடங்கியது. நறுமண ஊற்றுகள் திறக்கப்பட்டதா, மறைந்திருந்த இடங்கள் பல ஆண்டுகளாக வைத்திருந்ததை வெளியே விட்டன. முன்பு இல்லாத இடங்கள்ல ஓடைகள் உருவானது. ஆறுகள் அகலமானது. தாழ்வான நிலம் மறைந்தது. நிலம் தன் வடிவத்தை மாற்ற தொடங்கியது. மக்கள் இப்போது கவனிச்சால திகைப்பு பரவியது. சிலர் தங்கள் உடைமைகளை சேகரிக்க முயன்றனர். சிலர் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தது. மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் காத்திருந்தனர். ஆனா மழை குறையவில்லை. அது முழு நாளும் இரவிலும் அடுத்த நாளையிலும் தொடர்ந்தது. தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மலைகள் மெதுவா மறைங்கிற, மரங்கள் தண்ணீர்க்கடியில் மறங்கலான். சாலைகள் காணாமல் போடது. மக்கள் வாழ்நாள் முழுவதும் அறிந்திருந்த இடங்கள் இனி தெரியவில்லை. மழையின் சத்தம் அனைத்தையும் நிறுத்தியது. தண்ணீர் நிலத்தை அதிகமா மூடியதா உலகம் சிறிதாகியது. மீதமுள்ள நேபிலிமுகள் மற்றவர்களை விட நீண்ட நேரம் பெருகும் வெள்ளத்திற்கு எதிராக நின்றனர். அவர்களின் உயரமான உருவம் மற்றவர்கள் முடியாத போது தண்ணீருக்கு மேல் இருக்க அவர்களுக்கு உதவியது. அவர்கள் உயரமான இடங்களை நோக்கி நகர்ந்தனர். முதல்ல அவர்கள் உறுதியாக நின்றனர். தண்ணீர் நிற்கும் என்று நம்பினர். அவர்கள் எப்போதும் தங்களது பலத்தை நம்பியிருந்தனர். உலகம் தங்களுக்காக வளைந்து விடும் என்று எப்போதும் நம்பியிருந்தனர். ஆனால் தண்ணீர் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தது. மழை ஓயவில்லை. பூமியின் ஆழமான இடங்கள் மூடப்படவில்லை. உயரமான நிலா எட்டப்பட்டது. அந்த ஜெயன்கள் மீண்டும் மீண்டும் நகர்ந்தனர். ஆனால் நிக்கும் இடம் எதுவும் மீதமில்ல. ஒரு காலத்துல உலகை ஆட்சி செய்த அந்த வலிமை வெள்ளத்தை தடுக்க முடியல. ஒன்றொன்றாக அந்த உயரமான உருவங்கள் நீரின் மேற்பரப்புக்கு கீழே மறைந்தன. அவர்களின் கால அமைதியா முடிந்தது சாட்சியமின்றி திரும்பவும் வராம. பூமி முழுவதும் எல்லாம் மாறிவிட்டது. வீடுகள் மறைஞ்சு போகுது. வயல்கள் மூனப்பட்டுமா. தினசரி வாழ்க்கையின் ஒலிகள் மங்கிவிட்ட. தண்ணீர் மெதுவா நகர்ந்தது. எல்லாவற்றையும் மூடிவிட்டது. முன்பு இருந்தபடி எதுவும் மீதமில்ல. மேற்பரப்பில் ஒலே நோயாக பாக்கியமா இருந்தது. அந்த பெட்டகம் மட்டுமே முடிவில்லா நீரில் மெதுவாக மிதந்தது. அந்த பெட்டகத்துக்குள் காலம் மெதுவாக நகர்ந்தது. நாட்கள் ஒன்றோடந்து கவங்குற. மழையின் ஒளி முழுமையா மறைஞ்சதே இல்ல. நோவா மற்றும் அவரது குடும்பம் காத்திருந்தன. இது எவ்வளவு நேரம் நீடிக்கும்னு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு எச்சரித்த அதே குரல் அவர்களை நினைவில் வைக்கும் என்று அவர்கள் நம்பினர். இறுதியில மழை மெதுவாக குறைந்தது. பிறகு அது மின்றது. அதற்கு பிறகு அமைதி நிலவியது. ஒரு காற்று நீரின் மேல் நகர்ந்தது. அதை சிறிது சிறிதாக பின்னோக்கி தள்ளியது. மேற்பரப்பு குறைய தொடங்கியது. மலை உச்சிகள் மீண்டும் தோன்றில. அந்த பெட்டகம் ஓய்விடுகிறது. நோவா இன்னும் காத்திருந்தார். அவர் அவசரமா முன்னே செல்லவில்லை. அவர் கவனிச்சு பார்த்தார். கேட்டார். நிலம் தயாராக இருந்தபோது கதவு திறக்கப்பட்டது. அவர்கள் வெறுமையாகவும் புதிதாகவும் உணரப்பட்ட உலகில் காலடி வைத்தனர். காற்று தூய்மையாக இருந்தது. நிலம் அமைதியா இருந்தது. பூமியில எந்த அரக்கனும் நடக்கணுமே. மனிதர்களை மறைந்திருக்கும் ஆட்சி அதிகாரிகள் அழுத்தவில்லை. உலகை நிரப்பிய அந்த பாரம் மறைந்து விட்டது. வானில் ஒரு அடையாளம் தோன்றியது. இந்த சுத்திகரிப்பு மீண்டும் இதே போல் நடக்காது என்ற வாக்குறுதியை குறிக்கிறது. வாய்க்க தொடரும், பூமி மீண்டும் நிரம்பும். ஆனா இந்த முறையில வேறுபடுது. வாட்சர்கள் மேலுள்ள உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். நெபிலும் என்றென்றும் மறைந்துவிட்டார். அவர்களின் காலம் முடிந்துவிட்டது. அவர்களை தொடர்ந்து வந்தவர்கள் குறைஞ்சபட்சம் துணுக்குகளாயிருந்தாலும் நினைவில் வைத்திருப்பார்கள். நோவா நன்றி செலுத்தினார். அவரது குடும்பத்திலிருந்து உலகம் மீண்டும் தொடங்கும். பழைய உலகின் நினைவு காலத்தோட மங்கினாலும் அதன் பாடம் எப்போதும் இருக்கும். இவ்வாறு நெபிலிம் காலம் முடிமறைந்தது. அந்த நிலத்தை நீர் மூடியது. பின்னர் அமைதி நிலவியது. பூமி மீண்டும் ஓய்வெடுத்தது. புதிய தொடக்கம் அதன் இடத்தை எடுத்தது. நீரெல்லாம் வடியி நிலம் மீண்டும் உலர்ந்த போது உலகம் ஒரு விசித்திரமான அமைதியில நின்றது. பூமி விசாலமாகவும் திறந்ததாகவும் இருந்தது. ஆனா இதற்கு முன்பு இல்லாத அமைதியோடு இருந்தது. கண்ணோட்டத்துல உயர்ந்த உருவங்கள் எதுவும் நகரவில்லை. மண்ணில் இயற்கையற்ற நீளமான நிழல்கள் எதுவும் விரியவில்லை. நெபிலிம் காலம் முடிந்துவிட்டது. அவர்களை போன்ற எதுவும் இனி பூமியில நடக்காது. நிலமே ஓய்வெடுத்தது போல இருந்தது. மலைகள் தொடப்படாம நின்றுன. பள்ளத்துகள் அமைதியா கடந்தல. ஆறுகள் அமைதியாக யார் அதை கைப்பற்றவோ குழப்பவோ செய்யும் அச்சமின்றி ஓடின. அங்கொரு காலத்துல அரக்கர்கள் நின்ற இடத்துல இப்போது வெறும் வெளி மட்டுமே இருந்தது. பூமியில கனமான அடிகள் ஒளியும் பெரிய உயிர்கள் கவனத்தை நாடும் எந்த அடையாளமும் இல்லை. உலகம் இப்போது எளிதாக அதன் மீதிருந்த பாரம் அகற்றப்பட்டது போல உணர்ந்தது. நோவா மற்றும் அவரது குடும்பம் இந்த புதுப்பிக்கப்பட்ட நிலத்தில் கவனமா நகர்ந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு இருந்த உலகை அவர்கள் நினைவு கூர்ந்தனர். எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஆட்சி செய்த அரக்கர்களை அவர்களின் இருப்பு மக்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவையும் தீர்மானித்தது அவர்கள் நினைத்தனர். வெள்ளத்துக்கு முன் வாழ்க்கை எப்போதும் அழுத்தத்திலேயே இருந்தது. இப்போது முதன்முறையாக மனிதர்கள் மீண்டும் தனியாக நின்றனர். அவர்களை கண்காணிக்கும் உயரமான உருவங்களும் பூமியை உரிமை கோரும் சக்திகளும் இல்லாம நெபிலும் மீண்டும் எழும் வகையில எந்த தடையும் விட்டு செல்லவில்லை. அவர்களின் உடல்கள் மறைந்து விட்டன, பூமியின் ஆழத்திற்கு திரும்பிவிட்டன. அவர்களுக்கு நகரங்கள் இருந்திருந்தா அவையெல்லாம் வெள்ளத்தில் அடிச்சு செல்லப்பட்டன. அவர்களின் கருவிகள், அவர்களின் சின்னங்கள், அவர்களின் அடையாளங்கள் எல்லாம் மண்ணும் கல்லும் அடுக்குகளுக்குள் புதைந்து விட்டன. நினைவுகள் மட்டுமே மீதம் இருந்தன. உலகம் முன்னேறியது, ஆனா கடந்த காலம் உயிர் வாழ்ந்தவர்களின் மனதில் அழிக்கப்படவில்லை. குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறந்தபோது கதைகள் சொல்லப்பட்டன. நெபிலின் பற்றி மௌனமாக பேசப்பட்டது. அவர்கள் வீரர்களாக அல்ல, எச்சரிக்கையாகவே கூறப்பட்டனர். மூத்தவர்கள் இந்த மருமக்கள் இருக்கவே கூடாதவர்கள் என விளக்கினார்கள். அவர்கள் ஒழுங்க முறித்த ஒரு கலப்பிலிருந்து பிறந்தவர்கள். அவர்களின் வலிமை உண்மையானது, ஆனா அவர்களின் நோக்கம் இல்ல. அவர்கள் ஒரு சிறந்த உலக கட்டி எழுத்துள்ள அவர்கள் அதை விழுங்கிவிட்டாங்க. அவர்களின் உயரத்தையோ சக்தியையோ அந்த கதைகள் புகழவில்லை. அதற்கு பதிலாக அவர்களின் இருப்பால் ஏற்பட்டதை பற்றியே கவனம் செலுத்தப்பட்டது. பயம், இழப்பு, குழப்பம், சாதாரண மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத உலகம், சமநிலை முறிந்த உலகம். இந்த கதைகள் தலைமுறையினருக்கு தொடர்ந்து சொல்லப்பட்டன. வெள்ளம் ஏன் வந்தது, அந்த யுகம் ஏன் மீண்டும் வர அனுமதிக்கப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ள அவர்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. காலப்போக்கில் விவரங்கள் மாறின. சில கதைகள் அந்த மருமக்களை உண்மையில் இருந்ததை விட பெரியவர்களாக கூறின. சில கதைகள் அவர்களை புராணங்களா மாற்றேன். ஆனா ஒவ்வொரு பதிப்பிலையும் அடிப்படையான உண்மை ஒன்றே இருந்தது. நெபிலும் என்பது வலிமைக்கு எல்லை இல்லாம அதிகாரம் எந்த ஒழுங்குக்கும் கட்டுப்படாம இருந்தா என்ன நடக்கும் என்பதற்கான ஒரு அடையாளம். அவர்களை பெற்ற வாட்சர்கள் உலகத்திலிருந்து தொலைவில் இருந்தனர். அவர்கள் திரும்பவில்லை. அவர்கள் மீண்டும் வழிகாட்டவோ கற்றுக் கொடுக்கவோ இல்லை. அவர்களின் தாக்கம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. இந்த பூமி இனி அதற்கு சொந்தமானவர்கள் அல்லாதவர்களால வடிவமைக்கப்படப்படல. மனிதர்கள் இனி தங்களுக்கே உரிய வழிகாட்டுதலுடன் தங்களது பாதையை தேடி நடந்தனர். புதிய உலகம் மெதுவா வளர்ந்தது. மீண்டும் வயல்கள் விதைக்கப்பட்டன. வீடுகள் கவனமாக கட்டப்பட்ட. மக்கள் தங்களை யாரும் பிடித்து செல்ல போவதோ அல்லது தங்களை மிஞ்சப் போவதோ என்ற பயமின்றி வாழ கற்றுக்கொண்டார்கள். நிலம் பதிலளித்தது. பயிர்கள் வலம் வர விலங்குகள் மீண்டும் வந்தன. வாழ்க்கை மீண்டும் இயற்கையான ஓட்டத்தில் சென்றது. இருப்பினும் நெபிலிம்களின் நினைவு முழுமையாக மறைந்துவிடவில்லை. அது எச்சரிக்கையுடன் வாழ்ந்தது. அது நெருப்பின் ஒளியில் சொல்லப்பட்ட கதைகளில் வாழ்ந்தது. அது சக்தி வாய்ந்ததெல்லாம் நல்லதல்ல, பெரிதாக தோன்றுவதெல்லாம் நிலைத்திருக்கப் போவதில்லை என்ற புரிதல்ல வாழ்ந்தது. அந்த அரக்கர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவர்களின் கதை ஒரு எல்லையாகவும் படைப்பில் ஒழுங்கு இருக்க வேண்டும் என்பதையும் அந்த ஒழுங்கு முறியும் போது அதன் விலை மிக அதிகம் என்பதையும் நினைவூட்டும் ஒன்றாகவும் இருந்து வந்தது. நெபிலிமுங்கள் தங்களை விட அதிகமான சக்தியால் தோற்கடிக்கப்படல. அவர்கள் ஆள முயன்ற உலகத்தில் அவர்களுக்கு இடம் இல்லை என்பதால் அவர்கள் அகற்றப்பட்டார்கள். பெருங்கடல் அவர்களின் அதிகாரத்தை முற்றிலும் முடித்துவிட்டது. ஒரு விதையும் மீதவில்லை. திரும்பி வருவதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை. அவர்களின் காலம் நீரில் முடிந்தது. பின்னர் அமைதி நிலவியது. அப்படியே உலகம் அவர்கள் இல்லாம முன்னேறியது. மனிதர்கள் நினைவும் வாக்குறுதியும் வழிகாட்ட தொடர்ந்தனர். பூமி மீண்டும் மூச்சு விட்டுக. இதுவே அவர்களின் கதையின் முடிவாமோ? அரக்கர்களின் காலம் முடிந்தது. உலகிற்கு ஒரு புதிய தொடக்கம் வழங்கப்பட்டது. நெபிலிமங்களின் பெயர் காலத்துடன் மறைந்தது. நெபிலிமங்கள் பூமியிலிருந்து மறைஞ்ச பிறகு உலகம் நீண்டும் அறிமுகமற்ற அமைதிக்குள்ள நுழைஞ்சது. அது முதல்ல சமாதானத்தின் அமைதி அல்ல, ஆனால் மிகப்பெரிய ஒன்றுக்கு பிறகு வரும் அமைதியாக இருந்தது. பல தலைமுறைகளாக மலையடிவாரங்களுக்கு புறமோ சமவெளிகளுக்கு அப்பாலும் எங்கோ அரக்கர்கள் நடமாடுகிறார்கள் என்று அறிந்தே மக்கள் வாழ்ந்தனர். அவர்கள் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அவர்களின் இருப்பு ஒவ்வொரு முடிவையும் வடிவமைத்தது. அந்த இருப்பு மறைந்தபோது மனிதர்கள் உடனடியா சுதந்திரம் உணரவில்லை. அதற்கு பதிலாக மக்கள் வெளிப்படையாக உணர்ந்தனர். ஏதோ பெரிய ஒன்று அகற்றப்பட்டு விட்டது போலவும் அதற்கு பதிலாக என்ன வரும் என்று இன்னும் உறுதியாக தெரியவில்லை போலவும் இருந்தது. நிலைமை கூட ஒரு இடைவேளையை போல இருந்தது. பெரும் பரப்புகள் எதுவும் தொடப்படாமல் இருந்தன. அடுத்ததாக என்ன நடக்கும் என்று காத்திருக்கிறது போல். முன்பு தவிர்க்கப்பட்ட பாதைகள் மீண்டும் மெதுவாக நடக்க தொடங்கின. முன்பு கைவிடப்பட்ட பழைய குடியிருப்புகள் கவனமா அணுகப்பட்டன. மக்கள் மிகுந்த கவனத்துடன் நகர்ந்தனர். ஒருபோதும் வராத ஒளிகளை எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்தனர். பல இரவுகள் ஆழமாக உறங்க முடியாமல் சென்றன. ஏனெனில் பயம் எளிதில் விலகுவதில்லை. நெபிலும் இல்லை என்றாலும் நினைவுகள் இருந்து கொண்டே இருந்தன. காலம் கடந்தபோது அந்த அமைதி மாறத் தொடங்கியது. அது மென்மையாகியது. கனமான அடிகள் மற்றும் பெரும் உருவங்கள் இல்லாதது உலகம் மெதுவா சுவாசிக்க அனுமதித்தது. பயமின்றி வயல்கள் விதைக்கப்பட்டன. தண்ணீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்படாமல் பகிரப்பட்டன. குடும்பங்கள் கண்ணோட்டமின்றி ஒன்றாக கூடியன. இந்த எளிய மாற்றங்கள் அனைத்தையும் அர்த்தமுள்ளதாக்கின. வாழ்க்கை இனி வெறும் உயிர் வாழ்தலால் மட்டுமே வடிவமைக்கப்படவில்லை. ஒருபோதும் ஒரு பெரியன பாத்திராத பிள்ளைகள் பாருங்க, அவர்கள் தங்கள் மூத்தவர்கள் சொல்வதை ஆர்வமாகவும் கண்கள் பெரிதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு நெபிலிம் என்பது வேறு உலக உயிரினங்களைப் போல நிஜமல்லாதாகவே தோன்றியது. இவ்வளவு பெரிய ஒன்று எப்படி இருந்தது, பிறகு எப்படி மலைந்தது என்று அவர்கள் கேட்டார்கள். மூத்தவர்கள் அந்த பெரியவர்கள் பூமியின் இயற்கை ஒழுங்கில் சேர்ந்தவர்கள் அல்ல என்று விளக்கினார்கள். அவர்கள் வலிமையானவர்கள், ஆனால் சமநிலை இல்லாத வலிமை நீடிக்காது. நெபிலிம் இனி ஒரு அச்சுறுத்தலாக இல்லாம ஒரு பாடமா மாறிவிட்டது. அவர்களின் கதை கவனமாக சொல்லப்பட்டது. பயத்தை தூண்டும் வகையில் அல்ல, புரிதலை உருவாக்கும் வகையில். மக்கள் பெரியவர்கள் எவ்வாறு கவனமின்றி எடுத்தார்கள், எல்லையில்லாம வாழ்ந்தார்கள், அவர்கள் இருந்த இடமெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்று பேசினார்கள். இந்த கதைகள் கடந்த காலத்தின் தவறுகள் மீண்டும் நடக்காம இருக்க பரம்பரையாக சொல்லப்பட்டன. வாட்சர்கள் பற்றி மக்கள் சிதறிய நினைவுகளில தான் நினைத்தார்கள். அவர்களின் பெயர்கள் மறைஞ்சு போனது. மீத இருந்தது ஒவ்வொரு சக்தியும் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதில்ல, ஒவ்வொரு வரமும் கட்டுப்பாடின்றி பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்கான அறிவு மட்டுமே. பூமி எல்லைகள் மீறப்பட்ட போது துன்பம் அனுபவித்தது. அந்த எல்லைகள் மீண்டும் நிலைநிறுத்தப்பட்ட போதுதான் குணமடைந்தது. நிலம் தானாகவே மெதுவாக குணமடைந்தது. ஒரு காலத்துல சண்டை மற்றும் அலட்சியத்தால் சேதமடைந்த இடங்கள் மீண்டும் சீர்பெற தொடங்கின. புல் மீண்டும் வளர தொடங்கியது. முன்பு மரங்கள் இல்லாத இடங்கள்ல மரங்கள் வளர்ந்தன. விலங்குகள் மீண்டும் திறந்த வெளிகளில் பரவின. ஆறுகள் நிலையான பாதைகளில் ஓடத் தொடங்குற. பூமி ஒரு காலத்துல பாதிப்புக்கு எப்படி பதிலளித்ததோ அதே போல் கவனத்துக்கும் பதிலளித்தது. மக்கள் பணிவுடன் வாழ கற்றுக்கொண்டாரு. அவர்கள் இனி தங்களை யாரும் தொட முடியாதவர்கள் என்று நம்பவில்லை. வெள்ளத்தின் நினைவு அவர்களின் மனதில் எப்போதும் அருகிலேயே இருந்தது. சமநிலையை புறக்கணித்தா உலகம் விரைவாக மாறிவிடும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த புரிதல் சமூகங்கள் உருவாகும் விதத்தையும் குடும்பங்கள் வளர்க்கப்படும் முறையையும் தீர்மானித்தது. படிகள் கடந்து செல்லும் போது நெபிலிம் காலம் தொலைவில் போல் உணரப்பட்டது. ஆனால் ஒருபோதும் முற்றிலும் மணக்கப்படவில்லை. அவர்களின் கதை மனித நினைவின் அடித்தளமாக மாறியது. உலகம் ஏன் இப்படி இருக்கிறது மற்றும் சில எல்லைகள் ஏன் மீறக்கூடாது என்பதற்கான விளக்கமாக அது இருந்தது. அந்த பருமன்கள் எந்த ஞானத்தையும் நிலையான படைப்பையும் எதிர்காலத்தையும் விட்டு செல்லவில்லை. அவர்கள் விட்டு சென்றது வெறும் இல்லாமையும் எச்சரிக்கையும் மட்டுமே. அந்த எச்சரிக்கையில தான் மனிதர்கள் வழிகாட்டல கண்டார்கள். உலகம் முன்னே சென்றது சிறப்பாக இல்லை என்றாலும் விழிப்புடன் இருந்தது. அதனால நெபிலிம் காலத்துக்கு பிறகு வந்த காலம் மறுபடியும் கட்டி எழுப்பும் காலமா மாறியது. அச்சத்துக்கு பதிலா அமைதி வந்தது. கோளாறுக்கு பதிலாக ஒளிந்து வந்தது. பூமி முன்னே சென்றது. அதன் அடியில் பருமன்களின் நினைவுகளை சுமந்து மேலே வாழும் உயிர்கள் இன்னொரு வாய்ப்புடன் தொடர்ந்தன. நெபிலிம் என்பது வெள்ளத்துடன் அழிந்த ஒரு உலகத்தின் ஒரு பகுதியாக இருந்தனர். அவர்கள் ஒரு காலம் வாழ்ந்தார்கள், தங்கள் இருப்பால் பூமியை வடிவமைத்தார்கள், பின்னர் முற்றிலும் மறைந்துவிட்டார்கள். அவர்களிடமிருந்து எதுவும் தொடர வேண்டியதாக அல்ல. ஒழுங்குமுறை அடிக்கப்பட்டா, எல்லைகள் மீறப்பட்டா என்ன நடக்கும் என்பதற்கான நினைவாவே அவர்களின் கதை மட்டும் மீதம் இருந்தது. அவர்களுக்கு பிறகு உலகம் பருமன்கள் இல்லாமல் முன்னேறியது. மனிதர்கள் கவனத்துடன் மறுபடியும் கட்டியெழுப்பும் பொறுப்புடன் விட்டு செல்லப்பட்டார்கள். நெபிலிம் காலம் முடிந்தது. பூமிக்காக ஒரு புதிய அதிகாரம் தொடங்கியது.
1: வெளிப்படுத்தல் புத்தகத்தின் ஆழங்கள்ல நீங்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒரு ஒளி உள்ளது. ஏழு தூதர்களால் பிடிக்கப்பட்டுள்ள ஏழு குரல்கள் கடவுளின் தீர்ப்பின் கவுண்டவுன்ல ஒவ்வொரு படியையும் அறிவிக்க தயாராக உள்ளன. உங்களை தயார் செய்து கொள்ளுங்க, ஏனெனில் இதுவே வரவிருக்கும் ஏழு பைபிள் எச்சரிக்கைகள். இவைதான் வெளிப்படுத்தலின் ஏழு குரல்கள். முதல் குரல், பூமி தாக்கப்படுகிறது. ஏழாவது முத்திரை திறக்கப்படும் போது பரலோகம் அரை மணி நேரம் அமைதியாகிறது. ஆனா அந்த அமைதி தீர்ப்புக்கான முன்னுரை மட்டுமே. தூதர்கள் தங்களை தயார் செய்து கொள்கிறார்கள். உலகம் என்றென்றும் மாறப்போகிறாங்க. எதிர்பாராத விதமாக முதல் தூதர் முன்னே வந்து முதல் குரலை ஊதுகிறார். முதல் தூதர் தனது குரலை ஊதினார். அப்போது பனிக்கட்டி மற்றும் தீ ரத்தத்துடன் கலந்தது. அது பூமியில் வீசப்பட்டது. பூமியின் மூன்றில் ஒரு பகுதி எரிஞ்சுவிட்டது. மரங்களின் மூன்றில் ஒரு பகுதி எரிஞ்சுவிட்டது மற்றும் அனைத்து பசுமை புல்வெளிகளும் எரிஞ்சுவிட்டன. தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. மொத குரல் படைப்பையே தாக்குங்கிறங்க. ஆரம்பத்துல தேவன் உருவாக்கிய முதல் விஷயம், அதாவது பூமி, செடிகள் மற்றும் உயிர்கள் முதல்ல பாதிக்கப்படுகின்றன. பூமியில் உள்ள அனைத்து செடிகளிலும் மூன்றில் ஒரு பகுதி தீயால் அழிக்கப்படுகிறது. நிலைத்தன்மை மற்றும் பொறுமையின் குறியீடான மரங்கள் முற்றிலும் அழிக்கப்படுகின்றன. இது தேவன் முன்பு செய்துள்ளார். தீ மற்றும் பனிக்கட்டி தேவனின் தீர்ப்பின் பைபிள் அடையாளங்களாக நீண்ட காலமாக இருந்துள்ளன. விபவத்துல தேவன் எகிப்துல தீ மற்றும் பனிக்கட்டினை அனுப்பி ஃபார்வோவின் பெருமையை நசுக்கியார். கர்த்தர் சோதோம் மற்றும் கொமோராவுக்கு வானிலிருந்து தீ மற்றும் கந்தகத்தையும் பொழிந்து அந்த இரண்டு நகரங்களையும் முற்றிலும் அழிச்சார். எசேக்கியேல் 38 தேவன் தமது ஜனங்களின் எதிரிகளுக்கு பனிக்கட்டி, தீ மற்றும் கந்தகம் பொழிவதாக அறிவிக்கிறார். நான் அவன் மீது நோய் மற்றும் இரத்த பொழிவால் தீர்ப்பு நடத்துவேன். அவன் மீதும் அவன் படைகளும் அவனுடன் இருக்கும் பல ஜாதிகளும் மீது நான் பெரும் மழை, பனிக்கட்டிகள் மற்றும் எரியும் கந்தகம் பொழிவேன். முத கம்பியோட நாம் காண்பது புதிதாக ஒன்றுமில்லை. ஆனா இந்த முறையில அது ஒரு தேசம் மட்டும் அல்ல, மனித குலம் முழுவதும். மேலே இது ஒரு தற்காலிக நோய் அல்ல, இது உலகளாவிய தீர்ப்பு. மனிதர்களுக்காக தேவன் படைத்த இயற்கை இப்போது அழிக்கப்படுகிறது. ஏனெனில் மனிதன் பாதுகாக்க வேண்டிய பூமி நம்முடைய பாவத்தால் கெடுபிடியாகிவிட்டது. ஏன் பூமியை தண்டிக்க வேண்டும்? ஏனெனில் மனிதன் படைப்ப ஒரு விக்கிரகமா மாத்திவிட்டான். நாம் படைப்பாளரை விட்டுவிட்டு நம்முடைய கைகளால செய்தவற்றையும் தேர்ந்தெடுத்து உள்ளோம். நாம் நிலத்தை மாசுபடுத்தி விட்டோம். கவனம் இல்லாம காடுகளை வெட்டி விட்டோம். ஆராதனைக்கு பதிலாக சுரண்டல செய்துள்ளோம். இப்போது பூமி வலியுடன் கரைகிறது மற்றும் எரிகிறது. பல கிறிஸ்துவ தத்துவஞானிகள் இதை எச்சரிக்கையாக முன்னேற்றும் செயல்னு பாக்குறாங்க. தேவன் எல்லாவற்றையும் அழிக்கவில்லை, மூன்றில் ஒரு பகுதியை மட்டும், ஏனெனில் இன்னும் வாய்ப்பு உள்ளது. இந்த கம்பிகள் எச்சரிக்கைகள், இறுதி தீர்ப்புகள் அல்ல. அவை உலகத்திற்கு எச்சரிக்கை ஒலிக்கின்றன. சிலர் இந்த நிகழ்வை நேரடியாகவே பொருள்படுத்துகிறாங்க. உண்மையான தீ கண்கூடாக காணப்படும் ஆலங்கட்டி மற்றும் செடிகள் அழிவது. மற்றவர்கள் இந்த பகுதி அணு ஆயுதங்கள் அல்லது பரவலான அழிவுக்கான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதை விவரிக்கிறது என்று நம்புகிறார்கள். அவை பூமியின் பரந்த பகுதிகளை எரிக்கும். மனிதர்களால் கட்டப்பட்ட அமைப்புகளும் சுரண்டலின் மீது கட்டப்பட்ட பொருளாதார முறைகளும் பின்னர் முற்றிலும் வீழ்ச்சி அடையும். ஆனா இரு சந்தர்ப்பங்களிலும் செய்தி ஒன்றே, பிரபுவ நிராகரித்ததா படைப்பு அதிர்ச்சி அடையுது. சுற்றுச்சூழல் அமைப்புகள் அழிவது வெறும் பசிக்கே காரணமாக இருப்பதில்லை, அது நிலைத்த தன்மையில் சிதைக்கிறது. காட்டுத்தீ பரவுகிறது, குடியேற்றங்கள் அதிகரிக்கின்றன, மோதல்கள் வெடிக்கின்றன. குழப்பத்து நடுவுல பலர் பயத்துடன் மேலே நோக்கி பார்ப்பார்கள், ஏனெனில் தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. இரண்டாவது கம்ப கடல் ரத்தமாக மாறுகிறது. மொத தீர்ப்பு பூமியில விழுந்தது, இப்போது இரண்டாவது கம்பை கடல்கள தாக்குகிறது. இரண்டாவது தூதர் முன்னேறுகிறார், வானம் முழங்குகிறது, இரண்டாவது கம்பை ஒலிக்கிறது. இரண்டாவது தூதர் தனது கம்பையை ஊதினார். அப்போது ஒரு பெரிய மலையை போல தீயில் எரியும் ஒன்று கடலில் வீசப்பட்டது. கடலின் மூன்றில் ஒரு பகுதி ரத்தமாக மாறியது. கடலில் வாழும் உயிரினங்கள்ல மூன்றில் ஒரு பகுதி இறந்தது மற்றும் மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் அழிக்கப்பட்டன. ஒரு எரிய மலை மேலிருந்து விழுகுது. ஆனா அது எரிமலை அல்ல, அது மிகவும் பெரியதும் தீப்பிடித்ததும். அது கடலை முழுவதும் விழுங்குகிறது. வானமே தீர்ப்பை நேராக கடலின் இதயத்தில் வீசியது போல. விவரிப்பு தெளிவாக உள்ளது. ஒரு எரியும் பொருள் கடல்ல வீசப்படுகிறது, உடனே மரணம் ஏற்படுகிறது. நீரே உயிரின் ஆதாரம், அது ரத்தமாக மாறுகிறது. ஓமையாக அல்ல, உண்மையாகவே. கடல் உயிரினங்கள் அழிந்தன. கடல்களில் உள்ள உயிரினங்கள்ல மூன்றில் ஒரு பகுதி இறக்குது, மூன்றில் ஒரு பகுதி கப்பல்கள் அழிக்கப்படுகின்றன. இந்த தீர்ப்பு நிலத்திற்கும் அப்பாற்பட்டது. இது கடல்களையும் வர்த்தகத்தையும் மீன்வளத்தையும் பொருளாதார பாதுகாப்பையும் விழுங்குகிறது. இதன் தாக்கம் வெறும் சூழலியல் மட்டுமல்ல, இது உலகளாவிய அரசியல் வர்த்தக ரீதியாகும். இயேசு ஏற்கனவே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்ல அடையாளங்கள் இருக்கும் என்று எச்சரித்தார். பூமியில கடல் முழங்கும் அலைகளால் நாடுகள் துயரத்திலும் குழப்பத்திலும் இருக்கும். இந்த எரியும் மலை என்றால் என்ன? ஒரு விண்கல் தரான், ஒரு ஆயுதமா, ஒரு குறியீட்டு உருவாகமா? பல தெய்வீக அறிஞர்கள் இது ஒரு உண்மையான நிகழ்வு, விண்வெளியிலிருந்து ஒரு பொருள் கடல்ல மோதுவது, அதனால் பெரும் சுனாமிகள், கடுமையான மாசுபாடு, துறைமுகங்களும் கடல் வர்த்தக பாதைகளும் அழிவடைவது என்று நம்புகிறார்கள். மற்றவர்கள் இதை உலகளாவிய போராக காண்கிறார்கள். அப்போது வெடிப்புகள், தீப்பிடிப்புகள் மற்றும் அழிவூட்டும் ஆயுதங்கள் கடல்களை அழிக்கின்றன. சிலர் இந்த காட்சியை மோசே நைல் நதியின் நீரை அடித்து அதை ரத்தமாக மாற்றிய எக்ஸோடஸ் காலத்தை நேரடியாக நினைவூட்டுவதாக விளக்குகிறார்கள். அப்போது அது எகிப்துக்கு எதிரான தீர்ப்பாக இருந்தது. இப்போது அது முழு உலகத்திற்கும் தீர்ப்பாக உள்ளது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக நினைவில் வைத்திருக்க வேண்டும். கடவுள் இன்னும் தன் தீர்ப்பை வரம்பிட்டு வைத்திருக்கிறார். மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே பாதிக்கப்படுகிறது. அதுபோலவே வானமே மிகவும் தாமதமாக முன் விழித்துக்கொள் என்று கூவி அழைப்பது போல் உள்ளது. மனித ஆசை காரணமாக கடல்கள் மாசுபடுத்தப்பட்டுள்ளன. இப்ப மீன்களுக்கு பதிலாக பிளாஸ்டிக் உள்ளது. எண்ணெய் கசிவுகள் எண்ணிக்கையற்ற முறைகள் நிகழ்கின்றன. பிறப்பு உலகம் அவமதிக்கப்பட்டு விட்டது. தீர்ப்பு ஆரம்பமாகிவிட்டது. கடல்கள் அழிவடைந்ததும் உலகளாவிய முடக்கம் ஏற்படுகிறது. வர்த்தகம் முற்றிலும் வீழ்கிறது. வளங்கள் சங்கிலிகள் முறிந்து போகின்றன. கரைகள் அழிவை அனுபவிக்கின்றன. சர்வதேச நிலைமை சிதறுகுது. இருந்தாலும் பலர் இன்னும் மனம் திரும்ப மறுக்கிறாங்க. கடவுள் தன் கருணை ஊதுகிறார். அது பழி வாங்குவதற்காக அல்ல, நீதிக்காக. நாம் அவருடைய வார்த்தையை கேட்க மறுத்தா அவருடைய தீர்ப்பை கேட்க வேண்டியிருக்கும். மூன்றாவது கருணை, நீர்கள் கசப்பாக மாறுகின்றன. பூமி தாக்கப்பட்டது, கடல் ரத்தமா மாறியது. ஆனால் தீர்ப்பு நிற்கவில்லை. பூதர்கள் இன்னும் தயார் நிலையில நிற்கிறார்கள். கருணைகள் இன்னும் அவர்களது கைகளில் இருக்கின்றன. பின்னர் மூன்றாவது தூதர் முன்னேறுகிறார். கருணை மூன்றாவது முறையாக ஒலிக்கிறது. மூன்றாவது தூதர் தனது கருணையை ஊதினார். அப்போது ஒரு பெரிய நட்சத்திரம் ஒரு விளக்கு போல எரிந்து வானிலிருந்து ஆறுகளின் மூன்றில் ஒரு பகுதியிலையும் நீரூற்றுகளிலும் விழுந்தது. அந்த நட்சத்திரத்தின் பெயர் வெண்மூலிகை. நீரின் மூன்றில் ஒரு பகுதி கசப்பாக மாறியது. அந்த கசப்பான நீரை குடித்ததால் பலர் உயிரிழந்தனர். ஒரு நட்சத்திரம் வானிலிருந்து கீழே விடுகிறது. ஆனா அது சாதாரண நட்சத்திரம் அல்ல. அதன் பெயர் வெண்மூலிகை. அது கசப்ப குறிக்குது. இந்த முறையில அது நிலத்தையோ கடலையோ தாக்கவில்லை. அதற்கு பதிலாக அது குடிநீரை பாதிக்கிறது. அது ஆறுகளையும் நீரூற்றுகளையும் தாக்குகிறது. நகரங்கள், மாநகரங்கள், முழு நாடுகளையும் வாழ வைக்கும் அமைதியான உயிரின் மூலாதாரங்களை. இந்த தீர்ப்பு இன்னும் நெருக்கமானது, இன்னும் தனிப்பட்டது. கடல் நமக்கு தொலைவில் இருப்பதாக தோன்றலாம். ஆனா குடிநீர் தான் நாம் குடிப்பதும் தினமும் பயன்படுத்துவதும். அது பயிர்கள், மிருகங்கள், நம்முடைய உடலையும் வாழ வைக்குது. இந்த நட்சத்திரம் விழும்போது அழிவு பேரழிவாகும். நீர் விஷமாவும் கசப்பாவும் மாறுகிறது. அது வெண்முள்ளியாக மாறுகிறது. அதை குடிப்பவர்கள் உயிரிழக்கிறாங்க. இப்போது இது சுற்றுச்சூழலை பற்றி இல்ல, மனித உடலை பற்றிதான். இது இனி பொருளாதாரத்தை பற்றியும் இல்ல. உயிரே இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகிறது. இந்த நட்சத்திரம் உண்மையில என்ன? குடிநீர் களஞ்சியங்களில் விழும் ஒரு விண்கல், உயிரியல் ஆயுதம், அல்லது ஒரு ஆன்மீக அறிகுறியா? விளக்கங்கள் பல உடுமை. சிலர் இந்த நிகழ்வு ஒரு நேரடி பேரழிவை குறிக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆறுகள், இரசாயனங்கள், கனிமங்கள் அல்லது கூட விக்ரணத்தால் மாசுபடுகின்றன. மற்றவர்கள் இதை ஒரு சின்னமாகவே பார்க்கிறார்கள். ஒரு நட்சத்திரம் வீழ்ந்த தேவதைய, ஒரு ஊழல் முறைய, உண்மையின் மூலங்களை விஷமாக்கும் ஒரு விஷமான சிந்தனையை குறிக்கிறது. இன்னும் சிலர் இத மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவுகளுடன், விஷமயமான கழிவுகளை வீசுவது, கவனக்குறைவு, நிறுவன பேராசை ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்துகிறாங்க. ஆனா எல்லோரும் ஒரே விஷயத்துல ஒற்றுமை கொண்டுள்ளனர். கடவுளின் தீர்ப்பு வந்துவிட்டது. உயிரை தாங்கும் நீரையே தாக்குகிறது. வெண்முள்ளி பைபிள்ல கசப்பு மற்றும் துன்பத்தின் சின்னமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடவன் அறிவிக்கிறார், இதோ நான் அவர்களுக்கு வெண்முள்ளி உணவாக அளிப்பேன், அவர்கள் குடிக்க விஷமயமான நீரை தருவேன். பழைய ஏற்பாட்டில் வெண்முள்ளி என்பது பாவத்தின் விளைவாக கடவுளின் வழிகளில் இருந்து விலகியவர்களுக்கு அவர் அளிக்கும் தண்டனையா இருந்தது. இப்போது வெளிப்படுத்தல, முழு உலகமும் அந்த கசப்பான கோப்பையிலிருந்து குடிக்க வலுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழும் காலத்துல தூய நீர் ஒரு சுகாதாரமாக மாறிவிட்டது. எண்ணற்ற நதிகள் மாசடைந்துள்ளன. ஏரிகள் விஷமயமாக்கப்பட்டுள்ளன. பொதியிலுள்ள நீர் வளங்கள் வறண்டுவிட்டன. மற்றும் கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான குடிநீர் இல்லாததால் உயிரிழக்கின்றன. இன்னும் நாம் கடவுளின் தீர்ப்பு இந்த விஷயத்தையே நேரடியாக குறிப்பிடுவதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோமா? வாழ்க்கையின் மூலமாக இருக்க வேண்டியத மனிதர்கள் தாங்களே மரணத்தின் கருவியாக மாற்றிவிட்டார்கள். இது உடல் சார்ந்த நீருக்கு மட்டும் அல்ல, ஆன்மீக நீரையும் உள்ளடக்கியது. வேதாகமம் நீர கடவுளின் வார்த்தையின் சின்னமாகவும் உண்மை மற்றும் நித்திய ஜீவனின் சின்னமாகவும் வர்ணிக்கிறது. இயேசு அறிவித்தார், நான் தரும் நீரை குடிப்பவன் இனி ஒருபோதும் தாகப்பட மாட்டான். ஆனால் உலகம் வேறு மூலங்களிலிருந்து குடிக்க தேர்ந்தெடுத்துள்ளது. வெறுமையான தத்துவங்களால் நிரம்பிய மாசுபட்ட நீர்கள் உண்மையாக வேடமிட்ட பொய்கள் மற்றும் நவீன விக்கிரகங்கள். இப்போது கடவுள் இந்த நீர்களை விஷமா மாற அனுமதிக்கிறார். பல தெய்வீக அறிஞர்கள் இந்த தீர்ப்பு உடல் சார்ந்ததோடு மட்டுமல்ல ஆன்மீகமானதும் கூட என்று ஒப்புக்கொள்கிறார்கள். மக்கள் வெறும் நீர் மாசடைஞ்சதால் மட்டுமல்ல, அவர்கள் ஒரே உண்மையான மூலத்தை நிராகரித்ததால் அழிகின்றனர். இப்போது அவர்கள் குடிக்கும் அனைத்தும் இறப்பிற்கே வழிவகுக்கிறது. இன்னும் கவனியுங்கள், இதுவரை மூன்றில் ஒரு பகுதி மட்டுமே பாதிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் இன்னும் நேரம் உள்ளது. நான்காவது ஊதல், வானம் இருண்டு விடுகிறது, பூமி தாக்கப்பட்டுவது, கடல் ரத்தமா மாறியுவது, தண்ணீர் விஷமாகியுள்ளது. ஆனால் தீர்ப்பு இன்னும் முடிவாயறில்ல. பூதர்கள் இன்னும் நிலைத்திருக்கின்றன. உலகம் இன்னும் விழித்துக் கொள்ளதில்லை. அப்போது நான்காவது தூதர் முன்னே வந்து ஊதல் ஒலிக்கிறது. நான்காவது தூதர் தனது ஊதல ஊதினார். அப்போது சூரியனின் மூன்றில் ஒரு பகுதி, சந்திரனின் மூன்றில் ஒரு பகுதி, நட்சத்திரங்களின் மூன்றில் ஒரு பகுதி தாக்கப்பட்டன. அவற்றின் ஒளியின் மூன்றில் ஒரு பகுதி இருண்டது. பகலின் மூன்றில் ஒரு பகுதி ஒளி இல்லாமல் போனது. அதே போல் இரவின் மூன்றில் ஒரு பகுதியும். இப்போது இது பூமி, கடல் அல்லது நதிகள் பற்றியதல்ல. இந்த முறையில வானமே மங்கலாகிறது. பகலின் பேரொழியாக இருக்கும் சூரியன் காயமடைந்து விட்டது. இரவுக்கு வழிகாட்டும் சந்திரன் இருளில் மறைந்து நம்முடைய வானங்களை ஒளிரச் செய்யும் நட்சத்திரங்கள் மங்கி போய்விடுகின்றன. கடவுள் படைப்பின் உச்சியில் உள்ள வானகிரகங்களை தட்டியுள்ளார். காலத்தின் ஓசை நம்முடைய நாட்களின் அளவு. சூரியன் தனது ஒளியின் மூனில் ஒரு பகுதியை இழக்கின்றது. இப்போது அது முன்பு போல் பிரகாசமாக ஒளியூட்டவில்லை. அதன் வெப்பம் இனி பழைய போல் வாழ்வை ஆதரிக்கவில்லை. சந்திரனும் நட்சத்திரங்களும் தங்கள் ஒளியை இழக்கின்றன. இரவு இன்னும் கனமாகவும் தடிமனாகவும் ஆகிறது. நாட்கள் குளிர்ச்சியாக மாறுகின்றன. மேலும் முழு மூன்றில் ஒரு பகுதி நேரம் நிழலில் மறைந்து விடுகிறது. மனிதர்கள் தங்களுடைய இயற்கை கடிகாரத்தை இழக்கின்றனர். சுழற்சிகள் குழப்பமடைகின்றன. வானிலை முற்றிலும் குழப்பமாகிறது. ரித்துக்கள் குழப்பமாகின்றன. விவசாயம் பாதிக்கப்படுகிறது. மனித உடல் சமநிலையை இழக்கது. குழப்பம் முழு உலகையும் பிடித்துக் கொள்கிறது. ஆதியாகம ஒன்றுல கடவுள் நேரத்தால நட்சத்திரங்களை உருவாக்கினார். அவை பருவங்கள், நாட்கள், ஆண்டுகளை குறிக்கும் அடையாளங்களாக இருக்கட்டும் என்று கூறினார். இப்போது அந்த அடையாளங்கள் தடைபடுகின்றன. ஒரு காலத்துல ஒழுங்கின் சின்னமா இருந்தது, இப்போது அது கொலப்பட்ட அறிவிக்குது. இது வரலாற்றில் இருளுடன் வந்த முதல் தீர்ப்பு அல்ல. யாத்திராகமத்துல கடவுள் எகிப்துல தனிமனான இருளை அனுப்பினார். அந்த இருள் மூன்று நாட்கள் முழுவதும் எகிப்து நாட்டை மூடியது. யாரும் ஒருவரையும் பார்க்க முடியவில்லை. யாரும் தங்கள் இடத்திலிருந்து எழவில்லை. மற்றும் சிலுவையில் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நாளில் 6 மணி முதல் 9 மணி வரை முழு நாட்டிலும் இருள் சூழ்ந்தது. பைபிளில் இருள் என்பது தீர்ப்பு குறிக்கிறது. ஆனால் அது துறப்பு, வெறுமை ஆகியவற்றையும் பேசுகிறது. இந்த முறையில் முழு உலகமும் நிழல்ல மூழ்குகிறது. ஆனால் பிறகு வேறு ஏதோ ஒன்று நடக்கிறது. யோவான் தனது கண்களை உயர்த்துகிறார். அங்கே ஆகாயத்தில் உயரமா தனியா ஒரு கழுகு பறக்கிறது. மேலிருந்து அது சக்தி வாய்ந்த குரலில் அழைக்கிறது. அந்த மூன்று தூதர்கள் ஊத போகும் குரல் காரணமாக பூமியில் வாழும் மக்களுக்கு ஐயோ ஐயோ ஐயோ. இந்த மும்முறை ஐயோ என்பது மீண்டும் மீண்டும் சொல்வதல்ல, அது அதிகரிப்பை குறிக்கிறது. முத 4 ஊதுகுழல்கள் படைப்பையே தாக்கின. ஆனா அடுத்ததாக வரப்போகும் விஷயம் நேரடியாக மனிதர்களை தாக்கும். கழுகு தேவனின் தூதராக பறக்குது. அதன் குரல் தீர்ப்பு அறிவிக்குது. முன்னால் உள்ள தீர்ப்பு இன்னும் மோசமாகவும் நேரடியாகவும் இருக்கும். இந்த உலகின் ஞானிகள் மேலே பார்த்து அறிவியல் விளக்கங்களை வழங்குவாங்க. அவர்கள் சூரிய கிரகணம், வளிமண்டல தூசி அல்லது சூரிய நிகழ்வுகள் பற்றி பேசுவார்கள். ஆனா ஆன்மீக கண்கள் கொண்டவர்கள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள். பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் தனது கடிகாரத்தை முடிக்க தொடங்குகிறார். இருப்பினும் மனிதர்கள் ஒளியை வேண்டிக் கொள்வதற்கு பதிலாக தங்கள் இருளையே தொடர்ந்தும் விரும்புவார்கள். நூற்றாண்டுகளுக்கு முன் தீர்க்கதரிசி ஆமோஸ் சொன்னார், கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களே உங்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய நாள் உங்களுக்கு என்ன பயன்? அது ஒளியல்ல, இருளாக இருக்கும். நான்காவது ஊதுகுழல் அழிக்கவில்லை, அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. அந்த குழப்பத்துல பலர் வழிகேடுவார்கள். மனிதர்கள் ஒளியை இழந்தா தங்கள் பாதையையும் இழக்கிறாங்க. ஐந்தாவது ஊதுகுழல் ஆழ்கடல் திறக்கப்படுகிறது. வானாயினி பழையபடி பிரகாசிக்கவில்லை. பூமி காயமடைந்துள்ளது. கடல்கள் மாசுபட்டுள்ளன மற்றும் காற்றில் தீர்ப்பின் வாசனை வீசுகிறது. உலகம் நடந்தது புரிந்து கொள்ள இன்னும் போராடி கொண்டிருக்கும் போது ஐந்தாவது தூதர் முன்னேறுகிறார். அவர் தனது ஊதுகுழையை உயர்த்துகிறார். அதன் ஒளி ஒலிக்கும் போது ஒரு படி திறக்கப்படுகிறது. அது ஒருபோதும் திறக்கக்கூடாதது. ஐந்தாவது தூதர் தனது ஊதுகுழலை ஊதினார். அப்போது நான் வானிலிருந்து பூமிக்கு விழுந்த ஒரு நட்சத்திரத்தை பார்த்தேன். அந்த நட்சத்திரத்திற்கு ஆழ்கடலின் துளையை திறக்கும் விசை கொடுக்கப்பட்டது. அவன் ஆழ்கடலை திறந்த போது அதிலிருந்து ஒரு பெரிய அடுப்பின் புகை போல புகை எழுந்தது. ஆழ்கடலிருந்து எழுந்த புகையா சூரியனும் வானமும் இருண்டன. ஒரு நட்சத்திரம் விழுகிறது. ஆனா இது சாதாரண வானியல் உடல் அல்ல. வேதாகம மொழியில் நட்சத்திரங்கள் ஆன்மீக இருப்புகளையும் குறிக்கும்.

ஆன்மீக இருப்புகளையும் குறிக்கின்றன. வானிலிருந்து ஒரு நட்சத்திரம் விழுவது இது முதல் முறை அல்ல. இயேசு சொன்னார், சாத்தான் வானிலிருந்து மின்னல் போல விழுவதை நான் பார்த்தேன். இங்கேயும் நாம் ஒரு விழுந்த தேவதூதனை தீர்ப்பை கொண்டு வருவதை காண்கிறோம். இந்த இருப்புக்கு ஒரு விசை கொடுக்கப்படுகிறது, அது ஆழ்கடலின் விசை. அந்த ஆழ்கடல் திறக்கப்படும் போது உலகம் என்றென்றும் மாறிவிடுகிறது. பூமியின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய அடுப்பிலிருந்து வரும் புகை போல தடிமனான புகை எழுகிறது. அந்த புகை காற்று நிரப்பி வானை இருண்டடிக்கிறது. இப்போது இது வெறும் வெளிப்புற இருட்டா இல்ல, இது உள்ளார்ந்தது, ஆன்மீகமானது. ஆனா மிகவும் பயமுறுத்தும் பகுதி அடுத்ததாக வருகிறது. அந்த புகையிலிருந்து பூமியில் இடியுடன் வண்டுகள் வந்தன. அவற்றுக்கு பூமியின் பாம்புகளுக்கு உள்ள சக்தி போல சக்தி வழங்கப்பட்டது. அவ பூமியின் புல் அல்லது எந்த தாவரத்தையோ மரத்தையோ சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் தங்கள் நெற்றியில் தேவனுடைய முத்திரை இல்லாத மனிதர்களையே மட்டும் தாக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. இந்த வண்டுகள் ஆன்மாக்களை அழிக்கின்றன மற்றும் தேவனால் முத்திரையிடப்படாதவர்களை தேடுகின்றன. ஆனால் தேவன் அவற்றின் எல்லையை கட்டுப்படுத்துகளை, அவைகள் அவருக்கு சொந்தமானவர்களை பாதிக்க முடியாது. இந்த உயிரினங்கள் 5 மாதங்கள் மனிதர்களை வேதனைப்படுத்தும். அவை கொல்லாது, ஆனால் சித்திரவதை செய்யும். அந்த வேதனை மிகவும் கடுமையா இருக்கும். மக்கள் மரணத்தை விரும்புவார்கள், ஆனால் அதை அடைய முடியாது. அந்த நாட்கள்ல மனிதர்கள் மரணத்தை நாடுவாங்க, ஆனா அதை பெற முடியாது. அவர்கள் இறக்க விரும்புவார்கள், ஆனால் மரணம் அவர்களிடமிருந்து தப்பி ஓடும். மிராசை அவர்களின் இதயங்களை பிடிக்கும், அவர்களின் மனது சிதறும் மற்றும் முழு பூமியும் ஒரு வேதனை நிலமா மாறும். இந்த தீர்ப்பின் சாட்சியான தூதர் யோவான் இந்த உயிரினங்களின் பயங்கரமான தோற்றத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த வண்டுகள் போர் செய்ய தயாராக உள்ள குதிரைகளை போல இருந்தன. அவர்களின் தலைகள்ல பொன்னாலான கிரீடங்களைப் போல ஏதோ ஒன்று இருந்தது. அவர்களின் முகங்கள் மனித முகங்களைப் போல இருந்தன. அவர்களின் முடி பெண்களின் முடியைப் போலவோ, பற்கள் சிங்கத்தின் பற்களைப் போலவோ இருந்தன. அவர்களுக்கு இரும்பு கவசங்களைப் போல கவசம் இருந்தது. அவர்களின் இறக்கைகள் பல குதிரைகள் மற்றும் ரதங்கள் போருக்குள் பாயும் சத்தத்தைப் போல ஒலித்தன. இது ஒரு பயங்கரமானதுமாக அதே சமயம் ஆழமான சின்னத்தன்மை கொண்ட படமாகும். இந்த வண்டுகள் கடவுளின் படைப்பில் சேராதவை. அவை ஆழமான தீர்ப்பின் பள்ளத்தாக்கிலிருந்து, அதாவது ஆழத்திலிருந்து வெளிப்படுகின்றன. அவைகளுக்கு மனித முகம், சிங்கத்தின் பற்கள், பெண்களின் முடியை போல கூந்தல், இரும்பு கவசம், போர் செல்லும் படைகளின் ஓசையைப் போல சத்தமிடும் இறக்கைகள் ஆகியவை உள்ளன. ஆனா மிகவும் அதிர்ச்சி அளிப்பது, இவர்களை வழிநடத்துபவர் யார் என்பதே. அவர்களுக்கு ஒரு அரசன் இருக்கிறார். அவர் ஆழத்தின் தூதர். எபிரேயில் அவருடைய பெயர் அபத்தோன், கிரேக்கத்தில் அபோலியோன். இரண்டும் அழிப்பவன் என்று பொருள். ஆழத்தின் தூதர் ஒரு உருவகம் அல்ல, அவர் ஒரு உண்மையான இருப்பு, ஒரு இருண்ட தூதர், ஆழத்தின் அரசன், அழிப்பவன். பழைய ஏற்பாட்டில் அப்பத்தோன் என்பது அழிவின் இடமாக, மரணம், இறுதி தீர்ப்பு மற்றும் நித்திய தண்டனைக்கு தொடர்புடையதாக விவரிக்கப்படுகிறது. ஆனா வெளிப்படுத்தல அபத்தோன் ஒரு உண்மையான இருப்பாக, ஒரு தலைவரா, ஆழத்திலிருந்து வரும் கட்டளை வழங்கும் சக்தியா வெளிப்படுகிறார். அவர் ஒரு பேய்தான், அவர் சாத்தானுகாளா, அவர் ஒரு குறிப்பிட்ட விழுந்த தூதலா? பைபிள் தெளிவா சொல்லவில்லை, ஆனா அவர் செய்யும் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் ஒரு அழிவின் தூதர், தேவனின் முழு அனுமதியுடன் தனது பணி நிறைவேற்றுபவர். தேவன் கட்டுப்பாட்டை இழக்கவில்லை. இந்த தீர்ப்பு கட்டுப்பாடின்றி வெடிக்கும் குழப்பம் அல்ல, இது அளவிடப்பட்டதும் அனுமதிக்கப்பட்டதும் நோக்கம் உள்ளதும் தான். தேவனின் முத்திரை தலையில் இல்லாதவர்களே தாக்கப்படுவார்கள், தேவனுடையவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். 6வது ஊதுகுழல் போரும் அழிவும். ஆழம் திறக்கப்பட்டது, அதன் புகையிலிருந்து வேதனை எழுந்தது. அந்த நேரத்திலும் கூட உலகம் தனது படைப்பாளியிடம் திரும்ப மறுத்தது. 5 ஊதுகுழல்கள் ஒழித்துவிட்டன. பூமி இரத்தம் சிந்துகிறது, கடல்கள் கொந்தளிக்கின்றன, வானம் இருண்டு விடுகிறது, ஆழம் திறக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் மனிதர்கள் இன்னும் தேவனிடம் திரும்பவில்லை. பின்னர் 6வது ஊதுகுழல் ஒழிக்கிறது. 6வது தூதன் தனது ஊதுகுழலை ஊதினான். அப்போது தேவனின் முன்னுள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குழல் நான் கேட்டேன். அது ஊதுகுழல் வைத்திருந்த 6வது தூதனிடம், பெரிய யூப்ரதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள 4 தூதர்களை விடுவி என்று சொன்னது. இந்த கட்டளை பூமியிலிருந்து வரவில்லை, இது பொன்னாலயத்திலிருந்தே வருகிறது. அங்கேதான் ஒரு காலத்தில் தேவனுடைய ஜனங்களின் ஜபங்களுடன் தூபமும் எழுந்தது. இப்போது அதே இடத்திலிருந்து தீர்ப்பு வெளிப்படுகிறது. அதே பலிபீடத்திலிருந்து ஒரு குரல் 4 உயிர்களை விடுவிக்க உத்தரவிடுகிறது. அவர்கள் ஒருபோதும் விடுவிக்கப்படக்கூடாதவர்கள், யூப்ரதேஸ் நதிக்கரையில் சங்கிலியில் கட்டப்பட்டுள்ள விழுந்த தூதர்கள். ஆனா இப்போது தீர்ப்பின் நேரம் வந்துவிட்டது. அவர்கள் சிறைவாசம்

முடிவடைந்தது. வேதாகமம் தெளிவாக கூறுகிறது, அவர்கள் யூப்ரதேஸ் நதியில கட்டப்பட்டிருக்கிறாங்க. யூப்ரதேஸ் நதி இஸ்ரவேலுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசத்தின் கிழக்கு எல்லையாகும். அங்கிருந்துதான் வல்லரசுகள் எழுந்து தேவனுடைய ஜனங்களை அடக்கி வைத்தன. சண்டை மற்றும் போரால் நிரம்பிய இடம் அது. அது அசீரிய பேரரசு, பாபிலோன் பேரரசு மற்றும் பாரசீக பேரரசின் எல்லையாக இருந்தது. சகரியா புத்தகத்தின் படி அது இறுதி போரின் எல்லையாக இருக்கும். அவர்கள் விடுவிக்கப்படும் போது பயங்கரமான நிகழ்வுகள் தொடங்கும். அந்த நிமிடம், நாள், மாதம், வருட என குறிப்பாக தயார் செய்யப்பட்டிருந்த அந்த நால்வர் தூதர்கள் விடுவிக்கப்பட்டு மனிதர்கள் மூன்றில் ஒருவரை கொல்ல அனுமதிக்கப்பட்டாங்க. எதுவும் யாரோ சோதனையாலும் நடக்கவில்லை. இந்த தீர்ப்புகள் முன்பே நிர்ணயிக்கப்பட்ட கால அட்டவணையில நடைபெறுகின்றன. தேவன் தன்னிச்சையா செயல்படுவதில்லை. அவர் அனுமதிக்கிறார், அளவிடுகிறார், கட்டுப்படுத்துகிறார் மற்றும் நியமிக்கப்பட்ட நேரத்தில் செய்யப்படுகிறார். ஐந்தாவது ஊதுகுழல் வேதனை ஏற்படுத்தியது. ஆறாவது படுகொலை. குதிரையில் ஏறிய படையின் எண்ணிக்கை 200 மில்லியன் என்று நான் கேட்டேன். 200 மில்லியன் குதிரை வீரர்களை கொண்ட ஒரு படை யோவானின் காலத்துல கற்பனைக்கு புறம்பான ஒரு எண்ணிக்கை. மனித வரலாற்றில் நடந்த அனைத்து போர்களிலும் கலந்து கொண்ட அனைத்து படை வீரர்களையும் விட அதிகமானது. இது மனிதர்களால் ஆன படையா? இது ஒரு பேய் படையா? இரண்டையும் சேர்த்து உருளவகா? உரையில இது தெளிவாக சொல்லப்படவில்லை, ஆனால் அவர்களின் தோற்றத்தை விவரிக்கிறது. அவ்வாறு நான் காண்பதில் அந்த குதிரைகளையும் அவற்றின் சவாரிகளையும் பார்த்தேன். அவர்கள் தீப்பொழிவான சிவப்பு, நீல வைர நிறம் மற்றும் கந்தக மஞ்சள் நிறத்தில் மார்பு கவசம் அணிந்திருந்தார்கள். அந்த குதிரைகளின் தலை சிங்கத்தின் தலை போல இருந்தது. அவற்றின் வாயிலிருந்து தீ, புகை மற்றும் கந்தகம் வெளியே வந்தது. தீ, புகை மற்றும் கந்தகம் சோதோம் மற்றும் கொமோராவுக்கு ஒரு காலத்தில் மழையாக பொழிந்த அதே பொருட்கள் இப்போது மரணத்தின் கருவிகளாக மாறுகின்றன. இந்த மூன்று பேரழிவுகளால் அந்த குதிரைகளின் வாயிலிருந்து வரும் தீ, புகை மற்றும் கந்தகத்தால் மனிதர்களில் மூன்றில் ஒரு பகுதி கொல்லப்பட்டார்கள். இந்த தீர்ப்பு உலகளாவியதாகவும் மனிதகுலத்தின் மூன்றில் ஒரு பகுதிய பில்லியன் கணக்கான உயிர்களை விழுங்குகிறது. இந்த இராணுவம் எதை குறிக்கிறது? பல கிறிஸ்துவ விளக்கவியாளர்கள் இதை நேரடியாக எடுத்துக் கொள்கிறார்கள். இது எதிர்கால போர், ஒருவேளை அணுப்போர், எபிராத் ஆற்றுக்கு அருகில் உள்ள பகுதிகளில் இன்று நாம் அறிந்திருக்கும் ஈராக், சீரியா அல்லது ஈரான் போன்ற இடங்களில் நடைபெறும் மூன்றாவது உலக போராக இருக்கலாம். மற்றவர்கள் இது ஒரு ஆன்மீக விடுதலை, தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பேய்கள் படையெடுப்பா பாக்குறாங்க. இது அரசியல் அமைப்புகள், வன்முறையான சிந்தனைகள், மத அடிப்படையிலான துன்புறுத்தல்கள் ஆகியவற்றின் மூலம் வெளிப்படுகிறது. எப்படி இருந்தாலும் முடிவு ஒன்றே, மரணம் முன்னேறுகிறது, உலகம் செதறி விழுகுது. ஆனா அதில் மிக அதிர்ச்சி அளிப்பது அழிவே அல்ல, அது மனிதர்களின் எதிர்விட. இந்த நோய்களால் கொல்லப்படாத மனிதர்கள்ல மீதமுள்ளவர்கள் தங்கள் கைகளால் செய்த செயல்களுக்காக மனம் திரும்பவும் இல்லை. அவர்கள் தங்கள் கொலைகள், மாயாஜாலங்கள், பாலியல் ஒழுங்கின்மை, திருட்டு ஆகியவர்களிலிருந்தும் மனம் திரும்பவில்லை. அவர்கள் மனம் திரும்ப மறுத்தார்கள். அவர்கள் பேய்களை வழிபடுவதை தொடர்ந்தும் பாவத்தை பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாயாஜாலம் என்பது மந்திரவாதத்தை மட்டும் குறிக்கவில்லை, அதில் சூழ்ச்சி, அடிமைப்பாடு, ஆன்மீக மற்றும் மன அழுக்கும் அடங்கும். பாலியல் ஒழுங்கின்மை என்பது உடல் செயலாக மட்டுமில்லாம ஆன்மீகமானதும் கூட. அது தேவனை துரோகப்படுத்தும் செயல். திருட்டும் கொலைகளும் மனிதர்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டுமல்ல, அவை தெய்வீக ஒழுங்குக்கு எதிரான கிளர்ச்சி செயல்கள். இது தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே எச்சரித்ததா துல்லியமா பிரதிபலிக்குது. அவர்கள் அருவறுப்பான செயல்களை செய்த போது வெக்கப்பட்டார்களா? இல்ல, அவர்கள் எவ்வித வெக்கமும் கொள்ளவில்லை. அவர்கள் எப்படி வெக்கப்பட வேண்டும் என்பதே தெரியவில்லை. தெய்வம் தண்டனையை கொடூரத்தால் கொண்டு வருவதில்லை. அவர் மனிதர்களை தண்டிப்பது அவர்களின் பெருமையை உடைத்து நம் இதயங்களை தன்னிடம் திரும்ப செய்வதற்காகத்தான். ஆனால் கடினமான இதயம் தண்டனைக்கே பதிலளிக்க மறுக்கிறது. ஏசாயா முன்கூட்டியே சொன்னது போல, இந்த ஜனங்களின் இதயங்கள் மந்தமாகிவிட்டன, அவர்களின் காதுகள் கேட்க முடியவில்லை, அவர்கள் தங்கள் கண்களை மூடிவிட்டார்கள். தெய்வம் தண்டனையை வெறுப்பால் அனுப்புவேன். அவர் எச்சரித்தார், காத்தார், நேசித்தார், ஆனால் அவர் புறக்கணிக்கப்பட்டதால் அவர் மீண்டும் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டியிருக்கிறது. நரகத்தின் சக்திகள் விடுவிக்கப்பட்டு இரத்தம் ஓடியுள்ளது. ஒரு குரல் கொம்பு மட்டும் மீதமுள்ளது. அதன் இறுதி உதல நாம் எதிர்பார்க்கும் தருணத்துல தெய்வம் ஒரு இடைவேளை கொடுக்கிறார். இது ஒரு தெய்வீகமான நோக்கத்துடன் நிரம்பிய தருணமா மாறுகிறது. நான் இன்னொரு வல்லமையான தூதரை வானத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அவர் மேகத்தில் மூடப்பட்டிருந்தார். அவரது தலையின் மேல் வானவில் இருந்தது. அவரது முகம் சூரியனை போலவும் அவரது கால்கள் தீயின் தூண்களை போலவும் இருந்தன. ஒரு மகத்தான தூதர் இறங்கி வந்து ஒரு காலை கடலில் வைத்து மற்ற காலை நிலத்தில் வைத்து நிற்கிறார். இது முழுமையான ஆட்சி, உலகளாவிய தீர்ப்பு.
பின்னர் அவர் தனது கையை வானத்தை நோக்கி உயர்த்தி இனி தாமதம் இருக்காது என்று சத்தியம் செய்கிறார். ஆனா ஏழாவது தூதர் ஊதும் நாட்கள்ல தேவனின் இரகசியம் நிறைவேறும். முன்னறிவிப்பு கடிகாரம் முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. மறைந்திருக்கும் இரகசியம், இறுதி மீட்பு வெளிப்பட போகிறது. ஆனா முதல்ல யோமா ஒரு விசித்திரமான காரியம் செய்ய வேண்டும். போய் அந்த சிறிய சுருளை எடுத்து அதை உன் வாயில் போடு. அது உன் வயிற்றில் கசப்பாக இருக்கும், ஆனால் உன் வாயில் தேனாக இருக்கும். யோவான் கீழ்ப்படுகிறார். முதல்ல டேனாக இருந்தது, விரைவில் அவனுக்குள் எரிய தொடங்குகிறது. இது தேவனின் செய்தி. வார்த்தை முதல்ல பெறும்போது இனிப்பா இருக்கும், ஆனா அதன் தீர்ப்பு வெளிப்படும் போது அது கசப்பாகும். எசேக்கியல் போல யோவான் சுருள உண்டார், எரேமியா போல ரட்சிக்கும் மற்றும் எதிர்கொள்ளும் செய்தியின் ஆழமான பாரத்தை தனது ஆன்மாவில உணர்கிறார். எல்லா செய்திகளிலும் கடினமான இறுதி தீர்ப்பின் அதிகாரத்தை அறிவிக்க யோவான் தயார் செய்யப்படுகிறார். சிறிய சுருளை விழுங்கிய பிறகு யோவான் இன்னொரு கட்டளையை பெறுகிறார். எழுந்து தேவாலயத்தையும் பலிபீடத்தையும் அங்கே வழிபடுகிறவர்களையும் அளந்து பார், ஆனால் தேவாலயத்திற்கு வெளியே உள்ள முற்றத்தை விட்டுவிடு. இங்க ஒரு ஆழமான சின்னம் தோன்றுகிறது, அதாவது தேவாலயம். சிலர் இதை நேரடியாக எருசலேமில் மீண்டும் கட்டப்பட்ட தேவாலயமாக பொருள்படுத்துகிறார்கள். மற்றவர்கள் இத சின்னமாக தேவனுடைய ஜனங்கள் தேவாலயமாக காண்கிறார்கள். எந்த வகையில பொருள்படுத்தினாலும் அர்த்தம் தெளிவாக உள்ளது. உண்மையாக அவரை வழிபடுகிறவர்களை தேவன் கவனமாக பாதுகாக்கிறார். அவர் அளந்து காக்கிறார், பரிசுத்தத்தையும் அசுத்தத்தையும் பிரிக்கிறார். ஆனா அப்போது இரண்டு சாட்சிகள் தோன்றுகிறார்கள். நான் இரு சாட்சிகளுக்கு அதிகாரம் அளிப்பேன், அவர்கள் 1260 நாட்கள் புடைசாலையில் ஆடையுடன் தீர்க்க தரிசனம் செய்வார்கள். புடைசாலையில ஆடையுடன் இருப்பது துக்கம், மனந்திரும்புதல் மற்றும் வரவிருக்கும் தீர்ப்பு என்பதற்கான தெளிவான அடையாளம். அவர்கள் அதிகாரத்துடன் தீர்க்க தரிசனம் செய்கிறார்கள். வானங்களை மூடவும், பூமியை அடிக்கவும், நீர்களை ரத்தமாக மாற்றவும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. இந்த இருவரும் யார் என்று நமக்கு தெளிவாக சொல்லப்படவில்லை, ஆனால் அது முக்கியமானது அல்ல. முக்கியமானது அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துவதுதான் தீர்ப்பின் நடுவில் தேவனின் தீர்க்கதரிசி குரல். உலகம் அவர்களை சகிக்க முடியாது. அவர்களின் சாட்சி முடிஞ்சதும் ஆழத்திலிருந்து எழும் மிருகம் அவர்களை கொல்லுகிறது. அவர்களின் சடல்கள் அந்த பெரிய நகரத்தின் சதுக்கத்துல கிடக்கும். பூமியில வாழும்பர்கள் அவர்களை பார்த்து மகிழ்வார்கள். உண்மையை மௌனப்படுத்துவது வெற்றியாக கருதி உலகம் அவர்களின் மரணத்தை கொண்டாடுகிறது. ஆனால் கடைசி கூறும் வார்த்தை தேவனுக்கே உள்ளது. 3 நாள் அறை கழிந்த பிறகு தேவனிடமிருந்து உயிர் மூச்சு அவர்களுக்குள் நுழைந்து அவர்கள் தங்கள் கால்களில் நின்று மேகத்தில் வானத்திற்கு ஏறி சென்றார்கள். அவர்கள் அனைவரும் பார்க்கும் முன் உயிருடன் எழுந்து நிற்கிறார்கள். தேவனின் சாட்சி புதைக்கப்பட்டிருக்க முடியாதே. அதற்கு பிறகு ஒரு பெரிய நிலநடுக்கம் அந்த நகரத்தை அதிர வைக்கிறது. 7000 பேர் உயிரிழக்கிறாங்க. வெளிப்படுத்தலில் முதன்முறையா உலகம் பயத்தில் ஆழ்ந்து தேவனுக்கு மதிமை அளிக்கிறது. இது ஒரு நம்பிக்கையின் ஒலுக்கீற்று, மனம் திரும்புவதற்கான ஒரு தற்காலிக வாய்ப்பு. இன்னும் தேவன் மீட்பை வழங்குகிறார். செய்தி இன்னும் மௌனமாக்கப்படப்படனார். ஒரு தீர்க்கதரிசி குரல் இருக்கும் வர நம்பிக்கை இருக்கிறது. 7வது கர்மா, கிறிஸ்துவின் ராஜ்யம் வெளிப்படுத்தப்படுகிறது. 6 கர்மங்கள் முழங்கிருட்டா. பூமி காயப்படுத்தப்பட்டது, கடல்கள் மாசுபட்டன, வானம் இருண்டது, ஆழம் திறக்கப்பட்டது. இருந்தும் மனிதர்கள் தங்கள் முழங்கால்களை வளைக்க மறுக்கின்றனர். எல்லாவற்றிலும் நடுவுல கூட தேவன் பேசினார். தேவன் தான் ஆலயத்தை அளந்தா, சாட்சிகளை எழுப்பினா, இப்போது முடிவு வந்துவிட்டது. 7வது தூதர் முன்னே வந்து தனது கர்ணத்தை தூக்கிறார். இந்த முறையில் தீர்ப்பு இல்லை, அதற்கு பதிலாக அறிவிப்பு உள்ளது. 7வது தூதர் தனது கர்ணத்தை முழங்கினார். வானத்தில் பெரும் குரல்கள் ஒலித்தன. இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எங்கள் ஆண்டவரும் அவருடைய கிறிஸ்துவும் உடைய ராஜ்யங்களாகிவிட்டன. அவர் என்றென்றும் ஆட்சி செய்வார் என்று அறிவித்தன. ஆதியாகமம் முதல் இப்போது வரை வரலாறு மனிதர்களின் கிளர்ச்சியால வரையறுக்கப்பட்டிருக்கு. ஆனா இன்று தேவன் எப்போதும் தன்னுடையதாக இருந்ததை மீண்டும் கைப்பற்றுகிறார். இது எச்சரிக்கை அல்ல, இது ஒரு அறிவிப்பு, ஒரு என்றென்றும் நிலைக்கும் பிரகடனம். மனித ராஜ்யங்கள், பெருமை கொண்ட பேரரசுகள், கிளர்ச்சி செய்த ஆன்மீக அதிகாரங்கள், நீண்ட காலமாக ஆட்சி செய்த இந்த உலகம் இப்போது ஆட்டுக்குட்டிக்கு சொந்தமானது. அவமானப்படுத்தப்பட்டவரே இப்போது ராஜாதி ராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் என வெளிப்படுத்தப்படுகிறார். இது தீர்க்கதரிசிகள் முன்கூட்டியே சொன்னதை நிறைவேற்றுகிறது. வானத்தின் தேவன் ஒரே ராஜ்யத்தை நிறுவுவார்,
அது ஒருபோதும் அழிக்கப்படாது. அது மற்ற எல்லா ராஜ்யங்களையும் விழுங்கி வெல்லும். ஆனால் அது என்றென்றும் நிலைக்கும். அந்த ராஜ்யமோ அதிகாரமோ மக்களுக்கு, அதாவது உயர்ந்தவரின் பரிசுத்தவான்களுக்கு வழங்கப்படும். இது கிறிஸ்து தமது சீடர்களுக்கு கற்றுத்தந்த ஜெபத்தையும் நிறைவேற்றுகிறது. உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பூமியிலும் வானத்திலும் போலவே நிறைவேறுக. கிறிஸ்து ஒரு நாள் ஆட்சி செய்ய தொடங்குவார் என்பதல்ல, அதிகாரம் ஏற்கனவே மாற்றப்பட்டு விட்டது என்பதே உண்மை. முன்பு உலகத்துக்கு சொந்தமானது அழிந்து விட்டது, இப்போது அவருக்கே சொந்தமானது. இந்த அறிவிப்பு கேட்கும் போது வானம் பதிலளிக்கிறது. தேவனின் சிங்காசனங்களுக்கு முன்பு அமர்ந்திருந்த 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில் வைக்கவும் தேவனை வணங்கவும் செய்தார்கள். இப்போது அந்த ராஜ்யம் வந்துவிட்டதே. இந்த அறிவிப்பை ஒட்டியே முழு வானமும் பதிலளிக்கிறது. ஒவ்வொரு தலைமுறையிலையும் மீட்கப்பட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 24 மூப்பர்கள் தங்கள் முகங்களை தரையில வைக்கவும் வணங்கவும் செய்யறாங்க. எங்கள் ஆண்டவராகிய சக்தி வாய்ந்த தேவனே, நீர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும், நீர் உமது பெரிய அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்ய தொடங்கியதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது நிறைவேற்றத்தின் மொஞ்ச். முன்பு தன் தீர்ப்பை தடுத்திருந்த தேவன் இப்போது நீதியோடாத வெளிப்படுத்தி தன் நித்திய ஆட்சியை உறுதியா நிறுவுகிறார். இது காத்திருப்பின் முடிவும் கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்தின் துவக்கமும் ஆகும். தேவன் எப்போதும் தன்னுடையதாக இருந்தது மீண்டும் எடுத்துக்கொள்கிறார். முழுமையான அதிகாரம் இனி மனிதர்களிடம் இல்லை. ராஜ்யம் துவங்குகிறது, திடீரென பூமி அதிர்கிறது. பின்னர் பரலோகத்தில் உள்ள தேவாலயம் திறக்கப்பட்டது. அவன் தேவாலயத்தில் உடன்படிக்கையின் பெட்டியும் காணப்பட்டது. அப்போது மின்னல், சத்தங்கள், இடியுடன் பூமி அதிர்ச்சி மற்றும் பெரிய ஆளிகட்டும் ஏற்பட்டது. இங்க யோவான் முன்பு எந்த தீர்க்கதரிசியும் காணாத ஒன்று காண்கிறார். பரலோக தேவாலயம் முழுமையா திறக்கப்பட்டு உடன்படிக்கையின் பெட்டி வெளிப்படுத்தப்படுகிறது. பரலோக தேவாலயம் திறந்திருக்கிறது. இனி எந்த திரை அல்லது பிரிவும் இல்ல. யோவானின் கண்களுக்கு முன்பாக உடன்படிக்கையின் பெட்டி தோன்றுகிறது. தேவன் தன் மகிமையையும் தன் நீதியையும் தன் நித்திய உடன்படிக்கையையும் வெளிப்படுத்துகிறார். உடன்படிக்கையின் பெட்டி என்பது தேவனும் அவன் ஜனங்களும் இடையில உள்ள நித்திய வாக்குறுதியை குறிக்கும். அவன் உடன்படிக்கை நிறைவேறியதற்கான அடையாளம். அழிய ஏற்பாட்டில் உடன்படிக்கையின் பெட்டி ஒரு திரையின் பின்னால் மறைக்கப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் உரிமை உயர்மறைவேந்தருக்கு மட்டுமே இருந்தது. அதுவும் வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே. ஆனா இப்போது அது வெளிப்படையா தெரியுது. மறைவு எதுவும் இல்ல. திரை அகற்றப்பட்டுள்ளது. இருப்பினும் 7வது ககலம் வெற்றியை மட்டும் அறிவிப்பதில்ல, அது இறுதி தீர்ப்பின் துவக்கத்தையும் குறிக்கிறது. ஜனங்கள் கோபித்தன, உமது கோபமும் வந்தது. இறந்தவர்களை நியாயம் செய்வதற்கும் உமது ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், பரிசுத்தர்கள், உமது நாமத்தை பயப்படும் அனைவருக்கும் பலனளிப்பதற்கும் பூமியை அழிக்கும் அவர்களை அழிப்பதற்கும் நேரம் வந்தது. இங்கே நாம் கிறிஸ்துவின் திரும்புவதை இரட்டைத்தன்மையுடன் காண்கிறோம். அவரை பயப்படுபவர்களுக்கு பலனும், அவரை நிராகரிப்பவர்களுக்கு தீர்ப்பும். ஏனெனில் அவருடைய ராஜ்யம் வெறும் மகிமை மட்டுமல்ல, அது நீதியும் கூட. ஒரு காலத்தில் கிருபையை வழங்கிய சிலுவை இப்போது தீர்ப்பு வழங்கும் சிங்காசனமா மாறுகிறது. 7வது ககலம் ஒரு கவையின் முடிவை அறிவிப்பதில்லை, அது நித்தியத்தின் தொடக்கத்தை அறிவிக்கிறது. இனி இனிமேல் காத்திருப்போம், அநியாயமும் மீட்பு இல்லாத வழியும் இருக்காது. ஏனெனில் ஆட்டுக்குட்டி தன் சிங்காசனத்தை ஏறியுள்ளார். அரசர் திரும்பி வந்துள்ளார். அவருடைய பெயர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ஆட்சி என்றும் முடிவடையாது. இறுதி ககலத்துக்கு பிறகு என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், உங்கள் திரையில் தோன்றும் இந்த வீடியோவில் வெளிப்படுத்தல் புத்தகத்தின் இறுதி தீர்க்க தரிசன பயணத்தை தொடருங்க. நீங்கள் வானம் திறக்கப்படுவதை, மிருகம் எழும்புவதை, இறுதியில் ஆட்டுக்குட்டி நித்தியத்திற்கு ஆட்சி செய்ய திரும்புவதை காண்பீர்கள். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி தீர்க்க தரிசன பயணத்தை தொடருங்க. மேலும் பைபிள் வெளிப்பாடுகளை பெற லைக் செய்யவும் அறிவிப்பு மணி ஐக்கான அழுத்தவும் மறக்காதீர்கள். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.

0: தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம செவிக்கணும், செவிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க, தினந்தோறும் வீட்டுல செவிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியல, நம்ம செவிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம செவிக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் செவிக்கணும் பாருங்க, ரெண்டு தேசலின் புஸ்தகம் 3:2
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செவிக்கணும்? ஊழியக்காருக்காக செவிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செவிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்க உங்களுக்காக செவிக்கணும், கண்டிப்பா செவிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்க செவிக்கணும். நாங்க உங்களுக்காக உத்தரவாதம் செவிக்கட்டா, கத்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பாரு. நல்ல காணிக்கு மட்டும் வாங்கிட்டு வீட்டுல இருந்தா கத்தர் ஒரு நாள் எங்களுக்கு கேட்பாரு. அதே போல நாங்க கட்டாயம் உங்களுக்காக செவிக்கணும். நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செவிக்க. எதுக்காக?
1: துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக்க. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்க்கெல்லாம் எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்க செவிக்கணும், நீங்க எங்களுக்காக செவிக்கணும், நாங்கள் உங்களுக்காக கட்டாயம் செவிக்கணும். செவி கேட்ட ஆண்டவர் கிட்ட கட்டாயம் கேட்பாரு, உங்களுக்காக இவ்வளவுலாம் செய்யறாங்களே, நீங்க ஏன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்பாரு. நம்ம கண்டிப்பா உங்களுக்காக, உங்களுக்காக நாங்க செவிக்கணும், நீங்களும் எங்களுக்காக செவிக்கணும். எவரே புஸ்தகம் 13:17
1: உங்களை நடத்துகிறவர்கள்,
0: உங்களை நடத்துகிறவர்கள்
1: உங்கள் ஆத்துமாக்களுக்காக,
0: உங்கள் ஆத்துமாக்களுக்காக
1: உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய்,
0: உத்தரம் பண்ணுகிறவர்களாய்
1: விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால்,
0: விழித்திருக்கிற ஆனபடியால்
1: அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள்.
0: அப்ப நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்? உத்தரவாதத்தோட கட்டாயம் செபிக்கணும். நீங்களும் என்ன செய்யணும்? ஊழியர்க்காக எல்லாரும் செபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மொதல் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? எல்லா மனிதருக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது யாருக்கு ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்காக ஜெபிக்கணும்? ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும் சரி, எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியலாம், செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகலவிதமான வேண்டுதல்,
0: சகலவிதமான வேண்டுதலோடோ
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடோ
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி,
0: ஆவியினாலே ஜபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவோ
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்க,
0: விழித்துக் கொண்டு சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செவிக்கணும். எல்லா மனிதர்களுக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து விட்டு வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு. அதனாலதான் எலியா என்ன செஞ்சாரு? கத்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பர்வதத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கேட்கலாமா? 2 புத்தகம் 2:11
1: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்,
0: பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ அக்கினி ரதமும்,
0: இதோ அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும்,
0: அக்கினி குதிரைகளும்
1: அவர்கள் நடுவாக வந்து,
0: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது,
0: இருவரையும் பிரித்தது.
1: எலியா சுழல் காற்றிலே,
0: எலியா சுழல் காற்றிலே
1: பரலோகத்திற்கு ஏறி போனார்.
0: பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். நம்மளும் பரலோகத்துக்கு போகணும். எலியா என்ன செஞ்சார்? எப்போதும் கத்திற்கு முன்பாக நிக்கிறேன் நான். அப்படித்தான வாஸ்தோ வாசிப்பா. 1:17
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்,
0: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப எப்பவுமே தேவனுக்கு முன்பாக நின்று செவிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. நம்மளும் செவிக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது எலியா என்ன செஞ்சாரு பாருங்க, 1:17 5:5
1: அவன் போய்
0: அவர் போய்
1: கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தார்.
0: கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே அவர் என்ன செஞ்சாராம், கேரீத்தின் ஆற்றண்டை போய் தங்கியிருந்தார். அப்ப நம்மளும் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையின்படியே செய்யணும். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன உங்களோட தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கலாம், இல்ல உங்களோட பைபிள் வாசிக்கும் போது பேசியிருக்கலாம், உங்களோட அன்று செய்தி கேட்கும் போது கூட பேசலாம். கர்த்தர் என்ன சொன்னாலும் அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அன்னை மரியா சொன்னாங்க, யாசப்பா பார்த்து அங்க இருக்கிற மக்கள்லாம் அன்னைக்கு திராட்சை ரசம் குறைபட்டு போயிடுச்சு, தண்ணி என்ன நல்லா என்ன செய்யுது, தண்ணி கல்யாணம் ஆச்சே, திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி எல்லாம் கசமசான்னு பேசியிருப்பாங்க. அப்ப அன்னை மரியா சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 2:5.
1: அவருடைய தாய்
0: வேலைக்காரரை
1: நோக்கி
0: அவர்
1: உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ
0: அதன்படி
1: செய்யுங்கள் என்றால்
0: நம்மளும் கூட அருமையானவர்களே, கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி நம்ம செய்ய வேண்டும். அதனாலதான் எலியா வந்து என்ன செஞ்சார், பர்லோகத்துல சுழல் காத்துல ஏறி பர்லோகத்துக்கு போனார், உயிரோடே போனார். முதல் எப்பயுமே தேவனுக்கு முன்பாக நின்னாரு, ரெண்டாவது ஜெபம் பண்ணாரு, ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தர் சொன்னபடி அவர் செஞ்சாரு. அதனாலதான் அவர் என்ன செஞ்சாரு, பர்லோகத்துக்கு போக முடிஞ்சிச்சு. அதனால நம்மளும் கூட அந்த உலகத்துல வாழும் மட்டும் நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணணும், ராஜாக்களுக்காக அதிகாரங்களை யாருக்கும் ஜெபம் பண்ணணும், ஊழிக்கருக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல பரிசுத்தவனுக்கு ஜெபம் பண்ணணும், அது மாத்திரம் இல்ல கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம செய்யணும். 1 ராஜாக்கள் 17:5.
1: அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படி,
0: கர்த்தருடைய வார்த்தையின்படி பாத்தீங்களா, அவர் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் வார்த்தையின்படியே என்ன செஞ்சார பாருங்க,
1: யோர்தானுக்கு
0: நேராயிருக்கிற
1: கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தார்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் வார்த்தையின்படியே தங்கியிருந்தார். நம்மளுக்கு கர்த்தர் வார்த்தையின்படி செய்யறோமா, கர்த்தர் வார்த்தையின்படி நம்ம செய்யறோமா இல்லையான்னு சொன்னா இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படியே நான் செய்யணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்போம். ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்யும்போது கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் தாய் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. நமக்கு கர்த்தர் என்ன சொல்ற அதன்படி நம்ம செய்யணும். இந்த உலகம் நம்ம சொந்தல, ஒரு நாள் நம்ம கண்ணம் வரும்போது பரலோர் ராஜ்யத்துல கர்த்தருடைய மடியில் இருப்போம். ஹல்லேலூயா. யாக்கோபின் புத்தகம் 4:7.
1: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், யாரு கீழ்ப்படினோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
0: அப்பொழுது
1: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
0: நமக்கு தேவன் கீழ்ப்படிந்தாவே பிசாசு நம்மளை விட்டு என்ன செஞ்சிருவானா, ஓடிப்போம். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவர் உங்களை விட்டு ஓடி போற. அவன் ஒண்ணு இல்ல, பெருசு மாதிரி பெரிய இவன் மாதிரி நம்ம காமிப்பான், நாம் தெரியவன் அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. தேவன் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து போமானால் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான், நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. தேவன் கீழ்ப்படி வேண்டும், தேவன் வார்த்தையின்படி எலியா போல செய்ய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்வோமானால் நிச்சயமா கர்த்தர் நம்மளையும் பரலோகத்துல உயிரோடு எடுத்துக்கொள்வது உறுதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரகசியம் வரும்போது நம்மளும் பரலோகத்துக்கு போவோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். வாசித்து பாருங்க, பிலிப்பியர் புத்தகம் 2:8.
1: அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு,
0: அவர் கடவுள், வானத்தின் பூமியின் படைத்தவர், சமுத்திரத்தை உண்டாக்கினர், வாழாதி வாழவர் வாழும் கொள்ளாதவர் என்ன செஞ்சாராம், மனுஷரூபமாய் காணப்பட்டு
1: மரண பரியந்தம்
0: அதாவது சிலுவையின் மரண பரியந்தம்
1: கீழ்ப்படிந்தவராகி
0: தம்மை தாமே தாழ்த்தினார். வானாதி வானவர், வானம் கொள்ளாதவர், சமுத்திரத்தை நீரூற்ற மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் என்ன செஞ்ச, இந்த உலகத்தில் நம்மளை போல மனுஷரூபமா காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாமே தாழ்த்தினார். தேவன் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார், பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இப்ப நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவராய் இயேசுகிறிஸ்து நம்மளை எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்றாரோ அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதான் தேவனு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்துங்களா உங்களை விட்டு ஓடி போமா. அவருக்கு நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். அவன் நம்மளை விட்டு ஓடி போயிடுவான், நம்மளை பார்த்த பயந்து ஓடிடுவான். ஹல்லேலூயா. அதான் முதலா பார்த்த எலியா என்ன செஞ்சாரு, தேவனுக்கு முன்பாக நிக்கிற நான். ரெண்டாவது அவர் தேவனுடைய வார்த்தையின்படியே அவர் என்ன சொல்ற கேரை தாத்து நடையில் போய் தங்கியிருந்தார். மூன்றாவதாக எலியாட்ட என்ன குறாரு பாருங்க, ஒன்னுராட்சியர்கள் புஸ்தகம் 19:14.
1: அதற்கு அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருந்தேன்.
0: வெகு பக்தி வைராக்கியமா இருந்தார். வெகு பக்தி மட்டும் இல்ல, பக்தி வைராக்கியமா இருந்தாராம் தேவனுக்காக. அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கா? தேவனுக்காக பக்தி வைராக்கியம் நமக்குள்ள இருக்க, பக்தி மாத்திரல பக்தி வைராக்கியம். என்ன வந்தாலும் என் கேசுதான், எப்படி வந்தாலும் சரி இயேசு கிறிஸ்து தான். வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம் எலியா. மூணாவது முதல்ல பார்த்தோம் அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்னாரு. ரெண்டாவது என்ன செஞ்சாரு, கர்த்தரி வார்த்தையின்படி செய்தார். மூன்றாவது என்ன இருந்தது அவர்கிட்ட, வெகு பக்தி வைராக்கியமா இருந்தாராம். நம்ம ஆண்டுக்கு இப்ப ஆண்டவரே உண்மையில எனக்கு வெகு பக்தி வைராக்கியம் உண்மையில அப்படி வைராக்கியத்தை எனக்கு தாரு ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு ஆண்டவரே, வைராக்கியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, வைராக்கியத்தை தாரு சொல்லி நம்ம கேட்கணும். அந்த வைராக்கியம் எனக்கு வேணும், எலியா கொடுத்த வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஏசப்பா. நான் ஏதோ சேவம் பண்ணா பண்றேன், இல்லைனா பேசாம வீட்டுல இருந்துடுறேன், சர்ச்சைக்கு வர வரேன், இல்ல நாலு வாரம் கூட நான் வராம இருக்கேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. இனிமே என்ன செய்யணும், தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கணும். கத்திற்காக நான் எதை செஞ்சாலும் செய்வேன், இனிமேல் கத்திற்காக வாழணும். ஒரு பக்தி வைராக்கியத்தை நம்ம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உமக்காக பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா வாழ உதவி செய்யணும் சொல்லி கேட்கணும். 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து
0: உண்டான
1: பக்தி வைராக்கியம்
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது
0: கர்த்தர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம பச்சிக்கு நம்ம உள்ளத்துல அப்படியே பற்றி எரியணும். கர்த்தருக்காக நான் வாழ்வேன். எத்தனை ஜனங்கள் அழிஞ்சு போறாங்க, என் ஜனம், என் சகோதரர், என் சகோதரி, என் குடும்பம், நமக்குள்ள அப்படி ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். அவங்களுக்காக போராடி செபிக்கணும், அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கணும், அழுகணும், புலம்பணும். அப்ப ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா, எனக்கு அத்தர் குத்தி பக்தி வைராக்கியத்தை தாங்க சப்பா. நான் வெறுமையான இருக்கிறேன், இப்ப ஏதோ செவத்துக்கு வந்தா வரேன், இல்லைன்னா ரெண்டு வாரம் கழிச்சு வராம இருக்க, ரெண்டு இன்னொரு நாளைக்கு வரேன், அப்படிதான் இருக்கிற ஆண்டவரே, எனக்கு மன்னிங்க, எனக்கு பக்தி வைராக்கியத்தை தரும். வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்ததுன்னு சொல்றாரு, எனக்கு அப்படி பக்தி வைராக்கியத்தை தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லு நினைக்கிறீர்களா? பசுத்தாய் நமக்குள்ள எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு. எப்படியாவது என் பிள்ளைகளை கொண்டு இந்த சனங்கள் ரட்சிக்கப்படணும், இந்த சனங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும் சொல்லி வைராக்கிய வாஞ்சியோடு இருக்கிறாரு.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
0: நம்மிடத்தில் எப்படி இருக்கிறாரா? வைராக்கியத்தில் வாஞ்சா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா?
0: இல்ல, உண்மையாவே நம்ம வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்மளுக்கு அந்த வைராக்கிய வாஞ்சி பரிசுத்தவனவரே, உங்களுக்கு எப்போல எனக்கு இந்த வைராக்கிய வாஞ்சியை தாங்காண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். 2 Corinthians 11:2.
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக
0: கிறிஸ்து என்னும்
1: ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால்
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கிறா? தேவ வைராக்கியமான வைராக்கியம் அப்படின்னு என்னன்னா, கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து தான் நம்ம மனவாளன், அவங்களுக்காக உங்களுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்காக என்ன எப்படி இருக்கிற வயராக்க பாஞ்சா இருக்கு அப்படின்னு என்னன்னா, நம்மள வந்து பரலோகத்துக்கு ஆண்டவர்கிட்ட ராஜ்யத்துக்கு அவருடைய மனவாட்டியை நம்ம கொண்டு கொடுக்கறதுக்காக பவுலுக்கு எப்படி இருந்தது வயராக்க வாஞ்சா இருந்தாரு. கற்பல கண்ணியா என்னன்னு தெரியுமா, விசுவாசம். விசுவாசம் நமக்கு அழிஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நம்ம குறைஞ்சு போகாத வெடிக்கு, அதுதான் கற்புள்ள கண்ணி அம்மா. விசுவாசம் நமக்குள்ள குறைஞ்சு போகாத வெடிக்கு, விசுவாசம் நமக்குள்ள ஒரு நாள் கூட குறையக்கூடாது. இயேசுக்கு ஜீவிக்கிறார், அன்றைக்கு உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். என்னை கட்டாயம் கைவிட மாட்டார். நமக்குள்ள பிரச்சனை வரலாம், ஆயிரம் குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இயேசுக்கு ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், என்ன சொல்லுங்க, கைவிட மாட்டாரு. என்ன பிரச்சனை இருந்தாலும், பிசாசை நீ பிரச்சனை கொண்டிருந்தாலும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆண்டவராக இயேசுக்கு எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அந்த பயிராக்கி அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. இப்போ ஆசிப்பா,
1: நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால்
0: அவர் அதுதான் கர்த்தர் என்ன பவுல நியமிச்சிருக்கிறாரு. இந்த மக்களை எல்லாம் நீ பரலோகத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவரை நியமிச்சிருக்கார். நியமித்தபடியால்
1: உங்களுக்காக
0: பாத்தீங்களா, நம்மளுக்காக
1: தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன்.
0: உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அந்த மக்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணும், எப்படியாவது பரிசுத்தவனை மாறணும் சொல்லி அவ்வளவு வைராக்கியமா இருந்தாரு. கருப்பு எதை குறிக்கின்னு சொன்னா, விசுவாசம். விசுவாசம் மாத்திரம் ஒரு நாள் இழந்து போக கூடாது. அத உலக விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற செய்யும். வாசிங்க ஒன்னு யோவான் 5:4. அந்த விசுவாசம் நம்ம விட்டு போகாத அதான் மக்களுடைய கருப்பு, கருப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த விசுவாசம் நம்ம இழந்து போக கூடாது. வாசி பாருங்க,
1: நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்
0: ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்ன, விசுவாசம் தான். உலகத்துல எத்தனையோ காரியங்களை பிசாசு கொண்டு வருவான், உலக ஆசை பாசங்கள், உலகத்துடைய இது, உலக காரியங்கள் என்ன. அவங்களும் இப்படித்தானே இருக்காங்க, சும்மா நீ கொஞ்ச நேரம் உலகத்துல இருந்தா என்ன, யார் உன்னை பாக்குறா, நீ உலக காரியம் ஒன்ன வந்து யாரு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏன் பார்த்துவான். ஆனா நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவான் பாத்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். மற்றும் கட்டளை வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான் நேசித்து வழி நிறுத்துறேன். பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லம்ல தேவனை கத்தாவே, மை போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் கத்தாவே. ஆட்சியா எங்கள் மத்தியில இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது நாமத்துல எங்கே கூடியிருக்கீங்களோ உங்க நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியாது செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா மேக்கரன். வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரையும் நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது. உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களா அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாய் கிரியிச்சுறேங்க பரம தகப்பனே. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கிறேன் சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 வசனத்துக்கு சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம் கத்தாவே. குணமாக்குங்க தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா அண்டுபுரே. தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்க. நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு விஷயம் கூட வல்லமை அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே ஸ்தோத்திர. வேலையில பரமோசனாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கணும். வேலை கன்ஃபார்மாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமையா. கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கர்த்தருடைய பிரசனம் மூடிக்குள்ளபடியா செபிக்கிறோம் தகப்பனே, மீன் ஊக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக செபிக்கிற வேலையை தாங்கப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா. கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய உதவி செய்யப்பா. அண்டு வரையே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்கிருப எல்லாரையும் சொல்லுந்து கொள்ளட்டும். ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரங்க அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய எத்தனையோ வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலையை கொடுங்கப்பா. பிரச்சனையை மாத்திருங்க ஏசப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரை ஆஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாபி. ஆமி கர்த்தர் நம்ம செபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
2: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டு இருப்போமானா வாதை ஒன்று அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: உங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 6431-01, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அப்படின்னு சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்துவான். ஆனா நம்மள நம்மளை யார் பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. யாசுவான் நம்ம பார்த்துட்டு இருக்காருன்னு இந்த பயத்தோட விசுவாசத்தோட இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் தான் உலகத்தை செய்யும். அந்த விசுவாசத்தோட இருந்து அதன் கருப்புள்ள கண்ணியாக உங்களுக்காக வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கேன்னு பரிசுத்த பவுல் சொன்னார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு வர வேண்டும். ஆண்டவரே இந்த வைராக்கியத்தை தாங்க இயேசப்பா. இங்க சொல்றாரு பரிசுத்த பவுல் சொல்றாரு, ராமர்கள் நிறுவம் 8:36-37.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு,
0: கிறிஸ்துவின் அன்பை விட்டு
1: நம்மை பிரிப்பவன் யார்,
0: நம்மை பிரிப்பவன் யார்,
1: உபத்திரவமோ,
0: என்ன உபத்திரவம் இருந்தாலும் கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்க முடியாது, உபத்திரவமோ,
1: வியாகுலமோ,
0: வியாகுலமோ,
1: துன்பமோ,
0: துன்பமோ,
1: பசியோ,
0: பசியோ,
1: நிர்வாணமோ,
0: நிர்வாணமோ,
1: நாசமோசமோ,
0: நாசமோசமோ,
1: பட்டயமோ,
0: பட்டயமோ,
1: இவை எல்லாவற்றிலேயும்,
0: இவை எல்லாவற்றிலும், இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும்
1: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே,
0: நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே
1: முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம்,
0: முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களா இருக்கிறோம். அப்படி ஒரு அன்பு கர்த்தர் மேல் நமக்கு வாய்ராக்கி வர வேண்டும். ஹல்லேலூயா. எலியாவுக்கு இருந்துச்சு. எலியாவுக்கு முதல் என்ன செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறேன் நான், என்ன செஞ்சாரு, கருத்தா செபிச்சாரு. நம்மள எல்லாருக்கும் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்கு ஜெபிக்கணும், ஊழியக்காருக்கா ஜெபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கா ஜெபிக்கணும். ரெண்டாவது எலியாவிட்ட என்ன இருந்தது, கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். மூன்றாவது எலியாவிட்ட என்ன இருந்தது, பத்தி வைராக்கி இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கி வேணும், அப்பதான் நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன், இயேசுக்காக, இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார், எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார், நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தாரு, நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு. வாசித்து பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 10:23, நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருக்காக நம்ம வைராக்கியமா வாழ வேண்டும்.